களையும் தர வேண்டும் என்று நீண்ட கால உறவு நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்திருக்கின்றார் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்கள். முகமது ராஃபிக் அவர்கள் வளமை போல என்றும் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களை மனைத்து கேட்கும் வேளை அந்த பாடல் ஒலிக்கின்றது.

ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் எனக்கொரு சிநேகிதி சிநேகிதி என்று பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து கேட்டு மகள விரும்புகிறார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஷ் அவர்கள்.

அழகூரில் பூத்தவளே என்ற பாடல் ஒன்று திருமலை திரைப்படத்தில் பாடுகின்றது. இந்த பாடல் வளமை போல நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோஜ் தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஓர் நீர் நிலத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.
2: வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. இப்பொழுது இருந்து காற்றலைக்கு வருகிறது சிறி சிறி நிகழ்ச்சி. மோன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்திருப்போம். உங்களோட காற்றலையில் இப்பொழுது இணைந்து கொள்வது பிரியமுடன் ரதீஷ். சிறி சிறி நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கக்கூடிய நகைச்சுவை நிகழ்ச்சிகளை நாங்கள் கேட்டு மகிழலாம்.
3: தர்மபுரி மாப்ள.
4: என்ன தம்பி, நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? அப்பா
3: இல்ல, அவங்க ரெண்டு பேரும் அயங்காட்டு இருக்காங்க. நீங்க பொண்ணு கூப்பிடுங்க மாமோய், அவர் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு கிளம்பிடுவாரு.
4: சீக்கிரம்
5: ஒரு லட்சம் கொடுக்குறேன்.
4: ஒரு லட்சம் ரூபாயா?

0: பேசு பேச பார்த்து பேசு.
1: சரி சரி. பொண்ண எனக்கு
0: பிடிச்சிருக்கா. அது ஒண்ணு இல்லைங்க மாமா, பொண்ண வர்ணிச்சு ஒரு கவிதை எழுதி கொடுத்த, அத மாத்தி சொல்லிட்டான். டேய் ஒண்ணுக்கு 10,000 தடவை நல்லா யோசிச்சு ஒரு நல்ல பதில சொல்ற.
1: 100,000 தடவை யோசிச்சாலும் எந்த மாற்றமும் இல்ல. பொண்ண பாருங்க பாரு, சின்னவேலி அல்வா, சிவகாசி மத்தாப்பு, மதுரை மல்லி, பழனி பஞ்சாமிர்தம், மொத்தத்துல இது ஒரு திருப்பதி லட்டு.
0: லட்டா அவன் மூஞ்சில் நடா முந்திரி பருப்பு ஏலகாயமா ஒட்டி
1: வச்சிருக்கா. பொண்ண மட்டும் இல்லைங்க, இயல்பான அப்பா.
0: யார் இவனா?
1: சீலமையான அம்மா.
0: எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
1: சுருக்கமா சொல்ல போனா சின்ன வயசுல தோணில தொலைஞ்சு போன என் மாமா குடும்பத்தை அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு.
0: உரிச்சு வைக்க பிரிச்சு வைக்க இதெல்லாம் பிரியாணி போட்டலமா? நீ பேச்ச மாத்தி மாத்தி பேசுற, போய் உன் பேரஸ் கூட்டப்போ.
1: போறதுதான் போறேன், போறதுக்கு முன்னாடி உன்ன பத்தியும் 2 வார்த்தை பேசிட்டு போறேன்.
0: வாங்கின காசுக்கு இப்பதான் வேலை செய்யறேன். சொல்ல.
1: நான் பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல அக்கடா நின்று இருந்த அப்ப இவன் வந்து என் கையில 10,000 ரூபாய் குடுத்துமா?
2: எதுக்குங்க?
1: உங்க பொண்ண
0: பிடிக்கலன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டா கண்ணத்தை வேற கிளிட்டு போறா. அப்ப ஏங்கது?

0: போயிடும்.
1: ஏற்கனவே பிஞ்சு போய் தான்டா இருக்கு.
2: இது என்னன்னு தெரியுதா?
1: உன் புருஷன் தலைமுடியா? சரிங்க காயத்ரி, எந்த காலத்துல இந்த மாமாவை நீ விட்டு கொடுக்க மாட்டேன்னு தெரியும்.
2: என்னது
1: அப்ப என்னது
2: இந்த ஜட்டி?

0: நிறுத்து. இப்ப எதுக்கு நீ அவங்க பேர்லாம் சொல்ற? முதல்ல இது விஷம் யாரா சொன்னது? தெரியல, மாத்திரை சாப்பிடலான்னு போன. உன்னால குடிக்கிருந்த பாலும் போச்சு, குடியிருந்த வீடும் போச்சு.
1: வீடு போச்சா? இப்படி
0: ஏன் உனக்கு தெரியாது? நீ என் கூட வரல, பொண்ணு
2: பிடிச்சிருக்குன்னு சொல்ல. தக்காளி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா யாராச்சும் பிடிக்கும் சொல்ல முடியுமா?
3: ஆனாலும் பாஸ், என்னால டேமேஜ் ஆன உங்க வாழ்க்கைய நானே ரினியூவல் பண்ணி தரேன்.
0: ஏண்டா ரினியூவல் பண்றதுக்கு? என் வாழ்க்கை எஃப்டிக்கு போன ஆட்டோவா? உன் மேல நீ நம்பிக்கை இல்ல, நீ கிளம்பு.
2: பஸ் பஸ் பஸ், ஒரு தடவை கை நீட்டி காசு வாங்கிட்டு வேலையை முடிக்கலாம், என் மனசாட்சி என்ன குத்திடும். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, அந்த பொண்ணை உங்க கூட நான் செட்டி வைக்கிறேன். ப்ளீஸ் பாஸ், பாஸ் பாஸ், ப்ளீஸ் பாஸ்.
0: இரு, ரொம்ப கெஞ்சுறானே. நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச, இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும்.
2: எப்படி பாஸ்?
0: அப்படி ஒரு புது சீன்.
2: புது சீனா? சொல்லுங்க சொல்லுங்க பாஸ்.
0: கிட்டவா சத்தம் போட்டு பேசினா எவனா திருடி படத்துல
2: வச்சிருவான்.
0: நம்ம ஹீரோயின் காயத்ரி காலேஜ் முடிஞ்சு போயிட்டு இருக்கான். நீ பின்னாடியே ஓடி போய் அவ ஹேண்ட்பேக் பிடிங்கிட்டு உடுன்னு ஓடிடுறான். உடனே உன்னை துரத்திட்டு வந்து அடிக்கிற மாதிரி அடிச்சு அந்த பேக் பிடிங்கி காயத்ரிட்டு கொடுப்பேன். உடனே அந்த பொண்ணுக்கு நீ கெட்டவனாவும் நான் நல்லவனாவும் தெரிவேன்.
2: எப்படி? ரொம்ப பழைய சீனா இருக்கே பாஸ். நானும் ஒரு அஞ்சாவது தடவை பண்ணிட்டேன்.
0: எல்லாருமே பண்ணதாண்டா பண்றானுங்க. நம்ம காம்பினேஷன்ல பண்ணும் போது புதுசா இருக்கும்.
2: கண்ணா
0: பண்றியா? மாமன ஒத்துக்கிறியா? உன் பேக்ல எல்லாம் சரியா இருக்கான்னு நீயே செக் பண்ணிக்கோ. இந்த ஓபன் பண்ணி பாரு.

0: தேங்க்ஸ் டி. உன் தேங்க்ஸ் நீ வீட்டுக்கு சொல்ல. ஏங்க சாரிங்க, உங்களுக்கு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ்.
1: இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ், நமக்கு மேல ஒருத்தர் இருந்து எல்லாத்தையும் நடத்திட்டு இருக்கான்.
2: ஏன்டா சொல்ல மாட்டேன், நான் கஷ்டப்பட்டு கோடு போட்டு ரோடு போட்டு பாலம் கட்டி பஸ் விட்டா அதுல ஏறி உட்காந்து ஈஸியா ஆறு நடிச்சிட்டு போயிட்டு இருக்கேடா.
3: நம்ம தியேட்டரோட ஒரு வார வசூல் மொத்தம் 346,264 ரூபாய் இருக்கு. இது வழக்கம் போல பிளாக் மணி இல்ல, நீ பண்ண சேவைக்கு நான் தர கிஃப்ட் கேப்பியா.
2: நடிச்ச வேட்டைக்காரன் படப்பெட்டியில 346,640,264 ரூபாய் போயிட்டு
4: இருக்கு. என்ன
5: பண்றது,
4: அங்கே இருந்து யூடன் பண்ணுமா?
1: நான் பாத்துக்கிறேன், நான் சொல்றபடி நீ செய்.
2: விஜய் நடிச்ச வேட்டைக்காரன் படம் ரிலீஸ் ஆகுதுங்க, அர்ஜென்டா ஒரு 32 லட்சம் ரூபாய் தேவைப்படுதுங்க, எடுத்துட்டு வர முடியுங்களா?
1: 32 லட்சங்களா? கேஷ் இருக்கு உடனே.

0: போறாங்க. இந்த பாட்டு சுடுகாட்டு வரையும் ரீச் ஆகிட்டு போல, போனங்கெல்லாம் ஏன் ஆடிட்டு போதுங்க. கொட்டி வந்துருச்சு, கொளுத்துங்களா பட்டா.
1: பெரிய கடங்காரனா இருப்பான் போல இருக்க, பணத்துக்கு நாயா பெய்ய அலையரா.
0: பெட்டியங்க பெட்டியங்க பெட்டி பெட்டி பெட்டி
2: சிக்கில இருக்கு, அதை நாங்க கொண்டு வரதே முறை.
0: யோ, முறையா கொண்டு வரது என்ன சீர் வரிசையா? அந்த பெட்டி எங்க தலையில வச்சு கொண்டு போறதா? எங்க தளபதிக்கு நான் கொடுக்குற மரியாதை.
1: ஓடுற தளபதினு சொல்லிட்டு தலை மேல தூக்கி வச்சு ஆடுறா.
3: கடைக்கார சொன்ன ரூட்டை விட நீ கூட்டிட்டு போற ரூட் ரொம்ப குழப்பமா இருக்க. கரெக்டான ரூட்ல தான் போயிட்டு இருக்கமா. தேட்டுக்கு நீங்க எவ்வளவு தான் போறோம்.
2: அது வந்து போயிட்டே இருந்தா வந்துடும் சொல்றேன்ல. இப்ப வேற யோ போல வர பேச ரோட்டு பத்தி வண்டி ஓட்டியா.
1: பெட்டி இவ்வளவு வேகமா நம்ம கொண்டு வந்தது வாத்தியார் நடிச்ச வேட்டைக்கார படத்தோட பெட்டி. இன்னைக்கு விஜய் நடிச்ச வேட்டைக்கார படம் ரிலீஸ் ஆயிருக்கு. பெட்டி இவ்வளவு வேகமா எடுத்துட்டு போறானுங்க.
2: ஏதோ ஒரு டக்கல் டக்கல் நடந்துருக்கடா புடா குட்டி.
4: ஹலோ, பணம் போட்டு தூக்கிட்டேன்
2: வந்துருச்சு வண்டி நிறுத்து.
0: பாசமாக ரெண்டு பேரும் பேசிய பிரிச்சு வச்சிருக்கீங்க.
2: நான் யாருன்னு தெரியாம அட்டகாசம் பண்றீங்கடா. நான் அமர்கலம் பண்ண ஆரம்பம்.

0: ஆபரேஷன் மண்டபத்தில் கொடுத்த இலவச பிரியாணி நல்லி சும்மா கில்லி மாதிரி இருக்கு. நாம எம்ஜிஆர் நடிச்ச வேட்டைக்காரன் கொண்டு வந்தா அது விஜய் நடிச்ச வேட்டைக்காரனா மாறி போச்சு. இடையில ஒரு வேட்டைக்காரன் புகுந்து வித்தையை காட்டி விளையாண்டு போயிட்டான். நீங்க பொட்டி போனதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பொட்டாளத்தை பிரிச்சு ஒரு வட்டி வெட்டுங்க.
1: நான் சொன்ன மாதிரி 32 லட்சம் ரூபாய் பணத்தை அடிச்சு கொடுத்துட்டேன். நீ சொன்ன மாதிரி காய்ச்சி பெட்டி கிடைச்ச உடனே வெட்டி விடலான்னு பாக்குறியா? இந்த பணத்தை அடிக்க ரெண்டு பேரும் சேர்ந்தாண்டா திட்டம் போட்டோம்.
0: திட்டம் நீ போட்டிய? ஏடா தியேட்டரை சுத்தி வட்டம் தானே போட்ட?
1: வட்டம் திட்டம் காரியம் முடிஞ்ச உடனே மட்டமா பேசுற பத்தியா?
2: மாமா
1: ஏடா செல்லம்,
2: அவன்கிட்ட இந்த வெட்டி பேச்சு பெட்டி
3: சரி சரி சரி சரி
4: நல்லது. என் அன்பு உறவுகளை, இதுவரை நேரமும் மூன்றியல் தமிழ் வானொலியின் சிறி சிறிய நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம்.

வைகரை நாதத்தில் இனி தொடர்வது மும்மொழி பாடல்கள். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். குணபூரணி என்ற அம்மன் தண்டுமாரி என்ற பெயரில் கோயம்புத்தூரில் அருள் பாலிக்கிறாள். அவினாசி ரோடில் இக்கோவில் உள்ளது. அந்த காலத்தில் இந்த ஊரில் தங்கியிருந்த வீரர்களை பிளேக் என்னும் கொடிய நோய் வாட்டியது. அவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தீர்த்தம் வாங்கி குணம் அடைந்தனர். அன்று முதல் இந்த அம்பாளுக்கு குணபூரணி என்ற பெயர் ஏற்பட்டது. அன்னம் தரும் அம்பிகையை அன்னபூரணி என்பது போல நோய் தீர்க்கும் அம்பிகையை குணபூரணி என்கிறார்கள். கும்பகோணம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில் சிவனுக்கு உரியது ஆகும். ஆனாலும் இங்கு துர்கை கே மவுசு அதிகம். ஞான சம்பந்தர் இங்கு வந்தபோது கடும் வெயில் அடித்தது. இதை காண சகிக்காத சிவன் தன் முத்து குடையை அனுப்பி அவரை வரவழைத்தார். அங்குள்ள துர்கையை வழிபட்டால் சகல பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை. மகாமக குளத்தில் அம்பாள். கும்பகோணத்தில் மகாமகம் நடக்கும் போது 15 கோவில்களில் இருந்து சுவாமி எழுந்தருளல் நடக்கும். இதில் 15 கோவில்களில் இருந்து சிவன் எழுந்து அருளுவார். இங்குள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து மட்டும் காளிகா பரமேஸ்வரி அம்மன் குளக்கரைக்கு எழுந்தருளுவாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியன்று இங்கு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடத்தப்படும். இனி ஒரு பாடலை கேட்போமா?

மாகாளிக்குடி அழகம்மை. மன்னன் விக்ரமாதித்தன் பூஜை செய்ததும் அருள் சித்தர் பாபா சுவாமிகள் வழிபட்டதுமான உஜ்ஜயினி காளியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவ்வூரை மாகாளிக்குடி என்கின்றனர். இந்த அம்மனை அழகம்மை என்றும் அழைக்கின்றார்கள். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் தினமும் உச்சிகாலத்தில் பூஜை நடத்தப்படும். இங்குள்ள அகிலாண்டீஸ்வரி அம்மனே சிவபெருமானுக்கு இந்த பூஜையை செய்வதாக ஐதீகம். இதற்காக அர்ச்சகர் இந்த பூஜையின் போது புடவை அணிந்து பூஜை செய்யும் நடைமுறை உள்ளது. பூஜை இல்லாத அம்மன் கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தேவியின் சிலைக்கு அபிஷேகமோ பூஜையோ செய்யும் வழக்கம் கிடையாது. எல்லா ஆராதனைகளும் கருவறையில் இருக்கும் சுயம்புலிங்கத்திற்கே செய்யப்படுகிறது. கருமாரி என்பதன் விளக்கம் என்ன தெரியுமா? க என்றால் கலைமகள், ரூ என்றால் பார்வதி, மா என்றால் லக்ஷ்மி, ரீ என்றால் இணைப்பு. கலைமகள், மலைமகள், அலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரும் ஒன்றிணைந்து அருளும் கோலத்தையே கருமாரி என்பர். பொதுவாக கோவில்களில் கடவுளுக்கு சாதமே நெய்வேத்தியமாக படைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் சத்திரம் என்ற கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலுக்கு அரிசியை நெய்வேத்தியமாக படைக்கின்றனர். இதற்காக பெண்கள் வீட்டில் குத்திய கைக்குத்தல் அரிசியை காணிக்கையாக வழங்குகின்றனர். இந்த அம்மனுக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே அணிவிக்கப்படுகிறது. இந்த மஞ்சளை கோவிலுக்குள்ளேயே தயாரித்து அம்மனுக்கு சாத்தப்பட வேண்டும் என்பது நிபந்தனை. இணைந்திருங்கள், இன்னொரு இந்து பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும். இக்கால இளைஞர்களும் பெண்களும் மேலை நாட்டு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் விரும்புகின்றனர். அவர்களது சிகை அலங்காரம், உடை அலங்காரம், பால் உணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகளை வேகமாக பின்பற்றுகின்றனர். அரை குறையாக உடை அணிந்து ஃபேஷன் என்கின்றனர். மேலை நாட்டவரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் நாம் அவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன், அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்வார்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று எண்ணமாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் ஒரு உதாரணம். நல்லவைகளை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே முதலில் கவனம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகளை மட்டும் பழகிக்கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. நமக்குள் ஆண்டவரின் உறவும் ஐக்கியமும் இருந்தால் மட்டுமே நாம் நல்லவைகளை தேடுவோம். எனவே அவரது கட்டளைகளுக்கு பணிந்து வாழ்வோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற பைபிள் வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் நல்லது மட்டுமே நாடும் குணம் வந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்போம்.

பகைவன் கூட நண்பனே. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனும் பீட்டர் மில்லரும் பள்ளியில் இருந்தே ஒன்றாக படித்தவர்கள். அவர்களுடைய நட்பு வாஷிங்டன் ஜனாதிபதி ஆன பின்பு கூட தொடர்ந்தது. பீட்டர் மில்லர் ஒரு பெரிய சபையின் போதகர் ஆனார். மில்லரை மைக்கேல் விக்கோ என்பவன் காரணமில்லாமல் பகைத்து கொண்டான். அவரை பற்றி பொய்யான வதந்திகளை கிளப்பிவிட்டு அவமானப்படுத்தினான். மில்லருக்கு அவனது செயல்கள் மிகுந்த வேதனை அளித்த போதிலும் பொறுமையோடு சகித்து கொண்டார். இதை பயன்படுத்தி கொண்ட விக்கோ மேலும் மேலும் அவரை சிரமப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தேச விரோத கும்பல் ஒன்றுக்கு தலைவனான விக்கோ போலீசாரிடம் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த சமயத்தில் தனது நண்பரும் ஜனாதிபதியுமான ஜார்ஜ் வாஷிங்டனை மில்லர் சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஜார்ஜ் வாஷிங்டன் மில்லரிடம், நீங்கள் விக்கோவிற்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் தேச துரோக குற்றவாளி ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வரக்கூடும், எனவே உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் மில்லர் விக்கோவிற்காக மன்றாடினார். அதன் பிறகுதான் விக்கோ மில்லருக்கு செய்த கொடுமைகள் பற்றியும் ஒரு கொடுமைக்காரனுக்காகவும் தன்னிடத்தில் வாதாடியது பற்றியும் வாஷிங்டன் தெரிந்து கொண்டார். விக்கோவின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். இதை கேள்விப்பட்ட விக்கோ பீட்டருக்கு நன்றி தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் கடிதம் எழுதினான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தனுக்கு பிரியமா இருந்ததால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் என்ற பைபிள் வசனத்தை இந்த நிகழ்வு நினைவுபடுத்துகிறது. பாடலை தொடரும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். அறிவோம் இனிய இஸ்லாம். முகத்தில் முகம் பார்க்கலாம், ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும், இது நம் ஊரின் பழமொழி. ஆம், வார்த்தை மிகவும் வலிமையானது. தீய குணம் கொண்ட மனிதர்களை கூட அன்பான வார்த்தைகளால் நம் பக்கம் திரும்ப வைப்பதோடு அவரது மனதிற்குள் ஒரு தன்மையான இரக்க குணத்தையும் உண்டாக்கிட முடியும். நீங்கள் நட்பு வட்டத்தை பெரிதாக்கிக் கொள்ள விரும்பினால் முதலில் அன்பாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பேசுங்கள், இன்முகம் காட்டி பழகுங்கள். இவ்வாறு இருந்தாலே உங்களுடைய நட்பு வட்டம் எளிதில் பெருகிவிடும். செல்வத்தை ஏழை எளியோருக்கு ஈவது மட்டுமே தர்மம் அல்ல, பிற மனிதரிடம் புன்னுருவல் காட்டுவதும் அன்பாகும் என்று நபிகள் சொல்லுகிறார். சோர்வோ துன்பமோ நபிகளாரிடம் இருந்தது இல்லை, எப்பொழுதும் புன்னுருவல் பூத்த முகத்தையே பார்த்த முடிகிறது. முகம் அகத்தின் கண்ணாடி என்பார்கள். மனதில் வாட்டத்துடன் இருப்பவர்களுக்கு எளிதில் முகமும் சோர்ந்து போகும். ஆனால் மனதை எப்போதும் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்களின் முகம் ஒருபோதும் களைப்படைவது இல்லை. ஒருமுறை அபூஜஹில் என்னும் கொடியவன் நபிகளை பார்த்து, உங்கள் முகம் அவலட்சணமாய் இருக்கிறது, அருவறுப்பாய் இருக்கிறது என கடும் சொற்களை வீசினான். அதற்கு நபிகளார் அமைதியாக ஆம் என்று சொல்லி புன்னூர்வல் பூத்த முகத்தை காட்டினார். அந்த நேரத்தில் அங்கே வந்த நபிகளாரின் தோழர் அபூபக்கர் நபிகளாரை பார்த்து, தங்கள் முகம் மறுவற்ற முழுமதியைப் போல பிரகாசிக்கிறது, அழகு ததும்புகிறது என்று சொன்னார். அபூபக்கரின் புகழ்மொழிக்கும் நபிகள் ஆம் என்று சொல்லி புன்னூர்வல் பூத்தார். அதாவது அபூஜஹில் அவரை இகழ்ந்த போதும் அபூபக்கர் புகழ்ந்த போதும் அவரது முகத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, எப்பொழுதும் போல புன்முறுவல் பூத்தார். நபிகளாரின் தோழர்கள் நடந்ததை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு குழப்பம். தாங்கள் குழப்பத்திற்கு அவர்களிடமே விடை கேட்டனர். அவர்கள் நபிகளிடம், இரண்டு பேருக்குமே இனிய முகத்தை காட்டினீர்களே, ஏன் என்றனர். நான் அனைவருக்குமே ஒரு கண்ணாடி போலானேன். அபூஜஹில் தன் முகத்தை என்னில் பார்த்தான், அது அவலட்சணமாக இருந்தது. அபூபக்கர் தம் முகத்தை என்னில் பார்த்தார், எனவே அது பூர்ண சந்திரனை ஒத்திருந்தது. எனவே இரண்டிற்கும் ஆம் என புன்னொருவல் பூத்தேன் என கூறினார். அவரது பதிலை கேட்ட தோழர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். எதிரிக்கும் இன்முகம் காட்டுகிற குணம் பண்புகளிலேயே மிகவும் மகத்தானதாகும். ஒரு முஸ்லிம் மற்றவர்களை கடும் சொல்ல மாட்டான், சபிக்க மாட்டான் என அல்லாஹ் குரானில் தெள்ள தெளிவாக சொல்கிறான். மனித பண்பு என்பதே இன்முகம் காட்டி அன்பு கொட்டுகிற நிலைதான். அந்த பண்பு இதுவரையில் இல்லாவிட்டாலும் இனியாவது நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள், பாடல் கேட்கலாம்.

நபிகள் நாயகத்திற்கு அவரது பாட்டனார் அப்துல் முத்தலீப் வைத்த பெயர் முகமது. இந்த சொல்லுக்கு போற்றப்படுபவர் என பொருள். இளைஞரான நபிகள் மீது மெக்கா நகர மக்கள் கொண்டிருந்த அன்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவரை அல் அமீன் என்றும் அசாதிக் என்றும் அழைத்தனர். அல் அமீன் என்றால் நம்பிக்கை மிகுந்தவர் என்றும் அசாதிக் என்றால் உண்மையாளர் என்றும் பொருள். பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களோடு காற்றலையில் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. முதலில் நமது சிந்தனைக்கு. உழைப்பின் மூலம் உடலுக்கான சம்பளம் கிடைக்கும். அதுபோல பிறர் மகிழ கொடுத்து உதவுதல், நற்செயலில் ஈடுபட்டு புகழ் பெறுதல் ஆகியவற்றால் ஆத்மாவிற்கு ஊதியம் கிடைக்கும். பெற்ற தாய் பட்டினி கிடக்கும் சூழ்நிலை உருவானாலும் சான்றோர்கள் பழிக்கும் விதத்தில் மனிதன் தர்மத்தை மீறி செயல்படக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அன்பும் பண்பும் நிறைந்த மனைவி அமைந்துவிட்டால் அவனிடம் இல்லாதது எதுவும் இல்லை. எல்லா சிறப்பும் பெற்றவனாக மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்துவான். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்று உபசரிப்பவர்களே நல்லவர்கள். அவர்களின் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும் விதத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாள். உள்ளம் என்னும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். இதனால் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும். எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது போல இந்த உலகம் முழுவதும் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. தண்ணீர் இல்லாமல் உலக உயிர்கள் வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால் உலகில் ஒழுக்கம் நிலைத்திருக்க மழைப்பொழிவு மிகவும் அவசியமானது. இளமை பருவத்திலேயே மனிதன் தர்மம் செய்யும் எண்ணம் கொள்ள வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் உற்ற துணையாக உதவும். பூ உலகில் தர்ம நெறி தவறாமல் வாழ்பவன் வானுலகில் உள்ள தெய்வத்திற்கு ஈடாக மதிக்கப்படுவான். தான் மட்டுமல்லாமல் மற்றவரும் தர்ம நெறி தவறாமல் வாழச் செய்பவன் பிறவிகளை விட மேலானவன். பிள்ளைகள் அறிவில் சிறந்தவர்களாக அமைந்துவிட்டால் அவர்களது பெற்றோருக்கு மட்டுமின்றி உலகிலுள்ள மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாகும். தான் பெற்ற பிள்ளையை இந்த உலகம் சான்றோன் என போற்றுவதை கேட்டால் அவனை கருவில் சுமந்த காலத்தை விட அவனது தாய் அளவில்லாத மகிழ்ச்சி அடைவாள். சரியான சமயத்தில் ஒருவர் செய்த உதவி தினையளவு சிறியதாக இருந்தாலும் நல்லவர்கள் பனையளவு போல பெரிதாக போற்றுவர். எந்த பாவத்தை செய்தாலும் ஒரு மனிதன் தப்பி பிழைக்க முடியும். ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்துவிட்டால் அதற்கு பிராய சித்தம் தேட முடியாது. அடக்கமுடன் இருப்பவன் வானுலக தேவர்களைப் போல சிறந்து விளங்குவான். செல்வந்தன் அடக்கமுடன் வாழ்ந்தால் அவன் செல்வம் மேலும் அதிகரிக்கும். ஒழுக்கத்தை மனிதன் உயிராக மதிக்க வேண்டும். கற்ற வித்தையை மறந்தால் கூட ஒருவன் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கத்தில் இருந்து தவறினால் மீட்பது இயலாத செயல். உண்ணாமல் விரதம் மேற்கொள்ளுவதை விட ஒருவர் பேசும் கொடிய சொற்களை பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பாகும். யாரையும் பாதிக்காத வகையில் பிறருக்கு தீங்கு நேராமல் பேசும் பொய் உண்மைக்கு சமமானது. அதே நேரத்தில் உண்மை மட்டும் பேசும் நல்லவர்களின் புகழ் உலகெங்கும் பரவி நிற்கும். இதை கூறியவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தெய்வப் புலவர் திருவள்ளுவர்.

இது தகவல் அறியும் நேரம். இன்றைய தகவல் அறியும் நேரம் பகுதியில் தமிழ்காத்த தாத்தா உ வே சாமிநாத ஐயர் அவர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு காணலாம். இவர் வாழ்ந்த காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. பிறந்த இடம் உத்தமதானபுரம், கும்பகோணம். தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளாக இருந்து காலத்தால் சிதைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து கொண்டிருந்த காலம் அது. தன் சொந்த முயற்சியால் அவற்றை எல்லாம் தேடி எடுத்து சுவடிகள் இருந்ததை பகுத்து வேறுபடுத்தி தொகுத்து பிழை திருத்தி அச்சாக்கி காப்பாற்றியவர் நம் தமிழ் தாத்தா. சிலப்பதிகாரத்தை முதன் முதலில் உரையுடன் பதிப்பித்தார். 10 பாட்டு, 8 தொகை, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகியவற்றையும் பதிப்பித்தார். அவர் மட்டும் தேடி போகாமல் இருந்திருந்தால் தமிழ்மொழியின் தமிழ் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சங்க இலக்கியங்களை பற்றி நாம் அறியாமலேயே இருந்திருப்போம். இவர் தொகுத்து தந்த நூல்களால் தான் தமிழ் மொழியை செம்மொழி என்கிறோம். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சிட்டுள்ளார். 3000க்கும் அதிகமான 8 சுவடிகளையும் கையெழுத்து பிரதிகளையும் சேகரித்தார். இவரின் அடிநிழலில் இருந்துதான் நான் தமிழ் கற்க வேண்டுமென்ற ஆர்வ மிகுதி என்னிடம் எழுகிறது என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். இவர் பதிப்பித்த நூல்களை 4 வகையாக பிரிக்கலாம். அவை சங்க நூல்கள், பிற்கால நூல்கள், இலக்கண நூல்கள், காவிய நூல்கள். தொடக்க கல்வியை திண்ணைப்பள்ளி கூடத்தில் படித்து பிறகு 6 ஆண்டுகள் மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்றார். கும்பகோணம் கல்லூரியில் 23 ஆண்டுகளும் சென்னை மாநில கல்லூரியில் 16 ஆண்டுகளும் பேராசிரியராக பணியாற்றினார். 1940ஆம் ஆண்டு என் சரித்திரம் என்ற நூலை எழுத தொடங்கினார். அதில் தமிழ் வளர்ச்சி,

தமிழ்நாட்டின் வரலாறு, அவர் காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்கள், புரவலர்கள், ஆதீன தலைவர்கள் ஆகியோரின் வரலாற்று குறிப்புகள் அடங்கியிருக்கின்றன. இந்த நூல் முழுமை அடைவதற்கு முன்பே இந்த உலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் நம் தமிழ்மொழி போல என்றும் குறையாத புகழுடன் தமிழ் தாத்தா நம்மோடு இருக்கிறார். அவர் பெற்ற பட்டங்கள் 1906 மகா மகோபாத்யாய, 1925 தட்சிணாதித்ய கலாநிதி, 1932 தமிழ் இலக்கிய அறிஞர். என்றும் தமிழ்மொழி வாழ்க.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். சக்கர செல்வம் பெறினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல் எக்காலும் முந்திரி மேற்காணி மிகுவதே மிகுவதேர் கீழ் தன்னை இந்திரனா எண்ணிவிடும். கையில் இரண்டு காசு இருந்தால் வாயிலே நறுக்கென்று நாலு வார்த்தை வரும் என்று கிராமப்புறங்களில் சொல்லுவார்கள். அப்படி ஒரு வார்த்தை வரக்கூடாது என்கிறது இந்த பாடல். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று திருக்குறளும் இதைத்தான் சொல்கிறது. காலச்சக்கர சுழற்சியினால் திடீரென்று செல்வம் பெறுபவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பேச்சில் எப்பொழுதும் நிதானமாகவே இருப்பார்கள். பொல்லாதவர்களுக்கு செல்வம் வந்தால் பேச்செல்லாம் பெருமை. இதற்கு அந்த கால அளவு முறையை நாலடியார் ஆசிரியர் சொல்கிறார். அது இந்த கிலோகிராம் கால மக்களுக்கும் புதுமையாக இருக்கும். நாங்கள் பள்ளியில் படுத்த பொழுது மீசை மணங்கு சேர் என்று நிறுத்தல் அளவை உண்டு. அந்த அளவு முறையில் மாகாணி கால்மாகாணி போன்ற அளவும் உண்டு. அதில் முந்திரி என்பது 320 ஒரு பங்கு, காணி என்பது 80 ஒரு பங்கு. முந்திரி அளவுக்கு செல்வத்தில் உயர்ந்து விட்டாலே மனிதரில் சிலர் தம்மை இந்திரன் என்று நினைத்து விடுவார்களாம். மிகச்சிறிய அளவு செல்வம் 4 மடங்காக உயர்ந்து விட்டாலே ஒரே துள்ளல் எள்ளல் என்றெல்லாம் செல்வம் மனிதனை எள்ளளவும் உயர்த்தவில்லை என்பது பொருள். திடீரென்று வரும் செல்வத்தை அனுபவிப்பதும் சேர்த்து வைப்பதும் பெருக்குவதும் சாமர்த்தியம். ஆனால் செல்வ செருக்கு வாய் துடுக்கிற்கு வழிவகுத்தால் அது போய்விடும். அந்த திடீர் செல்வந்தர் ஏற்கனவே நல்ல பெயர் பெற்றிருந்தால் அதுவும் போய்விடும். செல்வம் என்பது ஒரு சக்கரம். ஒரு சுழற்சியில் வருகின்ற செல்வம் மறுசுழற்சியில் அகன்றுவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுபவர்களே அறிவாளிகள். சொல்லாதே செய். ஆற்றும் துணையும் அறிவினை உள் அடக்கி ஊக்கம் உரையார் உணர்வுடையார் ஊக்கம் உறுப்பினால் ஆராயும் உண்மையுடையார் குறிப்பின் கீழ்பட்டது உலகு. தொடங்கிய செயலை செய்து முடிக்கும் வரை அறிவுடைய நபர் அது பற்றி பிறரிடம் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். காரியத்தை செய்வதில் தான் அவர்களுக்கு கவனம் இருக்கும். அது அறிவுடையவர்களின் செயல்பாடு. செயல் திட்டமிட்ட பொழுதே உளறி திரிபவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். அறிவுடையவர்கள் ஆக மாட்டார்கள் இவர்கள். அதே போல அறிவுடையவர்கள் பிறர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லாமலேயே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். இத்தகையவர்கள் பிறருக்கு வழிகாட்டிகளாக கூடியவர்கள் என்பது இப்பாடலின் பொருள். தொழில் வர்த்தகத்துறைக்கு தேவைப்படும் மிக முக்கியமான அம்சம் இது. ஒரு திட்டம் திட்டினால் அதன் இயல்புக்கு ஏற்றபடி அது நிறைவேறும் வரை மிகவும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். இதை நான் செய்ய போகிறேனே என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல. அறிவிப்பு முக்கியமல்ல, செயல்பாடே முக்கியம். சிலர் தாம் வியாபாரத்தை புதிய பொருள் தயாரிப்பை தொடங்குவதற்கு முன்பே அதை பற்றி தெரிவித்து அமர்க்களப்படுத்தி விடுவார்கள். அப்புறம் திட்டம் நிறைவேறாமல் போனால் அது அவமானமாக போய்விடும். இந்தியா அணுகுண்டு வெடித்ததை போல சில காரியங்கள் மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டும், செய்த பிறகு அறிவிக்க வேண்டும். அதே நேரம் நமது தளராத ஊக்கத்தினால் வேறு யார் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் வேலைகளை அவை முடியும் வரை காட்டிக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களும் அதுபோலவே இருப்பார்கள். அதை அவர்கள் அறிவிக்காமலேயே தெரிந்து கொள்ள வேண்டும். இது தலைமை பண்பு. அரசாங்கமானாலும் வர்த்தகமானாலும் இந்த தலைமை பண்பு வெற்றியை உறுதிப்படுத்தும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நலம் காணும் நேரம் இது. காலை உணவை தவிர்க்காதீங்க. காலை உணவை தவிர்த்தால் உடலில் உணவு செரிமானத்திற்கு பெரிதும் துணை புரியக்கூடிய மெட்டபாலிசம் எனப்படும் வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு ஏற்படும். காலை உணவை நாட்பட தவிர்க்கும் போது உணவிலிருந்து உடலுக்கு தேவையான குளுக்கோஸை கிரகிக்க உதவும் கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படும். தொடர்ந்து செய்தோமானால் நம்முடைய சர்க்கரையை சக்தியாக பயன்படுத்தக்கூடிய திறன் இன்சுலினுக்கு இல்லாமல் போகும். காலை எழுந்து அவசரமாக வேலைக்கு செல்லும் போது காலை உணவை தவிர்க்கும் பழக்கத்திற்கு ஆளாகிறோம். இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையே உள்ள இடைவெளிதான் அதிகம். ஒரு நாளில் உடலில் உணவு உண்ணாமல் இருப்பதில் மிக அதிகம். எனவே காலை உணவை தவிர்க்காதீர்கள். டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் என்றால் என்ன என்பதையும் அதை பற்றிய விளக்கங்களையும் இப்பொழுது காணலாம். இறைப்பையில் எவ்வளவு நேரம் உணவு இருக்கலாம், எப்பொழுது சிறுகுடலுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது வேகஸ் நரம்புகள்தான். இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கேஸ்ட்ரோபெரிசிஸ் எனப்படும் இறைப்பை வாதம் வரும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்காத போது டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் ஏற்படுகிறது. இது நியூரோபதியின் வகையா என்று கேட்டால், ஆம், உண்மைதான். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்போது அது இரத்த குழாயை பாதித்து நரம்புகளுக்கு தேவையான உணவு மற்றும் ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்கிறது. இது பெரும்பாலும் டைப் 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக அளவில் இது ஏற்படுகிறது. டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வர வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு என்ன அறிகுறிகள் என்று பார்த்தால், இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி அசௌகரியத்தை அளிக்கும். இந்த அறிகுறிகள் மனிதருக்கு மனிதர் தீவிரமாகவோ அல்லது சாதாரணமாகவோ ஏற்படலாம், மாறுபடும். உணவு இறைப்புக்கு வந்து நீண்ட நேரம் கழித்து சிறுகுடலுக்குள் நுழையும். அங்கே ஊட்டச்சத்து கிரகிக்கப்பட்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். நீண்ட நேரம் இறைப்பைக்குள்ளேயே உணவு இருக்கும் பொழுது பாக்டீரியா கிருமிகளின் வளர்ச்சி அதிகரிக்கலாம். உணவை மேலும் கடினமாகி வாந்தி ஏற்படுத்தலாம் அல்லது குடலில் அடைப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு என்னென்ன பரிசோதனைகள்? பேரியம் எக்ஸ்ரே, ரேடியோ ஐசோடோப் கேஸ்ட்ரிக் எம்டிஇங் ஸ்கேன், வயர்லெஸ் மோட்டிலிட்டி கேப்சூல், மேல்வயிறு எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் என பல பரிசோதனைகள் உள்ளன. உணவு உண்ணுவதை மாற்றி அமைப்பதன் மூலம் இறைப்பை வாதத்தை தவிர்க்க முடியும். 3 வேளைக்கு பதிலாக 6 வேளையாக சாப்பிடுவது நல்லது. உணவை உண்ணும் பொழுது மெதுவாக சுவைத்து சாப்பிட வேண்டும். உணவு உண்டதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிய நடைப்பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சியே போதுமானது. பொதுவாக காலையில் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்காக இன்சுலின், வாய்வழி மருந்துகள், உணவு பழக்கத்தில் மாறுதல்கள் போன்றவையே பரிந்துரைக்கப்படுகிறது. நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படும். இணைந்திருங்கள். இது MTR FM

இது திருத்தலம் உலாவரும் நேரம். வெற்றுடையார் காளி, வெற்றுடையார் அம்மன் என்றே சொல்கிறார்கள். சிவகங்கையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லங்குடிக்கு அருகில் உள்ள காளி கோவிலில் இருக்கிற அம்மனை. கையில் திரிசூலம், ஒரு காலை உயர்த்தி ஒரு காலை இறக்கி அமர்ந்த நிலையில் வேகம், கண்களில் உக்ரத்துடன் காட்சி அளிக்கின்ற அம்மனுக்கு பின்னால் ஜீவனுள்ள ஒரு கதை உள்ளது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை சீமையை அப்போது ஆண்டவர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். அவரை கொல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஆங்கிலேயர்கள். ஒரு சமயம் காளேசன் சந்நிதியில் ஒளிந்திருந்து சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார்கள் ஆங்கிலேய பட தளபதி கர்னல் ஜோசப் ஸ்மித். மதில் சுவரின் மேல் பகுதியில் அவர் ஒளிந்திருந்த சமயம் அது. உள்ளே நுழைகிறார் உடையத்தேவர். துப்பாக்கியார் குறிவைத்து சுடுகிறார். ஸ்மித் கீழே விழுந்து உயிர் துறக்கிறார் அந்த மன்னர். இது நடந்தது 1772 ஜூன் மாதம் 25ஆம் தேதியில். உடையத்தேவரின் மனைவியான வேலு நாச்சியார் மருது பாண்டியரையும் அழைத்து கொண்டு காளையார் கோவிலுக்கு வந்து கணவருக்கு மாலையிடுகிறார். பிறகு அங்கிருந்து நாட்டரசன் கோட்டைக்கு கிளம்புகிறார். அரியா குறிச்சிக்காடு இடையில் எதிர்படுகிறது. இந்த வழியில் ஆங்கில படையும் வேலுநாச்சியாரை பிடிக்க துரத்தி வருகிறது. அதற்குள் விரைந்து கீரனூர் கண்மாய்க்கரையை பரிவாரங்களுடன் தாண்டி விடுகிறார் நாச்சியார். ஆங்கில படை புழுதி பறக்க வருகிறது. காட்டிற்குள் அப்பொழுது ஐயனார் கோவில் முன்பாக மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண். வந்த படை அந்த இளம்பெண்ணை பார்த்ததும் நின்றது. இந்த பக்கம் வேலுநாச்சியார் பரிவாரங்களுடன் போனதை பார்த்தாயா, எந்த பக்கம் போனாங்க என்று கேட்கிறார்கள். அந்த பெண்ணின் பார்வையில் மிரட்சி இல்லை. அவங்க போன திசையும் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன். வந்த படைக்கு கோபத்தை கிளறி விட்டுவிட்டது அந்த பதில். கையில் இருந்த வாழ்தான் பதிலுக்கு பேசியது. ஒரே வீச்சு, தலை தனியாக போய் விழுந்தது. உடையாள் என்ற அந்த பெண் வெட்டுப்பட்டதும் வெட்டுடையாள் ஆகி அம்மன் ஆனாள். பிறகு வெட்டுடையார் காளியம்மன். 8 வருடங்கள் கழித்து ஹைதர் அலி திப்பு சுல்தான் உதவியுடன் சிவகங்கை சீமையை மீட்டார் வேலுநாச்சியார். அரசியான பின் தனக்காக வெட்டுடையாள் வெட்டுப்பட்ட இடத்திற்கு சென்றார். தெய்வாம்சத்துடன் நீதி தேவதையாக வெட்டுடையாள் விளங்குவதை நாச்சியாரிடம் சொல்கிறார்கள் மருது பாண்டியர். கேட்டதும் நாச்சியாருக்கு மகிழ்ச்சி. உடனே அந்த கோவிலுக்கு பூசாரிகளாக கருப்ப வேளார், காரி வேளார் என்ற இருவரை நியமிக்கிறார். தன்னுடைய காணிக்கையாக தனது வைர தாலியையே செலுத்துகிறார். அதர்மத்தை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்கான தெய்வீகமான அடையாளமாக நிற்கிறாள் வெட்டுடையாள். மனதில் இருக்கும் கஷ்டத்தோடு நேரில் வந்து மனபாரத்தை இறக்குகிறார்கள். தீராத நோய் உடையவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறார்கள். வியாபார கஷ்டமா, குழந்தை பேறு இல்லாமல் இருக்கிறதா, எல்லாவற்றிற்கும் இங்கே வந்து வேண்டிக் கொண்டு நிறைவேறியதும் நேர்த்திக் கடனை கழிக்கிறார்கள். எப்படியாவது நீதி வழங்குவாள் வெட்டுடையாள் என்ற நம்பிக்கை இருப்பதால் காசு வெட்டி போடும் பழக்கம் இருக்கிறது. 10 பைசாவிலிருந்து 20-50 பைசா வரை வெட்டுடையாளுக்கு நேர்ந்து கொண்டு வெட்டினால் சம்பந்தப்பட்ட எதிரியை வெட்டுடையாள் பழிவாங்குகிறாள் என்று ஒரு நம்பிக்கை. அநீதி கிடைத்து விட்டதாகவோ மோசடி செய்து விட்டதாகவோ கருதினால் நீதிமன்றம் மாதிரி நேரே இங்கு வந்து காசு வெட்டுகிறார்கள். வெட்டுடையாள் முன்பே சில வழக்குகளும் நடப்பது உண்டு. வழக்கு சம்பந்தப்பட்ட இரு கோஷ்டியினரும் சூடத்துடன் வந்து அம்மன் முன் சூடத்தை கொளுத்தி கையால் அணைக்க சொல்கிறார்கள். அம்மன் முன் பொய் சொன்னால் அவனை அம்மன் பழிவாங்கி விடுவாள் என்ற நம்பிக்கை இருப்பதால் சூடத்தை அணைக்கிறவன் சொல்வதை நம்புகிறார்கள். அங்கேயே சமாதானம் ஆகிப் போகிறார்கள். நேரடியாக வர முடியாதவர்கள் தங்களுடைய வேண்டுதலை குறிப்பாக எழுதி அனுப்பி கூடவே அர்ச்சனைக்காக பணத்தையும் மணியாடராக கோவிலுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். 1 மாதத்திற்கு இப்படிப்பட்ட மணியாடர் 1.5 லட்சம் ரூபாய் வரை வருகிறது. எளிமையாக இருந்தாலும் இங்கு வந்து போகிற மக்கள் கூட்டத்தினால்
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இருந்தே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் போய்விட்டது இந்த கோவில். நுழைந்ததும் ஆங்காரத்துடன் வெட்டுடையாள் காளியம்மன். காலடியில் பழிவாங்கப்படும் ஒருவன் திரிசூலம், கழுத்தை சுற்றி நிறைந்திருக்கும் எலுமிச்சம்பழ மாலைகள். காசு வெட்டி போட்டு வேண்டியது நிறைவேறிவிட்டால் தங்கம் வெள்ளியினால சிறு பொருட்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். தினமும் 4 கால பூஜை நடைபெறுகிறது. காலை 6 மணிக்கு திறக்கிற கோவிலை மாலை 6 மணிக்கு சாத்துகிறார்கள். கோவிலுக்குள்ளே வெட்டுடைய ஐயனார், சோனை கருப்பசாமி என்று பரிகார தேவதைகள் உட்பட நவசாமிகள் உள்ளனர். கீழே கிழக்கு நோக்கி இருக்கின்ற ஐயனார் முகத்தில் சூரியோதயத்தின் போது வெயில் சிறிது சதுரமாக வந்து விழுகிறது. மாலை மறையும் போது மேற்கு நோக்கி இருக்கிற வெற்றுடையாள் முகத்தில் வந்து விழுகிறது வெயில் கீற்று. நீதிபதிகள் உட்பட பலர் வந்து வேண்டிக் கொண்டு இருக்கின்றார்கள். இங்கு பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தின் போது கொடியேற்றுகிறார்கள். அன்று துவங்கி 10 நாட்கள் ஊரே களை கட்ட ஆரம்பிக்கிறது. எல்லா ஜாதி சமூகத்து சார்ந்தவர்களும் மண்டகப்படி அமைக்கிறார்கள். இது தவிர ஆடி மாதம் 19 தேதி பூச்சொரிதல் விழா பிரமாதமாக நடக்கிறது. நவராத்திரி விஜயதசமி அன்று குதிரை வாகனத்தில் சுற்றி வருகிறாள் வெட்டுடையாள் அம்பாள். வருகிற பக்தர்களுக்கு பிரசாதத்தை இலவசமாக வழங்குகிறார்கள். செவ்வாய் வெள்ளி என்று மட்டும் ஆயிரக்கணக்கில் கூட்டம். கோவிலை விட்டு வெளியே வந்தால் வெப்பம் தகிக்கிற மண், சுற்றிலும் கருவேல மரக்காடு. கோவிலுக்கு பக்கவாட்டில் நீண்ட அரிவாளுடன் கற்சிலைகளாக அமர்ந்திருக்கிறார்கள் வெட்டுடையாருக்கு பூசாரிகளாக நியமிக்கப்பட்ட அந்த இரு வேளார்கள். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் என்ற மத பாகுபாடில்லாமல் பலரும் வருகிறார்கள். காரணம், தனக்கு எப்படியும் நீதி கிடைக்கும் என்ற கிராமப்புற நகர்ப்புற மக்கள் மனதில் பதிந்து கிடக்கும் நம்பிக்கைதான் ஆணிவேர். இங்கு இணைந்திருங்கள்.

குட்டி கதை பார்ப்போமா? தும்புருவும் நாரதரும் வீணை வாசிப்பதில் வல்லவர்கள். இருவருக்கும் தாங்களே இசையில் வல்லவர்கள் என்ற கர்வமும் இருந்தது. அவர்கள் ஒருமுறை இசையில் சிறந்த ஆஞ்சநேயரிடம் தீர்ப்பு கேட்க வந்தனர். தங்கள் வீணையை அருகில் இருந்த பாறையில் வைத்தனர். அவர்களது பிரச்சனையை தெரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் தோடி ராகத்தில் பாடினார். பாடல் கேட்டு வீணைகள் இருந்த பாறை உருக ஆரம்பித்தது. வீணைகள் இருக ஒட்டிக்கொண்டன. அவற்றை எடுக்க முடியாமல் நாரதரும் தும்புருவும் திகைத்தனர். ஆஞ்சநேயர் கண்மூடி பாடிக்கொண்டிருந்தார். அவர் விழிக்கட்டும் என காத்திருந்த பொழுது ஆஞ்சநேயர் மற்றொரு பாடல் பாடினார். சிறிது நேரத்தில் பாறை இழகத் தொடங்கியது. வீணைகள் நெகிழ்ந்து வெளிவந்தன. நாரதர் ஆஞ்சநேயரிடம், "ஹனுமானே, உன் இசைக்கு கல்லும் கரைகிறதே. நீ பாடும் இந்த ராகத்தை கேட்க நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம்?" என்றார். ஹனுமத் தோடி என்று இந்த ராகம் பற்றிய வரலாறு அருணாச்சல கவிராயர் பாடிய ராம நாடக கீர்த்தனையில் இடம்பெற்றுள்ளது. ராவணனை ராமன் வென்றதும் வானரப்படைகள் இலங்கையிலிருந்து புறப்பட தயாராயினர். படை வீரர்களில் எல்லோரும் இருக்கிறார்களா என்று சரிபார்க்கும்படி சேனாதிபதியிடம் ராமர் உத்தரவிட்டார். ஒரு வானரம் மட்டும் காணாமல் போயிருந்தது தெரிந்தது. "சுவாமி, வசந்தன் என்னும் வானரம் மட்டும் எங்கு சென்றது என்று தெரியவில்லை" என்றார் சேனாதிபதி. ஆஞ்சநேயரை அழைத்த ராமர், "காணாமல் போன வசந்தத்தை கண்டுபிடிப்பது உன் பொறுப்பு" என்றார். ஆஞ்சநேயர் எங்கு தேடியும் வசந்தன் தென்படவில்லை. இறுதியாக யமலோகத்தில் இருப்பது தெரிய வந்தது. யமலோகம் சென்ற ஆஞ்சநேயர் யமதர்மா வசந்தன் எப்படி இங்கு வந்தான் என்று கேட்டார். யமதர்மர் பணிவுடன், "சுவாமி, கோபம் கொள்ளாதீர்கள். பூலோகத்தில் உள்ள அனைவரும் உமது புகழை கேட்டு மகிழ்கிறார்கள். அதை கேட்கும் ஆசை எனக்கும் வந்தது. நான் பூலோகம் வந்தால் என் பார்வை பலத்தால் பலரும் யமலோகம் வரவேண்டிய சூழல் உண்டாகிவிடும். அதனால் வசந்தனை மட்டும் வரவழைத்து உமது அருமை பெருமையை கேட்டு மகிழ்ந்தேன்" என்ற யமன் அவனை விடுவித்தான். ஆஞ்சநேயர் வசந்தனுடன் பூலோகம் வந்து சேர்ந்தனர். வானரங்கள் மகிழ்ச்சியில் குதித்தனர். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலை கேட்கலாம்.

வணக்கம் அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இனி வருவது நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் பொதிகை தென்றல். இன்றைய பொதிகை தென்றலை தொகுத்து வழங்கும் நான் பூனா பம்பாய் என் மஜீத். நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஊட்டி வரை உறவு என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய இந்த பாடல்.

நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்தில் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா பாடிய இனிமையான இந்த பாடல்.

அன்பு உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது போதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி பி சீனிவாஸ், பி சுசீலா, எல் ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல். படம் பவானி.

0: நாடும் சென்
1: இன்று வந்த சொந்தமா இடையில் வந்த பந்தமா என்று கேட்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா. படம் சித்ராங்கி.

இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை என்கிறார் டி எம் சுந்தரராஜன். படம் விவசாயி.

உறவுகளே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல், ஒரே நாள் உனை நான் நீலாவில் பார்த்தது. படம் இளமை ஊஞ்சலாடுகிறது.

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் பி. சுசிலா பாடியது. படம் இருவல்லவர்கள்.

நம்ம ஊரு சிங்காரி, சிங்கப்பூர் வந்தாளாம் என்கிறார் எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் நினைத்தாலே இனிக்கும்.

நம்ம ஊரு சிங்காரி சிங்கப்பூர் வந்தாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம், பொட்டு வச்சு பூ முடிச்சு நின்றாளாம். மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, நம்ம ஊரு

வாமா. நம்ம காதலுக்கு ஈடு சொல்ல காவியத்தில் யாரும் இல்லை, நான் ஒன்று நீ ஒன்றுதாமா. மன்மதன் வந்தானா நம்ம சங்கதி சொன்னானா, மன்மதன் வந்தானா நம்ம

பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடல் டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல் படம் இதய வீணை.

நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகிறார்கள் பி பி சீனிவாஸ், பி சுசிலா. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் போ போ போ என்கிறார்கள். படம் இதய கமலம்.

இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருந்தது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மீண்டும் ஒரு பொதிகை தென்றல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பேன் என்று அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் பூனா பம்பாய் என் மஜித். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் இசையோடு நெஞ்சை இனிக்க செய்யும் நிகழ்ச்சிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றிய தமிழ் எம்டிஆர் வானொலிகளில் இந்த நேரத்தில் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷா குல்கமி கோயத்திலிருந்து. தென்றலோடு கவி பாடி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இன்றைய நிகழ்ச்சி கொண்டு வருவது இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் இன்று இசை சங்கமம். சேயா கோஷல் பிற பின்னணி பாடகர்களுடன் இணைந்து பாடிய பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கும்கி திரையில் இடம்பெற்ற பாடல் அளிக்கவிருக்கிறது. பாடலுக்கு இசை இமான். சேயா கோஷலுடன் இணைந்து பாட வருகிறார் ரஞ்சித். இது பாடல்

சொல்லிய வார்த்தைகளில் சொக்கி நின்றது உணர்வுகள். கவிவாடும் கானங்கள் இசையூற்றாய் இனித்திரும் நேரந்தனில் நிகழ்ச்சியில் அடுத்து மீண்டும் இமான் இசையில் அருவாடல். சீமராஜா திரையில் இடம்பெற்ற பாடலை பாட சேயா கோஷலுடன் இணைகிறார் சத்ய பிரகாஷ். இது பாடல் காற்றறையில் கலந்து ஏங்கல் இல்லங்கள் தோறும்

உன்னோடு நீங்காத நிலைப்பற்ற நினைவுகள் இன்றும் என்றும் முன்வசமே என்று உணர்த்தி சென்றது பாடல். இசையோடு கவி பாடிக்கொண்டிருப்பது மதிதமிழ் MTR வானொலி. அடுத்த நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடலின் படம் அங்காடி தெரு. இசை ஜிவி பிரகாஷ். நரேஷ் ஐயருடன் இணைந்து பாட வருகிறார் ஷேயா கோசல்.

பெயரை மட்டும் சொல்லும் போதே மனம் எங்கும் பூ பூத்து சென்றது. அவள் மனம் என்னும் தோட்டத்தில் நாம் இணைந்திருப்பது இசைக்குள் கவிதை. இந்த நிகழ்ச்சியில் இசைச்சங்கமமாக ஸ்ரேயா கோஷல் பிற பின்னணி பாடகர்களுடன் பாடிய பாடல்கள் வலம் வரும் வேளையில் நிகழ்ச்சியில் இனி

உருகிய மனதில் உறைந்து போன நினைவுகள், கண்ட நாள் முதல் சொக்கி போனது கனவுகள். ஒலித்து வாய்ந்த பாடல் இடம்பெற்ற படம் வெயில். இசை மீண்டும் இப்பாடலுக்கும் ஜிவி பிரகாஷ் இசை அமைத்திருந்தார். பாடலை பாடியிருந்தார்கள் சேயா கோஷலுடன் இணைந்து சங்கர் மகாதேவன். நிகழ்ச்சியில் இனி துறை திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரனுடன் இணைகிறார் இந்த பாடலில் இசை டி இமான். இதோ பாடல்

பிரிவுகள் என்றும் எப்பொழுதும் நிரந்தரம் இல்லை என்றோ ஒரு நாள் சந்திப்பு நிகழும். நம்மை இணைத்திருப்பது இசைக்குள் கவிதை. இன்றைய நிகழ்ச்சியில் இசை சங்கமமாக ஷேஜா கோசல் பிற பின்னணி பாடகர்களுடன் இணைந்து பாடிய பாடல்கள். தழுவிச் செல்லும் நேரந்தனில் NGK திரையில் இடம்பெற்ற பாடல் ஒலிக்கவிருக்கிறது. இசை யுவன் சங்கர் ராஜா, ஸ்ரீராமுடன் ஷேஜா கோசல் பாடலில் இணைகிறார். இதோ பாடல் காற்றலையில் கடந்த இசை அலையாக.

அன்பு எனும் மொழிகளில் உள்ளத்தில் உதித்த புன்னகை மலர்கள் தினம் தினம் அமுதமாய். நாம் இணைந்திருப்பது மதிதமிழ் எம்டிஆர் வானொலி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருக்கிறது எதிர்நீச்சல் படபாடல். பாடலுக்கு இசை அனிருத், குரல்கள் ஸ்ரேயா கோஷலுடன் மோவித் சர்கான். பாடல் இதோ ஒலிக்கிறது

மிளிரும் ஒளிதலில் அவன் வருகை நிகழ்ந்தபோது என் மனதில் மின்னிவிட்டு சென்றதோ? இசையோடு இசை இன்ப பயணம், காற்றலை கவி அலையாக இனித்திடும் இசையமுது பாடல்கள் உள்ளங்கள் எங்கும் ரசித்த வண்ணம். நிகழ்ச்சியில் இனி அதாகப்பட்டது மகாஜனங்களே, இது திரைப்படத்தின் பெயர். இசை இமான், இப்பாடலில் இணைகிறார் கார்த்திக். பாடல் இதோ.

உன் ஓரவெளிகளின் ஈரப்பார்வையை கண்டு என் இப்படி ஆடும் என்ற நிகழ்வுகள் மனதோடு கேள்விக்குறியானது. இசைவாணியில் ஒழித்துக் கொண்டிருப்பது இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் இன்றோ இசை சங்கமம். ஸ்ரேயா கோஷல் பிற பின்னணி பாடல்களுடன் இணைந்து பாடிய பாடல்கள். மீண்டும் இமான் இசையில் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கவிருக்கிறோம். பாடலில் இருக்கிறார் பிரதீப் குமார். பாடல் இதோ

வார்த்தைகள் இட்டது மனதோடு வண்ணங்கள், அது உடலெங்கும் இனிமையை பூசி சென்றது. இசையோடு கவிமலை இனிய கானங்கள் இசை பாடி செல்லும் நேரந்தரில் வீசவிருக்கிறது தென்மேற்கு பருவ காற்று. அடுத்து ஒலிக்கவிருக்கும் பாடலின் பெயர் இது. பாடலை பாட வருகிறார் விஜய் பிரகாசுடன் இணைந்து ஸ்ரேயா கோஷல். இந்த பாடல் காற்றலையில் கலந்து இசையலையாக வீச செய்கிறது.

0: தெரிந்தும் தெரியாமல் போன உள்ளத்தின் உணர்வுகளில் உறைந்து போன நிகழ்வுகள் நெஞ்சோடு நினைத்து நிற்கும். கவிவாடும் காலங்கள் சில நினைவுகளை நம்மை நீந்த செல்கிறது. இசைவாடி கொண்டிருப்பது மனிதர்கள் எம்டிஆர் வானொலி. அடுத்து யுவன் சங்கர் ராஜா இசையில் தாஸ் திரையில் இடம்பெற்ற பாடலை கேட்கவிருக்கின்றோம். பாடலுக்கு குரல் கொடுத்துள்ளார் ஹேயா கோசலுடன் இணைந்து ஹரிஹரன். இதோ பாடல் அளிக்கிறது.
1: சாமிக்கு

வழிபாடும் போது மனதில் உள்ள வலிகளை சொல்லி சென்ற போது நெஞ்சம் இளைப்பாறிய உணர்வுகள். காற்றோடு கவி பயணம் இசைப்பாடுமே இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் இன்று இசை சங்கமம் ஸ்ரேயா கோஷல் பிற பின்னணி பாடகர்களுடன் பாடிய பாடல்கள் அளித்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் நிறைவிலே மெர்சல் திரையில் இருந்து பாடல் பாடலுக்கு இசை தந்து பாடலை பாடி வருகிறார் ஏ ஆர் ரஹ்மான். ஸ்ரேயா கோஷலுடன் இணைந்து இதோ பாடல் அறிகிறது.

மகிழ்ச்சி அன்பு உறவுகளே, இன்றும் இனிய பாடல்களுடன் நமது நிகழ்ச்சி பயணித்தது. மீண்டும் ஒரு இசைக்குள் கவிதை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை இதுவரை நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சலி ஷாகுல் கமிழ் கோயத்திலிருந்து. மீண்டும் ஒரு இனிய நாளில் சந்திப்போம் உறவுகளே.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் தமிழ் வானொலி உலக புகழ் பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTR FM வழங்கும் 24 மணி நேர உலக தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் பூங்காற்று என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTR FM வழங்கும் நிகழ்ச்சிகள் நமது MTR FM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற தமிழ் வானொலி நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக குங்குமச்சிமிழ் என்ற படத்திலிருந்து பூங்காற்றே தீண்டாதே என் நெஞ்சை தூண்டாதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தங்கராசு என்ற படத்திலிருந்து பூங்காற்றே தினமும் தேடுறேன் போகாதே தனியா வாடுறேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக படிச்ச புள்ள என்ற படத்திலிருந்து பூங்காற்றே இனி போதும் என் உடல் தீண்டாதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் இசைஞானி இளையராஜா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வால்டர் வெற்றிவேல் என்ற படத்திலிருந்து பூங்காற்று இங்கே வந்து வாழ்த்து பூ போன்ற பிள்ளை முகம் பார்த்து என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மனோ சித்ரா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முதல் மரியாதை என்ற படத்திலிருந்து பூங்காற்று திரும்புமா என் பாட்டை விரும்புமா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் மலேசியா வாசிதவன் எஸ் ஜானகி.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTR FM தமிழ் வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTR FM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பகலில் ஒரு இரவு என்ற படத்திலிருந்து இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம்.

குருசொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மூன்றாம் பிறை என்ற படத்திலிருந்து பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் கே ஜே ஜேசுதாஸ்.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக மிஸ்டர் மெட்ராஸ் என்ற படத்திலிருந்து பூங்காற்று வீசும் பொன்மாலை நேரம் காதோடு ஏதோ கூறாமல் கூவும் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோபுர வாசலிலே இந்த படத்திலிருந்து தாலாட்டும் பூங்காற்று நான் அல்லவா நீ கேட்டு பாராட்டு ஓ மன்னவா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் எஸ் ஜானகி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வெற்றி விழா என்ற படத்திலிருந்து பூங்காற்று உன் பெயர் சொல்ல கேட்டேனே இன்று என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸ் என்ற படத்திலிருந்து பூங்காற்றே கொஞ்சம் உண்மை சொல்ல வருவாயா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஹரிஹரன்.
1: ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கையில நல்லதும் வரும் கெட்டதும் வரும், அது சகஜம்தான். அதுக்காக உண்மையை மட்டும் மறைக்க கூடாது. உண்மையை சொல்றதுனால எந்த பிரச்சனை வந்தாலும் அதை தாங்கிக்கிற சக்தி கடவுள் நிச்சயமா நமக்கு கொடுப்பார்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக உயிரே என்ற படத்திலிருந்து பூங்காட்டிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் உன்னிமேலன், சொர்ணலதா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் பூங்காற்று என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜகபர் சாதிக். இதுவரை நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து வெளிவருகிறேன். நன்றி, வணக்கம். நமது MTRFM தமிழ் வானொலியோடு இணைந்திருந்து நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. சர்வதேச நேயர் விருப்பம். கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்ததோடல்லாமல் உறவுகளை நீங்கள் நலம்தானா என்றும் அன்போடு கேட்டு நாங்கள் அனைவரும் நலம் என்றும் கூறிக்கொள்கின்றேன்.

அருள் மோகனை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் அன்பே ஆருயிரே என்று மனமுருகி பாடும் செவ்வந்தி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று தருகின்றார் ஈழமணி திரு நாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் டிரான்சி.

மீண்டும் ஒரு பாடல். ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றார். காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்தில் இருந்து நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தா தா தா என்று கூறும் வரி கொண்ட பாடல் இனிமையுடன் கேட்போம்.

0: அடுத்து வரும் பாடல் கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடல். பூவே உனக்காக திரைப்படத்திலிருந்து சொல்லாமலே யார் பார்த்தது என்ற வரி தாங்கி ஒலிக்கின்றது பாடல்.
1: சொல்லாமலே யார் பார்த்தது

குறிக்கும் பாடலோடு இன்னும் ஒரு பாடல் கனடா மண். மூன்றியால் மாநகரத்திலிருந்து தனுஷன் தந்த பாடல் காதல் ஒரு கண்ணாடி என்று பாடுகின்றது. சார்லி சப்ளின் 2 என்ற திரைப்படத்தில் இருந்தேன்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல்களை உன்னிப்பாக கேட்டு மகளும் இந்த வேளையிலே தித்திக்கும் தீனான பாடல்கள் வரிசையில் தொடுத்து விடுகின்றார். கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து இளவரசி ஒரு பாடலை. கரிசல் காட்டு பூவே திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். எத்தனை மணிக்கு வரச் சொன்ன என்று கூறி பாடுகின்றது அந்த பாடல்.

அடுத்த பாடலும் வன்குவர் மாநிலம் வசந்தி நீங்கள் தந்த பாடல். குருவி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது தேன் தேன் தேன் என்று வரியெடுத்து.

இனிமையான பாடல்களை கேட்கும் இந்த வேளையிலே காஞ்சனாவின் பாடலும் வன்கூவரில் இருந்து ஒலிக்க இருக்கின்றது. சின்னம்மா சிலக்கம்மா என்ற ஒரு பாடல் சக்கரக்கட்டி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

தொடர்ந்து எங்கள் காதோறும் இனிக்கும் பாடல்களாக ஆஸ்திரேலிய கண்டத்து அன்பர்களின் பாடல். முதலிலே பாஸ்கரன் மாலா இவர்கள். இவர்கள் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் என்பது நன்றாக தெரியும். அவர்கள் வளமை போல இன்றும் வந்து ஜோடி குரலே ஒரு பாடல் ரசிகன் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா, நீங்கள் கேட்கும் பாடல் சில்லென சில்லென என்று பாய்ந்து வருகின்றது காதோரம் இசையோடு ஆஸ்திரேலியா மண் மெல்போர்ன் மாநகரம் தேடி.

பெரும் பாடலையும் சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்திலிருந்து அன்புடன் தருகின்றார் வளமை போல ரமணி அவர்கள். சிட்னி நகரத்து ரமணி ஆஸ்திரேலியா அவரை கேட்கும் வரை நீங்கள் தந்த பாடல் நீ கட்டும் சேலம் அடிப்பில என்று புதிய மன்னர்கள் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலும் ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதீஸ் அவர்கள் நீண்ட கால உறவு எங்களோடு இசை பயணம் செய்யும் வேளையிலே முள்ளும் மலரும் திரைப்படுத்து பாடலை இன்று பாட வைக்கின்றார். செந்தாளம் பூவில் வந்தாடும் என்று கூறும் பாடலை.

வரும் பாடல் இனிமையோடு தருகின்றார் வளமை போல என்றும் சிங்கார பூமி சிங்கப்பூரிலிருந்து செந்தாமரையே செந்தேனிதழே என்ற ஒரு அழியாத காவிய பாடலாக புகுந்த வீடு திரைப்படுத்தும் பாடலை இன்று நாங்கள் கேட்க வைக்கின்றார் ஒலிக்கின்றது பாடல்.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றன. உள்ளம் மகளும் பாடல்களை உணர்வோடு கேட்கும் வேளையிலே அடுத்து வரும் பாடல் சிரிக்காதே என்று பாடுகின்றது ரேமோ என்ற திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை ஐரோப்பா கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவில் இருந்து நிரேஷன் பழமை போல என்று தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் பாடலும் ஒன்று இருக்குது அல்லவா. அவர் இப்பொழுது ஈழமணி திருநாட்டில் இருந்தாலும் எங்களை மறக்காமல் ஒரு பாடல் தந்திருக்கின்றார். அந்த பாடல் இதய கமலம் என்ற ஒரு திரைப்படத்து பாடல், மிகவும் அற்புதமான பாடல். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல என்று பாடுகின்றது.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல கனடா நகர கனடா நாட்டிலிருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய காவை சீனா ஆசான் தருகின்றார். கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி என்ற திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் உன்னை நான் பார்க்கையில் என்று கூறி இறுதியாக பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நிரம்பும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர்களுக்கான பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று நன்றி கூறி விடைபெற்று செல்ல வேண்டும் நான். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்போடு, தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

இன்றைய நேர் நிறுத்தல் முதல் பாடலை கேட்க இருக்கின்றோம். பிராப்தம் என்ற திரைப்படத்தில் இருந்து. சொந்தம் எப்போதும் தொடர் கதைதான், முடிவே இல்லாதது என்ற பல்லவியோடு முழுவதையும் தர வருகின்றது நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்களின் தெரிவாக. வளமை போல அவர் பாடல்களை கேட்கும் வேளையில் அவரோடு இணைந்து அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வின், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் அவர்களோடு உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

இன்றைய நாள் வாழ்த்துக்களை தந்து அன்போடு ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அமைதியான நதியினிலே ஓடும் என்ற பாடலை ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அன்புடன் கேட்பவர் நீண்டகால உறவு தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்களும் தன்னோடு இணைப்பார் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா மற்றும் ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரையும் ஒலிக்கின்றது பாடல்.

கல்லுக்குள் ஈரம் என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தில் ஏதோ எண்ணங்கள் என்ற வரி எடுத்து பாடும் ஒரு இனிமையான பாடலை அன்புடன் தருகின்றார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் ஏ பு விஜயராகவன் அவர்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது. மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நேயர் நேரத்திற்கான பாடல்கள்.

0: தொடரும் பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படம். 1993 ஆண்டு திரைக்கு வந்த வேளை தந்த பாடல்கள். டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களின் குரலில் ஒரு பாடல், ஏலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே என்ற பாடல் கேட்டு மகிழ்ந்தோம். இன்று அந்த பாடலை கேட்க வேண்டும் என்று தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா ஆனந்தராமன் அம்மா விஜயத்தையும் நண்பர்களையும் அழைத்து கேட்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: லாட்டரி விக்கதால் ஆயிட்டு

தொடரும் பாடலும் நான் பேச நினைப்பதெல்லாம் திரைப்படத்தில் தான் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகர் மனோ ஐயா அவர்களோடு பி சுசீலா அம்மாவும் பாடியிருக்கின்றார்கள். ஏலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே என்றுதான் பாடுகின்றது. இரண்டு பாடல்களையும் வித்தியாசத்தை உணர வேண்டும் என்று விரும்புகிறேன். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் கேட்டிருக்கின்றார் உலகத் தமிழர்களோடு.

சிதம்பரம் பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்களும் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பாடலை கேட்க விரும்புகிறார். ஆண்களை நம்பாதே என்ற திரைப்படத்திலிருந்து அவர் தந்த அந்த பாடல் பாக்கு தோப்பிலே பார்த்து கேட்டேனே என்ற முதல் வரியை கொண்ட பல்லவி முழுவதையும் தருகின்றது.

மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் நேயர் நேரம் கேட்டு மகிழ்கின்றோம்.

0: ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை அன்புடன் தந்திருக்கின்றார் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா. மகளே ஷியாமலா பிரபா, நீங்கள் எப்பொழுதும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன், நற்பவி நரமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களையும் இணைத்து கேட்கும் வேளை இன்றும் நீங்கள் கேட்ட பாடல் ஒலிக்கின்றது. இப்பொழுது தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழ என்று பாடல்.
1: நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ.

இவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து அன்புடன் தருகின்றார் ரவிச்சந்திரன் அவர்கள். நியாயம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல். அந்த பாடல் கங்கை நதி மீனு என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடலை தர விரும்புகிறார் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ். உசிராங்கூட்டில் என்று ஆரம்பிக்கும் தீரா காதல் திரைப்படுத்த பாடல் தான் இன்று நீங்கள் கேட்கும் பாடல்.

உங்களுடைய பாடலோடு எனது பாடலை தருகின்றே நிறைவுக்கு கொண்டு வருவோமா என்பது போன்று நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத்திலிருந்து ஜோஷ் தந்திருக்கின்றார். தொடக்கம் மாங்கல்யம் என்று கூறும் பெங்களூர் மாப்பிள்ளை திரைப்படுத்து பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஒரு நேர நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
2: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
3: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசப்படாதவன், அன்புக்கு உயிரிய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
2: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை தினமும் மலர்வது போல் மலர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள்.

ஊரெங்கும் தேடி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி நாங்கள் அனைவரும் கூடி மகிழ்ந்திட வேண்டும் என்று உங்கள் காதோரம் ஓடி இசையோடு வருகின்றது நேயர் நிறுத்து பாடல்கள் சர்வதேச மக்களோடு இணைந்து கேட்பதற்கு. அதற்கான முதல் பாடலை இன்று அனுப்பி வைத்திருக்கின்றார் சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம். மகாலிங்கம், நீங்கள் அனுப்பிய அந்த பாடல் படகோட்டி என்ற திரைப்படத்து பாடல் அல்லவா? அந்த பாடல்

கொண்டாடி வரும் வளையல் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொ

அவரை தொடர்ந்து வரும் இன்னும் ஒரு பாடல் வீட்டில விசேஷமுங்க என்ற திரைப்படுத்து பாடல்தான். அந்த பாடல் மலரே தென்றல் பாடும் என்று கூறும் வரியை முதல் வரியாக கொண்ட பல்லவியோடு முழுவதையும் தருகின்றார் ஈழமணி திரு. நாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து வளமை போல என்றும் அன்பு டிராஞ்சி அவர்கள்.

நிராஞ்சி தந்துவிட்டால் போதுமா? மத்திய மாகாணம் கண்டியில் இருந்து ஈழமணித்துறை நாடு விஜயராணியும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் மிக மிக அற்புதமான ஒரு பாடல். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படத்தில் பாடல் கேட்க கேட்க இனிக்கும் தோகை இளமையில் ஆடி வருகிறது என்று பாடுகின்றது.

அந்த வழியில் கனடா மண் அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினியும் ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் பகவதிபுரம் ரயில்வே கேட் என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல். என்ன பாடலாக இருக்கும்? செவ்வரளி தோட்டத்திலே என்று வரி எடுத்து பாடி மகள வைக்கின்றது.

இவர்கள் வந்த வேளையிலேதான் கனடா மொன்றியாலிருந்து தனுஷனும் தனக்கு விருப்பமான பாடல் என்று சாகா என்ற திரைப்படத்து பாடல் தாருங்கள் என்ற வேளையில் யாவும் யாயும் யாயும் என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியில் தினமும் ஒளிபரப்பாகும் தித்திக்கும் தீனான பாடல்களாக சர்வதேச நேயர் விருப்பத்து பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. ஒலிக்கும் பாடல் சர்வதேச நேயர் விருப்பம் என்று அறிந்து கொள்வோம்.

ஒழித்து பாடல்களை கேட்டிருக்கும் வழியில் இப்பொழுது நாங்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்களோடு ஐக்கியமாகும். முதலில் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து பாஸ்கரன் மாலா இவர்கள் வளமை போல இன்றும் வந்து தருகின்றார்கள். அற்புதமான ஒரு பாடலை அள்ளி வச்ச மல்லிகையே என்று பாடுகின்றது. ஜோடியாக வந்து எப்பொழுதும் ஜோடி குரலில் பாடும் வேளையிலே இந்த பாடலிலே இளமை இதோ இதோ என்ற திரைப்படுத்து பாடல் என்றதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம்.

இவர்களைத் தொடர்ந்து மீண்டும் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. புதிய திரைப்படம் பராசக்தி திரைப்படத்திலிருந்து நெஞ்சுக்குழி தொட்டு போரே என்ற பாடல்தான் அவரது இந்த பாடல்.

இந்த பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையில் என்னுடைய பாடல் எங்கே என்று கேட்பது போன்று கீதீஸ் அவர்கள் அங்கேயே காத்துக் கொண்டிருக்கின்றார். மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலே தென்பாண்டி தென்றல் வந்து என்ற வரி கொண்ட பாடல் புது நிலவு திரைப்படத்திலிருந்து பாடி எங்களை மகிழ வைக்கின்றது.

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் கேட்டு மகளும் தித்திக்கும் தீனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வருகின்றது. ஒருவரை கண்டு அல்ல அனைவரும் கூடி மகிழ்வோமே என்று கேட்கும் வண்ணம் கனடா வன்கூவர் மாநிலத்து உறவினர்கள் பாடல் தொடர இருக்கின்றது. அந்த பாடல்களுள் முதல் பாடல் மஞ்சள் குளிக்கிற பிஞ்சு குருவிக்கு என்ற பல்லவி மனசுக்கேற்ற மகாராஷ்டிரா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து இளவரசியும் தருகின்றார் வன்கூவர் மாநிலத்திலிருந்து. ஓ மனசிலே பாட்டுத்தான் இருக்குது என்ற பாடல் பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படுத்தும் பாடலாகும்.

தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் வன்குவர் வசந்தி நீங்கள் தந்த பாடல். நீங்கள் தந்த பாடல் நிலவே நிலவே சரிகம பதனி என்று கூறும் பெரியண்ணா திரைப்படுத்த பாடல் தான் நீங்கள் தந்த பாடல்.

உறவுகளாக இனிக்கும் பாடலை கேட்டு மகிழும் வேளையிலே அடுத்து வரும் பாடலை ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார். வசந்த வாசல் என்ற திரைப்படத்து பாடலை, அந்த பாடல் அத்திப்பட்டி அழகு குட்டி என்று வரி எடுத்து பாடுகின்றது. இது மொன்றியல்

சர்வதேச நேயர் விருப்பத்தில் இன்னமோர் பாடல் கேட்போமா? ஓ நண்பனே நண்பனே என்ற பாடல். இந்த பாடலை சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரிலிருந்து நிலேஷன் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். தில் திரைப்படத்தில் இருந்து

ஐரோப்பிய மன்னர்களுடன் என்னவள் விட்டு விடுவாரா? அவர் ஈழமணி திருநாடு சென்றாலும் எங்களை மறவாது இருக்கின்றோம் என்பதற்காக தங்கக்கிளி திரைப்படுத்து பாடலை தந்து மகிழ்கின்றார். நினைக்காத நேரமில்லை என்று உருக்கமாக பாடுகின்றது.

உறவுகளே, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்த மொன்றியல் தமிழ் வானொலியில் நேய நேரத்துக்கு இறுதியாக ஒரு பாடல் வந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றதே. நாளெல்லாம் பௌர்ணமி என்ற திரைப்படத்தில் இருந்து நீதானா நெசந்தானா என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடல் கனடா மண்ணில் இருந்து அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சீனா ஆசான் தந்து கேட்டு மகிழ்ந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார்.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த தித்திக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்களையும் மகிழ வைத்து செல்லும் இந்த வேளை நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நான் நினைந்து மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் தமிழோடு அன்பாக.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

நன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும் உங்களுடன்.

நீர் நிறத்தல் முதலில் இனிமையான ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். ஆண்டுகள் பல கடந்தாலும் நினைக்க நினைக்க இனிக்கும் ஒரு பாடல். அந்த பாடலை தந்திருக்கின்றார் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர சாதிக் அவர்கள். வளமை போல அவர் நீண்டகால உறவாக இருந்து தரும் பாடல்களை கேட்கும் வேளையிலே அவரோடு இணைந்து வளமை போல இன்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹான பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் இவர்களோடு உலகத் தமிழரும் கேட்கின்றார்கள். இனிப்பாக கேட்கும் முதல் பாடல் முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலே. அந்த பாடல் உத்தம புத்திரன் திரைப்படத்தில் அன்று பாடியது, இன்றும் பாடுகின்றது எங்களுக்காக.

தொடர்ந்து வரும் இனிமையான பாடல் அவளுக்கென்ன அழகிய முகம் என்று வரியெடுத்து பாடுகின்றது சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை இன்றைய தின வாழ்த்துக்களை தந்து கேட்கின்றார்கள் வளமை போல மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா அவர்களோடு, குமார் அருணா ஆகாஷ் ஹரிஹரன் ஸ்ரீராம் சிவா மேலும் ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோர்.

அடுத்து ஒரு பாடல், நீண்ட காலமாக கேட்க இருக்கும் ஒரு அற்புதமான பாடல், இறைவன் கொடுத்த வரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. வேலூர் மாவட்டம் கனியம்பாடி பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள். மகளே மஞ்சுளா, நீங்கள் தந்த இனிமையான அந்த பாடல் வெள்ளை கலையுடுத்தும் கலை மகளே என்ற பாடல் தான் அந்த பாடல்.

இனிமையோடு நாங்கள் மீண்டும் ஒரு பாடலை கேட்போம். ராஜராஜ சோழன் திரைப்படத்தில் இருந்து. வீடு தந்தானடி தில்லையிலே என்ற அற்புதமான குரலோசை கொண்ட அந்த பாடலை அன்பு மகள் இஞ்சிக்குடி சியாமலா அவர்கள் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து கேட்கும் வேளையிலே, வழமை போல இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா அவர்களோடு மதுசூரி சிவசங்கரன், மற்பவி, மேலும் நறுமுகையாள், தமிழ் இனியாள் இவர்களும் செவிமடுக்கின்றார்கள்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகளும் வேளையிலே இன்னமோர் பாடல் ஒலிக்க இருக்கின்றது. 1991 ஆண்டு திரைக்கு வந்த சின்ன தம்பி என்ற திரைப்படத்து பாடல். இந்த திரைப்படத்திலே சின்ன குயில் சித்ரா அவர்களின் குரலில் ஒரு பாடல் ஒலித்தது. அந்த பாடலை கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருப்பது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து கே அனுஷியா கிருஷ்ணன் அவர்கள் திருப்புவனத்திலிருந்து கேட்கின்றார்கள். அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தையும் நண்பர்களையும் இணைத்துக் கொண்டு அந்த

0: பாடல் தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே என்று வரி எடுத்து பாடுகின்றது. அடுத்து வரும் பாடலும் அதே திரைப்படம் சின்ன தம்பி என்ற திரைப்படம். அதே ஆண்டு வெளிவந்த வேளையிலே பாடும் பாடல் தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே என்றுதான். இந்த பாடலுக்கு குரல் கொடுக்கின்றார் பிரபல பின்னணி பாடகர் மனோ அவர்கள். இதை கேட்டு வித்தியாசத்தை நாங்கள் உணரும் வண்ணம் செய்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்களும் அவரது நண்பர்களும் உலக தமிழர்களும்.
1: சின்ன தம்பி பாட ஆரம்பிச்சிட்டான், குழந்தைங்க பசியெல்லாம் இனி தீந்து போயிடும்.

நாங்கள் இணைந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முந்தையில் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தித்திக்கும் தேனான பாடல்கள் நேயர் நேரத்திலே ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

காதுக்கு நீ கீதங்களை கருத்தாளமாக ஒலிக்கும் வேளையில் நாங்கள் கேட்கும் வேளையிலே மறைந்த பாரதி ராஜா ஐயா அவர்களின் நினைவாக நித்தமும் பாடலை கேட்கும் அன்பு விஜயராகவன் என்றும் காரைக்கால் மேல ஓடுதுறையிலிருந்து கேட்கின்றார் மீண்டும் ஒரு பாடல் என்றும் நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து அற்புதமான அந்த பாடல் ஆயிரம் மலர்களே மலருங்கள் என்று வரியெடுத்து பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னமோர் பாடல், மிகவும் சிறப்பான பாடலாக நாங்கள் கேட்டு மகளை இருக்கின்றோம். அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தரும் அந்த பாடல் தெரியுமா தெரியுமா என்று பாசமும் நேசமும் என்ற ஒரு திரைப்படத்தில் தெரிவு செய்து தந்திருக்கின்றார். மிகவும் பழைய பாடல், ஆனால் இனிமையான பாடல், இனிமையான இசையோடு ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நாங்கள் கேட்க வேண்டும் என்று பாலைக்காடு கேரளா மாநிலத்திலிருந்து ரதீஷ் தந்திருக்கின்றீர்கள். வேதம் என்ற திரைப்படத்து பாடலை மலைக்காற்று வந்து என்று ஆரம்பிக்கும் முதல் வரி இனிமையாக பாடும் வேளையில் அந்த காற்றிலே நாங்களும் இசையோடு இணைவோம்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நேயர் நேரத்தை அலங்கரித்து நிறைவேற்றுகின்றது ரன் திரைப்படத்து பாடல். இச்சுத்தா இச்சுத்தா என்று கேட்டு பாடும் அந்த பாடல் வளைகுடா மண், நீண்ட கால உறவு, குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோஷ், நீங்கள் தந்த வேளை ஒலிக்கின்றது பாடல்.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். மீண்டும் ஓர் நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

இனிமையான வணக்கம் என் அன்பவர்களுக்கு. எப்படி இருக்கிறீங்கள்? எல்லாரும் நலமா இருக்கிறீங்களா? முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தை இருக்க அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு இந்த நாட்களில் உலகெங்கும் இருக்கும் எல்லா மக்களும் நோயற்ற வாழ்வோடு சுகமாக இருக்க வேண்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, நேரம் சரியாக 9:44, அது இந்திய நேரம், இந்திய இலங்கை நேரம் சரியாக சொல்லிவிட்டேன். இப்பொழுது கனடிய நேரம் 12:14. அன்றைக்கு 15 முன்பாக வந்திருக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும், எப்படி இருக்கிறீங்க? சுகமாக எல்லோரும், எங்களை சுற்றி இருப்பவர்கள் மட்டுமல்ல உலகத்தில் இருக்கும் அத்தனை மனித பிறப்புகளும் ஜீவராசிகளும் நலமாக இருக்க வேண்டும், சுகத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கண்ணன் பாடல் ஒன்றை கேட்கலாம். இந்த ஒவ்வொரு கண்ணன் பாடலும் நாங்கள் கேட்ட பாடல்கள் தான். இது ஒரு பழைய பாடல், அடிக்கடி நாங்கள் கேட்ட பாடல், எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல். கேட்போமா?

அழகான வரிகள், கண்ணுக்கு குலம் ஏது, உண்மைதானே? அழகான வரிகள். அது எதுக்கு பாத்தீங்களா? கண் பார்க்கும் இடமெல்லாம் பார்க்கும், ஜாதி மதம் குலம் கோத்திரம் இதெல்லாம் எல்லாத்தையும் பார்க்காது. எல்லா குலத்தில் இருப்பவர்களையும் இந்த கண் பார்க்கும். பார்க்காம மறைக்க முடியுமா உங்களுக்கு? நீங்க மறைச்சு கொண்டு போவீங்களா? கண் இருந்தா தானே நீங்க பார்த்து நடக்கலாம். கண் இருப்பதனால தானே நீங்கள் ஒவ்வொன்றையும் பிரித்தெடுக்கிறீர்கள், வெறுக்கிறீர்கள். அதனால கண்ணுக்கு குலம் இல்லை, அது எல்லா இடமும் பார்க்கும் ரசிக்கும். இந்த மனம் என்று ஒன்றும் மனிதனுடைய வாழ்க்கை முறையும் மனிதனின் செயல்பாடும் அவனுடைய செயல்களும் தான் ஒவ்வொன்றையும் பிரித்து வைக்கிறது. கண் இல்லாட்டி எங்களுக்கு அருவறுப்பெல்லாம் தெரிய போகிறதா? இல்லை இல்லையா? எல்லாத்தையும் தொட்டு அலைந்து அணைத்து முத்தவிட்டு தான் போவீங்க, இல்லை? கண்ணால் பார்த்து ஒன்றையும் பிரித்து வைக்கிறீங்க, தவிர்த்து வைக்கிறீங்க. ஒரு வகைக்கு கண்ணும் தேவைதான். எல்லாவிட்டாலும் உங்களுக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது, என்னத்தை நீங்கள் கையில் எடுத்து சாப்பிடுகிறீர்கள், என்ன செய்கிறீர்கள் என்று கூட தெரியாமல் இருக்கும். ஆனால் கண் உள்ளவனை விட கண் இல்லாதவன் மிக பக்குவமாக வாழ்கிறான், துப்புரவாக வாழ்கிறான். அதுதான் கடவுளுடைய படைப்பும் அவருடைய செயல்பாடும். கண் இல்லாத ஒரு கண் இருக்கிறவன் நடக்கிற நடை கூட அங்க இங்க எல்லாம் இதை தாறு மாறா நடந்து போவார். கண் இருக்கிறவர் பாருங்க, போன்லயே கண்ணை வச்சுக்கொண்டு ரோட்ல எங்கேயாவது போற வழியில இருக்கிறதுல எல்லாம் என்ன நடக்குது, பக்கத்துல என்ன இருக்குது, என்ன எங்க போய்கொண்டு இருக்கிறோம்னு இல்லாம இந்த டிரைனேஜுகளை கூட விழுந்துடுறார்கள். அந்த கழிவு நீர் போற ஓட்டைகள்ல குனிஞ்சு பார்த்துக்கொண்டு போனையே பார்த்துக்கொண்டு கண்ணை சரியா பாவிக்க இல்லை அவர்கள். எதுக்கு அப்ப கண் உங்களுக்கு? ஆனா கண் இல்லாதவன் தன் ஞானத்தாலேயே அவன் நடக்கும் போது கூட சரியாகத்தான் நடந்து போகிறான். எங்கே எங்கே என்ன இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்று ஒவ்வொன்றும் இருக்கும் போது எங்களுக்கு தெரியாது, தாறு மாறா நடந்து கொள்வோம். இல்லாத போதுதான் அட இது இல்லையே, இருந்திருந்தால் நான் எப்படி நடந்திருப்பேன் என்று யோசிப்பீங்க, மிக பக்குவமாக நடப்பீர்கள். இல்லாத பொருள் கொண்டு என்ன என்ன செய்வீங்களோ அதையெல்லாம் நீங்கள் செய்ய எத்தனைப்பீர்கள். அப்படித்தான் எல்லாம் என்று சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு குலம் ஏது, கண்ணா கேட்கலாம் இந்த பாடலை. முதல்ல எங்களோட குரூப்ல எங்கதான் எப்படித்தான் சுற்றி வந்தாலும் இளவரசர் ஒரு வணக்கம் சொல்லி முதல்ல ஆரம்பிச்சுட்டு அந்த ஒரு வணக்கம் தான். இளவரசர் ஹாய் சொல்லி வருது கதம்பம் மண்டிட்டு இளவரசர் அங்க பேர்ந்தவரை காண கிடைக்காது. வணக்கம் இளவரசு, எப்படி இருக்கிறீங்க? அடுத்த பாருங்க, வேலோட நிக்கிற ராஜவேல். வணக்கம் ராஜவேல், எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? ஆர்வி பாஸ்கர், என்ன காட்டிலேக்கே வாரது இல்ல பாஸ்கர், நீங்க சொல்லிருக்கீங்க உங்களோட போன்ல அழைச்சி வர முடியாதுன்னு சொல்லிருக்கீங்க போல இருக்குது. முன்பெல்லாம் வந்து பேசுற மாதிரி இருக்குதே, நலமா இருக்கிறீங்களா பாஸ்கர்? வணக்கம் உங்களுக்கும். சந்தனராஜ் மாமா, வாங்க மாமா. நீங்க எத்தனை பிள்ளைக்கு பின்னால வந்திருக்கீங்கன்னு பாக்கலாம். இளவரசு 1, 2, 3, 4 பிள்ளையா வகுப்பறைக்கு வந்திருக்கீங்க, 5. வணக்கம் மாமா, நலமா இருக்கிறீங்களா? அடுத்து எங்களுடைய செல்வகுமார், 5 பிள்ளையாக இருந்திருக்கிறார். வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? 6 இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடும் எங்களுடைய ஆண்டாளம்மா, வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? இன்றைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்களுடைய அன்பு ஆண்டாள் அம்மாக்கு எல்லா நலனும் சுகமும் செல்வமும் பெற்று நீடோடி வாழ எங்கள் காற்றலையோடு இணைந்து அவங்க கலகலவன்றி எந்த துன்பங்களும் இல்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தோடும் உற்றார் உறவினரோடும் வாழ என் கண்ணனை வேண்டிக் கொண்டு அவரை ஒன்றிய தமிழ் வானொலி நேர்கள் கலைஞர்கள் உறவுகள் சார்பாகவும் அவர் குடும்பம் சார்பாகவும் எல்லோரும் அவரை நலம்புற வாழ்த்தி கொண்டு இன்றைக்கு ஆனா அவ கேக் வட்டி இருப்பா சொல்ல மாட்டா, அல்லது இட்லி தான் நல்லா சொல்லுவான்னு சொன்னால இட்லி தான் வெட்டினாவோ தெரியல, பரவாயில்ல கேட்டு பாக்கலாம், வந்தா பிடிச்சிடலாம், பிடிச்சு கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வாழ்த்துக்கலம்மா ஆண்டாளம்மா. உங்களுக்கு ஒரு பாட்டு தேட போய் நேற்று நாங்க என்ன பாட்டு போடலாம் ஆண்டாள் என்று வர்ற பாட்டு தேடினோம், கடைசியில எங்களுக்கு தோல்விதான், அது அண்ணன் பாடுற பாட்டா போச்சு, அதனால விட்டுட்டேன் நாங்க. சரி, பாடலை கேட்கலாம்.
இப்ப இவ்வளவு பிள்ளைகள்தான் இப்ப காற்றலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, மற்றவர்கள் எல்லாம் வந்த மாதிரி தெரியல, கையும் உயர்த்தல. பொன்சேகரன்னா அது இரவு நேரம் தான் ஹாய் சொல்லி இருக்கிறார் அம்மாண்டு, இப்ப இந்த நேரம் சொன்னதா தெரியவில்லை. சரி, நான் எனது பாடலை எடுத்து வருகிறேன். ஆஹா, உழவு நேரத்துக்கு பிறகு நான் தூங்கும் போது சிட்டுக்குருவி நிகழ்ச்சி அனுப்பியிருக்கிறேன்னு கண்ணன் சொல்லியிருக்கிறார். இது எப்படி இருக்கு பாருங்க, இன்றைக்கு சிட்டுக்குருவிகள் தினமா, கள்ளம் கபடமற்ற அந்த சிட்டுக்குருவிகளுடைய தினம் இன்றைக்கு. அதே போல இன்றைக்கு நாங்கள் பறந்தடிக்கலாம் எல்லாரையும் மகிழ்விக்க. நீங்க பாருங்க, என்னதான் சோகத்துல இருந்தாலும் சிட்டுக்குருவி கொஞ்சம் வந்திருந்து உங்க வீட்டுக்கு முன்னால அதுல பறந்து தானியங்களை சாப்பிடும் போது பார்த்து கொண்டு ரசிச்சு கொண்டிருப்பீங்க, மறந்துடுவீங்க. அப்படி நாங்க எங்களோட எம்டிஆர்ல இன்னைக்கு சிட்டுக்குருவிகளாக பறக்கலாம். அதுக்காக செட்டை கட்டி கொண்டு வந்துடாங்க, வாங்க. சரி, பாடலை கேட்போம்.

நேரம் சரியாக 9:55, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:25. இங்கே எங்களுடைய கொரோனா வைரஸ் உடைய அந்த தாக்கம், நேற்று நான் 700 சொன்னேன்னா, நேற்று இரவு நியூஸ்ல 860 பேர், அப்ப 160 பேர் கூடியிருக்கிறது. 12 பேர், நேற்று 9 பேர் தான் இறந்ததுன்னு சொல்லியிருந்தேன், நேற்றைய தினம் 2 பேர் கூட, 2 இல்ல 3 பேர் கூட, 12 பேர் ஆகிவிட்டது. அந்த அதன் தாக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது என்று படுத்திய பின்புதான் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கணக்கை கொடுக்கிறார்கள். நேற்று மாத்திரம் 450 பேர் இத்தாலியில ஒரு நாள் இறப்பு நேற்றைய தினம். அதையெல்லாம் நாங்க சொல்ல நேற்று மறந்துட்டோம். உண்மையிலேயே ரொம்ப கவலையாகவும் ஒரு பயமாகவும் தான் இருக்கிறது. ஒரு நாளில் 450 பேர் இறந்திருக்கிறார்கள். அந்த இத்தாலி நாடு மட்டும்தான் முழுமையாக காட்டுகிறது. ஹாஸ்பிட்டல் ஆக்களை எப்படி வைத்திருக்கிறது, அவர்களுடைய சில சில காட்சிகள், மற்றது இறந்த பாடி எல்லாம் எப்படி கொண்டு போகிறார்கள், அந்த இறந்த உடல்கள் எல்லாம். வணக்கம் ரேவதி அம்மா, நேற்றும் உங்களை காணல, இன்றைக்கு நீங்க எல்லாரும் சொல்லி தந்ததுபடி நான் ஒரு சக்சஸா நேற்று ஒரு விடயம் செய்து முடிச்சேன். அதெல்லாம் இன்றைக்கு சொல்லி உங்கள்கிட்ட சொல்லி நான் தேங்க் பண்ணணும். இந்த சாப்பாடு விஷயத்துல இந்த நிலப்பாடு எல்லாம் மாறின அப்புறமும் நான் அதை ஒரு கடை ஒன்று போட்டு உங்களை அங்க வந்து ஒரு கடை ஒன்று போடுறேன்னு இருக்கேன். அதனால வந்தா தான் பேசலாம், காட்டிலைக்கு வாங்கும் இணைந்து சிறப்பிக்க என்று சொல்லிக்கொண்டு ஒரு சிட்டுக்குருவி பாட்டு எடுத்து வரலாம், சரியா?

0: சிட்டுக்குருவி என்றோன்னு எங்கட லக்ஷ்மி அம்மா வந்திருக்கிறான். வணக்கம் அம்மா. அம்மா நீண்ட நாட்களுக்கு பின்பாக தாயே, லக்ஷ்மி தாயே, எப்படி இருக்கிறீங்க? உடல் நலம், உடல் நலமா இருக்கிறீங்களா? நல்ல சோமா,
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா, நீங்க தான் வைத்தியம் சொல்றது கெட்டிக்காரி, நீங்களே உடல் நலம் கூடான்னு சொன்னா டாக்டருக்கே வருத்தம்னா நாங்க எங்க போறது? இது என்ன நீங்க இப்படி செய்துட்டீங்க? இப்படி இருக்கலாமா நீங்க? அதனால நலமா இருக்கணும். உங்களை அன்றைக்கும் நீங்கள் ஹாய் போட்டிருந்தீங்க, எனக்கு தெரிகிறது நீங்க கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை என்று ஹாய் போட்டுட்டு விட்டுட்டீங்க. அழைச்சு பார்த்தேன், நலமா இருக்கணும். முன்பு மாய் அந்த பேச்சு இன்னும் தெளிவு பரவாயில்லையாம்மா உங்களுக்கு. கல கலந்து சிரிச்சு பேசுற பேச்சு விளங்கிச்சா உங்களுக்கு? எல்லாருக்கும் கேட்டுக்குங்க, இதுதான் கலகலப்பு. நல்லா நல்லா நல்லா புரிஞ்சுக்குங்க, இதுதான் கலகலப்பு பாத்தீங்களா? அம்மா அம்மா இன்னைக்கு ஒரு சிட்டுக்குருவி நாள். சரி, ஒரு பாட்டு சொல்லுங்க. சிட்டுக்குருவியில இண்டு கொண்டோன மண்டியில, ஆனா இண்டிய நாள் சிட்டுக்குருவி குறியல்னா
1: சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? என்னை விட்டு பிரிந்த போன கனவ வீடு திரும்பல. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா? விட்டு பிரிந்து போன கனவ வீடு திரும்பல. தலைய வாரி பூ முடிச்சேன் வாடி வதங்குது, சதா தெருவில் வந்து நின்னுது. சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி செய்தி தெரியுமா?
0: வணக்கம். இப்பொழுது ரேவதி அம்மா சிட்டுக்குருவி பாட்டு படிச்சோம்னா ரேவதி அம்மா வந்திருக்கிற, அவருக்கு வணக்கம் சொல்லுங்க. ரேவதி அம்மாக்கு
1: வணக்கம். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம்.
2: யார் பாடினாங்க?
0: எங்கட லக்ஷ்மி அம்மா. லக்ஷ்மி அம்மா
2: அப்படிங்களா?
0: நீண்ட நாட்கள் அம்மா லட்சுமி அம்மாவை காணையில அம்மா பாடின பாட்டே திருப்பி பாடலாம். லக்ஷ்மி அம்மா, லக்ஷ்மி அம்மா தெரியம்மா, என்னை விட்டு பிரிந்து போன லட்சி அம்மா வீடு காட்டலிக்கு
1: கொரோனா வந்ததுனால
0: கொரோனா
1: பேச முடியல.
0: அப்படி சொல்லக்கூடாது அம்மா, தாங்க கொரோனா இல்லோட்டு அப்படியே சொல்லக்கூடாது. கொரோனா எங்கடையெல்லாம் தாக்காதம்மா? அது பயந்து பயந்து இருக்கிறம்மா.
1: கொரோனா கொரோனா வந்ததுனால யாரு எதுவும் செய்ய பேச முடியல,
0: பேச முடியல, பயமா இருக்கு உங்களுக்கு இல்ல இல்லையா? அது அம்மா
1: அந்த அளவு பயம்.
0: அம்மா
1: ஊரடங்கு உத்தரவு வேற போட்டிருக்காங்க.
0: என்னம்மா என்ன சொல்லுங்க?
1: ஞாயிற்றுக்கிழமை
0: ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை
1: ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா. அதனால நீங்க பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருங்கம்மா. உங்களுக்கு துணையா யாரு இருக்கா வீட்டுல? அம்மாக்கு
1: வீட்டுல என் பையன் இருக்கிறா.
0: நாங்க இருக்கோம், நீங்க கவனப்பட வேணாம், நாங்க இருக்கிறோம்.
1: நாங்க எம்டிஆர் எஃப்எம் இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை?
0: என்ன கவலை? அது சரி,
1: என்ன கவலை?
0: இப்ப அம்மா லக்ஷ்மி அம்மா
1: கவலையை மறந்து
0: ரேவதி அம்மா
1: மறந்து சிரிக்க வைக்கும்.
0: ரேவதி அம்மாவோட நீங்க நீங்க பேசி இருக்கீங்களா? ரேவதி அம்மாவோட
1: நேரடியா போட்டோவே எடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் சேர்ந்து.
0: அப்படியா?
1: ஆமா.
0: இது எனக்கு தெரியாம போச்சே.
1: போட்டோ அனுப்புற? போட்டோ அனுப்புற?
0: அனுப்புங்க அனுப்புங்க.
2: வானொலி தினம் போது ஒன்னா போனோம் ரேடியோ ஸ்டேஷனுக்கு. நாங்க எல்லாரும் ஒரு 30 பேர் கிட்ட வானொலி நிலையத்துக்கு போனோம். போயிட்டு அங்க இருக்கிறவங்களோட எல்லாம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் ஒரு சமூக இதுக்கு போனோம், சமூக தொண்டு நிறுவனத்துக்கு போயிட்டு
0: அங்க
2: போய் அன்னதானம்லாம் பண்ணிட்டு அப்புறமா நாங்க ஒரு மேரேஜ்க்கு ரிசப்ஷன் போயிருந்தோம்.
0: நடராஜன் புன்னகைமன்னன் சத்ததே காணையில பாவம் வரல
1: வரல
0: அவர் அவர் வரும்போதே புன்னகைத்து கொண்டே வருவார். இப்ப பக்கத்துல எங்களுடைய இளவரசன் வந்திருக்காரு, அவர் என்னன்னு கேப்போம். சிட்டுக்குருவியோட வந்திருக்காரு அவர்.
3: ரொம்ப நாளா ஆச்சு லட்சுமி அம்மாட்ட.
1: ஆமா ஆமா ஆமா.
3: உடல் நலம் எப்படிமா இருக்க?
1: உடல் நலம் பரவாயில்ல, நல்லா இருக்கு.
3: பரவாயில்லைங்களா?
0: எங்களையெல்லாம் கேட்டு கேட்கல, நீங்க உடல் நலம் எப்படி இருக்கண்ட?
1: எல்லாரும் அழகா இருப்பாங்க.
0: ஏன் தெரியுமா? எந்த நேரம் கழுவை சொல்லி இருக்கிறாங்க, அடிக்கடி கழுவுங்க, குளியுங்க. எல்லாரும் பாருங்க, எல்லாரும் நல்லா அழகா வந்துருவாங்க. இப்ப அடிக்கடி குளிக்க
1: ஏர்போர்ட்டுக்கு
3: போயிட்டு வந்தோமா. அப்போ ரெண்டு நாளைக்கு
1: முன்னாடி லெமன் ஜூஸ் குடிச்சிருப்பா. லெமன் ஜூஸ் குடிச்சிருக்க
3: தமிழ்நாடு மட்டும் இல்லம்மா, கர்நாடகா, ஆந்திரா
0: வீட்டுக்கேட்டும் பூட்டியாச்சு. இப்ப நீங்க போக
1: முடியாது. தகவல் வந்து தமிழ்நாடு கேட்ட மூடல்
2: எல்லாம் முடியாது.
1: தகவல்
2: எந்த ஸ்டேட்டுக்கும் போக முடியாது. எதுவும்
0: முடியாது.
1: எங்கேயுமே போக முடியாது.
2: ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும் யாரும் வெளில வரக்கூடாது.
1: யாரும் வெளில போகக்கூடாது.
3: கொரோனா தொற்று இன்னைக்கு 230 தொற்று இருக்கு.
0: அது அது இளவரசு, அதோட சும்மா ஒரு கணக்கு தான். நீங்க நினைக்காதீங்க, அது சும்மா ஒரு கணக்கு. அங்க சொல்றது என்ன நான் நம்ப மாட்டேன். அங்க
2: இல்ல மேடம், இந்தியால கண்ட்ரோல்ல இருக்கு மேடம். இந்தியால கண்ட்ரோல்ல இருக்கு.
1: கொரோனா வராமல் இருக்கிறதுக்கு இந்தி துவையல், இஞ்சி துவையல் சாப்பிட்டா, இஞ்சி துவையல் சாப்பிட்டேனாக்கா கொரோனா போயிடும்.
0: அம்மா எப்படி அம்மா? இஞ்சி இஞ்சி துவையல ஒரு சொல்லுங்க.
1: இஞ்சி துவையல்
0: கேக்கலாம். அப்படி என்று
1: இஞ்சி துவையல்
0: எப்படி சொல்லுங்க?
3: வளர்ந்த நாடுகளே அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அம்மா சொல்றது ஒரு மருத்துவ குணம் சார்ந்தது, உடலுக்கு நல்லது. சக்தி அதிகமா
2: இருக்கிற
0: என்னண்டு
2: காஞ்சி மிளகா,
0: காஞ்சி மிளகா
2: வறுத்துக்கிட்டு அப்புறமா இஞ்சி பொடி பொடியா தோல் சீவி பொடி பொடியா
1: நெருக்கி
2: அதையும் வதக்கிட்டு அப்புறமா கொஞ்சம் உப்பு கொஞ்சம் புளி போட்டு அரைச்சு சாப்பாடு சாப்பிடணும். சாப்பாடுல போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம்.
0: சூப்பர் சூப்பர்.
2: நல்ல ஜீர்ணசக்தியும்.
0: ஒரு சின்ன விடயம் என்னன்னா, இங்க இஞ்சி இல்லாம போயிருக்கமா? இங்க
2: இனத்தவர்கள்
0: எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. இஞ்சி மஞ்சள்
2: பாருங்க, அப்படிதான் மேடம். நிஜமாதான் மேடம். எல்லாருமே இப்ப அத ஃபாலோ பண்றாங்க பாருங்க, இஞ்சி மிளகு சீரகம்.
0: நிச்சயம் நிச்சயம்
2: நிஜமாவே மேடம் இஞ்சி இல்லீங்களா?
0: இல்ல, அது சின்ன சின்ன எல்லாம் உடைச்சு போட்டுட்டு அந்த அதுல காஞ்சதுகளை மட்டும் விட்டுட்டு மட்டும் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. கடைகள்ல இறக்குமதி இல்ல தானே இப்ப உண்மையிலேயே?
2: அதாராமா,
0: அதனால அப்ப நாங்க பாத்துட்டு முதல் ஆர்கானிக் இஞ்சி தான் வாங்கிட்டு இருந்தோம், மற்ற இஞ்சிய திரும்பி பாக்கல. இந்த ஆர்கானிக் இஞ்சி இல்லையான்னு மற்ற இஞ்சிக்கு போனா மற்ற இஞ்சியே ஒரு கொஞ்சம் தான் இருக்கு, இருக்கிறத எடுத்து கொண்டு வந்தோம். அதுல இந்த மற்ற இஞ்சியும் நாங்க பாத்து இல்லையா எடுப்போம், நல்லதா? அதுல பாத்து எடுக்கிறது கொண்டும் இல்ல, இருக்கிறத எடுத்து கொண்டு வந்தோம்,
2: அவ்வளவுதான்.
0: இஞ்சி ஜிஞ்சி இங்க உள்ளக்காரங்க எல்லாரும் அத பச்சை மஞ்சள் இருக்குல்ல அத கூட வாங்கிட்டு போறாங்க பூசி குளிக்கிறதுக்கெல்லாம் அவங்க.
2: ஓ பாருங்க மேடம், அப்படியே தலைகீழ மாறிடுச்சு. இங்க எல்லாரும் நெக்லெக்ட் பண்ணாங்க, அங்க எல்லாரும் விரும்பி வாங்குறாங்க.
0: விரும்பி வாங்குறாங்க அவங்க. என்ன பூசி குளிச்சா எங்கள்ட்ட எல்லாம் கேக்குறாங்களே, இந்த மஞ்சள் பூசி எப்படி சமைக்கிறது, எப்படி பூசி குளிக்கிறது, அது வாங்கிட்டு போறாங்க.
2: பாருங்க பாருங்க,
3: உண்மையிலேயே
2: நம்ம ஆரம்ப நாள்ல குழந்தையில இருந்து மஞ்சள் பூசி குளிக்கிறது
0: நிச்சயம்
2: எவ்வளவு ஒரு பாதுகாப்பு பாருங்க. இயற்கையாவே ஒரு ஹேர் ரிமூவர் தான் மஞ்சள், உடம்புல பூசி குளிச்சா
0: ஹேர் ரிமூவர். நிச்சயமா.
2: ஆமா,
0: நாங்க ஆர்டிபிஷியலா எல்லாரும் பெண்கள் செய்யறாங்க இத நித்தமும். சின்ன வயசுல இருந்தே போட்டு வந்திருந்தா அது அப்படியே தனக்கு.
2: ஆமா ஆமா கரெக்ட்.
0: இதெல்லாம் செய்யாம
2: சாம்பாரோட சாம்பார் வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு
0: சாப்பிடுங்க.
2: மஞ்சள் தூள் அதிகம் உபயோகப்படுத்துங்க,
0: கரைச்சு குடிக்க சொல்றேன். மஞ்சள் சுடு தண்ணியில கரைச்சு
2: மேடம். ஆமா ஆமா
0: குடிக்க.
2: எப்படி தெரியுமா, மஞ்சள் பவுடர் சாணி கிடைக்காததுனால கடை தரத்துக்கு முன்னாடி எல்லாருமே மஞ்சள் நல்லா கரைச்சி கடைக்கு முன்னாடி தெளிக்கிறாங்க.
0: தெளிக்கிறாங்க அங்க உருளையும் அப்படி தானே, வீட்டுக்குள்ள எல்லாம் தெளிக்கிறது இல்லையா மஞ்சள்?
3: ஹலோ,
0: சொல்லுங்க.
3: பழங்கால பண்பாட்டை மறந்தோம், பலவித நோய்களுக்கு ஆளாயிட்டோம், அதான் உண்மை.
0: இப்ப சரி, இப்ப வரம் வர முத்துவேல் இல்லைங்க, இப்ப முத்துவேல் வந்து அவருக்கு வணக்கம் சொல்லுங்க.
2: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். மஞ்சள் பூசி குளிச்சோம்னா தோல்வி வியாதிகள் எதுவும் வராது.
0: இப்பதான் இவர் கண்டுபிடிச்சு கொண்டு வரார், கேளுங்க.
4: இல்ல இல்ல இல்ல, நான் அமைதியா இருந்தேன். சரி எல்லாம் சொல்லட்டுங்க, பார்த்தா யாரும் சொல்லல.
0: இல்ல இல்ல, அத சொல்லிட்டீங்க. இன்னைக்கு இன்னைக்கு சிட்டுக்குருவி தினம்
2: மகிழ்ச்சி தினமா மேடம், மகிழ்ச்சி தினம்.
0: மகிழ்ச்சி தினம் ஏன் மகிழ்ச்சி என்று தெரியுமா ரேவதியமாக?
2: ஏன் மகிழ்ச்சி?
0: சிட்டுக்குடியில் ஏன் சாப்பிட்டா எல்லாரும் மகிழ்ச்சியா சிரிச்சு கொண்டு
2: அந்த கண்டுபிடிப்பு எனக்கு தெரியல மேடம்.
0: நாங்க அதை சாப்பிடாமலே சரி மகிழ்ச்சியா இருக்கலாம். நீங்க என்னங்க
2: சிட்டுக்குருவி அப்படின்னாலே உடம்புல ஒரு புல்லரிக்கு இருக்கு,
0: ஆசை இருக்குது அந்த குருவியில.
2: சந்தோஷமா இருக்கு அது மாதிரியே பறக்கிற மாதிரி.
0: ஆனா ஒரு விடயத்தை பாத்தீங்களா, சிட்டுக்குருவி கிட்ட கிட்ட வந்து போமையிலேயே எங்க கைகளுக்கு எல்லாம் வராது. அது அது நீங்க பாத்துங்க, யாராவது
2: கையில வரும் கைகளுக்கு.
0: இவரை இல்லாத ஒன்றை சொல்லுவார் வருமண்டு பொய்யண்ணா. பயம் பயம் பயம். சரி இளவரசி, நீங்க சிட்டுக்குருவி கையில பிடிச்சு பாத்துருக்கீங்களா?
3: பாத்துருக்கோமா.
0: எப்படி குஞ்சா இருக்கீங்க? சின்னதா இருக்கீங்க?
3: கொஞ்சம் சின்னதா இருக்கும். அந்த வயல்ல அறுவடை நல்லா வரும்.
0: இல்ல அது பிறந்து அந்த குஞ்சா இருக்கும் போது நீங்க பிடிச்சிருப்பீங்க?
3: இல்ல இல்லமா, கொஞ்சம் வளர்ந்தது, கொஞ்சம்
0: வளர்ந்ததுதான்
3: அது. இந்த அறுவடை காலத்துல நிறைய வரும் பாத்துருவோம். அது மட்டும் இல்லாம வீடுகள்ல நெல் எல்லாம் ஒரு கொத்தா ஒரு 100 கதிர் இல்ல 150 கதிர் அப்படி மொத்தமா சேர்த்து வீட்டுக்கு முன்னாடி கட்டி
0: வைப்பாங்க.
3: சிட்டுக்குருவிகள் சாப்பிடறதுக்காக
0: அது சாப்பிட வர
3: ஆரம்ப காலத்துல எல்லா வீடுகளிலும் வச்சிருந்தாங்க. அது அந்த மாதிரி நான்
4: பாத்துருக்கேன்,
3: பாத்துருக்கேன், கையில பிடிச்சிருக்கேன்.
4: எங்க வீட்டுல நான் என்ன செய்வேன்னா டெய்லி வந்து கொல்லைப்புறத்துல கொஞ்சம் அரிசி வச்சுட்டு வருவேன். கொள்ளையில இருக்கிற குருவிகள் தான் சாப்பிடும்.
3: எங்க என்ன ஆரம்பத்துல எறும்புக்கு தேனி போடுறதுக்காக கோலம் போட்டாங்க, அது அப்படியே கல்லால மாத்திட்டாங்க, கல்லு மாவு அரைச்சு போடுறாங்க, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு காலங்கள் மாற மாற. சிட்டுக்குருவி வேணுமே அழிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு இப்போ அதிகமா பாக்க முடியல.
0: அரிசி மாவுல கோலம் போடுறாங்க.
3: அந்த சினிமாவெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையா சொல்லிருப்பாங்க, அந்த 2.0 சொல்ல ஒரு திரைப்படத்துல அந்த சிட்டுக்குருவி வேணும் அழிந்ததுக்கு அப்படியே ரொம்ப அருமையா படம் பண்ணிருப்பாங்க. செல்போன் கதிர்வீச்சாலதான் அழிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி சிட்டுக்குருவியே கதை சொல்ற மாதிரி சொல்லிருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும் அந்த படம்.
0: ஆனா இந்த எங்கட ஊர்ல இருக்குது, சம்மர் வந்தோன்னு சிட்டுக்குருவி வரும் இருக்கு.
3: இங்கேயுமா தமிழ்நாட்டிலயும் ஒரு நண்பர் என்ன பண்றாங்கன்னா, சமூக சிந்தனையோட அதாவது பறவைகளை வளர்க்கும் பணியில இலவசமா பள்ளிகளுக்கு பெரிய பெரிய மாடி வீடுகளுக்கு எல்லாம் இலவசமா அந்த சிட்டுக்குருவி கூண்டு, அதாவது அந்த சிட்டுக்குருவி மட்டும் நுழைஞ்சி வெளில வர மாதிரி சின்ன ஹோல் வச்சு ஒரு பாக்ஸ் அதை வந்து இலவசமாவே ரெடி பண்ணி எல்லா இடத்துல குடுத்திருக்காங்களாம். ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி இடத்துல குடுத்திருக்காங்க. அதுல வந்து அந்த சிட்டுக்குருவி மட்டும் உள்ள போயிட்டு வர மாதிரி முட்டையிட்டு குஞ்சு பொறிச்சு அதோட இனத்தை வளர்க்கறதுக்காக செஞ்சிருக்காங்க. வேற எந்த பறவையும் போக முடியாது, ஏன்னா அந்த ஹோல் சின்னதா இருக்குல்ல,
0: சின்னதா இருக்குது.
3: அதனால வெளியில இருந்து எதுவும் போயிட்டு காகமோ இல்ல வேற எதுவோ தன்னோட மூக்க விட்டு உள்ள விட்டு எடுக்க முடியாது அதோட சிட்டுக்குருவி குஞ்சுகளை. அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இது ஒரு செய்தியா படிச்சதுமா, அது பறவைகள் வளர்க்கற
0: செஞ்சிருக்காங்க. இங்க இருக்குது
3: தமிழ்நாட்டுல,
0: இங்கேயும் இருக்குது. இலவசமா எல்லா இடம் கூடு கட்டி இருப்பாங்க. அந்த காட்டு பக்கத்துல எல்லாம் அந்த வேலியில இருக்கிற அந்த இதெல்லாம் எல்லாம் சின்ன சின்ன பெட்டி மாதிரி சின்ன ஹோல் வச்சு செய்திருக்கிறாங்க. நல்ல அழகான கூடு வடிவா செய்து கன ஓட்டைகள் வச்சு ஒவ்வொரு ஒரு அறையா வச்சு அப்படி எல்லாம் வச்சிருப்பாங்க. வீடு வீட்டுல பின்னுக்கு அதுல தானியமும் போட்டு விடுவாங்க, அதை வந்து சாப்பிட்டு இருக்கும். அப்படி செய்து விட்டுருக்காங்க.
3: நம்ம இப்ப நிறைய பறவை இனங்களை இப்ப பாக்க முடியறது இல்லம்மா. அந்த தூக்கணாங்குருவி கூடு கிராமப்புறங்கள்ல இருக்கிற பனை மரங்கள்ல நிறைய பார்த்தது உண்டு, ஆனா கொஞ்ச காலமா பாக்கவே முடியல. அந்த கூடுதல் அதிகமா இருக்கிறது இல்ல, எங்கேயோ தனியா இருக்கிற ஒரு காட்டு பக்கத்துலதான் இருக்கு அந்த கூடுதல்
0: இருக்குது.
3: பக்கத்துல இருக்கும். ஆமா ஆமா,
0: மக்களுக்கு பயம். சில பிள்ளைங்கள
3: நாங்க தமிழ்நாட்டுல வந்து பறவைகள் எல்லாம் பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் வந்துருச்சு இப்ப கடுமையாக. இப்ப முன்னாடி எல்லாம் ஆரம்பத்துல அந்த பறவைகள் எல்லாம் பிடிச்சி வேட்டையாடி சாப்பிடுற அந்த பழக்கம் இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப பறவைகளை பிடிச்சா தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அதனால மயில் அந்த கொக்கு மலையான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப பிடிக்க கூடாது. அதனால இப்ப பறவை சுதந்திரம் கிடைச்சு.
0: சரி, இப்ப எங்களோட நேற்று ரேவதி அம்மா நீங்க வரையல, இப்ப எங்களோட மல்லியம்மா
5: வரையல. நேற்று ரொம்ப ரொம்ப உடம்பு வலியா இருந்தது மேடம். நேத்தா அந்த நாள் அந்த நேற்று நேரங்களுக்கு படுத்துட்டு மேடம்.
0: மல்லியன் ரவி
4: வந்திருக்கோம். வணக்கம் ரவி. வணக்கம்
6: வணக்கம்.
0: இவர் தான் இப்ப கொரோனா காலத்துல எலெக்ஷன் கேக்குறாரு மல்லியன் ரவி.
5: மேடம் நாளைக்கு என்ன பண்ண தெரியுங்களா?
0: சொல்லுங்க.
5: விடுதலை பத்தி இது பண்ணிட்டே இருந்தேன், நான் பதிவு பண்ணிட்டே இருந்தேன். கடைசியில நாய் பக்கத்து வீட்டுல நாய் கொல்லு கொல்லு கொல்லுன்னு பொழைக்குது. ஐயோ, இது மல்லியம்
0: என்ன பேசுறது விட்டு விட்டு வருது ரேவதி அம்மா. சொல்லுங்க.
5: அப்படியா
0: மேடம்? இல்ல இல்ல, இப்ப ஓகே. என்ன சொல்லுங்க?
5: அன்னைக்கு அன்னைக்கு பதிவு பண்ண மேடம் விடுகதைய. லாஸ்டா ரெண்டு பதிவு பண்ணும் போது ஒரே நாய் கொலைப்பு. இது மல்லியம் ரவியோட சாபம் தான் போல இருக்கே. அவரை போட்டு வாங்கி நின்றோம், இன்னைக்கு நமக்கே அடிச்சுதுடா.
0: புதுக்கோட்டை செல்வகுமார் வந்திருக்காரு. வாங்க வாங்க
3: செல்வம். ஒரு பொருள் செஞ்சா பிற்பகல் விலைன்னு சொல்றாங்கல்லம்மா,
5: நல்லா வாரி விட்ட நல்லா மாறி விட்ட.
0: நிச்சயமா அவர் ஆண்டவன்
5: எனக்கு நல்லா
0: என்ன செல்வகுமாருக்கு செல்வகுமாருக்கு வெல்வகுமாரன் எழுதிட்டேன்னா
6: ஏன் அப்படி டெய்லி செல்வகுமார் தானம்மா சொல்லுவீங்க?
0: இல்ல நான் எழுதிக்க வெல்வ அவர் வேதனை படுறாரு இல்லையோ மல்லியம் ரவி, ரேவதி அம்மா அவர் நேச்சு கொண்டு படுத்திருக்காரு, அவருக்கு செய்த எனக்கு ஏதோ வந்துருமோ.
7: சிட்டுக்குருவி இந்த டிவி டவர் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சிட்டுக்குருவி எல்லாம் அழிஞ்சு போச்சு மாறா எங்க ஊர்ல எல்லாம்.
0: நிச்சயம் நிச்சயம்.
7: ஆமா டிவி டவர்ல வந்து ரொம்ப குருவிகள் வர்றது இல்ல, காக்கைகள் வர்றது இல்ல, சாப்பாடுக்கு காக்கா கூட்ட கூட இப்ப வரது
5: மாட்டேங்குது. அந்த
6: அம்மாவாசைக்கு சோறு வச்சா கூட
0: எடுக்கணும். யார்கிட்ட பக்கத்துல சத்தம் கேக்குது கலகலகலாண்டு?
3: அம்மா இந்த பக்கம் கொஞ்சம் சத்தம் அதிகமா தெரியுது, நான் பாட்டு
0: சொல்லிடுறேன். பாட்டு சொல்லுங்க.
3: சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, தென்றலே உனக்கு எது சொந்த வீடு.
6: பரவாயில்ல முந்திட்டாரு இளவரசு. இளவரசு வணக்கம்.
7: வணக்கம்.
3: இல்ல இல்ல நான் இந்த பக்கம் நாய் குறைக்குது அங்க சொல்லிட்டு இருக்கும் போது காதல் விழுதுங்களா?
0: இளவரசு மூளையா என்னன்னா, அம்மா நான் விடப்பட போறேன்மா, எனக்கு இங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கம்மான் பாட்ட விட என்ன சொல்லுவேன். இந்த சிட்டுக்குரிய கிடைக்காதுல்ல இவர் கடையில லேகியம் வாங்கின மாதிரி முதல்ல வாங்கிட்டார். ஆனா எனக்கு ஒரு கொஞ்சம் நான் எனக்கு வீட்டுக்கு போகணும்.
3: நிறைய பாட்டு இருக்கு சிட்டு சிட்டு குருவிக்கு கூடியதுக்கு சிட்டுக்கு சில சிட்டுக்குன்னு நிறைய பாட்டு இருக்கு.
0: நிறைய
3: கண்டுபிடிச்சா தேடலாம்,
0: நிறைய
7: கிடைக்காது.
3: சிட்டுக்குருவி குறைக்குது வேற ஒண்ணு.
0: ஏன் மணியன் ரவி அப்படி கேக்குறீங்க?
3: அப்படி இல்ல, இந்த பக்கம் நம்ம பேசுறதுக்கு இடைஞ்சலா இருக்குல்ல, வேற ஒண்ணும் இல்ல. நான் ஒரு ஆளுங்க கத்திக்கிட்டு இருக்கேன், அது வரும். நீ மட்டும் தான் பேசுறியா, நானும் வரேன் நானு.
7: சரி சரி சரி.
5: அப்ப முற்பகல் செய்யும் பிற்பகல் உங்களுக்குமா?
3: இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம்.
0: இல்ல இல்ல இது உடனே காண்டிச்சல்ல.
3: அதாவது இந்த ஜென்மத்துல ஒரு பாவம் செஞ்சா அடுத்த ஜென்மத்துல உன்ன தாக்கம் சொல்றது அந்த காலம்.
0: அந்த காலம்
3: இப்ப எது செஞ்சாலும் உடனே
6: காலையில செஞ்சா மாலையில வந்துரும்
0: வருது.
6: மாலையில
3: அம்மா நாச்சனா வங்கி சேவை மாதிரி கொஞ்ச நேரம் ஆகும், பொறுமையா வரும் திரும்ப கிடைக்கிறதுக்கு. இப்ப எல்லாம் ஏடிஎம் மாதிரி
7: காக்கைக்கு சோறு வச்சா வரமாட்டேங்குது காக்கா. அத வர்றதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுங்க, யாராவது தெரிஞ்சு.
0: என்ன காக்கா
3: காக்கான்னு கூப்பிடணும்ல,
7: காக்கா வரமாட்டேங்குது ஐயா.
6: இல்ல
7: மட்டும்தான் வரமாட்டேங்குதா?
6: இல்ல எங்கேயுமே வரமாட்டேங்குது.
4: இல்ல அதுக்கு ஒரே மட்டும்
6: ஒரு காக்கா வளர்க்கணும்
7: அதுக்கு ஏதாவது. சரிங்க.
6: வணக்கம் தூவல் சொல்லுங்க.
4: உடம்பு தேர்தல் நீங்க அந்த இது செஞ்சிட்டீங்கன்னா ஆயிரம் காக்கா அட்டே வந்துடும்.
6: என்ன சொல்லுங்க சொல்லுங்க டக்குன்னு
0: என்ன செய்ய
3: ரவி? நாளைக்கு வீட்டுக்கு உங்க வீட்டுக்கு 12 மணிக்கெல்லாம் ஒரு காக்கா வரணும்னா நல்ல சமையல் சமைச்சு வச்சுட்டு சொல்லுங்க, வருவோம் நாளைக்கு.
7: என்ன சமையல் செஞ்சு வைக்கணும் ஐயா?
3: நல்ல சாப்பாடு, ஒரு சாம்பார் ரசம் ஒரு அப்பளம் கூட்டு பொரியலோட வைங்க. 12 மணிக்கு காக்கா கொஞ்சம் உயரமா இருக்கும் பரவாயில்லையா?
7: உயரமான
5: கருப்பா இருக்கு.
0: இருக்காது.
3: கருப்பா இருக்கும்.
0: இல்ல இல்ல வெள்ளை, இல்ல இல்ல வெள்ளை காக்கா இருக்குது, வெள்ளை காக்கா இருக்குது, செம்பக கலர்ல இருக்கு. இங்க எங்க ஊர்ல செம்பக கலர்ல இருக்குது, ஒரு செம்பகம்
7: இருக்கு.
0: இல்ல இல்ல இல்ல
5: இல்ல இவர் தான் வருவாரு, இளவரசு தான் வருவாரு.
0: கோயில் இல்ல இல்ல அவர் சும்மா
3: இளவரசு
0: இல்ல. ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரா பேசுங்க. இப்ப ரவி, ரவி நீங்க நீங்க சமைச்சு வையுங்க, இன்னொரு காக்கா வரணும் வேண்டா பாயாசம் வையுங்க. அவருக்கு சமையல போயிட்டு ஒரு பாயாசம் காய்ச்சி வையுங்க, இன்னொரு இன்னொரு பெண் காக்கா வர்றதுக்கு.
3: நீங்க எங்க இருந்து
0: வருதுமா?
3: நாங்க பாயசம் என்ன நிறைய வச்சிருக்கோமா?
0: ஏன் அப்படி நல்ல தண்ணிய கொதிய வச்சு? அதான் எனக்கு தெரியும், நீ வந்து குதி நல்லா
3: இருக்கு. பூரி பூரி மசால் தங்கவேல் மாதிரி
0: என்ன? அதான் அது அதான் சொல்லுவேன், உனக்கு இது செய்ய தெரியுமான்னு கேட்டுட்டு.
3: நீங்க
0: போயிட்டு வாங்க.
1: நன்றி, எல்லாருக்கும் நன்றி,
3: எல்லாருக்கும் நன்றி.
0: அவசரமா ஏதோ
3: அரவணைக்கும். வணக்கம் வணக்கம்.
0: அவருக்கு அவசரம் பாருங்க, நாங்க அனுப்பாமலே அவர் போற போறோம் நிக்கிறேன். அங்க ஏதோ ஒரு அரவல் இருக்கு அவருக்கு. நீங்க செட்டையடிச்சு பறந்துட்டா சொல்லாம கொள்ளாம
7: சொல்லாமலே
5: போயிட்டாங்களே.
0: அவர் நினைக்கட்ட நல்லா இருக்குது
3: அவர். ஆமா ஆமா, நீங்களே வாசிக்கங்க, நாங்க ஒரு பாட்டு
0: விட்டுருவோமா
5: எனக்கு இந்த பாடல்.
0: சரி முத்துவேல் சொல்லுங்க. முத்துவேல்
4: சிட்டுக்குருவி பாடல் சொல்லல.
0: அவருக்கு இந்த பாட்டு கொடுக்க முடியாது, முத்தம் கொடுத்தது. அதனால அம்மா நீங்க
3: முத்தம் கொடுக்க முடியாது.
0: இல்ல எனக்கு ஒரு கவலையா இருக்கு. என்னன்னா எங்களுடைய கலைவனையும் எங்களுடைய மீனா சுவாமிநாதனையும் காணையில இப்ப ரெண்டு நாளா இவங்க ரெண்டு
5: பேரும் கிடையாது.
0: இல்ல ஸ்கூல்ல சும்மா தான் இருக்கிறேன், எங்கள்கிட்ட வர விட்டாரு. அதுதான் எனக்கு சரியான கவலையா இருக்குது.
7: பொண்ணு பார்க்க போறதா சொல்லிருந்தீங்களா? அது விஷயமா கம்மிட்டாங்க.
0: இல்ல அது மீனா சுவாமிநாதனை தான் பொண்ணு பார்க்க சொன்னது. உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கும் பாக்கலாம். நீங்க சொன்னீங்க
7: இல்ல எனக்கு பாக்க வேண்டியில்ல. அவரு எனக்கு பாக்க முடியாது மேடம். அவரு வந்து எனக்கு ரொம்ப தள்ளி தூரத்துல இருக்காரு.
0: தூரத்துல இருந்தா பொண்ணு உங்களுக்கு நாங்க அனுப்பிடுவோம்.
3: கொரியர்ல வந்துடும், கொரியர்ல வீடு தேடி வந்துடும்.
7: இப்ப நாளைக்கு ட்ரெயின், நாளைக்கு ட்ரெயின் கிடையாது, பஸ் கிடையாது.
0: அதெல்லாம் நாங்க கார்ல கொண்டு வருவோம். நீங்க
7: என்ன ரெண்டு
0: இவ்வளவு அவசரத்தை பாருங்க, வர
3: முடியாது. கல்யாணம் பண்றதே பெருசா அவருக்கு பொண்ணு இல்ல. ஞாயிற்றுக்கிழமை வரணும்னு பாக்குறாரு பாருங்க. இல்ல
0: இல்ல நாங்க பாக்குறாங்க. இல்ல இல்ல கொஞ்சம் நாங்க பாக்குறது தான் சொன்னேன். இவருக்கு இவர் என்ன
3: ரெண்டு நாள் லீவ், ரெண்டு நாள்ல வேணுமா அவருக்கு? எவ்வளவு அவசரம் பாருங்களேன்.
7: ஒரு சமயம் பாக்க போற ஒரு லேட் ஆயிடுச்சுன்னா என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாம் தான் உடனே அவசரப்பட்ட. வேற ஒண்ணு இல்ல
0: பாருங்க, நாங்க பாக்குறோம். ஒரு உண்மையா ஒரு வெக்கம் இருந்தா சரி பாருங்க பாக்கலாம்னு சும்மா இருப்பாங்க. இதெல்லாம் வர முடியாம
7: பொண்ணு வேணாம் சந்தேக பெரிய
3: இல்ல அவசரமா பாக்க சொல்றாரு.
7: என்னதான் நாங்க பண்றது? பொண்ணு இல்லாம என்னதான் நாங்க பண்றது சொல்லுங்க. ஏதாவது வழி சொல்லுங்க வேணான்னு சொல்றதுக்கு.
8: மல்லியம் ரவிதான் பேசுறாருங்களாமா? மல்லியம் ரவிதான் பேசுறாரு பாத்தீங்களா? நேத்து என்னடானா அவங்க வீட்டுக்காரமா அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க, இன்னைக்கு பொண்ணு பாக்க போயிட்டாரு.
7: அவர்
0: கேக்குற பொண்ணு இல்லாம வாழ முடியாது, எப்படி வாழ்றதுன்னு சொல்லுங்க பாக்கலாம். நீங்க ரெண்டு பேர் இருக்கிறீங்க சொல்லுங்க. அம்மா மற்ற ரெண்டு பேர்ல கேக்கலாம். அம்மா எங்க நீங்க சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேர் அவர் கேட்கறது மாதிரி சொல்லுங்க. எங்களையும் சொல்ல முடியாது, ஏன்னா நாங்க பொண்ணுங்கன்ற வழிவா எங்களுக்கு தெரியல. அவர் கேக்குற கேள்வி பொண்ணு இல்லாம எப்படி வாழ்றது, அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. சொல்லுங்க
8: முத்துவேல் ஐயா தான் சொல்ல முடியும். நான் சொல்ல முடியும், நான் வந்து உங்க கட்சி அம்மா அம்மா கட்சி நாங்க
7: கட்சி கட்சி தேவைப்படாது, இப்படி கட்சி தேவைப்படாது.
8: இல்ல உண்மையிலேயே பொண்ணுகள் இல்லாம எப்படி குடும்பம் நடத்த முடியும்?
4: குடும்பம் கிடையாது செல்வகுமார், அது அப்படின்னு செல்வகுமார். அது
0: இல்ல பாருங்க, அமைதியா இருப்போம் அமைதியா இருப்போம். முத்துவேல் சொல்லுங்க. ஏன் முடியாது? நீங்க ஏன் முடியாது என்ற ஒரு கேள்வி எங்கள்ட்ட திருப்பி கேட்டா நீங்க அதுக்கு பதில சொல்லுங்க. சரி, அதுக்கு விடையத்தாங்க.
4: ஆமா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஏன் முடியாது கல்யாணம் பண்ணாம? ஏன் முடியாது கல்யாணம் பண்ணாமல் வாழ முடியும்? ஏன் அப்படின்னா, எங்க எங்க உறவினர்கள் இப்ப ரெண்டு மூணு பேர் அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணாமதான் பண்றாங்க. அதுல என்னன்னா, அவங்களுக்கு வந்து அந்த வீட்டு வேலைகள் சமையல் இதெல்லாம் தெரியும். அவங்கள்ட்ட கேட்டா ஒரே ஒரு அர்த்தம் சொன்னாங்க, கரண்டி பிடிக்கிறவனுக்கு கல்யாணம் எதுக்கு? அதாவது இப்ப நான் கிடக்குறேன் அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதனால எனக்கு வேற வழியே இல்ல.
0: சரி, அப்ப அப்ப காப்பு கையால சாப்பிட்டாதான் சுவைன்னு சொல்றாங்களே, அது என்ன?
4: ஹலோ,
0: காப்பு கையால சாப்பிட்டாதான் சுவை என்று சொல்றாங்களே, அப்படித்தானே அம்மா? அப்படித்தானே சொல்றாங்க. காப்பு கையால, காப்பு கையால.
4: இப்ப வந்து அந்த அஜினமோட்டோ வந்ததுல இருந்து இப்படி எது செஞ்சாலும் சுவைதான்.
8: அஜினோமோட்டோவை போட்டு சாப்பிட முடியுமா?
4: அதுதானே
0: சொல்லி இருக்கு. நீங்க நல்லா இருக்குது,
4: அனைத்து அனைத்து ஹோட்டல்லயும் ஒரு துளி போட்டுதான்.
0: அதுதாங்க வீட்டுக்கும் வீட்டுக்கும் ஹோட்டலுக்கும் உள்ள வித்தியாசம். நீங்க அஜினோமோட்டோ ஆண்களா இருந்தா அஜினோமோட்டோ போடுவீங்க, பெண்கள் அது போடாமலே சுவையா சமைச்சு கொடுப்பாங்க. அதுதான் வித்தியாசம்.
7: போட்டாலும் பெண்கள் கையால சாப்பிட்டா அதனுடைய ஒரு தனி மகத்துவமே ஒரு மகத்துவம் தான்.
0: நிச்சயம் பாருங்க.
4: இல்ல அது என்ன, அது என்ன, அதுல என்ன விஷயம் அப்படின்னா,
0: இன்னொரு விடயம், அம்மா பெண்கள் வீட்டுல இருந்தா நீங்க வர்ற போது சமைச்சு ஏற்கனவே சமையல் செய்திருக்கும், சரியா? அப்ப நீங்க வந்தோன்னு சாப்பிடலாம். அல்லது நீங்க வந்து நீங்க குளிச்சு பேந்தெல்லாம் உடையெல்லாம் மாத்தி அந்த களைப்போடைய நீங்க சமைச்சு சாப்பிடணும், அது ஒரு வேதனை. மற்றது பக்கத்துல நீங்க சாப்பிடும் போது பாருங்க, உங்களோட கை கூட சாப்பாடுலதான் இருக்குமே ஒளி, அதை அள்ளி போட வேண்டிய அவசியம் இல்ல. அவ அளவா பார்த்து பார்த்து போட்டு கொண்டிருப்பா, அது ஒரு வேர்க்குது. இவருக்கு வேர்த்து ஒழுகும், பக்கத்துல இருந்து விசுக்குவா, என்னங்க வேர்க்குது, பேர் முந்தானி எடுத்து அப்படியே தொடைப்பா முகத்தை. இதெல்லாம்
8: பழைய படமா நிறைய
7: பின்னாடி போயிருக்கிறது காலம் மாறி போன
8: கேள்விக்கு முடிஞ்சு போச்சு.
4: ஆமா ஆமா, இல்ல இன்னொரு விஷயம்
0: என்ன, ஒரு தர சொல்லுங்க. என்ன
4: அதாவது
7: மாறாம இருக்கு மேடம். சமையல் விஷயத்துல பொறுத்த வரைக்கும் அது வந்து எப்பவுமே வந்து இன்னொருத்தவங்க சமைச்சு பரிமாறும் போது நம்ம வயிறு நிறையும் அவங்க மனசு நிறையும் அது இன்னமும் இருக்கு.
4: இல்ல அது காரணம் என்ன ரவினா, ரவி என்ன காரணம்னா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிட்டா ஒரு டேஸ்ட் நமக்கு தெரியாது.
7: ஆமா டேஸ்டா இருந்தாலும் தெரியாது.
0: இப்ப இவர எங்க மணிக்கு வந்துட்டா பாத்தீங்களா அம்மா இப்ப
4: வந்துட்டா.
0: இன்னும் ஒரு விடயம் இருக்கு முத்துவேல், வீட்டுல கொஞ்சமா பொருட்கள் இல்லாட்டியும் ஏதோ ஒரு சமய சுவையா சமைச்சு வைப்பாங்க பெண்கள். உங்களால முடியாது
4: அவங்களுக்கு
0: எல்லாம்
7: இருக்கு,
0: எல்லாம் இருக்கிறத வச்சு
7: எல்லாமே இருந்தாதான் செய்ய தெரியும்.
0: இருந்தா தான் செய்ய முடியும்.
4: எல்லாம் இருந்தாலும் வராது.
0: பெண்களை உயர்த்தி வைக்கிறேன்னு நினைக்காங்க. இப்ப இந்த காலத்து பெண்கள் அதெல்லாம் செய்யறது இல்ல, செய்து கொடுக்கறது இல்ல. ஆனா அந்த காலத்து உண்மையான பெண்களுடைய சரிய நல்ல பெண்களா இருந்தால் அவர்களோடு வாழ்றதுதான் வாழ்க்கை.
7: அதுதான்
3: ஒரு ஹோட்டல்ல வந்து ஒரு சாப்பாடு 50 ரூபா, வீட்டு முறைப்படி சாப்பிட வேண்டும் என்றால் 70 ரூபா
4: அப்படின்னு
3: வீட்டு சாப்பாடு மேலே 70 ரூபா போட்டிருக்காங்களேன்ட்டு சரி என்ன அப்படின்னு பார்த்தா சரி இந்த உட்காரு கீழே டேபிள்ல உட்காருங்களா கீழே உட்காரு கீழே தாங்க உட்காரு கீழே உட்காரு இங்கிட்டு வரும்போது ஜம்மாருன்னு ஒரு தட்டை தூக்கி ஜம்முன்னு போட்டாரு. என்னையா அப்படின்னா நம்ம வீட்டுல இப்படிதான் போடுவாங்க தெரிஞ்சுதான் நாங்க போடுறோம். அப்புறம் போன் பேசிக்கிட்டு தம்முன்னு ஒரு மண்டையில அடிச்சு போன பண்ணிட்டாரு. போன் பச்சுக்கிட்டு சாப்பிடுறியா ஓரமாயா
0: அங்கேயும் தான் நடந்திருக்கு.
3: அதிகாரத்தோட சவுரு போடுறாங்க.
7: இல்ல வீட்டுக்குள்ள சாப்பாடுல என்ன ஒரு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆண்கள் வந்து கழுவி சமைக்க மாட்டாங்க.
0: ஆண்கள் கழுவி
7: சமைக்கிறது
0: பாத்திரமா
7: இல்ல எல்லாத்தையும் காய்கறி காய்கறி எல்லாம் வந்து பார்த்தோம்னா கடையில வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு டேபிள்ல கொட்டிட்டு அப்படி கட் பண்ணி அப்படியே சமைச்சிடுறாங்க.
0: ஆனா
7: பெண்கள் வந்து சமையல் வீட்டு சமையல் போடும் போது பாத்தீங்கன்னா எல்லாம் சுத்தம் பண்ணி கழுவிதான் போடுவாங்க. அதுதான் வீட்டு முறை சாப்பாடு, அதுதான் சிறப்பா.
0: இல்ல அப்படி நீங்க ஆண்கள் அப்படி சொல்லக்கூடாது. ஆண்கள் துப்புரவு கூட
7: இல்ல சில இடத்துல இருக்கு இருக்கு இருக்கு மேடம். ஆமா
0: அது வந்து
7: இடத்துல வந்து
0: அது வந்து அது வந்து ஒரு முதலாளிக்கு கீழே வேலை செய்யறவங்க டக்கு டக்குன்னு பட்டி போட்டு போட்டுறாங்க என்னம்மா இல்லையா?
7: அதுதான்
0: ஹோட்டல்ல. ஆனா உண்மையான ஆண்கள் கூடுதலாக நல பாகம் என்று சொல்லுகிறது ஆண்கள் சமைக்கிறது தான் சுவை கூட. ஆண்கள் தான் அந்த பெரிய பெரிய பெரிய பெரிய சமையல் சமைக்கிறதுக்கு ஆண்கள் தான் அளவா
7: போதும்.
0: நிச்சயம் அது நாங்க இல்லையான்னு சொல்லக்கூடாது. முத்துவேலுக்கு ஒரு சான்ஸ் நாங்க கொடுத்துட்டோம். முத்துவேலும் கூட பாட்ட சொல்லுங்க இருக்கா எங்க
6: என்ன
0: பாட்டுன்னு சொல்லுங்க. குருவி பாட்டு இருந்தா சொல்லுங்க, அல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க.
6: மஞ்சள்
0: மஞ்சளோட வாரா சொல்லுங்க.
4: ஆமா மஞ்சள் முகமே வருக மங்கள விளக்கே வருக கொஞ்சம் தமிழே வருக
0: அம்மா. இவர் கேக்குற பாட்டுன்னா ஒவ்வொன்னாலும் கேக்குற பாட்டு அவர்கள் லிஸ்ட் எடுக்கணும்.
4: நான் வந்து டைமிங்காக பாட்டு எடுத்துக்கிறேன். அந்தந்த டைமிங்க்கு என்ன பாட்டோ அதை டக்கு டக்குன்னு எடுத்துருவேன்.
0: எங்களுக்கு தேய்ச்சு குளிக்க ஆசை இங்க மஞ்சள் இல்ல.

0: இருக்கு
1: கஸ்தூரி மஞ்சள். ஆனா அது வந்து முகத்துக்கு போன மட்டும் தானே, உடம்புக்கு போட இல்ல
0: எல்லாமே போடலாம். முகத்துக்கு
2: அது வந்து இங்க நிறைய இருக்கு, ஆனா இங்க வந்து யாரும் அதை யூஸ் பண்றதே இல்ல. நான் எங்க போய் பார்த்தாலும் யாரும் அந்த மஞ்சள் மோகம் இன்னும் பாக்கல.
1: இவர் இவர் மஞ்சள் மோகம் இருக்கிற பக்கம் போகல, அதுதான் பிரச்சனை
2: இல்லையாம்மா. எனக்கு தெரியல எந்த ஏரியா அப்படின்னா.
1: அம்மா இவர் ஏரியாவை கேட்கிற செல்வகுமார் சொல்லி இவர் இதான் சாண்டல் பாருங்க எல்லாரும்
3: மஞ்சள் மகம் நம்மள நிறைய இருக்கு. நாளைக்கு இந்த பக்கத்து வர சொல்லுங்க மல்லிய பக்கம்
1: போங்க போங்க மல்லிய
2: பக்கம். ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமாக இருக்கிறது. மஞ்சள் வந்து பெண்கள் மஞ்சள் தோசை மஞ்சள் பூசி குளிக்கிறாங்கன்னா ஆச்சரியமா
1: தான் இருக்கு. சரி இவருக்கு வீட்டுல
3: பிரச்சனை,
1: இனி இவருக்கு
0: வீட்டுக்கு
1: வீட்டுல பிரச்சனை தான். சரி
0: இருக்கிறது
1: நல்லது.
2: இல்ல இல்ல எங்க வீட்டுல படுத்து தூங்கிட்டாங்க, எல்லாம் அறத்தூக்கத்துல இருக்காங்க.
1: அதனால இவர் மஞ்சள் போக
2: நான் வாசல்ல வந்து பேசிட்டு
4: இருக்கேன்.
1: சரி செல்வகுமார் உங்களோட பாட்டு சொல்லுங்க. அப்ப நாங்க எல்லாரும் விடப்பட போறோம் பாக்கலாம் என்ன பாட்டு சொல்லுங்க.
4: சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி
1: அதுதான் அங்க அம்மா கேட்டுட்டாவே லட்சுமி அம்மா, லட்சுமி அம்மா கேட்டா
4: அப்படியா? அவருக்கு பாட்டு சொல்லுவானே
2: அந்த அந்த சமாளி சமாளியில ஒரு பாட்டு ஒன்று இருக்கு.
0: என்ன அதுவும் கேட்டாங்க
1: என்ன பாட்டு?
0: சிட்டுக்குருவிக்கு சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு?
1: ஓ அது இளவரசு கேட்டாரு.
2: சிட்டுக்கு சில சிட்டுக்கு ஒரு சிறகு முளைத்தது.
4: அத போடுங்க
2: நல்லவனுக்கு.
1: அல்லது இந்த பாட்டு வேணுமா? தூக்கனா குருவி கூடு.
2: அது ஆமா சிட்டுக்குருவியோட பெரிய குருவி அது.
1: அது நீங்க குருவிய பத்தி நீங்க என்ன அந்த குருவி என்ன அதையெல்லாம் வேணும் பண்ணிக்க. பெரிய சைஸா பரவாயில்லையா?
4: கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு
1: இல்ல யாரு தூக்கணும் குருவி அவ்வளவு பெருசு இல்லையே, சின்னது இல்லையா?
0: குருவி கூடுதான்
1: பெருசு.
0: இல்ல இல்ல இல்ல
1: இல்ல
0: குருவி சின்னதா இருக்கும்.
1: சிட்டுக்குருவிய விட தூக்கணும் குருவி சின்ன குருவி. அது சின்ன சின்ன குருவி யார் சொன்னது? நீங்க தூக்கணா குருவியா பாக்கல முத்துவேல், இப்படி எல்லாம் பாத்தீங்களா? எத்தனைய நீங்க பாக்கல மஞ்சள் முகம் பாக்கல தூக்கணாங்குருவி பாக்கல. இது ரொம்ப என்னண்டு
4: போட்டா போட்டா தெளிவா வரும். டேஸ்ட் கொண்டு வந்தாங்க அஜினோ மோட்டா போட்டா வந்து அடிச்சுட்டாரு.
1: அதான் இவர் கொஞ்சம் ரோங்கான வேலை வாழ்றாருன்றதுதான் இப்ப நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். இனி நாங்க இவரை இது திருத்தி எடுக்கலாம், திருத்தி எடுக்கலாம். ஆமாண்டு அவரே
2: சொல்றேன். அதாவது சமுதாயத்துல என்ன நடக்குதோ அதை தான் நான் சொல்றேன். நான் ஒண்ணு என்ன நானா நான் ஏதாவது சமைச்சிருக்கேன் எனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது.
1: அதுதான் சமைக்க செல்வகுமார் உங்க பாட்ட சொல்லுங்க என்ன பாட்டு கேட்டீங்க? தூக்கணாம் குருவி கூடு. தூக்கணாம் குருவி கூடு.
4: இல்ல ஒரு பாட்டு சொன்னீங்களா, நீங்க ஒரு பாட்டு
1: அதான்

0: தூக்கனா குருவி கூடு. மல்லியண்ண ரவி நீங்க சொல்லுங்க. எங்க
1: எனக்கு வந்து இப்ப ஒரே ஒரு இந்த கொரோனா குழப்பத்துல இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கை வர பாட்டா ஒன்னு
0: போட்டுக்கிறேன்.
1: சுவை தாங்கி மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: இது தைரியம் ஊட்டுற பாட்டா?
1: ஆமா. அதாவது எப்படின்னா இந்த கொரோனால வந்து எல்லாம் வந்து கொஞ்சம் மனசுல வந்து எல்லாம் தைரியமா ஊட்டுற மாதிரி ஒரு நம்பிக்கை ஊட்டுற பாட்டுலாம் கேட்டிருக்கேன். மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் அதுல ஒரு வரி வருமா, வந்த துன்பம் எது என்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் வாடி நின்னால் ஓடுவதில்லை. அது மாதிரி கொரோனாவையும் நம்ம அந்த போராட்டங்கிற ஒரு அதாவது விழிப்புணர்வோட நம்ம வந்து அத கொரோனாவை விரட்டி அடிப்போம், சபரம் ஏற்போம்.
0: உங்களோட கல்யாணி அம்மா இணைச்சிடலாம் ஒரு ஒரு தடவை. நில்லுங்க,
1: நில்லுங்க.
0: கல்யாணி கல்யாணி அம்மாவை தெரியும். ரவி
1: தெரியாதுமா? தெரியாதுமா?
0: தெரியாதா? அப்பாவை இணைச்சிடலாம். நீங்க பேச இல்லையா கல்யாணி அம்மா?
2: நாங்களும் பேசலாம்.
0: நீங்களும் பேச இல்லையா? கல்யாணி அம்மா நான் நினைக்கிறேன் நீங்க அழைப்புக்கு வர வேணாம். நான் நினைக்கிறேன் அப்பதான் வரலாம். நீங்க அழைச்சு கொண்டு இருந்தா நாங்க நினைக்க முடியாது. சரி கல்யாணி அம்மா இப்ப நினைச்சிடலாம், பேசுங்க.
1: என்ன வருமா கல்யாணி அம்மா?
0: கல்யாணி அம்மா தேவகோட்டை. தேவகோட்டை கல்யாணி அம்மா. அம்மா வணக்கம். அம்மா அம்மா வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
3: இனிமையான
0: குரல் கொஞ்சம்
3: வணக்கம்
0: இப்ப ஓகே. சரி பேசுங்க. இப்ப இதுல செல்வகுமார் இருக்கிறார், முத்துவேல் இருக்கிறார், ரவி இருக்கிறாங்க. பேசுங்க பேசுங்க.
3: வணக்கம் சொல்லுங்கம்மா. பெரிய வாக்குவா இது நடந்துட்டு இருக்கு. பெரிய பட்டிமன்றம்
1: பட்டிமன்றம் பட்டிமன்றம் பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கு.
3: பெண்கள் மட்டும் தனித்திருந்தாலும் அது சிறப்பு.
0: என்னம்மா விக்கி? அம்மா உங்களுடைய விக்கி விக்கி
3: பேரும் போயிருக்குதான் எப்பவுமே.
0: இல்ல இன்னொரு இன்னொரு தடவை சொல்லுங்க கல்யாணி அம்மா.
3: வெளியில
0: இப்ப பேசுங்க அம்மா.
3: இப்ப கேக்குதா?
0: இப்ப கேக்குது சொல்லுங்க.
3: அதாவது பெண்கள் மட்டும் தனித்திருந்தாலும் அதுவும் சுகம் இல்லை, ஆண்கள் மட்டும் தனித்திருந்தாலும் சரியா வராது. ஆண்களும் பெண்களும் சேர்ந்து இருந்தால்தான் அந்த குடும்பம் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால ஒண்ணு மட்டும் சொல்ல மாட்டேன்.
0: என்ன சொல்ல மாட்டீங்க? என்னம்மா சொல்ல மாட்டீங்க?
3: இல்லம்மா நான் ஒருத்தரை மட்டும் சொல்ல மாட்டேன்.
0: ஒரு தரம்
3: பெண்களால மட்டும் தான் சிறப்பு அப்படிங்கறது நான் சொல்ல மாட்டேன். ஆண்கள் ஆண்கள் மட்டும் இருந்தால்தான் சிறப்புன்னு சொல்ல மாட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால்தான் அங்க சிறப்பு
0: சிறப்பு. சரி ஒரு நிமிஷம்மா, எல்லாரும் சத்தம் போடாம இருங்க. இவர்கிட்ட கேட்டலாம், இப்ப புதுசா வந்திருக்கிற இவர் என்ன சொல்றாரு. வணக்கம் ராஜ்குமார்.
4: வணக்கம் வணக்கம். நலமா நல்லா இருக்கீங்க?
0: வந்துட்டாரு சத்தம் வந்துட்டாரு. இந்த குறை சொல்றவர் வந்துட்டாரு. பெண்ண குறை சொல்றவர் அதுவும் மாலையில நின்று சொல்லுவாரு. ஒரு நாளைக்கு பாருங்களேன், ஒரு நாளைக்கு பின்னால
3: வந்துட்டு சொல்லுவாரு.
0: இல்ல பின்னால அந்த கவுண்டன் செந்துல அப்படியே எடுத்து அடிப்பாரு. இல்ல ஒரு காலால உதஞ்சு விடுவார்
3: அது மாதிரி.
0: அப்படி பின்னால ஒரு கால் வேற மாதிரி வரும். சரி துணிமா அப்படி அங்கெல்லாம் தூங்க வச்சுட்டு மேல வந்து இப்பதான் இனிதான் பேச போற. சொல்லுங்க. ஆண் இல்லாம அந்த என்ன பெண்கள் இல்லாம ஆண்கள் வாழ முடியுமா முடியாதா அத சொல்லுங்க முதல்ல.
4: அது வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்ல.
0: பெண்கள்
4: பெண்களுக்கு ஆண்கள் வேணும், ஆண்களுக்கு பெண்கள் வேணும், சண்டை போடுறதுக்காச்சும் வேணும்.
0: அநியாயமா போகுது. பாத்திரம் உடையுது, இருக்கிற பொருட்கள் உடையுது, அப்புறம் அவர் வாங்கின
3: கஷ்டப்பட்டு
0: செல்வகுமார் விட்டா டிவியும் உடஞ்சிருக்கு. டிவி
3: உடையலாம், உயிருள்ள பொருள் எதுவும் உடையல இல்லம்மா, அது வரைக்கும் சந்தோஷம். மனம் உடையல, உயிருள்ள பொருள் எதுவும் உடையாம காப்பாத்திருக்காங்கல்ல அவங்க, அது வரைக்கும் சந்தோஷம் தானே.
2: உயிருள்ள பொருளுக்கு மனம் தான் உடையும்,
0: மனம் உடையும், அதே பேர்
3: உடையல, மனம் உடையல.
0: யார் சொன்னது உடைய? அது உடையுது, நாங்க வெளியில காட்டிக்கொள்ளாம இருக்கிறாங்க பெண்கள் எல்லாம். ஆண் பெண்கள் காட்டிக்கொள்ளாம முக்காடு போட்டுக்கொண்டு பேசாம சரி சரின்னு போறாங்க. உடைஞ்சிருச்சு அது, ஒட்ட முடியாது,
3: கண்டிப்பா
0: ஒட்ட முடியாது.
4: ஆண்களுக்கு
0: ஹலோ, ராஜ்குமார் சொல்லட்டு, நீளுங்க, யாரும் பேச வேணாம், சொல்லுங்க.
4: ஆண்களுக்கு மனம் உடைஞ்சா டாஸ்மார்க் போயிடுறாங்க, பெண்களுக்கு மனம் உடைஞ்சா டிவியில போய் உட்காந்துக்கிறாங்க தொடர் பாக்குறது.
0: யார் சொன்னதுங்க இது? பெண்களுக்கு மனம் உடைஞ்சா டிவியில போயிருக்காங்க.
4: ஆமா, அப்பதான் புதுசா இருக்க முடியும்.
0: நேற்று நீங்க வெள்ள முடிய சொல்லி சொல்லாம கொள்ளாம ஓடுனீங்க, அவ்வளவு தூரம் இவங்க சிரிச்சிட்டாங்க. இன்றைக்கு நீங்க அந்த டாஸ்மாக கொண்டு வரீங்க பாருங்க. அது என்ன, ஆண்களுக்கு சோகம் வந்தோம்னா நீங்க போய் டாஸ்மாக்ல போய் எல்லாம் வாங்கி மொத்தத்தை வாங்கி அடிச்சுப்பீங்க, அதுக்கு பிறகு வந்து பேசுவீங்க.
4: நானே இல்லைங்க, சிந்து பேரு படத்துல
1: முடியாத பொறுப்பா அவங்கள்ட்ட.
4: நம்ம சிந்து பேரு படத்திலேயே சிவகுமாரே அங்க போயிடுறாரு, தண்ணி தொட்டி தேடி தன்னை குட்டி நானே போயிடுறாரு.
1: ஏன்னா திரும்பி வந்துடுற தமிழ் திரும்பி வந்துடுறாருல்ல.
4: ஆமா, ரெண்டு பெண்களால பாதிக்கப்பட்டு,
1: பாதிக்கப்பட்டாலும் அது தப்புன்னு உணர்ற ஒரு கட்டம் வைக்கிறாங்களா?
0: ரெண்டு பெண்கள்டா பாதிக்கப்படுவாரு தானுங்க, ரெண்டு பெண்கள்டா, ஒரு பெண்ணுடா பாதிக்கப்பட மாட்டேன், இது ரெண்டு பெண்கள்டா பாதிக்கப்படுவேன். நீங்க எதுக்கு அங்க ரெண்டுக்கு போறீங்க? நாங்க எப்பயோ சொல்லுங்க, உங்களுக்கு சொல்லி கொண்டு வரோம். ரெண்டு என்ற கதை வரக்கூடாது, ஒன்றோட நிக்கணும்.
4: ஒரு சப்போர்ட்டுக்கு
1: ஒரு
0: சப்போர்ட்,
1: எனக்கு ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு.
0: இத பாருங்க, ஒரு சப்போர்ட்டுக்கு வச்சுக்க போறாரு. ஒரு
4: சப்போர்ட்டுக்கு மாட்டாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சண்டை, நாம ஃப்ரீயா இல்ல.
1: பெண்கள் வந்து உயர்த்தி எல்லாமே நம்ம பேசிட்டு இருக்கிற காலத்துல வந்து இப்ப டிவி சீரியல்ல எல்லாமே பெண்கள் தான் மேடம் வந்து வெளிய வர மாதிரி ஒரு கதை அமைக்கிறாங்க.
0: நிச்சயம்,
4: நிஜமா அவங்கதான்
0: அந்த
3: வில்லனும் நிறைய இருக்காங்க. அப்ப சீரியல் நிறைய பாக்குறீங்க, அப்ப வில்லி கேரக்டர் எல்லாம் தெரியுதுன்னா நீங்க தான் அதிகமா சீரியல்
0: பாக்குறீங்க
5: இல்லையா? அதுக்காக கிடையாது,
3: சொல்லுங்க.
5: இல்ல இல்ல, அது இல்ல, நான் உண்மை சொல்றேன், யாரும் கேட்க
0: மாட்டேங்க.
5: ஆமா ஆமா, நான் சொல்றது என்ன உண்மைதான், உண்மையை தவிர வேற
0: சொல்லுங்க.
5: அந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல ஆண்கள் வில்லெல்லாம் இருந்தாங்க, அதை அப்படியே பார்த்து பார்த்து மக்களுக்கு அழுத்துருச்சு. அதனால இப்ப பெண்கள் பக்கம் அப்படி மாத்திட்டாங்க. அதே மாதிரி ஆண்கள் சண்டை போட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல, அதை அப்படியே மாத்தி பெண்கள் சண்டை போடுற மாதிரி படங்கள் எடுத்தாங்க. படங்கள் நல்லா ஓட ஆரம்பிச்சு. அதாவது மக்களுக்கு அந்த தோசை பரட்டி போடுற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கிற ஒரு விஷயத்த வந்து எவ்வளவு காலம் தான் பாக்குறது, அது அப்படியே அப்படியே ஆப்போசிட்டா மாத்துறது. அதுதான் காரணம், வேற வேற ஏதும் காரணம்
4: கிடையாது.
0: அதுதானே,
5: இல்ல இல்ல மக்கள் ரசனை, மக்கள் ரசனைக்கு அவர் கொண்டு
6: போடுறாங்க. அப்புறம் தானா அவங்க டைரக்டர் நாயிட்டாங்க.
0: சண்ட பிடிக்க வேணாம். நான் கேக்குறேன், இப்ப நாங்க ரெண்டு பெண்கள் இருக்கிறோம், நீங்க எத்தனை ஆண்கள் இருக்கிறீங்க? யார் யார்? ராஜ்குமார், ரவி, முத்துவேன், நாலு ஆம்பளைகள் இருக்குங்க, ஆண்கள். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க உண்மையிலேயே உங்களோட இதயத்துல, அதாவது இடப்பக்கம், எனக்கு வலை பக்கம் ஒன்று வருது, இடப்பக்கம் தான் இதயம் இருக்கு,
6: உண்மைதானே?
3: இதயம் வலப்பக்கத்துல இருக்கு போல இருக்கு, அதான் சொல்றேன்.
0: இல்ல இல்ல, பொய் சொல்றவங்க எல்லாரும் வலப்பக்கத்துல வச்சுக்கோங்க கைய, உண்மையை சொல்லுங்க. உண்மையா சண்டை என்று வாழ்ந்து பெண்களாலா ஆண்களாலா? முதல்ல அதை சொல்லுங்க.
6: முதலால் தான் வருது சொல்றேன், முன்னாடி பெண்களால் தான்
0: வருது. அடுத்த ஆள் சொல்லுங்க, ரவி சொல்லுங்க.
1: சண்டை வருது காரணம் ஆண்கள் தான் மேடம்.
0: அது ஆண்கள். அடுத்தது முத்துவேல் சொல்லுங்க.
1: ஆமா,
5: எங்க வீட்டுல வந்து பெண்கள் தான், மனைவி தான்.
0: சரி, இப்ப நீங்க ராஜ்குமார்.
6: ஏங்க, நான் வாயெல்லாம் பூச்சி, நான் போய் சண்டை.
3: வாயில்லா பூச்சியா? வேஷ பூச்சி
1: பொண்ணு.
0: இந்த ஆண்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, வாய் காட்ட மாட்டாங்க, வாழை காட்டுவாங்க. நீ செய்யறத செய்யண்டு வாழை ஆட்டிட்டு போவாங்க, அவங்களும் கோவம் வரும் பெண்களுக்கு. நீங்க வாயில்லாத பூச்சி, ஆனா உங்களுக்கு வாழ் இருக்குல்ல, வாழை ஆட்டிக்கொண்டு உங்களை பாட்ட போவீங்க நீங்க. அப்ப அவங்க பாத்து கொண்டிருக்கவங்களுக்கு கோவம் வரும். நான் இவ்வளவு சொல்றேன், அவர் வாழை ஆட்டிக்கொண்டு போறேன் ரெண்டு வா.
6: வெளியில போன பொறுக்காது. நான் எல்லாருமே சொல்ல மாட்டேன்,
0: எங்க வீட்டு கதையை சொல்றேன். சத்தம் போட வேணாம், நான் கேள்வி கேட்க போறேன். ஆரம்பத்துல, அதாவது நீங்க இளம் பையனா இருந்து திருமணம் பாத்து, உங்களோட அம்மா அப்பா பாத்து திருமண நாட்கள்ல இருந்து வரலாம் உங்களோட கதைக்கு, சரியா? சரி, திருமணம் பொண்ணு பாக்குற நேரம், பொண்ணு பாத்து நீங்க திருமணம் செய்து 3 மாதத்துக்கு நீங்க என்ன செய்வீங்க? நான் எங்கேயுமே போவையிலேயம்மா, உன் கூட இருக்கிறேன்மா, உன் கூட
6: இருக்கிறேன்னா. கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு நாளே டியூட்டிக்கு போயிட்டேன். என்னோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா, காலையில 9 மணிக்கு போனா நைட் 8 ஆயிரும். ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் மாறி போகணும், ஜீப்லதான் போவேன். அதுக்குதான் நான் போய் சுத்திட்டு இருப்பேன், சண்டே மட்டும் தான் ரெஸ்ட் எனக்கு.
0: இருந்தாலும் அவளை நினைப்பு இருக்குமில்ல, ரெண்டு நாள்ல போனாலும் அடிக்கடி கால் பண்ணி இருப்பீங்க, சொல்லி இருப்பீங்க, அம்மா கவனமாயிரு நான் வந்துருவேன்.
6: போனல, போன் ஏது அப்பெல்லாம், அப்பெல்லாம் லேண்ட்லைன் தான், செல்போன் எங்க அப்பெல்லாம்.
0: என்றாலும் அவளை நினைப்போட இருந்துட்டு ஓடி வருவீங்க இல்ல ஈவினிங் எல்லாம் வந்து? வந்தோன்னு நீங்க, சரி, வந்தோன்னு நீங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுனீங்களா? அப்ப இல்ல, ஐயோ இவங்க என்னப்பா கரைச்சு குடுக்கறாங்க, கொஞ்ச நேரம் அம்மா உன்னோட இருக்க விடுவாங்க இல்ல, அப்படி எல்லாம் சொல்லி இருப்பீங்க. நீங்க போய் சொல்லாங்க, மனைவிய நாங்க இன்டர்வியூ பண்ணா தான் தெரியும்.
6: வீட்டுக்கே வருவேன், இங்கிருந்து திருப்பி போனா அங்க ஒண்ணுமே இல்லை, இந்த பக்கம் போனா வெளியில போக முடியாது, அதனால எல்லாத்தையும் பாத்துட்டு தான் வீட்டுக்கே
0: வருவேன்.
6: என்னாச்சுன்னா, அவங்க என்ன நினைப்பாங்க, பரவாயில்ல வீட்டுக்காரர் அவ்வளவு லேட்டா வர்றாரு, வேலையை முடிச்சுட்டு வருவாங்கன்னு
0: நினைச்சிருப்பாங்க.
6: அப்ப நம்ம ஆளுங்க சும்மா இருக்காம போன் பண்ணா நான் மாட்டிப்பேன், என்ன வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, இப்பதான் வரீங்களான்னு
0: கண்டுபிடிச்சிருவாங்க.
1: இல்ல வந்து என்னுடைய பிரச்சனை என்னன்னு
0: கேட்டீங்கன்னா,
1: மேடம், அவங்க வந்து கோயிலுக்கு போறதுக்கு ரெடியா டைம் சொல்லி இருக்கிறாங்க, 3 மணிக்கு வாங்க அப்படின்னு.
0: சரி,
1: நாம வெளியில போயிட்டு கொஞ்சம் முன்ன பின்ன வரும்போது கொஞ்சம் டைம் மாறி வருவோம், அப்ப வந்து கோயிலுக்கு போகும்போது கோயில் சாத்திடுவாங்க 12 மணிக்கெல்லாம், நாம அந்த டைத்துக்கு தான் நம்ம வீட்டுக்கு வருவோம்.
0: வருவீங்க,
1: அப்ப திருப்பி அந்த நேரம் கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்குள்ள ஒரு வேலை வந்து, என்ன நம்ம ஒரு கோயிலுக்கு கூட சேர்ந்து போக முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் வரும்.
0: திருப்பி
1: வந்து நம்ம அது சரி வருத்தம் வரும். அப்படிதான் என்னுடைய வருத்தங்களை காத்திருக்கிறேன். கைத்துக்கு நம்ம ஈடு கொடுக்க முடியாம சில நேரங்கள் அமைஞ்சிருக்கு.
0: அது உங்களதானே பிள்ளைங்க ஒரு, அதாவது அவங்க சொல்லி வர்ற அந்த டைம் எதிர்பார்ப்பு, ஒரு வீட்டுக்குள்ளேயே கணவனை எதிர்பார்த்திருக்கிற மனைவி ஒரு எதிர்பார்ப்போடு தான் இருக்கிறான். அவங்க யாருங்க இருக்கிறாங்க, நீங்க வந்தா தானே போகலாம். இப்ப இல்ல உங்களை மீறி போடுறா இருந்தா அவன் எங்க உங்களை எதிர்பார்த்திருக்க போறா?
1: உங்களுக்கு வர முடியாத சூழ்நிலை, வேலை ஒரு நிமித்தத்துல அந்த மாதிரி டைமிங் வர மாட்டேங்குது.
0: அது அப்படி என்ன, நீங்க காலையில வாக்கு குடுத்துட்டு போக கூடாதுல்ல முதல்ல? அம்மா எனக்கு வேலை இருக்குது, நான் வந்துடுறேன், வந்தா போகலாம் ரெண்டு சொன்னீங்கன்னா
1: சரி பண்ணி. இப்ப திருப்பி இப்ப உள்ள அந்த காலத்து கட்டத்துல அப்படி இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து போறக்கூடிய அளவுக்கு இப்ப நேரம் கிடைக்குது.
0: ஏ கொரோனா வந்துருச்சு, ராஜ்குமார பாருங்க, இப்ப கொரோனா வந்ததால இவர் அவட மூத்தையே பாத்துக்கணும். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் பாக்க போக முடியுமா நீங்க சொல்லுங்க?
2: ஆமா, 31 வரைக்கும் கோர்ட் லீவுங்களா? எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது.
0: என்ன லீவு? கோர்ட்டா? கோர்ட்
1: 31 வரைக்கும்
2: நிறைய தாக்கல் வரும்
0: அன்னைக்குதான். குடும்ப வாழ்க்கையெல்லாம் என்ன என்றத புரிஞ்சு கொள்வாங்க சில கணவன் மனைவிமார். நீங்க பாருங்க உண்மை. முட்டாள் மட்டும், முட்டாள் ஆண்கள் மட்டும் தானா முட்டாள் சொல்றீங்க நீங்க? தங்களையே தாங்கள் முட்டாள் என்று சொல்ற அளவுக்கு வந்துட்டாங்க. முட்டாளும் முட்டாளும் பேசிக்கொண்டிருந்தோம். இப்ப கல்யாணம்
1: உங்க வீட்டு அடிப்பாருங்க முட்டாளுக்கு
0: சொல்லுங்கம்மா, கல்யாணமான பாட்டை சொல்லுங்கம்மா.
7: ஒரு இது சொல்லுவாங்க, ஒரு வாக்கிய சொல்லுவாங்க என்னன்னா, முட்டாளோடு விவாதம் செய்யாதே, யார் முட்டாள் என்பது தெரியாமலே போய்விடும் என்று.
0: ஓ அது உண்மை, நாங்களும் முட்டாள் ஆகிடுவோம்.
7: உண்மைக்கு நம்மளுமே முட்டாள் ஆகிடுவோம். கொஞ்ச நேரம் நம்ம முட்டாளிகள்கிட்ட பேசி பார்த்தோம்னா நம்மளை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க அவங்க.
0: அது உண்மை, அது உண்மை,
1: கரெக்ட் கரெக்ட். உண்மை
7: சொல்லுங்க.
5: என்ன சொல்ல வரீங்க?
7: பின்னாடி நிக்கிறாங்க.
0: இல்ல அம்மா, அம்மா உமா முட்டாள்னு சொன்னே, என்னங்க நீங்க
7: முட்டாள்னு சொல்லல? நாங்க எங்களோட நீங்க கொஞ்ச நேரம் பேசினீங்கன்னா உங்களை முட்டாள்
0: ஆக்கிடுவோம். நாங்க உங்களைதான் முட்டாள்,
7: நாங்க எப்பவுமே நாங்கதான் முட்டாள் ஆனதுனாலதானுங்க இப்படி இருக்கோம். உங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு இருக்கோம்னா அது முட்டாள் ஆனதுனாலதானே.
1: ஐயா
7: இருக்கிறவங்க என்னங்க
0: பாட்டு சொல்லுங்க, சோகத்தோட இருக்க ராஜ்குமார். இதுல வந்து பேசுற நாங்க யாருமே முட்டாள் இல்ல, சரியா? அதனால நீங்க சொல்லுங்க. நானும் தமாஷா தான் சொன்னேன், நீங்க அப்படி நினைச்ச கூடாது. நாங்க எல்லாம் நல்ல, நாங்க சரியான இன்டெலிஜென்டா பேசிக்கொண்டிருக்கோம், உங்களுக்கு தெரியும். உண்மையா சொல்லல, நாங்க யாருமே முட்டாள் இல்ல, நீங்க தான் முட்டாள் முட்டாள்ன்றீங்க. ஆனா பாவம், பெண்களும் பாவம் ஆண்களும் பாவம் ஒரு வகையில. நீங்க நீங்க பெண்கள்ட்ட இருந்து அடி வாங்கிருக்கீங்க பாவம். பெண்கள் சொல்லுவாங்க நாங்க
8: அவர்
0: முட்டாளாயிட்டாருங்க. வணக்கம் ராஜ்குமார் ராஜ்குமார் சொல்லல. இப்ப கல்யாணி அம்மா நீங்க சொல்லிருங்க, நீங்களும் சத்தமடா
9: போனக்கு. நிலவே முகம் காட்டு அந்த படத்துல இருந்து சிட்டு பறக்குது குத்தாலத்தில் அந்த பாட்டு, இன்னைக்கு சிட்டுக்குருவிகள் தினம்ங்கிறதுனால அந்த பாட்டு பாடுங்கம்மா. நிலவே முகம் காட்டு சிட்டுக்குரு, அது சிட்டு பறக்குது குத்தாலத்தில் வரும் இல்லையா அந்த பாட்டு.
8: சொல்லுங்க சார் எப்படி உங்களுக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் சக்தி இருக்கு எப்படி அது ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் ஞாபகம் சும்மா எப்ப பார்த்தாலும் நான் அதே கேட்டு பழக்கம் சின்னதுல இருந்தே எனக்கு இல்ல நான் ஆறு வயசுல இருந்தே இந்த ரேடியோ கேட்டு அப்படியே பாடல்லயே மூழ்கிடுவேன் நானு அவ்வளவுதான்
10: செஞ்சிருந்தேன்
9: அப்ப கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டேன்.
10: மறந்து போயிடுது மறதி வந்து எனக்கு
9: நிறைய எங்க என் பொண்ணு கேப்பா, நேத்தி நான் சொன்னது உனக்கு மறந்து போகுது, ஆனா என்னைக்கோ நடந்த அந்த சந்திரபாபு படம் முதற்கொண்டு டக்கு டக்குன்னு யாராவது கேட்ட சொல்ற, அது மட்டும் எப்படி நீ நடிக்கிற அப்படின்பா. உண்மைக்கு நேத்தி நான் சொன்னேனேமான்னு கேப்பா, எப்படி சொன்னேனே, ஏமா நேத்தி சொன்னது நினைவு இல்ல, எப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது நினைவு இருக்கா அப்படின்பா.
10: இல்ல அது தெரியல. அதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அதுல வந்து என்ன விஷயம்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கேள்வி பார்த்தால் அது ஞாபகம் இருக்கும்.
0: சரி, இப்ப நாங்க இன்னொரு தடவை சந்திக்கலாம். வணக்கம் கண்ணன், வாங்க
9: வாங்க வாங்க சார் வாங்க.
11: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். கல்யாணி மேடம்,
0: கண்ணன் கலைவாணன் இருக்கா நினைச்சிருங்க. கண்ணன்
11: கலைவாணன்
0: அவரு ஒருக்கா நினைச்சிருங்க, உங்களோட ஒருக்கா நினைச்சிருங்க. கண்ணன் நலமா இருக்கிறீங்களா? நீங்க பேசக்கூடிய நிலையில இருக்கீங்களா இல்ல மாடிக்கு போகணுமா?
11: மாடியே இருக்கேன்.
0: மாடியில இருக்கீங்க, நீங்க கலைவாணன் நினைச்சிருங்க தயவு செய்து. ஐயோ
11: கலைவாணன் இல்லை மேடம்,
0: அடடடா நான் தெரியாம கலைவாணன் நினைக்கிறேன்ட்டு அவங்கள கட் பண்ணிட்டேன். சரி, இப்ப நீங்க சரி கனவான இல்ல இல்ல உங்கள்ட்ட இல்ல. சரி மணிக்கணம் மற்றது யாரு எங்கட கல்யாணி அம்மா மற்றது யாரு செல்வகுமார் முத்துவேர் நான் அவங்களோட நம்பர் வர அத காட்டிலே கெடுக்கிறதுக்கு அவங்கள கட் பண்ணிட்டேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க கண்ணன் நீங்க?
11: நலமா இருக்கேன் மேடம், நலமா இருக்கேன்.
0: நல்ல சோமா இருக்கிறீங்களா? சோகத்தோட இருக்கிற மாதிரி இருக்கு.
11: இல்ல இல்ல நல்லாதான் இருக்கிறேன்.
0: நல்லா இருக்கிறீங்க. இந்த சிட்டுக்குருவியல் தினத்துல என்ன செய்தீங்க நீங்க?
11: சிட்டுக்குருவி நான் சிட்டுக்குருவி இன்னைக்கு மட்டும் இல்ல, நான் இந்த வெயில் வேலை ஆரம்பிக்கிறது முன்னாடியே நம்ம வீட்டு மாடியில தண்ணி ஊத்தி வச்சு பாப்பா போன வருஷம் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செஞ்சிருக்கோம்.
0: இப்ப கலைவாணன் ஒருக்கா சந்திச்சிடலாம். வணக்கம் கலைவாணன். வணக்கம். மெர்சி ராணி. கலைவாணன்
12: வணக்கமா. வணக்கமா மெர்சி ராணி.
0: மெர்சி ராணி என்னங்க அன்னைக்கு லீவு குடுத்துட்டாங்க, தனியா போய் இருக்கிறேன்னு சொன்னீங்களே. மூணு நாளா நீங்க இந்த கிளாஸ் ரூமுக்கு வரையிலேயே, நாங்க ரொம்ப கவலையா இருக்கிறோம்.
12: நாங்க ட்ரை பண்றோமா, எங்களுக்கு டவர் ப்ராப்ளம் கிடைக்கல,
0: அதனால கிடைக்கல உங்களுக்கு. நாங்க கவலையா இருக்கிறோம் இல்ல, நீங்க வராது இல்ல. இப்ப என்ன நடந்தது? இப்போ ஸ்கூலுக்கு போய் இருக்கீங்களா இல்லாட்டி உங்களுக்கு லீவ் விட்டாங்களா? லீவு விட்டுட்டாங்களா? ஸ்கூலுக்கு போய் கொண்டு தான் இருக்கீங்க அங்க? அப்ப கலைமான் சூடா இருப்பார். என்ன லீவு விட இல்ல உங்க லீவு விட்டாங்க பாருங்க. எப்ப ஏண்டா கர்ஃபியூ போட்டாங்க? எப்ப ஏண்டா ஞாயிற்றுக்கிழமையில? நல்லா யோசிச்சு பாருங்க. ஞாயிற்றுக்கிழமையில போய் லீவு
12: கஷ்டமா இருக்குமா?
0: ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் நீங்க இல்லாதால சோகமா இருக்கு. பாருங்க பக்கத்துல கண்ணன் கேட்டு பாருங்க. கண்ணன் ரெண்டு மூணு நாளா நான் எவ்வளவு சோகமா இருந்தேன் சொல்லுங்க.
11: எல்லாருமே சோகமா தான்.
0: எல்லாரும் அவர் தண்ணியும் ஜெயிக்கிறாருங்க. அவர் உங்களையும் நினைக்கவே இல்லை, கலவான யோசிக்கவே இல்லை, தன்னிட்ட நம்பரே இல்லையன்னு சொல்றாரு. எனக்கு நினைக்க முடியாது. அதுக்கு தானும் சோமா இந்த போய் எதுக்கு சொன்னீங்க நீங்க? இப்ப கண்ண உண்மையை சொல்லுங்க நீங்க.
11: சோமா தானே
0: நீங்க
11: சோகமா இருக்க தேவையில்லையா?
0: இவங்களை காணையில இருந்து சோகமா இருக்கல நீங்க இல்லையா?
11: இல்ல இல்ல அவங்களை காணாம ஒரு பக்கம் 50% அது 50% இது.
0: சரி இப்ப அப்ப நீங்க இவங்களை எங்கட ரவி இணைங்க. மெர்சி ராணி உங்களோட பாட்டு சொல்லுங்க. என்னண்டு
12: என்னோட பாட்டு
0: என்ன? உங்களோட டவர் சரியில்லை உண்மையிலேயே. நீங்க சொல்றது
11: டவர் இல்ல போல, சரியா கேட்கல.
0: நியாயம் நியாயம், நீங்க சொல்றது நியாயம், டவர் இல்ல. சரி ராஜ்குமார் இணைங்க. கண்ணன் கண்ணன் ராஜ்குமார் இணைங்க.
11: நீங்க
0: சொல்லுங்க, நீங்க உங்க பாட்டு சொல்லுங்க. மேசி ராணி
12: எனக்கு புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க அந்த பாட்டு போடுவோமா?
0: சொல்லுங்க பாடி காட்டுங்க எனக்கு.
12: புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானங்க நாங்க பாட்டு படிக்கும் இல்லையாடிதானங்க. அவ்வளவு பாட்டு தெரியும், ரொம்ப பிடிக்கும்.
0: வணக்கம் வணக்கம்.
13: திடீர்னு
0: மெர்சி ராணி வந்தோன்ன உங்களைய நான் அத அவ எடுப்பமன்றது கிடையாது, நீங்க கட் ஆயிருச்சீங்க. நீங்க
13: மட்டும் பேசிட்டு
0: இருக்கோம். சரி ஆனந்த லட்சுமி அம்மா வேணா இங்க கண்ணன்
14: ராஜ்குமார்.
0: கண்ணன் ராஜ்குமார்
11: இருக்கீங்க.
0: இணைக்க முடியாதா?
14: இணைங்க
0: பாக்கலாம். இணைக்கலாமாண்டு நீங்க இணைங்க பாக்கலாம். ராஜ்குமார் ஆனந்த லட்சுமி அம்மாவு
11: ராஜ்குமார் இணைக்கலாம்.
14: எனக்கு இல்ல ஒயிட் வரல, ஒயிட் வரல
0: வேற
11: இல்ல.
0: நீங்க எல்லாம் வயிற்று இல்ல அதான்
11: இல்ல நம்ம மூணு பேர் ஒரு லைன்ல இருக்கமே அப்படி வரும்
6: இல்ல இல்ல அவங்க நினைக்கலாம்
0: ஆனந்தலட்சுமி அம்மாவை மெஸ்ஸி ராணி எங்க எங்க கலைவாணன் எங்க கலைவாணனோட பேசுங்க நீங்க யாராவது நான் ஆனந்தலட்சுமி அம்மா
11: வணக்கம் கலைவாணம் வணக்கம் ஐயா நலமா இருக்கீங்களா
0: எல்லாரோட இணைப்பும் சரியில்லை உங்களோட இணைப்பு கிளியர் இல்ல கலைவாணன் உண்மையிலேயே அவர் பேசவே இல்ல நீங்க வால்யூம் குறைவானு சொல்றீங்க நீங்க வேற மொட்டை மாடியில இருந்துட்டு கலைவாணன் கூட பாட்டு சொல்லுங்க
7: 20 ஜோக்கு
0: கல்யாணி அம்மா பேசுற
6: அம்மா வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா
7: வணக்கம் நலமா இருக்கீங்க நீங்க
0: பாட்டு சொல்லிட்டு பேசுங்க நீங்க டக்குன்னு இல்லாம போயிருவீங்க சொல்லுங்க உங்களோட டவர் அப்படித்தான் இருக்குது கடை கடை விட்டு விட்டு கலைவாணன் என்னங்க சொல்லி பாட்டு சொல்லி
6: போயிட்டு
0: இனிமையான உங்களோட குரல் இப்படி இப்படி கேட்கணும் என்ன பாட்டுங்க
6: அம்மா எந்த
0: அம்மா என்றா
6: அம்மா என்றால்
7: அம்மா அம்மா தெரியல
0: இல்ல அம்மா மட்டும்தான் நீங்க அம்மாண்டு வேற கொண்டு வானீங்க அம்மா சுட்ட இட்லியா அம்மா சுட்டு தோசை
6: அம்மா சுட்டு தோசை அம்மா சுட்டு கண்ணனையா கண்ணனையா
11: இருக்கீங்க
6: இவர் வந்து அம்மா விசுவாசி
11: நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் அம்மா எல்லாத்துக்கும் அம்மா பிடிக்காத
0: மனைவி அம்மான்னு தான் கூப்பிடுறாரு அது தெரியுமா உங்களுக்கு உங்கள மாதிரி இல்ல தாய்க்கு பின் தாராண்டு மெர்சி ராணி எவ்வளவு கவனம் நான் சொல்லல இல்லையா அப்படி விசிறி விட்டு முத்து முத்தா வேர்க்க அப்படி ஒத்தி
7: அம்மா அங்க போயிருக்காங்க அவளுக்கு மெர்சி ராணி அம்மாவ பாக்க வீட்டுக்கு
0: ஐயோ கலைவாணன் ரொம்ப கவலையா இருக்குது உங்களோட பக்கம் சத்தம் நீங்க பேசுறது ஒன்றுமே வரையில அம்மா என்று அழைக்காத பாடல் கேட்டு இருக்கிறேன் நீங்க மீண்டும் ஒரு இணைப்புக்கு வாங்க ஒரு விடுபட்டு என்ன நீங்க பேசாமலே இருக்கிறீங்க உங்களோட இது வந்து விட்டு விட்டு வருது அதனாலதான் ஏன் இப்படி என்ன கொடூரமா அம்ப ஆனந்தலட்சுமி அம்மாவை இணைக்க முடியாமல் இருக்கிறது அவர் அழைத்து இந்த நீண்ட
7: நாள் கட் பண்ணிக்கவாமா அவங்க வரட்டும்
0: நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்க அம்மா அடுத்த இணைப்புக்கு அம்மா அடுத்த இணைப்பு வாங்க அடுத்த இணைப்புக்கு
6: பாடல் கேட்டுட்டீங்களா
0: சொல்லுங்க நீங்க பாடல சொல்லுங்க நீங்க பாடல சொல்லுங்க
6: உன்னால் முடியும் தம்பி படம் இதழில் கதை எழுதும்
0: கையே
7: சொன்னவனான்னு
11: மலரும் மாலை மாண்டிலி மயங்குது இதழில் கதை எழுதும்
0: அதுக்கே ஆ
9: பாடல் அப்படி வரும்.
0: யார் அந்த ஆண்டது? இதனில் கதை எழுது.
6: சித்ராவும் எஸ்பிபியும் பாடின பாடல்
0: இல்ல, கையே குடுக்க வேணாம்னு சொல்றாங்களே, இதென்ன கதை எழுத போறீங்களா நீங்க? என்னங்க நீங்க ஒரு பக்கத்தால ரொம்ப கவலையா இருக்கிறேன் நாங்க. நீங்க என்னடா இதெல்ல உண்மையிலேயே கை கையில பாக்கவே வேணான்றாங்க. இப்ப ஜோசியர் மட்டும் இல்லைங்க, எத்தனையோ பேருக்கு பிசினஸ் விழுந்துருச்சு. இப்ப டீ கடை ரெஸ்டாரண்ட்ஸ் மற்றது எல்லாமே விழுந்துருச்சு. இப்ப நீங்க வர ஜோசியத்துக்கு போறீங்க
11: எனக்கு வந்து புதுநெல்ல புதுநாத்து படத்துல இருந்து சிட்டான் சிட்டான் குருவி உனக்குத்தானே. ஆமா அப்படி போடு
0: சிட்டான் சிட்டான் குருவி உங்களுக்கு.
6: அந்த பாடல்ல கருத்தா அந்த பாடல
11: சிட்டுக்குருவி வெள்ளியே
6: அது வரல. இல்ல சிட்டுக்குருவி பாட்ட கேக்குறீங்க இப்ப இந்த வாட்டி?
11: சிட்டுக்குருவி
0: இல்ல இல்ல இல்ல இல்ல
11: சிட்டுக்குருவி வெள்ளியா இல்ல? நீங்க அந்த பாட்டு கேக்கலாம்.
0: இல்ல இல்ல சும்மா அவரை குழப்பிடாங்க. சிட்டுக்குருவி பிடிக்க போதுதான் கண்ணேறு சொல்லு. நல்லது நல்லது. நன்றி கண்ணன், நன்றி ராஜ்குமார், நன்றி நன்றி நன்றி
6: நன்றிமா நன்றி நன்றிமா
11: நன்றி மேடம் நன்றி
0: நன்றி வணக்கம். எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டே நான் இப்பொழுது ஆனந்தலட்சுமி அம்மா உங்களுடைய உங்களை இணைச்சிடலாம் நினைக்கிறேன் பார்க்கிறேன். நீங்க அழைப்புக்கு வந்திருக்கிறீங்க, உங்களையும் ஒரு இணைச்சிடலாம். ஏனடா நீண்ட நாட்களுக்கு பின்பாக நீங்க காற்றடைக்க வர்றீங்க, உங்களையும் இணைச்சிடலாம். ஏனடா எவ்வளவோ நாளா நீங்க பேசல, அதனால இன்றைக்கு உங்களை கொண்டு ஜோசியம் பார்த்துட்டா நாங்க நல்லா இருந்துருவோம், உங்களையும் ஒரு அழைப்புக்கு கொடுத்து வருவோம். ஆனந்தலட்சுமி அம்மாவை இன்றைக்கு அம்மாக்கள் நிறைய கொரோனாவை பற்றி ஏதாவது அம்மா சொன்னாலும் சொல்லுவா கேட்கலாம். நேரம் சரியாக இப்பொழுது 11:20. வணக்கம் ஆனந்தலட்சுமி அம்மா. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா. அம்மா மீண்டும் இணைப்புக்கு வாங்க நீங்கள் காற்றலைக்கு. ஆனந்தலட்சுமி அம்மா, நான் ஒரு பாடல் எடுத்து வச்சிருந்தேன் சிட்டுக்குருவி பாட்டு, அதை எல்லாரும் கேட்டுட்டாங்க. இப்ப எனக்கு ஒரு குருவி பாட்டு இல்லை, இருந்தாலும் ஏதாவது ஒரு பாட்டு எடுத்து வரலாம் காற்றலையில். யார் கேட்டது? அந்த மயக்கமா கலக்கமா, அது எங்களுடைய ரவி. அந்த பாட்டு எடுத்து வரலாம்.

0: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பம்.
1: வணக்கம் ஆனந்தலட்சுமி அம்மா. அம்மா வணக்கம். சரி அம்மா அழைப்புக்கு வந்துட்டு மீண்டும் விடுபட்டு கொண்டா. சரி நீங்க மீண்டும் வாங்கம்மா.

0: பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ரவி, மெல்லியம் ரவி அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்த பாடல் காட்டிலுக்கு வருகிற லட்சுமியம்மா, உங்களுடைய பாடல். அழைக்க வேண்டிய தொலைபேசிகளுக்கு 5145119739 ஆனந்தலட்சுமியம்மா, நீங்கள் இணையம் சதி செய்கிறது என்று சொல்லியிருக்கிறார். என்றாலும் முயற்சி செய்து வாங்கம்மா, உங்களுடைய குரலையும் ஒரு தடவை கேட்கலாம் என்று இருக்கிறோம். சரி, பாடலை கேட்போம். இப்பொழுது லட்சுமி அம்மாவுடைய 12 நாட்களுக்கு பின்னால் வந்திருக்கிற அம்மா உங்களுடைய பாடல்.
1: என்னடா ராஜா, நீங்க எல்லாம் எப்படி சத்தம் போடுறீங்க? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கடா. நீங்க சொல்லலன்னா உங்களோட நான் பேச மாட்டேன். டூடு டூடு.
0: பாருங்க, கணவனை எதிர்பார்த்து எவ்வளவு ஆவலா இருக்கிறான்னு பாருங்க. குருவியோட பேசுறான், அது வர டூடு போடுறான். இந்த காலத்துல நீங்க டூடு போடுவீங்களா? போடான்றீங்க. இந்த காலத்து பெண்கள்டா போடா போடான்ட்டு நீங்க பேசாம உங்களோட வேலையை பாப்பீங்க. அவங்க குருவியோட டூடு போடுறாங்க, கணவர் வரையிலேயே. பாட்டை கேப்போம்.
1: ஐயா இன்னும் ஏன் வரலன்னு கேக்குறீங்களா? வந்துடுவார்
0: ஐயா. அங்க ஃப்ரெண்ட்ஸோட பேச போயிட்டாரு, அது தெரியல.
1: நான் உங்களுக்கு செய்தி சொல்லட்டுமா?

0: சரி சொல்ல, இன்னொரு ஐயா வந்திருக்கிறார், இவரை சந்திச்சு கொண்டு சிட்டுக்குருவியை எடுத்து வரலாம். வணக்கம் நைனா முகமது, எப்படி எப்படி இருக்கீங்க நைனா முகமது?
1: நல்லா இருக்க மேடம், நீங்க எப்படி மேடம் இருக்கீங்க?
0: சரி, உங்களுக்கு லீவு விடுறாங்களா?
1: ஞாயிற்றுக்கிழமை டோட்டலா இந்தியா ஃபுல்லா பந்து மேடம்.
0: இந்தியா பூராவும். ஆனா நீங்க வீட்டை போக முடியாது?
1: ஆமா, போக முடியாது,
0: இங்கதான் இருக்கணும்.
1: அதாவது வந்து வெளியிலேயே யாரும் வெளியே வீட்டை விட்டு வெளியே யாரும் வரக்கூடாதுங்கிற மாதிரி அறிக்கை போட்டிருக்காங்க.
0: நிச்சயம் அது உண்மைதான். நீங்க வெளியில போயிட்டு வாங்க, பானிபூரி எல்லாம் சாப்பிட்டு வாங்கன்னு சொல்ல போறாங்களா? இல்லையா,
1: பானிபூரி கடை இருந்தா தானே பானிபூரி சாப்பிட.
0: அது சரி, அதிலும் பாக்க நீங்க வீட்டுல செய்து சாப்பிடுவீங்க தானே? உங்களுக்கு சமைக்க தெரியுமல்ல?
1: ஓரளவுக்கு தெரியும்.
0: சரி, நீங்க எது நீங்க நல்லா சமைப்பீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சமையல் உண்டு சொல்லுங்க பாப்பா.
1: பிரியாணி.
0: பிரியாணி செய்வீங்க? அது சிக்கன் பிரியாணி. அது செய்வீங்க. வேற
1: எல்லா
0: பிரியாணியும்
1: சாம்பார் பண்ணுவேன்.
0: சாம்பார், சாம்பார், சாம்பார் பண்றது இது பெரிய வேலையங்க. நானும் பண்ணுவேன் இல்ல, எல்லா காய்கறிகளையும் வெட்டி கழுவி போட்டு, வெட்டி போட்டு பருப்பையும் அதுக்குள்ள போட்டு சாம்பார் பவுடரையும் போட்டு அடுப்புல தூக்கி வச்சா சாம்பார். உப்பு கொஞ்சம் போடணும், புளியும் விட்டா சாம்பார் தண்ணியா வர மாட்டேன். சாம்பார் தண்ணியா தானே வரும் இல்லையா? அது செய்யறது சுவா. நீங்க சாம்பார் செய்யலாம்னு மட்டும் எனக்கு சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன்.
1: இல்ல, நீங்க என்னென்ன தெரியும் சொன்னீங்க, அதனால சொன்னேன்.
0: சரி, வேற என்ன தெரியும்?
1: வேற அவ்வளவுதான். வேற உப்புமா கிண்டுவேன்.
0: உப்புமா எங்க ஒருக்கா கிண்டுங்க பாக்கலாம். எப்படி கிண்ட போறீங்க பாப்போம், எங்க சொல்லுங்க. நாங்க உங்களோட முறையில கிண்டி பாக்கலாம்.
1: தண்ணி, மிளகா, கருகப்பிலை, கடுகு உளுந்து எல்லாம் தாளிச்சு ரவைய வறுத்து அளவான தண்ணியில உள்ள போட்டு
0: கிண்டுனா. நீங்க சொன்னது சரியா சொல்லணும். தண்ணி, மிளகா, கடுகு, சீரகம்,
1: கருகப்பிலை,
0: இவ்வளத்தையும் எண்ணெயில
1: எண்ணெயில வறுத்து அது போக நம்ம டேஸ்டுக்கு வந்து கேரட்டு, பீன்ஸ் அதெல்லாம் போடுறதா போட்டுக்கலாம், போடாமே பண்ணலாம்.
0: நான் முதலே
1: டேஸ்டா இருக்கும்.
0: நான் இப்ப ரெக்கார்ட் பண்ணி, இப்ப ரெக்கார்ட் ஆகுது, ரெக்கார்ட் பண்ணதை திருப்பி போட்டு காட்டுவேன். நீங்க சொன்னதை திருப்பி நான் சொல்றேன். தண்ணி, மிளகா, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, இவ்வளத்தையும் எண்ணெயில வறுத்து, அப்படித்தான் நீங்க சொன்னீங்க.
1: ஆமா ஆமா,
0: வறுத்து சரியா சொல்லிருக்கீங்கல்ல நீங்க. எல்லாரும் கேளுங்கப்பா, இவர் சொன்னது சரியா சொல்லி இருக்கிறார். தண்ணி, மிளகா, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, இவ்வளத்தையும் எண்ணெயில வறுத்து, இப்ப இதுல இருந்து பாருங்க இவருக்கு உப்புமா எப்படி கண்டு தெரியும். வறுத்து அப்புறம்
1: அளவான தண்ணி.
0: ஒரு நிமிஷம் தாங்க, உங்களோட சமையல நான் இன்னைக்கு விட இல்ல, நான் இன்னைக்கு உங்களோட பேசணும். ஒரு அன்பு உறவு இணைகிறார் அவரை. சரி, அவர் விடுபட்டு கொண்டார். நீங்க சொல்லுங்க. எங்க அளவான தண்ணி?
1: அளவான தண்ணி வச்சு நம்ம வறுத்து, அதாவது அந்த ரவைய வறுத்து அதுல கிண்டு.
0: தண்ணி எங்க வைக்கிறது? தண்ணி எங்க வைக்க?
1: தண்ணி வந்து அந்த இதுல நம்ம ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல, அதோட மிக்சிங் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கிறேன். நல்லா வெது வெது
0: பண்றது
1: அப்படித்தான், நான் பண்றது அப்படித்தான் பண்றேன். எங்க வீட்டுல என் ஒய்ஃப் பண்றது அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. நான் பழகினது வந்து நாங்க ஜென்ஸுகளா இருக்கிற இடத்துல அடிச்சண்டுக்கு இந்த மாதிரி பண்ணுவோம்.
0: இப்ப நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி நாங்க செய்தா சரியா வருமா என்று இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களை நம்பித்தான் கேக்குறேன். ஒரு தெரியாத ஒரு சின்ன பிள்ளை கேக்குது. எத்தனை பிள்ளைகள் இப்படி கேட்டுக்கொண்டு இருக்கு நீங்க சொல்றத. நீங்க இப்ப சொல்றீங்க, நீங்க சொன்னீங்க பாருங்க, வடிவா சொல்றேன், வடிவா கேட்டுக்கோங்க. தண்ணி, மிளகா, கடுகு, சீரகம், கருவேப்பிலை, இவ்வளத்தையும் எண்ணெயில வறுத்து அதுக்கப்புறம் தண்ணியை எடுத்து அதுல விடணும். அப்படித்தானே? விட்டு அதை கொலிய வைக்கணும், அப்படியா?
1: ஆமா அப்படியா, அப்படியா.
0: அதுக்கப்புறம் முதல்
1: அதுக்கப்புறம் அந்த அதுக்கப்புறம் நல்லா அந்த தண்ணி கொதிக்க ஹீட் ஆனோடனே அந்த ரவைய ஏற்க வறுத்து வச்சிருக்கணும். வறுத்தும் போடலாம், வறுக்கா வறுத்து போட்டா இன்னும் கொஞ்சம் டேஸ்டா
0: இருக்கும்.
1: வறுத்து கரண்டில கேசரிக்கின்ற மாதிரி கிளறணும்.
0: கிளறன் கிளறிட்டு அப்புறம் நாங்க பிளேட்ல போட்டு சாப்பிடலாம்.
1: ஆமா
0: நீங்க சொன்னது சரியா?
1: சரிதான், நான் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: நீங்க செய்யறது உப்புமா தானே?
1: உப்புமாவே நான் எங்கள நாட்டுல இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: சத்தியமா இது சரியா?
1: எங்க எனக்கு தெரிஞ்சு நான் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
0: என்னங்க நீங்க எல்லாரும் அழ போறாங்க, நீங்க நானே அழுகுறேன். நீங்க உங்களை நம்பி எங்கேயாவது நான் சரி வந்தா உங்களை வந்து பாக்கலாம் உப்புமா கிண்டி தருவாரன்னு பார்த்தா நீங்க இப்படி கிண்டி கொடுத்தா நான் இப்படி சாப்பிடுறது. நீங்க உப்புமா கிண்டி கொடுத்தா என்னங்க நீங்க அத வைக்கிறீங்க? நீங்க பாருங்க உப்புமா தானே நீங்க கிண்டினது, இப்ப கிண்டினது உப்புமா
1: தானே?
0: யாருங்க எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கீங்களா? மனச்சாட்சி இருக்கா? நீங்க எல்லாம் கேட்டுக்கொண்டு பேசாம இருக்கிறீங்க. இவர் இப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கறேன் உப்புமாக்குன்றத. இதன்பாக எங்களுக்கு சுகன்யா சந்திரசேகர் சுகன்யா எப்படி சுடுதண்ணி வைக்க சொல்லுவார, சட்டியா சொல்லுவார் பாத்திரம் எல்லாம் எடுக்கிறதெல்லாம். எங்க கல்யாணி அம்மா வாரா அவ கேட்கலாம். நில்லுங்க, இல்ல அவங்க வந்து சொன்னதான் சரி. இன்னைக்கு நீங்க ஆப்பிட்டீங்க பாவம். எங்களுக்கு உப்புமா
2: சொல்லுங்க
0: அம்மா. வாங்கம்மா.
2: என்ன எப்படி செஞ்சீங்கன்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்லுங்க. சொல்லும் பொழுதே நீங்க பண்ண தவறு உங்களுக்கு தெரியும்.
0: அம்மா அதுதானே நான் அடிக்கடி சொல்றேன். அதையும் சரியானு நானே சொல்றேன்.
2: மறுபடியும் மறுபடியும் திருப்பி சொல்றாங்க. அம்மா அதனாலதான் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டீங்களே நல்லானே.
0: அம்மா நான் அடிக்கடி சொல்றேன். சரி அவர் சொல்ல வேணாம் பாவம், நான் சொல்றேன் சரியா சொல்றேன். தண்ணி மிளகா சீரகம் கடுகு
2: தண்ணின்னு ஆரம்பிக்கலையிலேமா, அதுலயே தப்பு இல்லையா?
0: இல்லையம்மா அவர் சொன்னது தானேம்மா நான் சொல்றேன். தண்ணி மிளகா கடுகு சீரகம் என்ன
2: எண்ணெய்னு சொல்றதுக்கு பதில தண்ணின் தருமா? அவரே கொஞ்சம் எண்ணெய் எண்ணெய் எடுத்துக்கணுங்கிறதுக்கு பதில தண்ணின் தரு. மறுபடியும் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஸ்லிப் ஆயிடுச்சு அவ்வளவுதான்.
0: சரி சரி அதுல அவருக்கு இப்ப நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்களா? நீங்க தண்ணி என்று சொன்னது பிள்ளையண்டு
1: அது
0: மறந்துட்டான். இப்ப இவர் உப்புமா கிண்டி முடிஞ்சது, இப்பவும் ஒரு பிழை இருக்குது. இவர் சொல்லிட்டாரம்மா பாருங்க. சரி எண்ணெய் நான் தண்ணி எண்ணெய் ஆக்கிடுறேன். இப்ப அத திருத்திடலாம். எண்ணெய் மிளகா கடுகு சீரகம் கருவேப்பிலை இவ்வளத்தையும் அது எண்ணெயில போட்டு வதக்கி சுடு தண்ணியை தண்ணியை விட்டு நல்ல சூடா பொதிச்ச பின்பு வறுத்த ரவை இருந்து அதை போட்டு கிண்டி கோப்பையில போட்டு கொட்டுதரலாம். உப்புமா தானே கிண்டினீங்க என்று அதுக்கும் அவருக்கு வாங்க இல்ல. அவர் உப்ப சொல்லவே
2: என்னங்க
0: இத்தனை வயதாக
2: நிறைய இருக்கும் உடம்புல.
0: என்னங்க மூன்றெட்டு வயதாகுது
2: அல்புமின் நிறைய இருக்கும் உடம்புல.
0: பாருங்க மூன்றெட்டு வயதாகுது அவருக்கு. மூன்றெட்டா நாலெட்டா அஞ்செட்டா ஆறெட்டா தெரியல. அத்தனை வயதாகுது இன்னும் உப்புமா சரியாக. ஆனா சொல்லிட்டா எல்லா வகை பிரியாணியும் நான் செய்வேன்.
2: பேர்லயே உப்பு இருக்கு உப்புமாவுக்கு.
1: அதாவது என்னைக்காவது ஒரு ரெகுலரா பண்றது கிடையாது, என்னைக்காவது ஒரு டைம் பண்றது.
0: என்னைக்காவது ஒருக்கா பண்றதுதான் உப்புமா, ரெகுலரா பண்றது பிரியாணி. அப்படியா?
2: இப்படி ரெண்டு பொம்பளைங்கள்ட்ட இன்னைக்கு மாட்டிக்கிட்டீங்க நீங்க.
0: அம்மா உப்பையும் போடல, தண்ணியில செய்ய போறாரு. அதுவரை உப்பையும் போடல, காய்கறியும் வெட்டி போடுறாரா? எக்ஸ்ட்ராவா நீங்க வேணும்னா காய்கறியும் போடுங்க. சரி இப்ப அடுத்த என்ன சாப்பாடு அதை கேக்கலாம். கொஞ்சம் பாருங்க நைனா முகமது
2: ஐயா அருங்கமே சமையலே வாய கலக்க மாட்டேன்.
1: கண்டிப்பா திறக்க
2: மாட்டேன்.
0: பாட்டை கேட்டுட்டு சில நேரம் சொல்லாமலே போயிருவாரு, அதனால பாட்டு கேட்போம். பாட்டு கேளுங்க. பாட்டு
1: தர்ம யுத்தம் படத்திலிருந்து ஆகாய கங்கை அந்த பாட்டு.
2: சூப்பர் பாட்டு.
0: அத மட்டும் சரியா சொல்லிக்கிட்ட. இன்னைக்கு முடியும் வரையும் இவர வச்சிருந்திருப்ப என்ன
2: பண்ண நம்ம காரில் பாவம்ல அதனாலதான் வந்து எம்டிஆர் விரும்பி அவர் ரொம்ப ரொம்ப அப்படியே அவரை ரொம்ப எம்டிஆர் ரொம்ப
0: விரும்புறார்.
2: அப்படி இருக்கும்போது அவரை நம்ம வந்து காப்பாத்தி விடணும்ல,
0: அதனால ஓடி வந்துட்டீங்க நீங்க.
2: ஆமாமா
0: இல்ல அதாவது
2: நன்றி அம்மா. சொல்லுங்கம்மா.
0: ஆமாமா கொஞ்சம் பாருங்க, உங்களை வச்ச இன்னொரு சாப்பாடு வேற என்ன தெரியும் நயனா முகமது?
2: ஒண்ணுமே தெரியாது.
0: அம்மா நீங்க காப்பாற்றக்கூடாது, கொஞ்சம் பாருங்க. நயனா மோமோத கையால சாப்பிட நான் ஆசைப்படுறேன், நீங்க என்னன்னா நீங்க அதை மாத்துறீங்க. வேற என்ன செய்யுங்க நயனா மோமோத சொல்லுங்க.
1: வேணா நான் உங்ககிட்ட சமையலை பத்தி நான் பேசல.
0: அல்வா கண்டுவீங்களா? அல்வா அல்வா
1: அல்வா நல்லா
2: சாப்பிடுவேன். இன்னதே வாய விட்டு போகல.

0: வந்து நடிகர் திலகம் சிவாஜிய நினைவுபடுத்துச்சு அப்படின்னா அப்படின்னு அந்த அம்மா இவருக்கு அவ்வளவு சந்தோஷமா. ஆஹா, நடிகர் திலகம் சிவாஜிய நினைவுபடுத்தா அவ்வளவு நல்லா. ஆமா, அப்படியே பாத்திரத்தோட பாத்திரமா ஒன்றி இருந்துருச்சு, அதை எடுக்கவே வரலன்னு அந்த அம்மா.
1: ஏன் அவரு சுவாஜி கணேசன் ஞாபகப்படுத்திச்சு?
0: பாத்திரத்தோட பாத்திரமா ஒன்றி நடிப்பார்ல, பாத்திரத்தை எடுக்க வந்தால அவங்க சாப்பிடறதுக்கு அது மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாரு நம்ம நயனா முகமது சார். உங்க ஒய்ஃபுக்கு ஒரு நாள் அல்வா கிண்ட தெரியும் நம்மள்ட்ட சொன்ன மாதிரி அங்க சொல்லியிருக்காரு.
1: இது உண்மை
0: பாவாத ஆசை.
1: இது உண்மை. இப்ப என்ன நடக்க போகுது மாமா, இவர் நினைக்க போறா நீங்க ஏதோ எனக்கு சொல்லிட்டீங்க, அதான் அல்வாவை கொண்டு வரணுண்டு. நான் இந்த பாட்டுலயே கேட்டேன் ஒரு ஞானத்துல, இவர் சரியா அல்வா கிண்டு வருவாருங்க. இப்ப அவர் யோசிக்க போறாரு அம்மா சொல்லி கொடுத்துட்டா போல இருக்கு இந்த கதையாண்டு. இல்ல ஒண்ணு உண்மையா சத்தியமா தெரியாது, நானா எனக்கு மனசுல வெட்டிட்டு இவர் அல்வா நல்லா கிண்டு வர
0: பாவமா நான் சும்மா வர ஓட்டுறதுக்காக.
1: அப்படியா?
0: பாவமா பாவம் நம்ம நயனா மோகன் சார். இனிமே வாய திறக்க மாட்டார்.
1: நன்றி நன்றி நயனா முகமது.
0: வணக்கம் சார், விடைபெறுகிறேன்.
1: நன்றி நன்றி நயனா முகமது. நாங்க தமாஷா, நாங்க அதை பேசினது நீங்க
2: தவறா மேடம். இதான் பண்றேன்.
1: ஒரு நிமிஷம் இல்லங்க. வணக்கம் சிவசங்கரன். சிவசங்கரன் வணக்கம். சிவசங்கரன் இல்ல, உங்களுடைய இணைப்பு சரியா? சரி நல்லது நயனா முகமது. நாங்க இதெல்லாம் தமாஷா பேசுறத உங்களுடைய பாடல எடுத்து வருகிறோம். சரியா? நன்றி நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இப்பொழுது நாங்க எங்களுடைய குமாரசாமி. வணக்கம் குமாரசாமி. வணக்கம் வணக்கம் குமாரசாமி. வணக்கம் வணக்கம் குமாரசாமி. வணக்கம் வணக்கம். எது என்ன இன்றைக்கு எல்லாருக்கும்? வணக்கம் குமாரசாமி. வணக்கம் வணக்கம் குமாரசாமி. வணக்கம். மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. சரி, நாங்க பாடலை கேட்கலாம். மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க எல்லாருக்கும். இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இந்த கொரோனா வைரஸால எல்லாம் திக்கி திக்கியே வருது. சரி, நாங்க இப்ப லட்சுமி அம்மாட பாட்டை கேட்கலாம்.
3: நீங்க சொல்லலன்னா உங்களோட நான் பேச மாட்டேன். ஓ ஐயா, இன்னும் ஏன் வரலன்னு கேக்குறீங்களா? வந்துடுவார். நான் ஒரு செய்தி சொல்லட்டுமா?
1: இந்த பாட்டு ராஜ்குமாருக்கு தான் பொருந்தும். டூடு டூடு போட்டு அவன் அங்க காத்திருக்க, ஐயா அங்க ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கழிச்சிட்டு வந்தோன்னு கழிச்சிட்டு இருப்பார். இது அவருக்கு தான் பொருந்தும். தெரியாம அவர் வேற பாட்டு கேட்டுட்டீங்க, பரவாயில்ல, பாட்டு எடுத்து வரலாம்.

0: இந்த பாடலை லட்சுமி அம்மா விரும்பி கேட்டிருந்தார். அடுத்த ரேவதி அம்மா, உங்களுடைய பாடல் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இங்கே காட்டில் இணைந்து கொள்ளும் குமாரசாமி, வணக்கம். வணக்கம் குமாரசாமி. வணக்கம். வணக்கம் குமாரசாமி. வணக்கம். வணக்கம் குமாரசாமி. வணக்கம். நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எல்லாருடைய நெட்வொர்க்கும் ஏதோ பிரச்சனையாண்டு, என்ன நடக்குது அதான் தெரியவில்லை. சரி, இங்கே வணக்கம் குமாரசாமி. வணக்கம். வணக்கம் குமாரசாமி. வணக்கம். ஆஹா, வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க குமாரசாமி, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம் குமாரசாமி. வணக்கம். நீங்க பேசுறது தெளிவாக இல்லையே. வணக்கம். ஆ, வணக்கம் சொல்லுங்க. கொஞ்சம் அரக்கி நில்லுங்க, கொஞ்சம் இடம் மாறி நில்லுங்க. வணக்கம் குமாரசாமி. இல்ல நீங்க வணக்கம், உங்களுடைய இணைப்பு சரியாக வரவில்லை. வணக்கம். இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. இப்ப பேசுங்க, இப்ப பேசுங்க. சொல்லுங்க, இப்ப பேசுங்க. கேக்குது எனக்கு, எனக்கு கேக்குது.
1: ஹலோ.
0: சொல்லுங்க. காத்திருந்துட்டு தூங்கிட்டாங்க. நாங்க குழந்தைகளுக்கு ஒரு டைம் கொடுத்து, உங்களோட குழந்தைகள், தனிய குழந்தைகளுக்கு மட்டும் நாங்க ஒரு நேரம் கொடுக்க போறோம். ஒரு நாள்
1: அப்படிங்களா
0: கொடுத்து, அவங்கள முதல்ல நாங்க பேச வச்சுட்டு வேற ஒரு நிகழ்ச்சி எடுத்து வந்துட்டு திரும்பி கிளம்பம் எடுத்து வர போறோம். அது நாங்க திங்க் பண்ணிட்டோம். ஏன்னா தனிய குழந்தைகள் மட்டும் பேசுறதுக்கு, பெரியவர்கள் வரக்கூடாது.
1: குழந்தைகளும் பேசுறதுக்கு ரெண்டு நாளா வந்து காத்துட்டு, அப்புறமா போய் பத்துட்டாங்க. 10:30 வரையும் பூச்சிருந்தாங்க,
0: இப்ப தூங்கிட்டு
1: அப்புறமா போய் பத்துட்டாங்க.
0: நாங்க அவளுக்காக ஒரு டைம் குறிச்சு, இல்லாட்டி உங்களுடைய ஈவினிங்ல இல்ல, இந்த காலத்துல எல்லாரும் வீட்டுல இருக்கிறதால காலையில கொஞ்சம் கொண்டு வரலாம் உங்களோட கால நேரம். அப்ப அவங்க எல்லாரும் பேசி சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும். மற்றது நீங்க நீங்க இப்ப வீட்டுக்குள்ள போனோம்னு நெட்வொர்க் பண்ணது இல்ல இல்ல. இப்ப இங்க வெளியில வந்திருக்கீங்க இல்லையா?
1: இல்ல, வீட்டுதான்.
0: மூவ் பண்ணீங்களா வேற இடத்துக்கு? இவ்வளவு நேரம் கேட்க இல்லையே நான் கத்தி கத்தி கேட்டது.
1: மேல வந்து மாடி மேல வந்து
0: அதுதான்
1: மேல வந்து
0: மேல வந்திருக்கீங்க. உங்களோட பாட்டு
1: மேல வந்து
0: பாட்டை சொல்லுங்க. உங்களோட பாட்டு
1: என்னுடைய பாட்டு வந்து சங்கர் குரு படத்துல இருந்து சின்ன சின்ன பூவே, அந்த பாட்டு போடுவோம்.
0: குருல சின்ன சின்ன பூவே, சின்ன சின்ன பூவே,
1: கண்ணால் பாடும் பாட்டு சொல்ல சொல்ல கேட்டு, அந்த பாட்டு வந்து ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கு சின்னவங்களுக்கு கால நேரத்துல நிகழ்ச்சி, இப்ப அவங்களுக்கு ஸ்கூல் இல்ல தானே, கால நிகழ்ச்சியில கால நேரத்துல எடுத்து வரலாம். இப்ப நாங்க எங்களுடைய குரல் முரசு கால நேரத்துல எடுத்து வரலாம். அதுல
1: அது எந்த டைம்ல போட போறீங்க?
0: அது குரல் முரசு வரமில்ல, அந்த இடத்துல நாங்க எடுத்து வரலாம். அதுக்கப்புறம் நாங்க குரல் முரசு பின்பு எடுத்து வரலாம்.
1: குரல் முரசுக்கு
0: அப்ப அவங்க காலையில விழிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு மட்டும் ஒரு மணித்தியாலும் அதை எடுத்து வரலாம். எல்லாரும் இணைஞ்சு பாட்டு கேட்டு அந்த நேரமே அவங்கள பாட்டை கொடுத்துடலாம். கொடுத்தா அவங்க கேட்டுருவாங்க. நல்லது நல்லது.
1: ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆமா,
0: பேசுறது
1: பேசணும் அப்படி எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அந்த அளவுக்கு வந்து தீவிரமாக
0: அவங்க ஆசை
1: இந்த பாட்டு கேட்கணும், அந்த பாட்டு கேட்கணும், அவங்க கிட்ட பேசணும்.
0: நல்லா பேசுறாங்க கூட, அவங்க நல்லா பாடுறாங்க, பேசுறாங்க, கெட்டிக்காரங்க, நல்லா பேசுறாங்க. அதே மாதிரி தான் ராஜவேல குழந்தைகளும், ராஜவேல குழந்தைகளும் நல்லா நல்ல உச்சாம நல்லா பேசுறாங்க.
1: அது ஸ்கூல்ல ஆண்டு வருஷம் ஸ்கூல்ல ஆண்டு டான்ஸ் ஆடுறாங்க பாட்டுக்கு, அதனால அவங்களுக்கு வந்து இந்த டான்ஸ் ஆட பாட்டு பாடுறதுக்கு அதெல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்களுக்கு அதிகம்
0: அதிகம்.
1: நீங்க நிகழ்ச்சிகள் போட்டாவே அந்த நிகழ்ச்சி பாட்டுகளோட கேட்டுக்கிட்டே டான்ஸ் ஆடிக்கிறதா அவங்க வந்து அந்த நிகழ்ச்சியை
0: கேட்பாங்க.
1: அந்த பாட்டு எப்ப வருதுன்னு சொல்லிட்டாவே போதும், மற்ற பேருக்குமா நின்று அந்த பாட்டுக்கிட்ட அந்த மாதிரி அந்தந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கணும் அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த அளவுக்கு வந்து இதுவா கேட்பாங்க. ஆமா
0: நல்ல நல்ல நல்லது நல்லது நல்லது குமாரசாமி, நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே எங்களுடைய ஆனந்த லட்சுமி அம்மா நீங்க இணைகிறீங்களா என்று தெரியவில்லை. எங்கே வணக்கம் வணக்கம், அடடா மூன்று பேர் இணைகிறேன், வாங்க வாங்க.
2: வணக்கம்
0: வணக்கம் லட்சுமி அம்மா, வணக்கம
2: வணக்கம வணக்கம வணக்கம
0: வணக்கம் எங்களுடைய ஆனந்த லட்சுமி அம்மா, வணக்கம அம்மா.
2: அந்த ஆனந்த லட்சுமி கூட
0: அம்மா அண்ணா வணக்கம், கணபதி அண்ணா வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம்,
0: எப்படி அண்ணா இருக்கிறீங்க?
3: ஒரு நிமிஷம் அம்மா, என்னாச்சு?
0: என்ன மீனாட்சியை தான்
3: கூப்பிடுறீங்க?
0: லட்சுமி அம்மா சிதம்பரம் மீனாட்சியை கூப்பிடுறாரு பாத்தீங்களா?
3: தாங்களும் தங்கள் குடும்பத்தில் எல்லோரும்
0: நலமா இருக்கிறோம், உங்களோட லட்சுமி அம்மா இருக்கிறான், அது தெரியுதா உங்களுக்கு?
3: சகோதரி எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா?
2: நல்லா இருக்கேன்.
3: உன்னை வலை போட்டு தேடினார்கள் ஒரு மாதமாக சகோதரி மீரா.
2: ஆமா
3: உன்ன அப்புறம்
0: எங்களுடைய புன்னகை மன்னன் நடராஜ்,
3: நடராஜ் ஒரு சில பேர்
0: இல்ல நடராஜ் கண் படம் அழுகுற கண் போட்டிருக்காரு, அத பார்த்தாலே பரிதாபமா இருக்குது.
2: நடராஜ் போன் இல்ல, அதனால இப்ப வரல, கலந்துக்கல
0: கலந்துக்கல.
3: கஷ்டமா
2: போன் இல்லையா?
0: போன் இல்லாட்டி பரவாயில்லையம்மா, கொரோனா வரக்கூடாது, கொரோனா இருக்க கூடாது. சரியா? போன் இல்லாம
2: இருக்காட்டு வைத்திய நாட்டு மருந்துக்கு கொரோனாவுக்கு நன்றி சொல்லணும்.
0: அதுண்டா உண்மை. இப்ப கொரோனா வந்து எத்தனையோ எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க, கை குடுக்கறது இல்ல, கும்பிடுறாங்க மரியாதையா, தள்ளி போறாங்க.
2: தமிழர் பண்பாடு,
0: தமிழர்
2: பண்பாடு, பண்பாடு மேல மேல வளருது
0: வளருது. மஞ்சள் பூசுறாங்க, மஞ்சள் பூசுறாங்க
2: இல்லையா?
0: இப்ப கணபதி அண்ணா என்ன பாட்டு
2: எல்லாரும் கத்துக்கிறாங்க?
0: கணபதி அண்ணா என்ன பாட்டு?
2: கொரோனா அனுப்பிட்டு
0: இடி மழை கேக்குறது அடும் அடும் அடும் மழையும் இடியும் காட்டும். என்ன இந்த ஸ்னோ எல்லாம் கரையணும் இல்ல கொஞ்சமா இருக்கிறது எல்லாம்
2: இரும்பு மழை பெய்ய போதும்.
0: எந்த மலை?
2: இரும்பு மலை.
0: இரும்பு மலையா? ஏனம்மா இந்த ஏனம்மா இந்த இவ்வளவு எங்க மேல எல்லாம் உங்களுக்கு எதுக்கம்மா இந்த கோபம்? இரும்பு மலை பெஞ்சா என்னதுக்கு ஆகும்?
2: இதுல வானிலை அறிக்கையில சொல்லிருக்கிறாங்க
0: அண்ணா
2: இரும்பு மலை பெய்ய போகுது.
0: அப்ப நாங்க என்ன செய்யணும் அதுக்கு, அந்த மலைக்கு இரும்பு மலை பெஞ்சா?
2: இது அது எப்படி வரும்னே தெரியல. ஆனா ஆனா இரும்பு மலை பெய்யுமா? இரவு நேரத்துல வருமா?
0: இது கொரோனா விட பயமா இருக்கே இப்ப.
2: கொரோனா வந்துச்சு, அடுத்தது இரும்பு மழை போகுதுன்னு வானிலை அறிக்கை கொடுத்திருக்கிற.
0: அம்மா பொய்யெல்லாம் தகவல் கொடுக்க கூடாது எல்லாரும் பாருங்க. இப்ப
2: இரும்பு இல்ல இல்ல இல்ல கூகுள் நியூஸ். இது
0: கூகுள் நியூஸ் அம்மா, கூகுள்ல எல்லாம் கண்டதும் சும்மா பொய்யல்னு சொல்லுவாங்க. இல்ல மற்றதம்மா
2: வருது
0: அம்மா
2: வருது
0: இல்ல என்ன, எந்த ஒரு விடயமும் இரும்போ பழமோ அல்லது ஏதோ அரிசியோ என்னவோ மழையா பெஞ்சு நிறைய பெஞ்சு நிரம்பினா ஆபத்து தான் எங்களை மூடனா. அது பூவால கூட, பூவை கூட நிறைய பூவை உங்களுக்கு மேல கொட்டினா எப்படின்னா செய்வீங்க நீங்க சொல்லுங்க. மலையாள வெளியில வருவீங்களா?
2: நான் இதுல வந்து சென்னையில நியூஸ் சேனல் வச்சிருக்கிறேன், அதனால வந்து அடிக்கடி எனக்கு நியூஸ் எல்லா இதுவும் கிடைக்கும்.
0: அம்மா இப்ப நியூஸ் சேனலுக்கு
2: போயிட்டேன். ஆமா, அதனால உடனுக்குடனு கிடைக்கும். அதனாலதான் இரும்பு மழை பெய்ய போகுதுன்னு சொன்னேன்.
0: இன்றைக்கு எங்களுடைய எங்களுக்கு புயல் மழை இங்க வார்னிங்
2: கொடுத்து
0: இப்ப ஆரம்பிச்சிரு. அதனால நான் பயம் ஏனண்டா கனடாவுல, கனடாவுல ஒரு சிட்டியே அழிச்சிருச்சு. இப்ப போன இப்ப 2 கிழமைக்கு முதல் ஒரு சிட்டி அப்படியே கார் வீடு எல்லாம் அதுக்குள்ள எத்தனையோ மக்கள் இறந்துட்டாங்க. நிறைய பேர், 30 பேருக்கிட்ட கன பேரை காண இல்ல. அப்படியே வீடெல்லாம் அப்படி உடைச்சு கொண்டு போய் சொல்ல அந்த சுழல் காட்டு, அதாவது டொர்னடோன்னு சொல்றது, அதை அப்படி சுத்தி சுத்தி எடுத்து கொண்டு போய் எங்கேயும்.
2: வெயில் தான் அதிகமா இருக்குது எங்க ஊர்ல இப்போ. வெயில் அதிகமா இருக்கு.
0: சரி, இப்ப கணபதியா நான் கூட பாட்டு சொல்லுங்க நீங்க.
3: இன்னைக்கு அகில உலக குருவிகள் தினம் இல்ல, அதனால
0: சுட்டுக்குருவி.
3: ஆமா, அதனால எனக்கு வந்து இந்த பாட்டு பிபி ஸ்ரீனிவாசன் லக்ஷ் ஜானகி அம்மா பாட்டுகள், அது படம் பேர் ஞாபகம் இல்ல. தென்னங்கீட்டு சோலையிலே தெந்துளில் நீந்திடும் போதினிலே சிட்டுக்குருவி பாடுது தன்

0: நல்ல பாட்டு ஜானகி அம்மா ஃபீவர் 1960 50 படம் வந்து 60 வருஷம் ஆச்சு. ஆனா நேற்று வந்து பாட்டு புது பாட்டுமா இருக்கும். 60 வருஷம் ஆச்சு 1960.
1: எனக்கு பிடிச்ச பாட்டு
0: படம் பேர் வந்து இன்னும் பேரு பேர் ஞாபகம் இல்ல பேர் ஞாபகம் இல்ல
1: அந்த அந்த படம் எனக்கு மிகவும் ஒரு பிடித்த பாட்டு. என்னன்னு தெரியாது, ரொம்ப
0: மனசு ஆறுதலா இருக்கு கேக்கும் போது.
1: தென்னாடிடும் வேளையிலே செந்தூருவே பாடுவே, தன் பெற்ற துணையை தேடுது.
0: அந்த அம்மா ஹம்மிங் அழகா இருக்கும். ஜானகி அம்மா
1: அந்த பாடலை அடுத்து வர்றேன். ரெண்டு பேருக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி நன்றி
0: நன்றி.
1: நேரம் சரியாக இப்பொழுது 2:28. அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 11:59. எங்களுடைய ரேவதியம்மாவுடைய பாடல் காட்சிக்கு வருகிறது. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்தேன்.

0: கல்யாணி அம்மா சொல்லுங்க, என்ன படம் அது? கல்யாணி அம்மா வணக்கம் அம்மா. உங்களுக்கு இங்கதான் மழை பெய்யுதுன்னு பார்த்தா உங்களுக்கு என்ன படம் அது? என்ன படம்? அடடா கல்யாணி அம்மா,
1: பாதை தெரியுது பார்.
0: பாதை தெரியுது பார். பாதை தெரியுது பார். நல்லது. நன்றி அம்மா. நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி. அங்க எங்க நாங்க ஒரு புத்தக நூலகம் வச்சிருக்கோம் இல்ல, என்ன படம் பண்ணு டக்குண்டு வந்து சொல்றதுக்கு. அது நடமாடும் நூலகம் எங்களுடைய அம்மா. சரி, இப்ப நாங்க எங்களுடைய குழுவுல யார் யார் எல்லாரும் இருக்கிறீங்க? ஆனந்தாசி நல்லது நல்ல உப்புமான்னு சொல்லி இருக்கிறான் அம்மா. நீங்களும் பாவம் நயனா முகமது. உப்புமா நாங்க கிண்டுனம் பாருங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு கிண்டுன. அத நல்ல உப்புமாண்டு ரசிச்சது எங்களுடைய ஆனந்த லட்சுமி அம்மா ரசிச்சிருக்கிறாங்க. சரி, சந்திரசேகர சோனியா நீங்க இல்லாதால நயனா முகமது வந்து பொய்யெல்லாம் சொல்லி எங்களுக்கு உப்புமா கிண்டிட்டு போயிட்டா. நீங்க கிட்டுன உப்புமாவ விடவா பாருங்க. அதான் சொல்றது, நல்ல சமையல்காரன் நீங்க ஒதுங்க, அவர் வந்துட்டாருங்க பாருங்க.

சுத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டே.

இந்த பாடல் ரேவதி அம்மா கேட்ட பாடல், அடுத்த பாடல் எங்களுடைய இளவரசி நீங்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம். இளவரசியுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. விழித்திருக்கிறீங்களா? எங்க இனி விழித்திருக்கிறவர்களுக்கு மட்டும் பாடல். யார் யார் விழிச்சிருக்கிறீங்களோ நீங்க கையை உயர்த்தினா உங்களுக்கு பாடல் கிடைக்கும். எங்கே கையை உயர்த்தினால் பாடல் கிடைக்கும். அனலட்சுமா, நீங்க இணைய முடியாமல் இருந்தால் பாடலை எழுதி விடுங்கோ. யார் யார் கை உயர்த்துறீங்களோ உங்களுக்கு பாடல் கிடைக்கும்.

ஒரு சின்ன விடயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். இது லட்சுமி அம்மாவுக்கு இப்ப தெரியாம இருக்கலாம். நாங்கள் ஒரு கட்டுப்பாடு போட்டிருக்கிறோம். எம்டிஆர் என்று அந்த பெயரை வைத்து நீங்க குரூப் போட வேண்டாம். தயவு செய்து வாட்ஸ்அப்ல எம்டிஆருக்கு என்று மூன்று குரூப் இருக்கிறது. ஏற்கனவே நாங்க சொல்லி நாங்கள் அதை நிறுத்தி இருக்கிறோம். அதனால தயவு செய்து எம்டிஆர் என்ற பெயரை பாவச்சு நீங்க வேற ஏதாவது பெயரை போட்டுக்கோங்க. தயவு செய்து அந்த குரூப்ல இருந்து நான் வெளியில வந்துட்டேன். நீங்க யாரையுமே எம்டிஆருடைய பெயரை பாவச்சு நீங்க குரூப் போட வேண்டாம். லட்சுமியம்மா தாழ்மையாக நாங்க உங்கள்ட்ட சொல்லி இருக்கிறேன். அதுலேயும் மெசேஜ் வச்சிருக்கிறேன். நீங்க யாராவது அப்படி எடுத்து வர வேண்டாம். அதுல இருக்கிற ரேவதி அம்மா, ஆனந்த லட்சுமி அம்மா, நீங்க எல்லாரும் அது எம்டிஆர் குரூப் நினைச்சு அதுல சேர்ந்துக்க வேணாம். இப்ப லட்சுமியம்மா புறம்ப உங்களுடைய பெயரில் நீங்க குரூப் வைங்க, பரவாயில்ல. எம்டிஆர் என்ற பெயரை நீங்க யூஸ் பண்ண வேண்டாம். உங்களுடைய தாழ்மையா ஒரு பெத்த தாயை போல கேட்டுக்கொள்வேன். தயவு செய்து இந்த வானொலியிட பெயரை வச்சு நீங்க யாருமே குரூப் தயாரிக்க வேண்டாம். அது வந்து எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க நாங்க எதிர்பார்க்கிறோம். மூன்று குரூப் இருக்கிறது. நேர நேரம் இருக்கிறது, குரல் முரசு இருக்கிறது, மற்றது எங்களுடைய அன்பு உறவுகள் என்ற குரூப் இருக்கிறது, இன்னொரு அறிவிப்பாளர் என்ற குரூப் இருக்கிறது. இந்த எம்டிஆர் எஃப்எம் உடைய இந்த பெயரை பாவிச்சு யாரும் குரூப் தயாரிக்க வேண்டாம். அதுல யாராவது மற்றது நீங்க இன்னொரு ஒரு பிள்ளையான விடயம் நீங்க செய்யறீங்க. என்னன்னா நீங்க அட்மின்னா இருக்கிறீங்க. என்னடா தயவு செய்து அது எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள. இது கட்டுப்பாடு நாங்க எதுவுமே வச்சதில்லை. எல்லாரையும் வந்து அன்பின் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் நீங்க இந்த குரூப் தனிப்பட்ட முறையா எங்களுடைய சம்மதம் இல்லாம யாருமே நீங்க தயாரிக்க வேண்டாம். தயவு செய்து அதை கேன்சல் பண்ணிருங்க. நீங்க உங்களை தாழ்மையா ஒரு அன்பு தாயை போல கேட்கிறோம். எல்லாரையும் அதில் வெளியேற்றி அல்லாட்டி நீங்க சொல்லிட்டு உங்களுடைய பெயர்ல இருக்கிற குரூப்ல நீங்க போட்டு அதுக்குள்ள யாரும் இருக்க விரும்பினா பரவாயில்லை. அந்த தயவு செய்து அந்த எம்டிஆர் என்ற பெயரை நீங்க அதுல இருந்து எடுக்கணும். அந்த குரூப்பை நீங்க அப்படி போட வேணாம் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். தயவு செய்து செய்யுங்க. நான் அதுல இருந்து வெளியேறிட்டேனம்மா, அதுக்காக நீங்க கவலைப்பட வேண்டாம். ஆனா நீங்க செய்தது ரொம்ப பிள்ளையான ஒரு சின்ன விடயம். அது இது சின்னதில்ல. இது எங்களை எல்லாரையும் மனவருத்தத்துக்குரிய ஒரு விடயம். இதைய முன்பும் பலர் செய்து நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். அதனால தயவு செய்து எம்டிஆர் என்ற பெயரை எடுத்துருங்க. சரியா? நன்றி, வணக்கம் அம்மா லட்சுமி அம்மா. எந்த ஒரு விடயமும் எம்டிஆர் பெட்டி நீங்க எங்கள்கிட்ட சம்மதம் கேட்காம யாருமே செய்ய வேண்டாம். இது உங்கள்கிட்ட தாழ்மையா கேட்டுக்கொள்ற ஒரு விடயம். சரியா? ஏன்னா நீங்க எம்டிஆர் என்று போட்டுட்டு எங்களுக்கு பிடித்தம் இல்லாதவர்கள் எல்லாம் அந்த குரூப்ல நீங்க கொண்டு வர நிப்பீங்க. அதனால அவர்கள் ஏதும் எழுதக்கூடும், தவறுதலாக வரக்கூடும். இதுபடி எத்தனையோ எல்லாம் நடக்கும். அதெல்லாம் தவிர்க்க நீங்க எம்டிஆர் அந்த பேரை தயவு செய்து உடனே இப்பவே எடுத்துருங்க அம்மா. அதை கேன்சல் பண்ணிருங்க. ரெண்டு சொல்லிடுறேன். நீங்க உங்களோட பெயர்ல நீங்க வச்சிருக்கலாம். தயவு செய்து எங்களை ரொம்ப மன வருத்தத்துக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று தாழ்மையா உங்களோட பிள்ளை போல கேட்டுக்கிறேன். நன்றி அம்மா, நன்றி.

0: இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய இளவரசு. இளவரசு, உங்களுடைய பாடல் எடுத்து வந்திருக்கிறோம் நிகழ்ச்சியை நடத்தும் போது. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்.
1: சொல்லுமா?
0: இல்ல, அதாவது இந்த குரூப் லட்சுமி அம்மா போட்டிருக்கலாம், தயவு செய்து அவட்ட நீங்க ஒரு பெரியவரா கேட்டு நீங்க சொல்லிடணும். இது நீங்க காட்டடியில பேசுறீங்க, நீங்க நானும் தான். ஏனென்றா இப்படி எங்களுடைய பேரை வச்சு குரூப் போட்டு ரொம்ப முன்பெல்லாம் நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய அனுமதி இல்லாம இந்த எம்டிஆர் பேர்ல யாரும் குரூப் அமைக்க வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு பிடிக்காத லட்சுமி அம்மாவுக்கு ஃப்ரெண்டா இருக்கலாம். லட்சுமி அம்மா இது எம்டிஆர் ஒரு குரூப்புக்குள்ள கொண்டு போடும்போது அவங்க எம்டிஆரை பற்றி ஏதும் கூடுதலா எங்களுடைய பேரை யூஸ் பண்ணி மற்றது அம்மா செய்தது ஒரு சின்ன பிள்ளை விட்டுட்டா அதுல அட்மின் என்ன போட்டிருந்தா எனக்கு விளங்கி இருக்கும். அதுல நானே சொல்லி இருப்பேன், எல்லாரையும் வெளியேட்டி இருப்பேன். அது எங்கட குரூப் இல்ல. அது இப்ப எம்டிஆர் பேர்ல அம்மா வச்சிருக்க கூடாது அந்த குரூப். முதலாவது அது எங்கட பேர், அம்மா தண்ட பேர்ல வச்சிருக்கணும். அம்மா ஆதங்கத்துல அப்படி செய்துட்டா எங்களுக்குன்ற குரூப் இருக்குல்ல. அப்ப பேருந்து அதுக்குள்ள வர அம்மா அதுல ஒரு குரூப் எடுத்து போடுறது ரொம்ப சரியில்லை. இல்ல, ரொம்ப மனசுக்கு எனக்கு நிகழ்ச்சியே இப்ப செய்ய ஏன்னா முன்பு ஒரு அன்பு உறவு ஒரு தரம் இல்ல, எத்தனையோ பேர் போட்டு நாங்க அது இப்ப கட்டுப்பாட்டுக்க கொண்டு வந்திருக்கோம். நான் மட்டும்தான் பாருங்க, ரேவதி அம்மாக்கு தெரியாது, அது எம்டிஆர் குரூப். அம்மா அங்க போயிருப்பா, இப்ப நீங்க போயிருப்பீங்க, நீங்களும் இருக்கிறீங்க அதுல. இது எம்டிஆர் குரூப் போடுதாக்கம் அப்படி. அப்ப எல்லாரும் அதை செய்துட்டு போவாங்க இல்ல, அது தவறு இல்ல. அது முதலாவது
1: பர்மிஷன்
0: அப்படி போட்டுட்டு அம்மாவை விடுங்க, அம்மா அப்படி செய்ய மாட்டா. வேற யாராவது அப்படி போட்டுட்டு கேவலமா அதுக்கு எழுதி கொண்டு போனா எம்டிஆர் பேருக்கு
1: என்ன?
0: அப்ப அது யாருக்கு நாங்க அந்த பெர்மிஷன் கொடுக்க இல்ல. கடைசி மட்டும் இப்ப எங்கட குரூப்புக்குள்ள நான் அட்மின்னா கொடுத்துருக்கேன், எல்லாருக்கும் அட்மின்னா கொடுத்துருக்கேன். ஏன்னா எல்லாருலயும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா இப்ப செய்தது சரியான ஒரு பிள்ளை. அம்மாட்ட உடனே சொல்லுங்க அந்த குரூப் அந்த பேர்ல போட வேணாம். நான் இதை சொல்ல காரணம் என்னன்னா எல்லா நேர்களும் கேட்டு இதை கடைப்பிடிங்க. தயவு செய்து யாரும் குரூப் போட எண்ணாதீங்க. நீங்க குரூப் போடுங்க, தனிப்பட்ட இப்ப லட்சுமி அம்மா தண்ட பேர்ல போடட்டும். லட்சுமி அம்மாக்கு வந்து உலகளாவ எல்லா வானொலி உறவுகளும் இருப்பார்கள். அதுக்குள்ள கொண்டு வரைக்கும் அவங்க எதிர்ப்பு எம்டிஆர் இவங்க ஏன் எங்களை கூப்பிட்டாங்கன்னு ஒரு சின்ன தர்க்கம் வரும். இவங்க யார் என்ன கூப்பிடுறது? இப்ப எங்களை பிடிக்காதவங்க இருக்கலாம் இல்லையா? சில நேரம் இப்ப நாங்க வந்து சரளமா மற்ற வானொலி எல்லாம் ஆதரிக்கிறது போல எல்லா வானொலியும் ஆதரிக்கிறது இல்ல. எல்லாரையும் இடம் கொடுக்கறது இல்ல. அப்ப இது என்ன எம்டிஆருக்கு கொண்டு யாரு எம்டிஆர் எங்களை கூப்பிட்டு எங்களதான் அது சில தகவலுக்கும் எங்களுக்கு கெட்ட பேரும் கோபங்கள் வர. அதனால தயவு செய்து யாருமே குரூப் போடக்கூடாது. லட்சுமிமா இப்ப உடனடியா அந்த பேரை எடுத்துருங்க, அந்த பேரை எடுத்துருங்க எடுத்துருங்க. நீங்க எம்டிஆர் சார்பு வச்சு நீங்க குரூப் போட வேணாம். இது எங்கட அம்மா மாதிரி நீங்க தயவு செய்து தாழ்மையா நாங்க கேட்டுக்கோட்டோம். ஒரு வேண்டுகோள், ஒரு பிள்ளை போல கேட்டுக்கோ. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வானொலியை நாங்க வளர்க்கிறோம். யாரும் வளர்க்கிறோம், எல்லாரையும் ஒரு மாய் தான். எல்லாருக்கும் கோபம் வரக்கூடியதாகவோ மற்றவர்களை முகம் முறிக்கக்கூடியதாகவோ செய்ய எந்த ஒரு இதுக்கும் இடம் இல்லாம செய்கிறோம் அம்மா. தயவு செய்து நீங்க ஒரு பெரியவர் கூப்பிட்டு பேசுறதுக்கு காரணம் இனி யாரும் இந்த தவறை செய்யக்கூடாது. நாங்க நான் இப்ப லட்சுமி அம்மாக்கு தனிமையா சொல்லி போட்டு விட்டா இன்னொருத செய்ய நிப்பார்.
1: இன்னொரு
0: தெரியாத தெரியாம செய்வார். அவர்ல பிள்ளை இல்ல, இப்ப லட்சுமி அம்மாலே பிள்ளை இல்ல. தெரியாம
1: செய்துட்டான்.
0: இது வந்து ஒரு மீடியா, இதுல எத்தனையோ பிரச்சனைகள் வர இடம் இருக்குது. தயவு செய்து நீங்கள் ஒரு நேரா இருக்கிற, நீங்கள் எல்லாரோடையும் அன்பாக ஒரு உறவாக இருக்கிறீங்க. ஆனா மீடியாக்கு மீடியா ஒற்றுமை இருக்காது. சில நேரம் நாங்கள் ஒற்றுமையா இருக்கிறோம், நாலு பேர் விட்டு கொடுப்பேன், நாங்கள் ஒற்றுமையா இருப்போம். ஆனா இன்னொரு மீடியா விட்டு கொடுக்காது. நீங்க அங்க இருக்கிற ஒரு நேரம் கொண்டு இதுக்குள்ள போட்டுட்டா எங்களோட ரேடியோவை பற்றி கேவலமா பேசுவாங்க. அப்ப யாராவது ஒரு இன்னொரு வானொலியோட பேரை நீங்க குரூப்ப திறந்து பாருங்க, விடுறாங்களான்னு பாக்கலாம். இது அம்மா செய்தது சரியான பிள்ளை. அம்மா ஒரு தாய போல
1: சொல்லிடுறேன்,
0: தாய போல இருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக
0: தயவு செய்து ஏற்கனவே
1: நாங்க சொல்லிக்கிறேன்.
0: நல்லது, நன்றி நன்றி அண்ணா,
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக் கொள்கிறேன், தயவு செய்து யாரும் எங்களுடைய பேரல்ல, இந்த எம்டிஆர் எஃப்எம் பேரில் யாரும் குரூப் போட வேண்டாம் என்று தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். போற அந்த அந்த சம்மதத்தை நாங்கள் கொடுக்கவே இல்லை. அப்படி வந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அது யாரும் செய்யறதுக்கு நாங்கள் முந்தையெல்லாம் அனுபவிச்சு எல்லாருக்கும் இடம் கொடுத்து அனுபவிச்சோம். எல்லாரும் ஒரு குரூப்பை போட்டாங்க. கடைசியாக எம்டிஆர் நேரம் எம்டிஆர் இதாண்டு போட்டாங்க. கடைசியாக எம்டிஆர் ஒரு அநாத புள்ள போல அந்த தளம் எல்லாம் அப்படியே இருக்குது. எத்தனையோ தளங்கள் மற்றதுக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால தயவு செய்து எம்டிஆரோட பேரை பாவிக்காயங்க. இது அந்த சொல்லுவாங்க அநாத பிள்ளையில என்னவோ பழகிறதுன்றது போல, நாங்க தன்மையா அன்பா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதால நீங்க அப்படி செய்யறீங்களோ என்னவோ. எல்லாருக்கும் நீங்க பாருங்க, இவ்வளவு காலம் எல்லாரும் இருக்கிறீங்க, யாராவது இன்னொரு வானொலியோட பேர்ல நீங்க குரூப் திறந்திருப்பீங்களா? இல்ல. ஆனா எம்டிஆர்ட பேர்ல எல்லாரும் கண்ட உடனே திறந்திருக்கிறீங்க. நாங்க அதெல்லாம் விட்டு கொடுத்துருக்குறோம். சரி, திறக்கிறாங்க, சரி, ஆசையா உண்டு. அதான ரொம்ப கஷ்டத்தை தான் நாங்க அனுபவிச்சிருக்கிறோம். உங்களோடு இவ்வளவு நேரம் பேசினதுலயே எனக்கு உண்மையிலேயே பேச முடியாம தொண்டை அடைக்கிறது. முதல் மனசு நோகிறது, நெஞ்சு நோகிறதம்மா. எத்தனை தடவை தான் நான் முன்பு ஒரு சிவைய காலத்துக்கு முதல் ஒரு அன்பு உறவு இணைந்து கொண்டார், அறிவிப்பாளராக சேர்ந்து கொண்டார், ஒரு குரூப் போட்டார். இப்ப அவரையே காணல, அது வேற ரொம்ப கவலை. அப்ப அதெல்லாம் இப்ப உங்களுக்கு ஒரு மனசுக்கு நான் இப்படி சொன்னோன்னு நீங்க மனசுக்கு கோவிச்சு கொண்டு நிகழ்ச்சி இப்ப தடப்பட்டு நீங்க வராம இருக்கிற காலகட்டங்களும் வரும். அதனால இப்படியான விடயங்களை செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கம்மா. நல்லது, நான் ஒரு பாடலை எடுத்து வருகிறேன், உடனே நீங்க அதை இல்லாமல் ஆக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் அதுலேருந்து வழி வந்துட்டேன், அது இருக்கிறதா இல்லையாண்டு எனக்கு தெரியாது. நன்றி அம்மா. ஒரு பாடலை எடுத்து வரலாம். நேரம் சரியாக இப்பொழுது 2:51. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. திருப்பி திருப்பி ஒவ்வொரு நிமிஷத்துக்கொருக்கா போன் நம்பர் சொல்றது போல இதை சொல்லணும் போல இருக்கிறது. எம்டிஆர் உடைய பேரில் யாரும் நீங்கள் தளங்கள் அமைக்க வேண்டாம். இது நாங்கள் ஒரு அட்டா அடிச்சு போடலாம்னு இருக்கிறோம். என்னடா அல்லாட்டி என்ன, நாங்கள் அவ்வளவு ஒரு அன்போடு நாங்கள் விட்டு கொடுத்துட்டோம். அதுதான் இப்ப இவ்வளவு காலத்துக்கு நீங்க யாராவது போட்டிருப்பீங்களா இன்னொரு வானொலியின் பேரை சொல்லி ஒரு தளம்? ஒரு கை யோசிச்சு பாருங்க, தயவு செய்து.

0: நேரம் சரியா 12:26. அடுத்த பாடல் எங்களுடைய ஆனந்த லட்சுமி, நீங்க கை வைத்திருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த பாடலை கொடுக்கலாம். உங்களுடைய பாடல் ரேவதி அம்மா எடுத்து வந்துட்டா, உங்களுக்கு இந்த பாட்டை எடுத்து வரலாம். ஏ குருவி.
1: குருவி குருவி ஏ குருவி, சிட்டுக்குருவி

0: என்னடி சத்தத்தை?
1: குருவி
2: அப்பத்தி கோவணத்தை காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு.
3: ஏ குருவியில யாரோ ஒரு அன்பு உறவு இணையறாங்க, யாருன்னு பாக்கலாம். வணக்கம் மாமா. மாமா, ஏ குருவி குருவி குருவி, மாமியா மாமாவா? வணக்கம். நீங்க ராணியம்மா என்ன செய்யற? ஒழுங்கா இல்ல, நெட்வொர்க் ஒழுங்கா இல்ல. அதண்டா பாட்டு சொல்லிருங்க மாமா. முதல்ல நெட்வொர்க்
1: ஒழுங்கா
3: வந்து இப்ப எங்களுக்கு 860 பேர் இங்க, 160 பேர் கூடியிருது. 12-3 பேர் நேற்று நேற்று இறந்துட்டாங்க. அப்ப 12 இத்தாலியில நேற்று 450 பேர் ஒரு நாள் வந்திருக்காங்க. 450 என்னவோ கடவுள் என்ன ஏதன்னு தெரியாது. எங்களுக்கு எல்லாம் வெளியில பாக்கும்போது ரொம்ப அழுக வருது. ஒரு பறவைகளை கூட காணையில மாமா. முதல்ல உமையா வெளிய கார்கள் எல்லாம்
1: போட்டு
3: பறவைகளை கூட காணையில. அதுக்கு ஆனா பறவை மிருகங்களுக்கு வந்த மாதிரி இல்ல இந்த வருத்தம். அது எதுவுமே சாக அதெல்லாம் நல்ல
1: தெரியும்.
3: அவைக்கு அறிகுறி தெரியும்
1: சொல்லுவாங்க.
3: மாமா பாட்ட பண்ணி முதல்ல சொல்லிருங்க மாமா. பாட்ட எங்க நண்டுல என்ன மாமா? நண்டு அல்லது ரால் நண்டு கனவா? இப்படித்தான் நீங்க ஏதாவது கொண்டு வரீங்க, மீனையும் கொண்டு வரீங்க. சொல்லுங்க மாமா, நண்டுல என்ன?
1: அள்ளி தந்த பூமி.
3: அள்ளி தந்த பூமி அள்ளி. அப்ப இப்ப ஞாயிற்றுக்கிழமை மாமாவும் வீட்டுலதான் இருக்கணும்?
1: வீட்டுலதான் இருக்கணும், வேற வழி இல்ல.
3: சந்தோஷமா சொல்லுங்க மாமா. ராணியம்மா மூத்துல பாருங்க, சிரிப்பண்டே சிரிப்பு தான். அதான்டா உண்மை, அவருக்கு என்ன கவலை. அதனால ஆனா கடைகள் எல்லாம் மூட சொல்லி இருக்கிறாங்க இல்லையா மாமா? வரக்கூடாது. அப்ப அப்ப இப்ப மருந்துக்கு
1: என்ன நடக்கு?
3: பார்மசி மருந்துகள் அதுகளுக்கு ஏதாவது அதுக்கு ஏதாவது கொடுத்த இல்ல? அதுவும் இல்ல.
1: அது ஆனா சொல்லி வரலாம் நினைக்கிறேன். அந்த கடைக்கு இருக்கும் இருக்காது,
3: எல்லாமே இருக்காது. சில அவசர தேவைக்கு சொல்லி. அப்ப இப்ப அது உங்களுக்கு காவலாக இது காவல்துறை எல்லாம் போகுமா மாமா உங்களுக்கு?
1: அவங்க பாதுகாப்பு இருப்பாங்க
3: இருப்பாங்க,
1: எல்லாமே இருக்க மாட்டாங்க.
3: அடிக்கடி அந்த எல்லா இடமும் ஓடி திரிவாங்க, என்னடா யாரும் ஒளியில திரியறாங்க. அப்ப இப்ப மாமாட்ட இன்னொரு கேள்வி நான் கேட்கலாம். இப்ப வீடு இல்லாம இருக்கிறாங்க இல்ல, அவங்க எல்லாம் என்ன செய்ய போறாங்க?
1: என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. அவங்க எப்படி அவங்களுக்கு வேலை கூடாத மாதிரி ஏதாவது இருக்கும்
3: இருக்கும் மூடிக்கொண்டு ஏதாவது கடைகளுக்கு பக்கத்துல ஒதுங்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லையா மாமா?
1: தொந்தரவு பண்ண மாட்டாங்க. அதாவது கும்பல நின்று பேசிட்டு சத்தம் போட்டு இருந்தாங்கன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கக்கூடாதுன்னு
3: சொல்லி இருக்கிறாங்க. நீங்க அவங்க சொல்லிக்கிறாங்க. சரி, இப்ப ராணி அம்மாட்ட பேசல. நாங்க முதலமைச்சர் பேசலாமா? வாங்க ராணியம்மா. எப்படி ஐயோ, இப்படி ஒரு சட்டத்தை போட்டுட்டீங்க ராணியம்மா, என்ன இது ராணியம்மா? இப்ப சரி அசையாம பேசுங்க. இப்படியா நின்று ஆடாம அசையாம அப்படியே உங்க பாட்ட முதல்ல சொல்லுங்க. பாட்டு அந்த நெட்வொர்க் இல்லாம போறதுக்கு ஐயோ
0: நினைக்கிறேன். பாட்டு போடுங்க.
3: என்ன பாட்டுங்க?
0: வைரகி காத்திருந்தாங்க.
3: என்ன பாட்டு?
0: அழகு
3: அழகு நான் நினைச்சேன். அப்படின்னா எங்களுக்கு ஏன் இந்த பாட்டு உங்களுக்கு? என்னங்க நீங்க சிரிச்சு கொண்டு வர
0: மாட்டீங்க?
3: அழகு மலராட சிலம்பொலியும் சிலம்பொலியும் அங்கால என்ன சிலம்பொலியும்
0: புலம்புவது
3: ஏன் இது வாணி அம்மா பேச நெட்வொர்க்கும் குழம்புவது ஏன்? என்ன பாட்டு சொல்லுங்க?
0: காரக்குடி இளவரசின் ஒரு பாட்டு இருக்கு.
3: என்ன காரக்குடி? காரக்குடி ஒரு ஒரு என்ன பாட்டு அது? காரக்குடி காரக்குடி அப்படி ஏதோ ஒன்று வர்றது இல்ல. பூத்திக்குடி அதா அனுப்புங்க மாமா. காரக்குடி நல்லது ராணியம்மா. நெட்வொர்க் கிளியர் ஆயில்ல நீங்க. நன்றி. நல்ல கிளியர் ஆயில்ல நெட்வொர்க், அதனால எல்லாரோடும் அழகா பேச முடியாமல் இருக்கிறது. சரி, நாங்க குருவி இடையில நின்றுதா அதை எடுத்து வரலாம்.
4: குருவி குருவி இப்போ குருவி
3: கல்யாணி அம்மா சொல்லுங்க.
5: ஹலோ
3: சொல்லுங்க கல்யாணி அம்மா. என்ன நீங்களும் விக்கிறீங்க?
5: ஊத்திக்குடி
3: என்ன? கண்ணதாசன் காரக்குடி. கண்ணதாசன் காரக்குடி.
5: காரக்குடி
3: பின்பு அப்புறம் சாராயத்தை ஊத்திக்குடியா? என்னம்மா
5: பேரை சொல்லி ஊத்திக்குடி.
3: கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்திக்குடி அதான பாட்டு? என்ன எல்லாருக்கும் விக்குது? நீ நல்லா இருந்துறான்னு கல்யாணி அம்மாக்கும் விக்குது, இது என்ன இது? சரி அந்த பாடலை எடுத்து வரனா, இப்ப இந்த சிட்டுக்குருவிய கொண்டுறோம், அது முடிஞ்சுதா? சரி இப்ப அடுத்த பாட்டாக நாங்க யாருடைய பாடலன்னா எங்களுடைய செல்வகுமார். நீங்க இருக்கிறீங்கன்னா நீங்க கையோ எடுத்துட்டு தூங்கிட்டீங்களோ தெரியாது. சரி உங்களுடைய பாடலை எடுத்து வரலாம். தூக்கனாம் குருவி கூடு என்ற பாடல், அழகிய பாடல் இந்த பாடல், நல்ல பாடல் கேட்கலாம்.

0: இல்ல டாக்டர் வந்திருக்கா அதை காட்டலாமான்ட்டுதான்.
1: எனக்கெல்லாம் உடல்ல யார் வந்திருக்காங்க, எந்த டாக்டர் வந்திருக்காங்க?
0: டாக்டர்
1: உடல் நலம் நலமா இருக்கு.
0: என்ன அப்போது சொன்னாலும்
1: ஜென்ரல் செக்அப் பண்ணிக்கிறது நல்லா இருக்குங்க. ஜென்ரல் செக்அப் எல்லாம் பண்ணிக்கிட்டு வேணா சொல்லுங்க டாக்டர். டாக்டர் வரவழைங்க.
0: வாங்க வாங்க டாக்டர், குவைட்ல இருந்து வந்திருக்கேன்.
1: என்ன
0: சொல்றா பேஷண்ட்க்கு ஞாபகம் சக்தி குறை?
1: எப்படி சார் இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நல்லா இருக்கேன் சார்.
2: நிறையவே இருக்கே
0: அதெல்லாம் விட்டுட்டு
2: சேர்த்துங்க.
0: அதெல்லாம் விட்டுட்டு மாமா சொன்னதை ஊத்தி
1: குடிங்க. அது இருந்தா பிரச்சனையே இல்லை மேடம்.
0: மாமா
1: சொல்லி எல்லாம் போயிடுமா?
0: மாமா நாட்டு பத்தியம் சொல்றாரு. கண்ணதாசன் காரக்குடி பேரை சொல்லி ஊத்தி குடியாண்டி நீங்க நீங்க தப்பா நினைக்க.
1: ஒரு விதமான பாட்டாதான் கேக்குறாரு சாரும் சேரை சாரும். பக்கத்துல ராணி அம்மாவை வச்சுக்கிட்டே இந்த போடு போடுறாரு. என்ன பண்றது?
0: ராணி அம்மா கண்டோன்னுதான் இந்த பாட்டெல்லாம் வருது.
1: பாவம், ஒரு அப்பாவி பொண்ணு கிடைச்சிச்சுன்னா இப்படியா?
0: ராணியம்மாங்களா? இல்ல இல்ல இல்ல, அவங்க போயினா எங்கட சந்தனராஜ் மாமாவை சேர்த்துடலாம் இப்ப நாங்க. உண்மையா என்னடா அது என்னன்னு நாங்க விசாரிக்க வேணும் தானே மாமா? இந்த நிலையில போனா என்ன கதி? அது டாக்டர் வந்திருக்கிறேன். வாங்க மாமா, வாங்க மாமா. மாமா வந்துட்டீங்களா? இப்ப டாக்டர் நீங்க சொல்லுங்க, உங்களோட நாட்டுல நிலைமை என்ன?
2: நாட்டுல நிலைமை வந்து இன்னைக்கு 11 பேருக்கு அதிகமா இருக்கு.
0: ஐயோ,
2: 159 பேருக்கு இருக்கு. அதுல 18 பேர் அது நல்லா குணமாயிட்டாங்க, வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அன் கண்டிஷன்ல 5 பேர் இருக்காங்க. அப்படியும் நிறைய கட்டுப்பாடுகள் இருந்தும் அந்த இதாயிட்டு இருக்கு. ஆனா கட்டுப்பாடு எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த இல்ல அந்த இன்னைக்கு வந்து 11 பேர்ல 9 பேர் வந்து லண்டன் போயிட்டு வந்திருந்தோம்.
0: அதுதான் இங்க போயிட்டு
2: தனியாக இல்ல, இப்ப ஏர்போர்ட் இல்ல, இருந்தாலும் இவங்க தனிமையில வச்சிருந்தோம். இது பண்ணி பாத்துருக்காங்க. அதுல வந்து இவங்களுக்கு வந்து 9 பேருக்கு அது மாதிரி இருக்கு. இந்த நாட்டுக்காரவங்க
0: ஆனா கூடுதலா லண்டனுக்கு போய் வந்தவங்க, லண்டன்ல இருந்து வந்தவங்களுக்கு தான் கூடுதலா இருக்கு. உண்மையா
2: இருக்கு.
0: அது எதிர்பார்த்தா இப்ப இங்க இந்த நாட்டிலேயும் பாருங்க, எங்களுடைய ட்ரூடோட மனைவி லண்டன் தான் போய் வந்தா உமன்ஸ் டேக்கு. அப்ப அதுதான் லண்டன்ல இருந்து வந்த பேசஞ்சர்ஸ் எல்லாருக்கும் இருக்கு அநேகமா. அதான் எனக்கு என்னண்டு சரியா புரியல
2: என்னண்டு. லண்டன் போறதுக்கான வாய்ப்பு இருக்கா?
0: இல்ல, போனா உங்களையும் கூட்டிக் கொண்டு போறதா? மாமா இருக்கிறீங்களா? மாமா
1: இருக்க
0: மாமாவை கூப்பிட்டு விட்டு அமைதியா இருக்கிறார். மாமா இருக்கிறீங்களா? மாமா
2: இல்ல, என்னுடைய பாடல சொல்லிடுறேன்.
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம், ஷாவுலோட பாட்டு கேட்டுடலாம். மாமா ஷாவுல் பாட்டு சொல்லுங்க.
2: அவர் வந்து கண்ணதாசன் ஊத்தி கொடுத்தார. நான் வந்து மரிக்குழந்து திரையில இருந்து கண்ணதாசனே கண்ணதாசனே வந்து விடு.
0: நல்ல பாட்டு அது, பிடிச்ச
1: பாட்டு.
0: இவர் மரிக்குழந்தோட வந்திருக்கிறார். மரிக்குழந்தோட பெண்ணுக்கு மரிக்குழந்தோட பேர் இல்லை இல்ல மாமா?
2: இருக்கு இருக்கு.
0: பாருங்க பாஞ்சு விழுந்து சொல்றா யாரு சொன்னது இருக்கு மாமா? ஏ மரிக்கொழுந்து
3: பல தகவல்களோட அறிந்திருக்கு. சகோதர வணக்கம், நன்றி.
2: சொல்லுங்க
0: மாமா, பேசுங்க மாமா.
3: இந்த வாரம்
1: சுரேஷ்,

0: இல்லை சார். ஹலோ,
1: இல்ல அவரு கொஞ்சம் பாடலு இல்ல, அவர் அந்த பாடலு கேட்டாருல்ல, அந்த பாடலு கேட்டோடனே அவருக்கு இப்படி ஆயிடுச்சு, உள்ள இருக்க தண்ணி அடிச்சு
0: கூப்பிடுறது கேக்கலீங்களா? ஆமா, நீங்க அந்த பாட்டு கேட்டோடனே தண்ணி அடிச்ச மாய ஆயிடுச்சு. பாருங்க உங்களோட மச்சான எப்படி சொல்றாருன்னு, இது நல்லா இருக்கா மாமா? என்னென்ன நீங்க அப்படி சொல்லுவீங்க? ஊத்தி கூட சொன்னாரு ஒழிய, அது தண்ணி என்று சொன்னாரா? அது தேனீரா இருக்கலாம். இல்ல ஊத்தி குடிக்கிறது ஊத்தி குடி, அதான் தேனீரை ஊத்தி குடிக்கலாம், காப்பிய ஊத்தி குடிக்கலாம், பாலக காய்ச்சி ஊத்தி குடிக்கலாம். என்ன நீங்க நீங்க டாஸ்மார்க்கு போறீங்க மாமாவை கொண்டு?
1: இல்லையே, நீங்க அது என்னத்த ஊத்தி குடின்னு சொன்னாரு, அந்த தெரியல.
0: மாமா,
2: ஹலோ
0: மாமா, கொஞ்சம் அரைக்கி எழுப்பி போங்க மாமா, வெளியில போங்க மாமா.
1: இல்ல அங்க கொரோனா தாக்குதல் அதிகமா
2: இருக்கு.
0: இப்ப கேக்குது மாமா? அப்பா, நீங்க உங்க மச்சானுக்கு ரெண்டு பேச்சு கொடுங்க மாமா. நீங்க பாருங்க, தண்ணி அடிச்சிட்டு பேசுறேன்னு கேக்குற ஒரு மரியாதை இல்ல.
2: மச்சான பாராட்டலான்னு வந்தா
1: இல்ல இல்ல,
2: இந்த ஒரு நட்சத்திரம் நல்லா கொடுத்துருந்தாரு பாராட்ட வந்த சரக்கு
1: போட்டுருவாங்க. அப்படி இல்ல, நான் பைப்ல தண்ணி அடிக்கிறீங்களா அடிச்சிட்டே பேசுறீங்களா அந்த சவுண்ட் வருதுன்னு கேட்டேன். நீங்க தப்பா நடிச்சுக்காதீங்க.
0: வாயால
1: டாஸ்மார்க் வரவே இல்ல.
3: எப்படி அந்த பாடல் என்ன? போதை என்பது ஒரு பாம்பு விஷம் தான் வரும் அந்த வரியே. அது அழகா குடுத்துருப்பாரு. ஆடிக்கிட்டே பக்கத்துல ராணிய மாவை வச்சுக்கிட்டே பேரை சொல்லி ஊத்தி
0: குடிங்கிறீங்க. ஷாவல் என்ன ராணியம்மா
4: என்ன கலவும் கட்டு மர,
0: கலவும் கட்டு மர. இப்படித்தான் மனைவி கிடைச்சா கிடைக்கணும் பாருங்க. கலவும் கட்டு மரம்
1: இல்ல, கலவும் கட்டு மரங்கிறது இல்ல, கலவுக்கு இல்ல, கலவும் கட்டு மரங்கிறது அந்த திருட்டு அப்படி கிடையாது. இதுக்கு வேற ஏதோ அர்த்தம் இருக்கு.
0: என்ன அர்த்தம் சொல்லுங்க? அண்ணாவே போட்டு
4: சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பழமொழிய நம்ம சாதகமா பயன்படுத்திக்கலாம்.
1: பயன்படுத்திக்கலாம்.
3: களவும் கற்று மரன்னு எதுக்கு சொன்னாங்கன்னா, திருடனோட நேக்க நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் இல்ல, அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். தெரிஞ்சு வச்சுட்டதான் இப்ப இப்படி எல்லாம் திருடுவான், அதை நம்ம இப்ப இப்படி எல்லாம் பிடிக்கலாம். அதுக்காக தான் கற்று மர
2: அப்படின்னாங்க.
1: நானும் பாத்துறேன், இது இல்ல அவங்க சொன்ன அர்த்தம் வேற.
3: இந்த டீடைல் ஒரு இதுல கொடுத்தாங்க, ரெண்டு இதுவும் இருக்கு, இன்னொன்னு இருக்கு,
2: நிறைய இருக்கு. நம்ம
3: இந்த பாடல நான் விடுறதா இல்ல இல்லை சார்,
2: சொல்லுங்க.
3: இந்த பாட்டுல இந்த பாடல நான் விடுறதா இல்ல, அது சோசியலிசம் தான் வரும்.
2: எந்த பாட்டு?
3: உங்க வீட்டுக்கார அம்மா சே பேரை சொல்லி ஊட்டி குடின்னு சொன்னீங்கல்ல, இப்பதான் புரிஞ்சு புரியுது. ரெண்டு பேரும்
2: சோசியல் அப்படி வராது பாட்டுல.
0: என்ன பாட்டு?
2: நான் சொன்னது காரக்குடி இளவரசி
3: கண்ணதாசன் காரக்குடி
0: சொன்னாங்களே. மாமாவ போய் நீங்க இப்படி சந்தேகப்பட்டீங்க. அம்மா நீங்க நீங்க ஊத்தி குடிக்கிறத கொண்டு வந்து
1: நீங்கதான் சொன்னீங்க அந்த
3: படம்.
0: அவ்வளவு வந்து சொன்னாங்க. நான் கண்ணதாசன் தானே, அவ்வளவுதான்.
2: இது வந்து படம்
0: அடையாப்பா. கடைசியா என்ன போட்டாங்க மாமா? இனிதான் வாய் திறக்கலாம்.
3: நீங்க சொன்ன பாட்டு என்ன சார்? நீங்க சொன்ன பாட்டு என்ன?
0: காரக்குடி இளவரசி.
2: காரக்குடி இளவரசி.
1: அனந்தபுரம் இளவரசி.
0: காரக்குடி இளவரசி.
3: காரக்குடி இளவரசி.
0: பாட்டுலாம் அந்த பாட்டுல இளவரசி நல்லா அழகா இருக்கிறான்.

0: ஜின்னு வந்துட்டு அதுல மாமா
1: என்ன
0: மாமா நீங்க தப்ப முடியாமாமா இது இது அதை விட வேஸ்ட் ஆனது அது பாருங்க பொண்ணு பாத்து மண்ணு மாதிரி கண்ணு மாதிரி ஜின்னு மாதிரி மாமா மச்சான் பாருங்க இப்ப சத்தம் போடாம நினைக்கிறேன் இதுக்கு என்ன சொல்ல போற அது ஜின்னு மாதிரி
1: நன்றி
0: சொல்ல ஐயோ இந்த பாயிண்ட்ஸ் விட்டுட்டு போயிட்டாங்களே அம்மா நீங்க தப்பிட்டீங்க நீங்க என்ன தான் இந்த பாட்டை கேக்குறேன் சூப்பரா இருக்குது நல்ல பாட்டு நல்ல பாட்டு
1: இலங்கை வானொலியில அடிக்கடி வரும்
0: வரும்
1: சூப்பர்
0: சூப்பர் நல்ல பாட்டு இப்ப ஷாவல் கேட்ட பாட்டோட சின்ன பிழை இருக்கு அதுல ஷாவல் அந்த பாட்டு முதல் வரிய சொல்லுங்க
2: கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு என் காதல் வரிகளின் காதல் வரிகளின் நதிகளை கொஞ்சம் திருத்தி கொடு
0: நீங்க அந்த பாட்டு கண்ணதாசனே கண்ணதாசனே வந்துவிடு
1: நான்
0: நினைச்ச என்ன பாட்டு தெரியுமா கண்ணதாசா கண்ணதாசா அந்த பாட்டு நினைச்சிட்டேன்
2: நீங்க இப்ப எல்லாரும் கேட்க தப்பாவே நினைச்சீங்க
0: ஒவ்வொரு நாளும் மாமா இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போன அப்புறம் ஒரு கொஞ்ச நேரத்துல அப்பா இந்த பேப்பரை எடுப்பார் அந்த எடுத்த நேரம் தான் அந்த நிகழ்ச்சி தவிர்த்து முடியும் வரையும் எனக்கு பேச்சு தான் மாமா ஒரே பேச்சு மாமா இது நான் பொய் சொல்லல உண்மையா இந்த நாராயண அடி ஒரே பேச்சு அப்பவே நான் ஜோசிப்பேன் தெரியாம இந்த நிகழ்ச்சியை திருப்பி அப்பாவை தோப்பு
1: சொல்லிட்டேன்
0: கண்ணதாசன் மட்டும்தான் இதுல எழுதி இருக்கிறேன் இவருடைய பாட்டுக்கு இப்ப கண்ணதாசன் எல்லாம்
2: சந்தனராஜ் 22 கடையில அடைப்பா
1: ஆமாங்க
2: 22 மட்டும் வெளியில வந்துடாதீங்க அன்னைக்கு சாயந்தரம் வெளியில காலையில இருந்து சாயந்தரம் மட்டும் வராதிங்க அப்ப மட்டும் கொரோனா வெளியில வராது
1: ஆமா இல்ல இல்ல என்னமோ கடத்துறாங்க ஆக தெளிக்க
0: போறாங்க
1: தெளிக்கிறாங்களா இருந்து
2: மருந்தும் தெளிக்கல ஒண்ணும் தெளியல எல்லாருக்கும் கோட்டு தராங்க
0: இல்ல உண்மை அதெல்லாம் கூட்டு தானே மாமா கோட்டர் கடையெல்லாம்
2: இல்ல உங்களுக்கு இப்போ இல்ல தெரியுமா இப்போ வந்து இல்ல இப்போ என்ன இப்போ
0: ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் மாமா உங்களோட போன் உங்களோட ரேடியோ வேலை செய்யுதா அங்கால அப்ப இத என்ன இல்ல கேக்குதே மாமா திருப்பி எனக்கு இப்ப உங்க பேசுங்க மாமாவுல
1: நினைக்கிறேன் இல்ல இல்ல ஆபண்ட் தள்ளிட்டேன் வேற கோயிலுக்க.
0: அப்ப அப்ப ஸ்பீக்கர் போட்டிருக்கா நீங்க?
1: ஸ்பீக்கர் போட்டது
0: அது ஒரு ஆஃப் பண்ணி பாருங்க சத்தம் எல்லாம்
1: பாருங்க.
0: இப்ப பேசுங்க. இல்ல
2: பள்ளிவாசல்லாம் சாத்தியாச்சு. அதே மாதிரி சர்ச்சையும் கூட இங்க எல்லாம் இது அந்த போப்பு பாட்டினவர் அந்த இது அங்க எல்லாம் இது பண்ணிட்டாங்க. இப்ப திருப்பதியில கோயிலும் சாத்திட்டாங்க நினைக்கிறேன். அப்படித்தானே ஒரு அறிவிப்பு வந்துச்சு.
0: இல்ல சாத்துவாங்க
2: சாத்திருவாங்க. அப்போ அப்போ வந்து அந்த குரன் அந்த வைரஸ்க்குள்ள இத பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படின்னு
0: சொல்லிட்டு கடவுளையே சாத்த வச்சிருந்தல.
1: மனிதனுடைய அந்த உயிர் மேல உள்ள அந்த இதுதாங்க. ஏன்னா என்ன நடக்குங்கிறது தெரியல உங்களுக்கு.
2: அப்படி இல்ல இந்த இந்த இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லயும் இருக்கு குர்ஆன்லயும் இருக்கு இது வரும் அப்படின்னு
0: சொல்லிட்டு
2: இந்த கிருமி கிருமி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கு. இல்ல இல்ல இந்த பெயர்
1: ரெண்டாயிரத்தி 2020 வந்து அழிவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அழிவுலாம் நிறைய பேச்சு வந்து.
2: ஆமா இல்ல இல்ல இதெல்லாம் வந்து உலகம் அழியறதுக்கான இது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு.
0: உங்களுக்கு பரவாயில்ல நீங்க நீங்க திருமணம் முடிச்சு ரெண்டு பிள்ளைங்க இருக்குது நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க இனி வேலைக்கு போயிருக்கீங்க பாருங்க இதெல்லாம் நீங்க அனுபவிச்சு முடிஞ்சு. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏதோ ஏதோ சொல்றதுக்கு கண்ணன் வரார் அவரை இணைச்சிடலாம். அவரை ஏதோ சொல்ல
2: போறாரு
0: அவரே மறக்க இணைச்சிடலாம். நீங்க பேசுங்க நீங்க மாமாவோட பேசுங்க. நான் கண்ணன்
2: இல்ல அதுதான் அப்படிதான் இல்ல இது உலகம் அழியறதுக்கான ஸ்டார்ட் நாளைக்கு சாக போற ரொம்ப வயசானவங்க கூட கொடுத்த நாளைக்கு வாழ்ந்துட்டு போறேன்னு
0: சொல்லுவாங்க. நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அவங்களும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஆனா இப்ப எந்த கவலை எல்லாம் என்னன்னா இப்பதான் இப்ப பாருங்க இப்ப இப்ப இனிதான் வாழ்க்கைய தொடங்குற எங்களுக்கு எல்லாம் தான் கவலை கூட. உங்களுக்கு பரவாயில்ல
2: அதனால இடம் வேற வேற உலகத்துல இருக்கு அங்க போய் வாழ்ந்துக்கலாம். இதோட இங்க முடிச்சுங்க.
0: அங்கேயும் நீங்க வருவீங்களா? அங்கேயும் நீங்க வருவீங்களா? கண்ணன் அவரு எல்லாம் கைய விட்டுறலாம்.
2: நீங்க அந்த கயிறை புடிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கெல்லாம் கீழே விழுந்துருவோம்.
3: களவும் கற்று மர கிடையாது. களவும் கற்க மர
0: அப்படின்னும்
3: கூட கத்துக்க மர அப்படின்னு சொல்றாங்க.
0: மர அத கற்கிறதுக்கு மர அத செய்யாது
3: என்றதான் அப்படிங்கறத கலவும் கட்டு மர கட்டாதான்
1: கலவு வந்து அதை கட்டுக்காத கலவு
0: செய்யறது இல்ல நாங்க மாத்திட்டோம். நாங்க அதெல்லாம் நாங்க இப்ப டாஸ்மார்க் போவோம். நாங்க கலவம் வந்து மற்றவங்களுக்கு பாதகம் இல்லாம களவெடுப்போம். நாங்க தெரியாம களவெடுப்போம், டாஸ்மார்க் போவோம். இப்ப யாரு என்னோட கூட வர்றது என்னோட
3: பின்னுக்கு யாரு போய் கை வச்சுக்கோங்க. வைரஸ் தொத்து பாத்துக்கோங்க.
0: வைரஸ் மாமாவே பாருங்க, நல்ல பாட்டு இல்ல இல்ல இதுல குடி இல்லையா, அதுல அவர் ஜின் சொல்றாரு. இந்த
1: ஜின்
0: மாதிரி பாருங்க, ஜின் இல்ல அந்த பேர் எல்லாம் மாதிரி தான். அந்த ஜின்னு வார்த்தைக்கு உரிய அந்த பொருளை இவர் எப்படி என்ன கலர்னே தெரியாமா மாக்கு, அது தெரியுமா? சும்மா அவங்க சொல்றாங்க கேக்குறாரு. சரி, ஜின்
1: என்ன கடை போட்டு சொல்லிட்டுருக்காங்க. திருமணங்கள் எல்லாம் கூட ஏதாவது வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த ஞாயிற்றுக்கிழமை
3: மண்டபம் எல்லாம் இடம் இல்லைன்றாங்க நிறைய இது.
1: இல்ல இல்ல முன்னாடியே சில இதெல்லாம் அந்த அவங்க இது
3: பண்ணிருப்பாங்க.
1: அவங்க முன்னாடியே அதெல்லாம் வந்து முடிவு பண்ணி தேதி அறிவிச்சு எல்லாமே பத்திரிகை அடிச்சு எல்லாம் பண்ணிருப்பாங்க கல்யாணத்துக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சிரமம் தான்.
4: இல்ல அங்க சிரமம் அப்படின்னா இந்த இங்க நாட்டுல இது போட்டிருந்தாங்கன்னா கோயத்துல பொறுத்தல கல்யாணம் பண்ண கூடாது. இந்த இது மறு அறிவிப்பு வர வரை ஒண்ணுமே ஒரு விசேஷம் ஒண்ணு இந்த இதெல்லாம் ஒண்ணுமே இருக்க கூடாது.
0: இப்ப எனக்கு இந்த களவும் கட்டு மரன்றதுக்கு இன்னொரு இது எனக்கு பெரிய இடத்துல இருந்து வந்திருக்கு. இந்த களவையும் களவை பற்றி நீங்க கற்க, ஆனா அத மற நீ செய்யாத என்றதான அர்த்தம். களவு களவு என்ன என்ன என்றதை கற்க, கற்றுக்கொள் என்னண்டு, ஆனா அத மறந்துரு செய்யாதே என்றதான களவு கற்க மறக்க. அது மாமா நீங்க இந்த திருமணத்தை பற்றி சொன்னோன்னு எனக்கு என்ன மாமா பொண்ணு பார்த்தாச்சு, இனி அது வேற இனி ஒண்ணு செய்ய முடியாதுன்றீங்க. அவர் வேற வயிற்ற இருக்காரு, ஒண்ணுமே செய்ய முடியாம இருக்கே மாமா.
1: நீ மண்டபம் கிடைக்காது
0: அதுவும் நீங்க ஷாமலுக்கு சொன்ன முடிவா அவரை காணும். வேற யாருக்கும் சொல்லி இருந்தா அவர் இப்ப
1: வந்துருக்காரு.
0: என்னண்டு தர்றாரு மாமா? அவருக்கு தெரியும், அவர் பார்ப்பாரு அதுக்கு ஏத்த மாதிரி சொல்லிருக்க. நீங்க ஒரு பக்கத்தான அவரடி சொல்ல மாட்டேன். கண்ணன் என்ன சொன்னீங்க, ஷாவுலுக்கு என்ன எப்படி பொண்ணு பாக்கணும்?
3: அவருக்கு தகுந்த பொண்ணு தேடிட்டு இருக்காரு. அவர் இன்னும் ரெண்டு நாள் வந்துருவாரு, தேடி தேடி கண்டுபிடிச்சு வருவார்.
0: தேடி தேடி
3: பார்த்தேரதே ஜே ஜே
0: ஜே. எல்லாருக்கும் நல்லது மாமா. இந்த கொரோனா மாமா, கொரோனா வந்து இன்னும் கொழுப்பு குறையாத ஒரு ஆளுண்டா ஷாவல்
1: தான். செக் பண்ணிட்டு வந்து
0: நிச்சயம் நிச்சயம் கொழுப்பு குறையவே. கல்யாணியம்மாவும் ஓடி வார ஏதோ சொல்ல போறா. என்ன உண்மையா ஷாவலுக்கு ஏதோ ஒரு வைத்தியம் சொல்றதுக்கு என்னையும் நினைச்சுக்கோங்க நினைச்சுக்கோங்க கஷ்டப்படுறா. அதையும் கேட்டுடலாம் அவங்களுக்கு பொருங்க கல்யாணி அம்மாவ. ஏனண்டா அவங்க ஏதாவது சொல்லக்கூடும். ஆனா உண்மையிலேயே கொழுப்பு குறையாத ஒரு ஆளுண்டா அது எங்களுடைய ஷாகுல். எங்க பாக்கலாம் கல்யாணி அம்மாவை நினைச்சிடலாம். அம்மா வணக்கம். அம்மா அம்மா ரெண்டு மூணு நம்பர் வச்சிருக்கா, அது தெரியுமா? ஒரு நம்பர்ல
3: நம்பர்
0: வணக்கம் அம்மா கல்யாணி அம்மா. அம்மா அம்மா வேற ஒரு நம்பர்ல
3: வந்து அத்தன் ஆகல ஆகல.
1: இல்ல அதுவும் நல்லது வேணும். ஒரு இதுல டவர் கிடைக்கல அடுத்த நம்பர்ல வந்துடலாம்.
0: அதே மாமா ஒன்னுக்கு டவர் கிடைக்காட்டி என்னண்டு மாமா மற்றது
4: இல்ல இல்ல அது வேற
3: வேற வேற கம்பெனி
0: கம்பெனி வேற.
1: ஆமா சில சில கம்பெனிக்கு வந்து டவர் அதிகமா வச்சிருப்பாங்க, சில கம்பெனிகள் வந்து டவர் அதிகமா வச்சிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி
3: ஜியோ வந்து உங்களுக்கு நல்ல டவர் கிடைக்கும், மத்தது வந்து கொஞ்சம் கம்மியா கிடைக்கும்.
0: இல்ல அவோட அந்த புதிய இலக்கம் என்ன இல்ல நினைக்கிறதுக்கு உண்மையிலே. இன்னமொரு தகவல் வந்திருக்கிறதா மாமா, இத்தாலியில பேஷண்ட் வந்து நிறைய இப்ப இப்ப போற நியூஸ்ல நிறைய பேர் வர்றாங்க, பேஷண்ட் வர்றாங்க. ஆனா காப்பாற்றக்கூடிய பேஷண்டா இருந்தா உள்ளுக்கு எடுக்கிறாங்க, அல்லாட்டி அவங்களை எல்லாம் வழியில செய்ய முடியாண்டு விடுறாங்களா ஹாஸ்பிட்டல்ல. அவங்கள காப்பாற்ற முடியாது என்ற நிலையில டெஸ்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது அவங்கள வார்டுக்கு எடுக்கிறாங்க இல்லையா. இப்ப புதிய நியூஸ் என்ன, அவங்களுக்கு இடம்
2: இல்ல. நேத்து என்னன்னா, நேத்து இங்க நேற்று வந்து கோயத்துல வந்து இந்த கவர்மெண்ட் மத்த எல்லாரையும் பாராட்டி வந்து எல்லா பில்டிங்லயும் பால்கன் நின்னுட்டு எல்லா ஒரு குறிப்பிட்ட சமயத்துல 7:30 நினைக்கிறேன் எல்லாம் கைத்தட்டி விசில் எல்லாம் ஃபுல்லா கோயத் ஃபுல்லா அது மாதிரி நடந்தது.
0: கோயத்துல செய்தாங்களா வெளியில நீ இந்த பால்கனியில அப்படி செய்தாங்களா சொல்லுங்க.
2: இது மாதிரி நேத்து கோயத்துல செஞ்சாங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கிறதா இது பண்ணிட்டு.
0: ஆனா இது இது கொடூரம் இல்லையா மாமா, வருத்தமண்டு ஓடி வரும்போது உன்னை காப்பாற்ற முடியாது உள்ளுக்கு எடுக்க முடியாது
2: காப்பாற்ற. இது இது இல்ல, இது அந்த கவர்மெண்ட்கள் செய்த பிழையினாலதான் இவ்வளவு பெருசானது.
1: இத்தாலி
0: வந்து ஒரு உல்லாச பயணிகள் போற நாடு, அதுதான் அந்த அங்க ஃபுல்லா அதான் அந்த அழிவு கூட. என்னடா
2: இல்ல இல்ல, 23 போன மாசம் 23 ஒரு அங்கிருந்து கோயத்துக்கு வந்த பையன் தண்ணி பேசிட்டு இருந்தேன். அவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் இந்தியாவில இருந்து இந்தியாவில இது பண்ண ஒரு செக்கிங் கூட கிடையாது. அவங்க என்ன இது பண்ணா, நான் ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன், ஸ்ரீலங்காவில என்ன ஃபுல்லா 3 இடத்துல என்ன செக் பண்ணாங்க. ஆனா இந்தியாவில ஒரு செக்கிங் ஒண்ணுமே கிடையாது, என்னமோ அடிச்சு வரட்டின மாதிரி வரட்டி விட்டுட்டாங்க வந்துட்டான் முடிஞ்சு போச்சு. அதுதான் அந்த ஒரு இது கிடையாது, பாதிப்பாயிட்டு இருக்கே அது கவனம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல. வந்ததுக்கு அப்புறம் தான் எப்பவுமே இந்தியாவில வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம்.
0: இப்ப இந்தியாவிலயும் பாருங்க மாமா, இப்படி கூடுதலாக வர தொடங்குனா ஹாஸ்பிட்டல்ஸ் காணாது மாமா, அதுக்கு உபகரணங்கள்
2: இல்ல. இல்ல அப்படி இல்ல, ஹாஸ்பிட்டல் காணாதுன்னு இல்ல, வேற எந்த நாட்டில இருந்து வந்த ஒரு நோயாளி அந்த ஹாஸ்பிட்டலுடைய நிலைய வந்து தன்னுடைய ட்விட்டர்ல வந்து பகிர்ந்திருந்தாரு. இப்படி இருக்கு, இப்படி இருந்தா இங்கேயே எங்களுக்கு வந்து வேற வந்து வியாதிகள் தான் வரும் போல இருக்கு, இந்த வியாதியே போவாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு பயணி வெளிநாட்டுல இருந்து வந்த ஒரு சர்வ் பண்ணியிருந்தார் ட்விட்டர்ல வந்து பகிர்ந்திருந்தார் அந்த ஹாஸ்பிட்டல் நிலையை.
0: அதாவது கட்டணங்கள் கட்டணம், அதாவது அந்த காசு கட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் நல்லா இருக்கும், அரசாங்க ஆஸ்பத்திரிகள் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் நல்ல ஒரு தரத்துல இருக்காது. அங்க வந்து பெட்ஸ் எல்லாம் கூட இல்ல கூடுதலாக. அப்ப அங்க வந்துட்டா
2: இல்ல, நம்ம நாட்டுல வந்து எதுக்கு வந்து எதை வந்து ஃப்ரீயா என்ன தரணுமோ அதை தர மாட்டாங்க, எதை ஃப்ரீயா கொடுக்க கூடாதோ அதை தான் ஃப்ரீயா தருவாங்க
0: தருவாங்க. மற்றது நீங்க பாருங்க, இல்ல மற்றது நீங்க பாருங்க, இத திரும்பவும் அது நான் சொல்றேன், நீங்க யாரும் பேச வேணாம் நான் சொல்றேன். இந்த அவர் செய்த அந்த அதாவது ட்ரம் வாராரு அவர் செலவழிச்ச அவ்வளவுக்கும் அவ்வளவோ நல்ல தரமான ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாம் கட்டி வச்சிருக்கலாம் இருக்கலாம். இப்ப அந்த ஊரை மட்டும் ஒரு கொஞ்சம் துப்புரவாக்கி இவ்வளவு இதெல்லாம் செய்தாரே, எவ்வளவோ ஏழை மக்களுக்கு செய்யாம விட்டுட்டார். இதனால ஆனா ஒன்று இங்க இவ கடவுளை அண்டு இந்தியாவில இந்த ஒரு குறைஞ்ச இதோடயே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, மூலிகைகள் இருக்கு, நீங்க அதெல்லாம் பாவிக்கணும். அது உங்களோட சக்தி, அது அரசாங்கத்திட்ட இல்ல. ஏன்னா அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யல, உங்களோட சக்தியின் மேலமே நீங்கள் முன்ன இதை இல்லாமல் ஆக்கணும். ஆனா உங்களுக்கு யாராவது எல்லாருக்கும் வருமா இருந்தால் அதை தடுக்கக்கூடிய சக்தி அரசாங்கத்துக்கு இல்ல. கடைசி மட்டும்
2: இல்ல,
0: மற்றது அரசாங்கம் அப்படி தடுக்கிறதா இருந்தாலும் கூட பணத்துக்கு வேலை செய்யறவங்க தான் கூட இருக்கு. நீ சாக முதல் உன்னிட்ட இருக்க பணத்தை தான் நான் செய்யறேன் உடனே. நிச்சயமா அது அப்படித்தான் கேப்பாங்க. ஆனா இல்லாதவங்கள்ட்ட கேட்டா என்னமாமா செய்யறது? பெரியவங்கள்ட்ட கேட்டு பிரயோசனம் இல்லமாமா? இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பிரயோசனம் இல்ல? அவங்களுக்கு
2: இல்ல அப்படி இல்ல. ஒரு இன்னைக்கு ஒரு நாலு பேரை தூக்கல போட்டாங்க, எவ்வளவு பேரை தூக்கல போட வேண்டியவங்க எல்லாம் வெளியில இருக்காங்க.
0: இருக்காங்க நிச்சயமா
2: இருக்காங்க. இந்த நாலு பேருக்கு ஒண்ணு இல்ல, இவங்க செஞ்சது தப்பு, இவங்கள போடணும் தான். இருந்தாலும் இவங்க வந்து ஏழை, இவங்களுக்கு வந்து பின்புலம் ஒண்ணும் கிடையாது.
0: அவங்கள போய் போட்டு
2: ஒண்ணும் கிடையாது. அதனால இவங்க போட்டு இல்ல போடணும்னா இவங்கள போட்டுட்டாங்க. ஓகே, இதுக்கு வந்து பணத்தால வந்து நிறைய பேர் முடிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் போடுறதுக்கான இவங்க முயற்சி எடுக்கல. இவங்க
0: முயற்சி எடுக்கல, முயற்சி எடுக்கவும் முடியாது. அவங்க பணத்தாலே வெட்டி வீசிடுவாங்கல்ல. முதலாவது
3: கொலை பண்ணாலே தெளிவாவே கட்டம் பாருங்க. கொலை பண்ணினாலே 2 லட்சம் ரூபாய் கட்டினா விட்டுறாங்க. அப்படிங்கிற மாதிரி
0: போட்டு
3: விட்டுறாங்க.
0: நிச்சயம் நிச்சயம் உண்மை. இது எல்லாத்தையும் தாக்குறதுதான் கொரோனா வந்திருக்கு மாமா. ஆனா பாவம் ஏழை மக்களையும் தாக்க போகிறது என்றுதான் எங்களுக்கு கவலை. அதுதான் நிச்சயம் நல்லது மாமா. நாங்க பலவற்றை
3: பேசுறோம்.
0: சத்தம் போடாம இருந்தீங்களா நீங்க? கண்ணன் இப்ப எல்லாம் நிறைய பேசுறது இல்ல மாமா. ஏன்டா கொரோனா வந்துடும் எங்களோட பேசினாண்டு
3: அப்படி இல்ல மேடம். இப்ப கொரோனா வந்துருக்குது, நல்லவங்க கெட்டவங்க பணக்கார ஏழை ஆண் பெண்ணு யாருன்னு பாக்கல, எல்லாத்தையும் சாமா வந்துருக்கு பாருங்க. இதுதான் உலக இயற்கை நியதி. இதுதான்
0: நிச்சயம் உண்மையா. அதத்தான் இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருங்க சாமியார் கண்டுபிடிச்சிட்டாரு மாமா. சரிங்க, காவி உடுத்து இப்ப மாடியில இருக்கு. இப்ப அமெரிக்காலேயும் ஒரு மினிஸ்டர் ரெண்டு பேருக்கு வந்துடுச்சு அமெரிக்கால
3: நேற்று.
2: இல்ல அது நேற்று இதுல வந்து போட்டிருந்தாங்க, சைனால வந்து யாருக்கும் புதுதா யாரும் வந்து அட்மிட் ஆகல, கட்டுப்படுத்திட்டாங்க அங்க.
0: அது நீங்க இன்னொரு விஷயத்தையும் பாக்கணும். இன்னொரு விஷயத்தையும் பாக்கணும். சைனா அங்க போனவங்க வருத்தமன்ற போனவங்களே கொஞ்சம் சரியில்லைன்னு சொன்னா உயிரோட இங்கால வரையல. அந்த பயத்திலையும் காட்டாம ஒழிக்கிறவங்க உணவு பேர் இருக்கிறாங்க, தேடி கண்டுபிடிக்கிறாங்க தெரியுமா. அதனால யாருமே முதல்ல போனாங்க எல்லாரும், எனக்கு இருக்கான்னு பாருங்கன்னு போனா இருக்குன்னு அவங்க அட்மிட் பண்ணி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட். இப்ப எல்லாரும் களைச்சிட்டாங்க, இனி இவங்க சரியா பாக்க மாட்டாங்க, எங்களை கொன்றுவாங்கன்ற ஒரு சில பேருக்கு ஒரு பயம் இருக்கு. சரியா, என்ன சனத்தோ குறையட்டும் அந்த பயத்திலே உள்ளுக்கே இருப்பாங்க. இப்ப என்ன மாதிரி காட்டாம சரியா
2: விழுந்து
0: இடுப்பு நோய் இருக்குது. நான் அப்பா சொன்ன இடுப்பு நோய் அப்ப சொன்னேன், அது விழுந்தனும், உண்மையிலே அது விழுந்தனும். இருந்தாலும் அவங்க சொல்றாங்க இல்ல இடுப்பு நோய், அதனால பாருங்க நானே ஒழிச்சுதான் இருக்கிறேன். அத மாதிரி தாங்க இப்ப எல்லாரும் வருத்தம் இருக்கிறவங்களும் இப்படி இருந்து செத்துடலாம், அங்க போய் சாக வேணாண்டு குடும்பத்தோட இருக்கிறாங்க. அவங்க இருந்துடலாம் சில பேர் அப்படி
2: இருப்பாங்க.
0: அங்க கொடூரமா கொண்டு இருக்கிறாங்க, இல்லாம இல்ல இல்லையு சொல்ல முடியாது. சில பேர் சுட்டு கொண்டிருக்காங்க. காவி விடுங்க, சுத்தமா இருக்கலாம், கிட்ட இருக்கலாம்.
3: சைனால இருந்த கொரோனா பூரா வேற நாட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அதனால அங்க குறைஞ்சதா இருக்கும். அதிகமா மத்த நாட்டுக்குல வந்துருச்சு.
0: இட்டாலி ரொம்ப இது, மற்றது ஈராக், உண்மையா இந்த ஃபுல்லா காட்டுறது இட்டாலி தான். பொடி எல்லாம் கொண்டு போறது, இத்தனை பேர் டொடி பொடி போகுது, இத்தனை பேர் குப்பரை போட்டு, எத்தனை பேருக்கு அது ட்ரீட்மெண்ட் எப்படி குடுக்கறாங்க என்றதெல்லாம் காட்டுது. மற்றதெல்லாம் மற்றவங்க எல்லாம் ஒழிச்சிட்டாங்க, இவங்க எல்லாம்
1: நன்றி.
0: அன்பு உறவுகள் எல்லாரும் இணைஞ்சு பேசி இருந்தீங்க. உண்மையா இந்த கொரோனா பற்றி பேசினா நாங்க முடியாமலே பேசிக்கொண்டிருக்கலாம், ஒரு முடிவின்றி. ஏனென்றால் அதனுடைய தாக்கம் எல்லாருக்கும் இருக்கிறது. நாங்க எவ்வளவுதான் சிரிச்சு பேசினாலும் அதனுடைய தாக்கம் எங்களுக்கு ரொம்ப நிறைய இருக்கிறது. கல்யாணி அம்மா, புது இதுல நீங்க வந்திருக்கிறீங்க, சரி, உங்களை அதுல கண்டுபிடிக்க முடியாதல்ல, நான் இருக்கல. மாமாட இந்த பாட்டை கேட்கலாம், இது நல்லா இருக்குது, இதற்கு கேட்கலாம்.

இந்த பாடலை கேட்டவர் எங்களுடைய சந்திரராஜ் மாமா. அடுத்த பாடல் நினைக்கிறேன் செல்வகுமார், நீங்க தூங்கி இருப்பீங்க என்றால் அந்த பாடலை கேட்கலாம்.

நேரம் சரியாக இப்பொழுது 1:24. யார் யாருக்கு பாடல் வேணுமென்றா நீங்க உயர்த்தன. அடுத்தது எங்களுடைய கல்யாணி அம்மா, உங்களுடைய பாடல் நீங்க விழிச்சிருக்கீங்க. உங்களுடைய பாடல், இந்த பாடலை கேட்டுக்கொண்டு நீங்க கைகளை உயர்த்துங்க. யாருடைய பாடல் எடுத்து வர்றேன்? ராணியம்மா விழிச்சிருக்கிறீங்களா? ஒரு பாக்கலாம், நீங்க விழிச்சிருந்தா பாடலை எடுத்து வரலாம் என்று இருக்கிறோம். காட்டிலைக்கு நீங்கள் வரவேணும் என்றல்ல, நீங்க கையை உயர்த்துங்க. மாமாட்ட சொல்லுங்க, ஒரு கை வந்து ஒன்று போட சொல்லி, அப்ப உங்களுடைய பாடல் வரும். கண்ணன் நீங்க விழிச்சிருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கண்ணனுடைய பாடல் என்னன்னு அடுத்தது எடுத்து வரலாம். இந்த பாடலுக்கு பின்பாக

அம்மாட பாட்டு சூப்பர் பாட்டு கல்யாணி அம்மாட. அடுத்த பாட்டு எங்களுடைய ஷாகுல் ஹமீத் பாவம். அவர் என்னதான் சிரிச்சு பேசினாலும் சோகத்தோட இருக்கலாம். அவருடைய கண்ணதாசனை கூப்பிடலாம், பாட்டு கேட்போம். மறிக்கொழுந்துல பாருங்க, மறிக்கொழும்பு மறிக்கொழுந்து படத்துல கண்ணதாசன் நீ கண்ணதாசனே கூப்பிடுற எங்க, அவருடைய பாட்டு கேட்கலாம். என்ன சட்டு தாமதிக்குது வர்றதுக்கு?

கொரோனா பயம் இல்லாம பாருங்க காதல் கடிதம் எழுதுற. நாங்க எல்லாம் எவ்வளவு பயந்து இருக்கிறோம், அவருக்கு கண்ணதாசனை கொஞ்சம் காதல் கடிதம் எழுதுறாரு பாருங்க. இப்படியும் இருக்கிறாங்க பாருங்க.

ராகுல்காமி உங்களோட கவிதையை அனுப்புங்க, நாங்களே திருத்தி கொடுக்கறோம். எதுக்கு கண்ணதாசன் பாவம், அவர் அமைதியா அங்கே இருக்கிறாரு. அவர் இருக்கிற இடத்துல கூட இருக்க விடாம கூப்பிடுறீங்க. அந்த கவிதையை அனுப்புங்க. இங்க திருத்துறதுக்கு எத்தனை பேர் இருக்கிறோம்? உங்களோட காதல் கவிதைய சரியா பிள்ளையான்னு பார்த்தா நாங்க அனுப்புறோம். அடுத்தது எங்களுடைய சந்திரராஜ் மாமா தூக்கத்துக்கு போகணும் கண்ணன், அவருடைய பாடலை எடுத்து வந்து அடுத்து உங்களுடைய பாட மாமாவுடைய பாட. அள்ளித்தந்த பூமி மாமா உங்களுடைய பாடல் வருகிறது.

நேரம் சரியாக 1:44. அடுத்த பாடல் ராஜவேல், உங்களுக்காக இந்த பாடல் நான் தெரிவு செய்திருக்கிறேன். இந்த பாடலை கேட்கலாம், இந்த பாடலோடு உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கு தான் கண்ணதாசன் வந்துதான்.

அல்லது என் அன்பு உறவுகளை இவ்வளவு நேரமும் எல்லாரும் இணைந்திருந்தீர்கள். உங்களுடைய மற்ற உறவுகளின் பாடல்கள் எல்லாம் அடுத்து நாளை வரும் என்று சொல்லிக்கொண்டு இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் லட்சுமி அம்மா, ரேவதி அம்மா, இளவரசு முத்துவேல், மல்லியம் ரவி, செல்வகுமார், கல்யாணி அம்மா, ராஜ்குமார், மெர்சிராணி, கண்ணன், கலைவாணன், நயனா முகமது, குமாரசாமி, கணபதி அண்ணா, ஆனந்த லட்சுமி அம்மா, அது இணைந்து எடுக்க முடியாமல் போனது, சந்தன்ராஜ் மாமா, ராணி அம்மா, ஷாவுல் ஹமீத், இவர்களோடு எல்லோரும் இணைந்து சிறப்பித்த என் நண்பர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு பிடித்தமான இது கண்ணதாசன் இல்ல கண்ணராசா கண்ணுராசா என்ற பாட்டு காட்டிலைக்கு எடுத்து வந்து இந்த பாடலோடு முடிவுக்கு வருகிறது. அங்கிருக்கும் பொழுதும் இங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக மலர என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உலகில் இருக்கும் அத்தனை உயிரினங்களும், அதாவது மனித உயிர்கள் தான் இப்பொழுது அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு நல்ல காலம் பிறக்கட்டும் என்று என் கண்ணனை வேண்டிக் கொண்டு, யாருக்கும் நோயற்ற வாழ்வே இருக்க வேண்டும் என்று சொல்லி என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இனி ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு மீரா. இந்த பாடலோடு மற்ற நிகழ்ச்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்கலாம். எனக்கு மிகவும் பிடித்த பாடல் இது.

அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குடும்பம் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி என் தாய் தமிழே உன்னை வணங்கிய அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலையில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு காற்றலையில் கலந்து வந்த நான் கனடாவின் ஒலிபரப்பு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 12:21 நண்பகல். உங்களுக்கு நேரம் 9:50 இரவு நேரம். 2021 6/25 வெள்ளிக்கிழமை காற்றலையில் கலந்து கதம்பத்திலே இணைந்து நாங்கள் பல் சுவை நிகழ்வுகளை கலந்து பரிமாற இருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நாங்கள் இப்பொழுது அன்பு பேச்சாளர், சொற்பொழிவாளர், பிரமுகர் மதிப்புக்குரிய சுகி சிவம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவை கேட்டு அவருடைய நிகழ்வை பாதியிலே நிறுத்தி உங்களுக்காக கதம்பத்துக்கு ஓடி வந்திருக்கின்றேன். அன்பு உறவுகள், கதம்பத்தில் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம். கலந்து உங்களுக்கு விருப்பமானவற்றை, அதாவது வந்து கவிதைகள், கட்டுரைகள், உங்களுக்கு விருப்பமான வாழ்க்கையின் அனுபவ தத்துவங்கள், இப்படி பல இருக்கின்றது. அதிலே எது உங்களுக்கு விருப்பமாக இருக்கின்றதோ அதை வந்து எங்களோடு கலந்து பரிமாறிக்கொள்ளலாம். முதலில் ஒரு பாடலை கேட்கின்றோம். அந்த பாடலை கேட்டுக்கொண்டு மீண்டும் காற்றலைக்கு வாருங்கள், வந்து சிறப்பித்துக் கொள்ளுங்கள். அதிகாலை இன்று மாலை நேரத்திலே நேரத்துக்கு பலர் வந்து உங்களுக்கு இணைப்பு கிடைக்கவில்லை. நான் இணைக்கவில்லை, காரணம் குறுகிய நேர நிகழ்வு. சிறுவர் பூங்கா விரைவில் ஆரம்பிக்க வேண்டும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு மணித்தியாலும் அவர்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு தடவை தான் அவர்களுக்கு நேரம் கிடைக்கின்றது. அதற்காக அவர்கள் ஆயத்தமாகி வந்து தரமான நிகழ்வுகளை தந்து சென்றார்கள். நீங்கள் வாழ்த்தி சென்றீர்கள். அந்த நிகழ்வுக்கு இந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு முன்மாதிரியாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக சரியான நேரத்துக்கு ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் ஓடி வருவது வழக்கம். அந்த வகையிலே 9 அப்படி நபர்களைத்தான் எனக்கு எடுக்க முடியும். விரைவில் வந்து இணைந்தார்கள். அவர்களை வரிசையாக எடுத்து அவர்கள் பாடலை கொடுத்துவிட்டு ஓடினேன். அதன் பின்பு நான்கு ஐந்து உறவுகள் திருப்பி திருப்பி நான் சொன்னதும் பின்பும் அடித்துக் கொண்டிருந்தார்கள். இறுதியாக நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டதென்ற அந்த பாடல் ஒளியும் செல்கின்றது. அதையும் கேட்டுக்கொண்டு அழைக்கின்றார். அவர் அண்மையில் வந்தவராக இருந்தாலும் அவருக்கு தெரியும். 2-3 வாரங்களுக்கு மேல் ஆகிவிட்டது, அவருக்கு நிகழ்ச்சிகள் புரியும். நான் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சியை புரியாமல் தான் வந்திருக்கின்றார். நேர் நேரம் தானே, காலையிலே 8 மணி வரைக்கும் 8-10 வரைக்கும் போய்கொண்டிருக்கிறது தானே என்று அழைத்திருக்கின்றீர்கள். ஆனால் அது அல்ல காரணம். நன்றாக தெரிந்தவர்கள், உங்களுக்கு நன்றாக தெரியும், தெரிந்து கொண்டு நிகழ்ச்சி என்னவென்று தெரியாமல் அடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அழைத்துக் கொண்டிருக்கிறதாவது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமே. நண்பன் நெஞ்சங்களே, நீங்கள் அழைக்கும் பொழுது உங்களை இணைக்க முடியவில்லைன்னு நான் வருத்தப்படுவது உண்டு. ஐயோ, ஓடி வருகின்றாரே, பாடலை கேட்கின்றது அன்பு நேயர், அவரை இணைக்க வேண்டும். ஆனால் என்னுடைய நிலை அதில் இணைக்க முடியாது. உங்களை குறிப்பிட்ட நபர்களை இணைத்து அவர்களுடைய பாடலை கொடுத்து நேரத்தை நிகழ்த்திவிட்டு ஓடி சென்று அடுத்த கணனி மாற்றங்கள், நிகழ்ச்சி மாற்றங்கள் இருக்கு, மாறி அடுத்த நிகழ்வுக்கு நான் தயாராகி குழந்தைகளை எடுக்க வேண்டும் சரியான நேரத்துக்கு. ஆதலால் தயவு செய்து நீங்கள் அதில் வருத்தப்படக்கூடாது. நானும் வருத்தப்படவில்லை. வாருங்கள், இப்பொழுது வரலாம். அந்த நேரம் அழைத்துக் கொண்டே இருந்த நீங்கள் இப்பொழுது காற்றலைக்கு வரலாம், வந்து பேசிக் கொள்ளலாம், கலந்து ஆடிக்கொள்ளலாம். ஏதாவது நிகழ்ச்சிகளை பற்றிய கூட புரியாத நீங்கள் பிரிந்து கொள்வதற்கு கேள்விகளை கேட்கலாம். அதுக்கெல்லாம் சுதந்திரம் வழங்கப்படுகின்றது. இந்த கதம்பத்திலே கவிதைகளை கொண்டு வந்து தாருங்கள், நீங்கள் கண்ட அனுபவங்களை கொண்டு வந்தார், வாழ்வியல் தத்துவங்களை எங்களோடு கேட்டு, உங்களுக்கு ஏதாவது வினாக்கள் இருந்தால் கேட்டுக் கொள்ளலாம். நாங்கள் அதுக்கேற்ற கருத்துக்களை எல்லோருமாக பகிர்ந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளே, பிறகு பாடலை தருகின்ற ஒரு பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள். காற்றலைக்கு 6-4-7-8-7-4-6-4-1-5 என்ற வளமையான தொலைபேசி இலக்கத்துக்கு அழைத்து என்னோடு உரையாற வாருங்கள். வந்து உங்களுக்குள்ள சந்தேகங்களை தீர்த்துக் கொள்ளுங்கள். மனதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால், குடும்பத்திலே சிக்கல் இருந்தால், நண்பர்களுக்கு உறவுகளுக்கு முறிவுகள் ஏற்பட்டால், அது நோய்களை பற்றியது, எது வந்தாலும் வந்து கருத்துரையாடலாம் இந்த நேரத்திலே. அத்தோடு நாங்கள் கண்டுபிடி மற்றது பழைய பாடல்கள், புதிய பாடல்கள் என்றெல்லாம் பாடல் வரிகள் என்று பல பல்சுவை நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமை செல்ல இருக்கும் வேளையிலே ஓடி வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த பாடலை தருகின்றேன். கேளுங்கள்.

ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜா என்று அனுப்பி வைத்தான். நல்ல வகையிலே அனுபவித்துக் கொண்டு செல்ல வேண்டும். அந்தந்த வயதிலே செய்ய வேண்டியதை செய்து அனுபவிக்க வேண்டிய நல்ல வழியிலே செய்ய வேண்டும் என்பதை குறுமொர் பாடலையும் முதல் தமிழ் வானொலியில் முதல் பாடலாக கேட்டோம். இந்த கதம்ப நிகழ்வை வரவேற்று வணக்கம் கூறி என்னையும் நிகழ்ச்சியும் வரவேற்றிருக்கின்றார் அன்பு மகன் செல்வகுமார் எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து. அத்தோடு எங்கள் நாச்சியார் கோவிலடி ஞானசேகரனும் வணக்கம் அப்பா வருக வருக என்று அழைச்சிருக்கும் வேளையிலே உங்களுக்கும் நான் வணக்கம் வந்துவிட்டேன், வணக்கம் வணக்கம் என்று கூறிக் கொள்கின்றேன். இந்த பாடலில் நாங்கள் தெரியக்கூடியது அனுபவி ராஜா. அனுபவிக்கத்தானே ஆண்டவன் எங்களை இந்த உலகில் படைத்து அனுப்பிவிட்டார். நாங்கள் எப்படி அனுபவிக்கின்றோம் என்பதை எங்களுக்கு தான் தெரியும். நான் அனுபவிப்பதை உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அனுபவிப்பதை எனக்கு தெரியாது. இது ஒரு ரகசியமாக இந்த வாழ்க்கை முறையை அமைத்த இறைவன் அந்த அமைப்பிலே நாங்கள் நகர்ந்து கொண்டு செல்லும் பொழுது இந்த நகர்வுகளிலே மற்றவருக்கு தெரியாத வகையில் நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில். கட்டிய கணவனுக்கு தெரியாத மனைவி எந்த வகையில் நடந்து கொள்கிறாள், மனைவிக்கு தெரியாது கணவன் எப்படி என்று, அம்மாவுக்கு தெரியாத மகன் என்ன செய்கின்றான் என்று, மகனுக்கு தெரியாத அம்மா என்ன செய்கின்றார் என்று, இது இப்படி ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடயத்தை அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்றார். அது துன்பமாக இருக்கும், இன்பமாக இருக்கலாம், கெட்ட வழியா இருக்க, நல்ல வழியா இருக்கலாம், அறவழியா இருக்கலாம், மறவழியாக இருக்கலாம், தர்மத்தின் வழியாக இருக்கலாம், அதர்மத்தின் வழியாகவும் இருக்கலாம். அவரவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் எப்படி கூறுவோம், இதை நாங்கள் எப்படி கூறுவது, இதற்கு என்ன பதில் எங்களிடம் இருக்கின்றது கேட்டால் எப்படி கூறலாம் என்பதை இன்று கலந்துரையாடல் எடுத்துக் கொள்வோம் என்று எண்ணுகின்றேன். வாருங்கள், வந்து கலந்துரையாடுங்கள். உங்கள் பாடல்கள், உங்கள் சந்தேகங்கள், கேள்விகளை தொடுப்பதனால், அதற்கு பதில்களை நாங்கள் பகிர்ந்து கண்டுபிடிப்பதனால் வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் உறவுகள் அத்தனை பேருக்கும் பயன்படும் என்பது என்னுடைய எண்ணிக்கை எண்ணம். கிடைத்த நேரத்தை நான் உங்களோடு செலவிடும் பொழுது, கிடைத்த நேரத்தை நீங்கள் என்னோடு அளவலாகும் பொழுது, அது நல்ல நேரமாக ஆரோக்கியமான விடயமாக இருந்தால் உலகம் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் அது பயன்படும் என்பது என்னுடைய தாழாத நம்பிக்கை. எங்கள் வானொலியை நாங்கள் இந்த புலனத்தில் எழுதிக் கொண்டு வளமையா வந்து நேர் நேரத்தில் கதம்பத்தில் சந்திக்கும் உறவுகள் மட்டுமல்ல கேட்பது, ஐந்து கண்டத்திலும் இருக்கின்றார்கள். எங்களை தொடர்ந்து எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த 24 வருடங்களாக. இந்த இடத்துல மகிழ்வான செய்தியும் என்ற கூறத்தானே வேண்டும். எங்கள் 25வது ஆண்டு வர இருக்கின்றது இந்த டிசம்பர் மாதத்தில். இப்போ 6வது மாதம் இறுதி நேரத்தில் இருக்கணும், இந்த 5 மாதம், அதிலேயும் 4 மாத கால அளவு தான் எங்களுக்கு தயாரிப்புகளுக்கு கிடைக்கும். என்னுடைய திட்டங்கள் எண்ணங்கள் எல்லாம் எப்படியோ எல்லாம் இருந்தது, நான் நினைக்கவில்லை இந்த வருடம் 25வது ஆண்டு விழாவை இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டிலே நான் செய்யலாம் என்று எண்ணி இருந்தேன், திட்டங்கள் பல போட்டிருந்தேன். நான் அத்தனையும் இந்த சின்னஞ்சிறிய கண்ணுக்கு தெரியாத கிருமியின் தாக்கத்தினால் அது நிறைவேறாது என்பது இப்பொழுது எங்களுக்கு தெரிகின்றது. அடுத்த மாதம், அதுக்கு அடுத்த மாதம், இன்னும் 4 மாதங்களில் இந்த கொரோனாவின் நிலை நிற்குமோ என்பதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத வகையால் நாங்கள் உயிரை பயணம் பணையம் வைத்து பயணங்களை செய்து இதில் நாங்கள் பயணிக்க தேவையில்லை. இப்பொழுதுதானே நவீன வசதிகள் எல்லாம் அமைக்கப்பட்டபடியால் நாங்கள் தொலைபேசி மூலம் இணையதளம் மூலமே நாங்கள் இதை செய்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றேன். அது ஒரு புறம் இருக்க, இந்த அனுபவி ராஜா அனுபவி ஒவ்வொருத்தரும் அனுபவித்துக் கொண்டுதான் இருக்கின்ற தெருவிலே இருந்து கையை நீட்டி யாசகம் செய்யும் அந்த உறவு கூட ஒரு அனுபவத்தை தான் அது கண்டுகொண்டிருக்கின்றது. அதே நேரம் அது கையை நீட்டி அதனுடைய உள்ளங்கை வானத்தை பார்க்கும் வகையிலே வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த வானத்துக்கு தெரியாத கையை மூடிக்கொண்டு நாங்கள் அப்படியே கொடுக்கின்றோம் சில விடயங்களை, தர்மங்களை. அதில் கூட அனுபவம் பல இருக்கின்றது. அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த அனுபவங்கள், மற்றவர்களோடு பகிரக்கூடிய அனுபவங்கள், பகிர முடியாத அனுபவங்கள் என்று இருக்கின்றது. அதையெல்லாம் வந்து எங்களோட கலந்து கொள்ளலாம். அதை நீங்கள் என்னவென்று சொல்லாது விட்டாலும் மறைமுகமாக கூட அதை தெரிவிக்கலாம். அன்பு உறவுகளே, ஒவ்வொரு நெஞ்சத்திலும் ஒவ்வொரு அனுபவம் உண்டு, இல்லாமல் இல்லை. உயிரினங்கள் அத்தனையிலும் அனுபவங்கள் உண்டு. ஊர்ந்து செல்லும் அந்த புழு மண் புழுவுக்கு கூட அனுபவம் இருக்கின்றது. என்னுடைய கருத்தின்படி நான் பார்க்க போனால், என்னுடைய சிற்றறிவு கட்டியபடி வேட்டை ஆலோசித்து பார்க்கும் வகையில் இருக்கின்றது. அடிக்கும் காற்றுக்கு அனுபவம் இருக்கின்றது, வரைக்கும் வெயிலுக்கு அனுபவம் இருக்கின்றது, கொட்டும் பனிக்கு அனுபவம் இருக்கின்றது, குளிர் தரும் நிலவுக்கு அனுபவம் இருக்கின்றது என்பது என்னுடைய எண்ண கருத்து. இதிலே உங்களுக்கு எப்படி படுகின்றது என்பதை வந்து கலந்து உறவாடி கருத்து மாற்றம் செய்து கொண்டு செல்லுங்கள். சரி, இப்பொழுது நான் ஒரு பதம் தர இருக்கின்றேன். அந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு வந்து ஆரம்பிப்போம் நாங்கள் காற்றலையை. இதையும் இடையிடையே பேசிக் கொள்வோம். என்னிடம் ஒரு பதம் இருக்கின்றது. 4 எழுத்துக்களை கொண்ட ஒரு பதத்தை கொண்டு வந்திருக்கின்றேன்.
அந்த பதம் வந்து இல்லாத வாழ்க்கையில் நாங்கள் எதையும் செய்ய முடியாது. அது ஒரு குணம், அது ஒரு உணர்வு பெண்கள் மனத்தில். அது ஆறறிவு படைத்தவருக்கு அநேகமாக இருக்கின்றது. அது இல்லாமல் செயலாற்ற முடியாது. அது எதுவாக இருக்கும்? நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் தரவுகளையும் தந்திருக்கேன். கண்டுபிடித்து கொண்டு வரும் வேளையிலே வாணி ஜெயராம் அம்மா அவர்களுடைய குரலில் ஒரு பாடல் என் கரத்திற்கு எட்டி இருக்கிறது. அதை கேட்போமா?

அன்பு மகள் சியாமலா அவர்களும் வணக்கம் கூறி வரவேற்றிருக்கின்றார். வணக்கம் மகளே. வணக்கம் வணக்கம். வரவேற்றமைக்கு நன்றி. பாடலை கேட்போம். உங்களுக்கு விருப்பமான பாடகி வாணி ஜெயராமின் பாடல் தான் என் கரத்துக்கு எட்டியது. அந்த வகையில் உங்களுக்கு அதே பாடலே காற்றலையில் தருகின்றேன்.

அதை மட்டும் அல்லாமல் அந்த நான்கு எழுத்து பதத்தை கொண்டு வரலாம், அந்த எங்களுடைய அனுபவம் பற்றி பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையிலே முதலாவதாக வரும் இணையும் உறவுக்கு ஒரு பாடலும் கிடைக்கும். கனியும் பாடி மஞ்சுளா அன்பு மகளும் வரவேற்று வணக்கம் கூறிய அப்பாவுக்கு கூறிய வேளையிலே அடுத்த ஒரு அன்பு உறவு பதிந்து விட்டு அழைத்து விட்டார். என்ன பதிய வந்தார், என்ன பதிவாக இருக்கும் என்று நாங்கள் பார்க்க முந்தியே அவர்கள் ஒரு பதிவை போட்டு அழைத்திருக்கிறார். பாடல் தொடர்கின்றது வாணி ஜெயராமின் பாடல்.

0: இனிமையான அந்த பாடல் நெஞ்சமெல்லாம் நீ என்ற திரைப்படத்து பாடல், வாணி ஜெயராம் அம்மா பாடிய பாடல். அந்த பாடலை இந்த வலைத்தளத்திலே யூ வலைத்தளத்திலே விநியோகம் செய்யும் இந்த விநியோகஸ்தர் 94K வியூவர்ஸை அதாவது பார்வையாளரை கண்டிருக்கின்றார். ஆனால் அந்த பாடல் வரியை எப்படி எழுதியிருக்கின்றார், யார சொட்டாமல் என்றுதான் எழுதியிருக்கின்றார். அந்த தூரம் அவருடைய பாடல் வரியின் அறிவு இருக்கின்றது. அவருடைய நோக்கம் இப்படி போட்டால் பாட்டை விளங்காமல் கேட்பார்கள் என்று. உண்மையிலே நானும் இது என்ன பாடல் எண்ணித்தான் நான் வாணிஜியராமல் யார சொட்டாமல் என்று ஒரு பாடல் இருக்கின்றதா என்று கேட்க போன இடத்தில்தான் யார் அது சொல்லாமல் என்று பாடலே கேட்கின்றோம். இந்த வலைதளத்திலே பாடலை தருவது அவருக்கு தெரியாமல் இல்லை, வேண்டும் என்று இப்படி போடுவார்கள். ஏனென்றால் தன்னுடைய பாடலை திறந்து பார்ப்பார்கள். ஒரு தடவை இந்த பாடலை திறந்து நான் பாடலை ஒளிபரப்பிய வேளையிலே ஒரு பாடலை திறந்து விட்டால் அது அவருக்கு ஒரு எண்ணிக்கை கூடுகின்றது. இப்படியாக எண்ணிக்கைகளை கூட்டிக் கொண்டு சென்றால் அவர்களுக்கு எவ்வளவு எண்ணிக்கை வருகின்றதோ, எவ்வளவு பார்வையாளர் வருகின்றதோ அதை பார்த்துவிட்டு யூ வலைத்தளத்த நிறுவனம் இங்கே விளம்பரத்தை சேர்த்துவிட்டு அந்த விளம்பரத்தில் வரும் படங்களிலே அவருக்கு ஒரு தொகையை கொடுக்கின்றது. அப்ப அந்த பணத்தை நோக்கித்தான் இவர்கள் விநியோகம் செய்கின்றார்களே தவிர இந்த பாடலுடைய தரத்தையோ அல்லது திரைப்படத்தையோ அல்லது பாடகரை மேம்படுத்தியோ அந்த வகையிலே அவர்கள் செய்யவே இல்லை என்பது உங்களுக்கு புரிகிறது. அந்த உறவுகளே, அன்பு மகள் சியாமலா முதலில் வருகின்றார். வணக்கம் சியாமலா. வணக்கம்.
1: வணக்கம்ப்பா.
0: வணக்கம் மகளே. வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களாமா?
1: நலமா இருக்கேப்பா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்போது நீங்கள் கொண்டு வந்தீர்களா, பதத்தை கொண்டு வந்தீர்களா, இல்ல அனுபவத்தை பற்றி பேச வந்தீர்களா, எதை கொண்டு வந்தீர்கள்? ஆரம்பத்திலே அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும். உயிரினங்கள் அத்தனை மண்புழு கூட அனுபவிக்கின்றது. அந்த அனுபவம் எப்படி ஆனது என்பதை உங்களால் முடிந்தவரை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், அல்லது உங்களுக்கு அதில் வரவேற்பு கிடைக்கும், அல்லது அது சரியே இப்படியோ ஒன்று நாங்கள் ஏற்றுக்கொள்வதோ எங்கட மனதை பொறுத்தது. நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் மகளே, கொண்டு வாருங்கள்.
1: சொல்றது சரியாத பண்ணு தெரியல, ஆனால் சொல்றது கொஞ்சம் சந்தோஷமான விஷயமா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அங்க சொல்லுங்களம்மா, கூறுங்கள். அதுதானே இது தளம், கொண்டு வாருங்கள்.
1: எனக்கு அனுபவம், அந்த அனுபவம் கசப்பானது, ஆனா அதை பத்தின நினைவுகள் ரொம்ப இனிமையானதுப்பா.
0: கொண்டு வாருங்கள். எப்படிப்பட்ட அனுபவம்?
1: நான் பிறந்தது பெரிய குடும்பம், ஆனா பசங்க வந்து முதல்ல, அதாவது முதல் முதல்ல நான் எனக்குன்னு ஒரு குழந்தை அப்படின்னு வளர்க்கும் போது இப்ப ரேடியோல பாட்டு பாடுவான் ஜெயவீர பாண்டியன், அவன் தான் என்ன முதல்ல அம்மான்னு அழைச்ச ஒரு முதல் குழந்தை.
0: அவர் வந்து உங்களுடைய அக்கா அவனுடைய மகனா, அண்ணாவனுடைய
1: அக்கா மகன்.
0: அப்ப நீங்க சிறியதா? ஆனால் அவர்
1: ஒரு மாதம் குழந்தை எடுத்து வளர்த்தப்பா
0: அவனை. எத்தனை பேர்ல இருந்து?
1: ஒரு மாதம் குழந்தையிலிருந்து, 34 குழந்தையிலிருந்து அவன் என்கிட்ட வந்தான்.
0: சிறப்பு. அவர் அம்மா உங்களை அழைத்துக் கொள்வார், என்றும் அம்மா என்றுதானே இவர் அழைக்கின்றார். கூறுங்க.
1: ஆமாப்பா. இன்ன வரைக்கும் அவளை கூப்பிடுறான். ஆனா 8 வயசு ஆகும்போது அவங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேயும் அவனால இருக்க முடியல, அதாவது அவங்க அப்பா அம்மா கூடயும் அவனால அந்த ஈடுபாடோட இருக்க முடியல, என்னையுமே அவனால விட்டுட்டு இருக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் அதிகபட்சம் அண்ணன் பசங்க, எல்லாரும் பசங்க, எல்லா குழந்தைகளுமே நான் தான் வளர்த்தேன். பசங்க கூட அப்படித்தான், சரி தடுமாறி கீழே இருந்தா கூட அம்மா அப்பான்னு அழாதுங்க, அப்படியான
0: ஒரு பிணைப்பு உங்களுக்கு, பாச பிணைப்பு. கூறுங்க.
1: இப்ப வரைக்கும் அப்படிதான் இருப்பாங்க பசங்க. அதுக்கு அடுத்து என்னோட தங்கை மகள் மதுஸ்ரீ.
0: மதுஸ்ரீ, மதுஸ்ரீ.
1: ஆமா, அவள் அப்படிதான் ஒரு 2 வயசுல, 1.25 2 வயசுல என்கிட்ட வந்து கொடுத்தா அவங்க அம்மா தங்கச்சி. அவளும் வளர்த்தா இப்ப கரெக்டா, அவளும் ஒரு 8 வயசுல அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டு போயிட்டாங்க.
0: பாசம்
1: நிலை பாசம் இருக்குப்பா, இன்னும் அந்த பாசம் அவங்க கிட்டே பசங்க கிட்டே மாறல, என்னாலயும் என்ன மாத்திக்க முடியல. அதாவது அவங்க எப்படி என்ன எந்திரத்தனமா நினைச்சாங்களா என்னன்னு அதெல்லாம் தெரியல. ஆனா பிள்ளைகளை பொறுத்த அளவுக்கு என்ன இப்ப வரைக்கும் அப்படியே தான் நினைக்கிறாங்க. அப்ப அந்த குழந்தைகள் என்ன என்ன நினைச்சாங்களோ இப்ப வரைக்கும் அப்படியே தான் நினைக்கிறாங்க. ஆனா எனக்கு அவங்க எல்லாம் விட்டுட்டு போனது மனசு கஷ்டமா இருக்கு.
0: ஓ, ஆனா பிறகார்கள் தானே மகளே, உங்களோட பேசுகிறார்கள் தானே,
1: அதான் கஷ்டமா இருக்கு. அதே சமயத்துல அவங்க வளர்த்த நினைவுகள் வந்து என்னை விட்டு எப்பவும் போவாது. அவங்க நினைச்சு நினைச்சு எப்பவுமே
0: சந்தோஷப்படுவேன்.
1: அவங்க சின்ன குழந்தைகள் அவங்க அப்பா அம்மா எல்லாம் அனுபவிக்காத ஒரு விஷயத்த நான் அனுபவிச்சேன். ஏன்னா அவங்க குட்டி குட்டி குழந்தையா இருக்கும்போது என்னென்ன குறும்புத்தனம் பண்ணுவாங்க, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கும், அதெல்லாம் பிடிக்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பெத்த அவங்களுக்கு தெரியாது யாருக்குமே.
0: பாக்கியசாலி நீங்கள், குழந்தைகளுடைய மலரையை சிறு வயதிலிருந்து அனுபவிக்கிற எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களும் இதுதான் சந்தர்ப்பம். குறுங்கள் அனுபவம் அனுபவித்திருக்கின்றன.
1: அதாவது அந்த அனுபவம் வந்து இப்ப அழைச்சிட்டு போயிட்டது மனசு கொஞ்சம் ஒரு வருத்தமான விஷயம். ஏன்னா அவங்களோட குழந்தைங்க அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னாலும் அந்த நினைவுகள் வந்து இப்போ ஒரு சில நேரங்கள் வந்து கஷ்டமா இருக்கும். இல்லையே பசங்க இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கூடவே இருந்துச்சு, அதனால ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அவங்க பத்தி நினைவுகள் பத்தி இப்ப வரைக்கும் எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இப்ப கூட அவங்க பண்ண சின்ன சின்ன குடும்பத்தலங்க நினைச்சா ரொம்ப சிரிப்பா வரும். ஏற பண்டின் குட்டி குழந்தையா இருக்கும் போது அப்படிதான் மிளகா தொழில் எடுத்து கிண்ணத்துல வச்சிருந்தேன். நான் குழம்பு வைக்கிறதுக்காக அம்மா சமைச்சிட்டு இருந்தாங்க, குழந்தை வச்சிருந்தேன். அவர் என்ன பண்ணாங்க, குட்டி ஒரு 1.5 வயசு இருக்கும், அவசரமா ஓடி போய் சீயக்காய் எடுத்து தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு தலையில வச்சுட்டாங்க.
0: சுகமாக இருக்கும் அந்த அனுபவங்கள்
1: வீட்டுல எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அவனும் நானும் மட்டும் 1.5-2 மணி வரைக்கும் உட்காந்து விளையாண்டு இருப்போம்.
0: அப்படி அம்மாவிலோ அன்பாக பண்பாக வாசமாக இருப்பார். அவர் வாழ்த்துக்கள் அம்மா. சிறப்பான அனுபவங்கள், சுகமான அனுபவங்கள் தான். என்ன இருந்தாலும் நாங்கள் பெற்ற பிள்ளைகள் என்றாலும் கூட அவர்களோட நிலைக்கு போகும் வரைக்கும் தான் எங்களோடு, அதன் பின்பு மற்றவர்களோடு அதை நினைத்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆனால் இவர்கள் எங்கு சென்றாலும் உங்களை மறக்காமல் உங்களோடு பாசமாக பிணைப்பாக நீங்கள் தான்
1: இருப்பீர்கள். மறக்கல அப்படின்னாலும் இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ரொம்பவே மறக்கல. ஒரு நாள் கூட போன் பண்ணாம இருக்க மாட்டாங்க.
0: இருந்தால்
1: அம்மானு கூப்பிடும் போது எனக்கு
0: அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த அறிவு கண் அவர்கள் அந்த அறிவு ஞானம் பிறக்கின்ற வேளையில் மற்றவர்களை உணரும் பருவத்திலேயே நீங்கள் அவர்கள் மனதிலே உறைந்து விட்டீர்கள். அதனால் அவற்றை உள்ளத்திலிருந்து யாரும் உங்களை வெளியேற்ற முடியாது. அவர்கள் எங்கிருந்தாலும் உங்கள் நினைவோடு வாழ்வார்கள். உங்களுக்கும் அவர்கள் நினைவு வந்து கொண்டே இருக்கும். ஒரு இனிமையான அனுபவம். இதைத்தான் அனுபவி ராஜா அனுபவி என்ற அந்த திரைப்பட அந்த பாடலை நான் கண்ட கருத்து. இந்த பாடலை எத்தனை தடவை கேட்டிருப்போம். எனக்கு பிடித்தது அந்த பாடலை இதுதான் அனுபவி. இந்த அனுபவித்தல் என்பதை எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக அனுபவம். கிடைத்தும் கிடைக்காமல் இருப்பது ஒரு அனுபவம், கிடைக்காதது கிடைப்பது ஒரு அனுபவம் இல்லையா மகளே? அந்த அனுபவங்களை வாழ்க்கையில் மறக்க முடியாத மாற முடியாதது. வாழ்த்துக்கள். உங்கள் சிந்தனையை தந்த ஒரு நல்ல சிந்தனையை தான் தந்திருக்கின்றீர்கள். எங்கள் குழந்தைகளால் மட்டும்தான் நாங்கள் இன்பத்தை மகிழ்வை அனுபவித்ததல்ல, இன்னொரு குழந்தைகள் மூலமும் நாங்கள் அனுபவிக்கலாம். இப்ப இந்த இடத்திலே அது உங்களுடைய இரத்த உறவுகள். அதுகள் அல்லாத ஒரு சிறு குழந்தை உங்களோடு இருந்தால் கூட இந்த உணர்வு தான் உனக்கு பெறும், உங்களுக்கு பெறும். அதை நான் என் தாயாரிடம் கண்டிருக்கின்றேன். அந்த வகையில் நான் அதை உணர்வது உண்டு. அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாத அனுபவங்கள். நான் 6 வயதில் என் தாயை இழந்தவன். அந்த 6 வயதுக்கு பின் ஒரு 3 வருடங்கள் தாய் அன்புக்காக இயங்கியதால் எல்லோருமாக இணைத்து என் தந்தையாருக்கு ஒரு திருமணம் செய்து கொடுத்தார்கள். அந்த வந்த தாய் எவ்வளவு தியாகி என்பதை இப்பொழுது கூட நினைத்து நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி கூறுவேன். தனக்கு குழந்தை பெற வேண்டாம் என்று சொல்லி நான் தான் குழந்தை என்று என்னை வைத்து வளர்த்தார் என்று இப்பொழுது உணரும் பொழுது எப்படி இருக்கு? வந்து அப்பொழுது எனக்கு தெரியாது, ஏன் அவருக்கு குழந்தைகள் இல்லை என்பது எங்களுக்கு தெரியாது. இறைவனாக பார்த்து அப்படி ஒரு வரத்தை கொடுத்தாரோ தெரியாது. யாரும் எங்கள் என்னையும் அந்த தாயையும் சிறியதாய் வளர்ப்பு தாய், இது வளர்ப்பு மகன் இனம் காண முடியாது, ஒரு அளவும் இனம் காண முடியாத அளவு எனக்கு கிடைத்த தெய்வம். பெற்ற தாயிடம் நான் பெற்ற அனுபவத்தை விட இந்த தாயிடம் தான் நிறைவான அனுபவத்தை பெற்றோம். ஆனால் இது ரெண்டு என் பெற்ற தாய் வந்து நன்றாக படித்தவர், அந்த காலத்திலே நல்ல படிப்பு படித்தவர், சமயப் பற்றியுள்ளவர், தமிழ் பெற்றுள்ளவர். ஆனால் இந்த தாய் பாடசாலை வாசல் அறியாதவர். எண்ணி பாருங்கள் வித்தியாசங்களை. இந்த தாய் மலைக்கு கூட மலை நிர்வாகத்துக்கு கூட தாவரத்தில் ஒதுங்கவில்லை அந்த பாடசாலை தான், அப்படிப்பட்டவர். ஆனால் சிறந்த உலக அனுபவம், சிறந்த பண்பு, சிறந்த பழக்க வழக்கங்கள், நல்லெண்ணங்கள், சிந்தனைகள், சமய போக்குகள், கல்வி அறிவை ஊட்டியது எல்லாம் அவர் தான். எனக்கு ஆசிரியர் ஆகி நான் வந்து ஆசிரியர் எத்தனையோ பதவிகள் பார்த்தபோது அவருக்கு விருப்பம் தன் மகன் ஒரு ஆசிரியராக வர வேண்டும் என்று எதுவும் எனக்கு தெரியாது. சரி, நான் ஆசிரியராகி வந்து சம்பளத்தை வாங்கி கொண்டு வந்து அன்னை தந்தையிடம் கொடுத்து அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கின போது அம்மா கூறிய வார்த்தை இன்று எனக்கு இருக்கின்றது. அடுத்தவர் தெரியாது என்று ஒன்றை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நீ ஆசிரியர். உனக்கு தெரிந்ததில் எள்ளளவும் மறைக்காமல் மற்றவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது எவ்வளவு ஒரு வார்த்தை மற்றது. எனக்கு அம்மா இல்லையே என்ற அந்த எண்ணமே இல்லை, இதுவரைக்கும் இல்லை. என்னை பெற்றவருடைய எண்ணம் எனக்கு வருவதே இல்லை அம்மா, குறைவு. ஆனால் என்னை பெற்ற ஒரு தாய் இருக்கின்றார் அந்த கோவில். அது நான் பிறந்ததால் ஏற்பட்ட சுயினம் உடல்நல குறைவாக மறந்தார் என்று கூறினாலும் தாய்க்கு தாயாதான் நான் என் கவிதைகளை கூறிய மரபு உறவி எடுத்து வந்தவர் என் தாய் என்பது போல்தான். அப்படி உங்களுக்கு நீங்கள் பெறாது விட்டால் உங்கள் சகோதரங்கள் வழியாக பிறந்த குழந்தைகள் அவர்கள் கண்டிறந்த வேளையிலே அறிவு வருகிற வேளையிலே நீங்கள் தான் அவர் முன்னால் இருக்கின்றீர்கள். அதனால் அவர்கள் காலம் முழுவதும் உங்களை நினைத்துக் கொள்வார்கள் மகளே. இந்த அனுபவங்களை தான் அனுபவிக்காமல் அனுபவிப்பது என்பது இதைத்தான் கூறுவது. நல்லதோர் உதாரணம், நல்லதோர் அனுபவத்தை வந்து கூறியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். சரி, அந்த நான்கு எழுத்து பதம் கண்டுபிடித்தீர்களா? நான்கு எழுத்து, அது இல்லாமல் ஒரு எழுத்து யாரும் எதுவும் செய்ய முடியாது. அந்த அது நாலு எழுத்து கொண்டது எங்களுள் இருக்கின்றது. உங்களுக்கு முதலில் வந்தபடியால் என்ன பாடல் ஒன்று, இந்த பாடல் கூட நான் ஒரு ஒரு எதிர்பாராமல் தான் அந்த பாடல் எனக்கு கிடைத்து தந்தது. உங்களுக்கு விருப்பமாக இருந்த பாடலாக இருக்கும் என்று
1: பிடிக்கும் நன்றி
0: எழுதி. இப்பொழுது என்ன பாடலை கேட்கப் போகின்றீர்கள்? முதலாவது நேயராக வந்து
1: சின்ன அரும்பு மலரும்
0: அந்த பாடல் நீங்கள் நேயர் நேரத்திலும் கேட்டிருக்கின்றீர்கள். அந்த பாடல் உங்களுக்கு வரும், கேட்டு மகள் இல்லாம
1: நேரடியாக இருக்கேன்.
0: அப்படியா?
1: அந்த வரியில சொல்லி கேட்டிருக்க, நீ எங்கிருந்த போதும் என் இதய முன்னை வாழ்த்தும், அன்பு உன்னை காக்கும், நீ அழுவதேன்.
0: அந்த பாடல், அந்த பாடல், அந்த பாடல் உங்களுக்கு முதலாவது பாடலாக தருகின்ற மகளே. இந்த பதத்தை கண்டுபிடித்துக் கொண்டு மீண்டும்
1: நன்றி
0: மகளே.
1: நன்றி,
0: நன்றி, நன்றி. மஞ்சுளா அவர் ஷியாமலா வந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டு போகின்றார். அந்த பாடல் வர இருக்கின்றது, பங்காளிகள் என்ற திரைப்படத்து பாடல்
2: கேட்போமா?
0: பாடல் இதுதான். வலைத்தளங்கள் திறந்தவுடன் உடனே வரும் அவர்களுடைய அவர்களுடைய சாணக்கியம் அந்த விளம்பரங்களை முதல் தந்து ஒன்றன் மின் ஒன்றாக தருவார்கள். சரி, உங்கள் பாடல் வருகிறது.

0: எவ்வளவு ஒரு மனதுக்கு ஆறுதலான ஒரு பாடல். அந்த பாடலை நாங்கள் கேட்கும் பொழுது மனதுக்கு ஒரு ஒரு ஒரு புத்துணர்வு பெறுகின்றோம். இது இப்படியெல்லாம் இருக்கின்றது, எதிர்காலம் உண்டு, நன்றாக எங்கிருந்தாலும் எல்லோரும் வாழ்வார்கள் என்ற நம்பிக்கை உண்டு. அந்த வகையிலே அந்த பாடல் ஷியாமலா, நீங்கள் உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து உங்கள் பாடலை கூறி சென்றதற்கு நன்றியம்மா. இங்கே பலர் கருத்துக்களும் எழுதியிருக்கின்றனர். அவர்கள் எத்தனை நேரலையில் வர வேண்டும், நாகப்பன் அவர்கள் வந்திருக்கிறார், ஜெகவர் சாதிக், மஞ்சுளா எல்லோரும் வரவேற்று நீங்கள் பாடலை இணைந்து கொள்வதற்காக இருக்கின்றீர்கள். ஓடி வாருங்கள், வந்து காற்றலைக்கு விரைவாக எவ்வளவு விரைவாக வருகின்றீர்களோ அவ்வளவு விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கலாம், பயணிக்கலாம். இந்த நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம் எதுவென்று நீங்கள் வந்து கூற வேண்டும். இது ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற ஒன்று. அது உயிரினங்களில் இருக்கலாம், மற்ற உயிரினங்களில் இருக்கலாம், அது மனிதரை போன்று அவ்வளவு தூரம் தொழிற்படுவது குறைவாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். அதில்தான் இது தார் அறிவு படைத்த மனிதர்களிடையே கூடுதலாக காணப்படுகின்ற ஒரு குணம். அதுதான் நான்கு எழுத்துக்களை கொண்டுள்ளது. அது எதுவாக இருக்கும் என்று நீங்கள் வந்து கூறும் வேளையிலே அடுத்து ஒரு பதம் இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அந்த பதம் கூறுகிறது இளமையைத்தான் அது குறிக்கின்றது. அந்த கருத்து, அந்த பொருள், அந்த பதத்தினுடைய பொருள் இளமையை பிஞ்சு என்பதை கூறுகின்றது. இதற்கு ஒரு பழமொழியும் உண்டு. இப்படியான காலத்தில் இவர் இப்படி சொல்லுவாரு, ஒருவருடைய நிலைமையை பார்த்து பழித்துரைப்பதற்கு ஒரு பழமொழியாக இது உரைக்கப்படுகின்றது. இது ஒரு மரத்திலே உள்ளது, மரத்தில் உள்ள ஒரு ஒரு பொருள். அது எதுவாக இருக்கும்? ஐந்து எழுத்துக்களை கொண்டது. இந்த பொருளை வைத்து மக்களிடையே நாங்கள் ஒரு பழமொழியை கூட உருவாக்கி இருக்கின்றோம். ஆனால் இது இயற்கை, இது ஒரு இயற்கை. எம் ஆர் செல்வகுமார் புதுக்கோட்டையிலிருந்து வந்திருக்க. வணக்கம் செல்வகுமார்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்றேன் செல்வகுமார். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? நாணயம் வந்து மிருகங்களிடம் பறவைகளிடம் எதிர்பார்க்கப்படுவது, அவர்களிடம் சிறிது இருக்கின்றது, மனிதர்கள் தான் கூடுதலாக. நாணயம் அது செல்லவில்லை, சரியான பதமாக அமையவில்லை மகனே செல்வகுமார். மீண்டும் நீங்கள் இன்னொரு தடவை முயற்சியுங்கள். அங்கே இப்பொழுது நீங்கள் முயற்சி பண்ணி கூறலாம், கூறலாம், நீங்கள் இப்பொழுதும் கூறலாம்.
1: நாணயம் எல்லா ஜீவராசிக்கும் இருக்காங்கப்பா.
0: அதே இப்ப கூறணும், மனிதரிடம் தான் அதிகமாக இருக்கின்றது, மிருகங்கள் பறவைகளிடம் சிறிது இருக்கின்றது.
1: சரிங்கப்பா.
0: நாணயம் அதுக்கு ஒத்து வரவில்லை, பொருத்தப்படவில்லை, வேறு ஒரு குணம் அது. யோசனை பண்ணிட்டு பாருங்கள். கட்டிக்காரன், உங்களுடைய அனுபவம் ஏதாவது பகிர முடியும் என்றால் அனுபவம், அனுபவத்தை கூறலாம். நீங்கள் அப்படி எதுவும் இருக்கிறதா? சென்று விட்டார். அங்கே அடுத்தது முகமது அலி அவர்கள். அங்கே முகமது அலி அவர்கள் வந்தார், காணவில்லை அவரை. ஐயா முகமது அலி உங்களை காணவில்லை, வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள்? அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள், வரவில்லையே காற்றலைக்கு. தென்படவில்லை, நீங்கள் அழைத்து விட்டு எழுதுகிறீர்களா தெரியவில்லை. வரவேணும் காற்றலைக்கு, நேரே வரவேணும். நீங்கள் செய்தி பகுதியிலே பதிவு செய்வது இங்கே காற்றலைக்கு வராது. செய்தியிலே பதியால் காற்றலைக்கு நேரடியாக வரவேணும். வர வேண்டும், வர வேண்டும். அடுத்தவர்களுடைய கணக்கெழுதி இருக்கின்றார். ஓ, மணிகண்டன் அவர்கள் செய்தி எழுதுகிறாரே தவிர ஒரு காற்றலைக்கு. இது வந்து நிகழ்ச்சி, நேரலை நிகழ்ச்சிக்கு நீங்கள் பதிலே பதில்கள் அல்லது உங்களுடைய தத்துவங்களை எழுதுவது அவ்வளவு வரவேற்கக்கூடியதல்ல. நேரலையில் வந்து கூறலாம், தயவு செய்து நேரலையில் வந்து கூறுங்கள். அன்பு உறவுகளுக்குள்ளே தகவல்களை நீங்கள் ஒளி நிகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது அது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் எழுத்து மூலம் தருவதை விட நேரலைக்கு வரதான் சிறந்த பண்பு என்பதை குறிக்கொள்ளுகின்றது. அந்த உறவு உங்களுக்கு கருத்துக்கள் நில கருத்துக்களை தருகிறீர்கள், ஆனால் அதை நேரலையில் வந்து தர வேண்டும். அதற்காகத்தானே காட்டலை நானும் எத்தனை பேர்களை விட்டு விட்டு ஓடி வருகின்றேன். உங்களுக்கு காலையிலே நேயர் நேரம், அதன் பின்பு சிறுவர் பூங்கா, சிறுவர் பூங்காவுக்கும் கதம்பத்துக்கும் இடையிலே நான் இன்னொரு நிகழ்ச்சி தயாரிக்க வேண்டியிருந்தது. ஓடி சென்று பதிவகத்திலே இருந்து தயாரித்து விட்டுத்தான் இங்கே ஓடி வருகின்றேன். அந்தந்த இடத்திலே அதை செய்ய வேண்டும். அன்பு உறவுகளை, இது ஒவ்வொரு அனுபவங்களை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகின்றோம். சதீஷ்குமார் வணக்கம். வணக்கம் சதீஷ்குமார்.
2: வணக்கம் சாத்தா, நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள்?
2: உங்கள் ஆசீர்வாதம் நல்லா இருக்கும் தாத்தா, எல்லோரும் நல்லா இருக்கும்.
0: நல்லது, நலமாக இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது நீங்கள் காற்றலைக்கு வந்து விட்டீர்கள். மாலை நேரத்திலே அவசரமாக நாங்கள் பயணித்தோம் சிறுவர் பூங்காவுக்காக ஒரு மணி நேர நிகழ்விலே. இப்பொழுது நீங்கள் ஆறுதலாக உங்கள் அனுபவங்கள். அனுபவி ராஜா அனுபவி என்று ஒரு பாடல் கேட்டோம். இறைவன் எங்களை அனுபவி ராஜா அனுபவி என்றால் இந்த மண்ணுக்கு அனுப்பி இருக்கின்றார். நாங்கள் இந்த மண்ணில் எப்படி இருக்கின்றோம், எப்படி அனுபவிக்கின்றோம். உங்கள் அனுபவத்தில் ஏதாவது மறக்க முடியாதது அல்லது எங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய எதுவும் உண்டா? கூறுங்கள்.
2: என்னுடைய ஒரு அனுபவம் சொல்றேன் தாத்தா.
0: கூறுங்கள்.
2: எவ்வளவோ வாழ்க்கையில அனுபவத்தை நான் சந்திச்சிருக்கேன், ஆனா வந்து இப்ப ஒரு இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அனுபவம் பட்டது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தொழில் விஷயமா கடலுக்கு போயிருந்தேன். அது நம்ம ஊர்ல இல்லாம பக்கத்துல ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருந்தேன். அங்க அப்பப்போ அந்த படகுக்கு போயிட்டு இருக்கும் போது நடுக்கடல்ல நாங்க தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ராத்திரி ஒரு 9 மணிய போல படகு, பழைய படகு, 20-25 வருஷத்து படகுங்கிறதுனால சின்ன ஒரு ஓட்டை விழுந்துட்டது. ஓட்டை விழுந்துட்டது, தண்ணி படகு ஃபுல்லா ஏறிக்கிட்டு இருக்கு. நாங்களும் இந்த மோட்டார் வச்சு நாங்க தண்ணி இறைச்சிக்கிட்டு இருக்கோம். அதையும்
0: தண்ணி உள்ளே
2: நிறைய வந்துகிட்டு இருக்கு. 5 பேர் தொழிலுக்கு நாங்க அந்த படகுல போயிருக்கிறோம். அன்னைக்கு 9 மணிக்கு தண்ணி ஏற ஆரம்பித்தது. விடியற் காலையில 5 மணி வரைக்கும் நாங்களும் பக்கெட்டு வாளிகளாக பல பாத்திரங்கள்ல தண்ணி முண்டு முண்டி கீழே இறைச்சி வீத்து ஊத்திக்கிட்டு இருக்கோம். தண்ணி குறையவே மாட்டேங்குது தாத்தா.
0: அந்த இடம் வந்து கரையில் இருந்து இவ்வளவு தூரம் இருக்கும்.
2: நெடுந்தீவு, அதாவது இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் நடுவுல தாத்தா.
0: நெடுந்தீவு பகுதியில் சென்றுபட்டீர்களா? எனக்கு தெரியும் அந்த இடம்.
2: அந்த படகு காற்றில் அந்த நாங்க இன்ஜின் ஆஃப் ஆயிடுது. தண்ணி ஃபுல்லா இன்ஜின் எல்லாம் முழுகிடுது. இன்ஜின் தன்னால ஆஃப் ஆயிடுது. அப்பொழுது கோடை காத்து, மேற்கிருந்து வீசக்கூடிய காத்துங்கிறதுனால அந்த படகு அலைந்து அலைந்து நெடுந்தீவு பக்கம் போய் சென்று விட்டு.
0: நெடுந்தீவு சரியா தொலைவு தானே உங்களுக்கு? ஆழமான சமுத்திரம், இந்த சமுத்திரத்தின் பாக்கி நடுவிலே இருக்கின்றது. கூறுங்கள்.
2: ஆமாம் தாத்தா. அப்பொழுது ஒரு 10 மணி நேரம் நாங்க போராடியும் அந்த தண்ணி எங்களால் அந்த ஓட்டை எங்க ஏற்பட்டதுங்கிறது கண்டுபிடிக்க முடியும். நாங்க நினைத்து விட்டோம், ஆமா ஆகா இன்னைக்கு நம்ம 5 பேருடைய உயிர் போக போகிறது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் தாத்தா. அதுல அந்த படகையோட, அந்த படகோட உரிமையாளர் வயசானவர், 75 வயசு இருக்கும் அவருக்கு, அவரும் வந்திருக்கிறார். அப்பொழுது நாங்க எத்தனையோ

0: ஒரு நம்பர் கொடுத்திருந்தாங்க. அதற்கு அடுத்து அதுக்கு அடிச்சு நாங்க சொல்றோம், இந்த மாதிரி சார் நாங்க வந்து ராமேஸ்வரத்துக்கு நேரம் இருக்கோம், கொஞ்சம் வாங்க படகு உள்ள போகுது சார் அப்படின்னா, நீங்க அந்த ஊரு ராமேஸ்வரத்துக்கு நீங்க தகவல் கொடுங்க, அவங்க வருவாங்க அப்படின்னு அவங்க கட் பண்ணிட்டாங்க.
1: அந்த இலக்கத்துக்கு உரியவர்கள் வீரத்தை சேர்ந்த இலங்கையை சேர்ந்தவர்களா இந்தியாவை சேர்ந்தவர்களா?
0: இந்தியாவை சேர்ந்தவர்கள்.
1: அந்த அதிகாரம் கூறுங்கள்.
0: அப்பொழுது நாங்க வந்து தண்ணி வந்து போட்டு படகு முழுவாசி தண்ணி ஏறி போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ளே அமுங்க போகுது. விடியற காலையில ராத்திரி 9 மணிக்கு ஆரம்பித்த அந்த அந்த அந்த தண்ணி விடியற காலை வந்து 5 மணி வரைக்கும் எங்களால சம நாங்களும் தண்ணி இறைச்சி இறைச்சி ஊத்திக்கிட்டு இருக்க முடியல. அப்படி இருக்கும்போது நாங்க கரிய எங்க ராமேஸ்வரத்துல வந்து தகவல் கொடுத்தோம் போன் மூலியமா. அப்ப வந்து ஒருத்தர் எடுத்தாரு ஃப்ரெண்டு, இந்த மாதிரி படகு இந்த இடத்துல தண்ணி விட்டு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு, யாருமே எங்களுக்கு உதவிக்கு வரல, நீ கரையிருந்து சீக்கிரம் புறப்பட்டு யாரையாவது அழைச்சிக்கிட்டு ரெண்டு படகுகளை அழைச்சிக்கிட்டு வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தகவல் கொடுத்தோம் தாத்தா. அவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க பழகு. ஆனா அந்த நேரம் பார்த்து விடியற்கால 5 மணிக்கு படகு உள்ள அமுங்கி விட்டது.
1: அப்ப நீங்கள்
0: நாங்கள் ஐவரும் தண்ணில் பாய்ந்து விட்டோம்.
1: ஓ, படகை விட்டு நீங்கள் வெளியே குதித்து விட்டீர்கள். அப்ப அந்த தாத்தா
0: அவர் நாங்க 5 பேரும் அந்த ராத்திரி நேரத்துல சரியா ஒரு 2 மணி இருக்கும், நாங்க எல்லாம் 5 பேரும் நீந்தி கொண்டு இருக்கிறோம், போ படகு உள்ள போயிடுது.
1: 2 மணி நேரமாக நீந்து வருகிறீர்கள்.
0: மொத்தம் 4 மணி நேரம் நீந்து கொண்டு இருக்கிறோம் தாத்தா ஒரே இடத்துல.
1: அந்தரத்திலே கரை தெரியாம நீத்தீர்கள்.
0: அந்த நேரத்துல அந்த வயசானவரால முடியவில்லை, 3 மணி நேரம் நீந்தி பார்த்தாரு முடியவில்லை, தம்பி என்ன வந்து கவுந்து பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஆனா எல்லாருமே அந்த தத்தளிப்புல தான் நாங்க இருக்கிறோம். அப்படி இருந்தோம் அந்த வயசானவரை நாங்க மூவரும் சேர்ந்து தோல்ல தாங்கி பிடிச்சுக்கிட்டு நீந்தி கொண்டுகிட்டே இருக்கிறோம். ஆனா தெரிஞ்சு படிச்சு 5 பேர் உயிரும் இன்னைக்கு போறது இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படியே எல்லாருக்கும் 4 மணி நேரம் நீந்தி நீந்தி களைப்பு வந்து விட்டது தாத்தா. எல்லாரும் உள்ள ஓடி முழுக போற சமயத்துல நாங்க இந்த கரையை உள்ளவங்களுக்கு போன் பண்ண பாருங்க.
1: ஆமா, அவர்கள் வந்து விட்டார்களா
0: ராத்திரி? அவர்கள் 8-9 மணி நேரம் கழித்து படகை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க.
1: அவர்கள் இந்திய கரையில உள்ளவர்களா இலங்கை கரையில உள்ளவர்களா?
0: இந்திய கரையில உள்ளவர்கள்.
1: நியாயமான தூரம் தானே ஐயா, நீங்க நெடுந்தீவுக்கு சென்றுபட்டீங்க ராமேஸ்வரத்திலிருந்து சரியான தூரம்
0: அங்கிருந்து 8 மணி நேரம் ரன்னிங் வரும் ஐயா.
1: ஆமா ஆமா, அவ்வளவு தூரம். ஆனா அவர்கள்
0: ஓடிட்டு ஆமா, அதுல எங்க ஐவர்ல வந்து அந்த வயதானவர் மட்டும் உள்ள ஓடிவிட்டார். அதாவது உள்ள ஓடிவிட்டார்,
1: விட்டுட்டீங்களா?
0: நாங்க ஆமா, எங்களை தேடி வந்த அந்த ஒரு படகுக்காரவங்க உடனே தண்ணீர்ல 2 பேர் தான் வந்தாங்க. உடனே தண்ணீர்ல பாஞ்சு எங்க 4 பேர்த்தையும் ஒரு கயிறு கட்டி இடுப்புல கயிறு கட்டி ஒவ்வொரு ஆளா படகுல ஏத்திட்டாங்க. ஆனா வயசானவரை மட்டும் ஏத்த முடியல. அவர் காணோம், அவர் எங்க போனார்னே தெரியல. கடைசியில எல்லாம் முள்ள முழுக்கிட்டு நீந்தி ஒரு 3/4 மணி நேரம் அவர் எங்கேயோ ஒரு பக்கத்துல இருட்டுல நீந்தி கொண்டு இருக்கிறார் படகு. காத்து திசையில யாரு எங்கெங்க நீந்துறாங்கன்னு ஒண்ணுமே தெரியல நடுக்கடல்ல. அப்படி இருக்கும்போது அவரையும் கண்டுபிடிச்சு படகுல ஏத்தி கடைசியில, ஆனா நாங்க வந்த படகு உள்ள போயிடுது,
1: அதை எடுக்க முடியாது.
0: எடுக்க முடியாது. அப்புறம் எங்க ஐவரையும் ஏற்றி கொண்டு கரைய வந்து எங்களை வந்து போட்டாங்க. நாங்க எல்லாரையும் எங்க 5 பேரையும் கொண்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த டிவி பத்திரிகை அப்படின்னு கொஞ்சம் வந்து இதெல்லாம் எடுத்தாங்க. ஆமா, அது அந்த ஒரு அனுபவம் தாத்தா இன்னைக்கு நடந்து இப்போ ஒரு 3 வருஷம் ஆகி போச்சு, இன்னை வரைக்கும் என்னால மறக்க முடியாது. ஆமா, ஏன்னா இது வந்து எனக்கு இப்போ ஒரு மறுபிறப்பு மாதிரி தாத்தா.
1: நிச்சயமாக மறுபிறப்பு. அதை விட அந்த தாத்தா தப்பி விட்டாரா?
0: அவருதான் அது பெரிய விஷயம். அது நாங்க போய் எல்லாம் தேடி அந்த படகுல வந்து அந்த 2 பேர் முக்கியமா மூழ்கி ஒரு 1/2 மணி நேரம் தேடி பார்த்து அவர்களை இழுத்து
1: வந்துட்டாங்க. அவரும் என்னென்றால் அனுபவம், அவருடைய அனுபவம் ஒரே இடத்தில்.
0: அவருக்கு தாத்தா அவர் சின்ன வயதுல இருந்து கடல் தொழில் புரிந்தவர் இல்லீங்களா? அதனால அவர் கொஞ்சம் தாக்கு ஏதோ ஒரு திசைக்கு போயிட்டாரு. ஆனா இருந்தாலும் அவரு தாக்கு பிடிச்சிட்டு நீந்து கொண்டே இருந்திருக்கிறார்.
1: அடேங்கப்பா, வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவத்தை சதீஷ் எங்களோடு பகிர்ந்து கொண்டு நீங்கள் மறுபுறவு எடுத்து வந்ததுன்றது உண்மைதான். வந்து இந்த இடத்துல எங்களோடு இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கீர்கள். இதெல்லாம் அனுபவங்கள். அந்த அனுபவத்தை அந்த இருவரையும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. படகெடுத்து ஓடி வந்தாரல்ல இவ்வளவு தூரத்தில்.
0: எங்க அஞ்சு பேருக்குமே அவரு எங்களை படத்த ஒரு மறு உயிர் கொடுத்த

0: கடவுள் அவங்க இருவருமே.
1: நிச்சயமாக நிச்சயமாக. பாருங்கள், இருந்தால் நீங்கள் வளமையான இடத்திலே தொழில் செய்கின்ற இடத்திலே ஒரு ஆபத்து வந்தால் அந்த இடத்துக்கு அவர் நேரடியாக வரலாம், உங்களுக்கு உதவி தருபவர்கள். நீங்கள் எங்கெல்லாம் சென்று கரை அடித்து அவங்க இலங்கையிலே உள்ள நெடுந்தீவு என்ற இடத்துக்கு கிட்ட சென்று விட்டீர்கள். 8 மணி நேரம் 10 மணி நேரம் செல்லக்கூடிய அளவுக்கு வழக்கமா அந்த இடத்துக்கு நீங்கள் போக மாட்டீர்கள். காற்றினுடைய பவம் உங்களை அங்கே கொண்டு சென்றிருக்கின்றது. அதை திருப்பி மற்ற பக்கமாக உங்கள் ஊர் பக்கம் போயிருக்கலாம், அதுவும் அல்ல. இதெல்லாம் விதி பாருங்கள், இதை விதி என்று உங்களுக்கு அப்படி ஒரு விதி இருந்திருக்கு. விதியிலே தண்ணீர்ல இப்படியான ஒரு நிலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று. தண்ணீர் என்றால் என்ன, கடல் என்றால் என்ன, கடல் தொழில் என்றால் என்ன என்று மற்றவர்கள் உணரக்கூடிய வகையில் இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கின்றது. மீண்டும் உங்களுக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் வரக்கூடாது என்று நான் இறைவனை மன்றாடிக் கொள்கின்றேன். இதைத்தான் எங்களால். ஆனால் நீங்கள் வீரர்கள், வாழ வேண்டியவர்கள். அதைத்தான் கடவுள் எங்களுக்கு கொடுத்த அனுபவி ராஜா அனுபவி. கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டும், நன்மையும் அனுபவிக்க வேண்டும். தீமையிலும் நன்மை உண்டு. உங்களை அந்த ஐவருக்குள்ளேயும் சிறந்தவர் என்றால் அந்த 75 வயது தாத்தா அவருக்கு அனுபவம் என்று ஒரே இடத்தில் நின்று நீங்கள் தத்தளித்துக் கொண்டு நிற்பதை விட சற்று திசை மாறி கையை காலை உதைந்து நீந்திக் கொண்டு சுழியோடி கொண்டு வருவதனால் சில இழைப்பாறுதல் கிடைக்கும். அது அவருக்கு தெரிந்திருக்கின்றது. சரியா, உங்களுக்கு அந்த அனுபவம். வாழ்த்துக்கள். சிறப்பான ஒரு பதவி.
0: அந்த இருவரும் எங்களுக்கு தாயும் தகப்பன் போல, மறு உயிர் கொடுத்த தாயும் தகப்பன் போல.
1: இப்பொழுதும் அவர்களை சந்திப்பீர்களா?
0: கண்டிப்பா தாத்தா, எல்லாம் ஒன்னாதான் பக்கத்து. இப்ப நாகப்பட்டினத்தில் இருக்கணும், எல்லாருமே அங்கதான் இருக்கும்.
1: நல்லது. ஏன் உங்களுக்கு இறைவன் நீண்ட வாழ்க்கை நிறைந்த செல்வத்தையும் தர வேண்டும். வாழ்த்துக்கள். அற்புதமான ஒரு பதவியை பதிஞ்சிருக்கிறது. சரி, அந்த நான்கு எழுத்து பதம் என்னவென்று உங்களால் கூற முடியுமா? 4, 5 எழுத்து பதம்.
0: ஆமா தாத்தா, நான் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். அண்ணன் செல்வகுமாரன் கூட சொன்னாங்க, நானும் அதைத்தான் நினைச்சேன். அது நீங்க தப்புன்னு சொல்லிட்டீங்க. நான் கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு அடுத்த தடவை வரேன் தாத்தா.
1: அந்த உணர்வு உங்களுக்கு முதலிலே இருந்திருந்தால் நீங்கள் படகை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு முன்பு ஒரு தடவை பரிசீலித்து பார்த்திருப்பீங்க. ஓடை இருக்கா, வெடிப்பு இருக்கான்னு பார்த்திருக்கலாம்.
0: இல்ல தாத்தா, டெய்லியும் போயிட்டு வந்துகிட்டு இருக்கோம். நேற்று முதல் நாள் கொண்டு கூட போயிட்டு. ஆமா, அதுக்கு முதல் நாள் கூட போயிட்டு வந்தான். இல்ல, அன்னைக்கு காத்து கொஞ்சம் வேகம் புயல் மாதிரி கொஞ்சம் வீச ஆரம்பிச்சிருச்சு தாத்தா.
1: அதனால ஓட்டை விழுந்திருக்கும் என்று.
0: ஆமா, அந்த அலையில வந்து ஏறி ஏறி பொத்து பொத்துன்னு கீழே விழும் பாருங்க. அது மரபாடி. இப்ப இருக்கிறதுனா ஸ்டீல் பாடி கப்பல் மாதிரி கட்டிருக்காங்க. இது 30 வருஷத்து போட்டு. இது வந்து
1: அதனால லீவு ஏற்பட்டிருக்கலாம். ஏதாவது ஒரு பலகை உடலில் விட்டு விட்டுருக்கலாம். சரி, ஏதோ
0: அது எங்களால கண்டுபிடிக்க முடியலாம் போயிடுச்சு.
1: அது நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, கீழே போயிடுச்சு. 30 வருடம்
0: போயிடுச்சு.
1: அந்த படகை பொறுத்தவரையிலும் 30 வருடமாக இந்த பெரிய ஆழக்கடலே சென்று வந்த கப்பலுக்கு அப்படி ஒரு நிலை வந்ததும் அது அனுபவம் தான். அதை அனுபவித்திருக்கின்ற அந்த கஷ்டத்தை அனுபவித்து அப்படியே உறக்கத்துக்கு போய்விட்டது. நல்லது
0: தாத்தா. இதுல சொல்ல மறந்துட்டேன், இதுல அந்த ஐவர்ல நீச்சல் சரியா தெரியாத ஒரு பையன், 17 வயசு
1: பையன். அவனை
0: நாங்கள் பிடித்து வைத்ததுதான் வந்து பெரிய கஷ்டமே. ஒரு 7-8 மணி நேரம்
1: அடுத்த என்ன வந்தாலையா, நீங்கள் எப்படித்தான் பிடித்து வைத்தாலும் பெரிய அலை வந்து தள்ளும் போது பறித்து கொண்டு போய்விடும் அல்லவா?
0: அது நாங்க 3 பேரும் சேர்ந்து அந்த பையனை பிடிச்சு கொண்டு, காலையும் கையையும் பிடிச்சு கொண்டு, தலைமுடிய பிடிச்சு அப்படி மேல தூக்கிக்கிட்டு, ஒத்த நாங்க ஒரு கையில அவன் தலைமுடிய பிடிச்சுக்கிட்டு ஒரு கையில நாங்க நீந்திக்கிட்டே இருக்கிறோம்.
1: ஐயோ, அனுபவம் தான்.
0: பெரிய
1: சிறப்பான
0: நினைச்சாலும் எனக்கு மனசு வருஷமா இருக்கு. நீங்க ஒண்ணு சொன்னீங்க, உங்களுடைய முன்னைய அனுபவம், இந்த முந்தைய அனுபவம் சொன்னீங்க. நான் அந்த நீங்க வந்து எனக்கு சின்ன வயதா இருக்கும் போது நான் தாயை இழந்தவன் சொன்னீங்க. அது நான் வந்து தமிழ் சினிமால இப்ப நிறைய பாத்திருக்கேன். ஆனா உண்மையிலே நடந்திருக்குறது தாத்தா சொல்லிதான் எனக்கு
1: தெரியுது. அனுபவம் அது நான் கடுத்த நான் பூர்வீக புண்ணியம் என்றுதான் அதை கூறுவேன். தாய் தந்தையர் செய்த புண்ணியமோ இல்ல நான் முற்பிறவியில் செய்த புண்ணியமோ இப்பிறவியில் நான் அப்படி வாழ்ந்தேன், வளர்ந்தேன். ஒரு ராஜகுமாரனாக என்னை வளர்த்து விட்டார்கள். ஒரு நாட்டுக்கு நல்லவனாக, நாட்டுக்கு பொருத்தம் உள்ளவராக என்னை.
0: கண்டிப்பா அந்த தாய்க்கு தான் எல்லா புண்ணியமும் அந்த தாய்க்கு போய் சேரும்.
1: நிச்சயமாக. இது என்னும் வாழ்க்கையின் அனுபவங்கள் ஐயா. இறைவனால் வகுக்கப்பட்ட இந்த உலகத்திலே வந்த உயிரினங்கள் அத்தனைக்கும் ஒவ்வொரு அனுபவங்கள் உண்டு. சொல்லக்கூடியதும் இருக்கு, சொல்ல முடியாததும் இருக்கின்றது.
0: ஒவ்வொருத்தருக்கும் அனுபவம் இல்லாத மனிதர்களே இல்லை
1: என்று கூறலாம். இல்லை என்று கூறலாம்.
0: இப்ப அம்மா கூட சியாமலா அம்மா சொன்னாங்க, குழந்தையிலிருந்து 1 மாத குழந்தையிலிருந்து அவனை எடுத்து வளர்ந்து அவனை என்னை விட்டு பிரியும் பொழுது எனக்கு மனசு எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டது. அது மாதிரி அந்த பையனும் என்னை விட்டு இருக்க
1: மாட்டான்னு
0: ரொம்ப ஒரு செய்தி சொன்னாங்க. ரொம்ப பெரிய அனுபவம். இதெல்லாம்
1: சிறப்பான அனுபவங்களை பகிர்ந்து சென்றார்கள். இங்கே அன்பு உறவுகள் அனைவரும் பெறவேணும். நீங்கள் இந்த பதத்தை மீண்டும் யோசித்து வர இன்னும் ஒரு பதம் தந்தேன் மகனே. அந்த பதம் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்டது பேராண்டி. இந்த எழுத்துல உள்ளவர் இளமை, பிஞ்சு பருவத்தை குறிப்பது, மரத்திலே இருக்கின்றது. இதை வந்து உதாரணத்துக்கும் வைத்திருக்கின்றார்கள். பழமொழியும் உண்டு இந்த
0: பழமொழிக்கு சொல்லக்கூடிய உயிரினம் தாத்தா
1: இல்லை, அது ஒரு மரத்திலே இருக்கின்றது. அந்த ஆனால் அது ஒரு அது அந்த அதை வைத்து ஒரு பழமொழி கூட இருக்கின்றது. பழையதை புதியது என்பதை கூறு, பழையதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த புதியதை கூறுவார்கள். சரியா? ஐந்து எழுத்துக்களால் ஆனது.
0: சரிங்க தாத்தா, அடுத்த
1: அளவில் வந்தார்கள். நல்லது, ஒரு அனுபவத்தை பிறந்த வாழ்வில் எல்லா அனுபவம் பெற வேண்டும். இந்த அனுபவத்தில் நீங்கள் ஒரு மறுபிறவி எடுத்து வந்த உங்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இனிமேல் இப்படியான ஆபத்துக்கள் ஏற்படாது, ஏற்படக்கூடாது என்று இறைவனிடம் கேட்டுக் கொள்ளுகின்றோம். நன்றி மகனே.
0: கண்டிப்பா,
1: நன்றி பேர். அற்புதம், அற்புதமான அனுபவங்களை பதிவிடுகிறேன். அடுத்தவர்களும் அதை ஒன்று கூட பெற வேண்டும், வந்து உங்களுடைய பதிவுகளை தர வேண்டும். எங்கே பெற வேண்டும்? ஒவ்வொரு தடவை பதிவை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை கொண்டு வந்து பகிர்ந்து கொள்ளலாம் என்று கேட்கும் வேளையில் இன்னும் ஒரு பாடலை கேட்போமா காற்றலையிலே? அது என்ன பாடலாக இருக்கலாம்? வர வேண்டும், வர வேண்டும், ஓடி வர வேண்டும் என்பவர்கள். சரி, இந்த பாடலை கேட்போம். தத்துவ பாடல் ஒன்று, கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரியிலே வந்த பாடல், டி எம் எஸ் ஐயாவின் குரலிலே வருகின்றது. பாலம் பழமும் திரைப்படமா இருக்கலாம் அந்த பாடல்.
2: வந்தால் வரட்டும், போனால் போகட்டும் என்று கர்மமே கண்ணாயிருந்து வெற்றி பெறுவார். வந்தால் வரட்டும், போனால் போகட்டும்.
1: பாடலை கேட்டுக்கொண்டு நீங்கள் காற்றலைக்கு வரலாம்.
2: போனால் போகட்டும், போனால் போகட்டும், போனால் போகட்டும்.

0: மீண்டும் சியாமலா வருகின்றீர்கள், வாருங்கள், கொண்டு வாருங்கள் பதத்தை.
1: அப்பா ஐந்து அனுபவம் அப்பா
0: இல்லையா, மரத்தில இருக்கின்றது என்று தானே கூறுவேன்.
1: மரத்திலே
0: பிஞ்சு பகுதியை கூறுவதப்படி
1: சரி.
0: அந்த முதலாவது நான்கு பதம் அது கொண்டு வரவில்லையா?
1: அது தெரியலப்பா, அது தெரியலப்பா, யோசிச்சு அது கேள்வி திரும்ப சொல்லுங்கப்பா.
0: எல்லோரிடம் இருக்கும் ஒரு பண்பு, மிருகங்கள் பறவைகளும் இருக்கின்றன, அவரிடம் பெரிதாக இல்லை, மனிதர்களிடம் இது சிறப்பாக உண்டு. இது இல்லாதவிட்டால் நாங்கள் எந்த செயலையும் செய்ய முடியாது. மனதில் இல்லையம்மா, ஒரு பண்பு நாங்கள் எங்களிடம் இருக்கின்ற ஒரு செயலை செய்வதற்கு முன் இதை நாங்கள் செய்துதான் செய்வோம், அதுதான் சரியான பண்பும். ஒரு விடயத்தை செய்ய போறவங்க முதல் இதை செய்து பார்க்க வேண்டும், செய்துதான் நாங்கள் அந்த விடயத்திலே கால் வைக்க வேண்டும், அதுதான் சரியான பண்பு. அதை நான் இப்பொழுது சதீஷோட பேசும் பொழுதும் அதை எப்படி கூறுவது? உங்களோட அப்பாவின் பேர், அப்பாவின் பெயர்ல முன்னுக்கு இருக்கின்றது. சிந்தனை சரியான பதம், சிந்தனை. ஒரு புள்ளியை பெற்றுவிட்டால் சிந்தனை செய்யாமல் எதையும் நாங்கள் செய்யக்கூடாது, அது சிந்தித்து பார்க்காமல் எதையும் செய்ய முடியாது. அடுத்தது நம்ம பறவைகள் மிருகங்களே சிந்தனை இருக்கு, பசிக்குது உணவு தேட போகணும் என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்குது, அவர் அதுக்கு மேலே இல்லை. ஆனா எங்களுக்கு பல சிந்தனைகள் வரும், ஒன்றை செய்யும் பொழுது அதை சிந்திக்க வேண்டும் என்றார். அந்த சிந்தனை என்ற பண்பு ஆறறிவு உள்ள எங்களுக்கு தான் கொடுத்தார், சிந்தனை என்பது. அப்ப எந்த பேர்லயே இருக்கின்ற நான் கேட்டிக்காரன்
1: தனியாக செய்ய வேண்டியதில்லப்பா.
0: ஆமா அதுதான் அதுல உள்ளது,
1: பேர்ல இருக்குல்லப்பா.
0: அதுதானே அதுதானே, அது இருக்கிறபடியால் தானே அதை தந்தார்கள், அப்படி அந்த ஒரு விருதைத்த கொடுத்தார்கள் 45 வருடங்களுக்கு மேல. அப்ப அடுத்த பதம் 5 வருடங்களை கொண்ட பதம் ஒரு மரத்தினிலே இருக்கின்ற,
1: அது அது மரத்தில இருக்குதாப்பா.
0: ஆமா சிந்தித்துக் கொண்டு வாருங்கள். ஓகே சதீஷ் கொண்டு வாருங்கள் ஐயா, கொண்டு வந்து விட்டீர்களா?
2: தாத்தா அந்த நான்கெழுத்து பதம் சிந்தனை,
0: சரியான பதம், சரியான பதில். ஆனால் சியாமலா அதை கூறிவிட்டார் உங்களுக்கு முதல், உங்களுக்கு வாழ்த்துக்களை தருகின்றேன். சிறப்பு சிந்தனை முக்கியம், எந்த செயலை செய்யும் பொழுது சிந்தனையும் செய்துதான் நாங்கள் செய்ய வேண்டும், சரியா? சிந்தனை ஒரு முக்கியமானது. சரி அடுத்த பதம் மரத்திலே இருப்பது, இதை வந்து ஒரு பழமொழியிலே ஒப்பிடுகிறார்கள். எதற்கு ஒப்பிடுகிறார்கள்? முதியோருக்கு ஒப்பிடுவார்கள். முதியோரை பார்த்து இளையோர் பேசும் பொழுது அந்த முதியோர் இளையோரை பார்த்து கூறுவார்கள் இப்படி, சரியா? 5 இலகுவான
2: பதம் வரட்டும், அடுத்த நேர் வரட்டும், நான் இன்னும் அடுத்த அழைப்புல கட்ட சொல்றேன் தத்தா,
0: கொண்டு வாருங்கள். கட்டிக்காரன் எங்கே அடுத்த அழைப்பு யார் தருகிறார்? செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் அழைத்திருந்தார், வாருங்கள் என்ன பதிலாக இருக்கும். கொண்டு வர வேண்டும். சியாமலா ஒரு புள்ளியையும் பெற்று சென்று விட்டார், நல்ல அனுபவத்தை பகிர்ந்தவர் இருந்து விட்டு சென்றார். அடுத்த பதிலை யார் கொண்டு வரப்போகின்றீர்கள்? நிகழ்ச்சி முடிவில் பாடல்கள் வழங்கப்படும், ஆனால் பங்கு பெற்றுபவர்களுக்கு தான் பாடல் கிடைக்கும், அதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நேரத்துக்கு அவரமாக ஓடி வந்த உறவுகள் பலர் இருக்கின்றீர்கள், நீங்களும் வர வேண்டும் காற்றலைக்கு. இது மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. போனால் போகட்டும் போடா என்ற பாதத்துக்கு வருகின்ற ஃபாரூக் அவர்கள். வணக்கம் ஃபாரூக்.
3: வணக்கம், அன்பு வணக்கம. அன்பு வணக்கம் அனைவருக்கும், அன்பு வணக்கம், நலம் நலமுடியாவும்.
0: அன்பு உறவுகளுக்கும் உங்கள் வணக்கம் வந்து சேர்ந்தது. நாங்களும் அன்பு உறவுகள் அனைவரும் வணக்கம் தந்து கொண்டோம், உங்களுடைய நலம் அறிந்தோம், நாங்களும் நலமாக இருக்கின்றோம். வாழ்த்துக்கள். என்ன பதத்தை? சரி பதத்தை கொண்டு வாருங்கள்.
3: குருத்தோலை,
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். காவோலை விட குருத்தோலை சிரிப்பதாம் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. மரத்தின் உச்சியிலே தான் இருக்கு மரத்திலே ஒரு பகுதி குருத்து ஓலை. குருத்தோலை வந்து பிஞ்சு இளமை, அது இந்த காவல் கீழே உள்ள மட்டை பழுத்து கீழே விழும் பொழுது சிரிக்குமா? இவர் விழுந்துட்டு இவருக்கு பிடித்துக் கொண்டிருக்க தைரியம் இல்லை, சிரிக்கும் போது அது சொல்லுமாம். காவோலை விழ அந்த குருத்தோலை என்ன, அந்த குருத்தோலையும் ஒரு நாளைக்கு காவோலையாக வரத்தான் போகின்றது இல்லையா? குருத்தோலை என்பது சரியான பதத்தை கூறி எங்களுடைய சதீஷ்குமார் அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் வெற்றியோடு. மற்றவர்கள் ஃபாரூக், ஃபாரூக் மன்னிக்க வேண்டும், ஃபாரூக் அவர்கள் என்று புட்ட மாட்டாங்களையா? கண்ணுக்கு என்ன உத்தியோகப்பெண் வாய்ஸ் கூட புடிச்சு போடுவாங்களையோ? உயிரோடு சம்பந்தப்பட்ட அனுபவம் பாருங்கள் அனுபவங்கள் எப்படி எப்படி எல்லாம் மாறும் அது உயிரோடு ஜீவனோடு சென்றது இல்ல ஜீவாதாரம்
3: தானும் ஊருக்கு போன் செய்திருந்தப்பா ஊர்ல என்னுடைய தெருவை சார்ந்த ஒரு நபர் பெயிண்டர் வேலை பார்க்கிறாரு பைக்ல போகும்போது பின்னால வந்த காரை இடித்து விட்டு பார்க்காம சென்று விட்டாரு ஆளு ஸ்பாட்ல இறந்துட்டார் தலையில அடிக்கடி
0: பகல் நேரமா
3: அந்த பகல் நேரம் யாரும் இல்லாத அந்த இடம் காட்டுப்பகுதி போல தெரியும்
0: காட்டுப்பகுதி ஒண்ணு பாருங்க எடுத்தவர் அப்படி நான் தப்பினால் போதும் என்று எண்ணி கொண்டு ஓடிவிட்டான்
3: அவர் ஓடிவிட்டார் இவரை அவர் அக்னியை இறந்து வரப்பார்
0: அப்ப அவர்
3: ஹெல்மெட் போட்டுமே தப்பிச்சிருக்கலாம்
0: சிந்தனை செய்யாம
3: அனைவரும் ஹெல்மெட் கண்டிப்பாக
0: தலைக்கு பாதுகாப்பு ஆனால் ஒன்று இன்னும் ஒரு பழமொழி எங்கள் இதுல இருக்கின்றது உங்களுடைய குர்ஆனில் கூறப்பட்டிருக்கதோ தெரியவில்லை எங்கள் இந்து மதத்தில் கூறப்படுது தலையோடு வாரது தலைப்பாடு இது விதி ஆனால் அந்த விதியை மதியால் வெல்லலாம் புத்திசாலித்தனம் இருந்தால் வெல்லலாம் வேறு சிந்தனையோடு அந்த தொப்பியை தலைக்கவசத்தை அணிந்து சென்றிருந்தால் அதுக்காகத்தானே அரசாங்கமும் அந்த மோட்டார் கம்பெனிகளும் வலியுறுத்துகிறார்கள் ஹெல்மெட் முக்கியம் என்று நாங்கள் அதை கவனிப்பதில்லை அது விதி அவருக்கு அதை கண்ணை மறைத்து விட்டெல்லாம் கூடுவார்கள் அப்படியா இல்ல இதை ஆனால் அதுல பாருங்கள் ஒரு ஜீவனை கொண்டு விட்டு இன்னொரு ஜீவன் தப்பி ஓடுகிறது தன்னுடைய ஜீவன் தப்பினால்
3: அது சிசிடிவி கேமரா செக் பண்ணது பிடிக்கலாம் இனிமேல் பிடிக்கிறது வாய்ப்பு
0: நான் நினைக்கவில்லை பிடிக்கலாம் என்று அதாவது வந்து தாக்கியது இருசக்கர வாகனமா நான்கு சக்கர வாகனமா சின்ன மகள் உந்தா பேர் உந்தா யாருக்கு தெரியும் எனக்கு இந்த அனுபவம் ஏற்பட்டது இன்னொரு சந்தர்ப்பத்தில் கூறுகின்றேன் வாகனத்தை இடித்து விட்டு ஓடிக்கின்றேன் நான் மரண அவஸ்தையிலே கிடக்கின்றேன் எனக்கு வந்து நான் அழைக்கின்றேன் எனக்கு ஆம்புலன்ஸ் வண்டியை அழையுங்களோ ஓ நான் அழைக்கிறேன் என்று சென்று தன்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அவர் ஓடி சென்று விட்டார் ஆனால் அதே நேரம் அந்த பக்கத்தில் இருந்த அம்மா உறுதியை பார்த்து விட்டு அவ உடனே காவல்துறைக்கு அறிவித்து காவல்துறை வந்து என்னை அவசர சிகிச்சை வாகனத்தில் கொண்டு சென்று விட்டது அவர் யார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இரவு ஒரு 4 மணி நேரத்தின் பின் காவல் அதிகாரி வந்தார் என்னுடைய வைத்தியசாலையில நான் அவசர சிகிச்சையில் இருக்கும்போது வந்து சொன்னார் நிதானமாக நீ ஒன்றும் யோசிக்க வேண்டாம் உனக்கு பிரஷர் ஒன்று வர வேண்டாம் அவரை நாங்கள் கைது செய்து விட்டோம் என்று அந்த செய்தியை தந்தார் அதன்பின்பு வழக்குக்கு சென்று அவரை போலீசில் அந்த நீதவான் முன்னிலையில் விட்ட போது என்னிடம் கேட்டார் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் செய்த பிள்ளையை ஒத்துக்கொள்ளும் நான் சொன்னேன் ஒரு மனிதன் சாகப்போற நிலையிலே அவன் எதிரியா இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் இவர் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நம்பிக்கை வைக்க வைத்துவிட்டு இவர் சென்றதான் எனக்கு இன்னும் வேதனையா இருக்குன்னு சொன்னேன் அதுதான் எனக்கு தேவைப்படும் பணமோ என்ன வாகனம் அதை இன்சூரன்ஸ் செய்தாரும் உடனே நீதிபதியை மன்னிப்பு கேட்கும்படியும் எனக்கு மன்னிப்பாக ஒரு கடிதம் எழுதும்படியும் அவர் கூறி அதுவரை எனக்கு மன்னிப்பாக அந்த கடிதத்தை எழுதியிருந்தார் அந்த கடிதம் என்றும் இருக்கின்றது அதை பார்க்கும்போதே இடைப்பாடுதல் கிடைக்கின்றது இதெல்லாம் அனுபவங்களை அந்த இடத்துல நான் அவருக்கு எதுவும் செய்ய நடந்து முடிந்து விட்டது நடந்து முடிந்து விட்டது எனக்கு வாகனத்துக்கு எந்த விதமான இல்லை வாகனத்துக்கு காப்புறுதி இருக்கின்றது அது உடனே அழகாக திருத்தி தருகின்றது எனக்கும் வைத்தியம் செய்து நான் பாரதூரமான இல்லாமல் நான் தப்பி விட்டேன் எனக்கு இறுதிய சத்திர சிகிச்சை செய்த காலம் அது கொஞ்சம் நான் அதிர்ச்சி அடையக்கூடாத காலம் எனக்கு விபத்து அதிர்ச்சி ஆகவில்லை அவர் இப்படி சொல்லிவிட்டு சென்று ஓடினதுதான் சரியான அதிர்ச்சி அதே நேரம் இறைவன் கருணையால் அந்த அம்மா பார்த்துக் கொண்டிருந்த வெள்ளக்காராக்கள் அம்மா பார்த்துக் கொண்டிருந்தார் அந்த அம்மா தானாகவே காவல்துறைக்கு அறிவித்து காவல்துறையும் ஆம்புலன்ஸும் வந்து என்னை எடுத்துக்கொண்டு எல்லாம் சென்றார்கள் அவவும் அந்த வண்டியிலே உள்ள பெயர் வண்டி அது ஒரு விளம்பரத்தோடு சென்ற வண்டி வண்டியில் உள்ள விளம்பரத்தை தான் அவன் கொடுத்த இலக்கத்தை பார்க்க முடியவில்லை விளம்பரத்தை கொடுத்தவுடன் அது போலும் தானே காவல்துறைக்கு உடனே சென்று பிடித்து விட்டார் நோக்கம் என்னன்னா அந்த சாரதிக்கு வந்து சாரதி அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்பட்டு விட்டது அது மட்டுமில்ல அவர் குடிபோதையில்தான் வந்திருக்கின்றார் இதெல்லாம் கையங்களவுமாக பிடித்து விட்டார் அதனால்தான் அவர் இந்த விபத்தும் அப்படி ஒரு நிலைமையா இருக்கலாம். சில பிள்ளைகள் எல்லாம் பெற்றாருக்கு தெரியாமல் வண்டி எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள், கணவனுக்கு தெரியாமல் மனைவி எடுத்துக்கொண்டு ஓடி வருவார் லைசன்ஸ் ஒன்றும் இல்லாமல். பாதுகாப்பற்ற முறையிலே வந்து பிள்ளையான வழியிலே வந்து அடித்துவிட்டு வந்தால் தங்களுக்கு பெரிய விபரீதம் பெறப்போகுது என்று தங்களை காப்பாற்றுவதற்காக அவர்கள் ஓடியிருப்பார். நிச்சயமா அவருக்கு இன்னொரு வழியிலே அதை உணரக்கூடிய வகையில் ஏதாவது நடக்கும். இவருக்கு மேலதிகமான இரத்தங்கள் கசிவு ஏற்பட்டு அவர் இறந்து விட்டார் என்றால் நாங்கள் அவருக்காக எங்கள் அனுதாபங்கள். உங்கள் உங்கள் உறவினரா
3: நண்பர்? அந்த தெருவில் உள்ள நண்பர் கார்த்திக் தேர்.
0: நான் இனிமேல் இந்தியாவுக்கு வந்தா உங்களை ஊருக்கு வரமாட்டேன் ஐயா, போக விட்டு பின்னாலே போய் விடுவார்கள். நல்ல அனுபவம் உண்டை பகிர்ந்து அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும். ஒன்னும் சரி, அவருக்கு அவ்வளவுதான் அந்த இடத்துல அந்த அனுபவம் அவர் அனுபவித்தது போதும். அதோடு இதுவும் எங்களுக்கு ஒரு பாடமாக நாங்கள் எடுத்து அனுபவமாக எடுத்துக்கொள்வோம். ஹெல்மெட் இல்லாமல் பாதுகாப்பு கவசம் இல்லாமல் போகக்கூடாது. ஒருவருக்கு ஒன்று நடந்து விட்டால் வந்ததோடு அந்த ஜீவனை காப்பாற்றி நாங்கள் ஜீவகாரணம் நீங்க தொடர்ந்து முயற்சி பண்ண வேண்டும். இது ரெண்டையும் நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அப்படியானால் உங்களுக்கு ஒரு பதம் தருகின்றேன். அந்த பதம் நான்கு எழுத்துக்களை கொண்ட பதம். உலகிலே முதல் முதல் கண்டது இதைத்தான். அதாவது வந்து மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியிலே முதல் இதை கண்டுபிடித்தார்கள். அந்த அவர்கள் கண்டுபிடித்தது பலவாக இருந்தாலும் இதுதான் இன்று வரை உபயோகத்தில் இருக்கின்றது.
3: நெருப்புபா?
0: வாழ்த்துக்கள். எப்படி ஐயா உங்களுக்கு மூளை நெருப்பா வேலை செய்யுது ஐயா உங்களுக்கு? நெருப்பா வேலை செய்யறப்பா, நெருப்பு
3: எல்லாம் உங்களுடைய ஆச்சரியப்பா,
0: நெருப்பா வேலை. வாழ்த்துக்கள். சரி,
3: நன்றி.
0: அடுத்தது மூன்று எழுத்துக்களை கொண்டது. சரி, சென்று வாருங்களா? சென்று வாருங்கள்.
3: சரிங்க,
0: விட்டால் நீங்கள் தொடர்ந்து இல்லை. இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட் தந்தேன் தானே. அடுத்த உறவு யாராக இருக்கலாம் ஓடி வர வேண்டும். ஒரு பதத்தை தருகின்றேன், மூன்று எழுத்துக்களை கொண்ட பதம். இது சகல ஜீவராசிகளிலும் உண்டு இந்த குணம். இதை நிறுத்தலாம், நிறுத்த முடியாது. ஒரு சில வேளைகளில் நிறுத்தலாம், ஒரு சில வேளைகளில் நிறுத்தவே முடியாது. மூன்று எழுத்துக்களை கொண்டது. இங்கே கொண்டு ஓடி வாருங்கள், விரைவாக வர வேண்டும். ஒரு நபர் போய்விட்டால் உடனே அடுத்தவருங்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஞானசேகரன் அழைத்திருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள் ஐயா. இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இணைப்பில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். எங்கே சதீஷ் வர இருக்கின்றீர்கள், ஓடி வாருங்கள். முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே கண்டுபிடி பொது அறிவுல இருக்கின்றோம். இன்னும் 15 நிமிடங்களில் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து பாடலுக்கு செல்ல எண்ணுகின்றேன். பாடல் கேட்க விரும்புபவர்கள் விரைவாக வந்து இணைந்து பாடலையும் இன்னும் கேட்கலாம். பங்கு பெற்றாதவர்களுக்கு பாடல்கள் கிடையாது. ஓடி வாருங்கள். யார் வருவார் அடுத்தது? மூன்று எழுத்துக்களை கொண்ட பதவி இப்பொழுது இருக்கின்றது. வடலூர் ஆனந்தன். வணக்கம் வடலூர் ஆனந்தன் அவர்களே.
4: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நல்லாயிருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்ற. நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
4: இங்கே அனைவரும் நலம் ஐயா.
0: இன்றைய மாலை நேரத்து நிகழ்வுக்கு நீங்கள் எத்தனை தடவை அழைத்தீர்கள்? 50 தடவை?
4: ஒரு 10 முறை அழைச்சிருப்பேங்க ஐயா.
0: உங்களுக்கு தெரியாதா, இன்று வெள்ளிக்கிழமை தானே ஆனந்தன்? வெள்ளிக்கிழமைகளிலே குறைந்த நேரத்திலேதான் நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஏனென்றால் சிறுவர்ப்பு உங்களுக்கு நான் இடம் கொடுக்காது. உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அண்மையிலே இணைந்தவர் என்றபடியால் தெரியவில்லை. வெள்ளிக்கிழமை தோறும் நேயர் நேரம் ஒரு மணி நேரம் தான் கிடைக்கும். ஒரு 9-10 பேருக்கு பாட்டு, அதற்குள்ளே நீங்கள் வந்துவிட்டால் அதிர்ஷ்டசாலி.
4: எப்பவும் போல இருந்துட்டேன். எப்பவும் நான் கொஞ்சம் கடைசியா தான் பாடல்
0: கேட்பேன்.
4: அப்படித்தான் வழக்கமான நேரெல்லாம் வரட்டும் கேட்டுட்டு ஒரு 15 பாடலுக்கு தான் நான் வருவேன். அதுல கொஞ்சம்
0: நீங்கள் அண்மையிலே வந்தபடியால் உங்களுக்கு புரியாமல் இருக்க. வழக்கமா வருபவர்களும் அந்த பிள்ளையை இன்று விட்டு இருக்கின்றார்கள், அழைத்துக் கொண்டே இருந்தார்கள். அவர்கள் என்ன நிகழ்ச்சி என்பதை கிரகிக்க வேண்டும். வரும்பொழுது என்ன நிகழ்ச்சி என்று கேட்டால் சுகமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் மனவர்த்தமாக இருந்தால் தான் கூர்ணி அழைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். முடிகிற நேரத்திலும் அழைக்கின்றார்கள், தெரியாதவர்களாக தான் இருக்கும். நல்லது. என்ன பதத்தோடு வந்தீர்கள் ஐயா என்று? மூன்று எழுத்திலே ஒரு பதம் கொடுத்தேன். இது எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. பெரியதும் தெரியும், பெரியாத தெரியாமலும் இருக்கும். நிறுத்தவும் முடியும், நிறுத்தவும் முடியாமலும் இருக்கும் இந்த குணம். மூச்சு இல்லையா? மூச்சு நிறுத்த முடியாததா? இல்ல நிறுத்த முடியுமா? முடியாது. இது முடியும், நிறுத்த முடியும், நிறுத்த முடியாது. நிறுத்தவும் முடியும், நிறுத்தவும் முடியாது. உங்களுக்கு என்ன அனுபவம் மேடம், நீங்கள் பகிர இருக்கின்றீர்கள் ஏதாவது
4: அனுபவங்கள்? வாழ்க்கைக்கு கடந்து ஓடி போச்சீங்களா? அனுபவங்கள் தான் வாழ்க்கையாவே இருக்குது. மிச்சம் என்ன இருக்குன்னா அனுபவங்கள் மட்டும்தான் மிச்சமா இருக்கு கடைசி காலகட்டங்கள்ல.
0: அனுபவங்கள நிறைய அனுபவங்கள் உண்டு உங்களிடம்.
4: நிறைய அனுபவங்கள் உண்டு. முக்கியமா இந்த 3:24 இந்த வாழ்க்கையில இந்த 24 மணி நேரம் இருக்கு இல்லீங்களா, அதுல வந்து இந்த 8 மணி நேரம் உழைப்பு, 8 மணி நேரம் ஓய்வு, 8 மணி நேரம் உறக்கம். அது ஒரு நல்ல அனுபவமா இருக்கு. அதாவது உழைப்பு நம்ம வந்து ஒரு அந்த 8 மணி நேரத்தோட இருந்துட்டு மத்தபடி எல்லாவற்றிலையும் நம்ம நேரங்கள் நம்ம செலவழிக்கணும்.
0: உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அனுபவத்தை கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றீர்கள்? அது நல்லா இருக்கு, நன்மையாக இருக்கின்றதா?
4: அதான் அப்படிதான் இருக்கணும். அப்ப அதாவது நேரம் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது, நேரத்தை வகுத்துக்கணுங்கிறது என்னுடைய அனுபவங்கள்.
0: அதை நீங்க நேர் நேரத்திலே அந்த நேரத்தை கணக்கிட்டு இருக்க வேண்டும். விட்டு விட்டீர்கள்
4: இன்று. அது ஒரு புது அனுபவம். அது இன்று ஒரு புது
0: வாழ்த்துக்களான
4: நல்ல நன்றிங்க.
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த பதத்தை கண்டுபிடித்து பாருங்கள். இன்னொருவர் வந்து விட்டார். அவர் வணக்கம் சதீஷ். என்ன பதம் ஐயா?
5: பார்த்தா அந்த மூன்று எழுத்து பதம் கோபம்.
0: கோபம் கோபமும் போதும். ஆனா என்னிடம் இருக்கிறது அது அல்ல. இந்த குணம் சிறு பிள்ளைகளிலே கூடுதலாக இருக்கும், அடுத்து பெண்களிலும் கூடுதலாக இருக்கும் இந்த குணம்.
5: பெண்களிடம்
0: இந்த குணத்திலே பல விடயங்களை சாதித்து விடுவார்கள். மூன்று எழுத்தை கொண்டது. உங்களுக்கு 2-3 வினாடிகள் கொடுக்கப்படுகின்றது, நீங்கள் நல்லா சிந்தியுங்கள்.
5: பெண்களிடம்
0: கோபம் என்று ஒன்றை கூறினீர்கள், அது செல்லாது. அப்ப இன்னொரு பதத்தை கண்டுபிடிக்கிறது தானே மூன்று எழுத்தோட. முடியவில்லை, மீண்டும் மாறுங்கள். சந்தர்ப்பம் நன்றி. அடுத்து வருகின்றார் ஒருவர், அவர் ஃபாரூக் தான் வருகின்றார். மீண்டும் கொண்டு வாருங்கள் ஃபாரூக்.
6: அழுகைப்பா.
0: சிறப்பு. எப்படி நெருப்பா யோசிக்கிறாங்களா இவங்களை? நெருப்பா யோசிக்கிறாங்க. அழுகை என்பதே சரியான பதம் சதீஷ்குமார். குழந்தைகளிடம் நிறைய உண்டு, பெண்களிடம் இது நிறைய உண்டுதானால் பல விடயங்களை சாதிப்பார்கள். அது அவர்களுக்கு இறைவன் கொடுத்த சக்தி. அது இந்த அழுகை என்பது எங்களோடு சேர்ந்த குணங்களில் ஒரு குணம். இதை நிறுத்த முடியும், நிறுத்தவும் முடியாது. அதிலே நிறுத்த முடியாத அழுகை யாரிடம் இருக்கின்றது? குழந்தைகள். உலகத்தில் நிறுத்த முடியாத, நிப்பாட்ட முடியாத ஒன்று குழந்தையின் அழுகை. பெரிய அணை, இந்த கரிகாலம் கூட பெரிய அணை போட்டு அந்த பெரிய அணை கட்டி அந்த ஆறை நீ மறைத்திருக்கின்றார். ஆனால் குழந்தையின் அழுகை நிறுத்த முடியாது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
6: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே மகளே, ரேவதி வந்து விட்டார். வாருங்கள் ரேவதி. வணக்கம் ரேவதி. நலமாக இருக்கின்றீர்களா மகளே? குரலை கேட்க மகிழ்வாக
1: இருக்கிறேன்.
0: என்பது சரியான பதில். பாராட்டு கிடைக்கின்றது. பாரூக் வந்து அழுது காட்டி விட்டு போய்விட்டார். எப்படி அம்மா இருக்கின்றீர்கள்? நலமா இருக்கின்றீர்கள் தானே? நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: கூறுங்க.
0: நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் தானே?
1: நலமாக இருக்கிறேன்.
0: அப்படி ஏதாவது ஏதாவது முன்னேற்றம் காணப்படுகின்றதா உங்கள் சிகிச்சைகளில்?
1: கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம்,
0: கொஞ்சம் முன்னேற்றம். நல்லா தூக்கம் வருகிறதா?
1: அதை செய்கிறேன், அந்த மருந்தை செய்கிறேன்.
0: நான் கூறிய நான் செய்வது உண்டு, அதனால தான் உங்களுக்கு சொன்னேன் மகள். தூக்கம் நன்றாக நல்லதமா? சரி, அப்ப மீண்டும் பாருங்கள். அழுகை சரியான பதில். ஆனால் ஃபாரூக் முதலில் சொல்லிவிட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வேற ஏதாவது இருக்கப்பா?
0: வேற ஏதாவது வரும், இப்பொழுது வரும் கூறுவேன்.
1: சரியா?
0: அந்த பதம், அந்த பதம் வந்து 2 எழுத்துக்களால் ஆனது, ஒரு சாதுவானது. இது ஒரு மிருகத்தின் பெயர். இரண்டு எழுத்துக்களை கொண்டது ஒரு
1: சாதுவான
0: பசு என்பது சரியான பதிலை தந்து புள்ளியை பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, இன்னும் ஒரு பதம் இருக்கின்றது. அது மூன்று எழுத்துக்களால் ஆனது. இது மிகவும் பாதுகாப்பானது. அரசர் காலத்திலிருந்து இட்ட வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பதை எப்படி கூறுவார்கள்? மூன்று எழுத்துக்களால் ஆனது.
1: பாதுகாப்பு அரண் அரண்
0: அரண் அல்ல. இது ஒரு இடம். வாழ்த்துக்கள். சிறப்பு சிறப்பு. இரண்டாவது பதிலையும் கூறிவிட்டால் ரேவதி மகளே, இனி நீங்கள் சென்றுதான் வர வேண்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரேவதி. மீண்டும் பாருங்கள், எங்கே அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? வர வேண்டும், ஓடி வர வேண்டும். உறவுகள் வர வேண்டும். பாடல் பங்கு பெற்றவர்க்குத்தான் பாடல் என்றோன்னு எல்லோரும் ஓடி வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாருங்கள் வாருங்கள். சரி, இதுல பதங்கள் கூறப்பட்டு விட்டது. அடுத்த பதம் தர இருக்கின்றேன். ராஜ்குமார், வணக்கம். ராஜ்குமார் வணக்கம்.
6: ஐயா வணக்கங்கய்யா, நலமாங்கய்யா?
0: நலமாக இருக்கு. நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா?
6: நலமா இருக்கிறோங்கய்யா. நான் அடன்னு சொல்ல நினைச்சேன், அதுக்குள்ள அழுகையும் தாங்க. அமுக்கமா அடம் பிடிப்பாங்க. என் நண்பர் பையன் இருக்கிறான், அமுக்கமா அடம் பிடிப்பான், அழமாட்டான். அதான் சொன்ன வந்தேன்.
0: அழுகை என்ற
6: குழந்தைங்க.
0: அதன் பின்னு இரண்டு பதங்கள் சென்று விட்டது. கோட்டை என்ற பதில் போய்விட்டது. பசு என்ற பதிலும் போய்விட்டது. ரேவதி அவர்கள் கூறியிருந்தார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு பதம் தர இருக்கின்றேன். ஒரு மிருகத்தையும் ஒரு ஆணையும் சேர்த்து உள்ள பெயர். ஒரு மிருகத்தையும் ஒரு ஆணையும் சேர்த்து வரும் பெயர். இரண்டு பொருள் அதில் இருக்கின்றது. ஒரு மிருகமும் ஒரு ஆணும் இப்படி பெயர் வைப்பார்கள், அழைப்பார்கள்.
6: நரசிம்மம்.
0: நான் எத்தனை எழுத்துகள் என்று சொல்லவில்லை இன்னும். ராஜ்குமார்
6: நான்கு
0: எழுத்துக்களை கொண்டது. அந்த பதம் இறைவனுக்கும் இப்படி ஒரு பெயர் உண்டு. நான்கு எழுத்துக்களை கொண்டது. ஓடி வாருங்கள்.
6: பசுபதி.
0: கெட்டிக்காரன் ஸ்பொட்டிலே ஒன்று விட்டார். பசுபதி என்பது.
6: நன்றி நன்றி.
0: சரியான பதில் ராஜ்குமார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. யோசிச்சு உடனே பிடித்து விட்டீர்கள்.
6: நான் எது நினைச்சோன்னா, நான் நரசிம்மன் நினைச்சிட்டேன். மனிதனும் மிருகம் எனக்கு டக்குன்னு விரைவா யோசனை வந்துச்சு.
0: நரசிம்மம் வந்து அப்படியா? நீங்க அப்படியே பசுபதி.
6: நீங்க எழுத்து நான் வந்து கணக்கிடல. மூளை வந்து விரைவா பதில் சொல்லிடுச்சு.
0: பசுபதி என்ன பதில்? சரி, அடுத்த பதத்தை தருகின்றேன், மற்றவர்களுக்கும் கேட்கட்டும். இது வந்து மங்கள காரியங்களுக்கும் அமங்கலமான காரியங்களுக்கும் உபயோகப்படுகின்றது. ஆனா மங்களத்துக்கு ஒரு வடிவமாக இருக்கும், அமங்கலத்துக்கும் வேறு வடிவமாக இருக்கும். இது இந்த பொருள் நான்கு எழுத்துக்களை கொண்டது. சரியா? இந்த மங்கள
6: காரியத்தை
0: வெற்றிலை இல்ல, அது வேறு வடிவமா வராது. இரண்டு சம்பவத்துக்கும் மாற்றமான வடிவத்திலே அது தோன்றும். நாங்கள் செய்வோம், அதை நாங்கள் செய்வோம். அப்படி சிந்தித்துக் கொண்டு
6: சிந்திச்சு வரங்க. நன்றி நன்றிங்க.
0: கூற முடிந்தால் கூறுங்கள், கூற முடிந்தால் கூறுங்கள், அல்லது சிந்திச்சு பாருங்கள்.
6: ஓ சரிங்க, சிந்திச்சு வரங்கய்யா, சிந்திச்சு வருகிறேன்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறியும் அன்பு தமிழையும் தந்தை எல்லாம் வல்ல இறைவா, உன் இருகரம் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி உன் தாழ் பணிந்து இவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி உனக்கும் ஓம் நம சிவாய என்று கூறி வணங்கி முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் என் அன்பு நேய உறவுகளே, உங்களையும் நான் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இன்று 2026 ஆண்டின் 6 மாதத்தின் 19 நாள் வெள்ளிக்கிழமை.

வாரத்திலே வரும் வெள்ளிக்கிழமை தோறும் பக்தி கொண்டாடுவோம் என்ற இசையோடு இணைந்து நாங்கள் பக்தியை பற்றி பேசி மகிழும் இந்த வேளையை கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றியை கூறிக்கொண்டு உலகளாக இருக்கும் அன்பு உறவுகளே, 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு வாருங்கள், இணையுங்கள் அன்போடு என்று கூறி உங்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பம் பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வுக்கு.

பக்தி கொண்டாடுவோம் நிகழ்வுக்கு நீங்கள் வந்து இணைய வேண்டிய எங்களுடைய தொடர்பு இலக்கத்தை, தொடர்பு எண்ணை கைபேசியில் நீங்கள் அழுத்திவிட்டால் வந்துவிடலாம். வழமை போல 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு வாருங்கள். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் இணைந்து நாங்கள் பக்தி வேலையை கொண்டாடுவோம்.

0: தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி
1: பக்தி கொண்டாடும் இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று கூறுவதோடு அல்லாமல், நீங்கள் வரும் வேளையில் உங்களுக்கு விருப்பமான பக்தி பாடல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். நாங்கள் ஒலிபரப்பி கேட்டு பக்தியை கொண்டாடும் வகையிலே பக்தியோடு நாங்கள் இணைந்து செல்லும் பக்தி மார்க்கமான விடயங்களை பேசி கலந்துரு வாழ்வதற்காக கிடைத்த இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் மிகவும் மகிழ்வாக ஏற்றுக்கொண்டு இணைந்து கொள்வோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நான் வந்த வேளையிலே இன்று இங்கு காலநிலையை பார்த்தால் 18 °C என்று காட்டப்படுகின்றது. வெப்பநிலை அதுதான், வெப்பநிலை அதுவாக இருந்தாலும் வெப்பத்தை நாங்கள் 18 °C இருந்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் உணர்கின்றோம். இது படிப்படியாக 20 °C வரை சென்று மீண்டும் 14 °C வழமை போல திரும்பும். ஆனால் இன்று மழை நாள் என்று நேற்று எங்களுக்கு அறியப்பட்ட வேளையிலே இன்றும் மழை உண்டு. ஆனால் இரவு நேரம் பகல் நேரம் இன்று அதிகாலையிலே அதிக பெரும் காற்று வீசியதனால் மழை வரவில்லை, வெப்பம் தெரியவில்லை. ஏனென்றால் காற்றின் ஈரப்பதம் கடுமையாக இருக்கின்றபடியால் எங்களுக்கு குளிரைத்தான் தருகின்றது. மிகவும் சுலபமாக இருக்கின்றது வெளியே சென்று வருவதற்கு. இன்றும் 15.5 மணி நேரத்துக்கு மேலாக பகலை காணலாம் என்று கூறும் இந்த வேளையிலே வளர்ப்புறை காலம் சிறப்பாக இருக்கின்றது. எங்களுடைய காலநிலை பசுமை நிறைந்திருக்கின்றது. உயிரினங்கள் எல்லாம் குதூகலமாக ஊடாடி திரிவதை நாங்கள் பார்த்து மகிழக்கூடியதாக இருக்கும் இந்த வேளையில் நாங்கள் பக்தி கொண்டாடுவோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வெள்ளிக்கிழமைகளிலே.

0: நமனு வந்து இறை கவரமும் பிணமாய் சுடலை எண்டி நமதுடனு வெந்தழியும் நாளிலே.
1: இனிமையாக இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் விளையில் அன்புடன் வனமை போல ஜெகபர்சாதிக் அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து இன்றைய நிகழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கும் விளையில் அன்பு மகள் ஷியாமலாவும் ஆவலோடு ஓடி வந்த அப்பா வந்தாச்சு என்று எழுதி வணக்கம் அப்பா வருக வருக என்று கூறியவளை உங்களை நான் வருக வருக என்று அன்போடு இணைத்துக் கொள்ளும் இந்த வேளையில் ஏனைய உறவினர்களும் இணைந்திருக்கின்றீர்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பக்தி வேளையிலே நாங்கள் திரும்பும் பக்தி பாடலை கேட்டு மகளும் நாங்கள் இன்று முதலில் ஒரு பாடலை கேட்கலாம் என்று எண்ணுகிறேன். இறைவன் என்பவன் நாங்கள் எது கேட்டாலும் எங்களுக்கு தருவார். ஏனென்றால் அவர்தானே எங்களை படைத்தார் இந்த உலகிலே. துன்பங்கள் வரும்பொழுது அந்த துன்பத்திலிருந்து எங்களை விடுவிக்கவும் மகிழ்ச்சியாக வாழவே கூடிய ஏதுக்களையும் தந்து இந்த பிரபஞ்சத்தையும் தந்து எங்களையும் இங்கு ஆறு அறிவுகளுடன் படைத்து ஆணவம் கண்மம் மாயை என்பவற்றில் உளராமல் நீங்கள் உங்கள் பிறவி பயனை பெற்று பிறவி துன்பங்கள் பழைய பிறவிகளிலே நீங்கள் அடைத்த துன்பங்களை அந்த கர்ம வினைகளை தீர்த்து வையுங்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை என்று என்னிடம் கேளுங்கள் என்றால் தேவையே ஏற்படும் வகையில் எங்களை அவர் படைக்கவில்லை. தெரியாத வகையில் எங்களுக்கு தேவைகள் பல ஏற்படுகின்றன. அந்த வேளையில் அங்கள் இறைவனிடம் இருகரம் நீட்டி வணங்கி கேட்டால் அவர் அளிப்பார் என்பதற்காக இந்த பாடலை கேட்போம்.
2: மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய

கேட்பவர்கள் எது கேட்டாலும் இல்லை என்றாமல் ஈந்தளிக்கும் இறைவன் எப்படிப்பட்டவர்? இந்த ஆன்மாக்கள் எப்படிப்பட்டவை? எப்படி அந்த இறைவனை வணங்குகிறார்கள்? வணங்குவதென்றால் என்ன? வணங்கும் போது பக்தி என்று ஒன்று வேண்டும். பக்தி என்றால் என்ன என்பதை நாங்கள் அலசி பார்க்கும் வகையிலே தான் சமயங்கள் உருவாகி வந்தன. சமயங்கள் அந்தந்த சமயத்திலே எப்படியெல்லாம் நாங்கள் வாழுகின்றோம் அதை உணர்ந்து, இதற்கெல்லாம் மூல காரணம் யார் என்பதை உணர்ந்து அவரை வணங்குதல் தான் பக்தி மார்க்கம். அவரை வணங்குவதற்கு பல வழிகள் உண்டு. அதிலே சிறந்த வழிகளையெல்லாம் நம் முன்னோர்கள் ஆன்மீகத்திலே ஆழமாக தங்களை ஈடுபடுத்தி அனுபவத்தால் உணர்ந்த உண்மையான காரண காரியங்களை கூறியிருக்கின்றார்கள். அந்த வகையிலேதான் கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், சைவ மதம் என்றெல்லாம் எங்களுக்கு தோற்றுவித்திருக்கின்றார்கள். எல்லா மதமும் கூறுவது அன்பு, கருணை, சாந்தம், விட்டுக்கொடுப்பு, மனிதநேயம், சீவகாருண்யம், அறம் என்றுதான் கூறுகின்றது. அதை மறந்துதான் நாங்கள் வழி நடந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு காரணம் இந்த உலகில் பிறந்த ஆன்மாக்கள் அத்தனையும் சைவ சித்தாந்தத்தில் கூறுவது போன்று ஆணவம், கர்மம், மாயை இந்த மூன்று மலங்களினாலும் பிடிக்கப்பட்டிருக்கின்றன. ஆணவத்தினால் நாங்கள் செய்கிற கர்மங்கள் மாயையினால் மறைக்கப்பட்டு மறைந்திருக்கும் விடயங்களுக்கு எங்கள் புலன்களால் தூண்டப்பட்டு நாங்கள் செய்கின்ற கர்மங்கள் இந்த மலம் இந்த ஆன்மாவை ஆணவ மலமாக்கி ஆணவத்திலே உறைந்து போக செய்கின்றது. அதனால் ஏற்படுகின்ற கர்மங்கள் எல்லாம் எத்தனையோ பாவ புண்ணிய வழிகளுக்குள்ளே தள்ளிவிடுகின்றது. அந்த பாவத்தை செய்கிறதும் புண்ணியத்தை மறந்து போவதற்கும் மாயை என்ற ஒன்று இந்த உலகத்தில் உண்டு. இந்த மாயை திரையை விளக்குவதற்குத்தான் பக்தி என்ற மார்க்கத்தை ஒவ்வொருத்தரும் கடைபிடிக்கின்றார்கள் என்று என்னுடைய சிற்றறிவு கட்டிய வகையிலே உணர முடிகின்றது. அன்பு உறவுகளே, நீங்களும் வாருங்கள். இதை பற்றி நாங்கள் பேசி மகிழ்வதற்கு தாராளமாக இடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒன்றிய தமிழ் வானொலியிலே. நீங்கள் வந்து உங்களுக்கு விரும்பின கருத்துக்களை, பக்தி என்றால் என்ன, நாங்கள் எப்படி பக்தியை கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு. இங்கே அடுத்து ஒரு பக்தியான ஒரு பாடல், சக்தி என்றால் என்னவென்று கூற வருகின்றது. கேட்போமா அந்த பாடலை? அந்த பாடலை நாங்கள் கேட்கும் வேளையிலே சக்தி என்றால் என்ன என்று நாங்கள் உணரும் வண்ணம் அந்த பாடல் பாடி, ஏன் சக்தியை நாங்கள் வணங்க வேண்டும், சக்தி என்றால் என்ன, சக்தி எங்களுக்கு என்ன செய்கின்றது, எப்படிப்பட்டது சக்தி என்பதை விளக்கும் வகையிலே ஒரு பாடல், அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.

பிரபஞ்சம் அசைவதற்கும் பிரபஞ்சம் என்று ஒன்றை நாங்கள் அறிவதற்கும் சக்தி என்று ஒன்று வேண்டும். அந்த சக்தி இல்லையென்றால் பவர் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றார். எதற்கும் அந்த பவர் வேண்டும். சுழலும் சக்தி, வளரும் சக்தி, அறியும் சக்தி, தெரியும் சக்தி, கேட்கும் சக்தி என்று எத்தனை விதமான சக்திகள் உண்டு. அத்தனைக்கும் மூலாதாரமாக இருக்கின்றது. அதை ஜனனி என்ற பதம் தாங்கி இந்த பாடலே கூறி அது எப்படியாக இருக்கும், அப்படிப்பட்டது எப்படி நாங்கள் வணங்க வேண்டும், அதை வணங்குவதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த பிறவி பயன் எடுத்து வந்து எங்களுக்கு இந்த சக்தியால் ஏற்படும் நன்மை என்ன என்றதை நன்றாக உணர்ந்து தெரிந்து இந்த பாடலை தொகுத்து இசையோடு தருகின்றார்கள். அந்த இசையிலே வரும் அந்த ஓசையிலே சக்தி இருக்கின்றது. இந்த சக்தி என்றால் என்ன என்பதை விளங்கக்கூடிய வகையில் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய வகையிலே தான் இந்த பக்தி வேலை அமைந்திருக்கின்றது. இந்த பக்தி என்றால் என்ன, எதற்காக நாங்கள் சமயத்தை பின்பற்ற வேண்டும், பக்தி மார்க்கம் என்றால் என்ன, எது சரியான வழி, இந்த உலகத்தில் நாங்கள் பிறந்து இந்த பிறவி பயனிலே நாங்கள் பெறுகின்ற நன்மை தீமைகளை கொண்டு எங்கள் கர்ம வினைகளை எப்படி முடித்து மீண்டும் பிறவாமை வேண்டும் என்று அந்த பயனை பெற வேண்டும். அனைவரும் வேண்டுவது அதுதான். ஏனென்றால் ஆறாவது அறிவான இந்த பகுத்தறிவோடு வந்துதான் பிறவி என்றால் என்ன, பிறவி பயன் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன, பூர்வீகம் என்றால் என்ன, அடுத்த பிறவி என்றால் என்ன, பிறவியிலே நடைபெறுவது என்று வாழ்க்கை பூராவும் எங்களுக்கு பாடமாக பாடமாக அனுபவத்தால் பெற்றவர்கள் கூறிய வழிவகைகளை பின்பற்றி முன்னேறும் வழியைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதற்கு பல தடைகள் உண்டு. இந்த தடைகளிலிருந்து நாங்கள் மீண்டெழுவதற்கு எந்த சக்தியாலும் முடியாது, இறை சக்தியால் தான் முடியும் என்று எண்ணற்ற ஞானிகளும் யோகிகளும் சித்தர்களும் எங்களுக்கு ஆண்டாண்டு காலமாக பல்லாண்டு காலத்துக்கு முன்பே இதை குறித்து வைத்திருக்கின்றார்கள். அந்த பண்பாடுகளை அந்த அதைத்தான் சமயம், மார்க்கம், வழி என்றெல்லாம் கூறுகின்றார்கள். அந்த பக்தி மார்க்கத்திலே வருகின்ற இன்னும் ஒன்று, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வாரை வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்பதற்கிணங்க, ஒரு மனிதன் பிறந்து எப்படியெல்லாம் வாழ்கின்றான், மக்களுக்காக என்ன செய்கின்றான், ஆன்மீகம் என்ற

ஏற்றம் இரக்கம் இன்பம் துன்பம் வறுமை என்றெல்லாம் பலவிதமான இடர்பாடுகளுக்குள்ளே இடையூறு இடர்பட்டு இறுதியிலே இவற்றையெல்லாம் கடந்து எப்படி செல்வது என்ற அந்த மனம், அந்த புத்தி, அந்த ஞானம் அது வேண்டும். அதற்கு அதன்படி வாழ்ந்து ஒரு வழியை காட்டி சென்று இன்று அதையே பின்பற்றுபவர்களும் பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் கூறும் உண்மை இப்படி வாழ்வதுதான் நிரந்தரமானது, மற்றதெல்லாம் எங்களுக்கு தேவையானது அல்ல. எங்களுக்கு ஒருவர் வழிகாட்டி இருக்கின்றார், இறைவன் என்று ஒருவர் இருக்கின்றார், அவரை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அவர் விரும்பியபடி இந்த ஆன்மா இந்த பூ உலகிலே நடமாடி வந்தால் பிறவி பயனை அனுபவித்து அவரிடமே செல்லலாம். அதற்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று தன்னையே ஒரு வாழ்க்கை பயணமாக வாழ்க்கைக்கு அர்த்தமுள்ளவராக வாழ்ந்து காட்டி சென்ற ஒருவரின் பின்னால் செல்பவர்கள் இப்படியும் பாடுகின்றார்கள்.

இந்த பாடலே நாங்கள் தெரியப்படுவது இம்மை மறுமை என்று ஒன்று இருக்கின்றது. இறந்த பின்பும் ஆன்மாக்கள் உயிர்த்து வந்து மீண்டும் வேறொரு பிறவியிலே வருகின்றது. அது எந்த பிறவி என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆன்மா அழியாமல் மீண்டும் பிறந்து வருவதும் அம்மை அப்பனை தவிர்ந்த வேறு தெய்வத்தை நாங்கள் முதலில் காணவில்லை. நாங்கள் இந்த உலகுக்கு உதிப்பதற்கு தாய் தந்தை எந்த உயிர்களுக்கும் வேண்டும். அதனால் இவைதான் நிரந்தரம். அந்த அன்பு தாய் தந்தை என்ற உறவோடு இந்த ஆன்மா பிறந்து வளர்ந்து வரும் வேளையிலே இம்மையிலே நாங்கள் செய்வது அத்தனையும் மறுமையில் காட்டப்படுகின்றது. அது புண்ணியங்கள் அதிகமாகவா பாவங்கள் அதிகமாகவா என்று சித்தாந்தங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. இவற்றெல்லாம் உணர்ந்து இதன்படி வாழ்ந்து காட்டிய ஒரு பெருமகனார் தேவனுடைய இறை தூதுவர் என்று பெயர் பெற்று அவர் வானத்து உறையும் மையத்தில் வாழ்வாங்கு வாழ்ந்து காட்டி வானுரையின் தெய்வத்துள் வைத்து வணங்கப்படுகின்றார். அவர் காட்டிய வழிகளிலே சரியான வழிகள் என்று அந்த வழியையும் பின்பற்றி சென்று இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று பல ஞானிகள் யோகிகளோடு இணைந்து ஆய்வுகளின் மத்தியிலே கண்ட உண்மைகளை பாடல்களாக எங்களுக்கு புகுத்தி விடுகின்றார்கள். இந்த பாடல்கள் அத்தனையும் புகுத்துவது என்னவென்றால் ஆன்மா எப்படி ஈடேற வேண்டும். ஆன்மீகம் என்பது அதுதான். அது சமயம் மதம் மார்க்கம் என்ற பெயர்களிலே செல்கின்றது. ஒரு மலை உச்சியிலே இருந்து ஊற்றெடுத்து வரும் பெரு நதியானது வழிந்தோடி வரும் பொழுது அது இறுதியிலே கடலை சேர வேண்டும். கடல் என்பதை சேருவதற்கு அது நேரடியாக அங்கிருந்து வீதி அமைத்து வருவதில்லை. கிடைக்கின்ற பாதையிலே வளைந்து நெளிந்து உயர்ந்து பதிந்து குதித்து அமைதியாக பாய்ந்து ஓடி வருகின்றது. ஒரு வழியாக இல்லை, பல வழியாகவும். ஆனால் இறுதியிலே இந்த உலகத்தில் முக்கால் பங்கு பகுதியான நீர் அதிலே இந்த சமுத்திரம் கடல் அதைத்தான் சென்றடைகின்றது. அதே போன்றுதான் இந்த சமயம் இறைவன் என்ற ஒருவன் இந்த உலகத்தில் ஏகனாக இருந்து அநேகனாக வந்து இறுதியிலே உலகளாக பிறந்து எல்லா உயிர்களையும் பராமரித்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் நிரந்தரமானது. மற்றவையெல்லாம் நிரந்தரமற்றது என்பதை கூறும் வகையிலேயும் இந்த பாடலே கூறப்படுகின்றது. உறவுகளே, உறவு ஒருவர் வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம், வணக்கம்.

0: வணக்கம்ப்பா.
1: வணக்கம் மகளே, அன்பு சியாமலா. வணக்கம் மகளே, நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
0: நல்லா இருக்கேன்ப்பா.
1: நல்லா இருக்கின்றேன் என்றால் நல்ல மழை குளுமையோடு
0: மழை
1: இருக்கின்றீர்கள்.
0: வர போகுதுப்பா,
1: மழை
0: மழை
1: வர
0: வர போகுதுப்பா.
1: எங்களுக்கு மழை வந்து இப்பொழுது மழை வருவதற்கு ஆயத்தமாகிறது. மீண்டும் இன்றும் மழை நாள் தான். நான் பெரும் காற்று வீசியது இரவு பூராவும்.
0: ஆமாப்பா, இங்கே நல்ல காத்தடிக்குதுப்பா.
1: அப்ப உலகளாவ இறைவனுடைய கருணை கிடைக்க, இந்த இயற்கை தான் இறைவன் என்று கூறுகின்றார்கள். மழையை வணங்குபவர்கள், தீப தெய்வ அக்னியை வணங்குவர் என்றெல்லாம் இருக்கின்றோம். இயற்கை தான், இயற்கையிலே தான் இந்த சக்தி அமைந்திருக்கின்றது. சரி சேமலா, இப்பொழுது நீங்கள் இஞ்சிக்குடியில் இருக்கின்றீர்களா? வேதாரண்யம், வேதாரண்யத்திலே இருக்கின்றீர்கள். வேதாரண்யம் பகுதி மிகவும் குளிர்மையான பகுதி இல்லையா?
0: ஆமா, மணற்பாங்கான ஏரியாப்பா அது.
1: வேதாரண்யம் எந்த மாவட்டத்திலே?
0: நிறைய மணல், எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணியே நிற்காதுப்பா, எல்லாம் பூமி இழுத்துக்கும். மணல்
1: இழக்க மனதுள்ள அந்த மணலே எவ்வளவு நீர் ஊற்றினாலும் ஊரை கீழே சென்று அவர் அருந்தி விடுவார். அதனால் தான் கூறுவார்கள்,
0: அப்படிதான் இருப்பாங்க. அதாவது மணல் அந்த பூமியை வச்சுதான் அவங்க மனுஷங்களோட மனசும் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க.
1: அதனால் தான்
0: அங்க எங்க ஊர்ல எல்லாம் வந்து ஒரு மாதிரி கோவப்படுறது ஏதோ இருப்பாங்க. ஆனா இங்க உள்ளவங்க அப்படின்னா ரொம்ப இலகன
1: பொறுமையானவர்கள், பூமியை விட பொறுமையானவர்கள்.
0: ஆமா,
1: பூமியை போன்ற பொறுமையானவர்கள். பொறுமை பொறுத்தார் அரசாழ்வார்.
0: இப்ப ஒருத்தவங்க ஒரு செய்யணும்னா கொஞ்சம் யோசிப்பாங்க, சொந்தங்களை கொடுப்போம் அப்படி கொடுப்போம்ல. இங்க அப்படிலாம் கிடையாது, ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க சாப்பிடறதுக்கு கூட யோசிப்பாங்க இங்க உள்ள ஒரு அப்படிதான் மக்கள்லாம்.
1: சிறப்பு சிறப்பு சிறப்பு. சரி,
0: இந்த அந்த ஊர்ல எல்லாம் இப்ப மீன் அது மாதிரி எல்லாம் சாப்பாடு சாப்பிடுறவங்க சமைச்சிட்டாங்கன்னு வச்சுங்க, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அப்ப நான்வெஜ் சமைப்பாங்க. அந்த மாதிரி சமைக்கும் போது அவங்க வந்து கவிச்சு சாப்பிடாதவங்களா இருந்தாங்கன்னா அங்கெல்லாம் பரவாயில்ல, அவங்களுக்கு வேற சமைச்சு கொடுத்துட்டு இவங்க சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க எல்லாம் அப்படி கிடையாது, ஒருத்தவங்க சாப்பிடலன்னா அவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்க.
1: அப்படியா?
0: ஆமாப்பா, இங்க உள்ள மக்கள் எல்லாம் அப்படித்தான் இருப்பாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கும்,
1: நாட்டுக்கு நாடு, கிராமத்துக்கு கிராமம், ஊருக்கும் வித்தியாசமான பண்பாடுகள். இத்தனை எல்லாம் இதையெல்லாம் அறத்துக்கிள்ளே தானே இவர்கள். அடுத்தவர் சாப்பிடவில்லை என்றால் நாங்களும் சாப்பிடாமல் இருப்பது அது ஒரு அறவழிதான். என்னால் அவரையுடைய துன்பத்தை நாங்களும் உணர்ந்து அவருடைய பசியை நாங்களும் உணர வேண்டும், பின்பு புதிப்பதற்கு ஆக்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த உந்தல்ல இருக்கின்ற இது எங்கள் சமய வழிபாடு முறைகளிலும் எங்கள் தார்மீக குணங்களுக்குள்ளே ஒன்று அறம். சிறப்பு சிறப்பு. எத்தனை அப்போ எப்பொழுது புறப்பட போகின்றீர்கள் அங்கிருந்து?
0: நாளைக்கு டாக்டர் பார்த்துட்டு கிளப்போம்.
1: சரி, இப்ப வேதாரண்யத்திலே மழை நன்றாக பெய்துன்றது, புயல வருகின்றது, வர போகின்றது.
0: நல்லா பெஞ்சு, முந்தா நேத்து பெஞ்சுப்பா, முந்தா நேத்து நான் வந்த இல்ல, நேத்து வந்த, நேத்து நல்லா பெஞ்சிருந்தது மழை.
1: இங்க
0: வந்து பகல்ல கொஞ்சம் மாடியில படுத்தா கூட காத்து அடிக்கும், படுக்கலாம் இங்க வெயில் டயத்துல.
1: கடற்கரை பகுதியா?
0: பசுமையா இருக்கும்பா,
1: பசுமையா
0: இருக்கும்.
1: பசுமையா கடற்கரை பகுதியா? நல்ல காற்று வீசு, நல்ல
0: காற்று.
1: எந்த மாவட்டமம்மா வேதாரண்யம்? நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே ஓடி வந்து விட்டீர்கள், வந்து வரவேற்றீர்கள்.
0: முன்னாடியே சாப்பிட்டுட்டேன், அதனால காத்துட்டே உட்காந்துருந்தேன். அப்பா எப்ப வருவாங்க?
1: அப்படியா மகள்?
0: புள்ள பாட்டு கேக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தான், என்ன பண்ணதுல இன்னும் வரவே இல்லை. அவன் வந்தானா இடையில நான் போன் பண்ணுவேன்ப்பா.
1: ஆமாம் ஆமாம், கேளுங்கள், காரியம் இல்லை, கேளுங்க. உங்களுக்கு என்ன பாடல் என்று பக்தியோடு கேட்க விரும்புகிற பாடல்?
0: எனக்கு இன்னைக்கு சிவப்பு கல்லு மூக்குத்தி படம்ப்பா.

0: மங்கள மலைமகள் வருக.
1: மலைமகளை அழைக்கின்றார்கள், மங்கள மலைமகள் வருக. வாணியும் சுசீலாமும் சிறப்பான பாடல்.
0: சிவப்பு கல்லு மூகுத்தி பாடா.
1: சிவப்பு கல்லு மூகுத்தி என்ற திரைப்படத்தில் இந்த பக்தி பாடல் இருக்கின்றது. நாங்கள் வாழும் போது மகளே, இந்த பக்தி என்ற ஒன்று இல்லாமல் வாழ முடியுமா? ஷியாமலா சென்று விட்டீர்களா? சார் அவர் இருக்கின்றீர்கள், இருக்கின்றீர்கள். நாங்கள் பக்தி என்ற ஒரு மார்க்கை வந்து அந்த எனக்கு கேட்கவில்லை, காற்று அள்ளி கொண்டு போய்விட்டது. சரி, பக்தி என்ற ஒன்று இல்லாமல் நாங்கள் அதை கடைபிடிக்காமல் வாழ முடியுமா?
0: அதான்ப்பா, என்னால் வாழ முடியாதுப்பா.
1: உங்களால், உங்களை பொறுத்த வரையில் தானே நான் கேட்டேன். ஏதேவர்களே ஒரு புறம் வைத்தாலும்
0: என்னால் வாழ முடியாதுப்பா. என்னால் கடவுள் பக்தி இது இல்லாமல் ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் கொடுத்ததாக நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன்.
1: வாழ்த்துக்கள் சிறப்பு. கொடுத்ததெல்லாம் அவர் தான் கொடுத்திருக்கின்றார் எங்களுக்காக. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் அந்த இறைவன். யாருக்காக கொடுத்தான்? மக்களுக்காகத்தான் இந்த பிரபஞ்சத்தையே கொடுத்திருக்கின்றார். அதுவும் இந்த பிரபஞ்சத்தை படைத்து விட்டு எதிலே மனிதருக்கு உகந்ததென்று பூமியை தந்திருக்கின்றார், பூலோகத்தை. இந்த பூலோகத்தில் இருந்துதான் நாங்கள் இறைவனை அடையவோ காணவோ அதை பின்பற்றவோ ஏற்ற வழிவகைகள் இருக்கின்றன. அதனால் உங்களை பொறுத்தவரையில் பக்தி இல்லாமல், இறை வணக்கம் இல்லாமல், இறை நம்பிக்கை இல்லாமல், அந்த விசுவாசம் இல்லாமல் வாழ முடியாது. அங்கே இந்த இதற்கு முதல் ஒரு பாடல் வந்தது, அந்த பாடலே எங்களுடைய சுவர்ணலதா அம்மா குரலி அளித்த அந்த பாடல். நீ நிரந்தரம் என்றதில் இந்த இம்மை மறுமை என்றும், இம்மை என்று இப்பொழுது எங்களுக்கு கிடைத்திருக்க இந்த வாழ்க்கை, மறுமை என்றது இன்னொரு புறவி எடுக்கின்ற வாழ்க்கை. இந்த இம்மை இதை நாங்கள் வாழும் விதத்திலே தான் எதை கடைபிடிக்கின்றோம், எதை செய்கின்றோம், ஆணவம் கர்மம் மாயை என்ற அந்த மும்மலங்களும் பொருந்தி வாழும் வகையிலே தான் நிர்ணயிக்கப்படுகின்றது. எனக்கு மறுமை உண்டா இல்லையா, அந்த மறுமையிலே நான் எப்படி வரப்போகின்றேன், என்ன கர்மத்தை ஆற்றப் போகின்றேன், அங்கு ஆணவத்தோடு வாழப்போகின்றேனா, இந்த மாயைகளை நாங்கள் மாண்டு போகாமல் மீண்டும் பிழைத்தெழுந்து வருவோமோ என்றெல்லாம் இதற்கு மறுமை என்றும் ஒன்று இருக்கின்றதை நாங்கள் நம்பத்தான் வேண்டும். அதைத்தான் இந்த பாடலும் சொல்லப்படுகிறது, இம்மை மறுமை நிரந்தரமானது. அதற்குள்ளே அந்த பிறப்பு என்றது அன்னை தந்தை, தாய் தந்தை. அந்த தாய் தந்தையினுடைய பாசத்தை யாரிடம் கிடக்கின்றா? இறைவனிடம் தான் இருக்கின்றது. அதனால் தான் அவரை தந்தையும் தாயும் நீயே என்று பாடுகிறார். தந்தை என்றும் தாயுமானவர் என்றும் பாடுகின்றோம். இப்போ அந்த நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், அவர்கள் அனுபவித்திருக்கின்றார்கள், அந்த உண்மைகளை எங்களுக்கு விட்டு சென்றிருக்கின்றார்கள். சிறப்பான கருத்தமாக, அதனால் பக்தி இல்லாமல் நாங்கள் வாழ்வது கடினம். உங்கள் மகள் வந்தவுடன் அவருக்கு என்ன பாடல் வேண்டும் என்று, என்ன பாடல் என்றாலும் குழந்தைகள் கேட்டால் கொடுக்க வேண்டும். நீங்கள் அழையுங்கள், தருகின்றேன் நான் பாடலை.
0: நன்றிப்பா,
1: இணைவோம். நன்றி அம்மா உங்கள் கருத்துக்களுக்கு, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.

0: சிறப்பான பாடல் ஒன்றை தெரிவித்தது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளையிலே இடையிடையே அந்த பாடலை கேட்கும் வாய்ப்பினை பெறுகின்றோம். இப்பொழுது அடுத்த உறவிடம் செல்வோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், உங்களை இணைத்து விட்டேன். வணக்கம்,
1: நலமா இருக்கீங்களா?
0: வணக்கம் மல்லியம் மகாலிங்கம், மகிழ்ச்சிக்குரியவரே, நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் அப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமா இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றீர்கள். அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது எப்படி இருக்கின்றது?
1: இப்போ அதிக உஷ்ணமா, வெயில் அதிகமா இருக்கு, ஆனா கொஞ்சம் லேசான காற்று இருக்கிறதுனால அந்த இது தெரியல. இருந்தாலும் 12-3 வந்து உக்கரமா இருக்கு.
0: பகல் வேளை
1: வெயில் அதிகமா இருக்கு.
0: பகல் வேளை,
1: பகல் வேளை.
0: இந்த மாதத்திலே
1: லேசான காற்று இருக்குது.
0: வெயில் காலம் தானே, இப்பொழுது லேசாக காற்று அடித்து அதை இப்போ இந்த அந்த வெப்பத்தை குறைத்து கொண்டிருக்கிறது. அங்கே நீங்கள் நலமாக இருக்கின்றீர் என்றும் மகிழ்வாக இருக்கின்றீர் என்றும் கூறியிருந்தீர்கள். நாங்களும் மகிழ்வாகத்தான் இருக்கின்றோம். இந்த காலநிலை உங்களுக்கு ஏற்ற காலநிலையா உங்களுடைய விவசாயத்துறைக்கு?
1: ஆ, விவசாயத்துக்கு நல்ல இதுதான், ஆனால் கொஞ்சம் மழை பெஞ்சுன்னா முந்தா நாளில் கொஞ்சம் மழையா, நான் வெளியில் இருந்தேன், நெய்வேலியில் இருந்தேன், கல்யாணம் மைத்துனர் வீட்டுக்கு கல்யாணத்துல போயிருந்தேன். ஆனா அன்னைக்கு இங்க வந்து மழை பெஞ்சிருக்கு. நேற்று வரும்போது பார்த்தா மழை பெஞ்சியோடைய அந்த ஈரம் அதிகமா இருந்தது, நல்ல மழை தான்.
0: சிறப்பு சிறப்பு. இந்த மழை பெய்வதும் வெயில் அடிப்பதும் எங்கள் கரத்தில் இருக்கின்றதா இயற்கையில் இருக்கின்றதா?
1: இயற்கை தான் ஐயா, கடவுள் வரணும்ல.
0: கடவுள், இயற்கை என்றவுடன் கடவுள் என்ற வார்த்தையை கொண்டு வருகின்றீர்கள். சரி, இந்த இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை, கடவுள் தான் இயற்கை படைத்தார் என்பதற்கு வேறு மாற்று கருத்து இல்லை. அப்படி என்றால் நீங்கள் இந்த கடவுள் பக்தி, இந்த பக்தியை நீங்கள் இடைவிடாது தொடர்ந்து பின்பற்றுகிறீர்கள், கடைபிடிக்கிறீர்கள். நமக்கு முன்னோர் வாழ்ந்து காட்டி வையத்துள்ளே வாழ்ந்தவர்கள், வானுறையின் தெய்வத்தில் வைக்கப்படுவதன் என்ற கருத்துக்கு இணங்க அவர்கள் இருக்கின்றார்கள், காட்டியிருக்கின்றார்கள், கண் முன்னே பலர் கண்டிருக்கின்றார்கள் என்ற சான்றுகள் உண்டு. நீங்கள் காணவில்லை இல்லையா? வள்ளலாரை நீங்கள் பார்த்துருக்கிறீரா? இல்லை
1: இல்லையா?
0: அந்த சான்றுகளை கொண்டு கடைபிடித்து கொண்டு செல்கின்ற நடைமுறைகளை கண்டு நாங்கள் உணர்கின்றோம்.
1: ஆமா,
0: அதை பின்பற்றி செல்வதால் உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஓரளவு மன அமைதியா இருக்கு, கோபங்கள் குறைந்திருக்கு. அடுத்தது வந்து யோசனை செய்து இந்த செய்கை செய்யலாமாங்கிற ஒரு தன்னடக்கம்லாம் கொஞ்சம் வந்துருக்கு.
0: சிந்தனைகள் தூண்டப்பட்டு கோபங்கள் அடக்கப்படுது. கோபம் என்பது ஆணவத்துக்குள்ளே அடங்குகிறது, சரியா? கர்மம் என்றது நாங்கள் செய்யும் செயலிலே அமைகின்றது. அங்கே சிந்தனையை உங்களுக்கு தூண்டி இருக்கின்றது. அந்த வேளையில் இவை மறைந்து ஒரு அமைதியை காணுகின்றால் அந்த மாயை என்றதை நீங்கள் அந்த மாயை திரையிலிருந்து விலகி இருக்கின்றீர்கள் என்றதான் கருத்து. அதனால் இந்த சித்தாந்தத்திலே கூறப்படுகின்ற மூன்று மலங்கள் ஆணவம், கர்மம், மாயை. இந்த கர்மம் என்று கூறும் பொழுது கர்ம வினையும் அதுக்குள்ளே அடங்குகின்றது, சரியா? அந்த அந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் காட்டிய பண்பாடு பழக்க வழக்கங்களை நாங்கள் பின்பற்றி செல்லும் பொழுது மனதிலே ஒரு சாந்தம் உள்ள ஒரு மனோநிலை ஏற்பட்டு இந்த கோபம் என்ற அந்த பஞ்ச பாதகங்களை ஒன்றான கோபம் பல விடயத்தின் அதனுடைய பிரதியை பலனாக கோபத்தினால் பல பாவங்கள் வந்து சேரும், அவை குறைக்கப்படுகின்றது. அதனால் இந்த பக்தி மார்க்கம் எங்களை மனிதனாக, மொத்தத்தில் மனிதனாக, மனிதம் என்றால் என்ன என்று உணர வைக்கின்றது. நான் கூறுவது சரியாக இருக்குமா?
1: சரிதான், சரிதான்.
0: அது இல்லை, படித்து அனுபவித்து கண்டு அறிவது, கொண்டு அறிவு அனுபவம், கண்ட அனுபவம் பல உண்டு. உங்களை விட மூத்தவர் அது ஒரு புறம் இருக்க, ஆனால் அது சின்ன வயதிலே சிலருக்கு இருக்குத்தானே ஐயா? சிறு வயதிலேயே அவர்கள் இந்த பண்பை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். காரணம் அவர்கள் வளர்க்கப்படும் வளரும் சூழ்நிலையை பொறுத்தது.
1: நான் விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா தினந்தோறும் முருகனை தான் சொல்லுவாரு, முருகனை தான் வழிபடுவாரு, வேற எந்த கடவுளுமே அவரு அதிகமா இருக்காது. பூஜாறைகள்ல முருகனை தான் வச்சிருப்பாரு. அதனால அந்த கார்த்திகை எல்லாம் வரும்போது பஞ்சாமிர்தம் எங்களை விட்டு செய்ய சொல்லி அதை வச்சுதான் படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த வேலையே பார்ப்பாரு, எவ்வளோ வேலைகள் இருந்தால். அந்த மாரி இருக்கும்போது எங்களுக்கும் அந்த பக்தி சாமி அந்த இதெல்லாம் படிக்கின்ற போது அந்த இறை வணக்கம் இதெல்லாம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. சின்ன எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து கடவுள் பக்திங்கிறது கொண்ட இதாக இருக்கு.
0: அது காரணம் நீங்கள் வளர்ந்த வளர்க்கப்பட்ட சூழ்நிலையில் பக்தியின் பாதையில் நீங்கள் வழிநடந்து செல்வது உங்கள் மனத்திலே நன்றாக படிந்தபடியால். அதற்கு காரணம் நீங்கள் உள்ளூர் அதை உணர்ந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். விதண்டாவாதங்கள் இல்லாமல் ஆணவங்கள் ஒன்றும் பேசல், அப்பா தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. அதனால் இந்த பக்தி மார்க்கத்துக்கு முதல் கண் தாய் தந்தை. அந்த தாய் தந்தையை போன்றவர் தான் இறைவன் என்று நாங்கள் அந்த அன்பு என்று பாசம் கருணை அதுக்குள்ளே தான் இருக்கின்றது. அதைத்தான் எங்களோட பக்தி மார்க்கம் எங்களுக்கு போதிக்கின்றது. அறம் அதுக்குள்ளே புதைந்திருக்கின்றது. மனித நேயம் அங்கே இணைக்கப்பட்டிருக்கின்றது. ஜீவகாருண்யம் அங்கே பொருத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பக்தி மார்க்கத்தில் அவர்கள் காட்டிய வழியிலே நீங்கள் செல்லும் பொழுதும் அவர்கள் காட்டிய நம் முன்னோடிகளினுடைய வழிகளை எங்களுக்கு காட்டி அவர்கள் கடைபிடிக்கும் பொழுது நாங்கள் பின்பற்றும் பொழுது நாங்களும் அதை முற்றாக உணர்ந்து உள்ளுணர்ந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டு அதன்படி செல்லும் பொழுது எங்களுக்கு கோபம் குறைந்து ஆணவம் குறைந்து இந்த பஞ்சமா பாதகங்களிலிருந்து நாங்கள் விடுபடப்படும். பஞ்சமா பாதகங்கள்னா என்ன? அது பாபம் என்று தெரிந்து அந்த மாயைக்குள்ளே விடாமல் வெளியேறி செல்வதற்கு இந்த பக்தி எங்களுக்கு வழிகாட்டுகின்றது என்று நீங்களும் கூறுகின்றீர்கள். அதை நானும் ஆமோதிக்கின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவினர்களும் ஆமோதிப்பார்கள் என்று எண்ணுகின்றேன். இந்த சிறப்பான இந்த வேளையிலே கடந்த மூன்று பாடல்களிலும் மூன்று வழியான பாடல்களை, மூன்று வழியை பின்பற்றி செல்பவர்கள் தங்களுடைய அனுபவத்திலே தந்த பாடல்களாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியா இருந்தான். எல்லோரும் கூறிய பாடல்களாக கூறப்படுது இறைவன் ஒருவன் தான். அந்த இறைவன் இப்படி போனால் இது நன்மை, அப்படி போனால் அது பாவம் என்றதை தான் கூறிக்கொள்கின்றது. சிறப்பு மகாலிங்கம் அவர்களை, சிறப்பாக. சரி, இந்த வேளையில் நீங்கள் விருப்பமாக ஒரு பக்தி பாடல் கேட்க வேண்டும் என்றால் என்ன பாடலை கேட்பீர்கள்?
1: ஆமாயா, இன்னைக்கு பஞ்சமின்னு சொல்றது, அதாவது ஐந்தாம் நாள் பஞ்சமின்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதிக்கு வந்து வராகி அம்மனுக்கு மிக உகந்த நாளாக இருக்கும். இன்றைக்கி அந்த வராகி அம்மன் வழிபாட்டுக்கும் போயிட்டு வந்தேன், ஏன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மிக அற்புதமாக அந்த அலங்காரம் அபிஷேகங்கள்லாம் நல்லா இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி பஞ்சமிங்கிறதுனால இப்போ வராகி பாடல்கள் கேட்கலான்னு ஒரு எண்ணம். அதுவும் வந்து ஆல்பம் சாங்காக இருக்குது. வராகி அப்படின்னு ஒரு பாடல் வருதுயா, அந்த பாடல் ஆல்பம் சாங்கு. வராகின்னு போட்டாலே வந்துடும் அந்த வராகி பாடல்லாம்.
0: வராகி வராகி என்ற அம்மன் பாடல், பக்தி பாடல், அப்படிதான்.
1: வராகி வராகி, ஆமா ஆமா.
0: வராகியா வராகியா?
1: வராகி வராகின்னு தான் வரும்.
0: படியுங்களுக்கு முடிந்த வகை படியுங்கள். அந்த முதல் பல்லவியை முடியவில்லை.
1: வராகி வராகி அன்னையே அப்படின்னு சொல்லி
0: அன்னையே. சரி, பார்ப்போம். அன்னை சக்தியினுடைய பாடலை வராகி அம்மன் பஞ்சமி தினத்திலிருந்து அவருக்கு அலங்காரம்
1: போட்டாலே பாடல்
0: வராகி. நான் முயற்சி செய்கின்றேன் அந்த பாடல் கிடைக்கும் ஒலிபரப்பை நாங்களும் கேட்டு அந்த வராகி அம்மனுடைய அருளை பெறுவோம். மகாலிங்கம் அவர்களே நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றியா?
0: நன்றி.
1: அதான் வாராகி வாராகி அன்னையே வாராகி வாராகி
0: அப்படி
1: அப்படின்னு சொல்லிட்டு.
0: நல்லது நல்லது.
1: நன்றியா. என்னுடைய கோரிக்கை ஏற்று நிகழ்ச்சியை அனுமதித்ததுக்கு நன்றி கூறி
0: நன்றி. நன்றி. அடுத்த வரவிடமும் செல்கின்றேன். நன்றி. மீண்டும் பெறவிடம் எல்லா நன்மையும் இறைவனால் உங்களுக்கு உண்டாகட்டும். அடுத்த உறவாக அழைத்து கொண்டிருந்தவர் நான் மீண்டும் அழைப்பார் என்று அணுகிறேன். அழைக்கின்றார், இணைவோம். வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ தாத்தா, நல்லா இருக்கீங்களா தாத்தா?
0: நான் நலமாக இருக்கின்றேன் செல்லக்குட்டி. நீங்கள் யார் பேசுகிறீர்கள்? காலநிலை எப்படி இருக்கிறது? காத்தடிக்கிறதா, மழை பொழிகிறதா, எப்படி இருக்கின்றது? காத்து அடிச்சிருக்கின்றதா? நல்ல. காற்று இல்லாமல் நாங்கள் வாழ முடியாதுதானே, உயிரினங்கள் வாழ முடியாது. காற்றை இறைவன் படைத்திருக்கிறார். இந்த பஞ்சபூதங்களே அது ஒன்று. உங்கள் சிறிய வயதில் நீங்கள் அதை உணர்வீர்கள். சரி, உங்கள் வீட்டுக்கு அருகிலே எந்த ஆலயம் இருக்கின்றது?
2: வீட்டுக்கு அருகிலே சங்கிலி வீரன்.
0: சங்கிலி வீரன், சங்கிலி வீரன். அடிக்கடி செல்வீர்களா அந்த ஆலயத்துக்கு?
2: புரியல தாத்தா.
0: அடிக்கடி அதிகமாக அந்த ஆலயத்துக்கு நீங்கள் செல்வீர்களா? தினமும் போவீர்களா? இடையிடையே போவீர்களா?
2: இடையிடையே
0: தான் போவீர்கள். அடுத்து வேறு என்ன பெரிய ஆலயமாக கோபுரங்களோடு இருக்கின்ற ஆலயம், பிரசித்தியான ஆலயம் எதுவும் இருக்கின்றதா? சிவன் கோவில், அம்மன் கோவில், சிவன் கோவில். தெரியவில்லை. நீங்கள் இப்பொழுது அண்மையிலே நீங்கள் சென்ற எந்த ஆலயத்துக்கு சென்றிருக்கின்றீர்கள்? அண்மையிலே சில நாட்களுக்கு முன்பு, மாதங்களுக்கு முன்பு?
2: இஞ்சிகுடியில் சாமலா தேவி
0: சாமிநாதர் கோயிலில் செல்வது. உங்களுக்கு ஆலயத்துக்கு செல்வது விருப்பமா?
2: விருப்பம்.
0: என்ன காரணம்? பட்டு பாவாடை உடுத்தி போகலாம், பொட்டு அழகான பொட்டு பூ எல்லாம் சூடி போகலாம், நண்பர்களோடு சேர்ந்து லாவி போகலாம், அம்மா அப்பா அவர்களோடு சேர்ந்து போகலாம், அங்கே காட்சிகளை எல்லாம் பார்க்கலாம் என்று விருப்பமா? அல்லது அங்கே இருக்கின்ற தெய்வத்தை வடிவாக அழகாக இருக்கும் என்று அந்த சூடனைகளை பார்க்க விருப்பமா? இல்லை வணங்கி உங்களுக்கு விரும்பியதை அவரிடம் சொல்லிவிட்டு வருவதை விரும்புகிறீர்களா?
2: ஆலயத்திற்கு போவது பிடிக்கும் தாத்தா, வழிபாடு செய்வது பிடிக்கும்.
0: வழிபாடு சிறப்பாக நான் கூறியதை, வழிபாடு என்ற வார்த்தை அந்த சொல்லை உபயோகித்து சொல்லுங்கள் மதுசிறை. நிச்சயமாக உங்கள் வழிபாடு இறைவன் காதிலே கேட்டு இறைவன் அந்த நெற்கருணையை உங்களுக்கு தருவார். வளரும் குழந்தை சிறப்பாக வளர்ந்து செல்வம் பெருக்கோடு நீங்கள் தெய்வீக குழந்தையாக இருக்க வேண்டும். நல்ல அன்னையர் உங்களுக்கு இருக்கின்றார்கள், அவர்கள் ஆன்மீக போதனையிலே ஆன்மீக சிந்தனையோடு வாழ்பவர்கள், அவற்றை பின்பற்றலாம். சரி, இன்று நீங்கள் அப்படியானால் என்ன பாடலை உங்களுக்கு விருப்பமாக கேட்டு மகளே இருக்கின்ற ஏதாவது பக்தி பாடல், நீங்கள் கேட்ட பாடல்கள், விரும்பிய பாடல்களாக இருக்கின்றதா?
2: பக்தி பாடல் தாத்தா.
0: வேறு மிக மிக சிறப்பு பக்தி பாடல்ல என் செல்ல குழந்தைய, என்ன பாடலை நீங்கள் கேட்கிறீர்கள் பேத்தி?
2: அபியண்ணனுக்கு முருகன் பிடிக்கும் தாத்தா, அதனால் சின்ன சின்ன முருகையா பாடல் வேணும் தாத்தா.
0: சின்ன சின்ன முருகையான்னு பாடலா?
2: ஆமாம் தாத்தா.
0: இந்த பாடல் திரைப்படத்தில் பாடிய பாடலா அல்லது தனிப்பட்ட முறையில வந்த பாடலா?
2: தனிப்பட்ட முறையில் அந்த பாடல் தாத்தா.
0: அப்படித்தான் வேறும் என்ன, சின்ன சின்ன முருகையா என்ற பாடல் சிறப்பான ஒரு பாடல். உங்களுக்கும் அபி என்ற அபிக்கும் விருப்பமான பாடலா இந்த பாடல்?
2: ஆமாம் தாத்தா.
0: சரி, அப்ப நீங்கள் இருவரும் மட்டுமல்ல நாங்களும் உங்களோடு இணைந்து கேட்டு மகளை இருக்கின்றோம். நீங்கள் வீட்டுக்கு வந்ததுடன் அம்மாவுடன் பேசி வானொலிக்கு வர வேண்டும் என்று விருப்பமாக பக்தி வேளையிலே ஓடி வந்த உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும். இல்லாமல்ல இறைவன் இறை சக்தி உங்களுக்கு நல்லருள் புரியும்.
2: நன்றி தாத்தா.
0: நன்றி என் அன்பு பேத்தி. சின்ன சின்ன முருகையா கேட்டு மகிழ்வோம் உங்களோடு நாங்களும். வாழ்த்துக்கலாமா? நன்றி.
2: நன்றி தாத்தா.
0: நன்றி, நன்றி. அடுத்து ஒரு உறவு வருகின்றார், அவரையும் இணைத்து விடுவோமே. வணக்கம், வணக்கம், வணக்கம். தானாக வந்த சந்தனமே, வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம, வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: எங்களுக்கு பகல் நேர வணக்கத்தை தந்த உங்களுக்கு நாங்கள் உங்கள் இரவு நேர வணக்கத்தை அன்போடு தருகின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா? மகிழ்வாக இருக்கின்றீர்களா? சிறப்பு. நலமும் மகிழ்வும் ஒன்றோடு ஒன்று பின்னப்பட்டவை. நலமாக இருந்தால் மகிழ்வாக இருக்கலாம், மகிழ்வு இருந்தால் நலமாக இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது. இன்று உங்கள் கோவையிலே மழை எப்படி இருக்கின்றது?
3: மழை தூரிக்கிட்டே தான் இருக்குது ஐயா,
0: தொடர்ந்து.
3: ஆமா, எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா மகாலிங்க ஐயா பேசும்போது வெயில் அடிச்சதுன்னாரு.
0: இரவு நேரம். பகல் பகல் நல்ல வெயில் என்றுதான் கூறியிருந்தார் அவர். சரியான 12 மணிக்கு பின்பு வெப்பம் தாங்க முடியவில்லை என்று.
3: எங்களுக்கு சூரியனை பார்க்கவே முடியல.
0: எங்களுக்கும் அதே நிலை. இப்பொழுது ஏதோ ஒரு மாதிரி ஒரு மயக்கமான சூரியனாக இருக்கின்றார், கண்ணை குத்துவது போல். ஆனால் அது பிரகாசமாக இல்லை. காற்று நல்ல கம்பீரமாக இருக்கின்றது. நேற்று இரவு ஆரம்பித்த காற்று இன்னும்முடைய இன்று 2 மணிக்கு பின்பு மீண்டும் மழை பொழியும் என்று கூறுகின்றார்கள். கடந்த நாட்களிலே நல்ல சீறி மழையாக இருந்தது, சீறிப்பாயிர மழையாக அடிக்கடி கொட்டி கொண்டு தான் இருந்தது. ஆனால் வெள்ளம் பெருக்கெடுக்கவில்லை. இரவு பூராவும் நல்ல காற்று வீசியது. மரங்கள் எல்லாம் அழகாக ஆடி மகிழ்ந்து கொண்டிருக்கு. என்ன வரும் குச்சியாக நின்றவர்கள் இப்பொழுது பச்சை பசையில் என்று இலை குலைகளோடு இருக்கும் பொழுது காற்றும் வீசினோட கலகலப்பாக ஆடுகிற மயில் தோகை விரித்து ஆடியது போல் ஒரு முழுமையான ஆட்டமாக இருக்கின்றது. ஆனால் மாலை 2 மணிக்கு பின்பு மழை வரலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. அங்கே இப்பொழுதும் தூறல் வந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு இல்லையா ஐயா?
3: எங்களுக்கு மழை இன்னைக்கு இல்லையா, மப்பும் மந்தாரமாவே இருக்கு.
0: மப்பும் மந்தாரமா இருக்கு, ஆனா மீண்டும் வருவதற்கு சான்று இருக்கு.
3: நேற்று நல்ல மழை, இன்னைக்கு மழை இல்ல, ஆனா வெயிலும் இல்ல.
0: அந்த மழை குளிரிலே வெயில் அவரும் அந்த குளிராகி உங்களுக்கு குளிரை தந்து கொண்டிருக்கின்றார் போல் இருக்கும். இது எல்லாம் இயற்கை. எப்பொழுது எங்களுக்கு வெப்பம் வேண்டும், எப்பொழுது மழை வேண்டும் என்று நாங்களாக ஆளியை தட்டி பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் தானாக வர வேண்டும், அதுதான் இயற்கை. அந்த இயற்கை தான் கடவுள் என்று கூறுகின்றார்கள். இந்த பக்தியை பற்றி நீங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? நாங்கள் வாழும்போது பக்தி மார்க்கத்தை பின்பற்றலாமா? இந்த பக்தியை நாங்கள் பின்பற்றுவதால் எங்களுக்கு நன்மை உண்டா? அது உண்மைதானா என்று நீங்கள் நம்புகிறீர்களா?
3: பக்திங்கிறது வந்து ஒழுக்கத்துக்கு ஒரு வழி இல்லையா?
0: சிறப்பு
3: என்னன்னா, எந்த மதத்தை பின்பற்றுறோமோ அதை பத்தி இது இல்லை, ஆனா ஏதோ ஒரு மதத்தை பின்பற்றி நம்ம பக்தி நெறியில நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தி செல்லலாம்.
0: ஆமா, ஏனென்றால் எல்லா மதங்களும் இறைவன் ஒருவன் தான், இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நெறிமுறையை கூறுகின்றது தானே. நீங்கள் சொன்ன ஒழுக்கத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அதுக்குள்ளே வருகின்றது. அன்பு, கருணை, சாந்தம், ஜீவகாருண்யம், அறம், மனிதநேயம், பஞ்சமா பாதங்களை விடுத்த வேண்டும். ஆனால் இந்த கடந்த இந்த ஆன்மீகத்திலே நாங்கள் ஒன்றை அணியக்கூடியதாக அறியக்கூடியதாக இந்த பாடலும் பாடும் பொழுது அடிக்கடி பாடும் பக்தி கொண்டாடுவோம் என்ற பாடலும் இந்த நாங்கள் எப்படி வந்தோம் அப்படியே தான் நாங்கள் செல்ல வேண்டும் என்பதை உறுதியாக கூறு. எதையும் எடுத்து செல்ல முடியாது, அனுபவிக்கலாம், அனுபவிக்கலாம். அதை அனுபவிக்கும் பொழுது பக்தி முறையிலே எப்படி அனுபவிக்க வேண்டும்? அடுத்தவர்களை மதிக்க வேண்டும், அடுத்தவர்களுக்கு அடுத்த துன்பத்தை உணர வேண்டும், உதவி செய்து வாழ வேண்டும், அடுத்தவனை ஏமாற்றி சதி செய்து எல்லாம் அந்த பஞ்சமா பாதங்களை செய்யக்கூடாது தான் இந்த மதங்கள் கூறுகின்றன. எல்லா மதம் அதைத்தான் கூறுகின்றன. அதில் வந்து அனுபவத்தை பெற்றவர்கள் தங்களுக்கு தெரிந்தவற்றை போதித்திருக்கின்றார்கள். அந்த போதனைகளை வைத்து கொண்டு தான் வழிகளை காட்டுகிறது. இப்போ நீங்கள் கோவையில் இருக்கின்றீர்கள், நான் இங்கே இருக்கின்றேன், கோவைக்கு எத்தனை வழியால் வந்து சேரலாம்? எந்த வழியால் வந்தாலும் கோவையை வந்து அடையலாம். அதே போல் இந்த மார்க்கத்தின் எந்த மார்க்கத்தின் வழியே சென்றாலும் இறுதியிலே இறைவனிடம் தான் செல்லுகின்றோம். அது ஒன்று தான் நிரந்தரமாக இருக்கின்றது இந்த உலகில். சிறப்பு சிறப்பு சிறப்பான கருத்தை தருகின்றீர்கள். இந்த பக்தி பாடல்கள் என்று நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? நீங்களும் பல பாடல்களை கேட்பீர்கள், நல்ல நல்ல பாடல்களையெல்லாம், புதிய பழைய கருத்தாளமுள்ள பாடல்களையும் கேட்பீர்கள். வேடிக்கையான நீங்கள் சில அப்படியான கேளிக்கையான பாடல்களெல்லாம் தருவீர்கள். இந்த பக்தி என்று எண்ணையுடன் எங்களை அறியாமல் ஒரு பக்தி பாடலை நாடும் அப்படியான வகையில் எந்த பாடலை நீங்கள் விரும்புவீர்கள்? அது எந்த பாடல்? முருகனாக இருக்கலாம், பிள்ளையாராக இருக்கலாம், தேவியாக இருக்கலாம், சரஸ்வதியாக இருக்கலாம், இறைவனாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், பார்வதியாக இருக்கலாம், பலவிதமாக காட்டப்பட்டிருக்கின்றது. எல்லாம் ஒரு இடத்தைத்தான் போய் அடைகின்றது. அப்படியான பக்தி பாடலை நீங்கள் விரும்புகிறீர்கள்?
3: அது நமக்கு தெரிஞ்சு பக்தி பாட்டுனாலுமே சினிமா பாட்டு தான்
0: இல்லையா? ஆமாம், சினிமாவில் இருக்கின்றது தானே, இப்போ எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன. அதுவும் இப்பொழுது நீங்கள் கேட்கின்ற தொழிலிசையிலேயே இருக்கின்றது பல பாடல்கள். இறைவனுக்கு
3: சினிமாவில் பார்த்து தான் பக்தியை நம்ம பார்க்குறோம்.
0: அதில் பக்தியை காட்டுகிறார்கள், அதில் நல்லவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டியதானே. நாங்கள்
3: நல்ல பக்தியை எடுத்துக்கிறோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சரி,
0: என்ன பாடல் விருப்பமாக இருக்கும்
3: அந்த மாதிரி பார்க்கும்போது படம் வந்து ஆடி வெள்ளி.
0: ஆடி வெள்ளி என்ற திரைப்படம், அதில்
3: அந்த வண்ண விழியழகு,
0: வண்ண விழியழகு என்ற பாடல், வண்ண விழியழகு வித்தியாசமாக
3: விழியழகு,
0: வண்ண விழியழகி, அந்த வண்ண புலி அழகி, வண்ண புலி அழகி என்று ஆரம்பிக்கும் பாடல் ஆடிவள்ளி திரைப்படத்தில் பக்தியோடு ஒலிக்கின்றது. அந்த பாடலை நாங்கள் கேட்டோம். அது ஏனென்றால் இறைவன் வந்து எங்களுடைய அறிவு பசியை தூண்டின விட்டு எந்த வகையிலே எங்களுக்கு அந்த கடாட்சத்தை புகுத்த முடியுமோ அந்த வகையிலே தருவதாக பாடல்களை அமைக்கின்றார்கள். கேளிக்கையாக பக்தியை ஊட்டலாம், அமைதியாக பக்தியை ஊட்டலாம், அதாவது அந்த வீராப்பாக, அதாவது வீராப்பாண்ட சொல்லடி அபிராமி, சொல்லடி அபிராமி என்ற பாடல் அன்பின் எல்லையை காட்டுகின்றது.
3: இப்ப எங்க வீட்டு வேலைன்னு ஒரு படம் வந்தது, அதுல இருக்கிற பாட்டு எல்லாமே பக்தி பாட்டு.
0: ஆமா, எங்க வீட்டு வேலை. ஆமா, ஆமா,
3: ஒரு சாமிக்கு ஒரு பாட்டு, ஒரு சாமிக்கு ஒரு பாட்டு.
0: ஆமா, ரொம்ப சாமிகள் அதான் அவர் ஏகன் அநேகன் என்று கூறப்பட்டிருக்கின்றது. எந்த உருவத்தை எடுத்தாலும், எந்த உருவத்தை நாங்கள் பார்த்தாலும் அது இறைவழியை காட்டுவதற்கு தான் அந்த உருவங்கள் அவருடைய அவதாரங்கள் என்று ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஆனால்
3: நம்மளுக்கு, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது ஐயா, அந்த சக்தியை வந்து நம்ம ஆண்டவன் வேண்டிக்க
0: வாழ்த்துக்கு. அந்த சக்தியை பல உருவங்களில் நாங்கள் உருவகித்து நிர்ணயித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து பேசும் பொழுதுதான் உருவடியத்தை எனக்கு கூறக்கூடியதாக இருக்கிறது. பக்தியை சிறப்பாக, சிரமத்தோடு நாங்கள் பக்தி சிரத்தியோடு உண்மை அன்போடு செல்லும் வேளையிலே ஒரு சிலரின் சொந்த தேவைக்காக கருத்துக்களையும் காட்சிகளையும் வழிமுறைகளை மாற்றி அமைத்து எங்களையும் திசை திருப்பி கொண்டு போகின்றார்கள். அதைத்தான் பிள்ளைகள், அதைத்தான் மாயை என்று கூறப்படுகின்றது. அந்த மாயை வலைக்குள் விழாமல் நாங்கள் நிதானமாக எங்கள் ஆறாவது புத்தியை உபயோகித்து நேரடியாக இறைவனோடு நாங்கள் ஒன்றிணையலாம், ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் என்பதற்கு பல சான்றுகளும் உண்டு.
3: அதுதான் சிறப்பாக இருக்கும்.
0: வாழ்த்துக்கள். சிறப்பான கருத்தை பகிர்ந்து கொண்டோம் நாகப்பன் அவர்கள். குறுகிய நேரத்தில் பெரிய விடயத்தை நாங்கள் ஆராய்ந்து கொண்டு போகின்றோம். அது சிறுக சிறுகத்தான் அதை புரியவும் வைக்க முடியும். நன்றி உங்களுக்கு இணைந்தமைக்கு, உங்கள் நேரத்துக்கு நன்றி. வண்ண விழியழகி என்ற பாடலோடு இணைவோம், கேட்டு மகிழ்வோம். உங்களுக்காக அந்த பாடல் தருகிறேன். நன்றி. என்னையா கூறுகிறீர்கள்?
3: அது நிகழ்ச்சி இறுதியில் வர.
0: ஆ, சரி, அது அது உங்களுடைய முத்திரை. சரி, அதன்படி செய்வோம். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி.
4: நாடி வருவதெது பாப

இந்த பாடலே வந்த சிறப்பான சரணம் அந்த சரணம். அதை உணர்ந்து நாங்கள் சென்றால் நிச்சயமாக இறைவன் பாதம் திருப்பாதத்தின் திருநிழல் எங்களுக்கு கிடைக்கும் என்றது நம்பிக்கை. அவை கிடைத்தால் மனதில் அமைதி சாந்தம் துன்பங்கள் விட்டு போகும் என்று அறியும். இந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது. இந்த பாடலையும் கேட்டு பார்ப்போம்.

உலகிலே உள்ள ஆன்மாக்களுக்கு நிரந்தரமான ஒரு உறவு என்றால் அப்பன் அம்மை இருவரின் உறவுதான் முதலில் நிரந்தரமான உறவு. பிறப்பிலிருந்து இறப்பும் வரைக்கும், பிறந்த பின்பும் இறந்த பின்பும் இந்த பேர் தாய் தந்தையர் தான் அன்பை நிரந்தரமாக சொல்வதாக எண்ணுகிறோம். அந்த அன்பைத்தான் தாயுமாக தந்தையுமாக இருக்கின்ற இறைவன் தருகின்றார் என்று புராணங்களும் இதிகாசங்களும் கூறிக்கொண்டிருக்கின்றன. புராணங்களிலே காணப்பட்ட வரலாறுகளின்படி தந்தையாகப்பட்டவர் அவர்தான். அந்த பக்தி வரும்பொழுதுதான், அது பக்தியாக அவரிடம் செல்லும் பொழுது பரவசம் அடைகின்றது ஆன்மா. அந்த பரவசத்தினாலே தான் பல பல வார்த்தைகளை கூறாமல் ஒரே வார்த்தையை மட்டும் கூறிக்கொண்டு ஆடி பாடி கூத்தாடு தங்கள் மெய் மறந்து அந்த பரவசத்தாலே பாடுகின்றார்கள். பரவசம் என்பது பக்தியினுடைய மறுபக்கம். இந்த பக்தியும் பரவசமும் கொண்டு என் அப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா என்று சிவனை மட்டும் ஏங்கி தவித்து மாணிக்கவாசருடைய திருவாசகத்தின் வரிகளிலேயும் அதற்குள்ளே புகுத்தி பாடியிருக்கின்றார்கள். இந்த பாடல் பகாசுரன் என்ற திரைப்படத்தில் அந்த பாடலாக நான் காணக்கூடியதாக இருக்கின்றது. சிவத்தை முழுமையாக நம்புகின்ற எங்கள் எல்லோருக்கும், இறைவனை முழுமையாக நம்புகின்ற எல்லோருக்கும் சிவன் என்ற நாமத்தை சூட்டுகிறோம் இறைவனுக்கு. ஆதலால் என் அப்பன் என் அன்னை இந்த ரெண்டும் அவர்தான் இந்த அன்னையையும் தந்தையும் கொடுத்திருந்து மீண்டும் இது பிறவி முடிந்த பின்பு அவரிடம்தானே செல்கின்றோம். அணைத்து கொள்ளுகின்றார் தாயாகவும் தந்தையாகவும் எங்களை. தந்துவிட்டு எங்கள் கர்ம வினையை பார்த்து மீண்டும் எங்களுக்கு இன்னும் உழைக்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் என்று அனுப்புகின்றாரா அல்லது தன்னுடன் இணைத்து வைத்துக்கின்றது, அது அவரை பொறுத்தது. உறவுகளை, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். வாரத்தில் ஒரு நாள் பெறும் வெள்ளிக்கிழமைகளிலே மொன்றியல் தமிழ் வானொலியினால் எங்களுக்கு அளிக்கப்பட்ட 2 மணி நேரம் பக்தி வேளையாக

0: அதிகாரம் எங்கே,
1: இவை எல்லாம் எங்கே என்று ஒரு வினாவை தொடுத்து ஆழமாக பதிந்திருக்கும் அந்த உண்மை எதுவுமே இல்லை, பிறப்பும் இறப்பும் அன்பும் தான் நிரந்தரம் என்று காட்டப்படுகின்றது இந்த பக்தி மார்க்கத்திலே. இந்த வேளையிலே இனிமையான ஒரு பாடலை கேட்போம் என்று கூறி ஆடி சிவப்பு கல் மூக்குத்தி என்ற திரைப்படத்து பாடலொன்றை அன்பு மகள் ஷியாமலா நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, அந்த பாடலை இப்பொழுது உங்களோடு இணைந்து இந்த பக்தி மார்க்கத்திலே கேட்போம்.

குலம் தலைக்க வர வேண்டும் குலமகளே மலைமகளே என்று அன்னை பராசக்தியை மலைமகளாக உருவகித்து பாடிய ஒரு பாடல். அவரை நாங்கள் வணங்குவதால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்பதை அழகாக எடுத்துரைத்து, எங்களுக்கு எது வேண்டும் அதற்கு மலைமகள் அருள் வேண்டும். மலைமகள் யார்? அர்த்த நாரீஸ்வரர் என்று இறைவன் சரிபாகத்திலே இருக்கின்ற தாய். இந்த நிரந்தரமான தந்தை தாய் தாயுமானவர் என்ற கருத்துக்கு அமைய மலைமகள் தாயுமானவர்களிருந்து தான் கிடைக்கின்றது. எங்களுக்கு மலைமகளை வணங்கினால், அன்னையிடம் கேட்டால் அப்பாவிடம் கூறி எங்களுக்கு வேண்டியதை பெற்று தருவார்கள் அல்லவா? அந்த நம்பிக்கை, அன்னையிடம் உள்ள பாசத்தினால் அன்னைக்குத்தான் அந்த கருணையும் உண்டு. அதனால் இந்த திரைப்படம் ஆக இருக்கும் பொழுதும் எங்களுக்கு முன்பு கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டை தொட இருக்கின்றது இந்த திரைப்படம். இன்னும் 2 வருடங்களில் 50 வருடத்தை கண்டுபிடும். அன்று வந்த தயாரிப்புகளிலே வெளியான திரைப்படங்கள் எங்கள் சமுதாயத்திற்கு எது வேண்டும், பக்தி மார்க்கம் வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி எத்தனையோ கதை அம்சங்களோடு பொருந்திய திரைப்படங்களை தந்தார்கள். ஏன், பக்தி திரைப்படங்கள் என்று 100 நாட்கள் ஓடி சென்ற திரைப்படங்களும் உண்டு அன்பு உறவுகளே. அந்த வகையில் இந்த பாடல் மிகவும் ஒரு சிறப்பான பாடலை தந்திருந்தீர்கள் என்று பக்தி மார்க்கத்திலே, பக்தி மார்க்கத்தில் சக்தி வழிபாடும் ஒன்று என்பதை உணரும் வகையில் கிடைத்த பாடல்.

உண்மையிலே தெய்வ பக்தி என்பது எங்கள் வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒரு அம்சம். அந்த தெய்வ பக்தியினால் எங்களுக்கு கிடைக்கின்ற வரங்கள் வாழ்க்கைக்கு கிடைத்த பெருவரங்களாக பாக்கியமாக நாங்கள் ஏற்றுக்கொள்வது வழக்கம். இன்றைய நாளிலே நாங்கள் வராகி அம்மன் என்ற ஆலயத்திலே பஞ்சமி தினமான பூசையிலே தரிசனத்தை கிடைத்து அன்போடு வந்து எங்களோடு இணைந்து கொண்டார் பக்தி வழி பக்தி மார்க்கத்திலே செல்லும் அன்பு மகாலிங்கம் அவர்கள். அதிலே ஒரு பாடலை தந்திருக்கின்றார். முடிந்தவரை ஒரு பாடல் எனக்கு கிடைத்திருக்கின்றது, அவரும் அனுப்பி இருக்கின்றார் தான். அன்னை வராகியை புகழ்ந்து அவருடைய சிறப்பை தெரிவிக்கும் பாடல், ஒரு புகழ் மாலையாக ஒரு பாடல் கிடைத்திருக்கின்றது. மகாலிங்கம், உங்களோடு நாங்கள் முனைந்து அந்த பாடலை கேட்டு மகிழ்வோமே. ஒலிக்கின்றது பாடல் இந்த பக்தி வேளை நேரத்திலே மூன்றியல் தமிழ் வானொலியிலே 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று வெள்ளிக்கிழமைகளிலே கிடைக்கும் இந்த 2 மணி நேரத்தில் சில சிந்தனைகளை நாங்கள் வந்து ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்ந்து அனுபவங்களை பெற்றுக்கொள்வோம். எங்கே அந்த பாடல் எப்படி பாடுகின்றது? வராகி அம்மனை பற்றித்தான் இந்த பாடல் வருகின்றது. கேட்போமே.

வராகி அம்மன் புகழ் மாலையாக ஒரு அந்த தொகையிலே ஒரு பாடலாக இந்த பாடலை கிடைக்கக்கூடியதாக இருந்ததும் அந்த அம்மனின் அருள்தான். அதுவும் பஞ்சமி நாளன்று கூறப்படுகின்றது அல்லவா. எங்கள் ஆன்மீகத்திலே வெறும் கிரக சஞ்சாரங்களுக்குள்ளே திதி என்று ஒன்று இருக்கின்றது. அதிலே ஐந்தாவது நாளாக ஏகாதசியிலிருந்து ஐந்தாவது நாளாக வரும் பஞ்சமி திதியிலே அது ஒரு மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு திதியாக அமைகின்றது. அந்த பஞ்சமி திதியிலே மங்களமான காரியங்கள் எதுவும் யாரும் செய்யப்போவதில்லை. அந்த பஞ்சமி திதியிலே ஏற்படுகின்ற அமங்கலத்துக்கு கூட விசேஷமான பரிகாரங்களை புரிந்து கொள்வார்கள். ஏனென்றால் அந்த திதியிலே நடப்பவை அத்தனையும் அனர்த்தங்களாகத்தான் இருக்கும். அதையெல்லாம் சங்கரிக்கும் வகையிலே சம்ஹாரம் செய்து எங்களுக்கு பரிகாரம் சிறப்பாக தந்து எங்களை ஆரவாரப்படுத்தி எங்களுக்கு அதிலிருந்து அந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெற்று நல்லனுக்கிரகம் பெற வராகி அவதாரத்தில் வந்த அம்பாள் துணை நிற்பாள் என்பதுதான் அந்த என்னுடைய சிறு கருத்தாகும். அந்த வராகி அம்மனை அதுவும் இந்த பஞ்சமி திதியிலே வணங்குவதால் ஏற்படுகிற பலன் எப்படி இருக்கும் என்று அழகாக இந்த புகழ் மாலையிலே தந்தது. அந்த வராகி அம்மன் என்றால் யார்? வராகி அம்மனுக்காக என்று முன்பு நாங்கள் சரவணன் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் அதை பற்றி பேசியிருக்கின்றார்கள். அந்த வராகி அம்மனை நாங்கள் இந்த பஞ்சமி நாளிலே அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு அந்த அபிஷேகங்களை பார்த்து அந்த சோழனகளை நாங்கள் பார்த்து அதிலே எங்கள் மனதை பறை கொடுத்து அவரோடு ஐக்கியமாகி வருவது போன்று அந்த அம்மனை எங்கள் வீட்டிலேயும் நாங்கள் இருந்து கொண்டு வழிபடலாம் என்று எங்கள் மதங்கள் கூறுகின்றன. எல்லா சமயங்களும் கூறுகின்றன. வீட்டிலிருந்து தொழவலாம், வணங்கலாம், கும்பிடலாம் என்றெல்லாம் கூறுகின்றது. இன்றைய நாளிலே ஒரு தடமாவது நாங்கள் இந்த பஞ்சமி திதியிலே ஒரு தடவை வராகி அம்மனே சரணம் என்று கூறினால் கூட அந்த அம்பாள் நிச்சயமாக எங்களுக்கு அருளுறிவார். நாங்கள் வணங்காது விட்டாலும் இன்று வரும் இந்த துர் சம்பவங்களை அந்த வராகி அம்மன் துடைத்து விடுவார், சங்கரித்து விடுவாள் என்று அங்கே வருகின்ற இன்னல்களையெல்லாம் சம்ஹாரம் செய்து விடுவாள் அந்த சங்கரன் மனைவி என்று புராணங்கள் நிறைய கூறுகின்றன. இவையெல்லாம் பொய் அல்ல. ஆனால் நிதானமாக அதை உண்மையாக சரியான பக்தி முறையோடு வணங்கி வரும் பொழுது அதனுடைய அனுகூலம் எங்களுக்கு கிடைக்கும் என்பது திண்ணம். இதை ஒரு வியாபார நோக்கத்துடன், விளம்பர நோக்கத்துடன், தங்களுக்கு அனுதாபம் தேடும் நோக்கத்துடன் ஒரு சிலர் செய்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அது சரியென்றும் நாங்கள் வாதாடவோ பிழையென்றும் வாதாடவோ வேண்டாம். வராகி என்றால் என்ன, வராகி அம்மன் என்றால் யார், அந்த பஞ்சமி என்றால் என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்குத்தான் நாங்கள் அந்த பூசைகள் அதுகளை கிரகித்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும்.

எளிமையான இந்த வேளையிலே நல்ல கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் அன்பு மகாலிங்கம், நீங்களும் ஒரு பாடலை அனுப்பியிருந்தீர்கள். இது ஆல்பம் பாடல் என்றபடியால் எடுத்த உடனே இந்த பாடல் தான் எனக்கு கிடைத்தது. எனக்கும் பிடித்திருந்தது, எல்லோருக்கும் பிடித்திருக்கும். அன்னை வராகி அம்மனின் அருள் எங்கள் எல்லோருக்கும் பாலிப்பதாக என்று இன்றைய பக்தி வேளையிலே கூறிக்கொள்வோம்.

0: துதி புரிந்து எதிர் தலை வணங்கி உளம் உருகி நின்று பக்தி நிகழும்.
1: நகர்ந்து கொண்டிருக்கும் பக்தி வேளையிலே கனடாவில் நாங்கள் இப்பொழுது மதியம் நண்பகலை தாண்டி பிற்பகல் ஒரு மணியையும் இரண்டு நிமிடத்தையும் கண்டுவிட்டோம். நீங்களும் முன் இரவிலே இருந்து இன்றைய நாளின் 10:32 கண்டு கொண்டீர்கள். நகரும் நாழிகையெல்லாம் நமக்கு நல்ல நாழிகையாக இருக்க வேண்டும். நாழிகை நகரும் வேளை கிரகங்களும் கோளங்களும் மாறிக்கொண்டிருந்து அதற்குரிய அனுக்கிரகங்கள் எங்களுக்கு கிடைக்கும் வண்ணம் அருள் பாலித்து கொண்டிருப்பது இறை சக்தி. அந்த இறைவனை நாங்கள் பல உருவங்களிலே வச்சு நாங்கள் கொண்டாடுகிறோம். ஒரு சிலர் இறைவன் ஒருவன் தான், வேறு எதுவும் இல்லை என்று கூறுகிறார்கள். ஆனால் இறைவனுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவருடைய அனுக்கிரகங்களையும் பெற்று அதை போற்றுகின்றார்கள். அதேவேளை சைவ சித்தாந்தங்களுக்குள்ளே நுணுக்கமாக ஆராய்ந்து ஏனைய மதங்களெல்லாம் வருவதற்கு முன்பு வந்த சமயமான சைவ மதம், இந்து மதம் என்றெல்லாம் கூறி அதற்குள்ளே பிரிவுகளையெல்லாம் கண்டு மக்கள்தான் அதை பிரிவு கண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் அப்படி அனுக்கிரகம் செய்திருக்கின்றார். ஒவ்வொரு அவதாரங்களாக வந்து என்று யுகம் யுகமாக கூறுகின்றார்கள். உண்மை என்ற ஒன்று நாங்கள் பேசியதிலிருந்து தெரிகிறது. இறைவன் என்பது ஒருவன் இருக்கின்றார். இறைவன் என்ற ஒன்று இருக்கின்றது, அழியாத சக்தி. அதை சக்தி என்றும் சிவன் என்றும் வேறு வேறு பெயர்களிலும் உருவங்களிலும் காட்டப்படுகின்றது. ஆனால் ஏகனாக இருக்கின்றார் இறைவன் என்பதுதான் உறுதியான உண்மை. அந்த வகையிலே முருகன் என்ற அவதாரத்திலே வந்த வேளையிலே முருகன் செய்த திரு விளையாடல்கள் அற்புதங்கள் எல்லாம் இறைவனைத்தான் சாரும், இறைவன்தான் முருகனாக வந்து செய்திருக்கின்றார் என்று உண்மை தத்துவங்கள் கூறும் வேளையிலே அதை ஒவ்வொருத்தரும் தங்கள் தங்களுக்கு கிடைத்தவாறு கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையிலே எந்த வகையிலே கொண்டாடினாலும் பச்சையிலே நாங்கள் எந்த உருவத்தை சோடித்தாலும் பச்சை பச்சை தானே, பச்சை என்று ஒன்று உண்மைதானே. அதே ஒன்று இறைவனுடைய அந்த பரவசத்தினாலே நாங்கள் எத்தனை விதமாக அவரை வர்ணித்து கொண்டு போனாலும் உருவகித்து கொண்டு போனாலும் இறைவன் ஒருவன்தான் என்பதை எல்லா ரொம்ப ஒத்துக்கொள்ளுகின்றார்கள். அந்த வகையில் சின்ன குழந்தைகள் கூட விரும்பக்கூடிய வகையில் சில பாடல்கள் வெளிவருகின்றன. அதிலே முருகையா என்ற சின்ன சின்ன முருகையா என்ற ஒரு பாடலை வெள்ளிக்கிழமை தோறும் முன்பு நடந்த சிறுவர் பூங்காவை வந்து அலங்கரித்த எங்கள் சின்ன குழந்தை மதுசூரி இன்று பெரியவளாக வந்து விட்டார். குரல் அப்படியே இருக்கின்றது, மிகவும் பாசமாக இருக்கின்ற பேர்த்தி தானும் ஓடி வந்து அம்மாவுடன் இணைந்து இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். சின்ன சின்ன முருகையா என்று பாட வைக்கின்றார். அந்த பாடலை அவரோடு இணைவோம், நாங்களும் கேட்போம். அன்பு பேத்தி மதுஸ்ரீ, உங்களுக்காக இந்த பாடல் இன்றைய பக்தி வேளையிலே.

சூரனை கூறு போட்டவனாம், சுனாமியை விரட்டி விட்டவனாம், போகர் கொடுத்த பொக்கிஷமாம், பஞ்சாமிரத பிரியனாம், பத்துமலை சுவாமியாம். அப்படிப்பட்ட முருகனவன் வரும்

பெற்றவனாம், அப்பனுக்கே பாடம் சொன்னவனாம், கார்த்திகை பெண்ணிடம் வளர்ந்தவனாம், தேன் தமிழ்காத்த தெய்வமாம், மயூர வாகனத்தில் வருபவனாம், சித்தனாம், சஷ்டி கவசம் கொண்டவனாம். அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனாம்.

அப்பலம் கேட்டவனா, நம்பினோரை நாடுபவனா, காவடி பிரியனாம், ராஜ அலங்காரம் கொண்டவனா, ஆண்டியாய் நின்றானா, ஆனால் செல்வத்தை எல்லாம் கொடுப்பானா, அப்படிப்பட்ட முருகனவே ரொம்ப ரொம்ப சின்னவனா.

சிறப்பான இந்த பாடல் சின்ன குழந்தைகள் கூட இலகுவாக கேட்டு, முருகன் என்றால் யார், முருகனை ஏன் நாங்கள் வணங்க வேண்டும், முருகனை வணங்குவதற்கு என்ன காரணம், எந்த பண்புகளை நாங்கள் அடைய வேண்டுவதற்கு இறைவன் முருகன் என்று அவதாரம் எடுத்து இவற்றையெல்லாம் செய்தார், எங்கெங்கு இருக்கின்றார், எப்படியெல்லாம் செய்வார், எப்படிப்பட்டவர் என்று எத்தனையோ நாமங்களினால் அழைக்கப்பட்டிருக்கின்றது. அத்தனையும் ஒரு முருகனைத்தான் கூறப்படுகிறது, அதுவும் சின்ன முருகன். இதிலே மிகவும் ஆழமான கருத்து முத்துக்குமரன், அவர் வந்து தந்தைக்கு உபதேசம் செய்த சிவகுமாரன் என்ற பெயரை பெற்றவர். அதன் தத்துவம் என்னவென்றால், உலகத்திலே நாங்கள் உயர்ந்தவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும், சின்னவர்கள் இளையவர்கள் சிறியவர்களுக்கு அற்புதமான அனுபவம் ஏற்பட்ட உண்மைகளை தரும் பொழுது, எங்களுக்கு தெரியாதவற்றை அவர்கள் போதிக்கும் பொழுது, நாங்கள் குனிந்து அவர்களுக்கு பணிந்து அந்த உபதேசத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உண்மை உபதேசங்களை. இது ஒரு பெரிய தத்துவம். அந்த அவதாரத்தை எடுத்து அப்படி திருவிளையாடல்கள் ஒன்றாக காட்டியிருந்தார் இறைவன். இதையெல்லாம் நுணுக்கமாக துல்லியமாக ஆராய்ந்து சிறுக சிறுக அவற்றை சேர்த்து எங்களுக்கு பெருங்கருத்துக்களாக பொதித்து தருவது பக்தி மார்க்கங்கள் தான். உறவுகளே, இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. எப்படி அழகாக முருகனுக்கு ஒரு பாடலை அமைத்து அவருக்கு எது விருப்பம், எப்படி செய்ய வேண்டும், எப்படி செய்வதால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற பிரதி தாக்கத்தை சொல்லாமல் சொல்லி சென்ற எங்கள் சிறு குழந்தை மதுஸ்ரீ, நீங்கள் கேட்ட பெருங்கருத்தான இந்த பாடலை கேட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிறு முருகன் வடிவோடு வந்து உங்களுக்கு பலம் தருவார், அவர் கருணை புரிவார், அவர் கடாட்சத்தால் உங்கள் முன்னோர்கள், உங்கள் மூதாதையர்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் தாய் தந்தையர்கள் காட்டும் வழிப்படி நீங்கள் நடந்து ஆன்மீகத்தில் முன்னேற வேண்டும், ஆன்மீகம் உங்களுக்கு நிச்சயமாக துணை புரியும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் நிகழ்வை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பக்தி வேளை.

இவையெல்லாம் ஒருபோதும் வாராது என்ற உண்மை தெரிந்த நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான கருத்துக்களை எங்கு பெற்றாலும் சிறப்புத்தான். ஆனால் அதில் ஆன்மீகத்திலே வரும் அந்த உண்மை தத்துவங்கள் என்றும் எங்களை வழி நடத்தும் என்பது உண்மை. பக்தியிலே பரவசம் என்று ஒன்று இருக்கின்றது அன்பு உறவுகளே. உண்மையிலே அவர் மீது அந்த பக்தி, இறைவன் மீது அவருடைய எங்களுக்கு அவர் காட்டும் கடாட்சங்களை உணர்ந்து விட்டோமானால் பரவசம் அடைந்து விடுகிறோம். அந்த பரவசம் வந்து பேரானந்தத்தை தருகின்றது. என்ன பேரானந்தம்? இனிமேல் எங்களுக்கு பிறவியே வேண்டாம், இந்த பிறவி துன்பங்களை நாங்கள், இந்த துயர்களையெல்லாம் நீக்கி, செய்த கர்மங்களையெல்லாம் நீக்கி, ஆணவங்களை விட்டு, ஆணவம் கர்மம் மாய என்ற அந்த மயக்கத்திலே வீழாமல் உன்பாதம் பெறுகின்றோம் என்னும் வேளையிலே அதை அடையும் வேளை ஏற்படுவது ஒரு பரவசம். அந்த பரவசத்தின் நிமித்தம் ஒரு பாடல் கேட்போமா? அந்த பாடல் பக்தியின் முத்தி முத்தி, அதாவது பக்தி முக்தி பரவசமாகி முக்தி நிலை அடையும் வகையிலே இறைவனை காணும் பரவசம் வருகின்றது. அந்த வேளையில் ஒலித்த பாடலாக ஒரு திரைப்படத்தில் வந்த பாடல் தோ கேட்போம்.

எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி உன் தமிழமுதை படித்த நான்

அற்புதமான இந்த பாடல் பக்தியோடு ஓடி வந்து அது முக்தியடையும் நிலையிலே பரவசமாகித்தான் செல்கின்றது, எங்களையும் பரவசமாக்குகின்றது. இந்த உலகம் ஆடுகின்றது, அசைகின்றது, ஓடுகின்றது, பாடுகின்றது. இந்த பெரும் ஐம்பூதங்களும் அசைகின்றன. அந்த அசைவுதான் இறைவன். அந்த இறைவனுடைய நடனம் நின்றுவிட்டால் இந்த அசைவுகள் நின்றுவிடும், பிரபஞ்சமே உறைந்துவிடும். இந்த உலகில் உள்ளவர்கள் உய்ய வேண்டும் என்று அந்த ஏழு சிரங்களையும் உள்ளே அடக்கி அதில் வருகின்ற நாதகீத போதங்களை எங்களுக்கு கொடுத்து அதன் மூலம் இனிமையாக, மகிழ்வாக, மங்களமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நடனத்தை அவர் செய்கின்ற ஐந்தொழில்களும் நடனமாக கணிக்கப்படுகின்றன. அது அவருக்கு ஒரு ஆனந்த திருநடனமாக இருக்கின்றது. அவர் ஆனந்த திருநடனத்தை நாங்கள் காண வேண்டுமென்றால் எங்கள் பண்பாடு விழுமியங்களை, சமய முறைகளை, அந்த வழிமுறைகளை பின்பற்றி நடப்பதனால்தான் அவை எங்களுக்கு தென்படுகின்றது. அவற்றை காணும் பொழுது எங்களுக்கு பரவசம் கிடைக்கின்றது என்ற உறவுகளை இந்த பக்தி வேளையை இனிதாக நகர்த்தி கொண்டு வரும் வேளையில் இறுதி நேரத்தை நெருங்கிவிட்டோம். அன்புடனே வந்து இணைந்து சில விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்ட நாகப்பன் அவர்கள், காரைக்கால் எங்களுடைய கோவை மாநகரத்து நாகப்பன் அவர்கள், திரைப்படங்களிலும் பாடல்கள் வருகின்றது. பக்தி பாடல்கள் சங்கீத சாகித்ய மண்டலங்களெல்லாம் கொடுக்கின்ற கர்நாடக இசை மூலம்தான் பக்தி வளர்வது மட்டுமல்ல, திரைப்படங்களிலும் வருகின்றது. அந்த திரைப்படங்களில் வருகின்றது எங்களுக்கு கிடைக்கின்றதும் அந்த சங்கீதம் அந்த ஆட்டத்துக்குள்ளே தான் இருக்கின்றது, அந்த சுரவரிசைக்குள்ளே தான் இருக்கின்றது, அந்த ஏழு சுரங்களுக்குள்ளே தான் அமைந்திருக்கின்றது. இதை அந்த மும்மூர்த்திகள் அன்று சங்கீதமாக எங்களுக்கு இசையோடு கொடுத்திருக்கின்ற அதற்குரிய கருவிகளை, மரபு கருவிகளை எல்லாம் படைத்திருக்கின்றார். இவை எல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கின்றது எல்லாம் அல்ல இறைவனோடு என்றுதான் எல்லாவரும் கூறுகின்றார்கள். எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வருகின்ற ஓசை இசை எப்படி, எந்த நரம்பு, எந்த நரம்பு துளை தோல் கருவிகள் எதை எடுத்துக்கொண்டாலும், இடி மின்னல் போன்றதிலே வந்த இசை வந்தாலும் அது இறைவனுடைய அம்சம்தான் என்று பொறுத்துகிறார்கள். அதனால் இறைவனுடைய கருணை இல்லாமல் எதுவும் நடைபெறப்போது, இறைவன் ஒருவன் இயற்கையோடு இருக்கின்றான், இறைவன் ஒருவன் இருக்கின்றான். அது எங்கள் கண்களுக்கு பல உருவங்களாக, பல கேளிக்கைகளாக, பல காரண காரியங்களாக காட்டிக்கொண்டிருக்கின்றன. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறைகள் இருக்கின்றன, ஒவ்வொன்றுக்கும் வரலாறு இருக்கின்றது, புராணங்கள் உண்மையை கூறுகின்றன. அதை மேம்படுத்தி கொண்டு செல்வதை நாங்கள் பொருட்படுத்த தேவையில்லை. உண்மையென்ற ஒன்று இருக்கின்றால் உண்மை இதயத்தோடு, இதய சுத்தியோடு வணங்கி வருவோம், பக்தியோடு. அந்த வகையில் இறுதியாக ஒரு பாடலை நான் தந்து இன்று நீண்ட நேரம் எடுக்காமல் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். இறுதியாக தாருங்கள் இந்த பாடல் என்று இறுதியாக வந்து இணைந்த நாகப்பன் அவர்கள் தந்த ஒரு பாடல், ஆடி வெள்ளி என்ற திரைப்படத்தில் வண்ண விழி அழகி என்று வரி எடுத்து பாட இருக்கின்றது. அந்த பாடல் என்ன பக்தியை தருகின்றது கேட்போமா?

வண்ண விழியழகி வாச குழல் அழகி மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி சக்தியாக இருந்து பல்லாண்டு காலமாக பிரபல்யமாக பரவசமாக எங்களுக்கு பக்தியை ஊட்டி எங்கள் எல்லோரையும் அல்லும் பகலும் அனுதினமும் காத்து கொண்டிருக்கும் அந்த பெரும் சக்தியை பற்றிய பாடலை இறுதிப்பாடலாக தந்து கேட்டு இன்று பக்தி வேளை நிறைவு கொண்டு வருவதற்கு அன்புடன் நாகப்பன் தந்த பாடலாக கேட்டு மகிழ்ந்தோம். ஆடி வெள்ளி என்ற திரைப்படத்தில் ஒலித்த இந்த பாடலோடு அன்னையும் தந்தையும் உலகத்தில் எவ்வளவு உண்மையோ நிரந்தரமோ அதே போன்றுதான் அன்னை அர்த்தநாரீஸ்வராக இருக்கும் சிவசக்தி எங்களுக்கு மிக முக்கியம் என்று சைவ மதம் கூறுகின்றது. ஏனைய மதங்களும் இறைவன் ஒருவன்தான் ஏகனாக இருந்து அநேகனாக காட்டப்படுகின்றான் என்ற உண்மைகளையும் தத்ரூபமாக அவை நடந்த விடயங்களை எல்லாம் புராணமாக எழுதி அனுபவங்களை எல்லாம் கொட்டி பகிர்ந்துவிட்ட இந்த பக்தி மார்க்கத்தை நாங்கள் விட்டு விலகாது அதன்படி செல்வோம், இணைவோம், முக்தி பெறுவோம் என்று கூறி இன்றைய பக்தி வேளையை இணைந்து சிறப்பித்த சியாமலா, மகாலிங்கம், மதுஸ்ரீ, நாகப்பன் இவர்களும் இணைப்பிலே இருந்து எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்த ஏனைய உறவுகளுக்கும் நன்றி கூறிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை வாரத்தில் ஒரு நாள் நிகழ்த்துவதற்காக தந்த மன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்களுக்கும் பிரத்யேகமான பக்தியோடு கூடிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திக்கும் வரை இன்றைய 2026 ஆண்டின் 6வது மாதத்தின் 19வது நாள் வெள்ளிக்கிழமை பக்தி வேளையின் நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே என் அன்பினைய நெஞ்சங்களே உங்களோடு இணைந்து நானும் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ் பணிந்து எங்கள் இறைவனையும் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழுக்கும் வணக்கம் கூறி உங்களுக்கும் வணக்கம் கூறி விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன். நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

0: ஓ சரிங்க, சிந்திச்சு வரங்கய்யா, சிந்திச்சு வருகிறேன்.
1: சிறப்பு சிறப்பு,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.
1: அடுத்து ராஜ்குமார் சென்று விட்டார். அடுத்தவர் யார் வரப்போகின்றார்? ராஃபிக் அழைத்திருந்தது போல் தெரிகின்றது. இங்க ஞான துயரத்தை காணவில்லை. இதுவரை நேரமும் வந்து அழைத்து விட்டு சென்று விட்டார். இது யார் வருது? எங்கே ஓடி வர வேண்டும்? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையிலே கதம்பத்திலே இருக்கின்றோம். ஓடி வர வேண்டும், கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். இந்த பதத்தை, இது 4 எழுத்துக்களை கொண்டது. மங்கள அமங்கல விடயங்களிலே பயன்படுத்தப்படுவது. ஆனால் 2 விடயங்களில் இது பயன்படுத்தப்படும் போது வடிவம் மாறி இருக்கும். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். யார் சொல்வதோ, யார் சொல்வதோ, போனால் போகட்டும், போடா என்ற பாடல் பாதியிலே நிற்கின்றது.

வணக்கம் வணக்கம் மகனே ராபி, பாருங்கள் நலமாக இருக்கின்றோம். ரெண்டு வணக்கத்தையும் தருகின்றோம். நீங்கள் என்ன பதத்தை கொண்டு வந்தீர்கள்? சரியான பதம் கொண்டு வாருங்கள். எதுக்கு? தேங்காய் நான்கு எழுத்துக்களை கொண்டது நல்லது. மங்களகாரத்திலே உபயோகிக்கின்றோம், அமங்கலத்திலும் உபயோகிக்கின்றோம் தான். ஆனால் வடிவம் மாறி இருக்கா? தேங்காய் வடிவம் மாறி இருக்கு. அதெல்லாம் அந்த பதில் செல்ல, அது செல்ல. ஓகே, கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு யாரும் ஃபாரூக், நீங்கள் அழைத்திருக்கின்றீர்கள், வர வேண்டும். மஞ்சுளா, நீங்கள் பலமுறை அழைத்திருக்கின்ற அழைப்பு என்னிடம் பெறவில்லை. இங்கே அழைப்பு வரக்கூடிய மாதிரி ஓடி வாருங்கள், பாடலை கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள்.

0: பாடலை கேட்டுக்கொண்டு அழைப்புக்கு வாருங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி தரும் பாடல். அங்கே பாரூக் வந்துவிட்டார். வணக்கம் பாரூக்.
1: அப்பா மலர் மாலை,
0: மலர் மாலை ஐந்து எழுத்துக்களை கொண்டது. நான்கு
1: எழுத்துக்கள்.
0: மலர்கள் என்ன வடிவம் மாறி வரும் ஐயா? இரண்டு சம்பவத்திலும் எப்படி மாறும்?
1: உதிரி அமங்கலத்துக்கு உதிரியா போடுவாங்க.
0: அமங்கலத்துக்கு முழு பூவும் வைக்கிறார்கள் தானே. பூச்செண்டுகள் வைப்பார்கள், மலச்செண்டுகள் வைப்பார்கள், அந்த கையிலே கொடுப்பார்கள். சோகமான சம்பவங்களுக்கு கூட அது பொருந்தவில்லை மகனே. ஆனால் இந்த மலர் வந்து நாங்கள் வாங்கி கொண்டு இன்னொரு பூ மரத்திலே எடுத்துக்கொண்டு வருவோம். இது வந்து நாங்கள் செய்வோம், இதை நாங்கள் தான் செய்வோம். அப்படி பழுதுபடுத்திருப்பீர்கள். கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். அங்கே அடுத்த உறவை வர வேண்டும்.

0: வணக்கம் ராபி, கொண்டு பாருங்கள். என்ன பதம்?
1: மணமாலையா? மணமாலை,
0: மணமாலை ஐயா. நாங்கள் நல்ல சந்தோஷமாகத்தானே அது உபயோகிக்கிறது. அது வந்து அமங்கலமாக மங்களம் இல்லாத இடத்துல பாவிக்க மாட்டோம். வடிவங்கள் மன மாலை என்றால் மாலையாகத்தானே வரும் ஐயா, அதுல வடிவம் மாறாது தானே மாதிரி.
1: பூவில செய்வாங்களா மணமாலை செய்வாங்களா?
0: ஆமா, பூவில செய்தார்கள். ஆனா இது வந்து நாங்கெல்லாம் செய்வது நம்ம ரெண்டு சம்பவத்துக்கும் வித்தியாசமான வடிவத்தில இருக்கும். தங்கே மகளே, மஞ்சுளா வந்து விட்டார். வாருங்கள் மகளே. மஞ்சுளா
2: வணக்கம். நலமா இருக்கீங்களாப்பா?
0: நலமாக இருக்கின்ற மகளே. நீங்கள் நலமா இருக்கின்றீர்களா? கெட்டிக்காரி, கெட்டிக்காரி, நலமாக இருக்க வேண்டும். பதம் கண்டுபிடித்தீர்களா? நாலு எழுத்தை கொண்ட பதம்.
2: மணமேடை பாடை அலங்காரம் பா.
0: மணமேடை, மணமேடை என்பது நான்கு எழுத்து சொல்லு, நல்ல பதம். அது ரெண்டும் மணமேடை வேற, பிணமேடை வேற. மன இது நாங்கள் செய்வது, இது ஒரு என்னிடம் இருக்கிற பதம் அது அல்ல. அதுவும் அல்ல.
2: அழுகை,
0: அது சரியான பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பான பதில். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இது கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். வேறு சிறப்பான முடியும் எங்கேயும் பார்க்கலாம். நாங்கள் நல்ல விடயங்களில் செல்லும் பொழுதும் கூட அமங்கலமானதுக்கும் இதை பார்க்கலாம். நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் செய்து வைப்போம் அங்கே. நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அடுத்த உறவு யாரா இருக்கலாம்? ஃபாரூக் தான் அழைத்திருக்கின்றார். எங்கே கற்பூரம் மூடி வரலாம், வந்து விட்டார். சொல்லுங்கள், வாருங்கள்.
3: புத்தாடைப்பா.
0: புத்தாடை வந்து ஆமா, நம்ம மங்களமான காரியத்துக்கு புத்தாடை அணிவோம். அமங்கலத்துக்கும் புத்தாடை ஒத்து விடுவோம். அதை புத்தாடை என்று கூறுவதில்லை. மணமகளுக்கு பாவிக்கின்ற புதிய ஆடைகளையும் புத்தாடை என்று கூறுவதில்லை. பட்டு வேட்டி கூரை என்று கூறிக்கொள்வோம். அதிலே அந்த புடவையோடு சம்பந்தப்பட்டால் அப்படித்தான் வரும். அது பொருந்தவில்லை, அது பொருந்தவில்லை. ஆனால் புடவை வடிவத்தில் நிறத்திலே மாறி இருக்கும், வடிவத்திலே மாறாது தானே. துணியாலே செய்யப்பட்டது தானே அது. இது அமைப்பிலேயே மாறி இருக்கும், அமைப்பிலேயே வித்தியாசம் காணப்படும். அதான் இருக்கு சரியான சரியான தகவல் உங்களுக்கு. ஓடி பாருங்கள், மீண்டும் ஓடி பாருங்கள். போனால் போகட்டும் போடா பாடல் தொடங்குகிறது.

0: ஆனந்தன் கொண்டு வருகின்றார். வணக்கம் ஆனந்தன், நீங்கள் சொல்வீர்கள் என்று எண்ணுகின்றேன். கொண்டு வாருங்கள்.
1: மரியாதை,
0: மரியாதை வடிவத்திலே மாற்றம் இருக்குமா ஐயா? திருமணம் நல்ல மங்களமான காரியத்திலே மரியாதை போற மாதிரி, மங்களத்திலே போற மாதிரி மரியாதை, அது எங்களால் செய்யப்படுகிறது, நல்லது. ஆனால் அது அல்ல என்னிடம் இருக்கல. அது இது ஒரு பொருள், இது ஒரு பொருள்.
1: சரி, யோசிக்கிறீங்க,
0: சிந்தித்துக் கொண்டு வாருங்கள் ஐயா. கட்டிக்காரன், சிந்தித்துக் கொண்டு வாருங்கள்.

0: அற்புதமான ஒரு பதம். இந்த பதத்தை இன்னும் நீங்கள் கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் ஒரு விழாவுக்கு செல்கின்றீர்கள், அது மன விழாவாக இருக்கலாம், மரண விழாவாக இருக்கலாம். வெளியே போகும் பொழுது அந்த இந்த பொருளை கண்டவுடன் நீங்கள் தீர்மானிப்பீர்கள், இது மன விழாவா இல்லைப்பன விழாவா என்று. தங்கை ஞானசேகரன் ஓடி வாருங்கள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் ஐயா?
1: பந்தல்.
0: பந்தல், பந்தல் வந்து இது ஒரு பொருள், இது ஒரு பொருள். பந்தல் ஒரு இடம்.
1: தோரணம்,
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக கூறுவீர்கள். அப்படி கண்டுபிடிப்பது அந்த தோரணத்திலே மங்களம் அமங்கலம் என்று.
1: அந்த அந்த இது செய்யறத பொறுத்து அந்த தோரணம் வந்து செய்வாங்க வித்தியாசமா, மங்களத்துக்கு தனி விதமா செய்வாங்க, அமங்கலம் தனி விதமா.
0: எப்படி எப்படி செய்வார்கள்? விளங்கப்படுத்தலாம், விளங்கப்படுத்துங்கள். உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுற வாழ்த்துக்கள்.
1: அந்த தென்னை ஓலையில செய்வாங்கப்பா, குருத்தோலையில.
0: ஆமா,
1: அது அது எதிர்மறையா இருக்கும்பா.
0: ஆமா, அந்த மடித்து கீழே பார்க்க விடுவது மங்களம், அதை மடித்து மேலே பார்க்க விடுவது அமங்கலம். அப்படித்தானே?
1: அதான் எதிர்மறை மாத்தி, அதான் எதிர்மறை. இதுக்கு நேர் எதிர்மறையா இருக்கும்.
0: அடுத்தது சில தோரணங்களை ஐந்து மடிப்பு இருக்கும், அமங்கலத்துக்கு மூன்று மட்டும்தான் இருக்கும் இல்லையா? ஆதலால் தோரணம் என்பது சரியான பதில் வந்து ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் அவர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு. நீண்ட நேரமாக காணவில்லை, என்ன நடந்தது?
1: இதுல வந்து இப்ப கைபேசியில வந்து சார்ஜ் ரொம்ப இல்ல, அதனால கொஞ்சம் கேட்க முடியுது எனக்கு. தொடர்ந்து
0: பரிச்சயம்
1: பரிச்சயம் நடந்துகிட்டு இருந்தால அவங்க தொலைபேசியை உபயோகப்படுத்த முடியல.
0: சார்ஜர்ல போட்டுக்கலாம் தானே?
1: சார்ஜ் போட்டு ரேடியோ ஆன் பண்ணது சங்கடமா இருந்துச்சு, வேற ஒண்ணும் இல்ல.
0: ஓ,
1: கரெக்டா இருந்தது, அதனாலதான் வேற.
0: சரிப்பா, எதிர்பார்த்து நல்ல பதில் கொண்டு வருது. வாழ்த்துக்கள். அடுத்த
1: இல்ல, அதான் நண்பர்கள் உறவுகள்லாம் வந்து கலந்துகிட்டாங்களா, ரொம்ப மகிழ்ச்சி. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆளுக்கு ரெண்டு புள்ளி கலந்து போறது நல்லது.
0: வாழ்த்துக்கள், நல்ல பதில். என்ன கேட்டு அத்தனைக்கு நீங்கள் பதில் சொன்னா மற்றவர்கள் வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தோரணம் என்பது சரியான பதில், தோரணம் என்பது சரியான பதில். சரி, அடுத்த பதம் ஒன்று தருகின்றேன். மூன்று எழுத்துக்களால் ஆனது, மூன்று எழுத்துக்களால் ஆன பதம். நன்றி சொல்லும் மரம், மனிதனுக்கு நன்றி சொல்லும் மரம் எது? மூன்று எழுத்துக்களால் ஆன மரம் கொண்டு பாருங்கள். ஓடி வர வேண்டும், சரியா? கொண்டு வர வேண்டும். சரி, இன்னொரு பாடலை கேட்போமா? சமரசம். இங்கே சமரசத்தோடு வருகின்ற பாடலை கேட்போம். சரி, இந்த பாடலை கேட்போமா? இந்த பாடல் வந்துவிட்டது, இந்த பாடலை கேட்போம்.

இந்த திரைப்படத்தின் பெயர் பானை பிடித்தவள் பாக்கியசாலி என்ற திரைப்படத்து பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் ஒரு நல்ல பாடல்.

0: குரலோடு இனிமையாய் மொழி பேசி பழகவே.
1: பாடல் என்னால் நிறுத்த முடியும் நீங்கள் அழைத்தால், ஆதலால் அழைப்பை சுணக்க வேண்டாம், நன்றாக சிந்தித்து வாருங்கள். மனிதனுக்கு நன்றி கூறும் மரம் எது? மூன்று எழுத்துக்களாய் கொண்ட மரம்.

0: ஞானசேரன் கொண்டு வந்து விட்டார் என்று. வணக்கம் ஞானசேரன்.
1: வணக்கம் அப்பா. சென்னை.
0: வாழ்த்துக்கள், சிறப்பான பதில். ஏன் தென்னை நம்பி, எப்படி நம்பி செலுத்துகிறது?
1: தென்னையை பார்த்தா இளநீர், பிள்ளைய பார்த்தா கண்ணீர்.
0: அதனால்தான் கூறுகிறீர்களா?
1: தென்னை, தென்னையின் அத்தனை பாகங்களும் மனிதனுக்கு
0: உபயோகப்படும். வருத்த தென்னை மேல நன்றி கூறும் மரம் இது என்று கேட்டேன். தென்னை என்று கூறினீர்கள், சரியாக ஒத்துக்கொள்ளுகின்றேன். அது எப்படி நன்றி செலுத்துகிறது? எப்படி நன்றி? நாளடியாரில் இருக்கின்றது பாடல், பல பழைய பாடல்கள் இருக்கின்றது அந்த கருத்துக்கள் எல்லாம். தென்னை எப்படி நல்லார் ஒருவருக்கு செய்தற்கால் அந்த, அதை படித்து பாருங்கள். சின்ன வயதிலிருந்து, சின்ன வயதிலிருந்து ஞானசேகரன், நாங்கள் அந்த தென்னைக்கு தண்ணீர் ஊற்றி ஊற்றி ஊற்றி, நாங்கள் காலால் காலில் அதன் காலடியிலே ஊற்றுவ தண்ணீரை அது வளர்ந்து தலையாலே எங்களுக்கு தருகின்றது இளநீராக. தென்னை என்பதுதான் சரியான பதில். வாழ்த்துக்கள், இதுதான் அதுக்கு காரணம். தென்னையை பெற்றா இளநீர், அது சரி. பிள்ளைய பெற்றா கண்ணீர், அது ஒரு சிலர் இருக்குதான், எல்லோருக்கும் அப்படியே இல்ல, எல்லாருடைய பிள்ளைகளும் அப்படியே
1: இல்ல. சினிமாவில் வந்திருக்குங்கிறதுக்காக நீ சொன்னீங்கன்னு சொன்னது வேற ஒண்ணு இல்லப்பா, அதுக்காக சொன்னது.
0: அது வந்து வேற பாடலா வந்திருக்கு. தென்னை என்று ஆரம்பித்து வந்த பாடல்கள் தென்னை மர சோலையிலே குயிலே குயிலே அப்படி வந்திருக்கல, தென்னை என்ற பதம் வாங்கி வந்திருக்கு. ஆனா சரியான பதில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பதில். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: சரியப்பா,
0: நன்றி. ராவிக் வேறு. வணக்கம் ராவிக்.
1: தென்னை, தென்னை
0: சரியான பதில். தென்னை என்ற பதில் தந்து வாழ்த்துப்படுகின்றீர்கள் ராவிக். முதலே வந்து ஞானசேகரன் மரத்தை கூறுவிட, எப்படி தென்னை என்று நீங்கள் கூறுவீர்கள், என்ன காரணம், எப்படி நன்றி செய்வீர்கள்?
1: அது வந்து தென்னை மரத்தில் நண்பர்கள் பாட்டுகளா, அந்த பாட்டு நினைச்சா
0: அதனால நினைச்சீங்களா? அப்ப உண்மையான கருத்து தெரியாது. உண்மையான கருத்து என்னவென்றால், தென்னம்பிள்ளை பிள்ளை என்று அதை கூறுவோம். தென்னம்பிள்ளையை கொண்டு வந்து நாட்டி வைத்துவிட்டு நாங்கள் தண்ணீரை அதுக்கு கீழே காலிலே ஊற்றி ஊற்றி ஊற்றி வளர்த்து வர அது வளர்ந்து வந்து தன் தலையாலே எங்களுக்கு இளநீராக தருகின்றது, தேங்காயாக தருகின்றது. சரியா? அதனால்
1: மனிதர்கள்
0: வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, இன்னொரு பதம் தருகின்றேன், இறுதி பதமாக வருகின்றது. மூன்று எழுத்துக்களால் ஆனது, போனால் திரும்பி வராது, அது எது? மூன்று எழுத்துக்களால் ஆனது, கொண்டு வாருங்கள். மூன்று எழுத்துக்களால் ஆனது, போனால் திரும்பி வராது, எக்காரணம் கொண்டும் திருப்பி பெற முடியாது. அதை என்னிடம் இருக்கும் பதம் பெற வேண்டும்.

0: தங்கையை கொண்டு வாருங்கள்.
1: நேரம்
0: நேரம் நேரம் என்பது சரியான, எப்படி கணித்தீர்கள் நேரம் என்பதை?
1: உயிர் என்று சொல்லாம பார்த்தேன், அப்புறம் உங்கள்ட்ட இருக்கிறது நேரமா இருக்கலாம் கணிச்சு பார்த்தேன்.
0: இல்ல உயிர் போனா திரும்பி வருகிறது தானே, போன உடனே எலக்ட்ரிக் ஷோ கொடுத்தா அதை கொடுத்தால இருதயத்தை மாத்தி அமைச்சு திருப்பி தந்து விடுறாரு உங்களோட பேசிக்கொண்டிருக்க நேரம் திரும்பி வராது, எக்காரணம் கொண்டு
1: வராது.
0: நேரம் சரியான பதில் கற்பூரம் தான் அப்பா, நெருப்பாக யோசிக்கிறாங்களப்பா. கட்டிக்காரன் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு,
1: உங்களுக்கு ஆசீர்வாதம்ப்பா. நன்றிப்பா.
0: சரியான பதம் இல்லையா? நல்ல நேரம் என்பது கடன் கூட வாங்க முடியாது ஐயா. நேரத்தை வங்கியில சென்று 100,000 ரூபாய் வருமென்றால் 100,000 ரூபாய் கடன் பெறலாம், நேரத்தை பெற முடியாது. நன்றி. அடுத்த ஒரு வருகின்றார், அழைத்து விடுகிறேன். வணக்கம் வணக்கம் ராஜ்குமார், கொண்டு வாருங்கள்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம்.
2: மானம்
0: மானம் தெரிந்து போனால் தானே திரும்பி வராது, தெரியாமல் போவது என்ன செய்யலாம்? வருமா வராதா? வாழலாமா வாழ முடியாதா?
2: புகழ்
0: புகழ் வந்து போனால் திரும்ப நல்ல சிறப்பாக நாங்கள் நடந்து கொண்டா புகழ் தேடிவருந்தாரே ஐயா.
2: நன்றி ஐயா. சரி,
0: ஃபாரூக் பதில் வந்து விட்டது ராஜ்குமார். ஃபாரூக் கூறி சென்று விட்டார், புள்ளி பெற்று விட்டார். நேரம் நேரம் போனா வருமா?
2: நன்றி.
0: போன நேரம்
2: திரும்பி
0: வங்கியில போய் எனக்கு பணம் இருக்கு ஐயா, 1,00,000 ரூபாய் தாருங்கண்டால் அதை கொடுப்பாரு. எனக்கு ஒரு நிமிட நேரம் தாருங்கண்டா தருவார்களா? திருப்பி தர முடியாது. உயிர் போனால் திருப்பி வரும். ஏதோ வைத்திய சிகிச்சையில விஞ்ஞான உயிரையும் திருப்பி எடுக்கின்றார்கள். மானம் வந்து தெரியாமல் போனால் நாங்கள் ஒண்ணு யாரும் சொல்லவா போறோம், எனக்கு மானம் போய்விட்டது என்று. அதையும் திரும்பி பெறலாம். ஆதல் அது பெற முடியாததான் மானம். உயிர் போனா வராதுன்னு பழமொழி உண்டு. ஆனால் இப்பொழுது இருக்கிற நிலைமையில் அவர் வந்தாலும் இது வராது, இந்த நேரம் என்பது திரும்பி வராது.
2: நேரம்
0: நேரம்
2: நேரம் நேரம் நேரம்.
0: வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி
2: நன்றி
0: நன்றி. இணைந்து சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு பங்கு பற்றியவர்கள் வந்து பாடல் கேட்கலாம். என்ன பாடல்?

0: நிகழ்ச்சியை நிறைந்து நிறைவேற்றி சென்றார்கள். இதிலே கூடுதலான புள்ளிகளை பெற்று நான்கு பதில்களை தந்து வெற்றி பெற்றிருக்கின்றார் எங்களுடைய விண்ணன் கற்பூரப்புத்தி நெருப்பாய் யோசித்து வந்த ஃபாரூக் அவர்கள். வாழ்த்துக்கள் ஃபாரூக் உங்களுக்கு. இரண்டு பதில்களை தந்து சம புள்ளியை எடுத்திருக்கின்றார் மகள் ரேவதி, மகனே ஞானசேகரன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டாவது நிலை. மூன்றாவதாக வந்தவர்கள் ஷியாமலா, ராஜ்குமார், தலா ஒவ்வொரு புள்ளி பெற்றீர்கள், மூன்றாவது நிலையில் இருக்கின்றீர்கள். மற்றவர்கள் முடியும் வரை நீங்கள் முயற்சித்தீர்கள். செல்வகுமாரை தவிர, செல்வகுமார் ஒரு தடவை வந்து அழைத்து ஒரு பதிலை சென்றுவிட்டு சென்றார் வருகின்றனர். அவருக்கு வலைத்தளம் சரியாக இயங்கவில்லை போலும். அங்கே வாருங்கள், மஞ்சுளாவுக்கு அழைத்து அழைத்து களைத்து விட்டார் அவர். ஓகே, ஷியாமலா வந்து விட்டார். மகளே பாடலை கொண்டு வாருங்கள். மகளே ஷியாமலா, என்ன பாடல் வேண்டுமம்மா?
1: அப்பா காவிரியின் காதலன்பா.
0: என்னம்மா?
1: சின்ன சின்ன நடை நடந்து சிம்பவளம்
0: வாழ்த்திருந்தாங்க. சின்ன சின்ன நடை நடந்து முதல் வரிய பாடங்கள்

0: அற்புதம், சிறப்பான பாடலை கேட்டுக்கு உங்களுக்கு அந்த பாடல் காற்றலையில் கிடைக்கும் மகளே. நன்றி, இணைந்து சிறப்பித்ததுக்கு நன்றி. அடுத்த உறவை பார்ப்போம், யாராக இருக்கும், வந்துவிட்டு சென்று விட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் வருகின்றீர்கள்? அடுத்த பாடலை விரைவாக தர வேண்டும், நாங்கள் விரைவாக நிகழ்ச்சிக்கு சென்று பாடல்களை தந்து முடிக்க வேண்டும் அல்லவா? தாமதத்தேவன் ஞானதேவன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானதேவன், கட்டிக்காரன் இரண்டாவது பேர் பண்ணுவாருங்கள். ஞானதேவன் இரண்டாவது பேர் ஞானதேவன் லேட்டா லேட்டா வந்தாலும் லேட்டா சாச்சலிகள். ஞானதேவன் கூடுங்கள், என்ன பாடல் வேண்டும்?
1: பொன்னான வாழ்வு படம் பாடல், வாழி நலம் சூழி என்று வாழ்த்துகிறோம்.
0: ஓ, யாரை வாழ்த்துகிறீர்கள்? வாழைநலம்
1: அத்தனை உறவுகளுக்கும் கேட்டுக்கொண்ட அத்தனை உறவுகளும் வாழ்த்துகிறேன்.
0: தாராள மனது, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மாணி. எங்கே
1: நன்றி அப்பா, நன்றி.
0: நன்றி மாணி. எங்கே வாரம் வந்து சொல்கின்றார், எங்கே சென்று விட்டார்? அவருக்கு பாடல் வேண்டாம், அவருக்கு பாடல் வேண்டாம், வந்துவிட்டு சென்று விட்டபடியால் அவருக்கு பாடல். எங்கே பாரு கூடு வாருங்கள். ராபிக் நீங்களும் வந்தீர்கள், வர வேண்டும், பாடலை கேட்க வேண்டும். ராஜ்குமார் வர வேண்டும், மஞ்சுளா வந்து பாடல்கள், எல்லோரும் நீங்கள் எல்லோரும் இதுக்குள்ளே அடங்குறீர்கள், பத்து பேர் இருக்கிறீர்கள். எங்கே ராபிக்கு என்ன பாடல் வேண்டும்?
2: எனக்கு வந்து படம் வந்து ஆனந்த ராகம்.
0: ஆனந்த ராகம், அது என்ன பாடல் மானே?
2: கனவுகளே கனவுகளே கலந்து செல்லுங்கள், என் கண்மணியை பார்த்து நீந்து செல்லுங்கள், என்னை மறந்தது. அந்த பாடலையா?
0: அதான் நல்லது. கனவுகளே கனவுகளே வரும். அடுத்தது ஃபாரூக் வருகின்றார். வணக்கம், முதலாவது பரிசு பெற்ற ஃபாரூக் அவர்களே, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஃபாரூக் ஃபாரூக் வணக்கம். ராபிக் தொடர்ந்து செல்லக்கூடிய நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஃபாரூக் வணக்கம், உங்கள் அழைப்பு இழைப்பு எனக்கு சரியாகப்படவில்லை, ஒடிவாருங்கள். ஃபாரூக் கொண்டு வாருங்கள். ராஜ்குமார் வந்துவிட்டார். வணக்கம் ராஜ்குமார்.
3: ஐயா வணக்கங்க ஐயா, வணக்கங்க ஐயா.
0: வணக்கம் வணக்கம், என்ன பாடலோட வந்தீர்கள்?
3: படம் திருமதி பழனிச்சாமி.
0: அதுல
3: பாத கொலுசு, பாத கொலுசு பாட்டு ஒண்ணும் பாடி வரும், பாடி வரும் பாடல் வரிகள்.
0: பாத கொலுசு மணி, அப்படியா? பாத கொலுசு பாட்டு,
3: பாத கொலுசு பாட்டு பாடி வரும். ஆமாங்க,
0: திருமதி பழனிசாமியில. சரி, அந்த பாடல்
3: ஆமாங்க,
0: உங்களுக்கு அந்த பாடல் காட்டுதே தருவேன். வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்பித்தேன்.
3: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.
0: எங்கே பாரூக் உங்களை காணவில்லை, வந்தீர்கள் சென்று விட்டீர்கள். பாரூக் பாரூக், என்ன நடந்தது உங்களுக்கு? அவசரம், நீங்க பணியில இருக்கின்றீர்களா? இல்லை தானே. வணக்கம் ரேவதி மகளே, ரேவதி வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வணக்கம் ரேவதி. ரேவதி எங்கே உங்க, என்ன உங்களுடைய அழைப்புகள் எல்லாம் பிளவுடுகிறது? வணக்கம் வணக்கம் ரேவதி, இரண்டாவது பரிசு பெற்றிருக்கிறீர்கள் ரேவதி. வணக்கம்
4: வணக்கம்.
0: மீண்டும் வரவில்லை. சரி, என்ன பாடல் மகளே வேண்டும்?
4: வேற ஒரு இது வந்துட்டு
0: சரியம்மா, என்ன பாடல்
4: பாடல்
0: கொண்டு வாருங்கள், தாருங்கள்.

0: ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்குதே, மனதோடு ஊஞ்சலாடுதே. இது ஆனந்த ராகம் தான் படம்.
1: இது ஆனந்த ராகம் தான். சரி, அந்த பாடகம் உங்களுக்கு
0: இது ஆனந்தமான ராகம்,
1: ஆனந்தமான ராகம், சந்தோஷமான ராகம். சரி, அந்த பாடல் உங்களுக்கு கிடைக்கும் அம்மா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி. அடுத்த உறவு வர வேண்டும். இங்கே யாராவர்களா? மஞ்சுளா, ஓடி வந்தீர்கள், மீண்டும் பெற வேண்டும். மஞ்சுளா, உங்கள் அழைப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மஞ்சுளா, மஞ்சுளா மகளே, மஞ்சுளா வர வேண்டும். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? பாடல்களை தந்தால் பாடல் ஒழுங்காக நான் தருவதற்கு வசதியாக இருக்கின்றானே. எங்க ஃபாரூக், உங்களுடைய முதலாவது பரிசு பெற்ற ஃபாரூக் இந்த பாடல் வரையில் இன்னும் அழைப்பை தாருங்கள். என்ன நடந்தது? இப்பொழுது ஃபாரூக் சரியான தருணம் பார்த்து வந்து விட்டார். கொண்டு வாருங்கள் ஃபாரூக். நெருப்பாக நெருப்பாக வேலை செய்தவர் என்று. ஃபாரூக்
2: வணக்கம்ப்பா. அனைவருக்கும் முன்பு வணக்கம். லைன் கிடைக்கலப்பா. நிகழ்ச்சி சிறப்பித்த அனைத்துக்கும் வாழ்த்துக்கள்.
1: வெற்றி பெற்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள். நாலு பதங்களை கண்டுபிடிச்சிருக்கீர்கள், வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம்?
2: வாழ்த்துக்கள். நான் படம், ராஜா பொண்ணு போகாதடி. அந்த பாட்டு வேலுகாமாவும்
1: ரவிச்சந்திரன்.
2: ராஜா கண்ணு போகாதடி அப்படின்னு வரும்பா.
1: அப்படின்னு வருமா? சரி, நான் அடுத்து பாக்கிறேன். ராஜா கண்ணு போகாதடி அப்படின்ட்டு வரும் என்று அடுத்து பாக்குறேன். அந்த பாடம்
2: அப்பா தெரியா? அப்பா
1: வாழ்த்துக்கள். எங்க மஞ்சள் அம்மா வந்துருங்களடா, வாங்கள் மீண்டும் பாருங்கள் மகளே. அழைப்பு இலகுவில் கிடைக்காது. உங்களுடைய அழைப்பு எங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் போலே வருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். வந்து விட்டாள், வந்து விட்டாள் மகள். வணக்கம் மகளே. மஞ்சுளா
3: வணக்கம்.
1: வாழ்த்துக்கள் மகளே. என்ன பாடலம்மா வேண்டும்?
3: முன்னாடியே வந்து சொல்லிதான் இருப்பா. பாரூக் பிளைட்டை கொஞ்சம் நிறுத்தினும்பா.
1: பாரூக்கு நாங்கள் அடுத்த முறை விசா ரத்து செய்து விடுவோம் இல்லையா? அப்படி என்றால் அவர் வர மாட்டார். விசா இல்லாம எப்படி நெருப்பா வேலை செய்யார்? கெட்டிக்காரன் பாருங்க. என்ன, நீங்களும்
3: கட்டிக்காரன்.
1: வாழ்த்துக்கள் அம்மா, அவருக்கு பிச்சேரட்டும், நல்லது. நீங்களும் கட்டிக்காரி தான். உங்களுடைய இழைப்பு அழைப்பு வருவதற்கு தாமதமாகிறது, அதுதான் காரணம். என்ன பாடல் வேண்டும் மகளுக்கு?
3: படம் கன்னிப்பெண்பா. பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில் வரும்பா.
1: நல்லது, ஒரு பாடல் அம்மா அந்த பாடல். பௌர்ணமி நிலவில் பனி விழும் இரவில் கடற்கரை யூரம். அந்த பாடல் தானே?
3: ஆமாப்பா.

0: நல்ல பாடல், நல்ல பாடல் உங்களுக்கு கிடைக்கும் மகளே. அந்த பாடலை தருகின்றேன். அடுத்த பாடலை யார் கேட்க வருகின்றார் என்று பார்ப்போம். அதற்கிடையிலே பாடலையும் தர முயற்சிக்கின்றேன். அநேகமானவர்கள் வந்துவிட்டார்கள் தெரிகின்றது. இப்பொழுது என்ன பாடல், யார் கேட்ட பாடலை தர எண்ணினேன் நான்? முதலாவது பாடலை கேட்டது எங்களுடைய மஞ்சுளா அவர்கள். இல்ல, முதலாவது பரிசு பெற்றவர் யாரு? ஃபாரூக். ஃபாரூக் வந்து தந்தார் ஒரு பாடல். அந்த பாடலை முதலில் தர வேண்டியது என்று அவர் கூடுதலான புள்ளி எடுத்தவர் அல்லவா. நல்லது, பாடல்களை பதிவு செய்த உங்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்ளுகின்றேன். இப்பொழுது இவருடைய பாடலை தருவதற்கிடையிலே யாராவது வந்தால் அவர்களை அழைத்துகிறேன். ராஜா கண்ணு போகாதடி என்று கேட்டார். எங்கே போக போகின்றார்கள்? இங்கேதானே வருவார்கள். சரி ஐயா, ராஜா கண்ணு போகாதடி அப்படின்ற ஒரு பாட்டு என்று அடித்து விட்டேன், வந்து விட்டது பாட்டு. நீங்க சொன்னது சரிதான். நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது, ராஜா கண்ணு போகாதடி. பாருக் உங்களுடைய பாடல் இதுதான். இந்த பாடலா இது ஒரு பாடலை திறந்தால் போதுமையா, உடனே டங்கு டங்கு டங்குன்னு வந்துவிடும். என்ன கொடுமை ஐயா இதெல்லாம். நிறுத்தி விட்டேன் இந்த பாடல். கேட்டுவிட்டீர்களா? போதும் உங்களுக்கு. பாரும் எங்க வடலூர் ஆனந்தன் பாருங்கள் ஐயா.
1: ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்.
0: வணக்கம். என்ன பாடல் கேட்க போகின்றீர்கள்?
1: பாட்ஷா படத்துல இருந்து ராமையா எட்டுக்குள்ள வாழ்க்கை இருக்கு ராமையா. அந்த பாட்டு
0: 24 வயதுக்குள்ள 24 மனுஷியாலத்தை பிரித்தது போல வாழ்க்கை பிரித்து விட்டார்கள் இல்லையா. நன்றியும் வாழ்த்துக்களும். பாடலை கேட்போம். தொடர்ந்து மற்றவர்களுடைய பாடலோடு உங்கள் பாடலும் கிடைக்கும்.
1: உங்களுக்கு

கண்டோ தந்தால் என்னடியோ, அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ, தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு.

உன்னை கல்யாணம் நான் செய்ய ஊட்டுவேன், நல்ல சீர் கூட்டுவேன், வண்ண பூச்சூட்டுவேன். புது பண்ண

டிரம்ப்கும் கும்மா போட்ட பாரூக் அவர்களுக்கு இப்பொழுது தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. விசா எல்லாம் வழங்கப்பட மாட்டாதான், நீங்கள் விரைவிலே பிளைட் எடுத்து ஓடி வருகின்றீர்களாம் என்று ஒரு முறைப்பாடு வந்திருக்கிறது. நாங்கள் அதை அலசி ஆராய வேண்டும் என்று எண்ணுகின்றேன். வாழ்த்துக்கள். அந்த பாடலை தந்தமைக்கும் அந்த மோட்டார் சைக்கிள் விபத்தை பற்றிய ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டமைக்கும் நன்றி பாரூக் அவர்களே. நகைச்சுவைக்காக கூறியிருந்தோம், நீங்கள் எந்த நேரம் உங்களுக்கு ஓபன் விசா வழங்கப்பட்டிருக்கிறது வானொலிக்கு வருவதற்கு. எந்த நேரம் வரலாம், எந்த பக்கத்துக்கும் வரலாம், நீங்கள் கலையத்துக்கும் வரலாம், பதிவறைக்கும் வரலாம், ஏதாவதுக்கும் வரலாம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலை தருகின்றேன். இரண்டாவது பரிசை இருவர் பெற்றிருந்தார்கள், ரேவதி ஞானசேகரன். ஞானசேகரன் நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது. வாழி நலம் சூழ என்ற வாழ்த்து பாடல் ஒன்றை கேட்டீர்கள், தந்தவர்களின் பாடல்.

இனிமையான இந்த பாடல் காற்றலையில் கலந்தது ஞானசேகரன் உங்களுக்காக ஒலித்த பாடல். கதம்பத்தில் வந்து இணைந்து பல விடயங்களை பேசி அனுபவங்களை பகிர்ந்து கண்டுபிடி நிகழ்வுகளையும் கலந்து புதியலாக இன்றைய நிகழ்ச்சியை நிகழ்த்தி சென்ற வேளையிலே அடுத்து இரண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றவர்களுள் அடுத்தவர் ரேவதி. ரேவதி, நீங்கள் கேட்ட பாடல் வருகின்றது ஆனந்த ரகம் திரைப்படத்திலிருந்து. அந்த பாடலையும் கேட்டு பார்ப்போமா? இனிமையான பாடல் ரேவதி உங்களுக்காக.

அந்த பாடல் ரேவதி உங்களுக்காக ஒலித்த வேளையில் இன்னும் ஒரு பாடல் வருகின்றது. இரண்டு பேர் ஒவ்வொரு பதங்களுக்கு ஒரு ஒரு புள்ளியை பெற்றிருக்கின்றார்கள். அதிலே முதல் முதலில் வந்து முதலாவதிலே புள்ளியை பெற்றவர் அன்பு மகிழ்ச்சியா மலா. நீங்கள் பல அனுபவங்களை பகிர்ந்து நேரத்துக்கு முதலில் ஒரு பாடலும் வந்து கேட்டு மகிழ்ந்த வேளையிலே மீண்டும் இணைந்து இறுதி வரை இருந்து சிறப்பித்து பதத்தையும் கண்டுபிடித்து கொண்டு வந்து சொல்லி சென்ற நீங்கள் கேட்ட ஒரு பாடல் சின்ன சின்ன நடை நடந்து வருகின்றது. காற்றலையில் மெல்ல மெல்ல நடை நடந்து கேட்போமா?

அற்புதமான அந்த பாடல், காலத்தால் அழியாத ஒரு அன்பு பாச பிணைப்புள்ள பாடல். அம்மா பிள்ளை பாசத்தோடு வந்து சென்றது காற்றலையில் கட்டுமிழ்ந்தோம். ஷியமலா காவேரியின் கடவன் திரைப்படுத்த பாடல். இந்த வேளையிலே அடுத்த ஒரு பதத்தை பெற்று பதத்தை உடனே கூறி சென்றார் அவர். அந்த பதத்தை ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து அவர் ஒரு பாடலை கேட்டிருக்கிறார், திருமதி பழனிசாமி பாடல். அந்த பாடலையும் காற்றலையில் கேட்போம்.

ராஜ்குமார் கேட்ட பாடலை தொடர்ந்து இறுதி வரை இருந்த சிறப்பித்த அன்பு மகன் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக். நீங்கள் ஒரு பாடல் கேட்டீர்கள், ஆனந்த ராகம் திரைப்படுத்த பாடல். இதோ அந்த பாடல்.

தெளிவான இந்த பாடல் கூட ஆனந்த ராகம் திரைப்படத்தில் வந்தது. ரேவதி, நீங்கள் கேட்ட பாடல்கள் இந்த பாடல்கள் பாருங்கள். முதலிலே நான் ஒளிபரப்பை விட்டு உங்களுக்கு அனுபவம் அனுபவித்தல் என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடினோம் அல்லவா? ஒரே திரைப்படம் அவர்கள் ஆனந்தமாக அனுபவித்தார்கள், இவர் சோகமாக அனுபவித்தனர். அனுபவித்ததில் பலபடியங்கள் பல சந்தர்ப்பங்களில் அனுபவித்தல் மாறி மாறி வருகின்றது. ஆனால் நாங்கள் அத்தனையும் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அடுத்து வரும் பாடல் இறுதியாக வந்து காட்டலை நிறைவு செய்ய வரும் பாடலாக வருகின்றது. வடலூர் ஆனந்தன் நீங்கள் இறுதி பேரை பங்களித்து விட்டு வந்து கேட்ட பாடல், பாஷா திரைப்படுத்த பாடல், ரா ரா ராமையா. அந்த ராரா ராமையா வந்து மனித வாழ்வில் 100 வயதை 8 8 பிரித்துக் கொண்டு வந்து ஒவ்வொரு 8லையும் ஒரு 8 வயது வரும்போது எதை நாங்கள் முடித்திருக்க வேண்டும், அனுபவித்திருக்க வேண்டும், அனுபவி ராஜா அனுபவி அந்த அனுபவத்திலே வருகின்றது. இந்த இதுவும் அந்தந்த வயதில் அனுபவித்ததை அனுபவிக்க வேண்டும் என்பதை கூறும் இந்த பாடல் வருகின்றது. வடலூர் ஆனந்தன் நீங்கள் கேட்ட பாடல், காற்றலில் பாஷா திரைப்படத்திலிருந்து.

இனிமையான அந்த பாடல் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எட்டு எட்டாக பிரித்து நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா? உங்களுடைய எட்டு வயதில என்ன செய்தீர்கள், பதினாறு வயதில எப்படி இருந்தீர்கள், 24 வயது என்று ஒவ்வொரு வயதை கூறி அந்தந்த வயதை நீங்கள் அனுபவித்தீர்களா என்று எண்ணும் பொழுது நான் அனுபவித்திருக்கிறேன். இப்பொழுது என்னுடைய அனுபவத்தை கூறுவதற்கு அங்கே எட்டிலே ராமையாவுக்கு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. ஆறாவது எட்டோடு சென்று விட்டார் அல்லவா? ஏழு எட்டு எட்டு எட்டு ஒன்பது எட்டு அவர் கூறவில்லை. இப்ப நான் இருக்கின்ற 9-8 மேலே வந்துவிட்டேன். நான் அந்தந்த வயதிலே செய்ய வேண்டிய செய்திருக்கின்றேன் என்று இப்பொழுதுதான் திரும்பி பார்க்கின்றேன். அது சரியாகத்தான் இருந்திருக்கின்றது. அற்புதமான பாடலை தந்த அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வடலூர் ஆனந்தன் இறுதியாக என் அன்பு மகள் மஞ்சுளா ஓடி வந்து ஒரு பாடலை தந்தார். பதவிகள் கொண்டு வருவதற்கு அவருக்கு இணைப்பு சரியான இணைப்புகள் இல்லாதபடியாலும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டு அழைப்பு விட்டுக் கொண்டே இருந்தார். நான் கவனித்தேன். அன்பு மகளே மஞ்சுளா, நீங்கள் கேட்ட பாடல் கன்னி பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றதம்மா பௌர்ணமி நிலவில் என்ற பாடல். அந்த பாடலை கேட்போம். அந்த இனிமையான பாடலை கேட்போம் ஆறுதலாக.

0: தான் அந்த பாடல் காதற்கு இனிய கீதமாக இந்த வேளையிலே வந்து ஒலித்து சென்ற எல்லா பாடல்களோடும் இதுவும் ஒரு பாடலாக அமைந்தது அன்பு உறவு கிடையாது. அந்த பாடலை ஒலித்து செய்தவர் எங்களுடைய அன்பு மகள் கனியம்பாடி மஞ்சுளா. உங்களுக்கு நந்தியை கூறிக்கொண்டு இனமான ஒரு இனிமையான பாடலை கேட்டு வந்தோம். அது மட்டுமல்ல, கேட்ட பாடல் அத்தனையும் நல்ல பாடல் தான் கூற வேண்டும். அன்பு உறவுகளை நீங்கள் காற்றலையில் வந்து கதம்பத்துக்கு இணைந்து கதம்பத்தை சிறப்பித்து போட்டிகளிலும் கலந்து சிறப்பான பதங்களை நாங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கு புதியலிலே சென்று எங்களுக்கு எங்கள் தமிழ் சொற்களை ஞாபகப்படுத்தி உறுதிப்படுத்தி சென்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு கதம்பம் நேயர் விருப்ப பாடலையும் தந்து பாடல்களையும் கேட்டு மகிழ வைத்த உங்களுக்கு நன்றி கூறும் இந்த வேளையிலே உங்கள் தெரிவுகளோடு வந்த பாடலை தந்தமைக்கும் அதை கேட்டு மகிழ்ந்தமைக்கும் இங்கே புலனத்திலே எங்கள் நிகழ்ச்சியை படம் பிடித்து காட்டிக் கொண்டிருந்தது போல் எழுதி கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது கனடாவில் நேரம் 3:08 பிடிக்க இன்னும் 7 நிமிடங்கள் இருக்கின்றது. மாலை நேரம் உங்களுக்கு இரவு நேரம் நள்ளிரவை கடந்து 22 நிமிடங்களையும் தாண்டிவிட்டீர்கள். கனடா உங்களுக்கு நள்ளிரவு நேரம் இந்த நேரம். இருப்பினும் இணைந்து இதுவரை நேரமும் சிறப்பித்தமைக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் என் மகள் கூறியது போது அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைய வேண்டும் என்று நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் கிடைக்க வேண்டும் என்று கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அவனின்றி அனுபவம் அசையாது. இந்த அனுபவம் ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு விடயத்திலும் அனுபவம் என்பது மிகவும் முக்கியம். அனுபவிக்க பிறந்த நாங்கள் அறவழியிலும் நலவழியிலும் அதை அனுபவித்து செல்வோம். செல்லத்தானே போகின்றோம், செல்வோம். அதனால் செல்வத்துக்கு செல்வோம் என்றும் ஒரு பெயர் உண்டு. அது செல்வோம் செல்வோம் என்று சென்றுபடும். அந்த அறவழியையும் நலவழியையும் சுகாதார பழக்க வழக்கங்களையும் கடைபிடித்து மூதாதையர்கள் எங்களுக்கு கற்பித்த வழியிலே அறவழியில் செல்வோம் என்று கூறி காற்றடைந்துபட வெற்றி செல்ல வேண்டும். அடுத்த உறவுகள் அடுத்த உறவின் நிகழ்வுகள் வேற இருக்கின்றது. அந்த நிகழ்வுகளை தொடர்ந்து கேளுங்கள். சுகிசிவம் ஐயாவிடம் கேட்டு வந்தேன், அவர் மீண்டும் வருவார், உங்களுக்கு உரையாற்றுவார் என்று கூறிக்கொண்டு காற்றடை விட்டு விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்க நலம், வளர்க தமிழ், வளர்க கலைகள் என்று கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றியும் நன்றியும் வணக்கங்கள்.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR FM.

வணக்கம் நண்பர்களுக்கு. நேரம் சரியாக 9:48, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 12:17. முதற்கும் என்ன பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனாவை கண்ணோடு இணைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு நேரம். இது கதம்பம் நிகழ்ச்சி. கதம்பத்தில் கதை, கட்டுரை, கவிதை இவற்றோடு சில புதைந்து வைத்திருக்கும் சொல்லை தேடுதல், அது புதிய நிகழ்ச்சியாக தேடுதல். நகைச்சுவை, அதோடு சில விடுகதைகள் இவற்றையெல்லாம் கலந்தே கொண்டு வரலாம். கதம்பம் போல எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் ஞாயிற்றுக்கிழமைக்கு பின்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதற்கு காற்றலையில் நான் எல்லோரும் காற்றலைக்கு வருவீங்கள் என்று நினைக்கிறேன். கண்ணனுக்கு நன்றி சொல்லியாச்சு. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்கள் காற்றலைக்கு வரலாம். இது கதம்பம் போல எல்லாவற்றையும் கலந்தே கொண்டு வரலாம். சரியா? எல்லோரும் நலமா இருக்கிறீங்க தானே? கொரோனா காலத்துல அந்த சொல்லை உச்சரிக்கவே எனக்கு பிடிக்கவில்லை. உண்மையிலே ஒரு சொல்லை 100 தடவைக்கு மேல உச்சரிச்சால் அது எங்களோடு ஒட்டி கொள்ளும் என்று சொல்லுவார்கள். நாங்கள் நினைப்பது அதே மாதிரிதான் நடக்கும் என்று சொல்லுவோம். ஆனா இந்த கொரோனா என்ற சொல்லை நாங்கள் ஒவ்வொரு மனிதனும் எத்தனை தடவை நீங்க உச்சரிச்சிட்டீங்க போற வாரம் எல்லார்ட்டையும். எப்படி இருக்கிறீங்க? கொரோனா எப்படி இருக்கிறது? உங்களுடைய வட்டாரத்தில் எப்படி, எத்தனை பேர் இறந்தார்கள்? இதுதாங்க கேள்வி. எது எங்களை வதைக்குதோ, எது எங்களை தாக்குதோ, எது எங்களுக்கு ஒவ்வாததோ, அதை மறந்தது போல தள்ளியே வைத்து விட வேண்டும். இதுதான் நான் நினைச்சு கொண்டது. அதுதான், அது மனிதனாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், ஏதோ மிருகமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம். எங்களை வதைக்கிற நிம்மதியை, எங்கள் நிம்மதியை கெடுக்கிற, எங்களை வாழ விடாமல் தவிக்க வைக்கிற எதுவாக இருந்தாலும் மறந்தது, கண்டும் காணாதது போல மறந்தது போல தள்ளி வைக்க வேண்டும். அது எங்க இப்ப இந்த கொரோனாவும் நாங்க அப்படி பாருங்க. நானே இப்ப வந்ததுல இருந்து 3வது கொரோனா சொல்றேன், 4வது கொரோனா, 5வது எண்ணிக்கொண்டே போலாம் பாருங்க. அப்ப அது ஒரு விடயத்தை எங்களுக்கு பிடிக்காத உண்டை கிடக்கிறேன்னு நாங்கள் அடுத்தடுத்து சொல்லுறோம். அதேபோல நீங்க பிடித்த, நாங்கள் எங்களுக்கு பிடித்ததையே நாங்கள் மீண்டும் மீண்டும் நல்லதையே நினைப்போம். அதை தள்ளி வைத்து போட்டு நல்லதையே நினைப்போம் என்பதுதான் எனது கருத்து. சரி, இப்பொழுது நான் ஒரு கண்ணன் பாடல் எடுத்து வரப்போறேன். வருபவர்கள் பேசலாம், நன்றாக நீங்க பேசலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பாடல் தான் கேட்க வேண்டும் என்று ஓடி வரக்கூடாது. பாடல் கேட்கிற நிகழ்ச்சி நிறைய இருக்குது, எவ்வளவோ இருக்கிறது. பாடல் நிகழ்ச்சி, பாடல் நிகழ்ச்சியா தான் இந்த வானொலியே ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. நாங்க ஒரு கருத்து சொல்றதுக்கு, கருத்து சொல்லி முடிஞ்சனா ஒரு பாடல் தான். எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் எல்லா அறிவு பாடலும் அதான் எடுத்து வருகிறாங்க. ஏன்னா இந்த இசை எங்களை கட்டி போட்டு வச்சிருக்கிறது இல்லையா? அம்மா அப்பா உறவினர்கள் இப்படி அந்த அன்பு எப்படி எங்களை பின்னி பிணைந்து கட்டி வச்சிருக்கிறோம், அதே போல இந்த இசை எல்லா சத்தங்களையும் தான் எங்களை இயக்குகிறது என்று தான் நான் நினைக்கிறேன். சத்தங்கள் இயங்காம இருக்கிற மனிதன் ஜடம், அசையாம இப்படி இருப்பார். அது நினைக்கிற உங்களோட கீழ்பாக்கமோ மேல்பாக்கமோ கீழ்பாக்கமோ எனக்கு தெரியல எங்கே என்று, அந்த இடத்துல இருக்கிறவர்கள் போல அவர்கள் கூட துடியாட்டமா இருக்கிறார்கள் போல. எல்லா சத்தத்துக்கும் சத்தம் இல்லாமலேயே அவர்கள் குஷியாக இருக்கிறார். சத்தம் இல்லாமல் அப்படியே அமைதியா இருப்பவன், எதுவுமே அசைவின்றி இருப்பவன் அவன் ஒரு ஜாட். அதுக்காக அசைவின்றி இருக்கிற மனிதன் எல்லாம் நல்லா அப்படியே சும்மா அப்படியே தான் இருப்பார் நினைக்காங்க. இருந்தா போல பாஞ்சு கடிச்சாலும் கடிச்சிருவார்கள், அப்படி ஒரு வருத்தம் இருக்கிறார். அதனால உண்மையிலேயே இசை எங்களை நடக்கும்போது ஒரு இசை, பெண்கள் காலில் கொலுசை கட்டி விடுறார்.

சொல்லலாம். அது வரா, அது வர வருதா இல்லையாண்டு கேட்டுக்கொண்டுதான் நான் இதை செய்யணும் யோசிச்சு கொண்டு கடவுளே வரக்கூடாதுன்றவர். கிளிங் கிளிங் கிளிங் சத்தம் கேட்டு கிட்ட வந்த அம்மா உன்னுடைய கொலுசு சத்தமே சத்தமம்மா, இது போட்டிருக்கிறதாலதான் நானே நிம்மதியை அதை கேட்டு இந்த சத்தத்திலேயே இந்த இதய துடிக்குதுன்றவர். இதெல்லாம் நடக்குதுங்க, நான் சொல்றது பொய் இல்ல. எத்தனையோ ஆண்கள் இப்படித்தான் வாழ்கிறார்கள், அதில் ஆண்களே பிழை இல்லை. பெண்கள் அவ்வளவு சித்திரவதை செய்திருக்கிறார்கள், ஆண்கள் ரெண்டு பக்கம் கதைக்கிறாங்க அம்மான்னு யோசிக்க கூடாது. பெண்கள் ஆண்கள் அவ்வளவு சித்திரவதை, எந்த நேரம் பேசுறது, எந்த நேரம் எல்லாத்துக்கும் கட்டுப்பாடு, சொந்த தாயை பார்க்க விடாமல் தடை போடுவது, தாய் சகோதரோடு அதாவது பிறந்து வளர்ந்த வீட்டுக்கே நீ போகக்கூடாது என்று ஒரு தடை போடுவார்கள் பாருங்க. அந்த பெண்கள் பெண்கள் அல்ல, அதே நிலை அவர்களுக்கும் வரப்போகுதுன்றதை மறந்துதான் செய்வார்கள். அதனால்தான் இந்த ஆண்கள் வருகிறார்கள். ஆனா ஒட்டுமொத்தத்தில் நாங்கள் ஆண்கள் எல்லாம் நல்லவர்கள் என்று நான் சொல்லவில்லை. அவர்களும் அந்த ஏதோ ஒரு குணங்கள் சரியில்லாமல் இருக்கும், அதை திருத்த முயற்சிக்க வேண்டும் பெண்கள். அதுக்காகத்தான் நீ சொல்லுவார்கள், கால் கட்டு இல்லாமல் கட்டுக்கடங்காத காளையாக திரியும் இவனுக்கு ஒரு கட்டு போட்டு மனைவி திருத்தி விடுவாள் என்று சொல்வார்கள். மனைவி வந்து நாலஞ்சு கத்து கத்துனா திருந்தி விடுவார் இல்லையா, கட கட கடகடாண்டு பேசுற பேச்சு சும்மா இல்ல, நான் ஸ்டாப்பா பேசுவார்கள். என்ன இதழும் நாக்கும் அழகிய இதழ்கள் என்று வர்ணிச்சு அந்த இதழ்களும் உன்னுடைய நாக்கும் இதழ்களும் உன்னுடைய வாயை பார்த்த எப்படி இருக்கு கொவ்வை படம் என்று சொன்னதெல்லாம் ஐயோ இத கூட கடவுள் படைச்சிருக்கிறானே பாரு, நான் ஸ்டாப்பா பேசுறாளே இவள் என்று சொல்லுவார்கள். அப்படி வெறுக்க பண்ணி விடுகிறார்கள். ஆசையோடு பார்த்த அந்த முகத்தை கூட எனக்கு ஐயோ உண்டு, முகத்தை பார்த்தாலும் எப்படி கேளுன்னு சொல்லுவார்கள். அவ்வளவு தூரத்துக்கு பெண்களும் அட்டகாசம்தான் சொல்ல வேண்டும். அந்த காலத்து பெண்கள் கணவனை கண்டால் எப்ப வருவீர்கள் என்று காவல் இருந்தேன், உங்களுக்கு சமைத்து வைத்திருக்கிறேன், கைகால் கழுவி வாங்கோ, உணவு பரிமாறி அழகாக உணவு பரிமாறி சாப்பிடும் வரை காத்திருந்து அவர் சாப்பிட்ட தட்டிலேயே தானும் சாப்பிட்டு எல்லா பணிவிடையும் செய்து அதில் ஒரு சந்தோஷம், சமைத்து வைத்துவிட்டு சாப்பிடாமல் காவல் இருந்து மகளவன் வரும் வரை அதே நினைப்போடு இருக்கிற மனைவி அந்த காலம், சமைத்து விட்டு நான் நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தா இரு சாப்பிட்டு அப்படியே டேபிள்ல வச்சு போட்டு அது எந்த நேரம் வருதோ தெரியாது வந்த அப்படித்தான் இப்ப பேசுகிறார்கள். அது இது என்று தான் பேசுகிறார்கள். அவரது நேயில ஆடு மாடு போல அது எந்த நேரத்தில் வருதோ தெரியாது, வர்றது இருக்கிற சாப்பாடை கொட்டி சாப்பிட்டு போட்டோம், சாப்பிடட்டும் அல்லாட்டி என்ன இது வெளியில இருக்கிற நாய்க்கு போடட்டும் வந்துட்டு அவன் நல்லா தூங்கிடுவான். வந்த கணவர் பாவமா அன்போட வந்து அட எனக்கு சமைச்சு வச்சு விட்டு அசதியா தூங்கி விட்டாளா, தூங்கம்மா தூங்கம்மா என்றுட்டு இருக்கிறத ஏதோ சாப்பிட்டு விட்டு இது என்றாலும் செய்து வைத்தாலே பாவம் என்று விட்டு சாப்பிடுற நண்பரும் இருக்கிறார்கள். அடி இதென்ன நாய்க்கு வச்ச வாங்கி வச்சிருக்கிற, இதையா எனக்கு செய்து வச்ச, நல்லா சாப்பிட்டு தூங்குறியான்னு கேட்கிற கணவனும் இருக்கிற. எல்லாம் மனம்தான், நாங்கள் நினைப்பதைத்தான் இந்த மனசுல இருந்து வலிக்கிற வெளிப்பாடு தான் வாய்களினால் சொற்களால் உதிர்கிறது. நாங்கள் நினைக்கிறது தான் உன்னை பார்த்து அழகா இருக்கு நினைக்கிற மனசு இல்ல, இது அசிங்கம் என்று அந்த மனசு நினைச்சிட்டு அசிங்கம் தான். அது எவ்வளவு அழகா இருந்தாலும் எல்லாம் உங்களோட மனம்தான் எல்லாம் காரணம். உங்களோட மனம்தான் உங்களை ஆட்டி படைக்கிறது, உங்களோட நினைப்பு தான், உங்களோட ஆசை, அதுல முக்கியமா ஆசைதான் மனிதனை கெடுக்கிறது. நான் இப்படி வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் மனைவி இருக்க வேண்டும், மனைவியின் அழகு இப்படித்தான், அழகான மனைவி வேணும், எந்த திருமணம் இப்ப நடக்க போறது என்றாலும் எனக்கு வெள்ளையாக பெண் வேணும், நல்ல நீட்டு முடி வேண்டும், அவளோட புலிகள் நல்லா இருக்க வேண்டும். இது என்னங்க கதை, எத்தனையோ மனிதரிடம் எத்தனையோ அதாவது அழகா இருக்கிற பெண்ணுக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது, அது அறியாமல் தான் ஆண்கள் ஆசைப்படுவது. நல்லா இதுவா நடந்து வரும், அழகா தலையை குறிஞ்சு கொண்டு வரும், அழகா இருக்கும், பார்க்க இனி இல்லை என்று இருக்கும், வாயத்திறந்தா கிட்டே இருக்கு ஏதாவது என்ன அவ்வளவு பேச்சு டேய் வேண்டாம் வரைஞ்சி கட்டிக்கொண்டு நீங்க ஓடிக்கிறீங்க.

அதனால அழகு என்பது மனதில் இருக்குது. கணக்கு நிறைய உங்களுக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்க பட்டு தேறி இப்ப எல்லாரும் சாம்பார் மாதிரி இருக்கிறீங்க. கலந்து எல்லாம் அம்மா இதெல்லாம் இதெல்லாம் சொல்றீங்க, எல்லாம் நாங்களும் அறிஞ்சு முடிஞ்சம்மான்னு சொல்றீங்க. ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருக்கு தான் சொல்றேன், எல்லாம் அறிஞ்சு முடிஞ்சு அம்மா இப்பதான் சொல்றா என்று சொல்றவர்கள் எத்தனையோ பேர். சரி சரி டீய ஊத்தமா குடிப்பா அம்மா, நாங்க பட்டு தேர்றதுதான் சொல்றாங்க, எல்லாம் தெரிஞ்சதுதான்ட்டு. ஆனா திரும்ப திரும்ப எந்த ஒரு விடயத்தையும் நாங்க சொல்லுகிறோம் அறிவுரையாக. அறிவுரை சொல்ல கேட்கறதுக்கு சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு நல்லா இருக்கும். அந்த அறிவுரையின் படி நடப்பதுதான் கஷ்டம். என்னையும் தான் சொல்றேன், என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். இந்த உணவை தின்னாதே, இந்த உணவை உண்டால் உனக்கு கேடு என்று இருந்தாலும் கூட இந்த மனம் கேட்காது. அதுல கொஞ்சம் பரவாயில்ல, இன்றைக்கு சாப்பிட்டா என்ன நடக்க போகுது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்த விஷமங்கள் ஏறுகிறது. மனக்கட்டுப்பாடு இல்லை, அது மனிதனிடம் இருக்கிற அந்த குணம். ஆனா இப்ப வந்து இந்த கொடூரமான அந்த பேரை சொல்ல சொல்றேன், இந்த நோய் என்ன செய்து விட்டுதண்டா, எல்லோரையும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவியா இருந்திருக்குன்னு தான் சொல்லலாம். உணவுல உலாவுவதில், அதாவது எடுத்த உடனே பைக்கு எடுத்தாச்சு கிரண்டு அப்படியே சுத்தி கொண்டு வந்தா தான் அப்படி நிம்மதி. காரில் ஏறியாச்சு அப்படியே எண்ணெல திறந்துட்டு ஆயின்னு அப்படி போய் வந்தா தான் நிம்மதி. வெளியில வந்து இருந்து அப்படியே ஹாய் ஹாய் ஹாய் ஆண்டு வேட்டியோ அல்லாட்டி உங்களுடைய லுங்கியோ மடிச்சு கடிக்கணும், மச்சான் எப்படி மாமா எப்படி இருக்கிற என்று சொல்லிட்டு அப்படியே குவார்டர் பாட்டிலையும் எடுத்து ஒரு நாலு பேர் கும்மி இருந்து தண்ணி அடிச்சாதான் அது நிம்மதி என்றிருந்த மக்களை எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நோய் திருத்தி இருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவு பயம் இருந்தாலும் இன்னும் திறந்தவில்லை மக்கள். சொல்லுகிறார்கள் மூன்றாவது அலை வருது, மூன்றாவது அலை வருது என்று சொல்லி சொல்லியே வருகிறது. அதையும் லிசன் பண்ணாம, அதையும் எங்களுடைய மனசில் ஏற்றுக்கொள்ளாம, காதுல கேட்காத போல தான் நடந்து கொள்ளுகிறார்கள். அது என்ன, எரும மாட்டுல மழை பெஞ்சுன்னு சொல்லுவார். இது எங்க எனக்கு வந்த வந்து பின்பு அனுபவிச்சு அழிஞ்ச பின்புதான் புத்தி வரும். ஆனா அவர்கள் போன பிறகு இருக்கிறவர்களுக்கு தான் பாடு. ஐயோ, ஒரு குடும்பத்தில் போயிருப்பார்கள், அதை நினைச்சு கூட கொஞ்சம் கட்டுப்பாடாக இல்லாதவர்கள் இருக்க நான் இப்ப கண்ணோட பார்க்கிறேன். அது ஏன் அந்த மக்களுக்கு அதை உணர்ந்து கொண்டு நடக்க முடியவில்லை என்று தெரியவில்லை. இப்பவும் நான் சொல், நான் பயந்து கொண்டுதான் இருக்கிறேன். பயம், அந்த நோய்க்கு பயம், பல விடயங்களுக்கு பயம் எனக்கு. அந்த நோயால எல்லாத்தையும் சிந்திச்சு பாக்குறேன். அது மட்டும் இல்லை, இந்த நேர்களை நினைச்சும் பயம். ஒவ்வொரு யாராவது ஒருவருடைய குரல் காற்றிலையில் கேட்கவில்லை என்னும் ஒரு பயம். அதே நினைச்சு கொண்டு அவர்களோட பேசி அறிஞ்ச பின்புதான் கொஞ்சம் என்றாலும் எனக்கு சந்தோஷமாக சாந்தமாக இருக்கும். அல்லாவிட்டால் அதே போட்டு மனசை போட்டு ஏதோ உண்டு பயப்படுத்திக் கொண்டே இருக்கும். நல்லது, என் உறவுகளே ஒரு பாடல் கண்ணன் பாடல கேட்கலாம். நிறைய சொல்ல இருந்தது. எல்லோரும் உங்கள் மனதில் நல்லது நினைச்சு, நல்லது எது எது நல்லது மற்றவர் சொல்லுங்களோ நல்லதை கேட்டு சொல்வழி கேளாதவர்கள் எத்தனையோ பேர். எத்தனை தரம் சொன்னாலும் சொல்வழி கேளாத மனிதர் எத்தனையோ பேர் சொல்லி பாருங்க. சூடு வச்சு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இந்த காலத்துல. அந்த காலத்துல கொஞ்சம் சூட்டு, நான் உனக்கு சூடு வைக்க போறேன்னு கொஞ்சம் பிள்ளைகளும் யாரோ பெரியவர்களும் பயந்துருவாங்க. இத இப்ப சூட்டுக்கும் பயம் இல்லை, வை இந்த உண்ட சூடு எனக்கு என்ன செய்ய போகுது எடுத்தா நடந்து கொள்கிறார். ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். கதம்பத்துல ஒரு கொஞ்சம் சொல்லிட்டேன்னா மனசுல இருந்த கொஞ்சத்தை உளறி தள்ளி விட்டேன். கேப்போமா ஒரு கண்ணன் பாடல்?

ஒரு கேள்வி உண்டு உங்களோட. உங்களை பார்த்து, நான் அல்ல யாராவது உங்களை பார்த்து, நீர் யானை குட்டி என்று சொன்னால் உங்கள் மனசு என்னத்தை நினைக்கும்? நீங்க என்னத்தை நினைப்பீங்க அதை மனசுல வச்சுக்கொண்டு யோசிச்சுக்கொண்டு வாங்க. நீர் யானை குட்டி, நீங்க வரும்போது உங்களை கண்ட உடனே நீர் யானை குட்டி என்று சொல்லுகிறார். அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க, உங்களோட மனசுல என்ன நினைப்பீங்க, அவர் என்னத்தை சொல்றார் என்பதை நினைப்பீங்க என்றதை பாக்கலாம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீர் யானை குட்டி.

கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறான்னு பாப்போம். விஜயராகவன் வணக்கம் சொல்லி இருக்கிறீங்கள். எங்கே பார்க்கலாம், கதம்ப நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு சில மணி நேர துளிகளில் உலா வருகிறது. என்ன என்று போட்டிருக்கீங்க உங்களுக்கு? சாரி, ஆரம்ப வைக்க முதலே போட்டுட்டேன். அடுத்தது செல்வகுமார், சாரி, அவரும் வணக்கம் போட்டுட்டார். புதுக்கோட்டை செல்வகுமார், எம் ஆர் செல்வகுமார் அம்மா வருகை வருகை வந்து வடலூர் ஆனந்தன் வணக்கம் ஈராமான்னு போட்டுட்டீங்க. சரி, இவ்வளவு பேர் தான் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. பழைய ஆகலாம், எங்க போயிட்டீங்க பாக்கலாம்.

0: எல்லாருக்கும் அழைக்கிற தொலைபேசி இலக்கம் ஞாபகம் இருக்குதானே? ரெண்டு தொலைபேசி இலக்கமும் ஞாபகம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இருந்தா நல்லது. ஏனென்றால் அந்த சத்ததைய காணையில யாராவது யார் பூனைக்கு மணி கட்டுறன்னு இருக்கிறீங்களா? பரவாயில்ல. சரி, ஒரு ஒரு சொல்லை கொடுக்கலாம். ஒரு சொல் உங்களுக்கு ஒரு தரவு கொடுக்கிறேன். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல். இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. எங்கே பார்க்கலாம்? இது எல்லாருக்கும் தேவை, விருப்பம் கூட, அதிகமா எல்லா மக்களுக்கும் விருப்பம் கூட. இது ஒரு உணவு வகை, மூன்றெழுத்து சொல்லு. நீங்கள் அழைப்புக்கு வரலாம். அழைப்புல பாப்போம் எத்தனை பேர் வர போறீங்கன்னு. வராது பரவாயில்ல, நான் நல்ல நல்ல பாடல்களை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். அது இது ஒரு நேர் நேரமா இருந்தா அது முண்டி அடிச்சுக்கொண்டு ஓடி வந்து எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு எனக்கு அந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டலாமன் இருக்கிற நேர் நேரத்தை எல்லாரும் எனக்கு பாட்டு எனக்கு பாட்டு ஓடி வந்து பாட்டு கேட்டுட்டு அந்த பாட்டை நீங்க கேட்கறீங்களா இல்லையாண்டதுதான் ஒரு நாளைக்கு நான் இதை கண்டுபிடிப்பேன். ஒவ்வொருவரிடமும் இது என்ன செய்வேன் என்றால் அப்பாட்டு சொல்லுவன் அப்படியே வரிசை கிரமமா அந்த நம்பரும் சொல்லக்கூடாது. உங்களுக்கு பாட்டு கேட்டுட்டு போன பாட்டு எப்ப வருது என்றத எத்தனாவது பாட்டா வந்ததுன்றத நீங்க சொல்லணும். மாறித்தான் போடப்படும். ஒரு நாளைக்கு பாக்கலாம். வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம்.
1: வணக்கம் மீரா.
0: எப்படி அம்மா இருக்கிறீங்க?
1: மீரா வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் அம்மா வணக்கம். கேக்குதா உங்களுக்கு? நல்ல சுகமா இருக்கணும். அம்மாக்கு தான் பயம் இல்ல. எனக்கு சில பேருக்கு என்னட்ட வர பயம், என்னட்ட வர பயம் என்னன்னு தெரியாம.
1: நீர் யானை சொன்னா என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்க.
0: அத உங்களை பார்த்து
1: நானே நீர் யானை தான், நீர் யானையை தான் சொல்றாங்க, நம்மள இல்ல அப்படின்னு நினைப்பேன்.
0: நீர்
1: நீர் யானைன்னு ஒரு இருக்குல்ல,
0: நீர் யானை குட்டி என்று சொல்லுவார்
1: அப்படின்னு இருக்குல்ல.
0: என்ன
1: நீர் யானை, நீர் யானை குட்டிய சொல்றாங்க, கண்டிப்பா நம்மள சொல்லல அப்படின்னு
0: நினைப்பேன்.
1: அப்படியே இருந்தாலும் நிச்சயமா இது நம்மள இல்ல, நீர் யானை தண்ணில இருக்குமே அந்த நீர் யானை குட்டியதான் சொல்றாங்க.
0: நீர் யானை குட்டிய பார்த்து சொல்றாங்க, அதத்தான் சொல்றாங்க. உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை பார்த்து
1: இருந்தா கூட ஒத்துக்க மாட்டேன்.
0: அப்படி
1: நம்மள கண்டிப்பா சொல்லி இருக்க மாட்டாங்க. இது வந்து நீர் யானையதான் சொல்லி இருக்காங்க. நீர் யானை குட்டிய
0: இது ஒரு சும்மா தமாஷுக்கு தான் கேட்டிருந்தேன். நீர் யானை குட்டி. சரி அம்மா, நலமா இருக்கிறீங்க தானே அம்மா? நீங்க
1: நலமா இருக்கேன் மீரா.
0: அந்த கால் நோ அந்த மூட்டு நோ எல்லாம் நின்றுருச்சு?
1: அது கொஞ்சம் நடந்த வாக்கிங் போனா கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருக்கு. ரெண்டு நாள் போனா மறுபடியும் போகவே இல்ல. நடைப்பயிற்சி முன்னாடி எல்லாம் பண்ணுவேன், அது மாதிரி பண்ணா கொஞ்சம் அந்த வலி தெரியாம இருக்கு அந்த கால்ல.
0: அம்மா இந்த
1: வேலை போறது
0: அம்மா இந்த வயதுல ஓடுவீங்களா? அம்மா
1: ஓடலாம் மாட்டேன், நடக்கதான் நடப்பேன், ஓடுதான் அவ்வளவுதான். அதுக்கு யார் மேல வேணும்னு ஆயிடுவாங்க.
0: ஆனா சின்ன வயதுல எவ்வளவு ஓட்டம் ஓடி இருப்பீங்க?
1: நான் ஓடுவேன் மீராம்மா. அப்ப என்ன யாரும் கண்டுபிடிக்கலையே, ஒழுங்கா கண்டுபிடிச்சு கோச்சிங் குடுத்திருந்தா ஒரு பிடி உஷா தமிழ்நாட்டுல வந்துருவாங்க. இப்ப என்ன ஆச்சு தெரியுமா? பராசக்தியில வர மாதிரி ஓடினால் ஓடினால் வாழ்க்கையின் எல்லைக்கே ஓடினால்ற மாதிரி
0: ஆயிடுச்சு. அது வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டு ஓட வண்டி வந்துருச்சு, காலால ஓடினது. இல்ல உண்மையிலேயே அம்மா, சின்ன வயசுல ஸ்போர்ட்ஸ்ல நல்ல ஓட்டம் இதுல எல்லாம் பந்தயம்
1: நல்ல ஓட்டம், நல்ல ஓட்டம்லாம் நான் நல்லா ஓடுவேன் மீராமா. அப்புறம் நான் நடந்தேன்னா என் பின்னாடி யார எங்க பசங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஏமா இப்படி வேகமா நடக்கிற, நீ நடந்தா நாங்க ஓடி வரோம்.
0: சில பேர் நடக்கும்போது சில பேர் நடக்கும்போது நாங்கள் அவங்களோட நடக்க முடியாது, ஓடியோ நாங்களும் ஓடி ஓடி தான் நடக்கணும். என்ன ஸ்பீடா
1: அதான் சொல்லுவாங்க எங்க பசங்க, அம்மா அப்படி நடந்தா அம்மாவா நீ? நாங்க நினைப்போம் ஏன் இப்படி அம்மா ஓடுறான்னு. நீ சொல்ல நான் நடக்கதானடா நடக்கிறேன், நாங்கெல்லாம் உங்க கூட ஓடி வருவோம். இப்ப என்னமா நீ ஸ்லோவா பின்னாடி வர?
0: அதுதான் பாருங்க, காலத்தின் ஓட்டம்,
1: கோலம்
0: கோலம், வயசின் அந்த நாள் நாங்க ஓடின ஓட்டம் இப்ப ஓட முடியாம மெதுவா அமைதியா கால் வைக்க வேண்டியிருக்குல்ல.
1: நிதானமா கொஞ்சம் பயம் இருக்கு, நல்லபடியா இருக்கணும்.
0: நிச்சயம் நிச்சயம், வாஷ்ரூம் மிக கவனமா நீங்க வைக்கணும்.
1: மீராமா புதிர் சொல்லுங்க. மீராமா
0: மூன்றெழுத்து, இது ஒரு உணவு, மனிதர்கள் எல்லோருக்கும்
1: பறவை,
0: மனிதர்கள் எல்லோருக்கும் விருப்பமான உண்டு
1: உண்டு.
0: இது ஒரு உணவு,
1: உணவு எல்லாருக்கும் விருப்பம்,
0: எல்லாருக்கும் விருப்பம், அநேகமா எல்லாருக்கும் விருப்பம்.
1: ஓ சரி, இது தெய்வமா அசைவமா?
0: இது ரெண்டு பேருக்கும் சாப்பிடுறார்கள். அசைவக்காரரும் சாப்பிடுகிறார்கள், சைவக்காரரும்
1: சாப்பிடுகிறார்கள்.
0: தவறு தவறு, செல்லாது அப்பா சொல்றாங்க, செல்லாது
1: சொல்லாதியா டக்குன்னு அனைவரும் சாப்பிடுறதுமே இட்லி சட்னி சாம்பார்.
0: அது இல்ல, அது
1: ஞாபகப்படுத்திக்குமார்
0: என்ன சொல்றான் பாப்போம். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்மா. நலமா நலமா நலமா இருக்கீங்களா?
0: நலமோ கேட்க
2: ரேவதி அம்மாக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் சகோதரே, வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களா? பிடி உஷா ரேஞ்சுக்கு வந்துக்க வேண்டிய ஆளு இப்ப நின்றுக்கிறீங்க.
1: ராஜ்குமார், இப்ப பீட்டா உஷா பின்தங்கிய உஷா வைட்ட
2: ஓட வேண்டியது திரு நின்ற ஊர்ல நின்றுட்டுக்கிறீங்க.
0: திரு நின்ற ஊரில் நின்று வந்திருக்கேன். மொண்டியல் வாங்க எம்டிஆருக்கு வந்து எல்லாரும் நல்லா பேச பழகிட்டீங்க.
2: ஆசானே குருவ நீங்க
0: தான். என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க? அப்பாவை சொல்லுங்க, அப்பாவை சொன்னாங்க.
2: அப்பா கிட்ட பேச பயமா இருக்கும். ஒரு வாரத்தை சொன்னா ரெண்டு
0: வாரம் அப்பா இப்ப நல்லா தமாசு நல்லா.
1: இப்போ ராஜ்குமாரே அப்பா கிட்ட நல்லா அழகா எல்லாத்துக்கும் விடை சொல்றாரே, பதில் சொல்றாரு. அப்புறம் என்ன? ரொம்ப நல்லா
2: இருந்தாலும் ஒரு தாய்க்கு இருக்கா அவர்கிட்ட பேசும்போது ஒரு பதட்டம் ஆயிடுது. அவரே சொல்லுவாரு, பதட்டப்படாத ராஜ்குமார், பதட்டப்படாத மகனே.
0: இவ்வளவு உணவு இடத்துல எல்லாம் யாருக்கும் பயம் இல்லாம பேசிக்கணும் ஒரு வாரம் என்ன அன்றைக்கு வானொலியில என்ன ஒரு தயக்கம் தயங்க வச்சுட்டார். ஒரு நிமிஷம் அப்படி ஆடி போய் நின்றுட்டேன்னா அப்பாட்ட என்னோ கேட்டேன். நான் ஒரு பாட்டு கேட்டேன், சங்கர் சலீம் சைமன் அந்த படத்துல. உடனே அப்பா ஒரு கேள்வி கேட்டேன், இந்த மூன்று பேர்ல யாரு வேணும்? டக்குன்னு எனக்கு உடனே அது
1: சிந்து நதி பூவே.
0: சிந்து நதி பூவே அந்த பாட்டுக்கு தான் கேட்டேன். கேட்ட உடனே இவர் அப்படி கேட்டோடனே என்ன அறியாம என்ன அப்படி டக்கு டக்குன்னு இல்ல விடாம கதை எல்லாருக்கும் பேசுற எனக்கு டக்குண்டு அட அப்பா இப்படி கேட்டுட்டாரு என்று யோசிச்சுட்டு ஏதாவது ஒரு பேரை சொல்லுவோமான்னு சொல்லி அதெல்லாம் பிள்ளையா போயிருந்துட்டு வச்சா அப்புறம் ஜோதிச்சு அப்பாட்ட சொல்லி இருக்கானே மூன்று வேணும் அப்பா மும்மதமும் சண்டை பிடிக்காம வீட்டுல இருக்கலாம்னு சொல்லி இருக்கலாம்
2: விட்டுட்டு போடுறாரு. விட்டு பேசும்போது டக்குன்னு போட்டுறாரு.
0: உடனே உடனே உடனே உடனே உடனே கேள்வி கேக்குறாரு அப்பா டக்குண்டு. என்னையே அக்க என்னையே பயப்படுத்திட்டு பாருங்க.
1: உதாரணத்துக்கு என்ன யானைக்கும் அடித்தருக்கும் சொல்லலாம்.
0: அதே சொல்ல என்ன பார்த்து யானைன்றீங்க?
1: நீர் யானைக்கும் அடித்தருக்கும்
0: அது என்ன என்னண்டா அம்மா வெளியில ஓடி தெரியும் போது நல்லா எல்லா இடங்களும் கார் எடுத்துக்கொண்டு நடந்து ஓடி எல்லாம் தெரியும் போது கூட கொஞ்சம் உடம்பு நல்லா இருந்தது. கொஞ்சம் இது வீட்டுல சொல்லுவார்களே, வீட்டுல இருந்து சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு வந்தா உடம்பு வருது, அது போய் அது போய் அம்மா என்ன பொறுத்த மட்டும் இல்ல, போய் நானும் சாப்பிடணும் தான் வீட்டுல தான் இருக்கிறேன், ஆனா அந்த உற்சாகமும் அந்த உடம்பு இதுவும் வருதில்ல எங்களுக்கு. நாங்களும் எல்லாத்தையும் தான் என்னென்ன என்ன விஷயம் என்ன சாப்பிட முடியாமல் இருக்கிறப்ப எல்லாரோடையும் கூடி ஆடி அப்படி சந்தோஷம், அந்த சந்தோஷம்ன்றது மனதில இல்ல, அதனாலதான் எங்களுக்கு அப்படி ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். உருக்கு
2: அப்படி இல்லைங்க, அப்படி இல்ல, பொம்பளைங்களுக்கு பொதுவா வந்து அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்காது, அடுத்தவங்க செஞ்சு பொறுத்த நல்லா சாப்பிடுவாங்க, உண்மைதானுங்கள, அவங்க சாப்பாடு அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல.
0: அப்ப அத நீங்க சொல்ற ஆண்கள் செய்து கொடுக்கலாம் இல்ல, இப்ப நான் யோசிக்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லலாம், பாவம் தானே, அப்ப நீங்க ஒரு நாள்
2: வாங்கி கொடுத்துறேன், நான் வாங்கி மெஸ்ல வாங்கி கொடுத்துருவேன், எப்பயாச்சும் வாங்கி கொடுத்தாதான் அமைதியாக குடும்பம் கேட்டா கை தவறி
0: போட்டாங்க. எப்படி எல்லாம் கழிச்சு வச்சிருக்கோம்,
1: எப்படியோ ஒரு விதத்துல பூர்த்தி செஞ்சிடுறாரு இல்லீங்களா,
0: பூர்த்தி
2: செய்யறாங்க,
0: வாங்கி என்னாலும் கொடுத்துடுறாரு பாருங்க, பூர்த்தி உடனே
1: செஞ்சாக சாப்பிட முடியாதுங்க,
0: தெரியும் இல்ல என்ன என்ன எல்லாம் நாங்க போட்டு செய்யறோம் தெரியும் இல்ல, கணவனுக்கு தெரியா இல்ல, தேர்மானம் அதுல என்ன போட்டிருக்காங்க குடுத்துட்டு பாக்குறோம்,
2: அதுல ஒண்ணு இருக்காது ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க, இப்ப லேட்டஸ்ட் என்னன்னாக்கிரிட்ஜில் பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை ரசம் செவ்வாய்க்கிழமை குழம்பு ஒட்டி இருக்கு, நீர்மட்டம் குறைஞ்சாலும் இங்க ஃப்ரிட்ஜில் இருக்கிற ரசத்தோட நீர்மட்டம்
0: குறையும், குறையாது ரசத்துல ரசம் வந்து பணதாகாது, ரசம் நல்லா இருக்கும்,
2: வெளிநாட்டோட கல்ச்சர் இங்க வந்துருச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய,
0: எவ்வளவு நீங்க சாப்பிடலாம் ரசம் பாருங்க, இப்பவும் பயத்துல வெளியில நின்று தான் பேசுற உள்ளுக்கு இருந்தா தெரியும் ரசம் சாட்டி
2: கண்டுபிடிச்சிட்டீங்க, மழை அதனால ஒரு ஓரமா வீட்டு ஓரமா வெளியில உட்காந்து பேசிக்கிற மழை பெய்யும்,
0: இங்கேயும் மழைதான் அதே அதே மழை, இரவு முழுக்க மின்னல் இடி முழக்கம், நேற்று தான் வீட்டுல இருந்த லைட் எல்லாம் எல்லாம் ஆஃப் பண்ணி எங்கட ஆக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகி கொண்டிருந்த இந்த கணனி மட்டும் அந்த ரூமுக்குள்ள போகவே இல்லை, இந்த ரூமுக்குள்ள நாங்க வரையில எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டுக்கல, அந்த இருட்டு பயம் இல்லாம நேரு தான் இருந்தது, மின்னல் கண்ணை அப்படியே பறைக்குது, இடி முழக்கம் மின்னல்
1: மீராமா, ஏதோ 170,000 மின்னல் கனடால எங்கோ பதிவு பண்ணு சொன்னாங்க மீராமா,
0: இண்டிகா இண்டிகா பாத்தீங்க அந்த நியூஸ்,
1: இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இல்ல, இது ஒரு வாரம் முன்னாடியே கேட்டேன், 170,000 மின்னல் பதிவு பண்ணாங்க,
0: இருக்கலாம்
1: மின்னலா கண்ணு போற மாதிரி,
0: நேற்றுமா அப்படி அப்படித்தான் நடந்திருக்கும், அப்படவும் மின்னல் நான் ஸ்டாப் இட்டி முழக்கவும் மின்னலும் கண்ணை பறைக்குது, நீங்க கண்ணை மூடிக்கொண்டு இருந்தாலும் அந்த மின்னல் எங்களுக்கு தெரியறது போல, அவ்வளவு அது கொஞ்சம் பயமா இருந்தது, போனை தொடவே இல்ல, ஆசையா இருந்தது எல்லாருடைய, நான் அதிகம் இரவுல பேசுறது வழக்கம் தானே, அப்பாவுக்கு ஒரு சிரிப்பு, அட போனை இவ்வளவு தூரம் தள்ளி இன்றைக்கு தான் இவள் வச்சிருக்கிறாள் சிரிப்பு பாக்க, தள்ளியே வச்சுட்டேன் எல்லாம் அந்த ஒரு ரூமுக்குள்ள வச்சுட்டு இருந்துட்டான், நல்ல அட மழையொண்டு பேந்து வந்தது, பேந்து கொஞ்சம் குறைஞ்சது, பேந்து தொடங்கிடுச்சு, கொஞ்சம் பயமா தான் இருந்தது, அந்த மின்னல் அடிக்கும் போது
1: கொஞ்சம் வெப்ப அளவு குறைஞ்சதா மீராமா, வெப்ப அளவு
0: வெப்ப அளவு குறையல, இந்த இப்ப நல்ல அட மழையொண்டு பெய்ந்து முடிந்தது, இப்ப எங்க அப்பா நிகழ்ச்சி செய்து இது கொண்டு முடியும் போது, இப்ப திரும்பி வெயில் நல்ல காலையில வெயில் அடிக்கிறது இப்ப வெப்பமா இருக்கிற இந்த ரூமுக்குள்ள வெப்பம் அது என்ன மாறி மாறி வருது. இது வந்து எங்களுக்கு சில நேரம் ஒவ்வாதம் உண்டா வரும் இல்லையா ஒரு உடம்புக்கு. இப்ப ராஜ்குமார் இப்ப இன்னொன்று நான் சொல்ல வந்தேன்னா அது சொல்லிடுறேன். ராஜ்குமார் இப்ப ரசத்தை பற்றி
2: சொன்னார்ல,
0: அது வந்து இப்ப இவர் காதுல கேட்காம சொன்னதால பல பழையபடி அப்படி ஒரு அளவோட தான் இருக்கு. சோத்துலதான் ரசம் விடுவார் சரியா. இவர் சொன்னது கேட்டிருந்தா ரசத்துலதான் சோறு இவருக்கு.
1: அளவு குறையும்,
0: அளவு குறையாது, அதே ரசத்துல சோறு மட்டும்தான் ஒவ்வொரு நாளும் இவருக்கு. கொஞ்சம் போறோம் அள்ளி அப்படியே தேடி பிடிச்சு சாப்பிடுங்க அவ்வளவுதான். இந்த ரசத்தி அப்புறம் சொன்னீங்க எங்க ராஜ்குமார் நீங்க கண்டுபிடிச்சீங்களா அந்த மூன்று எழுத்து சொல்லு? இது ஒரு உணவு,
2: அதாவது உணவுங்களா? அது வந்து உணவா எடுத்துக்கிறதா இல்ல குறைவா பயன்படுத்துறதா?
0: உணவா எடுத்துக்கொள்றது
2: மூன்று எழுத்துங்களா?
0: உணவா எடுத்துக்கொள்றது குறைவா குறைவா பயன்படுத்தினா உடம்புக்கு நல்லது, கூடினாலும் பரவாயில்ல. அது அதுக்கு எங்களுக்கு சொல்ல முடியாது. சில பேருக்கு நன்றா இருக்கும், சில பேருக்கு நன்றா, ஆனா எல்லாருக்கும் விருப்பமான உணவு மூன்று எழுத்து.
2: ரசமும் வராது மூன்று எழுத்து.
0: ரசம் வந்து இப்ப சில பேருக்கு பிடிக்காது இல்ல ரசம்.
2: அம்மா சொன்ன மாதிரி இட்லி இல்ல,
0: இட்லி இல்ல, இட்லி இல்ல,
2: இல்ல.
0: சரி யோசிச்சு கொண்டு வாங்க.
2: வர வர வர. நன்றி நன்றி நன்றி நன்றி
0: நன்றி ரெண்டு பேருக்கு நன்றி அம்மா. நன்றி ராஜ்குமார். சரி அன்பு உறவுகள் நீங்கள் அழைக்கலாம், அழைப்புக்கு வாருங்கள். எங்க பாப்போம், எங்க ஓடி வந்து சொல்லுங்க பாப்போம். உடனே நீங்கள் ஓடி வந்து சொல்லுவீர்கள் என்று நினைக்கிறோம். இங்க பாக்கலாம் நேரம் சரியாக 10:25, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 12:54. இது பகல் நேரம், உங்களுக்கு இரவு நேரம் 10:25. இங்க பாக்கலாம், நீங்கள் இணைப்புக்கு வாங்குவோம். ஓடி வந்து நீங்கள் இணைப்புக்கு வந்து சொல்ல வேண்டும். வடலூர் ஆனந்தன் நினைக்கிறார். வணக்கம்.
3: வணக்கம் ஆனந்தன் பேசுறேம்மா.
0: வணக்கம் வணக்கம் ஆனந்தன், எப்படி இருக்கீங்க?
3: நலமா இருக்கம்மா, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நான் இப்ப நலம் இல்லாம இருக்கிறேன். என்ன செய்ய போறீங்க முதல்ல நான் இப்ப உங்கள்ட்ட சொல்ல
3: ஒரு வார்த்தையும் சொல்லிருங்க. வேற
0: நீங்க கேக்குறீங்க சரியா? ஒவ்வொரு மனிதரும் என்ன சொல்லுவார்கள் பாப்போம். நான் இப்ப நான் இவ்வளவுதான் நோயோடு இருந்தாலும் நலமா இருக்கிறனையா, நல்லா இருக்கிறனையா என்று சொன்ன நலமா நலமா இருக்கும்னு சொன்னீங்க. சரி, ஒரு மாற்றத்துக்கு எல்லாரும் உண்மையே சொல்றோம் நாங்க. இல்ல உண்மையா நலக்குறேன், ஏல இல்ல வடலூர் ஆனந்த, உண்மையா நான் நலக்குறைவா இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க?
3: அது முதல்ல வார்த்தையில வந்து நலம் வந்து சொல்லிடணும்னு நான் சொல்ல வரேன், வேற ஒண்ணும் இல்ல. வார்த்தையில முதல்ல நலத்தை சொல்றது நல்ல விஷயம். உடல்ல எப்படி இருந்தாலும் அந்த சொல்லு தானே நம்ம மனசுக்கு.
0: இப்ப நான் சொல்றது சொல்ல, அது வந்து பண்பாடு. நாங்க இவ்வளவுதான் இப்ப பாருங்க, படுக்கையில சாக இருப்பாருங்க, அந்த கைய பிடிச்சு என்னங்க நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நல்லா இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஆனா அடுத்த நிமிஷம் தாக போறார். அது வந்து தமிழர் பண்பாடு, மனிதனுடைய குணாதிசயம். இப்ப உண்மையிலேயே நான் சொல்றேன், இப்ப நீங்க வந்து என்னட்ட கேக்குறீங்க, எனக்கு நல்ல குறைவு, உண்மையா நல்ல குறைவு, ஐயோ என்ன செய்யறது, உங்களுக்கு அதான் வந்து இதுல இருந்து பேசுறேன், சொல்லுங்க உடலூர் ஆனந்த ஆனந்த் சொல்லுங்க சொன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நோய் விட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீங்க என்ன
3: சொல்லுங்க? உடம்பு பாத்துங்க அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் குறைவா சொன்னாங்கன்னா உடம்பு பாத்துங்கன்னு சொல்ல வேண்டியது. நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்களுக்கு அவங்க உடம்ப அவங்களுக்குதான் பாத்துக்கிறோம், யாருக்கு என்ன செய்ய முடியும் சொல்லுங்க.
0: கண்ணாடியும் இல்ல எப்படி ஐயா உடம்ப பார்த்தா என்ன செய்ய போறீங்க? ஐயோ தெரியாம வந்துட்டு தெரியாம இந்த கேள்வி எந்த அம்மாட்ட கேட்டேன்னு யோசிச்சுங்களா?
3: இல்ல இல்ல இப்படிதான் இருக்கிறோம், நல்லா இருக்கு சார், நகைச்சு நல்லா இருக்கு.
0: சரி, நீங்க சாப்பிட்டீங்களா இரவு சாப்பாடு?
3: ஒன்பது மணிக்கு மேல அப்படியே சாப்பிட்டுருவோம் நானு, சரியா இருக்கும். ஒன்பது மணிக்கு சாப்பிட்டுருவோம்.
0: சரி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது மூன்று எழுத்து, இது ஒரு உணவு வட்டமா இருக்கும், இல்ல இல்ல பூ போல இருக்கு, மல்லிகை அதுதான் சொல்றீங்க, வட்டமா வெள்ளையா இருக்கு. சில நேரம் சில பேர் எரிஞ்சா தலை உடையும் இல்ல?
3: ஆமா
0: டேமேஜ் ஆகும், உடையும். நானும் அப்படித்தான் இட்லி சொல்லுவேன். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற உங்களுக்கு எரிஞ்சா உங்களோட தலை உடைஞ்சிரும், வெத்தம் வரும்
3: இட்லியா. விசேஷத்துக்கு போகும்போது சாப்பிட்டதான்.
0: சாப்பிட்டுருக்கீங்களா குஸ்பு இட்லியா?
3: தூய்மையான வெள்ளையில இருக்கும், நல்லா சுத்த வெள்ளையாவே இருக்கும், ஒரு அதுல எதுவும் சுவை இருக்காது. அதான் அது சிறப்பு, அதுதான் எந்த சுவையுமே இருக்காது, அதான் அது சிறப்பு.
0: குஷ்பு இட்லி என்ன இதுன்னு எனக்கு வழங்கல. குஷ்பு இட்லி என்ன தூய்மையான வெள்ளையா இருக்கும், ஆனா சுவை இருக்காது. அதான் குஷ்பு இட்லி
3: சுவை.
0: எத்தனை விஷயம் மனசுல இருக்கு பாருங்க, மனசு மனிதர்களுக்கு. உங்களோட என்ன அப்படிதான், குஷ்பு இட்லி என்றா தூய்மையா இருக்கு, அது ஆனா சுவை இருக்காது. வேற என்னமா இருக்கு? அவ்வளவுதான் இல்ல குஷ்பு இட்லி என்றா?
3: அவ்வளவுதான், சிம்பிளா தான் நீங்க கேட்டதுல அவ்வளவுதான் இருக்கிற.
0: ஆனா நீங்க கண்டுபிடிச்சிருங்க, தூய்மையா சுவை இல்லாம இருந்தா அது குஷ்பு இட்லி. மற்ற இட்லி எல்லாம் எப்படி இருக்கு? தூய்மை இல்லாம சுவையாக இருக்கேன்,
3: கொஞ்சம் நிறம் குறைவாக தான் இருக்கும். மற்ற நம்ம சாதாரணமா செய்யக்கூடிய நிறம் குறைவா தான் இருக்கும்.
0: இதுக்கான சுவையாக
3: சேர்க்கிறோம்,
0: சுவையாக இருக்கும்,
3: சுவையாக இருக்கும். அந்த உப்பு அது சரியான விதத்துல நம்ம உப்பு சேர்க்கிறோம் இல்லீங்களா?
0: உப்பு சேர்க்கணும், அப்புறம் மாவு புளி.
3: இட்லி இல்ல இல்ல, அது உடனே தயார் பண்ணி கொடுக்கறதா நானு
0: கேள்விப்பட்டேன். ஆப்பிட்டீங்க கேக்குறேன். இப்ப இட்லி என்றா இட்லியில அது குஷ்பு இட்லியில சுவை இல்ல, அப்ப எதுக்கு என்ன குஷ்பு இட்லி என்ன கேக்குறாங்க?
3: அது புதுமை, அது புதுமை.
0: சுவை இல்லாம வெள்ளையா இருந்த புதுமை, அந்த பேருக்கு தான் ஆசை. குஷ்பு இட்லியை போடுங்க ஐயா, குஷ்பு இட்லியை போடுங்க. வெள்ளையா இருக்கு, சுவை இருக்காது, அது குஷ்பு இட்லி. கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்தா நான் வர்றவங்கிட்ட கேப்பேன், எப்படி உங்களோட இட்லி எப்படி குஷ்பு இட்லி எனக்கு. சரி, இப்ப ஆனந்த நீங்க அந்த உணவு பொருள் நீங்க கண்டுபிடிக்கல மூன்று எழுத்து.
3: ஆமா, இட்லி நினைச்சு நான் வந்து மறுபடியும் யோசிச்சு சொல்றேன்.
0: சரி, இன்னும் ஒன்று, மனிதர்கள் ரெண்டு எழுத்து சொல். மனிதர்கள் எது? அது மனிதர்கள் அதான் உயிருள்ள ஒன்றில் தான் இது இருந்தால் இப்படி சொல்லுவர். ரெண்டு எழுத்து சொல், எல்லாரிடமும் எல்லாரிடமும் மனிதர்களுடைய உடல்ல இருக்கும் இது, இப்படி சொல்லுவார். மனிதர்களிடம் இருக்கும் உயிருள்ள, இப்ப நீங்க மிருகங்களுக்கும் இருக்கும், மிருகங்கள்ல இருந்தாலும் அப்படி சொல்லுவார். மனிதர்களிடையும் இருக்கும். ரெண்டு எழுத்து சொல் உடல்ல இருக்கும், உடல்ல எந்த பாகத்திலையும் இருக்கும்.
3: உடல்ல
0: ரெண்டு எழுத்து சொல்
3: கண்ணிலையும்
0: இருக்கும், கண்ணிலையும் இது இருக்கும். இது இருந்தால் அப்படி சொல்லுவார்கள். உடல்ல எப்பாகத்திலும் இமை வந்து காலில் இருக்கா உங்களுக்கு? உடல்ல எப்பாகத்திலும் அது மிருகங்களுக்கும் இருக்கும், பறவைகளுக்கும் இருக்கும். இருந்தா நாங்க அப்படி சொல்லுவோம், இது இதை கண்டா சொல்லுவோம் இப்படி இருக்கு என்று சொல்லுவோம். ரெண்டு எடுத்து சொல் மற்றது ஒண்ணு மூணாவது யோசிச்சு கொண்டு ஓடியாங்க. சரியா? எல்லாம் யோசனை வந்து பேசுங்க, மற்ற எல்லாரும் வந்து பேசுங்க. நான் இதை கேப்பனியோடய உங்களுக்கு தெரியாட்டி ஒன்னும் செய்ய முடியாது. அதுக்கான இதுக்கா இது தெரிஞ்சாதான் போகணும் இல்ல, வந்து பேசுங்க. இப்ப இந்த குஷ்பு இட்டலியை பற்றி சொல்ல வாங்க பாக்கலாம். யாரும் கட்டிக்கார அன்றைக்கெல்லாம் முந்தி நாங்க பேசி இருந்தோம் ஆனந்தன். ஆனா வேற வேற இதுகளை தான் அவர்கள் சொல்லி இருந்தார்கள். இத நீங்க சொல்றது வித்தியாசமா இருக்கு, அதாவது வெள்ளையா இருக்கும், சுவை இல்லாமல் இருக்கும். இது ரெண்டைக்கு தான் நான் கேள்விப்படுறேன். குஸ்போட்லி அப்ப சுவை இல்லாத உண்டை வெள்ளைக்காக நீங்க விரும்புறீங்களா என்றதுதான் இப்ப எந்த கேள்வி. அந்த இட்டலிய எல்லாரும் குஸ்போட்லியா நல்ல நல்லன்றீங்களே, அதுக்காகத்தான் விரும்புறீங்களா? சரி, பாடல் உண்டு கேட்போம். பாடலை கேட்ட வண்ணம் காட்டலைக்கு வாங்குவோம்.

0: அம்மா பாத்தீங்களா?
1: அம்மா சரிதா
0: அப்படிங்களா? ஆமா ஆமா ஆமா ஆமா.
1: எப்படி இருக்கிறீங்க? அந்த அம்மாலேயே எனக்கு விளங்கிருச்சு. சரிதா உடல் நலம் நல்லா இருக்கா சரிதா? உங்களுக்கு
0: நலமா இருக்குமா? நலமா இருக்குமா?
1: கவனமா
0: அதிகமா
1: அது பரவாயில்ல, கவனமா இருக்க வேணும்.
0: உடல் நலமா இருக்கீங்களா? உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்காமா?
1: அதை எப்படி சொல்லுவது? அதாவது கடவுளால படைக்கப்பட்ட இந்த மனிதனுடைய யாரும் நாங்கள் நலமா இருக்கிறோம்னு சொல்ல முடியாது. மனிதனுக்கு எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல, என்ன நடக்குதுன்னு தெரியுதுல்ல உண்மையிலேயே. உண்மையிலேயே ஏனண்டா, இப்ப நான் ஒரு ஒரு உதாரணத்தை சொல்றேன். ராஜ்குமார் நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்கும், அடுத்த இணைப்புக்கு, அடுத்த இணைப்புக்கு நீங்க பதில் சொல்ல வர்றீங்க. 5145119739 என்ற என்னுடைய அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு வாங்கும் ராஜ்குமார். சரிதா அம்மா, இப்ப என்ன பாருங்க, மனித அதாவது கடவுளால் படைக்கப்பட்ட மனித உடம்பு, இந்த உடல் அவராலே உயிர் ஊட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறப்ப நாங்களா செய்ததில்லை. ஆனா அது எப்ப எது என்ன செய்யணும் தெரியும்? அப்ப நேற்றெல்லாம் கலவா தேனை தொட்டு இப்படி நக்குனா, அப்படி நாக்குல வச்சு நக்கு செய்தனா என்னுடைய பல்லே கிழந்து எனக்கு அந்த கைய
0: அவ்வளவு கூர்மையான கேக்காங்க. ஏதோ
1: சின்ன ஒரு வெட்டு மாதிரி அப்படியே வெட்டிடுது. உடனே
0: வெட்டம் தெரியலையம்மா.
1: இல்ல இல்ல, பல்லு இப்படியே கையால அப்படியே தேனை தொட்டு அப்படியே
0: வைக்கிற நேரத்துல எதுல இடிச்சு அப்ப கை இடிச்சுச்சோ?
1: இல்ல இல்ல, விரல் விரல் ஆட்காட்டி விரல் அப்படியே தேன்ல தொட்டு அப்படியே எடுத்து அப்படியே வாயில வச்சு அப்படியே எடுத்தேன். அப்படியே அப்படி பல்லும் கொஞ்சம் படக்கூடியதா அப்படியே சூப்பி எடுத்தேன்.
0: வச்சிட்டீங்க வச்சிட்டீங்க.
1: ஆனா பல்லுல ஏதோ ஒரு கீரல் இருந்து கீறிச்சு
0: ஏதோ ஞாபகத்துல நீங்க கடிச்சிட்டீங்கன்னு
1: நினைக்கிறேன்.
0: எங்களுடைய உடலுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல இல்லையா? அப்ப நேற்று உடல்
1: நேரம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு, திடீர்னு என்ன பண்ணுதுனே தெரியலம்மா எனக்கெல்லாம். உண்மை உண்மையாதான்
0: இருக்குது.
1: உண்மை
0: ஒரு மணி நேரத்துக்கு உள்ள எதுவும் நடக்கிற மாதிரி இருக்கு,
1: நடக்கிற மாதிரி இருக்கிறது.
0: உடல்நிலை அப்படி இருக்குது. என்ன ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு அதுல இருந்து எனக்கு இந்த கால் வலிதான், இது பேர்ந்து கால் வலி சரியான வழியா இருக்குது. பெயின் அதிகமா இருந்துகிட்டேதான் இருக்குது. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு, வேற எதுவும் இல்ல.
1: நீங்க விட்டமின் டி, விட்டமின் டி எடுக்கிறீங்களா நீங்க?
0: இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் எடுக்கிறதுல பால் தோட சரியா
1: கேட்டு பாருங்க. அது விட்டமின் டி எலும்போடு சம்மந்தப்பட்டபடியா? மற்றது அந்த இஞ்சி அப்பா சொன்னது போல அந்த தேங்காயில போட்டு காய்ச்சி அதை கொஞ்சம் அந்த நோ வர்ற இடத்துல இருந்து அப்படியே யாராவது ஒரு ஆள் உருவி அப்படியே அதை மசாஜ் பண்ணி கொஞ்சம் விட்டு அப்படி செய்து பாக்கணும். அதாவது உடல்ல இருக்கிற உடல்ல இருக்கிற நோவோ வியாதியோ ஒரு உண்மையில வீக்கம் வருது அல்லது நோ வருது இல்லாம இருக்குன்றக்க அது உங்களால முடியாட்டி இன்னொரு வேற கொண்டுச்சு நீங்க அதுக்கு மசாஜ் அதுக்குதான் இந்த தெரப்பி கொடுக்கறாங்க இல்லையா? ஒவ்வொரு அப்படி யாராவது பிசியோதெரப்பி, அதாவது அது எப்படியோ ஒரு இன்னொருவருடைய அந்த பாங்கிலே அத மசாஜ் கொடுத்து அதனுடைய ரத்த ஓட்டத்தை ஓட பண்ணி அப்படி செய்தால் சில வேளைகளில் சில நோய் மாறும்.
0: சரிங்க, அதுதான் மேற்கொள்ளலாம் இருந்தோம், ஜீவனத்திலிருந்து போகலாம் இருந்தோம்.
1: நிச்சயமா மாறும், அதனால அத நீங்க செய்து பாருங்க, அது தேவைப்படும்.
0: இரண்டா
1: அந்த வெத்த ஓட்டங்கள் குறைஞ்சு சில நேரம் சரியான பாங்குல நீங்க இப்ப சில நேரம் ஒரே அடியா இருந்தாலே எங்களுக்கு ஒரு பக்கம் அப்படியே வலிக்கிறது போல இருக்கு நிறைய நேரம். அப்ப விபத்து நடந்து
0: சொல்றீங்க,
1: அப்ப அதை நீங்க உங்களோட உடம்ப நீங்களே தான் பாக்கணும். உங்களால முடியாவிட்டா மற்ற உங்களுடைய பிள்ளைகள் அல்லாட்டி கணவனை சொல்லுங்க, அப்படி ஏதாவது செய்து பாருங்க, அல்லாட்டி பிசியோதெரபி இதுக்கு போங்க நீங்க அங்க. காசு குறைவாகாது, பணம் கணக்கு பிடிக்கும். வீட்டிலேயே இவர்கள் அக்கறையோடு பிள்ளைங்களும் யாரோ செய்தா சரிதான் அது சரியா வரும், அது நான் பார்த்ததுல உண்டு. ஒரு ஒரு நோயாளியுடைய நோயை குணப்படுத்துவது இன்னொருடைய பேச்சு,
0: இன்னொருடைய
1: பேச்சு, இன்னொரு அரவணைப்பு, இன்னொருடைய அந்த வருடல், இன்னொருடைய கவனிப்பு தானம்மா டக்குன்னு எழுப்புறது ஒரு தடவை.
0: கண்டிப்பாம்மா,
1: அதனால அது தேவை. தனிமையா இருந்து கொண்டு இப்ப எனக்கு நோய் வந்துட்டா தனிமையா இருந்தா ஐயோ ஐயோ நோய் கூடிக்கொண்டுதான் இருக்கு.
0: ஆமாமா.
1: அப்ப அப்ப நான் என்ன செய்யறேன், எனக்கு நோய் வந்த உடனே என்னுடைய அன்பு உறவுகளுக்கு 8-9 பேருக்கு ஒரு குரூப்ப
0: போட்டுறேன்.
1: போட்டுட்டு பேசணும்னு அவங்க என்ன பேசுற பேச்சு, நோய் பறந்துரு. ஒரு ஒரு அரை மணி நேரம் காணும், ஒரு 15 நிமிஷம் காணும் அவருடைய பேச்சிலேயே போய். அப்ப அப்படியாதான் தனிமை, மனசின் தாக்கம், அமைதி,
0: அது ரொம்ப பாரமா. தனிமை ரொம்ப கஷ்டம்,
1: அழுத்தம், அழுத்தம்
0: மன அழுத்தத்தை உருவாக்கிறான். அதிகமா மன அழுத்தம் தான் உருவாகும். நோய் போகிற மாதிரி இருக்காது,
1: இருக்காது. திரும்ப திரும்ப உங்களுக்கு இருக்கிற நோய் இல்லாத நோய் எல்லாம் இருக்கும்
0: கஷ்டமா. ஆமாமா,
1: இல்லாத நோய் எல்லாம் இருக்கிறது போல இருக்கு. உங்களே எங்க குரூப்ல சேர்த்துறோம் நாங்க இனி அடிக்கடி.
0: சரி,
1: ஆனா என்ன கொஞ்ச நாள் நீங்க முடியலாம் பிச்சுக்கல்லு
0: அப்படி எல்லாம் செய்ய மாட்டோமா.
1: இல்ல இப்ப குரூப்ல சேர்ந்தவங்கன்னா அதான் அங்க செய்யறாங்க. சேராமலும் இருக்க முடியுது இல்ல. ஏன்னா அதைக்கு என்ன என்னமா பேசணும்னு கேக்குறாங்க. பேசி முடிஞ்சா அப்புறம் சொன்னாங்க, அம்மா ஒரு கொஞ்ச நாள்ல நான் ரோட்ல நின்று இப்படி தலையில சொல்லி கொண்டிருக்கோம்னா தெரியாது. அதனால பேசணும் அம்மா, கல கலண்டு பேசணும்.
0: சரி,
1: சந்தோஷமா எல்லாரோடையும் ஒரு ஒரு ஜோக், ஒரு மனசு மனசுல இருக்கிற அழுத்தத்தை அதுல இருந்து மீண்டு ஒரு கொஞ்ச நேரம், அப்பதான் உடம்புக்கு ஒரு உற்சாகமும் உணர்ச்சியும் வரும். அதுலயே இருந்து யோசிச்சு கொண்டிருக்க கூடாது.
0: நல்லாதான்மா இருக்கும், ஒண்ணும் பிரச்சனை இல்லமா.
1: இல்ல, குஷ்பு இட்டலி என்றது, குஷ்பு இட்டலி அவர் சொல்ற சுவை இருக்காது, வெள்ளையா இருக்குமா, அதனால எல்லாரும் விரும்பிடுமா. அது என்னது,
0: அது என்னன்னு தெரியல. நம்மளா வச்சிருக்கிற தரமா குஷ்பு இட்லி, இல்ல குஷ்புவும் தனியா இட்லி எதுவும் சுருத்தி காமிச்சாங்களா?
1: குஷ்பு இட்லி அது எப்படி சொன்னா,
0: குஷ்பு குண்டா இருக்கிறாங்களா, அதனால குண்டா நல்லா சாப்பிட்டா பெருசா உப்புற மாதிரி இருந்துச்சு குஷ்பு இட்லின்னு சொல்றாங்க போல.
1: அது ஆனந்தன் வித்தியாசமா சொல்றாரு. ஆனந்தன் சொல்றாரு, சுவை இருக்காது, வெள்ளையா இருந்தாலும்
0: இருக்கலாமா, வெள்ளையா இருக்கும் சிலது நல்லா சப்பும் தானமா இருக்கும். அத வீட்டுல செய்யுங்க, அவங்க சொல்றது உண்மைதான்மா.
1: அப்படிங்க, இது அந்த களவா இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம், அது என்ன அந்த போடுற அரிசியில வித்தியாசம் இல்ல?
0: அரிசி கலர் தானம்மா,
1: அரிசியம்மா வெள்ளையா
0: இருக்கும்.
1: ஆனா இட்டலிக்கு தஞ்சாவூர்
0: அரிசி நல்லா இருக்கும். ஆமா, அந்த பொன்னி இதெல்லாம் போட்டோம்னா நல்ல வெள்ளையா தெரியும்.
1: தெரியும்,
0: ரேஷன் அரிசி இந்த மாதிரி இருந்தா கொஞ்சம் கலர் மங்களா தான் தெரியும்.
1: சாஃப்டா இருக்கும், ஆனா இல்ல ரேஷன் அரிசி
0: சாஃப்டா இருக்கும். உளுந்து நிறைய சேர்த்து நல்லா சாஃப்டா, இப்போது வந்த குஷ்பு இட்லின்னு சொல்றீங்களா,
1: எப்படி மாய் வரும் உளுந்து, உளுந்து கூட
0: நல்லா இருக்கும். உளுந்து கூட போடணுமா?
1: உளுந்து கூட போட்டா களி மாதிரி வராதா? கொஞ்சம்
0: ஐயோ, அது வராதுமா, வராதுமா, வராதுமா, நல்லா சாஃப்டா இருக்கும். அது அந்த மீட்டரிசி தான் நல்லா இருக்காது, இந்த குண்டரிசி
1: குண்டு குண்டு அரிசி எல்லாம் நல்லா இருக்கு.
0: ஆமா, குண்டரிசி நல்லா சாஃப்டா இருக்கும்,
1: வரும். இட்லி வந்து உடம்புக்கு நல்லது என்று சொல்லுகிறார்கள். இட்லி தான் நல்ல
0: மண்டி.
1: சமிபாடு நீங்க எப்ப சாப்பிட்டாலும் சமிபாடு அதுக்கு இருக்கிறது நல்ல, உடனே சமைக்கிறது. அது நானும் இப்ப கண்டுகொண்டேன். ஆனா எந்த வீட்டுல குஷ்பு இட்லியா வரையல, நான் சொன்னே எரிஞ்ச மற்றவருடைய மற்றவருடைய தலை தலையில காயம் வரும். ஒரு அவை
0: இங்க நம்ம வீட்டுல சுற்ற இட்லி சாப்பிட்டா பண்ணாம இருக்கும். நான் சொல்றதோட வீட்டுக்காரர் தான் சொல்லணும்.
1: அதானே, அதானே, அவர் சொல்றது
0: நீங்களே சொல்லிட்டு போயிட்டுன்னா அவரு சொல்லிடுவாரு, ஐயோ எங்க வீட்டுல சுற்ற இட்லி கல்லு மாதிரிதான் இருக்கும் சொல்லிட போறாரு,
1: சொல்லிட போறாரு. அதுதானே,
0: ஆமா, சொல்ல மாட்டாரு.
1: இரண்டு சொல்லுதல் கொடுத்தேன் சரிதா அம்மா. ஒன்று வந்து
0: அது வந்து முடியாமா
1: மிருகங்கள் பறவைகள் இருக்கிறது
0: முடியல.
1: இது இரண்டு எழுத்து சொல்லு, மற்றது மூன்று எழுத்து. இது ஒரு உணவு, இது ஒரு உணவு சரியா?
0: அந்த மூன்று எழுத்து சொல்லி சொல்லுங்கம்மா.
1: மூன்று எழுத்து, இது ஒரு உணவு, எல்லோரும் சாப்பிடுவார்கள், எல்லோரும் சாப்பிடக்கூடிய, எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கும். அது இது மூன்று எழுத்து சொல்லு. இது தெரியாதவர்கள் இல்லை. இது சரி,
0: இனிப்பு வந்தாலும் நாலு எழுத்து வருது. சரிங்க, மீண்டும் வரேன்.
1: நன்றி நன்றி சரிதா, நினைஞ்சு கொள்ளுங்க. கலகலாண்டு இருங்க, கலகலாண்டு இருங்க.
0: சரிங்க,
1: நன்றி நன்றி நன்றி. எங்கேயே காட்டலுக்கு ராஜ்குமார், நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, நான் அடுத்த இணைப்புக்கு வர சொன்னேன். உங்களுக்கு அந்த நம்பர் தெரியலையா ராஜ்குமார்? அடடா, எங்க இணைஞ்சு நீங்க ஏதோ ஒரு பதில கொண்டு வர இருந்தீங்க. இணைங்க ராஜ்குமார், ரெண்டு இணைப்புகள் இருக்கிறது. 5145119237 என்ற தொலைபேசி இலக்கமும், 6478744615 என்ற தொலைபேசி இலக்கங்களும் இருக்கிறது. நீங்கள் இணைந்து கொள்ளுங்க.

வந்து நீங்கள் பதில்களை சொல்ல வேண்டும். யோசிச்சு பதில் தான் சொல்லணும் அன்று இல்லை, நீங்கள் யோசிக்கலாம். இரண்டு சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இதுல நீங்க இந்த இரண்டையும், மிக இலகுவான இரண்டு சொற்கள், இரண்டு சொற்கள் எங்கே பார்க்கலாம். இன்னொரு சொல்லு கொடுக்கிறேன், இதுவும் மனித உடல், மிருகங்கள், பறவைகள் இவற்றில் இருக்கிறது. நான் கழுத்து சொல், நான் கழுத்து சொல் இங்கே பார்க்கலாம். மூன்று சொற்கள் நான் கொடுத்திருக்கிறேன், இணைந்து கொள்ளுங்கோ, இணைந்து சிறப்பிக்கலாம் நீங்கள். எங்கே நாலே நாலு பேர் தான் இப்ப வந்திருக்கிறீங்க, மற்றவர்கள் இதை யோசிச்சு கொண்டிருக்கணும் இணைங்க. இந்த மற்றதை பற்றி பேசலாம், குஷ்பு டெலி என்னன்னு பேசலாம், இதில் பற்றி ஆராய்ச்சிகள் இப்ப நடத்தி கொண்டிருக்கோம் நாங்க. சரியா, சில விடயங்களை

0: மனிதர்களிலே பல ரகம் இருக்கிறது, பல ரகம் இருக்கிறது. இப்ப பேச்சில் வந்து பழக்க வழக்கம் பேச்சில் பல ரகங்கள் இருக்கிறது. இப்ப ஒரு ரகம் எல்லா மனிதனையும் வாழ வைக்கும், அது என்ன தெரியுமா? கலகலவென்று பேசுவது, இணைவது, பேசுவது, மற்றவர்கள் நுகடிக்காமல் பேசுவது, அது அந்த ஒரு ரகம் மட்டும் எல்லாரையும் வாழ வைக்கும். வாழ வைக்கிறவர் ஒருத்தர் வாரார், வரட்டும், வாங்க போறங்க, வாங்க வாங்க. வணக்கம் ரதீஷ்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ரதீஷ், எப்படி இருக்கிறீங்க? அன்றைக்கு உங்களுடைய குரல்ல அந்த பாட்டை போட்டோன்னு பாலமுரளி கிருஷ்ணா, கே ஜி ஜோஸ்தாஸ் அவர்களை சொன்னார்கள், ஜெயச்சந்திரனை சொன்னார்கள், எல்லாரும். உண்மையிலேயே அருமையான குரல் உங்களுடைய அந்த பாடல் கேட்க அப்படித்தான் இருந்தது. அது அது அது என்னென்றால் அந்த மலையாள மண்ணுக்கு இருக்கிற அந்த தன்மை. அங்க இருப்பவர்கள் அநேகமாக நான் பார்த்திருக்கேன், பாடகர்களோ யாருக்கிருந்தாலும் பாட சொன்னால் அவர்களுடைய குரல் எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது. அது ஒரு அந்த தன்மை அந்த மலையாளத்தில் இருக்கிறது என்பது நான் ஊகித்துக் கொண்டேன். எல்லோருக்கும் அது தெரிந்த ஒன்றுதான் இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனா இப்ப நீங்க தமிழ் பையன் ஆகிட்டீங்க, இப்ப நல்லா தமிழ் பேசுறீங்கல்ல? அது யாருக்கும் கிடைக்காது. உங்களை வீட்டுல அப்படி இட்லி செய்யறது இல்லையா? குஷ்பு இட்லி
1: சொன்னது குசுப்போட இட்லியா? என்ன
0: இல்ல, குஷ்பு இட்லி, குஷ்பு இட்லி. அவ இட்லி அவச்சு அவிக்கிற விக்கிறது இல்ல, அவ வீட்டுல அவச்சு அவ சாப்பிட்டுருவான். குஷ்பு இட்லி என்ன சொல்றாங்க,
1: குசுப்பு மாதிரி இருக்கும். அதுதான் இட்லி, குசுப்பு இட்லியில
0: எப்படி குசுப்பு மாதிரி என்ன எப்படி இருக்கு?
1: வேற
0: என்ன மாதிரி இருக்கு குசுப்பு சொல்றதுக்கு?
1: இல்ல இப்ப குசுப்பு இட்லின்னு

0: திரைப்பட நடிகை எதை பற்றி சொல்லுது?
1: இல்ல இப்ப நாங்களும் நாங்களும் இப்ப நாங்களும் சொல்லுவோம் எப்படி என்றா பூ மாதிரி இட்லி என்று சொல்லுவோம். பூ போல
0: அப்ப இந்த குசுப்பு என்ற திரைப்பட நடிகையோட பெயர் போட்டுது இதுலகி
1: அது அவனுடைய பெயர் குஷ்பு. அவனுக்கு பெயர் குஷ்பு. பாருங்க ராஜ்குமார் வந்துங்க. ராஜ்குமார் வணக்கம் வாங்க. இது
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் ரசீத் வணக்கங்க.
0: வணக்கம் வணக்கம்
1: இந்த குஷ்பு இட்லி இந்த குஷ்பு இட்லி தனக்கு கிடைக்கலையா பதியத்துக்கு துக்கப்படுறேன்.
2: இவரைய பக்கம் தானே கோயம்புத்தூர் கார் கட்டிட்டு போயிட்டாரு. இவர் பாலக்காடு பக்கம் ஏமாத்துக்கு.
1: அவர் தண்ணி கொண்டு போயிட்டாரு.
2: ஆமா பாலக்காடு கார் ஏமாத்துட்டாரு.
0: அதிகம் சாம்பார் சத்து எல்லாம் தேவையில்ல.
2: வேணும் வேணுங்க அதெல்லாம் வேணும்.
1: வேண்டாமா அதிகம் வேணாமா சும்மாவே சாப்பிட்டுருவாரு அப்படித்தானே.
2: இதுல இதுல என்னன்னா புஷ்பீட்ல வந்து கெட்டு போகாது. ரெண்டு நாளைக்கு முன்னாடி செஞ்சிருவாங்க. பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்குன்னு ஆர்டர்னு பாத்தீங்கன்னா முன்னாடி நாளே சுட்டுருவாங்க. எடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க.
1: ஒரு கேள்வி அவர் கேட்க போறாரு. எனக்கு எனக்கு பயமா இருக்கு.
0: இல்ல இந்த குசுப்பு இட்லி என்ற பெயர் இருக்கிற மாதிரி வேற ஏதாவது இட்லிக்கு பெயர் இருக்குதா இந்த மாதிரி?
2: ஆஹா இட்லிக்கு இது இந்த அம்மா பெயர் தான். இப்ப வந்து இது SMS படத்துல இருந்த கதாநாயகி பேரு அவங்க பேர் வைக்கலான்னு எல்லாரும் தீர்மானம் போட்டிருக்காங்க.
1: என்ன
2: என்ன மோத்துவானி என்ன மோத்துவானி அஞ்சிகா மோத்துவானி அஞ்சிகா மோத்துவானி பேர் வைக்கிறாங்க. ஆமா இளைய தலைவர்களா தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த அஞ்சிகா மோத்தவானி இட்லி கொடுங்க.
1: பாருங்க தமிழ்ல பேச பழகி விட எங்கள்கிட்டயே கேள்வி கேக்குறாரு. இப்ப குஷ்பட்லியை பத்தி தெரிஞ்சவர் வந்திருக்காரு. இன்னொரு தர் பாருங்க இவரெல்லாம் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சது. வணக்கம் செல்வகுமார்.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் ராஜகுமார் ஐயா. ரதீஷ் ஐயா வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
2: நினைவுகள் வந்திருக்க
3: இல்லம்மா. இருட்டு நேரத்துல இவ்வளவு இருட்டு இங்க இட்லிய பத்தி பேசினதும் சரி சூடா ரெண்டு இட்லி நம்மளும் சாப்பிட்டு வந்துடலாமேட்டுதான்
1: வந்தேன்.
2: கறிக்குழம்பு கறிக்குழம்பு நல்லா இருக்கும். காம்பினேஷன்
3: அருமையா இருக்கும். அருமையா இருக்கும் நச்சு.
2: ஆமா
3: அது குஷ்பு இட்லிக்கும் கறிக்குழம்புக்கும் நல்லா
1: சரி. பாருங்க ஆனந்தன் சொன்னார் வெள்ளையா சுவை இல்லாம இருந்தாலும் குஷ்பு இட்லி. நீங்க என்ன சொல்றீங்க செல்வகுமார்?
3: அது அல்லம்மா அப்படி இல்லம்மா. வெள்ளையா நல்ல சுவையோட இருந்துச்சுன்னா என்ன செய்யறது? அது வந்து சுவை வந்து நம்ம வைக்கிற சட்னி சாம்பார்லதான் சுவை ஏறுறது. இட்லி இட்லி எப்பயும் சப்புனுதான் இருக்கும். இட்லிக்குன்னு என்ன சுவை இருக்கு? லைட்டா புளிப்பு இருக்கும். அந்த ஒரு புளிப்பு தன்மை இருந்தா தான் அந்த மெதுவா இருக்கும் இட்லி. புது மாவுல ஊத்துனீங்கன்னா கல்லு மாதிரி இருக்கும். ரெண்டு மூணு நாள் புளிச்சுன்னா அது புளிச்சு ஓவரா புளிச்சு போய் அந்த டேஸ்ட் போயிடும். அந்த கரெக்டான பக்குவத்துல சேரும்.
1: இப்ப குஷ்பு இட்லி என்ன டேஸ்ட்ல
3: இருக்கு? ராஜ்குமார் ஐயா சொன்ன மாதிரி

0: கறி குழம்பு ஊத்தி இட்லி சாப்பிட்டா அந்த இட்லியோட இது நீங்க சொல்ல முடியாது, அப்படி இருக்கும்.
1: பத்து ரூபாய்
2: என்ன
3: இருக்காது, என்ன இருக்காது
2: இல்ல இட்லி, இட்லி இப்ப அந்த அண்ணன் சொல்றதா இட்லி எப்படியா இருந்தாலும் பரவாயில்ல, அதுல ஊத்துற சட்னி சாம்பார் தான் நல்லா இருக்கும். இட்லி நல்லா இருக்கும்,
3: இட்லியும் நல்லா இருக்கணும், இட்லியும் நல்லா இருந்தா தான் அந்த கறி குழம்புல.
1: செல்லுக்குமாரி சொல்றது பார்த்தா வேற கவுண்ட் பண்ணி சொல்ற டைலாக் வருது. கோழி குழம்பு ருசியா இருந்தாச்சு, கோழிக்குள்ள குழம்பு ருசி தான் அவ்வளவுதான். இல்ல
3: பாருங்க அப்ப இட்லி சார் நல்லா இருக்கணும் உண்மையிலே அது. ஆனா ஆனந்தன் சொன்னதும் ஜீரணிக்க முடியும் எனக்கு, எந்த சுவை இருக்காதம்மா.
0: வந்துச்சுன்னா அது வந்து நல்லா ஊத்துனது புஷ்ன்னு வந்து மாதிரி
1: குஷ்பு காண மாதிரி சொல்லுங்க, வேற சுத்தி வச்சு பேசாதீங்க.
0: அந்த இட்லியை பார்த்து புஷ்பு
3: இட்லின்ட்டான். அதாவது இப்ப இவர் சொன்னார் இல்ல பூ மாதிரி இருக்கின்ற அந்த பூவையும் இந்த புஷ்கண்ட இருக்கிற அந்த புஷ்கையும் குஷ்பு கண்டு வச்சுட்டாங்க இல்ல,
0: அதனால
3: சரி. அப்ப சரி இப்ப சரி இப்ப சரியா கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன இல்ல
0: கண்டுபிடிச்சு.
3: கேரளால இருக்கும்போது பாரத் ஹோட்டல் உங்களுடைய பஞ்சு இட்லி அந்த அது பெருசா இல்ல, சின்னது சின்னது தான். அப்ப அந்த இட்லியில சுவை அது பெருசா இல்ல, மொத்தமா இல்ல,
0: சின்ன
3: சைஸ் தான் நல்ல. அதாவது அந்த எப்படின்னா மல்லிகைப்பூ இட்டலின்னு சொல்றாங்கல்ல அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அந்த
1: சொல்றீங்களா
3: புட்டா இட்லி இட்லி இட்லி இட்லி
2: புட்டு நிறமுக தெரியாதா,
3: புட்டு தெரியாதா நீங்க புட்டு அது அந்த அந்த புட்டு நிறமா இருக்கு இட்லி
1: சொட்டமா இருக்கும்.
3: நீங்க ஷேப்பே மாத்துறீங்க நீங்க என்ன நீங்க என்னன்னா அது அந்த கடையில தான் ஜெயச்சந்திரன் அவர்கள் வந்து சாப்பிடற இல்லையா ரதீஷ் பாடகர்
2: ஜெயச்சந்திரன் மட்டும் இல்ல
3: எல்லா பாடகர்களும் அங்கதான் வந்து சாப்பிடுறார்கள் அந்த கடையில. அவ்வளவு காலையில 6 மணிக்கு முதல்ல கியூ நிக்கும் அங்க திறக்கிற முதல்ல எல்லாம் அப்படியே ஒரு அப்படியே ஒரு கட் பூவ டக் டக் டக்
2: இந்த ஒரு சின்ன இட்ல வச்சுட்டு அங்க வீட்டுல கூட வந்தா எப்படி இருக்கும்.
3: அது உண்மை, அது உண்மை, அது சரியா. அவருடைய சாப்பாடுகள் எல்லாம் உணவு வகை அத்தனையும் டேஸ்ட் நல்ல கிளீன், நல்ல டேஸ்ட், நல்ல நல்ல அந்த அந்த கடைகள் ஏறணும்னே சாப்பிடணும் போலன்றது. இது அட்வர்டைஸ்மெண்ட்க்கு சொல்ல நானும் சொன்னேன். காலையில எழும்பணும்னே அதே ஞாபகமா காலையிலேயே குளிச்சு நல்ல உடையெல்லாம் அணிஞ்சு அந்த சாப்பிட அங்க போறது.
1: கேரளம் எந்த இடத்துல எந்த கேரளால
3: திருச்சூர் திருச்சூர்
1: திருச்சூர்
3: ஆயத்தமா
0: இல்ல ஒரு பாட்டு அம்மா ஒரு பாட்டு வரும்லம்மா நம்ம ருசித்தான் இந்த பிறவி வந்து அந்த மாதிரி. ஆமா அம்மா வந்து அவ்வளவு ரசனையோடு சாப்பிடுறாங்க.
3: இல்ல உண்மை அந்த இன்னொரு தோசை என்ன தோசை ரதீஷ் அது அந்த இன்னொரு இல்ல இல்ல மேலுக்கு இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு ஒரு தோசை ஒண்ணு
2: சாப்பிட்டேன்.
3: அதுவும் அதுவும் இன்னொரு அந்த சம்மந்தி என்னது சம்பல் கால் சட்னி அதுவும் கொடுத்தாங்க, அதுவும் சூப்பர். அதுவும் அது ஒரு தோசை காணும், ஒரு தோசையும் மிச்சம் ஒரு அரை அரை தோசை காணும் ஒரு ஆளுக்கு.
2: அது கொஞ்சம் கனமா இருக்குது,
3: கனம் கனம் அது ரெண்டா பிரிச்சு ரெண்டு பேர் சாப்பிடணும். அவ்வளவு பெருசு இந்த தோசை பெருசு இல்ல, அந்த கட்டியா
0: நான் ஃபுல்லா சாப்பிட்டு வந்து உட்காந்து பேசுறேன், பழையபடி பசி வராது.
1: ஆமா அந்த எனக்கு எனக்கு அப்படி தோணுது, இன்னைக்கு பேசுறதுக்கு பார்த்து வீட்டுல சண்டை வரும், ஏங்க இப்பதான் சாப்பிடுவோம்.
3: இல்ல உண்மையிலே உண்மையை தான் சொல்லிருக்காரு, உண்மையை தான்
0: பசி எல்லாம் மாதிரி இருக்குது, நீங்க சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு
3: உண்மையை தான் சொல்றேன். சிறப்பு அந்த உண்மையா அந்த சாப்பாடு ஒரு எங்க இருந்தாலும்
2: நல்லா இருக்கும்,
3: டீ நல்லா இருக்கும், டீ நல்லா இருக்கும் அந்த டீ.
2: அதாவது திருச்சூர்
0: உலகத்திலேயே இப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க பாருங்க, இது ஒண்ணுதான் நிரந்தரமானது. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம சாப்பிட்டோமா நிம்மதியா, அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மையானது. எத்தனையோ சொத்துக்கள் பணங்கள் எம்பிட்டு இருந்தாலும் இந்த நிமிஷம் வயிறுக்குள்ள சாப்பிட்டோமா அதில் மிகப்பெரிய ஒரு
3: இன்னொரு இதண்டா இன்னொரு அந்த அதிசயம்டா நான் சொல்றேன். அந்த அதனுடைய டேஸ்ட் அந்த அளவு எல்லாம் ஒரே ஒவ்வொரு நாளும் அப்படியே தான் இருக்கு, ஒரு சேஞ்ச் இல்ல, அதே மாதிரி இருக்கு.
0: ஒரே மாதிரி ஆள் செய்யறாங்கல்லமா, ஒரே அளவு ரேசியோ, ஒரே மாதிரி செய்யும் போது ஒரே டேஸ்ட் தான் வரும்.
2: அது மட்டும் இல்லாம அங்க அங்க இருக்கிற அந்த ஓனர் ஹோட்டலோட ஓனர் முதலாளி, அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அது புது புது சொல்லி கொடுக்குது மாதிரி செய்யணும், அதனால இப்ப ஒரே மாதிரி
3: இருக்குறாங்க. ஒரே மாதிரி தான் இருக்குது
2: முதலாளி,
0: சாம்பார் சட்னி
3: அதுவும் ஒரே டேஸ்ட் தான். அந்த அதுல ஒரு சேஞ்ச் இல்ல, ஒரு கொஞ்சம் கூட நீங்க
2: கண்டுபிடிக்கலாம். இதுக்கெல்லாம் அதாவது சில ஹோட்டல்ல வந்து முதலாளிமார் வந்து கிச்சன்ல எல்லாம் போய் வேலை செய்யாது, ஆனா இங்க இருக்கிற ஆளு வந்து புதுசா வந்த ஆளுகளுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கும் கிச்சன்ல, அது கரெக்ட் அப்படிதான் செய்யணும், அப்புறம் அந்த டேஸ்ட் வரும். அப்படி
3: சொல்லுங்க,
1: இந்த கொக்கோ கோலா ஃபார்முலா மாதிரி அப்படியே ரகசியமா
3: மெயின்டைன் பண்றாங்க. மற்றது அங்க வேலை செய்யறவங்க எல்லாம் அங்கேயேதான் தூங்கி எழும்புறாங்க, சரி அந்த டைமுக்கு எழும்புறதுக்காங்க.
2: அப்படும் இல்ல, இதுல கெமிக்கல் வந்து ஒண்ணுமே இல்ல. அது கஷ்டம் வந்து அங்க கிச்சன்ல மச்சத்துல எல்லாத்துலயும் கேமரா வச்சிருக்கு,
3: கேமரா வச்சிருக்கு. மற்றது நல்ல கிளீன், நல்ல கிளீன், நல்ல கிளீன்.
1: பாத்தீங்கன்னா
3: சொல்லுங்க
2: ரதீஷ்,
3: எல்லாருக்கும் தெரியுது
2: என்ன
3: செய்கிறார்கள் பாக்கலாம் நீங்க அங்க அதுக்குள்ள. அது உண்மையா ஒரு அந்த நல்லதை
2: நாங்கள்
3: எல்லாரும் வாங்க, ஒரு மாதம் அங்க தங்கலாம். ரதீஷ் தான் ஒவ்வொரு நாளும் மூணு மணி நேரம்
1: ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா, திருச்சி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமா எங்க இருக்கு சொல்லுங்க, இப்ப ட்ரெயின் புக் பண்றேன்.
2: ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் தான், ரயில்வே ஸ்டேஷன் நடந்து வரலாம் அவ்வளவு.
1: பேர் கடை பேரு
3: பாரத் ஹோட்டல், பாரத் ஹோட்டல்.
1: ஓகே, அடுத்த போகும்போது
3: அவங்க கனடா கனடாலே தெரியுதுங்க, கனடால ஒட்டவால கோகனட் லகூம் என்ற ஒரு மலையாள ஆட்கள் பெரிய கடை, அதுவும் எல்லாரும் விரும்பி போறாங்க அங்க. அங்க நாங்களும் போயிருக்கிறோம், எல்லாரும் அதாவது எல்லா இனத்தவர்களும் அங்க சாப்பிடுறாங்க, அங்கேயும் ஃபுல் தான். அங்க போய் சொன்னா நல்லா இருக்குது பாரத் ஹோட்டல்ல சாப்பிட்டு, ஐயோ அவங்களோட ஒப்பிடாங்க எங்களை என்று சொல்றாங்க அவங்க. அவங்க பாரத் ஹோட்டல்ல அது என்ன,
2: அது மட்டும் இல்ல மீராமா, அந்த பாரத் ஹோட்டல்ல ஒரு இது வந்து எவ்வளவு காசு இருந்தாலும் அவர் பெரிய பெருசா ஹோட்டல் கட்டவில்லை. இப்போ அதே மாதிரி
3: அதே அளவுல தாங்க இருக்குது, பெருப்பிக்கல்ல, அதுதான் அந்த ஹோட்டல்ட சைஸ் அவ்வளவுதான். அவ்வளவு சனம் வருது, கியூல நிக்குது, என்ன அவர் பெருப்பிப்பா, அவருக்கு இடமெல்லாம் இருக்கு, பெருப்பிக்கல்ல, அது என்னன்னு தெரியல, அந்த அளவுலயே வச்சிருக்கிற அவர். அதாவது எங்கட ஊர்லயோ அல்லாட்டி இந்த கனடா நாட்டிலேயோ இந்த கியூல நின்று நான் சாப்பிட்டது இல்லை இங்கேயா. சரியா, இந்த கோயில் திருவிழாக்கு போனா கூட எல்லாரும் கியூல நின்று போய் சாப்பிடுவாங்க, நின்று அதுல வாங்கணும்ன்றதுக்கான முதலே வாங்க. எல்லாம் முடிஞ்ச அப்புறம் எல்லா ஒருதரும் இல்லையாண்டா போய் அந்த தட்டுல அதுல எடுத்து தாங்க வந்து கேட்டு வருவேன் கியூல. ஆனா கியூல நின்று சாப்பிட்டு அந்த பாரத் ஹோட்டல் தான். காலையில குளிச்சு மொழி எல்லா மொழியும் ஆயத்தமா இருப்பேன்.
2: ரவி இல்ல இல்ல, திருப்பதி பகவான கும்பிடுறதுக்காக நீங்க போன அந்த டைம்லயும் கியூல
3: நின்றது இல்லையா? பாரத் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கு ஒவ்வொரு நாளும் குளிச்சு முழுங்கி நல்லா அதெல்லாம் ஒளி போக்கு அவ்வளவுதான். அந்த சாப்பாட்டுங்க உடனே ஓடி போய் அதுல நின்று கியூல முதலே நின்று போறோம். காலையில 6 மணிக்கு முதலே நாங்க அதுல போய் நின்றா தான் உள்ளுக்குல எங்களுக்கு முதல்ல சுட சுட.
1: அப்ப அங்க பொங்கல் எல்லாம் இருக்குமாமா? பொங்கல்
3: எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம்
1: காலையில 6 மணிக்கு நீங்க குளிச்சு முழுகி வெண்மங்கள் சாம்பார் சாப்பிட்டா அதுவும் ஒரு நல்ல டேஸ்டா இருக்கும்.
3: ஆனா ஒன்று மாமிசம் ஒன்றும் அங்க இல்ல, நான்வெஜ் ஒன்றும்
1: நான்வெஜ்
3: இல்ல இல்ல
2: இல்ல இல்ல
3: வெஜிடேரியன் ஹோட்டல் அது.
1: தனியாட்டு
2: சாப்பிடக்கூடாது.
3: உண்மையா அந்த பாரத் ஹோட்டல்ல பத்தி கதைச்சதுல நான் ஒரு கொஞ்சம் பெருமைப்படுறேன். அப்படி ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு கிடைச்சதுக்கு என்ன அவ்வளவு ஒரு
1: நீங்க பெருமைப்படுறீங்க, எங்களுக்கு சாப்பாடு பசிக்கும். அம்மா கிட்ட சொல்லி ஆர்டர் போட்டு அனுப்ப சொல்லுங்க. இங்க ஆர்டர் போடுங்க
3: பக்கத்துலயே அந்த ஹோட்டல் இருந்திருந்தா ஒரு கரைச்சலும் இல்லை. இங்க சூப்பர்.
2: நான் இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு 5 இட்லி பார்சல் வாங்கி போய் சாப்பிட்டேன். ஹோட்டல்ல உட்கார்ந்து சாப்பிட முடியாது.
3: இப்போ
2: வீட்டுக்குள்ள
1: சாப்பிடுவோம்.
2: இந்த இட்லிக்கு கொடுக்கற சாம்பார் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். அதை எப்படி செய்யறதுன்னு தெரியாதா?
1: வெள்ளம் போடுவாங்க, வெள்ளம் கர்நாடகா மாதிரி வெள்ளம் சேர்த்துவாங்க சாம்பார். பூசணிக்கா, பூசணிக்கா போட்டாங்கன்னா இனிப்பு வந்து பூசணிக்கா, பூசணிக்கா போட்டா இனிப்பு வரும். அந்த வெள்ளம் போட வேண்டாம், பூசணிக்கா வெள்ளம் போட்டீங்கன்னா அந்த இனிப்பு.
2: பூசணிக்கா
1: சிகப்பு கலர்ல
3: மஞ்சள் மஞ்சள்
1: பூசணிக்கா, மஞ்சள் மஞ்சள் பூசணிக்கா
2: அதிகம் போட்டா இனிப்பு
1: இனிச்சிடும், நல்ல டேஸ்ட்
3: வந்துடும்.
1: சாம்பாரும் ருசிக்கு.
3: ஆனா சிறப்பு என்ன உண்மையிலேயே இந்தியாவில உங்களோட நாட்டுல என்ன அந்த பிடிச்சதுண்டா? எந்த நேரமும் நாங்க சாப்பிடலாம். எங்கேயாவது பயணம் செய்த ஒன்றிருக்கைக்கு ஒரு டீ கடை திறந்தான் இருக்கும், சுட சுட டீ ஏதாவது.
1: அம்மா திண்டுக்கல்லம்மா ஒரு கடை பிரியாணி, எப்ப போனாலும் சரி சுட சுட பிரியாணி. அதே மாதிரி ஆமா, அதே மாதிரி ஒரே டேஸ்ட்மா. நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி டேஸ்ட் இருந்துச்சோ அதே ருச்சிதான், கொஞ்சம் கூட மாறவே
2: மாட்டேன்.
1: அதே ஃபார்முலா அப்படியே பிடிச்சு வச்சிருக்காங்க.
4: ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறாங்க கடையில,
1: அப்படியே மாறமா, மாறாம இருக்குங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தா டேஸ்ட் மாறிடுமே.
4: அது ஒரு பெரிய கதைக்கு ஃப்ரிட்ஜ் கதை பிறந்தது.
3: வீட்டுல எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கிற மணியாத்தான் அந்த சுவை மாறாம ஒரு நாளும் சாப்பிடுங்க. அப்படித்தானே வாச்சுக்குமா?
4: ஆமா ஆமா, அது சேர்மான சேர்ந்து நடக்கும்.
1: ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா டேஸ்ட் மாறத்தான் செய்யும், ருசி மாறி.
3: அது ஒரு நாளும் சாப்பிட்டா ருசி அதே ருசி தான் தெரியும் இல்லையா?
2: சாப்பாடுண்டாலும் நம்ம வீட்டுல சுட சுட வச்சு சாப்பிடறதா அது சூப்பர் டேஸ்ட்,
3: சூப்பர் டேஸ்ட். சரி, இப்ப நாங்க குஷ்புவோட இருந்துட்டு இப்ப நான் ஒரு 3 சொல்லி சொன்னேன் ராதேஷுக்கு கண்டுபிடிக்க எல்லாமே அவருக்கு இருந்தாலும்
2: என்ன என்ன சொல்லு.
3: அதாவது அதாவது இது ஒரு உணவு, 3 அழுத்து சொல்லன்னு சொல்லியிருந்தேன் நான். உணவு 3 அழுத்து சொல். அடுத்தது இது மனிதர்கள் மிருகம் பறவை எல்லாத்திடமும் இருக்கும், இதை கண்டா நாங்க இப்படித்தான் சொல்லுவோம். 2 எழுத்து சொல். அந்த அதுல இருக்கிறத நான் கண்டா இப்படித்தான் சொல்லுவோம். அது ரெண்டு இடத்து சொல். மற்றது மனிதர்களிடம் மிருகம் பறவையிடம் இருக்கும் நாலெழுத்து சொல்லும் இருக்கிறது, இதை கண்டா அப்படித்தான் நாங்க சொல்லுவோம். நாலெழுத்து சொல்
0: மூணு ஏமா மூணு எழுத்து சொல்லும், ரெண்டு எழுத்து சொல்லு, நாலு எழுத்து சொல்லு, எல்லாமே ஒரு ஒரு ஒரு ஒன்னு சார்ந்தது ஒன்னு சார்ந்ததா வருதா?
3: இல்ல
0: இல்ல, அது வேற இது வேற
3: எல்லாம் வேற எல்லாம் வேற. இது நான் உணவு என்று சொல்லியிருக்கிறேன். முதலாவது வந்து உணவு மூன்று எழுத்து சொல்,
0: இட்லி இட்லி மூணு எழுத்து இட்லி,
3: இட்லியை தான் நீங்க சொல்றீங்க, இட்லி எல்லாம் சொல்லிட்டாங்க. இட்லி இல்ல,
0: இட்லி இல்லையா?
3: இல்ல
2: இல்ல
3: இல்ல இல்ல, அது சுவை வந்து அதை எந்த சுவையில நீங்க செய்யலாம் அந்த உணவை? எந்த சுவையில காரமா செய்யலாம் நீங்க, மற்றது லவ்வு போடலாம்,
0: இனிப்பாவும் செய்யலாமா?
3: இனிப்பாவும் செய்யலாம், செய்யலாம், முடியும்.
0: லட்டு லட்டு
3: உங்களுக்கு விருப்பமா இருந்தா, லட்டு காரம் போட்டு செய்வாங்களா?
0: இனிப்பா செய்வாங்கல்ல, லட்டு இல்ல,
3: லட்டு இல்ல. அப்ப மூன்று பேரும் விட பாருங்க, மற்ற யார் வர்றேன்னு பாப்போம். நன்றி.
4: தயிர் சொல்லாமா? தயிர்
3: இல்ல, தயிர் இல்ல, தயிர் இல்ல.
4: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம்.
3: நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக 11:15 பாருங்க, சரியா 11 ஆயிருச்சு. வந்திருக்கிறவர்கள் வந்து 6 பேர், யாராவது வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சிருக்கும். அழைப்புக்கு வருபவர்களை நீங்க அழைச்ச உடனே எனக்கு தெரியும், அதனால நான் உங்களோட பேரை சொல்லி இருப்பேன். யாரும் அழைக்கல, எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்களா அல்லது என்ன செய்யறீங்கன்னு தெரியல, பரவாயில்ல. வரவில்லை என்றால் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் 24 இந்த வானொலி இயங்கிக் கொண்டிருக்கிறது. 24 நான் எத்தனையோ உறவுகளை பார்த்திருக்கிறேன். அதனால உறவுகளுடைய நிலைமை, உறவுகளுடைய தன்மை, உறவுகளுடைய மனம் என்ன சொல்லுகிறது, ஏன் வரவில்லை என்பது எந்த மனமே ஊகிக்கும், அது உண்மையாகத்தான் இருக்கும். அதனால நான் அதை பற்றி கவலை கொள்றதில்லை. முடிஞ்சவர்கள் கேட்டுக்கொண்டு வந்தா வாங்குவோம். இந்த பதிலுக்குத்தான் வரவணும், தெரிஞ்சாதான் வரவணும் இல்ல, வந்து பேசலாம். பேசிட்டு நீங்க அதை கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிக்கலாம், அல்லாட்டி கடைசி வரை இந்த மூன்றோடைய தான் போகுது, யாருமே கண்டுபிடிக்கணும். பாடலை தொடருவோமா? ஆனந்தன் குஷ்புடலியோட போன நீங்க தமாஷா தான் நாங்க பேசினேன், அதை நினைச்சிட்டு வராம இருந்தாங்க, சும்மா நான் தமாஷா தான் பேசினேன். உங்களோட கருத்தும் சரியா இருக்கலாம், ஒல்லையா இருக்கும், சுவை இருக்காம இருக்கலாம், அண்டு நீங்க நினைச்சிருக்கீங்க, அது என்ன உப்பு போடாம வச்சிருப்பார்கள் அவர்கள். சரி.

0: அடுத்தவர் வர்றார் பாருங்க. சந்தோஷமா இருக்குது. அந்த ஊசி போட்ட அப்புறம் கொஞ்சம் உங்களோட துணி உங்களுடைய குரல் வளம் எல்லாம் கொஞ்சம் சோர்வா இருந்தது. இப்ப ஒருவேளை நீங்க ரெண்டு வாரீங்களோ தெரியல, நலமா
1: இருக்கிறீங்களா?
0: குஷ்பு சோறு கொடுத்தாங்கல்ல, ஒரு குண்டாலமான கரண்டி எடுங்க, குண்டாலமா அந்த அந்த கரண்டிக்குள்ள அந்த அந்த ஆப்பை கரண்டிக்குள்ள இந்த குஷ்பு சோரை போட்டு நல்லா நல்லா கையால வச்சு அமத்துங்க. நல்லா அமத்தன அமத்தி போட்டு அப்படியே டக்குன்னு கோப்பையில அப்படி ஒரு இத அடிச்சு எடுத்தீங்கன்னா அது இட்லி வட்டமா இருக்கும்.
1: குஷ்பு சோறு இட்லி
0: செல்லகுமார்
1: ஐயா சொன்ன
0: மேலுக்கு அந்த வடையில அந்த பருப்பு வடைக்கு மேல அந்த ராலை பொறிச்சு அப்படியே வச்சிருப்பார்கள் நினைக்க, அப்படியே அதுல அதுல அப்படியே பொறிக்கும் போதே அப்படியே வச்சு பொறிச்சிருப்பார்கள், அது ரால் வடை என்பார்கள். இது ஆம வடைய நான் காணையில உண்மையான கேள்விப்படையில ஆம வடை செல்வகுமார விட்டுட்டேன்.
1: இட்லி ரெண்டாயிரத்தி சொல்லு எனக்கு தெரியலம்மா, நாலாயிரத்தி சொல்லு வந்து அதுவும் தெரியல.
0: உணவு உடல்ல எப்பாகத்திலும் இருக்கும் அந்த நாலெழுத்தும் ரெண்டு எழுத்தும் மனிதர்கள் மிருகங்கள் பறவைகள் எப்பாகத்திலும் இருக்கும்
1: இருக்கும் இருக்கும். அதை கண்டால் அதை கண்டா நம்ம சொல்றது வந்து அந்த
0: சில நேரத்துல சரி சில நேரத்துல அந்த ரெண்டெழுத்து சொல் சில பாத்திரங்கள்ல சில நகைகள்ல கண்டாலும் சொல்லுவோம் நாங்க. சில நேரம் சில பேர் அப்படி பேசுவார்கள், அதை கண்டோன்னு என்ன இது இருக்கு என்று சொல்லுவார்கள், என்ன இதுல இருக்கே அப்படி ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள், அதுலயும் சொல்லுவார்கள் அப்படியே அதுக்கும் சொல்லக்கூடியதா இருக்கு. ஆனா கூடுதலாக மனித உயிரினங்களுக்கு இருந்த டக்கன பார்த்துட்டு சொல்லுவோம். இல்ல 12 மணியோட ஜாம் ஜாமண்டு மூன்று சொல்லோடய போறோம் பாருங்க அப்பா.
1: விடமாட்டேன்
0: கட்டிக்காரன். யார் கண்டுபிடிக்கிறீங்கன்னு பாக்குறேன்.
1: உறுப்பும்
0: இருக்கலாம் இது சில நேரத்துல உடல்ல எங்கேயும் இருக்கலாம் உடல்ல
1: இருக்கலாம். ஆனா அது ஒரு உறுப்பு
0: தானே உறுப்புன்னு சொல்ல முடியாது. இருக்கலாம்
1: வெளியில இருந்து வந்து ஒட்டும் வேற
0: என்ன இந்த
1: காலத்துல இருக்கு இல்லையா? அது கூட இருக்கும்.
0: அது கண்ணுக்கு தெரியாது. இது கண்ணுக்கு தெரியும்.
1: உடலோட சேர்ந்தது இயற்கையாவே இருக்காது.
0: ஏழு பேர் வந்திருக்கீங்க. இதத்தான் சொல்லணும் வண்டியில நீங்க வந்து பேசி விட்டு போகலாம். திரும்ப திரும்ப அதான் சொல்றேன். தெரியாதால சரி நாங்க வேற என்ன என்று சொல்லக்கூடாது. தெரிஞ்சோ தெரியலையோ அங்க வந்து இணைஞ்சு பாடலை கேட்க பாடல் இல்ல பாடல்ன்றது இனி கேட்கறது என்ற வாயாலேயே சொல்ல மாட்டேன். நான் இந்த பாட்டு நிறைய கேட்கல.

நேரம் சரியாக 11:24 அந்த இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியா 1:53. என்ன எல்லாரும் யோசிச்சு கொண்டிருக்கிறீங்க, கட்டிக்கார பிள்ளைங்க, நீங்க ஓடி வாங்க, ஓடி வந்து சொல்லுங்க உங்களால முடியும். உங்களோட நானும் நீங்க சொல்லுவீங்கன்னு 42 சொல் எழுதி கொண்டு வந்தேன். பிரயோசனம் இல்லாம போச்சு, 3 சொல்லோடையே நிக்கிறேன். நான் 42 சொல் எழுதி கொண்டு வந்தேன். இது காணவும் தெரியாது, என்னடா டக்கு டக்கு டக்குன்னு அப்பாட்டி எல்லாம் வந்து சொல்றீங்களே. அட நானும் எடுத்துக்கொண்டு வந்தேன். சத்தத்தை காணல. சரி, ஒரு பாட்டு கேட்கலாமா? எங்க பாக்கலாம், நினைப்புக்கு வாங்க. எல்லாரும் சத்தம் போடாம, தூங்குற நேரம் தான், இல்லாம இல்ல. எங்க நினைப்புக்கு நீங்களா வந்து இத என்னன்னு சொல்ல பாருங்க. முடிஞ்சா அந்த சாப்பாட்டு வகையை பற்றி ஏதாவது சொல்லணும். இங்கே பார்க்கலாம்.

0: சரியாக 11:29. யாருமே வரல. சரி, என்னோட அரமணத்தையெல்லாம் நல்ல பாடல்கள் எடுத்து வந்துட்டு போலாம். இது இது இது இது சரி, ரெண்டு எழுத்து சொல்லு. கூடுதலாக காவல் நிலையத்தில், காவல் நிலையத்தில் இதை பார்க்கலாம். வணக்கம் பாரம். வணக்கம்
1: அம்மா. மூன்று வணக்கம்மா. மூன்று எழுத்து உணவு பொருள் வந்து கஞ்சியாமா.
0: கஞ்சி கெட்டிக்காரன் புள்ளியா சொல்லிட்டான். கஞ்சி கஞ்சி கஞ்சி
1: இல்ல, கஞ்சி இல்ல,
0: கஞ்சி இல்ல, கஞ்சி இல்ல,
1: கஞ்சி இல்ல. அது ஒரே வேற எது சேர்ந்து செய்யணுமா? ஒரே பொருள் அம்மா, அது சேர்ந்து செய்யறதாமா?
0: ஒரே பொருள் சேர்த்தா அது வேற வேற டேஸ்ட்ல வரும். ஒரே பொருள்.
1: அந்த நாலு சொல் வந்து அதுவும் அந்த ரெண்டு எழுச்சியும் நாலு எழுச்சியும் ஒரே தரவு தான். என்னமா
0: ஒரே தரவு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட ஒரே தரவாச்சு, ஒரே தரவாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. காவல் நிலையத்துல ரெண்டு ரெண்டு எழுத்து சொல்லு. இந்த காவல் நிலையங்கள்ல இத நிச்சயமா உபயோகிப்பார்கள். இத நிச்சயமா கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் ஓடி போயிட்டு வாங்க. பிள்ளையா சொன்னாலும் கெட்டிக்காரன், நீங்க ஓடி போய் கேட்டுக்கொண்டு ஓடியாங்க. எங்கே பாக்கலாம் அது காவல். நான் வந்து ரெண்டு எழுத்து சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். காவல் நிலையத்திலையும் இது அநேகமா இதை உபயோகிப்பார்கள். ரெண்டு எழுத்து சொல்லு. எங்கே பாப்போம் கெட்டிக்காரர் யாருன்னு பாக்கலாம். சரியா? எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்டு, இது தெரியாதவர்கள் இல்லை. இப்ப உங்களோட பேசி பேசி நான் பாட்டு பேர்றேன், அது தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது என்னடா ஒரு உச்சாரமான பாட்டுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது காண்பித்தான். இப்படி பாடல்கள் யான இந்த பாடல்கள் எல்லாம் எனக்கு பிடிக்கும், என்ன கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும் என்பதுக்காக இன்னும் ஒரு பாடலை கேட்போம். எல்லாருக்கும் இது தெரிஞ்ச உண்டு. உங்கள நீங்க சிலவன உங்களும் எல்லா மனிதர்களும் எல்லாருக்கும் இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, நாலு எழுத்து சொல்லும், இல்லாமல் இருக்காது. எங்கே கட்டித்தனமா வாங்க. இன்னொரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு. என்ன 11:32 மணிக்கு சரியா நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். நீங்கள் வராத பட்சத்தில் சரியா? எல்லாரும் 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. மறுநாள் நிறைய பேர் வருவீங்க கடகடகடன்ட்டு. 7 பேர் தான் வந்திருக்கிறீங்க. பார்க்கலாம்.

சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு சடுகுடு ஆடிய மரத்தடி படுபடு படுவென போட்டிய புல்வெளி தொட தொட தொட தொட உடைகிற பனித்துளி சுட சுட சுட சுட கிடக்கிற இட்டி தடவென தடவென அதிர்கிற ரயில் அடி கட கட கட.

0: யோசனை யோசிக்கிறீங்க. அடையப்பா, உண்மையிலேயே எல்லாருக்கும் இது இருக்கு, இருக்கும். மற்றது இந்த உணவு வந்து எல்லோரும் உண்ணக்கூடிய உணவு, இதை மறந்துட்டீங்களே, இதை கண்டுபிடிக்க எல்லாம் இருக்கு. இது மூன்றெழுத்து சொல் உணவு, மூன்றெழுத்து சொல். ஒரு நாளைக்கு ஒரு கேண்டலும் சாப்பிடாட்டி இது பத்தியப்படாது, இது யாருக்குமே பத்தியப்படாது. இதுதான் நாடி ஓடுகிறோம் நாங்கள். எங்கே காற்றிலேக்கு எங்களுடைய இப்பதான் நித்த கொண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா வர்ற சரியான பதில சொல்ல போற. வாங்க ஞானத்துக்கிற அண்ணா. அண்ணா
1: வணக்கம். சொல்லாதே, தங்களுக்கு இனிய நண்பகல் வணக்கம். உங்களுக்கு ஒரு புள்ளி நான் தர்றேன், கரெக்டா சொல்லிட்டீங்க. என்ன பத்தி சரியா தூங்கி ஏஞ்சி வந்துட்டேன், யாருமே வரலன்னு சொல்லி சத்தம் போட்டுடுதீங்களா? அப்புறம் மெடிக்கல் சர்டிபிகேட் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஏஞ்சி வந்துட்டேன்.
0: நீங்க எங்கேயும் போக முடியாது, அது தெரியுமா உங்களுக்கு?
1: எங்கயும் போக முடியாது, அது உண்மை, அது உண்மை. யாருமே எங்கேயுமே போக முடியாது, நேரம் அது மாதிரி நேரம். இப்ப
0: இதுல நீங்க இங்க வந்து நீங்க இந்த இந்த இன்ஜெக்ஷன் எடுத்தாத்தான் என்னட்ட நீங்க அப்பாட்டையும் வரணும், அல்லாட்டி வர முடியாது. அது சில பேருக்கு விளங்க என்ன, இப்ப நீங்களே யோசிக்கிறீங்க. இப்ப என்னட்ட வந்து இந்த தடுப்பூசி எடுத்தாத்தான் இனி அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில அப்பாட்டையும் வரணும். நீங்க
1: குஷ்பு
0: இட்லி எப்படி கேக்குறேன், ஆமா வழியண்டா என்ன, அதை முதல் சொல்லுங்க நீங்க எனக்கு.
1: மசால்
0: வடை என்றது என்ன? பருப்பு
1: வடை, கடலை பருப்பு எல்லாம் போட்டு
0: கடலை பருப்பு அந்த வடை நொறுக்கு நொறுக்குன்னு இருக்கு இல்ல, அதுதான் அது ஆம வடை.
1: மேல இந்த முட்டு முருன்னு இதா இருக்குல்ல, அதனால ஆம ஓடு மாதிரி இருக்கு, அழுத்தமா இருக்கு நினைச்சிட்டு அது மாதிரி ஆம ஓடுங்கிறாங்களா என்னமோ, அந்த பக்கம் அவங்க வீட்டுல அவங்க வீட்டுல அது மாதிரி செஞ்சாங்களா என்னமோ.
0: ஆமா வடை அப்படித்தான் செய்தாங்க, ஆம மாறி வச்சாங்களோ தெரியல. நாளைக்கு வீட்டுல அப்படியே ரெண்டு கையாலையும் பத்தி ஆம மாறி வச்சுட்டு பொறிச்சிட்டாங்க என்ன
1: உங்கள்டே தெரிவு கேட்டு உங்கள்டே பதில் சொல்றது தப்பு, அது நம்ம கண்டுபிடிச்சது வரணும் தெரியும் சொல்லிட்டு ஒதுக்கணும்.
0: ஆட்டு வடை தெரியுமா அண்ணாரு? ஆட்டு வடை, அவர் ஆம வடை சொன்ன, அவர் ஆம வடை சொன்ன, நான் ஆட்டு வடை. ஆடு ஆடு இருக்குல்ல, ஆடு ஆடு இருக்கு இல்ல, ஆடு நாலு கால் இருக்கும் ஆடு, மேல
1: கத்தேன்
0: ஆட்டு வடை தெரியுமா உங்களுக்கு?
1: அது எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது. சாதாரணமா மெது வடை தெரியும், மசாலா வடை தெரியும், வாழை போட்டு வடை செய்வாங்க அது தெரியும், அவ்வளவுதான் தெரியும்.
0: இல்ல அவர் ஆம வடை என்ன ஆட்டு வடைன்னு சொன்ன, நான் அதுக்கு அடுத்தும் சொல்லுவேன் என்னண்டு. அந்த அதாவது கடலை பருப்பு கடலை வடைய சாப்பிட்டு முடிய உங்களுக்கு ஒரு ஏப்பம் வரும், சுமரம் அது வந்தாலும் சுகமாகும். அது எப்படி வரும்?
1: இப்பதான் தெரியுது எவ்வளவு உள்ளர்த்தம் இருக்குது. ஏ அப்பா வந்து இன்ஜெக்ஷன் போட்டாதான் சரியா வரும் இருக்க,
0: அதுங்க நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப இவர் ஆம வடைக்கு என்ன சொல்ல போற? ஒருவன் இப்படி சொன்னாலும் சொல்ற, இப்படி சொன்னாலும் சொல்ற, மெதுவா மெதுவா கடலை வழிய நல்ல மெதுவா மெல்ல மெல்ல அப்படியே மென்று சாப்பிடுறது தானே ஆம வழியா?
1: மென்று சாப்பிட முடியாது, பல்லு வலிக்கும், மெதுவா மென்று சாப்பிடுற மாதிரி இருக்கும், அதனாலதான் ஆமோட அப்படின்பாரு
0: வந்து சொல்லுவார். அண்ணா அந்த மூணு சொல்லுண்ணா சொல்லுங்கண்ணா, இது ஒரு உணவு.
1: புட்டு
0: இல்ல இல்ல புட்டு என்ன, இது எல்லாரும் சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் விருப்பம், சில பேருக்கு புட்டு விருப்பம் இல்ல, இல்ல சில பேருக்கு அண்ணா விருப்பம்.
1: கொத்துன்னு இருக்கு, கொத்து
0: கொத்து கொத்து, அது அந்த நீங்க சொல்றீங்க அந்த பரோட்டா கொத்துறது அதுதான் சொல்றீங்க கொத்து.
1: இல்ல கொத்துங்கிறது வந்து பரோட்டா கொத்து இல்லது, கொத்துங்கிறது வந்து இந்த சைவ அசைவ உணவுக்கு உணவு காய்கறியில சேர்த்து செய்வாங்க, இல்ல முட்டையில சேர்த்து செய்வாங்க,
0: எல்லாம் போட்டு அந்த சோறு போட்டு கொத்தி எடுப்பாங்க, கலந்து அப்படி மிக்ஸ் பண்ணி எடுப்பாங்க.
1: புரோட்டாங்கிறது புரோட்டால செய்யறது வேற, அது புரோட்டா போட்டு கொத்தி சொல்றது கொத்து புரோட்டாங்க, அது வேற. நீ கொத்துங்கிறது வந்து அந்த காய்கறியில இல்ல அசைவம் சாப்பிடுறாங்க, முட்டையில சேர்ந்து செய்வாங்க
0: செய்வாங்க எல்லாம்
1: கொத்து
0: கொத்து, அது அந்த இடியப்ப இடியப்ப கொத்து புட்டு கொத்து அந்த மாதிரி சாதம் கொத்து அப்படி கலந்து விடுறது.
1: அது ஆமா ஆமா ஆமா,
0: அது இல்ல அது இல்ல அது இல்ல அது இல்ல
1: அது இல்லையா, இது அவிய வகையில சேர்ந்ததா சுடுதல் வகையில சேர்ந்தது?
0: அவியல் வகையில, அவியல் வகையை சேர்ந்தது இது. சரி,
1: அவியல் வகை புட்டும் கிடையாது இட்லியும் கிடையாது, வேற எல்லாம் மூணு எழுத்து வராது, வேற எல்லாம் கூட எழுத்து வரும்.
0: மற்றது இந்த உடல்ல இருக்குன்னு சொன்னேன், மனித உடல்ல உடல் மிருகங்களோட மிருகங்கள் பறவைகள் மனிதர் உடல்ல இருக்கும் சில வழியில தங்கம் அதாவது நகையில இருக்கும், நகையில இத கண்டா கூட இருக்கும், அதாவது ரெண்டு எழுத்து சொல்ல சொல்றேன், நகையில ஏதாவது கண்டா உடனே சொல்லுவார்கள் இது இருக்கே இதுல என்று சொல்லுவார்கள், அல்லாட்டி இந்த பித்தளை பாத்திரம் அது அல்ல குத்து விளக்குல இருந்தா இது இருக்கே இதுல ஒன்று இருக்கே என்று சொல்லுவார்கள், ரெண்டு எழுத்து சொல்லு. மனிதர்கள்லயும் இருக்கு, இந்த உயிரினங்கள்லயும் இருக்கு. மற்றது நாலெழுத்து சொல்லு உயிரினங்கள்ல இருக்கு, அது மனிதர்ல இருக்கு, நிச்சயமா இப்ப அண்ணாவு கூட இருக்கும், இந்த ரெண்டு எழுத்து சொல்லும் உங்களுக்கும் இருக்கும், இல்லாம இல்ல
1: வலி
0: இல்ல வலி வலி வலி வந்து குடத்துக்கு இருக்க அண்ணா
1: இல்ல இல்ல
0: தங்க நகைக்கு இருக்க
1: இல்ல
0: எட்டே எட்டு பேர் தான் வந்திருக்கிறாங்க,
1: 43 வார்த்தை எடுத்து வந்திருக்கீங்க,
0: 43 வார்த்தை எடுத்து 3 வார்த்தை தான் விட்டது,
1: அதுவே 8 பேர் 8 பேர் ஓடிட்டாங்க, 8க்குள்ள உலகம் இருக்கு ராமையா, எனக்கு பதிலு எட்ட மாட்டேங்குது ராமையா.
0: நல்லதண்ணா யோசிங்கண்ணா, யோசிச்சுட்டு கொண்டு வாங்க. ஆஹா இப்படி இப்படி நடக்குமெண்டு நான் நினைக்கவே இல்லையே, என்ன நாராயணா இப்படி செய்துட்டா, நேரம் சரியா 11:43 நிமிடம், 12 மணிக்கு முடிக்கலாமான்னு யோசிக்கிறேன், என்னண்டா முடிச்சிட்டா முடிச்சிட்டா இந்த சொல்லு மூண்டோட அடுத்த அடுத்த கிழமையும் கொண்டுடலாம், வாராருங்க வாராருங்க அரசன் வந்து.
2: ஆமா மாத்தி மாத்தி யோசிப்பேன் மாத்தி யோசிச்சேன், ஒளி ஒளிமா ஒளி ஒளி,
0: இது ஒளி வந்து ரெண்டு எழுத்தா?
2: ஆமா
0: அது உங்க உங்க
2: சத்தத்துக்கு வர ஒளி,
0: சத்தத்துக்கு வர ஒளிய ஒளிய சொல்றீங்க, ஒளி ஒளிச்சத் ஒளிச்சத்தம் ஒளிச்சத்தம் சொல்றீங்களா, ஒளிச்சத்தம் உங்களை தட்டுன சத்தம் கேக்குமா?
2: அடே
0: இது கண்ணால உங்களை உங்களை டச் பண்ணாமலே தெரியுமன்றேன் நானு,
2: டச் பண்ண
0: சத்தம் வந்து டச் பண்ணணும் இல்ல,
2: என்னன்னு
0: வரும் உங்களுடைய இந்த ஒளி எப்படி வரும் ஒரு கட்சி விளையாட்டு நீ சுமந்த பிள்ளை சிறகொடிந்த கிள்ளை என்று பாடுவீங்களாக்க,
2: பாடுவீங்க
0: அப்பா
2: அம்மா அந்த உறுப்பு தான் என்னமோ இந்த செயல்பாட குறிக்காது, அது வந்து உறுப்பு தான்.
0: உறுப்பு இல்ல, எல்லா உறுப்புகள்லயும் இருக்கணும்.
2: உணர்வா செய்யலா
0: உறுப்புகள்லயும் பார்க்க கூடியதாக இருக்கு. சில பேருக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், எங்கேயாவது இருக்கு. இருக்கும் இந்த ரெண்டு ரெண்டு ரெண்டு ரெண்டும் வித்தியாசமானது கண்டுபிடிச்சோண்டு ஓடிவாங்க. அச்சா புள்ள அச்சா புள்ள எங்க கட்டிக்காரன் கட்டிக்காரன் இன்றைக்கு சாப்பிட மாட்டாரு பாரு, இதை கண்டுபிடிக்காமலே. சரியா, எனக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பாட்டு பாக்கலாம், மைனா திரைப்படத்துல.

0: கேட்டு போச்சு கூட வந்து இருக்கிறேன் கட்டு காவலா நீயும் கூடாதுன்னு சொல்லாதேடி குட்டி
1: கோமா மீசை
2: பாரு கிட்ட இருந்ததுன்னா நான் பார்த்தேன் உண்மையா உங்களுக்கு தலையில ஒரு பாட்டு போட்டு பண்ண உண்மையா எல்லாருக்கும் பெண்களுக்கு இருக்கா கொஞ்சமா இருக்கா சொல்ல போறீங்க அந்த முடி வளர்ந்துருக்க முடிவா
1: பெண்களுக்கு
2: சரி அத ஒத்துக்கலாம் சரி இன்னொன்னு நான் கேக்குறேன் உங்கள்ட்ட சரியா மீசை மீசை என்னடா
1: இல்லாட்டு இருக்கு
2: மீனுக்கு இருக்குது மாட்டுக்கு இருக்குது ஆட்டுக்கு ஆட்டுக்கு இருக்கு அது முடி இருக்கிறவங்க இருக்கன்றீங்க இருக்கன்றீங்க ஆமைக்கு இருக்கா
1: ஆமைக்கு தலை உள்ள இருக்குறீங்க பாக்க முடியாது
2: பாக்க முடியாது சரி அத அப்படி
1: சொல்லிட்டு பக்கத்துல வந்துட்டானாமா பக்கத்துல
2: வந்துட்டானாமா கோவப்பட்டா தெரியாது இது நடுவே தெரிஞ்சு கொண்டே இருக்கும் தெரிஞ்சு கொண்டே
1: அதே பக்கத்துல வந்துட்டானாமா வட்டமா வட்டத்துக்குள்ள
2: இல்ல
1: வரல இன்னும்
2: நன்றி பாக்கலாம் இன்றைக்கு அடுத்த கிழமைக்கு இந்த மூன்று எழுத்து தான் மூன்று சொல்லுதான்

இஞ்சிக்காவோட முடிஞ்சது. இப்ப எட்டு பேர் தான் வந்திருக்கிறீங்க, எட்டு பேரும் யாரும் சொல்லல. மற்ற நேரங்கள் எல்லாம் ஏதோ ஒரு சாட்டு தான் சொல்ல போறீங்க, சொல்லிட்டு வர முடியாததுக்கு காரணம் சொல்லுவீங்க, பரவாயில்ல. இந்த மூன்று சொல்லும், இந்த உணவு அன்றாட ஒரு நாளும் தேவை என்று சொல்லியிருக்கேன். எல்லாருக்கும் விருப்பம், ஆனா சாப்பிட்டா சாப்பிட விருப்பம், நிறைய சாப்பிடலாம். அத மூண்டே எழுத்து. இப்பவும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கி கொண்டு வருகிறேன், கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொண்டு வருகிறேன். நிச்சயமா இப்ப எனக்கு கூட ஒரு நாளும் தந்தாலும் சாப்பிடலாம், அது தேவை. எங்க பார்க்கலாம் மூன்றெழுத்து, மற்றது வந்து மனிதர்களிடையே இருக்கும், எல்லார்டையும் இருக்கு, எல்லார்டையும் இருக்கு. வருகிற வாரமும் இந்த மூன்று சொல்லுமே எனக்கு காணும். நிகழ்ச்சி செய்ய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் நெருங்க போது ஒரு பாடலை கேட்போம்.

0: வேண்டிதான் ஓடி வருகிறான்னு பாக்கலாம். வணக்கம் கண்ணன். கண்ணன் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம்.
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உப்பு
0: உப்பு உப்பு இது நிறைய சாப்பிடலாம்னு சொன்னீங்க ஒரு நேரத்திலே.
1: நிறைய சாப்பிடலாமா?
0: நிறைய சாப்பிடலாம்.
1: எல்லா அனைத்து எல்லா சாப்பாட்டுல போட்டுருவோம்ல மூன்று எழுத்து.
0: ஆனா நிறைய சாப்பிடலாம் ஒரு நேரத்துக்கு.
1: நிறைய சாப்பிடலாம். உப்புமா உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்டா நிறைய சாப்பிடலாம்.
0: குவிச்சு வச்சு சாப்பிடலாம். நல்லா சாப்பிடலாம். நீங்க நல்லா சாப்பிடுங்க. நீங்க நல்லா சாப்பிடுவீங்க. இதை
1: நான் சாப்பிடுவேன்.
0: நல்லா சாப்பிடுவீங்க. இப்ப குறைச்சி இருக்கிறீங்கன்னு சொல்லலாம். பாப்பமா இன்னொரு அன்பூர் வருகிறார். வணக்கம்.
1: அரிசி அரிசி
0: அரிசி அரிசி அரிசி. வணக்கம் அண்ணா. வணக்கம். அவர் அரிசி சொன்னார். இவர் அவிய வச்சு சாதம் சொல்லி
1: இருக்கிற.
0: பாருங்க அவர் பாருங்க அவர் உப்பும் கொண்டு வந்திருக்க. சாதத்துக்கு உப்பும் போடுறதானே. செல்வகுமார் வந்திருக்கான் சுடுதண்ணியோட. வந்து சுகமா
1: இருந்திருக்கான்.
0: அண்ணா சரி சாதம் அப்பாடா 43 ரொம்ப கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா. 43 சொல் இது இத
2: கண்டுபிடிச்சிட்டாரு.
0: உடல்ல எல்லா பாகத்திலயும் இருக்க கண்கள். உங்களுக்கு உங்களுக்கு துடையில இருக்கா? கால்ல இருக்கா? கையில இருக்கா?
1: ரத்தமா? ரத்தம் சருமம். சருமம்
0: இல்ல. அதாவது காவல் நிலையங்கள்ல இது நிச்சயமா இந்த வார்த்தையும் வரும். இது இது இது முக்கியமா இந்த ரெண்டு எழுத்து அவட்ட இல்லையா? நான் நினைக்கிறேன் இல்ல. கைதியும் கூட உடம்புல பாருங்க. கைதியும் கூட உடம்புல இருக்காத அண்ணா.
2: உடம்புலயும் இருக்குமா? அது
0: அதானே சொல்றேன்.
1: உடம்புல தரம் நல்லா சொன்னா உடம்புல இருக்கும்.
0: உடல்ல இருக்கு.
2: காவல் நிலையத்துல
0: காவல் நிலையத்துல இத எப்படியும் இது சொல்லப்படும். காவல் நிலையத்துல
1: ரெண்டு எழுத்தா சிறை
0: இல்ல
2: வரி
0: வட்டி

0: அடி
1: கொத்து நினைங்க.
2: யாரும் பேரும் வடலூர் வரி வட்டி என்ன என்ன பெண்களுக்கு மஞ்சள்
1: அரைச்சாயா?
2: மஞ்சள் அரைச்சாயா? வயலுக்கு வந்தாயா?
1: மஞ்சள் அரைச்சாயா?
0: அவர் இன்னொரு கால்ல இருக்கிறாரா? கலந்தர் கால்ல வருது.
2: நான் கட் பண்ணி விட்டுட்டேன். நீங்க அவர் என்னங்க? நான் கட் பண்ணிட்டேன். அவர் கட் பண்ணி முளைக்கிறாருங்க. அடுத்த இணைப்புல பாருங்க. ஒன்று ஒரு மாதிரி சொல்லிட்டீங்க. இந்த மூணையும் சொல்லிட்டீங்க. அதுவும் அதுதான் நீங்க பாப்பா என்ன பதிலோட வர்றது? புஷ்பு இட்லி இல்ல, சுவை இல்ல, வெள்ளையா இருக்கும்னு சொன்னது அவர் தான். அதை சொல்லி கொஞ்ச நேரம் வரவே இல்லை. வாங்க அனந்த், அனந்த் வாங்க, அனந்த் வாங்க, பாருங்க. எல்லாருக்கும் பாசத்தோட கூப்பிடுறதுக்கு இருக்கிறீங்க. ஆனா யார் எல்லாரும் பாசத்தோட கூப்பிடுறேன்.
3: அடுத்து போயிட்டே இருந்தாரு, நான் வந்துகிட்டே இருக்கேன்.
2: அதே அந்த பக்கத்துல பேசுங்க பாருங்க. உங்களுக்கு என்ன தெரியாம இருக்கிறீங்க? இந்த சொன்னு ஃபாரூக் அணைங்க. கண்ணன், கண்ணன் ஃபாரூக் அணைங்க.
1: கண்ணன்
2: நினைச்சிருங்க, நினைச்சிருங்க. ஃபாரூக் எங்க கண்டுபிடிச்சீங்களா?
3: இது பசையாமா? உடல்ல இருக்கு பசை, மேல இருக்கு சருமத்துல. பசை அந்த பித்தளையில எல்லாம் இருக்கும் சொன்னீங்களா? பித்தளை பாத்திரத்துல இருக்கும் சொன்னீங்களா? அதனால கேட்டு
2: இருக்கு. உடல்ல என்னது இருக்கு? என்னது பசை?
3: உடல்ல பசைன்ற மாதிரி சொன்ன.
2: பசைண்டா என்ன? பாருங்க, யாரும் சொல்ல முடியாம ஓடி வந்து சொல்லிட்டாரு பாருங்க. கெட்டி காரன் இப்படி பிள்ளையா சொல்லுவாரு? கனவுல நினைக்கல.
1: சாதம் சொல்ல நினைச்சேன், யாரும் என்ன சொல்லிட்டாரு?
2: சாதம்
0: பாருங்க, பாருங்க. சாதம் சாப்பிடுறேன் சொல்லலாம், ஒண்ணு தப்பு இல்ல. நீங்களும் சொல்லுங்க சாதம். வாழ்த்து கிடைக்கும்.
1: நான் கஞ்சி, கஞ்சி சொன்னேன். கஞ்சி,
2: கஞ்சி, கஞ்சி.
0: அது
2: இல்ல பாருங்க, எல்லாரும் சுத்திட்டுதான் வராங்க. இவர் கஞ்சி, அவர் அரிசி, இவர் சாதம் சரியா சொல்லிட்ட. வேற யாரும் என்ன சொன்ன அதுல உண்டு? அப்படியே சுத்தி இல்ல. சரிதா, சரிதா வந்து அரிசி, அரிசி அதாவது சாதம் அம்மா, அரிசி அம்மா நல்ல அந்த குண்டு அரிசி அந்த அரிசி எல்லாம் சொல்றான். இந்த சாதத்தை கண்டுபிடிச்சான் அவன்.
1: அந்த வடலூர் ஆனந்தம் சொல்றாரு பாருங்க. ஆமாவோட
2: கேள்விப்பட்டுட்டாரு.
3: கேள்விப்பட்டிருக்கேன்.
1: அதெல்லாம்
3: இல்லைங்க.
1: அதுதான் அந்த கருப்பு அடைக்கு தான் அப்படி சொல்லுவாங்க.
2: கருப்பு
1: ஆமாவோட தான் சொல்லுவாங்க.
3: மறி, மருவி இருந்திருக்கு. வேற ஒரு இடத்துல இந்த வார்த்தை மருவி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல
1: ஆமோடன்னு சொல்லுவாங்க, மசாலோடன்னு சொல்லுவாங்க, பருப்போடன்னு சொல்லுவாங்க. மூணு பேர் இருக்கு.
2: எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இதுல விரிவாக்கம் தேவை. இப்ப பாருங்க, நான் ஆட்டு வடைன்னு சொன்னேன். சரியா விரிவாக்கம் கொடுத்தனா இல்லையா? கடல வடைய சாப்பிட்டுட்டு உங்களுக்கு செமிபாடு இல்லாம நீங்க விட்டா ஆட்டு வடை. அதே மாதிரி ஆவ வடைக்கு நீங்க விரிவாக்கம் சொல்லுங்க.
1: அதே மாதிரி உளுந்த வடைக்கு வந்து உளுந்த வடை, மெது வடைன்னு சொல்லுவாங்க.
2: மெது வடை, ஓட்ட வடைன்னு சொல்லுவாங்க.
1: எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க.
2: சரிங்க.
1: கனடால சொல்லுவாங்க.
2: கனடால எல்லாம் இல்ல, எங்கட ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க. சரி எங்க ஆமா ஓடையண்டு ஏன் வந்தது கண்ணன், அதுக்கு எனக்கு உணக்கம் சொல்லுங்க முதல்ல.
1: ஆமா ஓடு மாதிரி இல்ல ரொம்ப மெதுவா வந்ததுனால ஆமா ஓடையன்னு சொல்லிட்டாங்க. பருப்போட கேட்டாரா எது சீக்கிரம் சுத்தி கொடுத்துருக்காங்களா, பருப்போட தட்டி தட்டி போடுறதுக்கு லேட்
2: ஆயிடுச்சு.
1: அதனால லேட் ஆயிடுச்சு போட்டதுனால ஆமா ஏன் கொண்டு கொடுக்குறியா. ஆமா இருக்கு நல்ல விளக்கம் தான் நல்லா
2: வேட்டக்காரன் படத்துலயா ஒரு பாட்டு ஒன்று இருக்கான், ஆம நட்டு போட்டேன் ஆம வடை ஆட்டேன், அது ஏன்னு கேக்குறாரு அப்பா.
1: உருட்டு போட்டு அப்படியே ஆமா வடையாச்சு. அந்த ரெண்டு எழுத்து சொல்லுக்கும் நாலு எழுத்து சொல்லுக்கும் நீங்க தரவு சொல்லுங்க அம்மா உங்களுக்கு கரெக்டா
2: சொல்லுவாங்க. இது கண்ணன் நல்லா பாப்பா, இது கண்ணன் நல்லா பாப்பாரு. இதெல்லாம்
1: சொல்லுங்க.
2: அதாவது மனிதன் மிருகம் பறவை பத்தாத்துக்கு ரெண்டுக்கு சொல்லு எல்லா எல்லோரிலும் இருக்கும். இது இருக்கும் உடல்
1: உடம்புல
2: உடம்புல இருக்கும். மற்றவர்கள் குத்து விளக்கு நகை இதுகள்ல கூட அந்த பாத்திரங்கள்ல கூட இது இருந்தா இப்படி சொல்லுவோம். இந்த ரெண்டு எழுத்து நாங்க
1: பாசி பாசம் பிடிச்சிருக்கோம். பாசி குத்து விளக்குல வந்து அது என்ன கரை கரை கரை
2: இல்ல
1: கரை நம்ம மேல கரை இருக்கும். ஆமா அதான் இருக்கு உடம்புலயும் கரை இருக்கும் கரை இருக்குது குத்துல கரை அம்மா பக்கத்துல வந்துட்ட மாமா அம்மா கரை இருக்குது அம்மா பக்கத்துல வந்துட்டம்மா குத்து வளர்க்க விளக்கறப்ப தேவைப்படுறது புளி நம்ம உடம்புல புளி இல்ல
2: இருக்கிறதால ஆமையன்றுதான் நீங்க சொல்றீங்க. அந்த அந்த கடலை வடை வந்து ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது ஆமை வந்து சப்பல் மேலுக்கு இப்படி இருக்குல்ல
1: ஆமையோட போடல
2: உடல்கள்லயும் இது இருக்கு. ரெண்டு எடுத்து சொல்லு சத்தமா இருக்கு. நீங்க போட்டுக்கீங்களா வானொலி?
3: இல்லமா இல்லமா இல்லவே இல்லமா
2: இல்ல. அப்ப
1: சத்தம் இல்லையா? சத்தம் இல்லையா? ஹெட் ஹெட் உங்களுக்கு சவுண்ட் உங்களுக்கு தான் எனக்கு சவுண்ட்
2: எந்த சத்தம் இருக்காது. பெரிய ஹெட் போன் இல்லையா? நான்
0: போட்ட ஹெட் போனே கிடையாது.
2: சரி அப்ப இப்ப அது குத்து விளக்கு இதுலயும் இருக்கும். ரெண்டு எழுத்து ரெண்டு எழுத்து சரி. இந்த ரெண்டு ரெண்டு நாலனத்தையும் ஒன்றா சொல்லலாம். அதாவது ரெண்டு கருத்தும் ஒன்றா இருக்கும், ஆனா கொஞ்சம் வித்தியாசம். நாலெழுத்து சொல்லும் அதுதான் நாலெழுத்து சொல்லும் அதுதான்
1: கண்டுபிடிக்கும். சேர்த்தாங்க செம்பு சேர்த்தாங்களா என்ன சேர்த்தாங்க?
2: இந்த நாலெழுத்து சொல்லு பித்தளை அந்த பித்த பித்தளை இந்த பாத்திரங்கள் நகை இதுகளுக்கு சொல்ல முடியாது. இந்த ரெண்டு இடத்தை சொல்லி சொல்லலாம். நாலெழுத்து சொல்லும், ரெண்டு எழுத்து சொல்லும் மனிதர் உடம்புல பார்த்தா தெரியும் இருக்கும். இது நிச்சயமா உங்களுக்கு
1: முலாம் பூசுவாங்களே அதுக்கு பேர் என்ன?
2: இல்ல இத அது பூசுவது அளவா போயிடும் என்ன? இது போகாது. இது அப்படி உடம்புடைய
1: கலும்பு கலும்பு போகாது கலும்பு. ஆமா
2: கலும்பு வெட்டிக்காரன் கலும்பு சரியா யோசிங்க நீங்க. தழும்பு தழும்பு அது
1: உங்க பதில் வரணுமா? ஆமா அப்படி இல்ல அம்மா, அப்படியே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ தந்துடுங்க. எனக்கு பதில் அப்பா முதல் தா கடத்த எடுத்து போன்றாரு. நீ
4: அப்பா சொல்லுவாரு என்னுடைய பேருமே இணைந்து இருக்கு. அப்பா சொல்லுவாரு என்னுடைய பேருமே இணைந்து இருக்கு.
2: நாலெழுத்து சொல்லு மனித உடம்புல இருந்தா இருக்கிற சில இடங்களை பொறுத்து அழகா இருக்கும். இந்த ரெண்டு எழுத்து சொல்லு, இந்த ரெண்டு எழுத்து சொல்லு எங்க இருந்தாலும் அழகு இல்லாமல் இருக்கும். மனித உடல்ல இருந்தால் அது அழக கொடுக்காது. இந்த நாலு எழுத்து சொல்லு அடே அப்பா கட்டி காரணப்பா கையில கைய தட்டுங்க, கைய தருங்க எல்லாரும்.
1: அதாவது நாலு வந்து மச்சம் ரெண்டு எழுத்து மறு
2: கட்டி நான் சொல்றேன். இது நான் சொல்றேன் அங்க இது வந்துடுச்சு
1: பதில் வந்து இல்ல தரவு சரியா
2: பதில் வந்து கண்ணன்
1: இது இருந்தா அழகு அது இருந்தா அப்படின்னு
2: சொன்னீங்களா? கண்ணன் அம்மா சத்தியம் சொல்லுங்க. அம்மா சத்தியமா இத எனக்கு யாரும் அனுப்பல.
1: உங்க மேல சத்தியம் யாரும் அனுப்பல.
2: அப்பா அனுப்பி
1: நானே யோசிச்சு சொன்னேன். மண்டலத்திலிருந்து யாரும் எழுதி கொடுத்து நான் ஒண்ணு வர்றேன். நானா நானா சொன்னது
2: அனுப்பிட்டாரு. கண்ணன் பாவம் வந்து டக்குன்னு அனுப்பிட்டாரு. அப்பா
1: பையனா அப்பாவே ரூல்ஸ் பையனா இருந்தாலும் யாராவது
2: அப்பா தந்த பிள்ளைங்களா இல்ல அப்பா அப்படி இல்ல தந்த பிள்ளைய பாவம்னு அப்பா கல்ல
1: மீது வாங்கிருந்து போடுவிண்டு
2: அச்சம் இல்லை.
1: அப்ப யாரா இருந்தாலும் அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் அப்பனா இருந்தாலும் மகனா இருந்தாலும் நியாயம் நியாயம் தானு சொல்ற ஒரே அப்பதான். அவரை போய்
4: சொல்லிக்கம் பிறந்தாலும் குற்றம் குற்றம்
1: குற்றம்னு சொல்றவர்
2: டக்குன்னு
1: கண்டுபிடிச்சிட்டீங்க.
2: மறு மறு என்பது வந்து மறு வந்து அடையாளம் சுட்டிருந்தான் அப்படி கீறி இருந்தான் மறு அது வந்து அழகு இருக்காது. மச்சம் வந்து சில இடங்கள்ல இருக்கும் போது அழகா இருக்கும். அது அவர் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சொன்னேன் கண்ணன் கண்டுபிடிப்பாரு. இது பெண்களோட சம்பந்தப்பட்டது என்ன? அப்ப ஆனந்த என்னட்ட நான் நல்ல நித்திரியா இருக்கும் போது ஒரு அன்பு உறவு அழைச்சு கேட்டிருந்தாங்க. ஆனந்த் சின்ன பையனா பெரிய பையனா யாரோட வயசு இருக்கு? சரியான சின்ன பையன், எல்லாரையும் விட சின்ன பையன் என்று சொல்லி இருக்கிறேன். அத மாதிரியே நீங்க உங்களோட படம் யாருக்கு அனுப்பிடுறாங்க? அப்படி இருப்பாங்க, சின்ன பையனா பெரிய பையனா என்று கேட்டிருந்தாங்க. தங்களோட வயதையும் ஒப்பிட்டு சொல்லினா உங்களை எல்லாம் வயது குறைய, கண்ணன் வயசு கூட குறைய, நான் இத்தனை முறையில இருந்தேன் எலும்பி ஆட இப்படி கேக்குறாங்க. சரி, ஆர்வத்தோட கேக்குறாங்கன்னு எல்லாரும் வயதும் குறைய, கடைசி ஆத்தே இல்ல அம்மா உங்களோட வயதும் குறையா சின்ன பையன் ஐயா சின்ன பையன் என்று சொல்லி இருக்குது. சொல்லுங்க, அப்ப அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க.
4: மனசு பெருசு,
3: விசாலமா இருக்கு.
2: என்ன ஒரு சொல்லு உங்களுக்கு கொடுக்கறேன், இதை நான் செய்வேன் என்று எந்த மனிதனோ அது மிருகங்களும் சில நேரம் அந்த குணங்கள் இருக்கலாம் எண்ணினால் இப்படி சொல்லுவார். அதை செய்து முடிக்கும் வரையும் நாள் எடுத்து சொல்.
4: செய்து முடிக்கவரே இப்படி சொல்லுவார்.
2: இப்படி இருப்பார், இப்படி இருப்பார்,
4: இருப்பார்,
2: இது இப்படி சொல்லுவார். நாள் எடுத்து சொல். ஒரு விடயத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு
4: பிடிவாத பிடிவாதமா
2: இல்ல
4: நாளிவாதம் இன்னும் எடுத்துருங்க
2: கண்ணனோட ரொம்ப பயமா இருக்குங்க. ஹிந்தியில சொன்னாலும் சொல்லுங்க. எங்க நாளெழுத்து, நாளெழுத்து,
4: நாளெழுத்து,
2: நாளே நாளெழுத்து.
4: மௌனம், மௌனம்
2: இல்ல, மௌனமாக இருப்பார்களா? இல்ல,
4: அதாவது அதை செய்யணும் புரியாதமா இருக்கணும், ஒரு அடமண்டா இருக்கணும், இருக்கணும், ஒரு கிரஷா இருக்கணும், ஒரு இதா இருக்கணும்.
2: தர்மம் இல்ல, தர்மம் இல்ல. என்ன ஞானம்,
4: கர்மம், கர்மம், கர்மம், கர்மமா இருக்கணும். கர்மமே கர்மம்
2: இல்ல, இல்ல,
4: விடாப்பிடி, விடாப்பிடி, விடாப்பிடி,
2: விடா, விடாப்பிடி இல்ல. கட்டிக்காரன் கொஞ்சம் கட்டிக்காரன்
4: விடாப்பிடி இல்ல, விடா, விடா, விடா,
2: விடாப்பிடி,
4: விடாப்பிடி
2: இல்ல, திரும்ப மீட் போட்டு போய் பேசுறீங்களா நீங்க?
4: ரெண்டு குழு
2: மீட் போட்டு பேசுறீங்க நீங்க? செய்து முடிக்கும் வரும் இப்படி இருப்பது, இப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பது, இப்படி ஒரு எண்ணத்தோடு இருப்பது. அண்ணா
4: வீராப்பு, அம்மா வீராப்பு,
2: முயற்சி கட்டி காரணம் அண்ணா புள்ளியா சொல்லி இருக்கீங்க.
4: பாரத்தப்பையும்
2: உண்மையா சட்டியா சொல்லுமண்டு இருந்தாலும் சின்ன பிள்ளை, சின்ன பிள்ளை மாறுறது.
1: அப்பா, அப்பா வந்து சரியா சொல்லுவோம், அம்மா வந்து சரியா,
2: அம்மா வந்தா சரியா சொன்னீங்க. அப்பா நல்லா உதவி செய்வார் என்ன உங்களுக்கு, நல்லா அப்பா என்னன்னா வாழைப்பூமா உடிச்சு ஊட்டி விடுவார், நல்ல சோறு குழச்சு தீர்த்து விடுவார் அப்பா
1: எல்லாருக்கும்.
2: சில பேரும் விரட்டி அனுப்பிடுவார், சில பேரும் சில பேரும் நல்லா குழச்சு.
0: அப்பா தமிழ் வாத்தியார் மாதிரி, அம்மா வந்து கணக்கு வாத்தியார் மாதிரி,
2: அம்மா உங்க எல்லாருக்கும் ஒரே
1: டீச்சர், சோசியல் எல்லாத்துக்கும்
2: சமநாசம்,
1: கணக்கு மேக்ஸ்
2: இப்படி இருக்கிறது. எங்க ராஜ்குமார் அல்லது யாராவது கேட்டுக்கொண்டு வந்தா ஓடி வாங்க. எங்கட குரூப்ல இப்படி யாருமே இருந்தது இல்ல, இவ்வளவுதான். அது அது ஒன்றுக்கு நல்ல ஒன்றுக்கு கூடாது இப்படி இருப்பது. ஒன்றுக்கு நல்ல ஒரு வகையில நல்லம், ஒரு வகையில கூடாது.
1: கவனம்
2: தவறான
1: விடை.
2: இது அண்ணாச்சி சொல்லுவார் தெரியுமா, அந்த இமான் அண்ணாச்சி இப்படித்தான் அந்த குழந்தைகளை சொல்லுவாங்க. மிக மிக மிக மிக மிக மிக மிக மிக பல சொல்ற. வாங்க இப்ப நீங்க எல்லாரும் தோத்து போக போறீங்க பாருங்க. வாங்க ஷியாமலா அம்மா, வாங்க ஷியாமலா.
5: வணக்கம்.
1: ஒரு லேடி வந்து
2: விடுங்க, ரெட் காப்பட்ட இறங்க முதல் ரெட் காப்பட்ட விடுங்க, குத்து விளக்கலாம் அந்த விளக்கை ஏத்துங்க.
1: வேண்ட குடும்ப குத்து விளக்கு கொள்ளையர்களே
0: இருக்காரு. குத்து விளக்கு
1: எல்லாரும் என்னைய குத்துங்க, நான் காப்பாத்துறேன்.
2: இல்ல பண்ணி உங்களுக்கு அண்ணா கேப்போம், அண்ணா ஏன் குத்து விளக்கண்டு வந்தது அது சொல்லுங்க.
1: குத்து விளக்கு
0: ஆடாமல் அசையாமல் ஒரு இடத்திலிருந்து இல்லம் முழுவதும் ஒளி கொடுப்பதால்
2: குத்து விளக்கு. அப்படியா? அப்படியா அண்ணா?
1: அல்ல அல்ல, அதாவது தீக்குச்சி பொறுத்து பொறுத்து பண்ணி எழுதுனால குத்து விளக்கு.
2: குத்து விளக்கு
3: அது கொத்து, அது கொத்து விளக்கு, கொத்து விளக்கு, குத்து விளக்குன்னு மாறி வந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
2: கொத்து விளக்கு குத்து விளக்காக மாறிட்டேன்னு நீங்க சொல்றீங்க. குத்து விளக்கு
1: ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே இடத்துல குஞ்சி இருக்கிறதுனால அது குத்து விளக்கு. அது குஞ்சு விளக்கு அப்படின்னா குஞ்சு இருந்தா குஞ்சு விளக்கு.
2: இப்ப நீங்க கீழ்பாக்கத்துக்கு வந்திருக்கீங்க, கீழ்பாக்கமா மேல்பாக்கமா? இது கீழ்பாக்கத்துக்கு வந்திருக்கிறான் பாருங்க, லேட்டா தான்
1: வந்திருக்கிறான். யாருக்கும்
2: கீழ்பாக்கத்துக்கு வர விருப்பம் பண்ணா அழைக்கலாம், நீங்க அழைச்சிங்கன்னா கீழ்பாக்கத்துல சேர்ப்போம் நாங்க. சரி ஷியாமலாமா, குத்து விளக்கண்டே வந்தது
5: சொல்லுங்க.
2: என்ன இல்ல ஷியாமலாமா, கடகலப்பா காண இல்ல அல போற போல ஷியாமலாமா?
5: இல்ல இல்ல,
2: குத்து விளக்கு
5: எனக்கு சரியா தெரியலம்மா, எனக்கு தெரியல.
2: உங்களுக்கு தெரியல?
5: குத்து விளக்கு சில ஊர்ல இருக்க அண்ணனுக்கே
1: தெரியல.
5: ஐயோ ஹிந்தில சொல்ல பாருமா.
2: குத்து விளக்கு அண்ணா, அண்ணா எனக்கே தெரியும் அண்ணா, அதை கேட்டான்னு கேக்குறேன். எந்த மனதில் என்ன இருக்கண்டா, பெண்களுக்கு ஒப்பிடுவார்கள் அந்த குத்து விளக்க
0: சொல்றேன்.
2: அந்த காலத்துல அது வந்து ஒரு இலக்கிய பூர்வமாக சொல்லி இருந்தாங்க குத்து விளக்குக்கு, சரியா, பெண்களுக்கு ஒப்பிட்டு. இந்த காலத்துல டக்கண்டு கோபம் வந்து சட்டாரண்டு வார்த்தையால குத்தறிகிறது பெண்கள், குத்தி பேசுறது அது பெண்கள்ட இருக்கிற படிவா. இந்த குத்து விளக்கு கூட இருக்கு இல்ல, குத்தலாம் இல்ல ஆக்களுக்கு எடுத்து ஒரு குத்து குத்தலாமா? வேப்ப மரம் நிக்கு நல்லா வளர்ந்து அத போய் நாலு பேர் புடிச்சு கொண்டு நிப்பாங்க, என்ன ஏன் உளுந்து அதனால புடிச்சு கொண்டு நிக்கிறோம். எம்டிஆர் வளர்ந்த இந்த மரத்தை ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு பேர் புடிச்சுக்கொண்டு நிக்கிறீங்க பாருங்க, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு பேர் என்னோட சேர்த்து
1: ஒரே ஒருத்தர் மட்டும் செல்வகுமார் மட்டும் தனியா அந்த பக்கம் போய் கழுத்தை கட்டி கையில முடிச்சு கேட்டதுக்கு அவங்க அஞ்சு பேரும் பிடிக்க முடியாம விட்டுட்டாங்கன்னா நான் கழுத்தை கட்டி
2: எழுத்துருவேன்.
1: கழுத்துல புடிச்சு
2: மூணாவையும் சொல்றேன் இந்த பக்கத்துல பிடி கொஞ்சம்
3: அந்த கீழ்பாக்கத்துல வந்து ரெண்டு பைத்தியங்கள் வந்து அந்த கட்டடத்தை தள்ளுவாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் சட்டையெல்லாம் கைட்டு வச்சுட்டு அது இன்னும் ரெண்டு பேர் வந்து அதை எடுத்துட்டு
2: போயிட்டாங்க.
3: அந்த ட்ரெஸ் கொஞ்ச நேரத்துல திரும்பி பார்த்தா அந்த ட்ரெஸ் இருக்காது, எங்க ட்ரெஸ் கட்டடத்தை ரொம்ப தூரம் தள்ளிட்டு வந்துட்டோம்
2: கலத்தி வச்ச இடத்தை விட்டு தள்ளி கொண்டு வந்துட்டாங்க.
0: பாக்கியராஜபுரத்துல இது பாக்கியராஜபுரத்துல
2: பாருங்க கீழ்பாக்கம் எல்லாம் பாத்துருக்கு, நானாதான் நல்லா இருக்கும்
3: மேல் பக்கத்துல வந்துருக்கீங்க தெரியல.
2: சரி இந்த இடத்த இந்த நாலு எழுத்த சொல்லுங்க, நாலு எழுத்த
1: அக்கா இந்துக்குடிய சியாமலா அக்கா சொல்லுவாங்க
2: நாலு எழுத்து. இப்படி ஒரு மனிதன் ஒரு ஒரு விளையாட்டை செய்வதற்கு செய்ய வேண்டும் என்ற ஊக்கத்தோடு இப்படி இருப்பதை சொல்லுவார்கள். இல்ல
1: பைத்தியம்
2: இல்ல இப்ப கொஞ்சம் பாருங்க, இப்ப இது இது இது இருக்கிறதும் நல்லது இல்லாத இல்லாட்டியும் நல்லது, இது சில விடயங்களுக்கு இருக்கிறது சரியான
1: தரவு சொல்றாங்க தரவு.
2: இந்த குணம் இந்த குணம் இருக்கிறது நல்லது இந்த இந்த விடயம் இல்லாததும் நல்லது, சில விடயங்களுக்கு இருக்கிறது நல்லது, அதை செய்து முடிச்சிருவீங்க நீங்க. சில விடயம் சில விடயத்துக்கு கூடாது இது.
1: விவேகமா விவேகம்
2: இல்ல இல்ல
1: அப்பா சொல்லுவாரு வேகம் விவேகம் வேகம்
2: விவேகம். அப்பா அங்க எழுதி அனுப்புறாரு
1: அப்பா அம்பர அல்லையே
2: பாருங்க
1: அவர் கயிறை பிடிச்சிட்டே இருக்காரு
2: விட்டுட்டு சொல்லல ஒரு எழுத்து அதுல வரும்.
1: ஓ
2: விவாதம் பாசம் பாசம் இல்ல
3: பாசம்
1: இல்லன்னா அருமையா அருமையா
2: இல்ல
3: பாசம் இல்ல இது
1: அதா ஊக்கம் அதா
2: இல்ல
1: அம்மாங்கிற எழுத்துல வந்து ஒரு எழுத்து வருதாமே பகல்தான்
2: அப்பம் அப்பம் அப்பம் ஆப்பம் சொல்லில இருந்து ஒரு
5: ஆக்கம் அம்மா
2: என்னண்ட ஆக்கம் இல்ல நான் ஒவ்வொரு எழுத்துக்கும் சொல்றேன் ஒரு சொல்லு அந்த சொல்லுக்குள்ள இருந்து கண்டுபிடிக்கும். அம்மா என்ற சொல்லுல இருந்து ஒரு எழுத்து வரும்.
1: ஆப்பம்
2: என்ற சொல்லுல இருந்து ஒரு எழுத்து வரும்.
1: அந்த ஒரு எழுத்து மட்டும்
3: சொல்லுங்க
1: சொல்லுங்க அடுத்து
2: தங்கம் சொல்லில இருந்து ஒரு எழுத்து தங்கம்
1: தங்கத்துல
2: இன்றைக்கு நான் ஒரு வித்தியாசமா உங்கள்ட்ட சொல்ல போற பாக்கலாம் சரியா.
1: நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்ல தரவு பேனா கொஞ்சம் எடுத்து
3: எழுதினாதான் சொல்லுங்க.
2: இன்னொரு எழுத்து சலங்கை சலங்கை என்ற சொல்லல எந்த ஒரு எழுத்து சலங்கை சலங்கை ஆப்பம்
1: ஆப்பம் தங்கம்
2: தங்கம் அம்மா
1: சலங்கை
2: சலங்கை அம்மாப்பம் தங்கம் சலங்கை இந்த சொல்லில இருக்கிற ஒரு ஒரு ஒவ்வொரு
1: இடத்துல இன்னொரு
2: கொஞ்சம் இலவாக கொடுக்கலாம் சரியா இன்னொரு இலவாக கொடுக்கலாம். சலங்கையை விட்டுடுவோம் சலங்கையை விட்டுடுவோம் சரியா சலங்கையை விட்டு சபலம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து வரும். சபதம் சபதம் என்ற சொல்லில இருந்து ஒரு எழுத்து அம்மா என்ற சொல்ல ஒரு எழுத்து தங்கத்தில இருந்த ஒரு எழுத்து ஆப்பம் ஒரு எழுத்து சரியா புத்தினால் எல்லாம் கீழ் பக்கத்துலதான் இருக்கப்பா கடவுளே.
1: அம்மா இது தரவு அது கேள்வியை விட குழப்பமா இருக்குமா
2: சொல்லிட்டேன் எல்லாரையும் கீழ் பாக்கத்துல கொண்டு போட போறேன்னா இவ்வளவு சொல்லி நீங்க
1: கண்டுபிடிக்கிறேன்.
2: சரி எல்லோருக்கா நான் சரியா சொல்றேன் கேளுங்க சரியா சொல்றேன் வரிசையா சொல்றேன். முதல் வந்து முதல் எழுத்து வந்து சபதம் என்ற சொல்லுக்கே இருக்கு ரெண்டாவது அரிசியும் வந்து ஆப்பம் மண்டையில சொல்லுங்க இருக்கு. மூன்றாவது வந்து தங்கத்தில இருக்கு. நாலாவது அம்மாலே உண்மையா கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க நீங்க எல்லாரும் சொல்லிட்டேன். கீழ்பாக்கத்துல கீழ்பாக்கம்
3: சபதம் சபதம் சபதம்
2: தலங்கியும் சபதமா மாத்தின இதுல என்ன கண்டுபிடிக்கிறீங்களா பாபம் வந்து கீழ்பாக்கத்திலும் கீழ்பாக்க வேண்டாம். உடனே இவர்
1: கண்டுபிடிச்சிட்டார் கொஞ்சம் தெளிவா இருக்காரு அவருக்கு.
2: சபதம் சபதம்
3: நான்
2: அந்த சலங்கைய மாத்தும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கானே அத அப்படி கொடுத்து பாப்பா
1: என்ன பின்ன கல்விங்களா தொக்கியோட அத்துங்களான்னு தெரியல. சலங்கை காலத்திலே இருக்கிறோம்
2: அப்படி சாப்பிடலாம். சரி எங்க கண்ணன் இடைவெளி கொடுங்க. இந்த நான் என்ன பேரும் கண்டுபிடிக்கட்டும் ஒரு கொஞ்ச நேரம் இடைவெளி. இல்ல இவங்க ஓட மாட்டான் மாலிங்கம் அவர் தான் மட்டும்தான் ஓடுவார். இவங்க யாருமே ஓட மாட்டாங்க. இடைவெளிய கொடுங்க.
1: நாங்க ரெடி
2: இன்னைக்கு வடலூர் ஆனந்த் நீங்க சொல்ற பாட்டு தான் இன்னைக்கு கடைசியில வரும். நல்ல பாட்டா நல்ல பாட்டா நீங்க
1: எப்படி இருந்தாலும்
2: யார்
1: சொல்றது
2: நான் சின்ன பையன் சொல்லிக்கிறேன் புது பாண்டை
1: கூட சொல்ல முடியாது.
2: எங்க அதுவும் நித்திரியான எழுப்பி கேக்குறாங்க. வரலாறுமே நீக்கிறாங்க பாருங்க அவங்க நினைச்சு கொண்டிருந்திருக்காங்க. இவ்வளவு நாள வந்த நாள்ல இருந்து ஆனந்த குரலும் குரலும்
1: பேச்சு அவங்களுக்கு பாருங்க. அப்படி
2: இல்ல இல்ல அது
1: சொல்லக்கூடாது சுமப்பது சுமப்பது சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கிறேன். அது சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே
2: என்ன பாட்டு கண்ணன் கண்ணன் தான் பத்தாவதா வந்திருக்கீங்க. கண்ணன் இத வந்தவங்க சரிதானே ரேவதி அம்மா ராஜ்குமார் ஆனந்த் சரிதா ரதீஷ் செல்வகுமார் ஃபாரூக் ஞானசுக்கரமண்ணா ஷியாமுல்லா கண்ணன் சரிதானே. யார் வந்தது
3: யாரோ ஒருத்தர் இடத்துல வந்தாரு
6: படத்திலே கேட்டே இருந்தே
2: உன் கனவில் வந்தவன் யாரடி சொல்லு?
6: நான் பேர் சொன்ன தலைவரி கோயில் போயிடு. ஐயோ போயிருந்த எந்த கழிவு கடவுள் யாருன்னு
2: எங்க
1: கண்ணன்
2: கண்ணன்
1: போட்டா என்ன பெரும்பெண்கள் உண்மையில் தொடரில்லையா? என்னை சுடுமின் பாடல் உண்மை சுடவில்லையா? பெண்ணின் வெறுமலை உண்மை உண்மை இழவில்லையா? என்னின் வெறும் உண்மை உண்மை இழவில்லையா? முகத்திற்கு கண்கள் வென்று முட்டத்திற்கு இடங்கள் வென்று பாதலுக்கோ
7: மழையா என்னை ஒன்று செய்ய தனியானால்
2: நான்
6: ஆரம்பிச்சு 6 வருஷம்
2: பாருங்க என்ன ஷியாமனா உருக்கி ஃபாரூக்கு கொண்டு போட வச்சுட்டா சரி பரவாயில்லையா? அடுத்த
6: இல்ல இல்ல ஃபாரூக்கு ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் தான்
2: அனுப்பாங்க.
6: பாருங்க
1: நந்தினரில் நான் தன்னிக்க உன்னினவில் என் நெய் மறக்க பஞ்சனையை நீ முன்னிறுத்தாய் பெண்மனதில் நீ ஏன் தவித்தாய்? ஏக்கம் தீயாக ஏதோ நோயாக தானும் கோணங்கள் யாவும்
2: செத்து போச்சு. பாடலும் பாடலாதையும் செத்து போனாருங்க இவர் சொல்ற விதத்துல. நள்ளிரவில் நான் கண் முழிக்க நல்ல ஒரு பாடல் அது. தாளாட்டும்
1: பூங்காட்டுதான் பூங்காட்டு.
6: இவர் சொல்லும் போதே கூகுள் ஆக முடிச்சிடலாமா? எல்லாரும்
1: அவர் கூகுள்ல பார்த்தான்னு தெரியாது. நம்ம கூகுள்ல
6: அப்படி சொல்லுங்க கஷ்டப்பட்டு சொல்ற அர்த்தம் கூகுள் போக
1: வேண்டியதா? நீ கூகுள் வாசம் பண்ணியே இப்ப சொல்ற கம்பெனி
2: பாத்துறேன்.
1: ஆகாயம் அன்பும் இங்கும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் பண்டம் நீயும் மணக்கோளம் பூவோடு பூங்காற்று பூபாலம் பாடாதோ பொன்னானா என்னென்னும் பூக்கோள் ஆறாவோ பாசமென்னும் கூண்டில் பல பாடம் பெரும் கிளிகள் பாடி வரும்பாட்டில் பல
2: பாடி
1: கீதம்
2: ஆகாயம் இசைக்கும் ஞான காவியம் இல்லையா?
6: திருப்பதி அந்த வரியே சொல்லுவாங்க.
2: மெல்லவா சொல்லுங்க, அப்பதான் நாங்க டைப்
1: பண்ணுங்க.
6: வேகமாவே சொல்லுங்க. ஆனா நீங்க சொன்ன ஒரு 3 லைன் ஒரு 1.5 லைன் சொல்லுங்க போதும்.
1: சொல்லி
2: பேசுங்க.
1: ஆகாயம் அங்கே நீங்க ஆயிரம் ஆயிரம் பூக்களும் தாழ்வாரும் இங்க மண்ணம் தட்டு பூபால பலமாக சொன்னாலும் என்னுள்ள பூக்கோள அடவ பாசமனம் கூட்டில் பல பெறுவான் கிளியர் பாடுவது பார்த்து பலபலம் பெறுவது நாரமணம் தீரம் என்று தேவை வருகிறது.
2: சரி ஆகாயத்துக்கு
1: அப்புறம்
2: ஆகாயத்துக்கு அடுத்த சொல்ல என்ன? ஆகாயத்துக்கு என்ன சொல்றேன்?
1: நல்லா நிறுத்தி மெதுவா சொல்றேன். ஆகாயம் அங்கும் இங்கும் ஆயிரம் ஆயிரம் பூக்கோளம் தாழ்வாரம் எங்கும் வண்ணம் தங்கம் எங்கும் மாக்கோளம் பூவோடு பூங்காற்றும் பூபாலம் பாராது பொன்னான எங்கும் பூப்போல ஆடாது பாசமெல்லும் கூட்டில் பலபாடம் பெருந்திலிகள் பாடிவரும் பாட்டில் பலபாடம் பெருமொழிகள் நாதம் என்றும் இனிதம் என்றும் சேர்ந்தது வழிகள்.
6: இந்த ஒரு பாட்டு கண்டிப்பா நீச்சு முடிஞ்சிடமா. இப்ப
2: உனக்கும் எனக்கு வந்து தொடங்குதா சம்திங் சம்திங்ல
0: மலையின் துளியில் லயம் இருக்குது, துளிகள் விழுந்து ஸ்வரம் பிரிக்குது. மாமா ஏ மாமா
6: சூப்பர் சூப்பர்.
2: சரியா
1: என்ன
2: பட பாட்டு
1: என்ன
2: பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு
1: மலை
2: இது ராணியமான பாட்டு
6: அடுத்தது
1: காவல் நூறு மீறி காவல் நூறு மீறி காதல் செய்யும் தேவி உன் சேலையில் பூ வேலைகள் உன் மீறியில் பூ ஜோலைகள் அந்தி பூவிரியும் அதன் ரகசியம் சந்தித்தால் தெரியும் இவளின் கனவு கனியும் வரையில் விதியீடு திருமகள் இரவுகள்
2: இருக்கு
7: தங்கச்சங்கிலி மின்னும் பைங்கிலி தானே கொஞ்சியதோ.
2: சூப்பர் ஆனால் சூப்பர் நீங்க கட்டிக்காரன்
7: பாடும் போதே கட்டி அவங்க சொல்லும் போதே கட்டு பிடிச்சிட்டோம் சொல்லி முடிச்சுலாம் கட்டுப்பிடிக்க முடியாது
2: உடனே உடன் அது சரி கண்ணன் நீங்க நீங்க சொல்ற வரிகள கேட்டு எனக்கு வயிற்றுல என்ன செய்யுது
6: ரெண்டு வாரத்துக்கு கேட்கும் போது கண்டுபிடிச்சிடலாம் ஆனா அதுக்கப்புறம் சொல்லும் போது மறந்துடும் அதான் அவரோட திறமை.
2: சரி சொல்லுங்க அடுத்தது
1: அடுத்து அடுத்து ஈஸியான காஞ்சிப்பட்டு காஞ்சிப்பட்டு ஒன்று நான் காஞ்சிப்பட்டு ஒன்று நான் கொடுத்தேன் காலமெல்லாம் உண்மை நான் சுமப்பேன் மாமன் உண்மை கண்டு ஏங்கும் அள்ளி கண்டு தொழில் எண்ணெய் அள்ளி கொண்டு தூங்க
2: வைத்தேன்
1: நீ தானம்மா உண்ணாமல் உறங்காமல் உண்ணா தவிக்கும் சொல்லுங்க ஊற்று போலவே பார்த்து வந்ததே உன்னை கண்டதாலே பாவை என்னையே பாட வைத்ததே அன்பு வந்ததாலே உன்னை பார்க்கையில் என்னை பார்க்கிறேன் உங்க காந்த கண்ணிலே நன்றி
6: சொல்லி தோறும் நான் பாட காரணம் வந்து கொடுத்த
1: அகப்படாமல் பறந்து போகிறாய் நீ நெருங்கும் போது அகப்படாமல் பறந்து போகிறாய் இவரை போல தொடரும் என்னை மறந்து போகிறாய் ஆஹா உனக்கு யாரும் தடையில் இங்கு விதிப்பதில்லையோ எனக்கும்
2: தேனிருக்கும்
1: வண்ண மலர் நேராடுது தேவியில் ஒன்று இங்கு போராடுது தேவிருக்கும் வண்ணமிகள் ஏவாடுது தேவி
6: நல்ல கல்லூரி ஏதாவது சொல்லி கொடுக்கிட்டானே
1: அதற்கு தயவு செய்யும் ஆனந்த தோழன் தலைபோடும் உள்ளம் யார் செய்த அழைக்கின்ற கண்டு செய்யும் ஆனந்த தோழம் தலைபோடும் உள்ளம் யார் செய்த பாடம்
6: கண்டுபிடிச்சு கழிவிட்டாரு
1: என்ன மாறும் என்ன மாறும் கோவிலுக்குள் தெய்வ மகள் குடியேறினார் ஏ கோவிலுக்குள் தெய்வ மகள் குடியேறினார் காதலுக்குள் என்று அவள் படியே காதலுக்குள் என்று அவள் படியேறுவாள் சிரிக்கின்ற தங்க சிற்பம் தேவைவாராதோ
6: சிறுவண்ணம்
1: அங்கே கலைவுள்ளது எங்கே சிறுவண்ணம் அங்கே கலைவுள்ளது எங்கே நிலைதன்மை சொல்ல தூதுவன் எங்கே நிலைதன்மை சொல்ல வந்த தூதுவனும் எங்கே விளைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே ஓடு விளைக்கின்ற செய்தி சொல்ல அன்பே
6: நேரம் அவர் எந்த வார்த்தை

0: கலைக்கு தூதுவல் யாரோ அந்த பாட்டு.
1: சரி, அடுத்த பாட்டு கட்டுவீங்க. திரு தேகம் எனக்காகவும் தேனி அணைந்தது என் உள்ளம், பொன் ஆடம் பூவாலை ஆடும் ஆடும் துவோ ரணம் எங்கெங்கும் மாலை சூடும் மங்களிடம் மங்கள வாழ்த்தொலி கீதம். தேகம் எனக்காகும் தேனில் நனைத்தது என்னுள்ளம், பொன் ஆழம் பூவாலை ஆடும் ரணம் எங்கெங்கும் மாலை சூடும் மங்கையிடம் மங்கள வாழ்த்தொலி கீதம்.

0: அது இல்ல தவறு. தேகம் சரி படத்துல தரவு ஒண்ணு கொடுங்க. படத்துல தரவு
1: படம் வந்து சக்கரவர்த்தி விமானமான பாடல பாட்டு.
0: அது படமா? அது பாடினவங்க சூப்பர் ஞான சேரமண்ணா உங்களுக்கு ஞான சேரமண்ணுக்கு அஞ்சு. ஓகே
1: இப்ப பாடலாம்.
0: இப்ப பாக்கலாம்.
1: திவழியின் மனதில் இன்னும் முறை நேரமும் தொடியின் மலர்கள் குளிர் தாயும் நேரமும் பாதை தேடியே பாதம் போகுமோ பாதை தேடியே பாதம் போகுமோ தாயலான நேசமோ கனவு கண்டு பூசுமோ தனிமை ஓடு பேசுமோ.
0: எங்க கீழ் பாக்கிறதுக்கா?
2: மௌனமான நேரம். மௌனமான நேரம்
0: இல்ல இல்ல அதுல வேற மௌனமான நேரமா?
2: மௌனமான
0: கட்டிக்காரனா இருக்கிறீங்க பாரப் நீங்க கட்டிக்காரன்.
2: கோவில் கட்டிக்காரம்.
0: அது சரி எல்லாரும் நான் தலைவன்
3: உண்மையா
1: எல்லாம் தரலோடு உறவில்லை நான் பேரு நீங்க இருந்தால் நட்பு என்று பெயர் இல்லை புறங்காத புறவைக்கெல்லாம் பறவை என்று பெயர் இல்லை திறக்காத மனதை எல்லாம் கனவு போல வலிக்கும் தனிமையை காலம் எதை தேடி போகிறதோ தீடி திரு தோன்றி போன காலம் தேடி அழைகிறது தாயோடும் சில தயக்கங்கள் இருக்கும் தோழமையில் அது கிடையாது தாய் வந்து சில விருப்பங்கள் குதிக்கும் தடுத்துக்கிறே இங்கு வழி இல்லையே.
0: நாராயணா

0: நினைக்க வேண்டாம், ஐயோ கூட வந்துச்சு நான் இது அண்ணா அப்படி இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் இல்ல. ஆமா எனக்கும் கேக்குது.
1: ஓகே இப்ப நீண்டுடுச்சு.
0: அவர் பாட்டை மாத்திட்டாருமா?
1: அதானே
0: ஜானகி பாடிய பாடல்
2: படத்துல உள்ள பாட்டா
1: கண்ணன் நான் உங்க வாட்ஸ்அப் பாக்குறேங்க.
0: எனக்கு
1: ஒரு புள்ளியும் இல்ல கண்ணா, நான் உட வந்து
3: சத்தத்தையே காரணம்னு பார்த்தா அம்மா மீரா சத்தத்தையே காரணம்னா கூகுள் பாத்துட்டு இருக்காங்க.
1: கூகுள் இல்ல என்ன கண்ணு, ஐயோ ஐயோ, அதுதான் அதுதான்
0: கண்டுபிடிக்கலங்க.
2: நீ திரும்ப
1: கண்டுபிடிக்க சொல்லுங்க.
2: நண்பன்
1: தானும் செல்வகுமார் சொல்லலாம். இது என்ன
0: இது?
1: நீ பாதி நான் பாதி
0: அப்படியே
2: இருக்கா?

0: அண்ணன்
1: வந்திருக்கு, அதையே மறந்துட்டு நான் பாட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கேன்.
0: உங்களோட அண்ணனா
1: பாவி மக்கா என்ன கொலையில தொட்டிக்கு போயிருக்கேன்.
0: ஐயோ இல்ல, நாங்க நிகழ்ச்சி முடிக்க போறோம். நிகழ்ச்சி முடிக்க போறோம். சரி கண்ணன் சொல்லுங்க.
2: கண்ணன்
0: ஒரு நிமிஷம் நீங்க சொல்ல முடியாது. ஒரு நிமிஷம் நான் ஆனந்தன் உங்களோட பாட்டை சொல்லுங்க.
3: என்னுடைய பாட்டா மேடம்? அது தனிக்கட்டுராஜில இருந்து சந்தன காட்டே அந்த பாட்டு போட்டுங்கம்மா, நல்லா இருக்கும்.
0: சந்தன காட்டே
4: பாட்டு பாட சொல்ல, அந்த பாட்டை போட
3: சொன்னாங்க.
2: என்ன
0: பாடம்? இல்ல இல்ல பண்ண போறங்க, இல்ல அது இல்ல அண்ணா பாட்டுங்க. இவர் முழுசா உங்களோட பாட்டு ஒளிபரப்பு ஆச்சு, ஆனா கேட்டீங்க தானே இப்ப. பாட்டு நாங்க கேட்ட சொல்லுங்க. அந்த பாட்ட
2: அந்த பாட்டு அதிகாரம் சுபதேவை வந்தது.
0: கண்ணன் கண்ணன் அண்ணன், இந்த பாட்டு நான் முதல் சொன்னேன், உங்களோட காதுக்கு கேட்கல, எல்லாருடைய காதுக்கும் கேட்டிருக்கேன். நான் ஒரு தடவை கேட்கறேன் பாருங்க, நான் சொன்னது உங்களுக்கு கேட்டதல்ல. மீரா குட்டி கொண்டு நீங்க பாருங்க, நீங்க எப்படி வரி குடுக்கறீங்க எங்களைய, நான் சுத்தி அடிச்சேன். இப்ப பாருங்க
2: நான் என்ன கொடுத்தேன், பெண்கள் வந்து என்னை தீண்டினா இந்த பெண்கள் வந்து தீண்டினா இந்த தலி என்ன தர சொல்லுமா, பெண்மை பாரம் தாங்கமா, அந்த ஒரு இதை விட சொல்லுங்க. பாட்டா போனதுதான் மறந்து மனது இது போதும்
5: அப்படியே அந்த பாட்டா காதல் ரோஜா பாட்டா படிஞ்சு பாப்போம்.
0: அமைதியா ஒரு ஒரு கேள்வி உங்கள்ட்ட, இல்ல இல்ல நீங்க அவங்க ஊருக்கு போயிட்டாங்களா வீட்டுல எல்லாரும்? இவ்வளவு நீங்க இவ்வளவு உன்னிப்பா கூட கட்டி பாடி சொல்றீங்க, எங்களை எல்லாம் தலைய சுத்துறீங்க, அது கேட்காத அவங்களுக்கு எங்களை தலையெல்லாம். அது சரி. மற்றது இன்னும் உண்டு, நீங்க பாருங்க. இப்ப நான் அந்த இந்த பாட்டை சொன்னதுக்கு ஆனந்தன் சாட்சி, அண்ணா சாட்சி, ஷியாமலா சாட்சி, ஃபாரூக் சாட்சி. நீங்க போகலாம் தெரியுமா உங்களுக்கு, எடுத்து அதுல இருக்க தக்கு நான் சொல்லி போட்டு நீ போடலாம். நீங்க அது இல்ல அது அது அது சரியா வராது. எண்ணிக்கைக்கு போகலாம் சரியா?
2: நீங்க 16, சேலம் 3, ரெண்டு, பாலிக்கு 4, ஆண்டு 6, அண்ணா 6, சரியா?
0: இங்க வடையா கேளுங்க, கண்ணன் உண்டு, இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களை எல்லாம் சுத்தின வடிவா உண்டு கண்ணன்.
5: வாழ்த்துக்கள் கண்ணனுக்கு, வாழ்த்துக்கள்.
2: பாட்டு ஆரம்பிச்ச உடனே முதல் புள்ளி நான் இருந்தேன், முடிக்கிற புள்ளி என் புள்ளி, அப்படி பார்த்தா ரெண்டு புள்ளி வரலாம்.
4: அதுக்குள்ள புள்ளி உங்களுக்கு,
0: அதுக்கு தான் ரெண்டு புள்ளி.
2: அந்த புள்ளி
0: இந்த வராது, இந்த வராது, இது ஒரு புள்ளி கேட்டுங்க. கண்ணன் ஒரு புள்ளி, ஷியாம்லாம 4 புள்ளி, ஞான கேட்டவன 4 புள்ளி, ஃபாரூக் 4 புள்ளி, ஆனந்தன் 4 புள்ளி, குட்டி மீரா 5 புள்ளி. அப்படி இல்ல, எல்லாரும் பாஸ். இதுல ஆனந்தன் பாஸ், ஃபாரூக் பாஸ், ஞான சரவணா பாஸ், ஷியாமலா பாஸ்.
4: இல்ல ஆனந்தன் கூட வந்த மாதிரி தெரியுது.
0: ஆனந்தன் உங்களை விட கூட இல்லையா? ரெண்டு பேரும் தமிழ் தான். நீங்க ரெண்டு பேரும் சமனா தான் நிக்கிறீங்க. உண்மையான உண்மையானது வந்து ஆனந்தன் 2, ஞானசேகரம் அண்ணா 2, கண்ணன் 1, மற்றது ஃபாரூக் 4, ஷியாமலா 4, மீரா குட்டி மட்டும் 10. உண்மையானதுல
5: மீரா குட்டி அம்மாவுக்கு வாழ்த்துக்கள்.
0: வானொலி
5: கனடா கழகத்திலிருந்து 24 மணி நேரம் தமிழ் சேவை. இதுவரை நாங்கள் கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்ச்சியில் பல்சுவை நிகழ்ச்சிகளும் புதைய நிகழ்ச்சியும் இதயவழி கண்டுபிடித்தும் முயற்சியும் கேட்டு ரசித்தீர்கள். என்னுடன் இணைந்து இறுதியை இருந்து நிகழ்ச்சியை சிறப்பித்த அபிமான அன்பு அறிவிப்பாளர் கண்ணன் மற்றும் மதிப்புக்குரிய அம்மா மீரா அவர்கள், என்னுடன் இணைந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அப்பா சந்தித்தவர் அண்ணன் ஞானசேகரன், அக்கா ஷியாமலா, அண்ணன் முதல்வர் ஆனந்தன், மற்றும் உலகம் முழுவதும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அன்புமே இந்துக்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி உங்களிடம் விடைபெறுவது சவுதி அரபியிலிருந்து ஃபாரூக். நன்றி, வணக்கம்.
0: அது நீங்க இப்ப சொல்லும் போது ஃபாரூக் இடைகளை இடுப்புகளை யாரோ கிள்ளின மாதிரி ஒரு தலங்கிடுங்க.
4: தகவலையும்
0: போட்டாருங்க, இன்னும் யாரோ இடுப்புக்கு கிள்ளி இருக்காங்க. யாரு ஐயோ, அவர் சொல்ல முடியல, நீங்க அவர் சொல்றாரு யார்ட்டிய போயிட. யாரு?
5: வடலூர் ஆனந்தன்
0: தான். ஆனந்தன் எங்க
2: போய் எங்க போய் கிள்ளீங்க? அவரை எப்படி கிள்ளீங்க?
0: இல்ல இப்ப நான் கிள்ளுனா பாரு கூட இப்ப நான் இருக்கு கிள்ளுனா என்னையா நீ பிள்ளையா சொல்றான்னு கிள்ளுனா அப்பாண்டா ஏன்றாக்கா உனக்கு ஒரு கிள்ளு போட்டாலும் நீ சரியா சொல்லுவான்னு சொல்லலாம் சரியா
2: ஆனந்தம் என் பேர் இருக்கு நீ மாத்த சொல்றது
0: வரக்கூடாது மத்தவங்க என்ன இது இப்ப கிள்ளாம சொல்லுவாங்க பயத்துல அடுத்தது ஷாமலா அம்மா சொல்லுங்க அம்மா
5: வீட்டு போட்டு சொல்லாம வீட்டை எடுத்துட்டு சொல்லலாம்
6: இதுவரை கடமை முயற்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை புரிய விடைபெறுவது இஞ்சி குடி ஷியாமலா பிரபா
0: ஷியாமலா பாருங்க ஷியாமலாக்கு இடுப்ப யாருமே கிட்டே
2: வரையாடு ஒருத்தர் பேருக்கு எல்லாம அழகாக சுத்தி வந்து மாம்பழம் வாங்கிட்டு
0: போயிட்டாங்க
6: மகாராஜா வந்து மொட்டை மாடியில நின்னுக்கிறாரு பின்னாடி போய் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருனாக்க காவலையில போய் மகாராஜா இடுப்ப கிள்ளிட்டாரு உடனே மகாராஜாவுக்கு கோபம் வந்துருச்சு என்னுடைய இடுப்பு கிள்ளிட்டியா அப்படின்னு ஒரு கோபம் வந்துருச்சு மன்னிச்சிடும் மகாராஜா நான் மகாராணின்னு கிள்ளிட்டா அப்படின்னு
2: சொன்னாங்க பாருங்க பாருங்க எவ்வளவு என்ஜாய் பண்ற சூப்பர் சூப்பர் மகாராணி இடுப்பு கிள்ளி அவ்வளவு
0: இல்ல பாருங்க இல்ல அட இருக்கிற தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற இடுப்பு எல்லாம் விட்டு சவுதி அரேபியா அங்க இடுப்பா என்ன தந்ததுன்னு தெரியுமா ஆனந்த் உங்களுக்கு தெரியாம கிள்ளிட்டீங்க நீங்க
5: பக்கத்து ரூம்ல இருந்து எனக்கு தண்டனை வரப்போகுது பக்கத்துல நன்றி
6: எல்லா அனைவருக்கும் நன்றி வணக்கத்தையும் சொல்லிக்கிறேங்க
0: நன்றி இது பட்டையும் பண்ணலாம் அண்ணா சொல்லுங்க அண்ணா இடுப்ப உங்க இடுப்ப பெட்ஷீட்டான சுத்தி கட்டி கொண்டு மூடி கட்டி வைக்கணும்
7: கலமம் நேரலை பல்சோய் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அண்டை மீண்டும் செல்வகுமார் கண்ணன் அவர்களுக்கும் இஞ்சிகுடி சேமலா அவர்களுக்கும் சவுதி அரேபியா பிளைட்டில் இருந்து வந்து வந்து திரும்பி போய் கொண்டிருக்கும் தம்பி பாருக் அவர்களுக்கும் வளரூர் ஆனந்தன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை இறுதிகளை தொகுத்து உற்சாகப்படுத்தி எங்களை ஊக்கப்படுத்தி எங்கள் கவலைகளை மறக்க வைத்த இயக்குநர் மீராமா அவர்களுக்கும் அதை கவனித்துக் கொண்டிருந்த அப்பா சுந்தனை செல்வன் அவர்களுக்கும் ஆரம்பத்திலிருந்து நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்து விடைபெற்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் கூறி விடைபெறுவது தமிழ்நாடு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா நாச்சியார் கோவில் ஞானசேகரன்
0: அண்ணா வேற ஏதாவது இருக்கு அண்ணாடு
7: சொல்லிட்டு இருக்காங்க அப்பெல்லாம் கேட்க மாட்டீங்க கடம்பத்துல ஜாலியா பேசிட்டு டோர் நம்பர் சொல்லல தெரு நம்பர் சொல்லல
0: சொல்லலி சொல்லிருக்கேன் அப்பா சொன்ன அப்புறம் சொல்லுங்க திருப்பி முதலேன்னு சொல்லுவாங்க அவங்க அப்பா சொல்லித்தான் கூப்பிடுறேன்
7: சொல்லாம சொல்லிருக்கேன்
5: சொல்லுங்க என்ன செல்ல
7: சொல்லுங்க
5: சொல்லல ஆசிய கடன் சொல்லல
7: அடுத்த ட்ரிப் பாத்துக்கோ அடுத்த ட்ரிப் கிளம்பி சொல்லிடுறோம்
0: இதுவரை
5: கேட்டு ரசித்தது கதம்பம் நேரலை நிகழ்வில் கலகலப்பான நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நிறுத்திய மீரா அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் மற்றும் சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மேலும் என்னுடன் பணியாற்றிய ஞானசேகரன் அண்ணன் அவர்களுக்கும் சேமலதா அவர்களுக்கும் ஃபாருக் அவர்களுக்கும் இடுப்பை கிள்ளிய ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் நண்பர் புதுக்கோட்டை செல்வகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடுபட்டுக் கொள்வது என்றும் அன்புடன் உங்கள் எம் ஆர் கண்ணன் 32A கட்டுப்பாளையம் சுக்காலையூர் தரூர் சுக்கோயூர் போஸ்ட் தரூர் தாலுகா திருச்சி ஜில்லா மதுரை மாகாணம் கோயம்புத்தூர் மாநிலம் தமிழ்நாடு மாநிலம் இந்தியா ஆசிய கண்டம் உலகம்
0: ஒன்று சொல்ல விட்டுட்டீங்க நல்லது உண்மையா சந்தோஷம் உண்மையிலேயே இன்று இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகள் எல்லோருக்கும் கேட்டு ரசித்த உறவுகளுக்கும் இணைந்தும் இணைய முடியாமல் இருந்த அன்பவர்களுக்கும் நிகழ்ச்சி என்றால் அது விட சொல்றீங்களோ இல்லையோ இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று அன்போட கேட்டுக்கொண்டு ஏதோ ஒன்ற வந்து பேசிவிட்டு இணைந்து சிறப்பிச்சு போகலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னோடு இறுதி வரை இருந்த ஆனந்த் மற்றது எங்களுடைய அண்ணா ஞானசேகரம் அண்ணா ஷாம்லம்மா அடுத்தது ஃபாரூக் எங்களுடைய கண்ணன் இவர்கள் எல்லோருக்கும் அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுது நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இனி வருகிற சந்தர்ப்பம் நினைக்கிற வெள்ளிக்கிழமை உங்களை சந்திப்பேன் என்று சொல்லிக்கொண்டு காட்டிலிருந்து விடப்பட்டுக் கொண்டு போகிறேன். நன்றி கண்ணன், நன்றி ஃபாரூக், நன்றி ஷியாமலாமா, நன்றி அண்ணா, ஆனந்த. நீங்க விருப்பமாக அந்த பாட்டு வருது சந்தன காட்டு எல்லோருக்குமாக நன்றி நன்றி
5: நன்றி
0: நன்றி வணக்கம். நல்லது அன்பு உறவுகளை இந்த பாடலை கேட்டவண்ணம் நீங்க அடுத்த நிகழ்வுகளை மறு ஒளிபரப்புகளை கேட்கலாம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இது உங்கள் மீரா.
8: Can something feel bigger?
0: நேரம் சரியாக 3:48, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:19.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு, நலந்தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? இரண்டு மூன்று நாட்களாக அன்றைக்கு பின்பு சற்று எங்களுடைய தொழில்நுட்பம் பிழை தந்ததினால் நேரடி நிகழ்ச்சிகள் எடுத்து வரவில்லை. நாங்கள் சற்று மறு ஒளிபரப்பு தான் எடுத்து வந்திருந்தோம். எல்லோரும் அதை கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். சரி, இன்றைக்கு கதம்பம் பழமை போல வளமை போல என்ன என்பதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்தி கொள்ளவில்லை. உங்கள் யாரையாவது கண்டால்தான் எனக்கு என்ன நிகழ்ச்சி கொடுக்கலாம் என்று ஞாபகம் வரும். முதலில் ஒரு கண்ணன் பாடல் கேட்போமா? இனிமையான ஒரு கண்ணன் பாடல் காற்றலைக்கு வருகிறது. எனக்கு மிகவும் பிடித்த பாடல், எல்லோரும் இணைந்து கொள்ளலாம். இன்று உங்களை பேச விட போகிறேன்னா எப்படி என்று இஷ்டப்படி நீங்கள் பேசலாம், ஆனால் யாரையும் திட்டக்கூடாது, நல்லா பேசலாம். என்ன சொல்ல போகிறீங்கன்னு பார்ப்போம். ஏனென்றா நீங்கள் பிறந்ததுலேருந்து இதுவரை காலமும் எல்லாவற்றையும் கடகடகடன்னு பேசி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் அதில் வந்து நான் நினைக்கிறேன் நூற்றுக்கு ஒரு கொஞ்சம் தானே, ஒரு 50% இல்லாட்டி ஒரு 30% தான் பிரயோசனமான பேச்சாக எங்களுக்கு இருந்திருக்கும் இல்லையா? பிரயோசனமாக பேசியதோ ஒரு கொஞ்சமாக தான் இருக்கும். சில வீட்டில் சண்டை நிறைய இருக்கும் இல்லையா? சரி, நாங்கள் ஒரு பாடல் கேட்போம். எனக்கு பிடித்த ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது, கேட்கலாம்.

எல்லோரும் இந்த பாட்டை கேட்டுக்கொண்டு காட்டிலைக்கு வராமல் இருக்க வேண்டாம். இனிமையாக இருக்கிறது வந்து பாடல் வந்து எடுத்து வந்தால் போதும், உங்களுக்கு பாட்டை கேட்டுக்கொண்டே இருப்பீங்க. இது உங்களுக்கு தெரிந்த ஒரு பாடல் தான், சின்ன சின்ன கனவுகளே. சின்ன சின்ன கனவுகளே கண்ணா, கனவெல்லாம் நீ தானே மன்னா, கனவெல்லாம் நீ தானே மன்னா. நான் பாடியும் பார்த்து நீங்கள் வருவீங்கண்டு வரையில எங்கே ஓடி வாங்க பார்க்கலாம். சித்ராவை பாட வரலாம்.

0: கேட்பதெல்லாம் உந்தன் கானம் என்னும்போது வடலூர் ஆனந்தன் நினைஞ்சு கொள்கிறார். வணக்கம். இன்றைக்குத்தான் தொழில்நுட்பம் எல்லாம் எடுத்து வந்த உடனேயே கண்ணனும் மற்ற பக்கத்துல இல்ல கண்ணன்
1: இல்ல
0: எல்லாம் பேசும் உறவுல இறங்குறாங்க. எப்படி வணக்கம் கண்ணன், கண்ணன் வணக்கம், வணக்கம் கண்ணன், கண்ணன் வணக்கம். பயத்திலே விடுபட்டுட்டாங்க. சரி வடலூர் ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க நீங்க?
1: ரொம்ப விரைவாக சிறப்பா கொடுத்துருக்கீங்க மனகேச்சு. அதாவது தொழில்நுட்பங்கள் வந்து சில நேரங்களை நம்ம தவிர்க்க முடியாது. ரொம்ப சங்கடமான விஷயம் தான் அது வந்து பாக்குறது.
0: இல்ல
1: செல்போன்ல
0: இன்னும் நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இந்த ஒளிபரப்பு இன்னும் தெளிவில்லாமல் இருக்கு. எனக்கு இன்னும் தெளிவில்லாதது போல இருக்கிறது. நான் எல்லா இடமும் எடுத்து எடுத்து பாக்குறேன். இப்போ ஃபோன்ல ஒவ்வொரு ஆப்ஸ்லையும் எடுத்து பாக்குறேன். இப்போ எங்களுடைய வெப்சைட்ஸ் இல்லை இப்போ பார்க்க அது சில நல்லா இருக்குது, ஏதோ வித்தியாசமா இருக்கிறது போல இருக்கிறது. இன்னும் எல்லாம்
1: கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்க்க மாதிரி ஒரு ஒரு நாளும் அதை கவனிச்சு கொண்டு வந்துருவீங்க. அத
0: நீங்க சோதனைகள் இத்தனை வந்து எங்களை எப்படி தாக்கும் சோதனை விழித்திருந்தேன் இவற்றை எல்லாம் செய்ய எனக்கு கொஞ்சம் மனசுக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஆனால் நான் விழித்திருக்கும் போது இன்னொரு தளத்தில் நான் பேசியிருந்தேன். அன்பு உறவுகள் சில பேரே அன்பு வந்து பேசினார்கள். ஆனால் நான் யார் என்று ஒரு அன்பு உறவுக்கு தெரியாது. அவ நேற்று போல கேட்டா என்னட்ட, நீங்க இப்படி இரவிரவா முழிச்சிருக்கீங்களே, விடிய போறோம் 4-5 மணி என்று சொல்றீங்களே, அப்ப என்னதான் வேலை செய்யறீங்க என்று கேக்குற என்னைய. நான் சிரிச்சு போட்டு இல்ல தெரியாத, சில நேரம் நித்திரை வர்றது இல்லையா, தனக்கு நித்திரை வர இல்லையா, தானும் டேப்லெட் எடுத்துட்டு தானே தூங்குறவோ, அப்படி டேப்லெட் எடுத்து தூங்குங்கன்றவ. என்ன விட்டா நான் நல்லா தூங்குவேன் இல்ல, டேப்லெட் எதுக்கு? சரி, அப்ப நீங்க இப்ப இதனை உங்களுக்கு நீங்க கேட்டு பாக்குறீங்களா? ஒரு எங்களுடைய தளங்கள்ல எல்லாத்திலும் கேட்டு பாக்குறீங்களா நீங்க?
1: இன்னும் அந்த மற்ற இதுல நான் வச்சு பாக்கணும். அந்த ஏற்கனவே நம்ம அந்த ஒரு வேற ஒரு தளம் ஒண்ணு இருக்குல்ல,
0: தமிழ் ரேடியோஸ்,
1: தமிழ் 36 தமிழ் ரேடியோஸ்.
0: இப்ப நீங்க இப்ப எங்கட ஆப்ஸ்ல தான் கேக்குறீங்க இல்ல, எம்டிஆர் எஃப்எம் 247 ல கேக்குறீங்க, அதுல கேக்குறீங்க?
1: இருந்தாலும்
0: அப்ப இன்னைக்கு இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி என்றதே மறந்து போன திங்கள்ல நான் காட்டேலுக்கு வர முதல் அப்பா கேட்டார் என்ன செய்ய போறீங்க, எனக்கும் முடியாம அதாவது கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது. இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சி எடுத்து வருவோம் இன்றைக்கு என்றுட்டு எடுத்து வந்திருக்கிறேன். உங்கள்ட்ட என்ன கேட்கலாம்னு யோசிக்கிறேன், என்ன கேட்கலாம்? சரி, ஒரு ஒரு 3 எழுத்து சொல்லு, இதை ஒருக்க கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒருவரை ஒருவர் சுற்றி வந்தால் இப்படி சொல்லுவோம் நாங்கள். ஒரு ஒரு பொருளை சுற்றி வந்தால் இப்படி சொல்லுவோம், வருவதை இப்படி சொல்லுவோம். சுற்றி வந்தால் இப்ப உங்களை நான் சுற்றி வந்தால் வடலூர் ஆனந்தனை நான் சுற்றி வந்தால் பார்த்து கொண்டிருக்கிறவர் சொல்லுவார், என்ன அவரை நீங்க இப்படி வாரீங்கன்னு சொல்லுவார். 3 எழுத்து.
1: அன்பு இருக்குங்களா? அன்பு
0: சுத்தி வரும்போது தெரியும்.
1: காற்று நம்மளேதான் சுத்தி வருது, ஆனா நாம சுத்தி வர்றது வந்து அந்த 3 எழுத்துல கேக்குறீங்க.
0: நான் இப்ப நான் ஒரு ஒரு பொருளை சுற்றினால் அதை இப்படி சொல்லுவோம் நாங்கள். 3
1: எழுத்து.
0: வளம் வருவது கெட்டிக்காரன், நீங்க கெட்டிக்காரன் என்றாலும் வந்து ஒரு புள்ளி இன்றைக்கு எடுத்துருக்கீங்க. வளம் வருவது கெட்டிக்காரன். நான் என்னடா நீங்க சொல்லாம விடுறீங்க, இப்ப கோயில்ல நாங்க வளம் வருவோம் இல்ல, வளம் வாரது ஒரு வேளை சுட்டி வந்தாலும் என்ன இவரையே வளம் வர்றீங்கன்னு சொன்னாங்க.
1: சிந்தனைக்கு ஒரு விளையாட்டு தானங்க இது.
0: இது நான் சும்மா விளையாட்டா கேக்குறது உங்கள்ட்ட, எனக்கு நினைப்பு வந்த உடனே ஏதாவது ஒன்று கேட்பது. சரி, மனிதனுக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு இது இல்லாமலும் இருக்கிறார்கள், இது இல்லாமலும் இருக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய வாழ்க்கைக்கு இது முக்கியமாக தேவைப்படுகிறது, ஆனால் இது இல்லாமலும் வாழ்கிறார்கள். இது மூன்று எழுத்து.
1: பணம் பணம்
0: பணம் இல்லாம நீங்க வாழ்வீங்களா? முதல்ல சொல்லுங்க. பணம் இல்ல சொல்லிட்டேன், பேங்க்ல இருக்கிற பணம் எல்லாத்தையும் நீங்க தந்துடணும், எல்லார்ட்டையும் கொடுத்துடணும், எனக்கு தர வேணா நீங்க எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு நீங்க வாழ்ந்து காட்டுங்க பாப்பா. வாழ முடியுமா? இல்லையே. இல்ல. சரி, இன்றைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? டைம் கிடைக்கும் போது எடுத்து வரலாம். இன்றைக்கு எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு பாட்டு கொடுக்கலாம் நினைக்கிறேன். நாளைக்கு காலையில நேர் விருப்பம் இருக்கிறது அப்பாவுடைய. என்ன பாட்டு வேணும்
1: உங்களுக்கு? கண்ணன் ஒருவன் கதை சொல்லுவான், அந்த பாடல் கொடுத்துருமே கேட்டு மகிழ்வோம்.
0: நீங்களும் கண்ணன் வரன் கதை கேட்க போறீங்களா? நல்ல பாடல் இல்லையா? அது சோகம் இல்ல, சந்தோஷமான பாட்டு. நல்ல வரிகள், எல்லா வரிகளும் அது எனக்கும் பிடிச்ச வரி முழுக்க. நல்ல பஞ்சவர்ண கிளி திரைப்படத்தில் இருந்து அந்த பாடல் இல்லையா? உங்களுக்கு எடுத்து வருகிறேன். மீண்டும் நான் தருகிற தரவுகளை கொண்டு சில இடையிடையே தான் கொடுப்பேன், அதை தொடர்ச்சியாக கொடுக்க மாட்டேன். எல்லோரும் வர வேண்டும், பேச வேண்டும் என்பதற்காக. சரியா? நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். சரியா? நன்றி. வணக்கம் ரேவதி அம்மா. நீங்கள் இணைப்புக்கு வந்து கொண்டிருந்தீங்க, காற்றடைக்கு வாங்கோ. வணக்கம். வணக்கம். எங்களுடைய தர்மபுரி ராஜ்குமார். வணக்கம் ராஜ்குமாருக்கு. வணக்கம். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கிறீங்க?
2: அருமையா இருக்கிற. நீங்க எப்படி இருக்கீங்க? முதல்ல வாழ்த்துக்களை வாங்கிக்கோங்க. ஒளிபரப்பு நல்லா கிளியரா கேக்குது. நம்ம இணையத்திலயும் கேட்டேன், இப்ப செக் பண்ணிட்டு தான் வந்தேன். நல்லா கணீர் என்று கேட்கிறது.
0: வாழ்த்துக்கள். கணீர் ரெண்டு கேக்குதா? சூப்பர் சூப்பர் சூப்பர்.
2: ஆமா,
0: இதுதான் தேவை. வாழ்த்து வாழ்த்து மட்டும் தானா? ஏதாவது சாக்லேட் அது
2: மட்டும் அனுப்பிச்சு விடுறோமா? ஆவின்ல இருந்தா நானு உங்களுக்கு பால்கோவா வாங்கி அனுப்பிச்சு
0: விடுறேன். இங்க முழுசா வருமா?
2: வர வழியில கொஞ்சம் எடுத்து சாப்பிடுவாங்க, இருந்தா எவ்வளவு சாப்பிட்டு போறாங்க. அனுப்பிச்சு விட்டுலாம் விடுங்க.
0: சரி சரி. எப்படி இருக்கிறீங்க நீங்க? நல்லா இருக்கீங்க? என்ன இப்ப இத்தனை நாட்கள் இல்லாதது எல்லாம் கொஞ்சம் சோர்ந்து போச்சு இல்ல? எல்லாருடைய சுறுசுறுப்பும்.
2: ஆமா, சோர்ந்து இல்ல, அப்பப்போ வந்து எட்டி பாப்போம்.
0: எட்டி பாப்பீங்க
2: ஏதாச்சும்? ஆமா, ஏதாச்சும் அறிவு போறோமா? அறிவு போறோமா?
0: சரி, மூன்று எழுத்து சொல்லொண்டு கொடுத்தேன் நான் யாருக்கு? எங்களுடைய ஆனந்தனுக்கு. இது மனிதர்களுக்கு தேவையான உண்டு, தேவையான உண்டு, ஆனா இது இல்லாமலும் வாழ்கிறார்கள். இது மூன்று எழுத்து. மனிதனுக்கு தேவையான ஒன்று, இது இல்லாமலும் வாழ்கிறார்கள்.
2: குணம்
0: குணம் குணம் இல்லாமலும் வாழ்கிறார்கள் என்று சொன்னேன். அப்ப சண்டை பிடிக்கிறார்களும் வாழ்றாங்க, அது சரிதான். ஆனா இல்ல, முக்கியமா தேவை இது, முக்கியமா தேவை.
2: அன்பு. சரி, ரைட், வருகிறேன், மீண்டும் வருகிறேன். பாட்டு சொல்லிடுறேன்.
0: என்ன
2: பாட்டு சொல்லிடுறேன்? படம் ஆவாரம்பு படத்துல அடுக்கு மல்லி எடுத்து வச்சு தொடுத்து வச்சேமா ஆளு, அந்த பாடலும்.
0: அடுக்கு மல்லியா? எப்ப நீங்க சும்மா சும்மா மல்லியில இருந்து சும்மா மல்லியில இருந்து அடுக்கு மல்லிக்க போனீங்க?
2: வெயில் காலம் வச்சா மல்லிகள்ளி சேர்த்து வச்சுக்கலாம்.
0: மீண்டும் இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்க எங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறீங்கன்னு பாப்போம். சத்தம் போடாம இப்ப ரேவதி அம்மா நீங்க அழைப்புக்கு வந்திருந்தீங்க, நீங்களும் அழையுங்க. ராஜேந்திரன் அழைப்பு அழைத்த வண்ணம் இருந்தீங்க, நீங்களும் இணைஞ்சு கொள்ளலாம். எங்களுடைய கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை பார்க்கலாம். வணக்கம். ராஜேந்திரன் வந்திருக்கிறார், ரேவதி அம்மா வந்திருக்கிறார். இன்றைக்கு மழை வர போது ரேவதி அம்மா ஓடி வாங்கினீங்க, எங்களுடைய ஃபாரூக், வணக்கம். வணக்கம் ஐயா. அடுத்தது வடலூர் ஆனந்தன். ஷியாம்லாமா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் பாப்பா ரெண்டு பேரை இணைச்சு கொள்ளலாம். சவுதியில இருந்து மணிகண்டன், மணிகண்டன் நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம் சவுதியில இருந்து. எங்கே ராஜேந்திரன் வணக்கம், எப்படி
3: இருக்கிறீங்க?
0: இது என்ன இது ராஜேந்திரன், நலன் சொல்லிக்கலையே ஏதோ பயந்து பயந்து சொல்றீங்க, நலவில்லாமா என்ன நடந்தது உங்களுக்கு?
3: நலந்தாமா அது வந்து சிறிது வீட்டுல வந்து வேலைமா, கொஞ்சம் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்ததுனாலதான். ஏன்னா கேட்டுக்கிட்டேதான் இருக்கேன், ஆனா எப்போ நேரலையில வரும்னு எதிர்பார்ப்புதான், ஆனா கேட்டுக்கிட்டேதான்
0: கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இல்ல மற்ற மறுவொழிவர்ப்பாலும் கேட்க நல்லா இருக்குல்ல, நாங்க ஃபுல்லா அந்த நிகழ்ச்சி அப்படியே போடுறோம் இல்ல, கதம்பம் எல்லாம் முன்பு நடந்தது, அதாவது முன்பு ஒரு எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நடந்தது எல்லாம் நாங்கள் எடுத்து வருகிறோம் இல்ல இல்லையா?
3: இல்லம்மா இல்லம்மா. ஆமா, நேற்று வந்து என்ன ரத்தீஷ்ங்கிறவரெல்லாம் எப்படின்னா, அந்த இதே நான் வந்ததுக்கு அப்புறம் நான் கேள்விப்படல, ஆனா அவங்க குரல் எல்லாம் பேசினது நல்லா கேட்டுதான்.
0: ரதீஷ் வந்து பாலக்காட்டுல இருந்து மலையாள பையன், முதல் வரைக்கும் அவர் மலையாளம் மட்டும்தான், தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் தான் அறியும் அவர். இந்த காற்றாலையில வந்து பேசுனதுக்கு அப்புறம் நான் சொல்லி கொடுத்து தமிழ் பேசுற பையன் எப்படி அறிவிக்கிறாருன்னு பாத்தீங்களா?
3: இல்லம்மா, விட்டு விட்டு கேக்குதுமா,
0: நான் பேசுறது விட்டு விட்டு கேக்குதா? உங்களோட போன்ல ஏதோ பிள்ளையாகும், நீங்க பேசுறது எனக்கு விட்டு விட்டு வருது. வணக்கம் குருபாஸ்கர். குருபாஸ்கர் வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன். நான் பேசுறது விட்டு விட்டு வருதா உங்களுக்கு?
4: லைட்டாமா?
0: லைட்டாவா? உங்களுக்கு அவருக்கு விட்டு விட்டு உங்களுக்கு லைட்டா வருது.
4: நான் எனக்கு என்ன ப்ராப்ளம் நினைச்சிட்டு
0: இருந்தேன் ஐயா.
4: என்ன
0: செய்ய, எனக்கும் கவலைதான். நான் அதாவது விம்மி உடல் சோர்ந்து அழுதது அண்டைக்குத்தான் எனக்கு. அது இத்தனை 25 வருஷத்துக்கு பிறகு அன்றுதான் அந்த வானொலி ஒரு சத்தமும் இல்லாம இருந்தது. நிச்சயமா நிச்சயம். அப்பா அழுதி போயிட்டு போட்டிருந்தார் அப்பா, அப்படி உங்களோட இதெல்லாம் விட்டு விட்டு வருது உங்களோட இது நீங்க பேசுறது. இல்ல ரெண்டு பேர்ட்டையும் தான் பரவாயில்லையா? ஒருவேளை இதை இன்றைக்குத்தான் இப்போ திரும்ப நான் இதை தொழில்நுட்பம் திரும்ப எல்லாம் கலட்டி பூட்டி இருக்கிறேன், அப்போ எடுத்து வந்திருக்கிறேன். அப்போ அதையெல்லாம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்க்க வேண்டும், முன்பு போல் இல்லாமல். சரி, எங்கே குரு பாஸ்கர், ராஜேந்திரன் உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
3: என்ன பாட்டுன்னு திடீர்னு கேட்குறீங்க.
0: சரி குரு பாஸ்கர், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எனக்கு எனக்கு டைம் கிடைச்சா எடுத்து வருவன் பாட்டு.
4: அந்த பாட்டு போடுங்க.
0: என்ன பாட்டு அந்த பாத்தீங்களா? நீங்க கொஞ்சம் சொன்னது எனக்கு விளங்கல. என்ன பாட்டு?
3: அவர் எனக்கு
4: கேளுங்கள் அப்படின்னு ஒரு பாட்டு வருமா?
0: கேளுங்கள் என்ன படத்துல? அது சிப்பிக்குள் முத்தா?
4: ஆமாமா.
0: சிப்பிக்குள் முத்துல அப்படி கேளுங்கள் என்ற ஒரு பாடல் என்ன எனக்கு தெரியாம இருக்கே.
4: பாருங்க, ராமன் கதை கேளுங்கள், ராமர் கதை
0: சொல்லுங்க. ஓ, ராமர் கதை கேளுங்கள், அப்படி சொல்லுங்க நீங்க. நீங்க என்னங்க, நீங்க ஒரு சொல்ல விட்டுட்டாங்கள கேளுங்கள் என்ற, நான் எங்க போறது? நான் நேர் விருப்பத்துல
4: அடைச்சி வரும்போது
0: நேர் விருப்பத்துல கண்ணன் எல்லாம் முன்னுக்கு ஒரு சொல்லு தெரியாம இருந்ததுன்னா தானே ஒரு சொல்லு போட்டு எழுதிடுறாரு அதுல
4: அப்பாக்கு.
0: சரி, ராமன் கதை கேளுங்கள் அந்த படம் சிப்பிக்குள் முத்துல இல்லையா?
3: ஒரு பாடலுமா? ஓம் நமச்சிவாயான்னு அந்த பாட்டு வரும்லமா, அந்த பாட்டு
0: என்ன படத்துல? என்ன படத்துல அது? கண்ணு நேரமா அது அந்த ஓம் நமச்சிவாயா சொல்லிக்கொண்டே இருப்பாருல்ல?
3: யாரம்மா?
0: நிறைய நேரமா? எத்தனை நிமிஷம் பாட்டு அது? 8 நிமிஷமா? ஓம் சிவாய்.
3: அது இல்லம்மா, அது இல்லம்மா. அப்ப ஓம் நமச்சிவாய அந்த மாதிரி ஒரு
0: என்ன படம் அது? என்ன படம்? சரங்கை ஒளியா? சரி சரி சரி, அது தெரியும், அது தெரியும். சரி, நான் ஒரு சொல்லி தரட்டா. மனிதனுக்கு தேவையான ஒன்று மூன்று எழுத்து சொல்.
3: வசதி
0: சொல்லுங்க. இது இல்லாமலும் வாழ்கிறார்கள். என்னது?
4: பேச்சு. பேச்சு
0: என்னது? பேச்சு இல்லாம ஊமையாகவும் வாழலாம்னு சொல்றீங்களா? பேச்சு அப்படி சொல்றீங்களா? இல்லை இல்லை. மனிதனுக்கு சரி, உங்களுக்கு இது ஒரு உறுப்போடு சம்பந்தப்பட்டது. அது பேச்சும் அப்படித்தான் இருந்தாலும் சரி, இது உண்மையாக தேவை இருந்தால் நல்லா இருக்கும். இது இல்லாவிட்டால் ரொம்ப கஷ்டம். ஆனால் இது இல்லாமலும் வாழ்கிறார்கள். வசதி வசதி வசதி இல்லை, அதுவும் இல்லை, வசதி இல்லை.
3: பார்வையாமா?
0: கெட்டிக்காரன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? எப்படி கண்டுபிடிச்சீங்க? ராஜேந்திரனுக்கு ஒரு புள்ளி.
3: உறுப்புன்னு சொன்னீங்கம்மா, உறுப்புன்னு சொன்னீங்க. ஆனா சில பேர் வந்து பார்வை இல்லாமே
0: வாழ்றார்கள். ஆமா ஆமா ஆமா. கட்டிக்கார் கட்டிக்கார். அப்ப குருபாஸ்கர்
4: சொல்லுங்கம்மா.
0: பார்வை அவர் கண்டுபிடிச்சிட்டார். அவர் கட்டிக்காரனா இல்லையா?
4: ஆமா ஆமா, கட்டிக்காரன் தான். கட்டிக்கார் புள்ள.
0: எனக்கு தூக்கமே வரையில அப்படியே. சரி, அதெல்லாம் நான் தமாஷ சொல்றது. இன்னொரு சொல்லு குரு பாஸ்கருக்கு, உங்களுக்கும் கொடுக்கலாம். சரியா
3: சொல்லுங்கம்மா.
0: மனிதரிடம் இருக்க வேண்டிய ஒன்று இரு, இது ஒரு இது ஒரு குணம். சரியா?
3: சரிங்கம்மா.
0: நான்கு எழுத்து. இது இந்த குணம் இருந்தா நல்லா இருக்கு, எல்லாருக்கும் பிடிக்கும். இப்படி இருந்தா இல்லை, இந்த குணத்தோட இருந்தால் எல்லோருக்கும் பிடிக்கும். இந்த குணத்தோட இருந்தா ரெண்டு பேரும் விடுபட்டு மீண்டும் இணைந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 10:44. அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 1:14. இது இரவு நேரம், உங்களுக்கு பகல் நேரம்.

0: வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா வணக்கம்.
1: மீராமா வணக்கம். மீராமா
0: வணக்கம். ரேவதி அம்மா எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க மீராமா, நல்லா இருக்க.
0: நல்லா இருக்கணும் எல்லாரும் இல்லையா? சந்தோஷமா இருக்கணும்.
1: ஆமா கண்டிப்பா கண்டிப்பா.
0: எப்படி குட்டி பையன் என்ன செய்யறானம்மா?
1: குட்டி பையன் ஸ்கூல் போயிட்டாரு, அதனாலதான் நான் வந்து ரொம்ப சுதந்திரமா
0: பேசுறேன்.
1: அடக்க ஒரு இடம் வந்துருச்சுடா அப்படின்னு
0: அவர் இருந்திருந்தா ஊன் சொல்லுங்க ஊன் சொல்லுங்க நினைப்பாருப்ப.
1: எப்ப பார்த்தாலும் டிவி ரிமோட்டோட இருப்பாரு.
0: அதுக்கு சின்ன குழந்தைகள் எல்லாருக்கும் அது பழக்கம் அம்மா. அது இப்போ இப்போ இந்த காலத்து பிள்ளைகள் எல்லாருக்கும் அது ஒரு பழக்கமாகவே இருக்கிறது இல்லையா?
1: பழக்கம் சரி மீராமா, அது சிலது படிக்கும் போது அதுலயும் ரொம்ப ஈடுபாடும் ஒரு வித பிரச்சனை ஆயிடுறதேன்னு பயமா இருக்கு. அதுலயே ஒரு நான் ஏதோ பெரியவங்க சில நேரம் பார்ப்போம், சில நேரம் நிறுத்திட்டு அடுத்த வேலையை பார்ப்போம். இதுங்க எந்த நேரமா அப்படின்னா
0: கொஞ்சம் அவர்களுடைய மைண்ட வேற இடத்துக்கு மாற்ற வேண்டும்.
1: ஆமா அவன் சொன்னே எங்கனா போயிடுறா அப்படின்னு, நீ இந்த மாதிரிலாம் பண்றது வந்தா எங்கனா போயிடுறா, நான் இந்த வார்த்தைய பத்திரமா புடிச்சுனான். சாயங்காலமோ ராத்திரியோ மாட்டி நீ ஒழுங்கா இருந்தா இல்லன்னா போயிடுறான்.
0: உங்களுக்கு
1: வருன்றான் அவன். அப்புறம் ராத்திரிக்கா அவங்க அப்பா அம்மா நான் இருக்க பாட்டி இந்த சும்மா என்ன சொல்லி இருந்தீங்கன்னா நீ போயிடு இங்க இருக்காத, நான் எங்கடா போவேன், இங்க விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாது அப்படின்ன. அதாவது நம்ம சொல்ற வார்த்தைகள் தான் நம்ம நடக்கிறது தான் அவங்க அப்படியே பிரதிபலிக்கிறாங்க.
0: உண்மைதான், பெரியவர்கள் பேசுவதை கேட்டுதானம்மா அவர்கள் அப்படியே அதை பார்த்து வச்சு திரும்பவும் அந்த வார்த்தைகள் கூட குழந்தைகள் பேசுவது அப்படித்தானே. அதனால்தான் பெரியவர்கள் இந்த வளர்ந்து
1: வரும் வார்த்தைகள்லாம் நம்ம சொல்ல மாட்டோமே.
0: அப்ப டிவியில
1: அப்பா அம்மா சொன்னா நம்ம
0: அப்ப டிவியில பார்த்து கற்றுக்கொள்றாரு அவர் இல்லையா?
1: அப்பா அம்மா சொன்னா நம்மளாம் அடங்குவோமே, இதுங்கெல்லாம் நாலு கால் பாய்ச்சல திருப்பி பாய்ச்சதுங்களே எப்படின்னு தெரியல. பயமே இல்ல, பயமே கிடையாது. பயம்னா வீச என்ன விலை, கிலோ என்ன விலை.
0: ஆனா எனக்கு
1: இன்னைக்கு பாருங்க எவ்வளவு சந்தோஷமா
0: பேசுறீங்க நீங்க.
1: நான் பாட்டுக்கு நான் இருக்கேன்
0: பாருங்க, சுதந்திரமா பேசுறீங்க பயம் இல்லாம.
1: ஆமா அந்த பக்கம் காத்தி நேருக்கும் டிவி.
0: ஆனா எனக்கு அவனை பிடிக்கும் நல்லா குட்டி பையனை.
1: எல்லாருக்குமே பிடிக்கும்.
0: துணை அவர் பேசுற
1: ஸ்கூல்ல ஸ்கூல்ல என்ன பண்ணிட்டான் கத்தினான்னு ஒரு ஒரு அடி வச்சிருக்காங்க பிள்ளைக்கு. எல்லாருக்கும் நிறைய கொடுத்தாங்களா, இவனுக்கு ஒண்ணுதான் கொடுத்தாங்களா அடி. அப்புறமா மறுநாள் போய் ஸ்கூல் டீச்சர்கிட்ட நீங்களே கத்துறீங்களே, எங்களெல்லாம் கத்துறேன்னு சொல்றீங்களே, நீங்களே பேசாமல் கத்துறீங்களே
0: என்ன திருப்பி கேட்டானா
1: கேட்டு வர்றாரா இவரு
0: பாத்தீங்களா? அது பிள்ளைய சிந்திக்கும் தானே, அப்ப அவவே கத்துறான் பாத்து வச்சுட்டு அவன் வஞ்சம் தீர்த்துட்டான் அம்மா உடனே இல்லையா?
1: அடி வாங்கிட்டு மறுநாள் போய் என்ன எங்களெல்லாம் சொல்றீங்களே, நீங்களும் கத்த தானே கத்துறீங்க
0: நாளைக்கு பிறகு வந்திருக்கீங்க அம்மா, ஒரு இனிமையான பாட்டு ஒன்று பாடுங்க பாப்போம், கேப்போம் கொஞ்சம் எப்படி கேக்குதுன்னு பாப்போம்.
1: சில பாடல்கள் வைக்கணும்னு நினைக்கிற மீறாம எடுத்துட்டு வரேன், இருந்த பாடுறேன் உங்களுக்காக சின்னதாவே பாடிடுறேன்.

0: நேற்று ஸ்ரீராம நவமினால இந்த ரெண்டு லைன் பாட்டேன். ராமர் பிறந்த இதெல்லாம் மனப்பாடமா வச்சுக்கணும்னு வச்சுக்கிறேன். வேணா சிட்டுக்குருவி பாடுறேன், இது மனப்பாடமா இருக்கு.
1: அடுத்த வரி நல்ல வரிகள் அம்மா. கல்யாண கோலம் கொண்ட
0: கல்யாண ராமன், கல்யாண கோலம் கொண்ட கல்யாண ராமன், காதலுக்கு தெய்வம் என்ற சீதாராமன், அரசால வந்த மன்னன் ராஜா ராமன், அலங்கார ரூபன் இந்த சுந்தாமன் ராமன் ராமன், எத்தனை ராமனடி.

0: ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராம் ராமன் எத்தனை ராமலடி. இதில் எத்தனை வார்த்தைகள் விழுங்கினோ
1: அதுல அதுல நீங்க வம்சத்துக்கு ஒருவன் ரகுராமன், மதங்களை இணைப்பவன் சிவராமன், மூர்த்திக்கு ஒருவன் ஸ்ரீராமன், முடிவில்லாதவன் அனந்த ராமன், ராமனடி ஸ்ரீராமனடி, ராமன் கைகளில் நான் அபயம்.
2: அதுல அந்த வார்த்தைகள் கொஞ்சம் தொடங்குறீங்க. அம்மா நீங்க கோயிலுக்கு போய் வந்தீங்களா? ராமநவமிக்கு கோயிலுக்கு போனீங்களா?
0: கோயிலுக்கு போல மீராமா, நான் வீட்டிலேயே அழகா சமையல் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அழகா போன வாரம் நம்ம பாட்டுக்கு பாட்டு பாட முடியேன்ட்டு ஆர்வம் நாளையிலேந்து திங்கக்கிழமையிலேந்து ஒளிபரப்பாவும்
1: நிச்சயமா
0: நீங்க போட்டிருந்தா அவரு எனக்கு அனுப்பியிருந்தாரு. நான் வந்து ஒருத்தர் பாடியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்து, சிவகுமார் அவர்கள்
1: சிவகுமார்
0: பாடியிருந்தாங்க, ரொம்ப அருமையா பாடியிருந்தாரு. சரி நான் ஆர்வமா இது பண்ண அப்ப போட்டுட்டேன். சரி ஓகே, இன்னும் சரி ஆகல. நல்லபடியா நல்லாதான் கேக்குறது மீராமா, என்ன கோளாறு தொழில்நுட்பம்?
1: அது தொழில்நுட்பம் எல்லாமே நின்று போய் என்னடா இது, இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் அதாவது கணினிகள் எல்லாம் 10 வருஷத்துக்கு மேல ஆகுறதுமா இது.
0: ஓ
1: அப்ப அதெல்லாம் அதுல டைமுக்கு எங்களுக்கு அந்த அந்த ஞாபகம் வரையில, இருந்தாலும் நல்லா இருக்கு தானேன்னு விட்டுட்டோம். அது டக் டக் டக்குன்னு ஒரு ஒரு ஒரு போன வாரம், அது ஒரு வாரம் முதல் வாரம் அப்படி நடந்தது 2. அப்போ எங்கள்கிட்ட இருக்கு ஸ்டாக், அந்த போய்கொண்டிருக்கு தானே, நிறைய பாவிக்கிறோம் தானே, அதில் எடுத்து மாற்றி செய்தால் எல்லாம் கட கடண்டு இந்த சர்வர் கம்ப்யூட்டர் எல்லாம் போயிட்டுது. அப்போ நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ அதை செய்தாச்சு, புதுசாக வாங்கி உடனே செய்கிறதுக்கும் எங்களுக்கு அப்பா கொஞ்சம் உடல் நல குறைவு இல்ல, உடனே ஓடி போக முடியாது எங்களுக்கு வெளியில. அம்மா முந்தைய டக் டக்குன்னு போலாம், இப்ப அப்பாவுக்கு நடக்க மாட்டாரல்லப்பா, அந்த கொஞ்சம் சோர்வு. நான் சரியா துடிச்சு போனேன், வெளியில போக முடியாத நிலையா இருக்கிறது திடீரெண்டு. அந்த உற்சாகம் தோடு போறதுக்கு அப்பாவை விட்டுட்டு போக இயலாது, அதனால சரி என்றாலும் சரி வந்துருச்சு, அதுதான் சந்தோஷம். என்ன பாட்டு அம்மாக்கு வேணும்?
0: எனக்கு பாட்டு இந்த ஞான வழியில மனமேடை மலர்களிட தீபம் மங்கைய கூட்டம் மலக்கோலம் மாப்பிள்ளை பெண்ணென்றார் அந்த பாடல்.
1: அந்த பாடல் என்னம்மா வாகன சத்தம் கேக்குது வீட்டுல இருக்கும் போது வெளியில நீங்க?
0: ஆமா ஆமா மீராமா, எங்க வீட்டு வாசலே மெயின் ரோடு மீரா,
1: அதனால கேக்குறது. சரி நான் என்னடா அம்மா அங்கேயும் டிராவல் பண்ணி கொண்டு பேசுறீங்களா நினைச்சேன். சரி அம்மாக்கு ஒரு சொல்லு கொடுக்கட்டமா? அம்மாக்கு
0: சொல்லு கொடுங்க கொடுங்க சொல்லு தாங்க.
1: மனிதரிடம் இருக்க வேண்டிய ஒரு குணம் இது, இந்த குணம் இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். நான்கழுத்து
0: மன்னரிடம் இருக்க வேண்டிய
1: மக்களிடம்,
0: மன்னருக்கு மக்களிடம் இருக்க
1: இல்ல மக்களிடம், மனிதர்களிடம், மக்கள் வேண்டாம் மனிதர்களிடம்.
0: சரி சரி சரி சரி,
1: நான் பேசுறது தெளிவா கேக்குதாம்மா இல்லாட்டி வித்தியாசமா கேக்குதா?
0: தெளிவா கேட்டது மீராமா, தெளிவா கேட்டது. முதல்ல மட்டும் மன்னரிடம் அமர்ந்தது,
1: இல்ல இல்ல
0: மத்ததெல்லாம்
1: மனிதரிடம் கேக்குறது. மனிதரிடம், மனிதரிடம் இருக்க வேண்டிய குணம் இது, நாங்களுக்கு இது இருந்தால் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும், விருப்பமா இருக்கும். எனக்கு எனக்கு இருக்காண்டு நான் யார்கிட்டையும் கேட்கணும், கேட்டா தான் தெரியும் இருக்கிறதாண்டு. அம்மாக்கு இருக்கு,
0: எனக்கு இருக்கா?
1: அம்மா அம்மாக்கு இருக்கு
0: தெரியலையே.
1: அம்மாக்கு அம்மாக்கு அந்த குணம் நிறைய
0: இப்ப தெரியவே இல்லை இப்ப, அது எனக்கு தெரியவே இல்லையே என்கிட்ட இருக்கு எப்படின்னு சொல்றீங்க, ஆனா எனக்கு என்னன்னே தெரியல.
1: உங்களுக்கு தெரியாது அந்த குணம், அது எங்களுக்கு தான் தெரியும், உங்களோட பழகும் போது எங்களுக்கு தான் தெரியும் உங்களிடம் இருக்கண்டு.
0: நான் சொல்றதெல்லாம் 3 தான் வருது, 4 வரலையே, அன்பு கருணை அடக்கம் எல்லாமே.

0: அதை தாண்டி போது, நாலுக்கு வரல,
1: மூணுல
0: வருது, அஞ்சுல வருது,
1: சரி அப்ப யோசிச்சு கொண்டு வாங்க அம்மா.
0: சரி
1: சரி,
0: வரோம் வரோம் வரோம்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இணைய வேண்டிய தொலைபேசி இலக்கம் 5145119739 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும், 6478746415 என்ற தொலைபேசி இலக்கம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் இணைஞ்சு கொள்ளலாம், வைபரில் இணைஞ்சு கொள்ளலாம். நேரடியாக இணைஞ்சு கொண்டால் உங்களுக்கு பணம் அதிகமாகும், அதனால் வாட்ஸ்அப்லேயே நீங்கள் இணைஞ்சு கொள்ளலாம். எல்லோரும் பாடல் தந்திருக்கிறீங்க, நான் எடுத்து வருகிறேன் உங்களுக்கு, பார்க்கலாம். நேர்கள் இணைஞ்சு கொள்ளுங்க சரியா. பாடல், இந்த கண்ணனுடைய பாடல் முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நானும் பார்க்குறேன், கண்ணன் போகிறார் இல்லை என்னை விட்டு.

மார்னிங் ஐயா. உங்களுக்கு வணக்கம் பொன்சேகர். உங்களுக்கும் வணக்கம். ஒரு வணக்கம் போட்டிருக்கீங்க எல்லாரும். எல்லாம் கிளாஸ் ரூமுக்கு இன்றைக்கு ஒழுங்காக வாரீங்க என்னன்ட்டு எனக்கு சரியாக தெரியல. ரெண்டு நாள் லீவு விட்டால் தான் மூன்றாம் நாளானால் என்ன ஒழுங்காக வருவீங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம் பொன்சேகர், கட்டளைக்கு வரலாம். எங்களுடைய மார்னிங் ஐயா வணக்கம்.

0: நேரம் சரியாக இப்பொழுது 11 மணி, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக இப்பொழுது 1:30. உங்களுக்கு பகல் நேரம், எங்களுக்கு இரவு நேரம். கதம்பத்தில் இணைஞ்சு கொள்ளலாம், வாங்க பேசலாம். நீங்கள் அழகாக உங்களுக்கு இன்றைக்கு உங்களை பேச விட தான் இருக்கிறேன். உங்களை என்ன என்ன சொல்ல போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குற ஒரு ஒரு சொற்களுக்கு கண்டுபிடிச்சி கொண்டு வாங்க. ஆனால் இதே தான் சொற்களை நான் கேட்டால் நீங்கள் எல்லாரும் வருவது குறைவாக இருக்கும். அது ஏனென்று தெரியாது. அது தெரியாவிட்டால் நீங்கள் வருகிறவர்கள் சொல்லலாம், இணைஞ்சு கொள்ளுங்க. அதனால தான் நான் அப்படி எடுத்து வரையல. அதை எடுத்து வந்தால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த சொல்ல பயத்திலேயோ அல்லாட்டி கேட்டால் தெரியாமலோ நீங்கள் வந்து முயற்சி செய்யாமல் இருப்பீங்க. சரி, இப்பொழுது நாங்கள் வடலூர் ஆனந்த், நீங்கள் நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. பஞ்சவர்ண கிளி என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல், கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் என்ற பாடல் கேட்போம். அந்த பாடலை
1: புன்னகை புரியும் கண்ணா வாடா, புல்லாங்குழலின் மன்னா வாடா, அழகே வாடா அருகே வாடா.

0: இன்று நீங்கள் கேட்ட பாட்டு சில நேரம் நான் இடையில் நிறுத்தினால் யாரும் தவறாக நினைக்கக்கூடாது. ஏன்னா இது இந்த போட்டி நிகழ்ச்சி நடக்கிற நாள் தானே, எனக்கு கொஞ்சம் அசதியாக இருக்கிறதுன்றதுனால நான் நிகழ்ச்சியை எடுத்து வரவில்லை. வணக்கம் ராஜேந்திரன், சொல்லுங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? நான்
1: ஆதரவு
0: ஒரு குணமா? அது ஆதரவு, ஆதரவு காட்டுவோம் நாங்க, இல்லையா? இல்லையா ராஜேந்திரன், ஆதரவு ஆதரவு இல்லை, அது தவறு. சரி, நீங்க உங்களுடைய நெட் முடிகிறதுக்கு இப்படி குக்குன்றதுக்கு நீங்க ரீகனெக்டிங் காட்டுறதுக்கு என்ன நடக்குது? நல்லா நெட்ல என்ன அங்கேயும் பேசுறீங்களா? என்ன செய்யறீங்க?
1: அப்படித்தான் காட்டுது.
0: அப்படித்தான் நீ காட்டுது. ஆனா நீங்க ஒரு இடம் பேசுறது இல்லையே, தோட்டத்துல நிக்கிறீங்க?
1: தோட்டத்துல தான் இருக்கேன்.
0: சரி சரி, அப்ப யோசிச்சு கொண்டு வாங்க.
1: ஆமா, இப்ப வந்து ஆமா, அப்ப அம்மா ஒரு சின்ன கேள்விமா.
0: சொல்லுங்க.
1: இங்க வந்து இங்க பௌர்ணமி அமாவாசை வருது இல்லம்மா, அமாவாசை பௌர்ணமின்னு வருது இல்ல இந்தியாவில?
0: ஆமா,
1: அதே மாதிரி அங்கேயும் அதே நாள் தான் வருமாமா?
0: அதே நாள். அப்ப அதாவது உங்களுக்கு முதல் வருது, இப்ப உங்களுக்கு பிடிஞ்சிருச்சு, எங்களுக்கு இரவு. இப்ப உங்களுக்கு உங்களுடைய பகல் நேரம் 11 உங்களுக்கு நடக்குது இல்லையா? எங்களுக்கு 10 இரவு தானே. இப்ப
1: பௌர்ணமி அப்படிங்கிற அதே நாளுக்கு நிலவும் அங்க தெரியுமான்னு தான்
0: தெரியும். தெரியும், நல்லா தெரியும். நீங்க ஏதாவது மெசேஜ் அனுப்புறா அதுல அனுப்பலாம் எனக்கு. இப்ப கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாம் யோசிப்பாங்கடா, இப்படியும் ஒன்று இருக்கா, நிலவில் எழுதுனா இங்க இருந்து எழுதுனா அங்க பாக்க கூடியதா இருக்கு. சரியா, நன்றி ஐயா, நன்றி.
1: நன்றி,
0: வடலூர் அந்த உங்களுடைய பாடலை கேட்போம்.

அருமையான பாடல், நல்ல பாடல். அதில் நல்ல வரிகள் அந்த எல்லா வரியும். எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாடல் அந்த பாடல். அடுத்து ராஜ்குமாருடைய பாடல் அடுக்கு மல்லி காட்டலைக்கு வர இருக்கிறது. அன்பு உறவுகள், நீங்கள் எங்கே காட்டலையில் கடகடன்று இணைஞ்சவர்கள் எல்லாம் பயத்தில் இருக்கிறீங்க போல இருக்கு. இது மனிதனிடம் இருக்கும் ஒரு குணம், நாங்களுத்து. நீங்கள் வாங்க, உங்களுக்கு இருக்கா இல்லையாண்டு நான் உடனே சொல்லுவேன். எல்லாரையுடையும் நான் பேசியிருக்கிறேன்னு தானே. அநேகமாக மொன்றியல் தமிழ் வானொலி, அதாவது எம்டிஆர் எஃப்எம்ல இணைஞ்சிருக்கிற வர்ற எல்லா அன்பு உறவுகள்கிட்டையும் இது இருக்குது, இல்லாதவர் யாருமே இல்லை. சரி, அடுத்த பாடல் ராஜ்குமார், உங்களுடைய அடுக்கு மல்லியை பார்ப்போமா?

0: உரையாற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு யார் என்று பார்க்கலாம். அவரை இணைத்து கொண்டு நாங்கள் காற்றலை பேசலாம். வணக்கம் ஜெகவர் சாதிக் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணாவுக்கு வணக்கம்.
1: அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. நாகூர் ஜெகவர் சாதி நலமா இருக்கீங்களா?
0: நல்ல சோமா இருக்கேன்னா. நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: இங்க அனைவரும் நல்ல நலமாக இருக்கமையா.
0: சரி, அந்த சிறப்பு நிகழ்ச்சி இஸ்லாமிய நிகழ்ச்சி எடுத்து வந்த நண்டைக்கெல்லாம் இப்ப நீங்க கேட்டீங்களா?
1: இல்லமா, இப்பதான் ஓபன் பண்றேன், கேட்கலாமா?
0: இன்னைக்கு இல்ல, அண்டைக்கு. அதாவது இது கொஞ்சம் எங்களுடைய ஒளிபரப்பு
1: தடங்கள்
0: என்ன பாட்டு வேணும்னு சொல்லுங்க. என்ன பாட்டு?
1: எனக்கு வந்து நேற்று முன்தினம் வந்து நாகூர் அனிபா அவருடைய நினைவு தினம். அன்னைக்கே நிகழ்ச்சி இருந்தா பாட்டு கேட்டிருப்பேன். அவருடைய நினைவாக எனக்கு ஒரு பாட்டுமா, ராமன் அப்துல்லா அப்படிங்கிற படத்துல இருந்து என் மதமா உன்மதமா ஆண்டவன் எந்த மதம் அப்படிங்கிற படமா,
0: அதுல அவர் பாடி இருக்கிறார். அது இல்ல,
1: அவர் நாகூர் அனிபா பாடின பாட்டு தான் அது, அந்த படத்துல.
0: ஆமா, என் மதமா உன்மதமா
1: ஆண்டவன் எந்த மதம் அப்படிங்கிற படம். ஆமாமா, அந்த பாட்டு.
0: அந்த பாடல எடுத்து வருகிறேன். நான் ஒரு சொல்லு கொடுத்தேன்னா,
1: சொல்லுங்கம்மா.
0: அதாவது மனிதர்களிடையே இருக்கும் ஒரு குணம் நான்கழுத்து என்று சொல்லி இருந்தேன். அது உங்கள்ட்ட இருக்கு.
1: சரிம்மா,
0: உங்கள்ட்ட இருக்கு அந்த அந்த குணம். அது என்ன? நான் அப்படி சொன்னா மட்டும் எல்லாரும் சிரிக்கிறீங்க. இப்ப ராஜேந்திரன் அப்படித்தான், உங்கள்ட்ட இருக்கண்டா சிரிக்கிற. ரேவதி அம்மாட்ட சொன்னா ரேவதி அம்மா சிரிக்கிறா, நீங்களும் சிரிக்கிறீங்க. உங்கள்ட்ட இருக்கு
1: நல்ல நல்ல குணமாமா. இது
0: இது ஒரு நல்ல குணம். இது இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். இது ஒரு நல்ல குணம், நாலெழுத்து குணம். சரி, அப்ப நீங்க யோசிச்சு கொண்டு மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம்.
1: நன்றிமா.
0: நாங்கள் ராஜ்குமார் உங்களுடைய பாடலை தொடரலாம்.

0: எங்களுடைய ராஜ்குமாருக்கு,
1: வணக்கம் இரம்மா.
0: ராஜ்குமாருக்கு ராசி இல்லை. ஏனென்றால் இடையில ரெண்டு பேர் வந்துட்டாங்க அந்த பாடலுக்கு நடுவில். அப்போ கொஞ்சம் தடப்பட்டு தடப்பட்டு போகுது. பரவாயில்ல, அடுக்கு மல்லி தானே. வாங்க சாந்தி அம்மா, எப்படி இருக்கிறீங்க நீங்க? சாந்தி
2: நலமா இருக்கிறேன்.
0: அமைதிக்கு பெயர் தான் சாந்தி.
2: பாடி பாடி போர் அடிச்சு போச்சு. வேற
0: சாந்தி, ஐ லவ் யூ. அதுவும் போர் அடிச்சு போச்சா?
2: ஆமா, அதெல்லாம் 25 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க.
0: இந்த காலத்துல சாந்தி என்ற ஒரு பாட்டும் எடுக்கிறாங்க. இந்த காலத்துல ஒரு பாட்டும் தயாரிக்கிறாங்க இல்ல சாந்தி என்று. அவரோட எனக்கு தெரியாம இருக்க தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் நல்ல பேர் தான். எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்க மீதாமா. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஐயா நல்லா இருக்கா?
0: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க. நீங்க நலமா இருந்தா
2: வானொலி நல்லா இருக்கா? வானொலி நல்லா இருக்கா?
0: வானொலி அது நலமா இருந்தா தான் நாங்க எல்லாம் நலமா இருப்போம். அன்றைக்கெல்லாம் ரொம்ப கவலையாயிருச்சு எனக்கு உண்மையிலேயே. சரியான இன்றைக்கு தான் அது திரும்பவும் தயார் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் கொஞ்சம் ஒரு சந்தேகம்தான். என்ன இப்போ எடுத்து வரும்போதெல்லாம் என்ன சத்தம் வருது, என்ன இதண்டு, இப்போ யாரும் எதுவும் வந்து சொல்கிறாங்களா எதுவும், அதோட தராதரம்?
2: இன்னைக்கு தான் முதல் நிகழ்ச்சி அமீரம்மா.
0: ஆ ஆ, இப்போ திருப்பி அண்டைக்கு புறவு
2: நல்லா தான் கேட்குது. தமிழ் வானொலியில் நல்லா கேட்குது.
0: நல்லா கேட்குது, கிளியராக இருக்குதா, எப்படி வருது, அதெல்லாம் பார்க்கணும். ம், சரி. அப்போ சாந்தி அம்மா, நான் ஒரு சொல்லு கொடுத்தேன், நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்கள்ட்ட நிறையவே இருக்காது.
2: தைரியமா?
0: அது இருக்கா உங்கள்ட்ட?
2: இருக்கே.
0: எங்க இருக்கா? இருக்கா உண்மையா?
2: இருக்கு இருக்கு.
0: சரி, சரியா 12 மணிக்கு நீங்க சுடுகாட்டுக்கு போவீங்களா? அதுக்கு மட்டும் இல்ல,
2: போக நான் போயிருவேன். திருடம் பயம் இல்லைன்னா போயிரு. திருட அந்த இது பேய்க்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.
0: ஆ, திருடனுக்கு பயம் இல்ல. நாங்க காவல் போடுறோம். நாங்க வந்து உங்களுக்கு தெரியாம நாங்க திருடனோட தினமும் இல்லாம ஒரு ஒரு சுடுகாட்டுக்கு நாங்க உங்களை அனுப்புறோம்.
2: போவேன் போவேன் போவேன்.
0: போவீங்க, பயமில்லா போவீங்க. இது சும்மா நீங்க சொல்றீங்க. இப்ப திருடனுக்கு உண்மையான பேய்க்கு, பேய விட திருடனுக்கு நாங்க பயப்படணும் உண்மையிலேயே இந்த காலத்துல. அது நீங்க சொல்றது சரி. சரி, பாக்கலாம். நான் அங்க வந்தா நான் கூட்டி கொண்டு விட்டுட்டு பாக்குறேன். எதுக்கு?
2: விட தப்பா, விட தப்பா.
0: விட என்னதை விட சொன்னீங்க நீங்க?
2: தைரியம்,
0: தைரியம் பிள்ள, தைரியம் பிள்ள. இது இருந்தால் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்கள்ட்ட நிறைய இருக்குது, நிறைய இருக்குது உங்கள்ட்ட. நிறையவே நான்கழுத்து. இருக்கு. எங்க சாந்தி அம்மா, ஒரு பாட்டு 2 வரி 4 வரி 5 வரி 6 வரி பாடுங்க பார்க்கலாம்.
2: தைரியமாக சொல், நீ மனிதன் தானா?
0: இல்லை, நீ தான். ஒரு அங்கால சொல்லக்கூடாது, அது ஒரு மிருகம் வந்து வர சொல்லி. அந்த ஒரு பாட்டு தான் உங்களுக்கு தெரியும் தைரியத்துல. தைரியம், தைரியம் என்ற சொல்றது கொஞ்சம் இல்லை, அது இல்லை, அது இல்லை, அது இல்லை. ஆனா சரி, அப்ப இன்னொரு சொல்லு கொடுக்கட்டா உங்கள்ட்ட?
2: கொடுங்க,
0: கொடுக்கலாம் பார்க்கலாம்.
2: கொடுங்க.
0: இது ஈர்க்கும் சக்தி உள்ளது. இது ஈர்க்கும் சக்தி உள்ளது.
2: காந்தம்.
0: வேந்த என்ன, அது மட்டும் டக்குன்னு தெரிஞ்சிருச்சு. காந்தம், காந்தம் மட்டும் டக்குன்னு சொல்லிட்டான். இதன்று சொல்லி முடிக்கிறதுக்கு இடையில டக்குன்னு சொல்லிட்டான். பார்ப்போம் யார் ஒரு அன்பு உறவு இணைகிறார்கள் பார்ப்போம். வணக்கம் ஜெகபர் சாதிக்கண்ணா, சொல்லுங்க.
3: அதுக்கு பதில் சொல்லுவாமா?
0: சொல்லுங்கண்ணா.
3: தாராளம்,
0: தாராளம், தாராளம், தாராள குணம் படைத்தவர்ன்னு சொல்றீங்க இல்லையா அண்ணா? தாராளத்தை விட இது இன்னும் சிறப்பான உண்டு. தாராளம், தாராள குணம் இருந்தா, தப்பு தப்பு, தாராள குணம் இருந்தா அள்ளி அள்ளி கொடுக்கலாம்.
3: தயாளம், தயாளம்,
0: தயாளம் இல்ல. தாராளமும் இல்ல.
2: சிரிப்பாமிராமா சிரிப்பா?
0: சிரிப்பு இல்ல, சிரிப்பும் இல்ல, சிரிப்பும் இல்ல. நல்லா இருக்குது. நாலு எழுத்துல முதல் எழுத்து புன்னகை. புன்னகை இல்ல, இல்ல புன்னகை இல்ல, புன்னகை இல்ல, சிரிப்பு இல்ல, புன்னகை இல்ல, இல்ல இல்ல.
1: தர்ம தர்மம் அம்மா தர்மம்
0: இல்ல. அண்ணா அண்ணா எப்படியும் இது எல்லாத்தையும் சொல்லி
1: ஒண்ணும் இல்லையம்மா,
0: ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சாந்தியம்மா
2: ஆர்வம், ஆர்வம்,
0: ஆர்வம் இல்ல. ஆர்வம் வந்து குணமா? அது
2: அது ஒரு குணம் தானே, ஆர்வம் இல்லையா?
0: செயல்பாடு அது, ஆர்வமாக இருக்கிறது அது
2: செயல்பாடு. நீங்க கேக்குறது குணமா?
0: குணம், குணம் உங்களுக்கு இருக்குது, அண்ணாக்கு இருக்குது, அண்ணாக்கு மெத்தவே இருக்கிறது, ரொம்ப இருக்கு.
1: குரங்கு குணமாமா?
0: எனக்கு அது வந்து பேச்சு வழக்குல சும்மா சொல்றது குரங்கு குணம். அது அப்படி ஒரு குணம் இல்ல. இது பாக்கலாம். சரி,
1: அச்சமாமா?
0: அச்சம் இல்ல, அச்சம் இல்ல.
1: சரி,
0: நன்றி அண்ணா, நன்றி அண்ணா, நன்றி, நன்றி, நன்றி அண்ணா. சாந்தியம்மா, சாந்தியம்மா
2: சொல்லுங்க. வீரம்மா
0: இந்த பாட்டு என்ன படத்துல? இந்த பாட்டு
2: சொல்லுங்க.
0: ராமன் எத்தனை ராம?
2: அது லட்சுமி கல்யாணம். நான் தவறா எழுதிட்டேன், லட்சுமி கல்யாணம்.
0: அது எப்படி நீங்க படமும் பாடலும் இதுதான் அப்படி எழுதுவீங்க அதுல?
2: அதுக்கப்புறம் தேடி பார்த்தா இருந்தது. அப்புறம் சியாமலாவும் எழுதிருந்தாங்க. அப்புறம் சரி, மாத்தி எழுதுறதுக்குள்ளேயே வந்துருச்சு எல்லாம்.
0: ரேவதி அம்மா கண்டுபிடிச்சிட்டேன், கொஞ்சம் பாருங்க. வணக்கம் ரேவதி அம்மா. அம்மா ரேவதி அம்மா, பூரிப்பா? இல்ல இல்ல இல்ல, பூரிப்பு இல்ல. சந்தோஷம்.
3: இந்த வார்த்தை எல்லாம் வராது.
0: தமிழ் வார்த்தை இல்லையாமா? பூரிப்பு,
3: பூரிப்புன்னு சொன்னா தமிழ் வார்த்தை தானே? தமிழ் வார்த்தை தானே?
0: தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, அப்பாட்டதான் கேட்கணும் இதுக்கெல்லாம். பூரிப்பு,
3: களிப்பு,
0: களிப்பு, அது அது தமிழ். களிப்பு,
3: அதுவும் இல்லையா?
0: அதுவும் இல்ல.
3: மகிழ்ச்சிக்குரிய பதம்
0: இல்ல, இல்ல, அதுவும் இல்ல. அம்மா ராமன் எத்தனை?
3: உங்களுக்கு ஒரு வார்த்தை கிடைச்சிருக்கு.
0: சரி, ராமன் எத்தனை? ராமன் அடி படத்துல ஒரு பாட்டு, டக்குன்னு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம். அம்மா
2: அம்மாடி,
3: அம்மாடி
2: தங்க மனசு,
3: தங்க மனசு பொங்குது சின்ன வயசு. அப்புறம் சித்திரை மாதம் பௌர்ணம் நேரம் சேருமிடம்.
0: நல்ல பாடல் இல்லையா அம்மா? நல்ல அருமையான பாடல். அதுல ஒரு சோக பாட்டு இருக்கிறதா அம்மா அந்த படத்துல?
3: சோகப்பாட்டா?
0: சோகப்பாட்டு
3: தங்க மனசு, அது சோகமாவும்
0: இருக்கிறது. அது இருக்கு இல்ல, பெண் பாடிய பாடல் உண்டு அதுல இருக்கிறதா?
3: பெண் பாடிய பாடலா? என்னைத்தான் போரும், அது அது இல்லையா?
0: நினைத்தா
3: தெரியல,
0: அது எனக்கும் தெரியல.
3: சாதாரண போட்டு அமைக்க விடுவாரு முத்துராமன். அது நெஞ்சு இது நினைக்கிறேன், நெஞ்சிருக்கும் வரை.
0: நெஞ்சிருக்கும் வரை அது. அது வந்து நீங்க இப்ப பாடின பாட்டு இல்லையம்மா, அது அது காலை அமுக்குற பாட்டு.
3: சபையில பாடுவாங்க, அம்மா கேர் விஜயா ஒண்ணுமோ அழுதுட்டே இருக்கும் போட்டு கால அமைச்சு
0: மிதிச்சு. அப்படிதான் சாந்தியம் வந்து இப்ப இப்படித்தான் நான் செய்ய போறேன். கால அமுக்குன்னா தான் பாடுவேன். பாட சொல்ல அவ என்ன பாடுனா, தைரியமாக சொல்லு மனிதன் தான் அவன்.
3: மனிதர்கள் தான் யாரு எந்த குணம் தெரியாது. விசுவாசிகளாவது பேய் விசுவாசிகளாவது ஒரே குணம். ஆனா மனிதர்களை பார்க்கும் போது நல்லவங்களா கெட்டவங்களா தெரிய முடியாது.
0: எல்லாம்
3: இந்த கலியுகத்துல, கலியுகத்துல ரொம்ப மோசமான மனிதர்கள்.
0: அம்மா ஜீரணிக்க முடியாத விஷயங்களை எல்லாம் பெண்கள் கூட செய்கிறார்கள் அம்மா. அதாவது நடந்திருக்கிற கொலை,
3: அதுதான் ஜீரணிக்க முடியல. அதை தான் ஜீரணிக்க முடியல, பெண்களே செய்யறாங்க
0: கொலை. கொலை கொலை வந்து ஜீரணிக்க முடியாமல் இன்னைக்கு ஒரு செய்கிறார்கள். அது எப்படி என்ன தெரியும்,
3: அதுவும் கணவனை கணவனை பெற்ற பிள்ளைகளை தகுதி இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக, தகுதிக்கு தேவையில்லாத ஒரு தன்மானம் இல்லாத வாழ்க்கைக்காக என்னதான் செய்வாங்களோ, எப்படிதான் இந்த மாதிரி ஒரு பெண்ணா இறக்கம்ன்றாங்களே, அதுக்கு எதிர்ப்பதமா எப்படி ஆகுறாங்கன்னே தெரியல.
0: நிறைய நிறைய கொலைகள் நடக்கிறதம்மா, நிறைய வருது. இதெல்லாம் உண்மை. எனக்கு எல்லாம் இப்ப என்ன சந்தேகம் என்றால், இது இப்படி நடக்கிறதா சும்மா இந்த
3: இதற்கு தானே ஆசைப்பட்ட
0: பாலகுமாரா
3: இருக்குது அந்த படிக்க, அதை அதை படிக்கும் போதும் இதற்குத்தானா ஆசைப்பட்ட, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையா. ஜுஜுபி வாழ்க்கையில நெறிமுறைகளோட வாழறதுதான் வாழ்க்கை. நெறிமுறைகளோட அந்த காலத்துல பட்னி கிடந்தாலும் கிடைப்பாங்க, போய் அக்கம் பக்கம் கை நீட்டி வாங்க மாட்டாங்க. அவங்க வறுமையிலே அத்தனை குழந்தைகளையும் வளர்ப்பாங்க, அவங்களும் தனக்கு இல்லாம குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. இப்ப குழந்தைகள் இடைஞ்சலா இருக்குன்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த சமூகம். அப்போ அவங்க வளர்ந்து என்ன நினைப்பாங்க, அப்பா அம்மாவை அன்பா வளர்க்கும் போதே அப்பா அம்மாவை மதிக்க மாட்டேன்றாங்க.
0: குழந்தைகளை கொன்னுறாங்க அம்மா, குழந்தைகளையே கொன்னுறாங்க.
3: அதான் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்காங்களா, அது அது ஒரு வாழ்க்கையா. அதுக்கப்புறம் எந்த இதுல நீங்க அமைதி ஆனந்தம் காண போறீங்க, எந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்க அமைதியோ ஒரு ஆனந்தமோ கிடைக்க போகுது,
0: கிடைக்காது
3: சொல்லுங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு நரக வாழ்க்கையை தான் வாழ போறாங்க. போலீஸ் ஜெயிலுன்னு நரகம் தான்
0: கிடைக்க போகுது.
3: நரக வாழ்க்கை
0: எப்படியோ கண்டுபிடிச்சிடறாங்க,
3: அதெல்லாம் மனசு வருதோ கெட்டு போச்சு
0: அந்த நாடு.
3: நாட்டு
0: இன்றைக்கு ஒரு இதோண்டு வீடியோல அதை எடுத்து சொல்லுங்க, உண்மை கதை என்று எடுத்து சொல்லியிருந்தாங்க. அந்த நாட்டை மறந்துட்டேன், நல்ல ஒரு அது ஒரு இஸ்லாமிய பக்க நாடு என்னன்னு தெரியல, மறந்துட்டேன். நாளை நாளைக்கு ஞாபகம் வந்தா சொல்றேன். அது அப்பாவும் வாசிச்சிருந்தார், அதை பார்த்துருந்தோம் நாங்க. அது கண்டுபிடிக்கவே இல்லை. ஒரு ஒரு ஒரு காதலி, காதலியோட அவர் வாழ்ந்து கொண்டு வர, வெளிநாட்டுல தான் வாழ்ந்து கொண்டு வர்றார் ஒரு பையன்.
2: ஒரு நிமிஷம் வராயிருங்க மீராமா.
0: வந்தவர் கொஞ்ச நாள்ல பார்த்தா காணே இல்லை அவரை. அப்ப காணே இல்லை, அவருடைய அண்ணன் வந்து சொல்லுகிறார், தம்பியை பார்க்க வந்தனா நீங்க வந்தாண்டா. இல்லை, அவர் 2-3 மாதங்களுக்கு முதலே அவர் இன்னொரு திருமணம் செய்ய போறன்னு அப்பா சொல்லுகிறாருண்டு போய்விட்டாருன்னு சொல்லிவிட்டான் அவர். எத்தனையோ வருடங்களாக கண்டுபிடிக்கவில்லையாமம்மா உண்மையா. அவர் எங்கேயோ போனவர், எங்க போனவர் காணே இல்லையாண்டு. திரும்பவும் ஒரு பாய் ஃப்ரெண்டோட அவ இருக்கிறா. பின்பு அவர்கள் கண்ணு கண் எல்லா டெஸ்ட்டும் இல்லை, அவர்களுக்கு சந்தேகம் என்னென்னா அவர்கள் பார்த்துருக்கிறார்கள், அதில் அந்த பில்டிங்கில் அந்த வீடியோ பார்த்துருக்கிறார்கள், அந்த இவ சொன்ன நாட்களை எல்லாம் அந்த பையன் வெளியில் போன மாதிரி தெரியவில்லை. அது அப்போ இதுக்குள்ளே தான் எங்கேயோ நடந்திருக்கன்னு இவர்கள் அதை அதையே சந்தேகத்திலேயே அவங்களை சுற்றி சுற்றி வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்னென்னா அவரை வெட்டி துண்டு துண்டாக கிரைண்ட் பண்ணி என்னவோ எல்லாம் செய்து வாஷ்ரூமுக்களை எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணி மற்றது அவருடைய மாமிசத்தை சமைத்து பிரியாணி செய்து அந்த பக்கத்தில் இருக்கிற பில்டிங்கில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு சாப்பாடும் கொடுத்துருக்குறார்.
3: அச்சோச்சோ அவர்
0: அது ஒரு அது சரியான ஒரு பயங்கரமாக அவர்கள் சொல்லுகிறார்கள். அது எப்படி அந்த பெண் செய்தான். ஆனால் கடைசியில் எங்கோ அவருடைய அந்த வெட்டும் போதும் இன்னும் அந்த பல்லு ஒரு கிரைண்டருக்குலேயும் எங்கேயோ இருந்த ஒரு சின்ன பல்லு துண்டை அதை எடுத்துத்தான் அவங்க கண்டு இதை என்னென்றா தெரியல அவர் இங்கே இருக்கும்போது விழுந்திருக்குமாக்கும்னு சொல்லி இருக்கிறார். அதிலே வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு கொண்டை விசாரித்த போது அந்த அவர்கள் கொடுக்குற அந்த சித்திரவதையிலையும் உங்களுக்கு சொல்லிட்டான்
3: பல நாள் திருடன் ஒரு நாள்ல அகப்படுவான். பல நாள்ல நீ எங்க வேணாலும் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நாள் அகப்படலாம்.
0: ஆனா என்ன என்ன அவர்கள் இது சொல்லுகிறாங்க, கண்டுபிடிக்க முடியாத வண்ணம் அதை அந்த எந்த ஒரு அசையும் இல்லாமல் செய்திருக்கிறார். இவ்வளவு பார்த்தாலும் அந்த வீட்டுல ஒன்றுமே அது பிடிக்க முடியாம போய்விட்டது தங்களுக்கு. நல்லா இருக்கிறோம் சொல்லி இருக்கிறார்கள், சாப்பிட்டோம் நாங்கள்.
3: ஐயோ
0: இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமான்னு நானும் அப்பாவும் வாங்கி போயிருந்தேன். அப்பா இன்னைக்கு முழுக்க அதே யோசனையிலே இருக்கிறார். அதை பார்த்துட்டு
3: இன்று
0: போற நாளை இல்லையம்மா, எப்பவும் சந்தோஷமா நல்ல
3: ஒரு பக்கம் தள்ளி நம்ம வெளி உலகத்துல ஜாகிரதையா தான் இருக்கணும். இந்த மாதிரி மக்களுக்கு நடுவுலதான் நாம இருக்கோம் அப்படின்னு ஜாகிரதையா இருக்கும். நம்ம நம்மள மாதிரி வெளுத்ததெல்லாம் பாலு அடுத்தவங்களும் இருப்பாங்கன்னு நம்ப கூடாது.
0: அதான் நம்பவே முடியுது இல்லையே. எப்படி எப்படி செய்யறாங்க அப்படி ஒரு பயம் இல்லாமல் தெரியவில்லை இல்லையாமா.
3: அதாவது மனசாட்சி இல்லாதவங்கதான் அதை செய்வாங்க. ஏன்னா யாருக்கும் பயப்படுவானா, அவங்க அவங்க மனசாட்சிக்கு பயந்தா போறோம். அப்ப அவங்களுக்கு அது இல்ல, தப்பு செய்யறவங்க யாருக்குமே பயப்படுவானா, ஒரு போலீஸ்க்கோ ஒரு இதுக்கோ. கடவுள் நம்ம உள்ள இருக்கிற கடவுள் அதான் நம்ம மனசாட்சி. அது பார்த்து அது பார்த்து தானே இருக்கு நல்லது கெட்டத தெரிஞ்சுன்னு தானே
0: இருக்கு.
3: நம்ம உபதேசம் பண்ணா அவங்களுக்கு அது தெரியணுமே.
0: அதானே சாந்தியம்மா பாடாம இதான் சாட்டு ஒரு கொஞ்ச நேரத்துல வாரண்டு போயிட்டா. இப்படி எல்லாம் இருக்கிறாங்க.
3: பாட கூப்பிட்டுங்களா?
0: இல்ல
3: இல்ல
0: வந்தவ தைரியமாக சொல்லிட்டு ஓடிட்டான். ஆனா வருவா என்ற பாட்டு சொல்லு, அவருக்கு விருப்ப பாட்டு நல்லதம்மா.
3: இந்த பாட்டு சொல்லாம இருந்தாங்களே,
0: என்ன
3: பாட சொல்லாதே நான் கண்டபடி
0: பாடிப்பிடுவேன்,
3: என்னை பாட சொல்லாதே மீராம்மா, என்னை பாட சொல்லாதே சொல்லாம இதோ வரேன் போயிட்டாங்க. இதோ வரேன் சாப்பாடு செய்யறாங்க போல, சாப்பாடு
0: செய்யறாங்க நல்லதம்மா. அவங்களோட பாட்டையும்
3: நன்றி மீராம்மா.
0: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி மீராம்மா.

நேரம் சரியாக 11:35. அது இந்திய இலங்கை நேரம், கனடிய நேரம் சரியாக 2:05. நீங்கள் கதம்பத்தில் இணைஞ்சு கொள்ளலாம். இணையவர்களுடைய பாடல் தரப்படும். அது இன்றைக்குத்தான், மற்ற நாட்களில் போட்டி நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த சொல்லை நீங்கள் கண்டுபிடிக்க கடைசி வரை நான் ஒரு 5 நாளைக்கு இந்த சொல்லு தொடரப்போகிறது என்று நினைக்கிறேன். பார்க்கலாம் யார் கெட்டிக்காரன்னு பார்ப்போம். இந்த சொல்லை கேட்ட உடனேயே சொல்லி சொல்லணும்ன்ட்டு சில பேர் பாட்டும் கேட்காமல் இருக்கிறீங்க. சரி, அடுத்த பாடல் காட்சலைக்கு வருகிறது. எங்களுடைய ராஜேந்திரன், நீங்கள் கேட்ட சலங்கை ஒளி திரைப்பட பாடல் காட்சலைக்கு வருகிறது. இப்போ

அழகிய பாடல், நல்ல இனிமையான பாடல். யாருடைய பாடல் அந்த பாடல்? எங்களுடைய ராஜேந்திரன் கேட்ட பாடல். எங்கே அந்த சொல்லுக்கு யாருமே கண்டுபிடிக்கல, எல்லாரும் அமைதியாக பேசாமல் இருக்கிறீங்க. இந்த சொல்லு மனிதனிடம் இருக்கும் இந்த குணம் உங்கள் எல்லார்ட்டையும் இருக்குது, இது கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க பாருங்க. எப்படி சொன்னால் நீங்கள் இதை கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. சரி, அடுத்த பாடல் வருகிறது. யாருடைய பாடல் என்றால் குருபாஸ்கர், நீங்கள் கேட்ட சிப்பிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் காற்றளிக்க வருகிறது.

சீதையின் சுயம்பரம் நிச்சயிக்கப்பட்ட நாளிலே ஜனகனின் மண்டபத்தில் மாலை ஏந்து வந்த ஜானகியை வெண்ணிலா மண்ணிலா வந்ததென்று மன்னவர் எல்லாம் பார்க்க, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி கண்ணெடுத்து பார்க்க மாட்டாரோ என்று கவலை கொண்டார்களாம் சீதாதேவியின் செல்லத்தோழிகள்.

தானிடம் அவமகரி சயானையின் வளம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். சகரிக மனிதமணினி புலிகளின் வளம் கொண்ட புருஷர்கள் வந்திருந்தார். தாதகிட தகஜனு சயானையின் வளம் கொண்ட வேந்தர்கள் அங்கிருந்தார். தகஜனு தகதிமி தக

இனிமே நினைச்சே வந்திருக்கிறார் போல இருக்கு. 7 நிமிஷம் 6 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் பாட்டு கேட்கணுமண்டு குருபாஸ்கர். 3 நாளைக்கு உங்களுக்கு பாட்டு கட்டு. சரி, இப்போ அடுத்து எங்களுடைய ரேவதி அம்மாவோட பாடலுக்கு முன்பாக சரி இன்னும் ஒரு சொல்லு கொடுக்குறேன், இதை கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். நெருப்பு இப்படி எரியும், நெருப்பு இப்படி எரியும், இது 3 எழுத்து சொல். நெருப்பு இப்படி எரியும், இது 3 எழுத்து சொல். எங்கே கட்டிக்காரர் யாருன்னு பார்ப்போம். நெருப்பு இப்படி எரியும், இது 3 எழுத்து சொல். ரேவதியம்மா, உங்களுடைய பாடல் ஞான ஒளி திரைப்படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். நேரம் சரியாக 11:48, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:18.

0: காற்றில் இணைந்து கொள்ளும் ஜெகபிரசாதி அண்ணா. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா.
1: எல்லோருக்கும் பிடித்தமான குணம்
0: சொல்லுங்க.
1: குழந்தை குணம்.
0: இல்லை
1: ஏமா சிரிக்கிறீங்க? அது இல்லையம்மா.
0: இவ்வளவு நேரமா அண்ணா யோசிச்சு நானும் நீங்க சொல்லத்தான் போறீங்க. குழந்தை குணம் எல்லாருக்கும் பிடிச்ச குணம் தான் உண்மையாக. இது இந்த குணம் எல்லாரிடமும் இருக்கிறது. இது எல்லாருக்கும் பிடிக்கும். சரி, இப்ப நான் இன்னொரு சொல்லு கொடுத்தேன்னா இது
1: சொல்லுங்கம்மா.
0: இன்னொரு சொல்லு, இது மூன்று எழுத்து சொல். இது
1: சரிம்மா?
0: மூன்று எழுத்து சொல். நெருப்பு இப்படி எரியும். நெருப்பு இப்படி எரியும். இப்படி எரியும்.
1: ஜுவாலை.
0: அது கட்டிக்கார். சுவாலை விட்டெறியும். சுவாலை கட்டிக்கார். ஆஹா, அவர் ஒரு புள்ளி எடுத்துட்டீங்க. என்னன்னு கண்டுபிடிச்சீங்க?
1: இல்ல
0: சார், இப்படியும் நினைப்பாங்க தானே. மூன்று எழுத்துண்டா பத்தி எரியும். நன்றி அண்ணா. நன்றி.